இந்த பெரியவர் மாரின்னு பேரு, சைவத்துல துறை போக கற்ற பெரியார், சுவாதியோடைய கணவர்னு பேரு. அவர் ஒரு பெரியவர் மாறி சொன்னார், சாமி ஏன் ஆலங்காடுக்கு வர சொன்னார்னா, அம்மா திருவடி கீழே இருக்கா, மத்த சாமினா திருவடி கீழே இருக்கும், அங்க அம்மா உட்காரும்போது இட நெருக்கடி ஏற்படும், அதனால அம்மாவுக்கு நல்லா காத்து வாங்கிட்டு ஆனந்தமா இருக்கணும்ங்கிறதுக்காக சாமி திருவடி மேல தூக்கினார். இது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு அறிவு வேணும். நீடுவாழ் பழனம், உது பழனம் என்பது ஊரினுடைய பெயர், கோவிலுடைய பேர் வடவாரண்யஸ்வரர் ஆலயம், அதான் ஆலங்காட்டு அர்த்தம். அவர் பேர் ஆலங்காட்டு அப்பர்னே பேர். நிலவிய ஆலங்காட்டில் ஆடு மா நடமும் நீ கண்டு. அப்ப நடனம் வந்துருச்சு பத்தியா, ஆடும் போதுங்கிறது வந்துருச்சா வார்த்தை, ஆடு மானடம் கண்டு. அங்க மகிழ்ந்திய நேரம் ஆனந்தம் சேர்ந்து, கரெக்டா, அந்த ஆனந்தத்தை இன்ப அன்பு இரவாத இன்பன்பு சொல்லலாம் இல்லையா. அப்ப அந்த ஆனந்தங்கிற ஒரு வார்த்தையில மகிழ்ந்துங்கிற பொருளும் வந்துருது, இரவாத இன்பன்புங்கிற பொருளும் வந்துருது. பாடணும் நல்லா மகிழ்ந்து பாடின்னு எப்போதும் பாடுவார். அவ கேட்டதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன். யாரு சுவாமியோ உங்க பூமியும் என்றானா, பரபுவா பற்றான். யாருக்கு பற்றா இருப்போம், அப்பரிசு அருளப்பெற்ற அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருள் ஆனாதம் விடுகொண்டு வணங்கி போந்து செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திரு ஆலங்காடாம் சற்பதி தலையினாலே, இங்கே தலையினால். அதனாலதான் பின்னால வந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த ஊருக்குள்ளே போக அஞ்சறாங்க. இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போற்றி சிப்பை அம்மையாலும் அம்மை திரு தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மையுடையவர் மூதூர் மிதிக்கஞ்சி சம்பிபரி சிகாமணியா சாரச் சென்று செம்மை நிதி விழுவாத பதியின் மாடோர் செடும்பதி நன்றிரவு பள்ளி சேர்ந்தார்னு அந்த ஊருக்கு போய் சாமி கிட்ட உள்ள கோயிலுக்குள்ள போல எல்லாம் கவனிச்சுக்கோங்க. அழகாலம்மா தலையால நடந்த இடங்கிறதுக்காக திருவாலங்காடுக்கு உள்ள நுழையாம பழையனூர்ங்கிறது ஊரோட பெயர், அங்க இருந்து திருஞான சம்பந்த தங்குறாங்க. இப்ப கனவுல போய் சாமி நீ என்ன பாடு அப்படின்னு கேட்டுக்கிற பாட்டு மட்டும் கேக்குறாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லல. எனக்கு அழகாலம்மா தலையால நடந்த இடத்த பிள்ளையார் மதிக்கிறார், அந்த மரியாதையை சாமி அங்கீகரிக்கிறார். நீ உள்ள வர வேண்டாம், இங்கே இருந்து பாடு. அப்ப பாடுறார், துஞ்சே வருபாரும் தொழுவிப்ப

0: அவங்க முற்பிறப்புல கும்பிட்ட கோயில் ஆலங்காடு. அத என்ன சொல்ல போனா தில்லைய விட பழமையான தலம் எது? அந்த முஞ்சிகேசிங்கிற முனிவர் பேர்ல வியாக்கிரபாதரும் கார்கோடன்ங்கிற பேர்ல பதஞ்சலி வழிபட்ட ஸ்தலம் திருவாலங்கா. அதாவது வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் முற்பிறப்புல முஞ்சிகேசி முனிவராகவும் கார்கோடன்கிற பாம்பாகவும் வழிபட்ட இடம் எது? மூவர் பாடிய தலம், ரொம்ப விசேஷமான தலம், தீர்த்த சிறப்புடையது. அதாவது பாடுவார், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே, திருவாலங்காடுவரையும் செல்வர் தாமே, கோத்திரம் சாத்திரம் ஆனார் தாமே. தேவாரம் சொல்லும் அப்பரடிகள் ஒரு திருநேரிசையும் ஒரு திருத்தாண்டகமும் பிள்ளையார் தக்கராகும் நம்பிகள் பழமஞ்சிரப்பன் ஆக நான்கு பதிகம் பெற்ற திருத்தலம், ரொம்ப சிறப்புடைய திருத்தலம். அன்பர்கள் வாய்ப்பிருக்குமே ஆனால் போய் பார்த்துட்டு வரலாம். காஞ்சிபுரத்திலேருந்தே போயிடலாம். காஞ்சிபுரத்திலேருந்து நரக்கோரம் போற வழியில கொஞ்சம் திரும்பி திருவள்ளூர் பக்கம் வரும். அந்த மாதிரி விசாரிச்சுன்னு போனோம். சென்னை போய் போறதை விட இதான் ஈஸி. பக்கத்துல திருப்பாசூர் இருக்கும். ரெண்டு ஆச்சாரியமூர்த்தி ரெண்டு பேர் பாண்ட தலம், பிள்ளையாரும் அரசுகளும், அதுவும் பார்க்கலாம். அற்புதமான ஸ்தலங்கள் அதெல்லாம் பாக்குறதுக்கு. அது பாடுற பிள்ளையார் பாடுற சிந்தை பாசூர் தேவாரம் காந்தாரம்பன் அப்பறிகள் திருத்தாண்டகம் அந்த இடத்துக்கு இப்ப அம்மா போறாங்க. ஆலங்காடுதலில் அண்டமுடன் மிந்தாடுகின்ற கோலம் காண்பொழுது பொங்கை திறங்க என்னெடுத்து தங்கு மூலம் காண்பறியாதமே மூத்தரற் பதிகம். அதான் பொங்கை திறங்கி அந்த பதிகம் அங்க பாடுறாங்க. எங்க? திருவாலங்காட்டு. அப்புறம் இன்னொரு பதிகம், ஞானம் காதலித்து போட்டு நடம்போட்டி நின்னும் நாளில் மட்டவில் கொன்னைநாதம் திருக்கூத்து முன்மணங்கும் மிட்டமிகு பெருங்காதல் எழுந்துங்க வியப்பெய்தி எட்டு இலவம் ஈக இணை எடுத்து திருப்பதிகம் கொட்ட முழவும் குழகநாடும் என பாடினார். முழவும் கொட்ட குழகநாடும்னு நம்ம வார்த்தைப்படுத்திக்கணும் வாசகமா. கொட்ட முழவும் முழவும் கொட்ட முழவும் கொட்ட யார் ஆடுவா? குழகநாடு. மடுத்த புனல் வேணியினார் கருத நிறைவா போது அம்மை என மதுர மொழி. சாமி வாக்கில இப்படி வர்றது எவ்வளவு பெரிய பேரு. சாமி யார அப்படி சொல்லுவார்? ரொம்ப பெரிய விஷயம் அல்லவா? அதே மாதிரி சாமிக்கு மகனா வந்தவர் திருஞான சம்பந்தரும் சண்டேச பிள்ளையார். அவங்க மகன் ரெண்டு மகன் ரெண்டு பிள்ளைங்க, சேஞ்சலூர் பிள்ளையார் விநாயகர் மாதிரி, திருஞான சம்பந்த பிள்ளையார் முருகர் மாதிரி. சேஞ்சலூர் பிள்ளையார் ஒரு இடத்திலே இருந்து கணபதி மாதிரி பலம் வந்து மாங்கனியை பெற்றார். திருஞான சம்பந்த பெருமான் முருகர் போல எல்லா இடத்துக்கும் போய் பதிகம் பாடி அருளை பெற்றார். அது ரெண்டு பெருமக்களும் மூத்த பிள்ளையர் இளைய பிள்ளையர் மாதிரி இருக்காங்க. குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றார். அதை எப்போதும்னு அவர் சொன்னார் இல்லையே சாமி, அதை என்றும்னு இவர் சொல்றார். அடுத்த பெரும் சீர்பரவல் கரகல மாட்டே சொல்ல ஆறளவு ஐனது அம்மா உன் புகழ சொல்ல யாரால அம்மா முடியும் அப்படிங்கிறார் ஆசிரியர். முடிக்கிறார் சரிதத்தை. அடுத்த சரிதம் அப்பூதியார். மடுத்த புனர்வேணியினார் அம்மை என மதுர மொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடிக்கு என்று உயிருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்வளவல் ஆறளவு ஆகினதம்மா ஆதியோடு அந்தமில்லான் அருள் நடமாடும் போது கீதமும் பாடும் அம்மை கிளர் ஒளி மலர்த்தாள் போற்றி அம்மா போற்றி வணங்கிட. அடுத்த சைதம் சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதியாரா போத மாமுனிவர் போத மாமுனிவர். ஞானம் வேற போதம் வேற. ஞானம் என்பது கல்வியால வரும், போதம் என்பது அனுபவத்தால் வரும். போதம் அனுபவம் உள்ள குழந்தை செத்து விட்டவர் அல்லவா அப்பூதியாரால் போத மாமுனிவர் செய்த திருத்தொண்டு புகழலுற்றே. அம்மா சரிதத்தை கேட்க தமது மூலட்டானத்திலிருந்து எழுந்துருளி வெளியே வந்த ஞான முதல்வியார் அன்னை பறையையும் அத்தனையும் வணங்குவோம்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை திருத்தொண்டத் தொகை பண் கொல்லிக்கவ்வாணம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை தொழற்பாலதே என்னும் திருக்குறுந்தொகை. திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமால், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம் பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றி நின்றும் ஐயாறப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம். கொள்ளிடம் சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்கப் பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்ற போது முடியாது போகவே இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றி துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான் திருவாக்கில் மழபாடி வைரத்தூணே என்று போற்றி பரவிய செய்தி அறியலாம். சுந்தரர் பெருமான் கனவில் வெளிப்பட்ட இறைவன் மழபாடி வர மறந்தனையோ என்று அருளிய திறம் உணர்ந்து திருமழபாடிக்கு எழுந்தருளி குழகாகிய கோலம் கண்ட நினைவு உள்ள துதிப்ப பொன்னார் மேனியனே எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று இறைவர் மாட்டு கொண்ட உழுவல் அன்பை புலப்படுத்தி பாடினர். பொன்னார் மேனியனே எனும் பாடல் பண் நட்டராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்க்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாய்ச்சமணர்க்கு ஓர் குண்டாக்கனாக கரிதிரவு நீ சோறு கையில் உண்டு

பவ்வனஞ்சு உண்டான் தன்னை மறித்து ஒரு கால்

திருவதிகை விரட்டானம். இத்தலம் சிவபெருமான் திரிபுராதிகள் ஆகிய மூன்று அரக்கர்களை அழித்தது, முப்புறம் எரித்தது ஆகிய பெருமைகளை தாங்கி விளங்கக்கூடிய திருத்தலமாக விளங்குகிறது. இந்த தலம் பண்ருட்டி என்ற ஊரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து விளங்குகிறது. முற்காலத்தில் இதற்கு அதியரைய மங்கை என்ற பெயர் இருந்தது. இப்பொழுது அது மருதி அதிகை என்று அழைக்கப்படுகிறது. அதியமான் நெடுமானஞ்சி என்ற வள்ளல் தகுடூரை ஆண்டு வந்தவன். அக்குலத்தில் வந்த ஒருவன் இத்திருக்கோயிலை நிறுவியமையால் இதற்கு அதியரையமங்கை என்ற பெயர் வந்தது என்று கூறுவோர் உளர். அஷ்ட வீரட்டானங்களுள் ஒன்றான இந்த திருவதிகை வீரட்டானத்தில் அருள் புரியும் ஈசனுக்கு வீரட்டேஸ்வரர் என்றும் இறைவிக்கு திரிபுர சுந்தரி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஆதிகாலத்திலேயே உண்டாக்கப்பட்டதால் ஆதிபுரி என்ற பெயரும், விஷ்ணுவினால் ஆராதிக்கப்பட்ட தலமாதலால் ஹரிநகரம் என்றும், சரக்கொன்றை காடாக இருந்தபடியால் கொன்றைவன க்ஷேத்திரம் என்றும் இதற்கு பல பெயர்கள் உண்டு. இது கெடில நதிக்கு வடகரையில் அமைந்திருக்கிறது. அதிகை கெடில என்று வட வீரட்டானம் என்று திருநாவுக்கரசர் பெருமான் இந்த தலத்தை குறிப்பிடுகின்றார். இந்த கெடில நதியை தென்திசையில் கங்கை என்று சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். பொதுவாக அஷ்டவிரட்டான தலங்களில் உள்ள சிவாலயங்கள் மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளன. ஆனால் இந்த தலம் இதனின்று மாறுபட்டு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதேபோல வழுவூர் விரட்டமும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு நுழையும் முன்பு அதன் முன்னால் உயரமான ஒரு கல்மண்டபத்தை காண்கிறோம். அதில் உள்ள வண்ண சுதை வடிவங்கள் புலப்படுகின்றன. இம்மண்டபத்தை தாண்டி எழுநிலை ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். சிற்பக்கலைக்கு ஒரு அடையாளமாக இது காட்சியளிக்கிறது. அதில் இந்த கோபுரத்தை கட்டிய அரசனின் திருவுருவம் காணப்படுகிறது. தொடர்ந்து மயில் மீது அமைந்துள்ள ஆறுமுக பெருமான், கஜசம்ஹார மூர்த்தி, திரிபுர சம்ஹார மூர்த்தி, பைரவர், ரிஷபாரூடர், சுகாசனர், கஜலக்ஷ்மி, விநாயகர், ஆலிங்கனமூர்த்தி, ராமபிரான், லக்ஷ்மணர், ஹனுமன், வீரபத்ரர் ஆகிய திருவுருவங்களும் இந்த கோபுரத்தில் காட்சியளிக்கின்றன. கோபுரத்தின் உள்பக்கத்தில் இரண்டு புறங்களிலும் நடனக்கலையின் 108 வகை கரணங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. முதல் பிராகாரத்தில் கொடிமரம், நந்தி ஆகியவற்றை காண்கிறோம். தென்புறத்தில் பார்த்தால் வசந்த மண்டபம், சக்கர தீர்த்தம், ஊற்றுக்கால் மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளதையும் காண்கிறோம்.
இந்த கல்மண்டபத்தில்தான் உற்சவ காலத்தில் திரிபுர சம்ஹாரமூர்த்தியை எழுந்தருளச் செய்வார்கள். இந்த பகுதியில் சமணர்களும் பௌத்தர்களும் ஒரு காலத்தில் மிகுந்து வந்தபடியால் கோயிலுக்குள்ளேயே அக்காலத்து ஒரு புத்தர் வடிவம் காணப்படுகிறது. புத்ததிகாரம் காலப்போக்கில் மறைந்து புத்தர் மட்டுமே வானமே கூரையாக இருப்பதாக காண்கிறோம். இரண்டாவது பிரகாரத்தின் வாயிலை ஒரு ஐந்து நிலை கோபுரம் அழகு செய்கிறது. கோபுர வாயிலின் உட்புறத்தில் பாண்டியர்களுடைய சின்னமாகிய மீன் செதுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவ மன்னன் பரமேஸ்வரவர்மனின் கல்வெட்டு, பல்லவர் காலத்து சிம்மத்தூண்கள் ஆகியவற்றையும் காண்கிறோம். இடைநிலையில் உள்ள கோபுரத்தையும் தாண்டி சென்றால் இறைவனுடைய பிரகாரத்தை காணலாம். இங்கே அம்பிகையினுடைய சன்னதி இறைவனுக்கு வலது பாகத்தில் உள்ளது. அப்பர் சுவாமியினுடைய உற்சவ விக்கிரகம் உள்ள இடம் மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது. இடக்கையில் உழவாரம் தாங்கி பெருமான் காட்சியளிக்கிறார். இதேபோல் திலகவதியாருடைய உற்சவ விக்கிரகமும் தலையில் கொண்டையிட்டு கைகூப்பிய நிலையில் உள்ளது. கையில் பூக்குடலை ஏந்தியிருக்கிறார். பூக்களை நந்தவனத்தில் பறித்து இறைவனுக்கு நாள்தோறும் மாலையாக தொடுத்து கொடுத்தார் என்று சேக்கிழார் குழந்தையை கூறுகின்றார். புலர்வதன் முன் திரு அழகு பணி மாறி புனிரகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திரு மழுகிட்டு மலர் கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார் என்று பெரியபுராணத்தில் காண்கிறோம். திலகவதியாருடைய சன்னதிக்கு அடுத்து தெற்கு பிராகாரத்தில் திருநாவுக்கரசருடைய சன்னதி இருக்கிறது. இதில் அப்பரடிகள் கை கூப்பிக்கொண்டு அமர்ந்த நிலையில் உள்ளார். மூலவர் சன்னதிக்கு தென்புறத்தில் உள்ள படிக்கட்டுகள் மூலமாக தான் ஏறி உள்ளே செல்ல வேண்டும். தெற்கு பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் பிருகன் நாயகி எனப்படும் பெரிய நாயகியினுடைய சன்னதி இருக்கிறது. அம்பிகை அழகும் அருளும் ஒருங்கிணைந்து அற்புத காட்சியுடன் விளங்குகின்றாள். இறைவனுடைய கர்ப்ப கிரகத்தில் உள்ள வட்ட வடிவமான ஆவுடையாரின் மேல் 16 பட்டைகளுடன் கூடிய லிங்கம் இருக்கிறது. இது சுமார் 6 அடி உயரம் உண்டு. பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கர்ப்பகிரகத்தின் உள்புறம் பின்சுவற்றில் சோமாஸ்கந்தருடைய திருவுருவம் சுதையால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் கர்ப்பகிரகத்திற்கும் பிரஸ்தாரத்திற்கும் இடையில் அமைந்துள்ள சுவர் பகுதிகளில் முழுவதும் சுதையால் அமைக்கப்பட்ட தெய்வ திருவுருவங்களையும் சிம்மங்களையும் காண்கிறோம். அழகான பிக்ஷாரணமூர்த்தி காட்சியளிக்கிறார். அருகே ரிஷிபத்தினியர்கள் அவருக்கு பிக்ஷையிட வந்த கோலத்தில் இருக்கிறார்கள். அடுத்து விளங்குவது காலனை காலால் உதைத்த காட்சி. பெருமான் கோபத்துடன் காலனை காலால் உதைப்பதாகவும்
அதற்கு அருகில் மார்க்கண்டேயன் சிவனை வழிபடும் தோற்றமும் ஒருங்க காண்கிறோம். இன்னொரு சுதை வடிவம் உமாசகிதமூர்த்தியை காட்டுகிறது. மான்மரி ஏந்தியவராய் இடப்புறம் தேவி மலர் ஏந்தியிருக்க இருவரும் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார்கள். தலைக்கு மேலே குடை தோன்ற மோதகத்தை தாங்கியபடியாக இன்னொரு கரத்தால் ஒடிந்த தந்தத்தை ஏந்தியவராக பாசாங்குஜம் ஏந்தி விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார். இருபுறமும் பெண்கள் சாம்பரம் வீசுகிறார்கள். இதற்கு அடுத்து இருப்பது ராமரும் சீதையும் ஒருங்கிணைந்து காணப்படுகிறார்கள். ஆடல் வல்லானின் எழில் தாண்டவ காட்சியையும் இங்கே காண்கிறோம். இங்கு இறைவன் இடக்காலை முயலகன் மீது ஊன்றி ஜடாமுகுடத்துடன் ஆடுகின்றார். இது ஞானசம்பந்தருக்கு திருவதிகையில் ஆடற்காட்சி காட்டிய கோலத்தை நினைவூட்டுவதாக அமைவது. ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய திருப்பதிகத்தில் இந்த ஆடல் காட்சியை அற்புதமாக வர்ணிக்கின்றார். அப்படி பாடல்தோறும் அவன் ஆடுவதை வேந்து வேந்து பாடுவதை இவருடைய பதிகத்தில் காணலாம். பாதம் பலர் ஏத்த பரமன் பரமேட்டி பூதம் புடைசூழ புலித்தோ

0: கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் சிறு சிறு பொறைகள் காணப்படுகின்றன. ஒன்றில் நந்திகேஸ்வரரும் சதாசிவமூர்த்தியும் காணப்படுகிறார்கள். இந்த தலத்துக்கே உரிய சிறப்பு மூர்த்தமான திருப்புராந்தக மூர்த்தியையும் அற்புதமாக சுதை வடிவில் வடித்திருக்கிறார்கள். இறைவன் பன்னிரு கரங்கள் கொண்டவராய் பெரிய தேரின் மீது அமர்ந்து ஒரு காலை ஊன்றி இடக்கரத்தில் வில்லும் வலதுகரத்தில் அம்பும் ஏந்தியவராக அதனை நான் ஏற்றும் பாவனையோடு விளங்குகின்றார். நான்முகன் சாரதியாக தேரை ஓட்ட மதில்கள் மூன்றையும் எரிக்கும் வீரம் மிகுந்த தோற்றத்தோடு தனது கரங்களில் சக்கரம், குருவாள், சூலம், கத்தி, உடுக்கை, சங்கு, பாசம், கேடயம் ஆகிய போர்க்கருவிகளை தாங்கி போருக்கு புறப்படும் கோலத்தை இந்த சுதையில் காண்கிறோம். திரிபுரம் தீயழ இறைவன் அரக்கர் மூவரையும் எதிர்த்து போர் செய்வது போன்ற கோலங்களையும் அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து சிவபெருமானின் மணக்கோல மூர்த்தமாகிய கல்யாணசுந்தர மூர்த்தியையும் காண்கிறோம். வீரபத்ர மூர்த்தியையும் இன்னொரு சுதையில் காண்கிறோம். மதகரியை உரித்து போர்த்த சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தி என்ற பெயருக்கு ஏற்ப கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய நிலையில் தலையில் ஜடாபாரம் விளங்க ஒரு காலை மத்தகத்தின் மீது ஊன்றியவராக மறுகாலை தூக்கி நடன்மிடும் அற்புதமான சிற்பத்தை சுதையில் வடித்திருக்கிறார்கள். இன்னொரு சுதை ராவணானுகிரகமூர்த்தி எனப்படுவது. இதை மிகப்பெரிய அளவில் அமைத்திருக்கிறார்கள். இமயமலையை ராவணன் பெயர்க்கும் நிலையில் உமை அஞ்சி இறைவனோடு ஒன்ற இறைவன் தனது கால்விரலை அம்மலையில் ஊன்றி அரக்கனுடைய முடிகள் பத்தையும் சிதறிவித்து அவனை ஆர்த்து அலறச் செய்த காட்சியை அற்புதமாக இங்கு காண்கிறோம். ராவணன் 20 கரங்களுடன் கையில் வீணை ஏந்தியவனாக காட்டப்படுகின்றான். கருவறையை தொடர்ந்த அர்த்த மண்டப பகுதியில் கிராதார்ஜுனர், ஏகபாதமூர்த்தி, அக்னிதேவன், கௌரி பிரசாதமூர்த்தி ஆகிய திருவுருவங்களையும் காண்கிறோம். மகிஷாசுரமூர்த்தினி எருமையின் மீது நின்று சீற்றம் மிகுந்தவராக காட்டப்படுகின்றார். ஏகபாதமூர்த்தியின் இரு புறங்களிலிருந்தும் பிரம்மவிஷ்ணுக்கள் வரும் காட்சியையும் காண்கிறோம். சரபமூர்த்தி தனது காலின் கீழே நரசிம்ம பெருமான் கிடக்க பறவை உருவில் நிற்கும் அற்புத காட்சியையும் காண்கின்றோம். இந்த பிரகாரத்தில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு மூர்த்தம் சதுர்முகலிங்கம் எனப்படுவது. இந்த முகலிங்கம் சுமார் 75 சென்டிமீட்டர் அடி உயரம் உள்ளது. பிரம்மபாகம் நிலத்தினுள் இருக்கிறது, விஷ்ணுபாகமும் ருத்ரபாகமும் வெளியில் தெரிகிறது. ஆவுடையாரோ வட்ட வடிவமாக விளங்குகின்றது. பல்லவர் காலத்து அற்புத படைப்பாக இதனை சொல்வார்கள். இந்த முகலிங்கத்தில் நாற்புறமும் இருக்கக்கூடிய முகங்களை அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று குறிப்பிடுவார்கள். திருக்காலத்தி, திருவக்கரை, திருவையாறு ஆகிய இடங்களிலும் முகலிங்கங்களை காண்கிறோம். இவையெல்லாம் திருவதிகைக்கு பிற்பட்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த முகங்களில் அழகிய கண்கள், பாதி மூடிய நிலையில் சதாசிவமூர்த்திக்கே உரிய உயர்நிலையான ஞானத்தை பொலிவாக காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தையும், ஜடாமுகுடத்தில் ஊமத்தம்பூவையும் பிறையையும் காண்கின்றோம். காதில் குண்டலங்கள் தோல் வரை வடிந்து தொங்குகின்றன. அற்புதமான இந்த படைப்பை அனைவரும் கண்டு மகிழ வேண்டியது ஒன்று. மூன்று பிரகாரங்களை உடைய இந்த கோயில் உயரமான விமானத்தை கொண்டது. ஐந்து தளங்கள் உள்ள இந்த விமானம் நிமிர்ந்து பொலிவுடன் விளங்குகின்றது. இதையே ராஜராஜன் எழுப்பித்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும், அவருடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் அமைத்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது என்றும் சொல்வார்கள். கருணாகர தொண்டைமான் என்பவன் வீரட்டானேஸ்வரருக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளான். பலவித ஆபரணங்களை அளித்துள்ளான். திருவாதிரையில் வீரட்டானேஸ்வரருக்கு 1000 படி நெய் அபிஷேகம் செய்தல் போன்ற கைங்கரியங்களையும் செய்து வந்திருக்கிறான். நூற்றுக்கால் மண்டபம், சுற்று மாளிகைகள், யாக மண்டபம், சுற்று திருமதில்கள், ஆடல்வல்லானுக்கு தனி சன்னதி, திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய சன்னதி, பாபை விளக்குகள் ஆகியவற்றையும் ஈசனுக்கு இவன் அளித்ததாக சொல்வார்கள். இந்த தலத்தில் கெடிலம் பிரதானமான தீர்த்தமாக விளங்குகிறது. வீரட்டேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே அக்னி மூலையில் உள்ளது சக்கர தீர்த்தம் என்பது. இதில் திரிபுராந்தகமூர்த்திக்கு உபச்சாரம் செய்வதற்கு பொருட்டு சந்திரன் தனது அமிர்தத்தை நிரப்பியபடியால் இதை சந்திர தீர்த்தம் என்றும் சொல்வார்கள், அமிர்த தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். பிரம்மனும் கருடனும் இதில் ஸ்நானம் செய்ததால் இதற்கு பிரம்மதீர்த்தம் என்றும் கருட தீர்த்தம் என்றும் பெயர் வழங்கலாயிற்று. இதில் சிவபெருமான் வைகாசி பூரணையில் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது ஸ்நானம் செய்தால் இம்மை, மறுமை, வீடு ஆகிய மூவகை இன்பங்களையும் பெறலாம். விரட்டானேஸ்வரருக்கு ஈசான பாகத்தில் உள்ளது ஒரு கிணறு. இது திரிபுராந்தகனாகிய சிவபெருமான் தமது திருக்கை சூலத்தினால் பூமியை கீறி அதிலிருந்து 666 கோடி தீர்த்தமங்களையும் வரவழைத்து கங்கைக்கு காட்டி கங்கையையும் அவற்றோடு அதில் கலந்து அடங்கி அமர்ந்து இருக்கச் செய்தது இதனுடைய சிறப்பை காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்தை உட்கொள்வதும் சிரத்தில் போற்றித்துக் கொள்வதும் எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பெரும் புண்ணியத்தை நல்க வல்கிறது. இது மகேந்திர பல்லவன் காலத்தில் பல திருத்தங்களை பெற்றது. அப்பர் பெருமானுக்கு பல இன்னல்கள் ஆரம்பத்தில் உண்டாக்கினாலும் அவருடைய பெருமையை அறிந்த அரசன் அங்கிருந்த சமன் பாழிகளை இடித்து அக்கற்களை கொண்டு திருவதிகையின் கண் ஒரு ஆலயம் எழுப்பினான். மகேந்திரவர்மனுக்கு குணவரன் என்று ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. ஆகவே அந்த ஆலயம் குணவரீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. அதனை ஆதிமூலேஸ்வரம் என்றும் வழங்குகிறார்கள். இந்த ஆலயம் விரட்டேஸ்வரர் கோயிலுக்கு வடகிழக்கு திசையில் கடலூர் செல்லும் பாதையில் உள்ளது. திருஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை தரிசித்து இங்கு வந்தபொழுது அவ்வூர் மக்கள் அவரை வரவேற்று திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்கள். இறைவனை வணங்கி பரவசமுற்ற ஞானசம்பந்த பெருமான் அங்கு இறைவனை பதிகம் பாடி வணங்குங்கும் பொழுது இறைவன் அவருக்கு திருநடன காட்சியை காட்டியதாக சொல்வார்கள். இதேபோல் பிற்காலத்தில் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இப்பகுதியில் யாத்திரையாக வந்தபொழுது இது திருநாவுக்கரசருடைய உழவாரம் கண்ட தலமாதலால் இதனை மிதிக்க அஞ்சி ஊருக்குள் நுழையாமல் சித்தவடமடம் என்ற ஒரு இடத்தில் தங்கியிருந்தார். அங்கு உறங்கும் பொழுது இறைவன் ஓர் ஏழை அந்தணர் வடிவத்தில் வந்து அவர் அறியாத வண்ணம் சுந்தரருடைய தலையின் மீது தன்னுடைய மலரடிகள் படும்படியாக படுத்தார். இதனை கண்ட சுந்தரர் அம்முதியவரிடம் சினந்து, என் தலை மீது எதற்காக உன் காலை வைத்தீர் என்று கேட்க அம்முதியவர், என்னுடைய முதுமையினால் உன்னுடைய தலை மீது என் கால் தெரியாமல் பட்டுவிட்டது என கூற சுந்தரரும் தனது தலையை சற்று அப்பால் வைத்துக் கொண்டு பள்ளி கொண்டார். மீண்டும் அதேபோல் முதியவர் தன்னுடைய திருவடிகளை சுந்தரருடைய தலையில் படும்படியாக செய்தார். இப்படி பலகாலும் என்னுடைய தலையில் காலால் மிதிக்கின்றீரே, நீர் யார் என்று இறைவனை பார்த்து, அதாவது வந்த முதியவரை பார்த்து சுந்தரர் சினந்து கேட்டார். அப்பொழுது இறைவன் என்னை தெரியவில்லையா என்று கூறியவாறு மறைந்தான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருநீற்றின் பெருமை சொல்லும் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் கோவிங்களா, கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இப்ப ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? குழந்தைகள்லாம் திருநீறு எவ்வளோ முக்கியம், திருநீறு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கவசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கதை. கேட்க வரீங்களா? இப்போ ஆச்சு கதை சொல்ல போறேன். இதுல ரெண்டு சீன், சரியா? முதல் சீன் என்ன? கைலாய மலை. திருக்கைலாயத்துல யார் இருப்பா? சிவபெருமான் இருப்பாரு, உமையம்மை இருப்பாங்க, நந்தியம் பெருமான் இருப்பாரு, இல்லையா? நான் கேட்டேன்ல, மவுண்ட் கைலாஷ் இஸ் த அபோட் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு சொன்னீங்கல்ல. சரி, இப்போ அந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைலாய மலையில சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல உமையம்மை உட்கார்ந்துருக்காங்க, மஞ்சள் பெருமான் இருக்காரு,

கொடுக்குறது. அது என்ன திருநீற்று மடல்? இப்போ உங்க வீட்டுல புதுசு இடையில திருநீர் எப்படி வச்சிருக்கீங்க? ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பவுல் தான் திருநீரை போட்டு வச்சிருக்க பவுலுக்கு பேர் தான் திருநீற்று மடல். அந்த திருநீற்று மடலை கையிலேயே வச்சிட்டு இருக்கிறதுனால சுந்தரர் ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு சீன். இந்த சீன் எப்படி சைட்ல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த சீன் ஆரம்பம். அடுத்த சீன் என்ன? தேவர்கள். தேவலோகத்துல தேவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, நம்ம சாகாம இருக்கணும், அதுக்கு எதனா ஐடியா பண்ணணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா நம்ம சாகவே மாட்டோம். அதான் அமிர்தம். அமிர்தம் எங்க இருந்து கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அமிர்தம் வந்து எப்படின்னா பாற்கடல். இப்ப நம்ம கடல்ல எல்லாம் என்ன இருக்கு, உப்பு தண்ணி இருக்குது இல்லையா? அது மாதிரி பால் நிறைஞ்சிருக்கிற ஒரு கடல். அந்த கடலுக்கு பேரு பாற்கடல். அந்த கடலை நல்லா கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு எடுத்தோம்னா அதுல இருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டா நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு இவர்கள்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா எப்படி கடையிறது? நம்ம வீட்டில் தயிர் கடையிறோம்ல, நீ பார்த்துருக்கீங்கல்ல, உங்க ஆச்சி அம்மாலாம் தயிர் கடையிறது பார்த்துருக்கீங்களா? ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துட்டு ஒரு மத்து நடுவில் ஒரு மத்து மாதிரி வச்சு தயிரை வந்து இப்படி இப்படி சிலுப்புவாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா இன்னைக்கு போய் அம்மாவை செஞ்சு கமிட்டி செஞ்சு பாருங்கன்னு. அது மாதிரி பெரிய கடலை எப்படி பண்ணுறது? சின்ன பாத்திரம்னா இப்படி சின்ன மத்து வச்சு இப்படி இப்படி பண்ணிடலாம், சிலுப்பிடலாம். பெரிய கடலை எப்படி பார்த்துப்படுறது? கஷ்டம் தானே? அப்போ எல்லாரும் பிளான் பண்ணுவாங்க, சரி நம்மக்கிட்ட வலிமை பத்தாது, நம்ம என்ன பண்ணலாம், அசுரர்களையும் நம்மளோட சேர்த்துக்கலாம். நார்மலி என்ன, அசுரர்களும் தேவர்களும் எப்ப பார்த்தா சண்டை தான் பிடிப்பாங்க. இந்த டீம் அந்த டீமுக்கு தொந்தரவு கொடுக்கும், அந்த டீம் இந்த டீமுக்கு தொந்தரவு கொடுக்கும், இப்படித்தான். அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எழுதிதான் பகைதான். ஆனா இன்னைக்கு மத்திரம் என்ன பண்றாங்க, அவங்களையும் டீம் அப் பண்ணிக்கலாம், நம்ம சைட்ல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பண்ணிட்டு நடுவுல மத்து போல ஒரு கோல் போல ஒண்ணு வேணும் இல்லையா, அவ்வளவு பெரிய கடலுக்கு மத்து எப்படி இருக்கிறது? அப்ப என்ன பண்ணாங்க, மந்தார மலைன்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலையவே தூக்கிட்டு வந்து அப்படியே கடல்ல நடுவில் வச்சிருவாங்க. வச்சுட்டு அந்த கோல் நிக்கிறதுக்கு அடியில் ஒரு ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரமா திருமாலன் பண்ணுவார். தான் ஆமையா மாறி கூர்மாவதாரம் எடுத்து அடியில போய் அந்த மத்தை தாங்குவார், அந்த மலையை தாங்குவார். சரியா? இப்ப என்னாச்சு, ஆதாரம் திருமால் ஆமை போல மேல மந்தார மலையை தூக்கி வச்சுட்டாங்க. அதான் ஆமையோட முதுகுல மந்தார மலை நிக்கிருக்கும். இப்ப கடையிறதுக்கு ஒரு கயர் வேணும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் கடையும் போது இல்லாது நம்ம கையே கயறு போல ஆகுது இல்லையா? அது மாதிரி அந்த மலையை பெரிய பார்க்கறதுல கடையிறதுக்கு ஒரு கயிறு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பெரிய பாம்பு, அந்த பாம்பு பேர் வாசுகி. பெரிய பாம்புன்னா நம்ம பார்த்தா அந்த கொண்டாலாம் விட பெரிய பிடிச்சு ரொம்ப பிடிச்சு அவ்வளோ பெரிய பாம்பு. அந்த பாம்பை எடுத்துகிட்டு வந்து அந்த மலையை சுற்றி நல்ல கயிறு போல கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு வால் பக்கத்தை தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க, தலை பக்கத்தை அசுரர்கள் எல்லாம் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு அமிர்தம் வந்துடும் சாப்பிட்டு நம்ம எல்லாம் சாகாவரம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆசையில கரையிறாங்க கரையிறாங்க இழுத்து இழுத்து கரையிறாங்க. அந்த மலை அப்படியே சிலுப்புது, கடலை சிலுப்பு சிலுப்பு சிலுப்பு சிலுப்புன்னு சிலுப்புது. சரியா? அப்போ அப்படியே மெதுவா அமிர்தம் வரும் அமிர்தம் வரும்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாசுகி பாம்பு பாவம், அது பாம்பு தானே, அதோட உடம்பு நசுங்கும் இல்லையா? நீங்க கயிறு மாதிரி அதை வச்சு இழுத்து இழுத்து கடையும் போது அந்த வாசிக்கு பாம்புக்கு வலிக்கும்ல, அது உடம்பு நசுங்கும்ல, அது என்ன பண்ணிடும், அப்படியே அது வாய் பக்கத்துல இருந்து கவகவன் பெரிய விஷத்தை கட்டிடும். பெரிய விஷம்னா கடுமையான விஷம், யாராலையும் அதோட அந்த காத்துல கூட அந்த விஷத்தை பரவு, காத்துல விஷம் பரவும்ல, அந்த காத்தை கூட சாதிக்க முடியாது. எல்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்க. அப்படி ஒரு கொடிய கடுமையான விஷம், அந்த விஷயத்துக்கு ஆலவாள விஷம்னு பேரு. அவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த வாசிக்கு பம்பு கட்டிடும். என்ன பண்ணுன்னு தெரியாது. அதனால அமிர்தம் வேணும்னு நினைச்சு கடைய போய் இப்படி எல்லாரும் சாகுறதுக்கான நஞ்சு வந்து போச்சு அப்படின்னு அலறாங்க. தேவர்கள் இந்த பக்கம் ஓடுறாங்க அந்த பக்கம் ஓடுறாங்க, என்ன பண்ணனு தெரியல, எப்படி அந்த நஞ்சுல இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல, தப்பிக்கிறாங்க. அப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே ஆள், தீர்க்க முடியற ஒரே ஆள் யாரு, நம்ம சிவபெருமான் இல்லையா? உடனே அவசரம் ஐயக்கமான ஒடியாங்க ஒடியாங்க, எல்லாரும் சிவபெருமான் ஓடுவோம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தலைப்படலாம் ஓடி வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து சிவபெருமான் கிட்ட சாமி காப்பாத்துங்க சாமி அப்படின்னு காலில் வந்துட்டாங்க. இப்போ சிவபெருமான் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பார், அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது இல்லையா? அப்புறம் என்ன கேட்குறாரு, என்ன என்ன இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு.

0: அப்போ தேவர்கள் சொல்றாங்க, சாமி நாங்க இப்படி கடலை கடைஞ்சோம், பாற்கடலை கடைஞ்சு அமிர்தம் வரும்னு நினைச்சு கடைஞ்சோம், அது பார்த்தா வாசுகி பாம்பு வாய் வந்து இவ்வளவு பெரிய நஞ்சு வந்துருச்சு, இந்த நஞ்சோட காத்து கூட எங்களால தாங்க முடியல, அதோட கடுமையை எங்களால தாங்க முடியல, நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம் போல இருக்கு சாமி, நீங்க தான் நாங்க தாங்காம காப்பாத்தணும் சாமி அப்படின்னு அழுவாங்க. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, மெதுவா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பக்கத்துல இருக்க சுந்தரர் திருநீட்டு மகள் தாங்கிட்டு யார் நிக்கிறா, சுந்தரர் நிக்கிறார் இல்லையா, அவரை கூட்டு சுந்தரா அந்த விஷத்தை உருட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாரு. சுந்தரர் போய் யாராலையும் தொட முடியாத விஷம், நெருங்க முடியாத விஷம், அப்படி ஒரு கொடுமையான விஷத்த சுந்தர பெருமான் எடுத்து அழகா ஒரு உருண்டை போல லட்டு போல உருட்டி கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுப்பார். சாமி அதை வாங்கி அது எங்க வச்சாலும் அது தொந்தரவு கொடுக்கும், அந்த விஷத்தை பீரோக்கள் வச்சு போட்ட முடியுமா, கட்டிகள் வச்சு போட்ட முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது, எங்க அந்த விஷம் இருந்தாலும் அந்த எந்த ஒன்றுமே வாழ முடியாம எல்லாம் அழிஞ்சிடும், அப்படி ஒரு கொடுமையான விஷம் இல்லையா. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு, அதை வாங்கி தனக்குள்ளேயே போட்டுடுவார், தனி வாய்க்குள்ளேயே போட்டுடுவார், போட்டு அப்படி முழுங்க பார்ப்பாரு. பக்கத்துல உமியம்மை, அம்மா விஷத்தை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உமியம்மை என்ன பண்ணுவாங்க, சாமியோட தொண்டையை கெட்டியா பிடிச்சிருவாங்க, பிடிச்சவனே அந்த விஷம் இறங்காம தொண்டையிலேயே நின்றுடும், சாமியோட தொண்டையிலேயே நின்று அந்த கொடுமையான விஷம் இல்லையா அது, அதனால சாமியோட தொண்டை அப்படியே கருப்பா மாறி. நீங்க வீட்டுல சிவபெருமான் படம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, தொண்டையில அப்படியே டார்க்கா ஒரு ப்ளூ கலர் போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு கிரீன் கலர் போட்டிருப்பாங்க, டார்க் கிரீன் போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு பிளாக் கலர் போட்டிருப்பாங்க, கழிச்சு பார்த்துருக்கீங்களா, அதனால அவர் கண்டம் கருத்தவர் நீலகண்டர் அப்படிங்கிற பேர் தான் சாமிக்கு அப்பதான் வந்தது இல்லையா. நஞ்சுண்டேஸ்வரர், நஞ்சை உண்டாரு இல்லையா, அதனாலதான் அவர் பேரு நஞ்சுண்டேஸ்வரர் சரியா. இப்ப சாமி கண்ட கருத்து போயிடுச்சு, இப்போ எல்லா உயிர்களும் அப்பாடா ஆயிடுச்சு, ஏன்னா விஷத்தை போற சாமி சாப்பிட்டாரு இல்லையா, அதனால எல்லா உயிர்களுக்கும் எந்த தொந்தரவும் இனி இல்லை, அப்பாடா ஆயிடுச்சு தேவர்களுக்கெல்லாம். சரி, நஞ்ச சாப்பிட்ட சாமியுடைய தொண்டையே கருத்து போச்சுன்னா நஞ்ச உருட்டி எடுத்துட்டு வந்த சுந்தரர் கை என்னாச்சு, சுந்தரர் தானே போய் எடுத்துட்டு வந்தாரு, அவர் கை என்னாச்சுன்னு பார்த்தா அவர் கை கருத்து ஆகவே இல்லை, அப்படியே பூ மாதிரி தாமரை பூ கலர்ல அப்படியே இருக்குது. எப்படி சாமியுடைய தொண்டையே கருத்து போற அளவுக்கு கொடுமையான விஷயம், சுந்தரர் கை ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி இதுல இருந்து என்ன தெரியுது, சுந்தரர் என்னைக்கும் திருநீற்று மடல் ஏந்திட்டே நின்னாரு இல்லையா, திருநீரை ஏந்தின கைய கொடுமையான விஷம் கூட ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப திருநீர் எவ்வளவு கவசம், திருநீர் எவ்வளவு பெரிய கவசம் இல்லையா, பெரிய பாதுகாப்பு கவசம் திருநீர், நம்ம எல்லாரையும் நோய் வராம பாதுகாக்கும், கெட்டது வராம பாதுகாக்கும், கெட்ட பார்வையில இருந்து பாதுகாக்கும் சரியா, நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும், அதனாலதான் இதனாலும் திருநீர் வச்சுக்கணும், நித்தியில திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது சரியா. காலையில நீங்க எழுந்திருக்கும் போது ஆச்சு என்ன சொன்ன, ஓம் நம சிவாய சொல்லி எழுந்திருக்கணும்னு சொன்னீங்க சரிங்களா, சரி செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா, நீங்களா நல்ல குழந்தைகள் தானே, அப்ப கண்டிப்பா செய்வீங்க எனக்கு தெரியும் சரியா. நீங்க எழுந்து பல் தேய்ச்சி முகம் கழுவுறீங்கல்ல, கழுவுன உடனே திருநீர் வச்சுக்கணும், அப்புறம் குளிச்சுட்டு திருநீர் வச்சுக்கணும், அப்புறம் சிவபூசை பண்ணணும், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், திருநீர் வச்சுதான் பள்ளிக்கூடம் போகணும் சரியா. சாயந்தரம் வந்த அப்புறமா மூமெல்லாம் கழுவுனீங்கல்ல, அப்ப திரும்ப திருநீர் வச்சுக்கணும், திருநீர் இல்லாம நெத்தி இருக்கவே கூடாது, ராத்திரி படுக்க போகும்போது நெத்தினாலே திருநீர் வச்சுக்கணும், திருநீர் வச்சுக்கிட்டா கெட்ட கனவு வராது, கெட்டது வராது, நோய் வராது சரியா. எந்த கஷ்டத்துல இருந்தோ நம்மளை பாதுகாக்கிற ஒரே கவசம் திருநீர் தான், அதனால திருநீர் இல்லாம குழந்தைகள் இருக்கவே கூடாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்துதான், உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சரியா. பாக்கலாம், இனி திருநீர் இல்லாம குழந்தைங்க இருக்க கூடாது, நாளைக்கு பாப்போமா, இன்னைக்கு திருநீரை பத்தி தெரிஞ்சுட்டோம், இனி திருநீர் வைக்க மறக்க கூடாது, இனி நாளைக்கு பாப்போமா. திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். காலை பொழுதில் சிவகோசரியாராம் ஆதிசைவ முனிவர் இறைவனாருக்கு விதிமுறைப்படி வழிபாடு செய்து விட்டு செல்ல, காலத்தி அப்பருக்காக வேட்டை தொழிலை செய்து, முன்பு போலவே தீராத அன்பினால் ஊனமுது ஆக்கி குடுமித்தேவரிடத்து வருகின்றனர். திண்ணனார்
3: நாயனீரே, இந்த ஊனமுது நேற்று அழைத்ததை விட மிகவும் சிறந்தது. பன்றி இறைச்சியோடு மான், கதை, மறை, கடமை என்ற இவ்வகைகளில் ஏற்ற இறைச்சியை அமுதாக்கப்பட்டுள்ளது. அடியேனும் சுவைத்துக் கண்டேன், தேன் கூட கலந்துள்ளது. இது தித்திக்கும். நாயனீரே, அமுது செய்து அருளும்.
2: இன்னவண்ணம் தின்னனார் ஒழுக சிவகோசரியார் தினந்தோறும் பரம்பொருளாகிய சிவபெருமானிடத்து இறைச்சியும் காலடி சுவடும் கண்டு மிகவும் தளர்வடைந்து அதனை தீமை என்று எண்ணி ஆகமங்களில் சொன்ன விதிப்படி நீக்கி அருச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகுவாராயினர். இந்நிலையில் நாணனும் காடனும் போய் தின்னனார் குடுமித்தேவரிடம் உடும்பை பற்றியது போல் பற்றியதை செய்திகளாக நாகனுக்குச் சொல்ல அனைவரும் தேவராட்டியுடன் வந்து தின்னனார் மனதை மாற்ற முயற்சித்து அதிலே தோல்வியுற்று அவரை கைவிட்டு அகன்று போயினர். உன்னை பசுப்போத உருமா மாறி சிவபோத வடிவினராயிருக்கும் தின்னனார் நாகன் தேவராட்டி முதலிய வனவேடர்களின் கருத்தின் அளவில் அமைவாரோ அமையார். ஓம் நம சிவாய்.
4: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

இருந்து கமடாதனத்தில் ஏவடவா நோக்கி திருந்திடவே நெய்தி செய். கமடாதனத்திலே கமடம் என்றாலும் கூர்மம் என்றாலும் ஒன்றுதான், கமடம் என்றாலும் ஆமதா. இந்த கூர்மாதனத்திலே வடக்கு நோக்கி இருந்து அருட்டானத்தை விதிப்படி பண்ணும், அருட்டானத்தை வடக்கு நோக்கி இருந்து பண்ணும். பூர்வ திசை நோக்கி புரியணுமா மற்ற ரெண்டா தார்வ முறை செய்ய விதியணும். கிழக்கு நோக்கி இருந்து பூர்வ திசை நோக்கி ஆர்வம் உரை, அதனால கிழக்கு நோக்கி இருந்து செய்தலும் தகும். அதனால காலையில கிழக்கு மாலையில வடக்கு, காலையில அனுஷ்டானம் கிழக்கு மாலையில வடக்கு. கிழக்கு நோக்கி செய்தால் புத்தியும், வடக்கு நோக்கி செய்தால் முத்தியும். கிழக்கு நோக்கி செய்தால் புத்தி என்றால் இந்த உலோகத்து மலை, புத்தினா இந்த உலோகத்து மலை, புத்தி உள்ள வந்து அந்த உலகத்திலையும் மலைக்க முடியும். வடக்கு நோக்கி செய்வது முத்திக்காக. கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரமினீரே சுந்தரர், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம். அதனால காலையில கிழக்கு நோக்கி தான் அனுட்டாரம். தெற்கு நோக்கி ஆசமணஞ்சியில் மீளமும் நீராடி சுத்தியாம், தெற்கு நோக்கி அனுட்டாரம் பண்ணப்படாது, ஆசமணம் பண்ணப்படாது. மேற்கு நோக்கியும் செய்வதில்லை, வடக்கு கிழக்கு தான். பூஷை அனுட்டானம் நமஸ்காரம் எல்லாமே வடக்கும் கிழக்கும் நோக்கித்தான். அனுட்டானத்துக்குரிய சலம் உணர்த்துகின்றார். அனுட்டானத்துக்குரிய தீர்த்தருக்குது வாறு தண்ணீர், நுரை குமிழி நுண்புழுவும் இல்லாத நீரார் கருமம் புரியை கடன். நுரையும் குமிழியும் நுண்ணிய புழுவும் இல்லாத சலத்தினாலே அனுட்டானம் பண்ணுதல் கடமையா. உம்மையால் வடித்து எடாத நீர், இழிகுலத்தார் தீண்டிய நீர், கலங்கள் நீர், பாசி நீர், உவர் நீர், வெண்ணீர், பழ நீர், கூவ நீர் முதலியனவும் ஆகாவன கொள். சுத்த பாரத்துக்கு இருக்கும் இந்த மாதிரி நீர்கள் ஆகாது. அதிகபட்சம் தீச்சை பூசைக்கு தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுக்க வேணும், தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுத்துக் கொள்ள வேணும், மற்றவர்களுக்கு கூடாது. ஆசமன விதி இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆசமனம் செய்ய பவித்திரம் உண்ட அங்கையினால் ஆசமனம் உச்சிட்டம் என்று, தர்ப்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினாலே சுத்த ஆசமனம் பண்ணுக. கையால பவித்திரம் கையிலே தர்ப்பையினாலே அணிந்து கொள்வது, அதற்கு மேலே வந்து வெள்ளியினாலே தங்கத்தினாலே பவித்திரம் அணிந்து கொள்வது. விளங்குதா? இப்பவித்திரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா, உனக்கு இருக்குதா பவித்திரம் மோதிரம் இருக்குதா? அதனால பவித்திரம் அவசியமா இருக்க ஒண்ணுங்குது. ஆமா, இந்த விரல்ல போடுறது தர்ச்சனின்னு வேறு, இந்த விரல்ல பவித்திரம். அது இந்த இங்க சீனிவாசன் இருந்தாரு, அந்த பவித்திரம் தர்ச்சனை ரெண்டுமே அவசியமா ஒரு 10 சூடி செஞ்சு கொடுக்கணுமே. முதல்ல ஒரு 5 சூடியை செய்யுங்க. தர்ச்சனி உனக்கு இருக்குதா? தர்ச்சனைக்கு வேலையே இல்லை, தர்ச்சனைய சுத்து மேல ஒரு பொறுப்பு உங்களுக்கு தெரியுமே, பவித்திரமும் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் அவசியமா ஒரு 5 சூடி பண்ணணும்னா வெள்ளியில அவசியமா கட்டாயமா பண்ணிருங்க. அதுக்கு நாளைக்கே முயற்சி எடுத்துங்க. உங்களுக்கு இல்லையா கட்டாயம் சொல்லி தர்ச்சனி பவித்திரம் அவசியமா இருக்கணும், பூஜைக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கணும். உங்களுக்கு இருக்குதா? என்ன பேசாம இருக்கீங்க? நமக்கு இல்ல செய்யணும்னு. தர்ப்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினால சுத்தாசமனம் பண்ணுங்க. ஆசமனத்திலே அந்த பவித்திரம் உச்சிட்ட தோஷம் கிடையாது. ஆசமனம் பண்ணும் போது அதனால அந்த உச்சிட்ட எச்சுன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த தோஷம் கிடையாதான் அந்த பவித்திரத்துக்கு. பவித்திர அனாகமியின் முதல் இறைக்கும் இரண்டாம் இறைக்கும் நடுவே தரிக்க பவித்திரம் தரிக்கிறது, அதான் அனாமிகனு விருது. இது முதல் இறைக்கும் இரண்டாவது இறைக்கும் நடுவே தரிக்க அப்படித்தான் போடுவோம் அதிகபட்சம் தரிக்க. இரண்டாம் அறைக்கு மேற்பட தரிக்கலாகாது. பவித்திரம் தெரியாது செய்யும் கர்மங்கள் எல்லாம் அசுத்தமாகும். பவித்திரம் என்றாலே சுத்தம் உணுகு, பவித்திரம் என்றாலே சுத்தம் உணுகு. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? பவித்திரம்னா சுத்தம், பவித்திரம்னா வடக்க இருக்கிற ஒரு ஊர் அல்ல, பவித்திரம்னா சுத்தம் உணுகு. பவித்திர பூசை என்று கேள்விப்பட்டேன், சுத்தம் அது குற்றங்களை நீக்குவது. இப்ப இத ராமாயணத்துல கம்பன் சொல்றான், இத வந்து ராமாயணத்துல கம்பன் சொல்றான். எப்படி சொல்றாருன்னா, ராமனுக்கு கங்கைக்கரையில குகன் வந்து தேனில மீனை ஊற போட்டு நல்ல மீனா பிடிச்சு அதை ஊற போட்டு கொண்டாந்து வைக்கிறான். தேனும் மீனும் நல்லா இருக்கும். தேனில் ஊறப்பட்டாலும் நல்லா இருக்கும். கொண்டாந்து வச்சா அந்த இடத்துல வந்து ராமன் இந்த மாதிரி தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், இருத்தி என்று எம்பலோடும் குகன இருப்பான்னாரா, யாரு ராமன், இருத்தி என்று எம்பலோடும் இருந்திரன் உட்காரலையா. பெரியவங்களுக்கு முன்னாலும் உட்காரப்படாது, உட்கார சொன்னாலும் உட்காரப்படாதான். அப்ப
அப்புறம்தான் அவசியமா இருந்தா உட்காரும். இதெல்லாம் அந்த ராமாயணத்தில் சொல்றாரு. இருத்து என்று எம்பலோடு இருந்திடம் எல்லை நீத்த அருத்தியன், எல்லை இல்லாத அன்புடையன், எல்லை நீத்த அருத்தியன், தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினம் நன்றாக கொண்டு வந்திருக்கு. கண்ணப்பர் சொன்னாப்புல நல்ல பார்த்து பக்குவம் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். எல்லை நீத்த அருத்தியன் தேனும் மீன் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தன் என்கொள் திருவுளம் என்ன, தேவரையுடைய திருவுளம் என்னவோ இது அமுதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கோகன். அவனுக்கு சைவம் தெரியாது. அவரு கோகனுக்கு சைவம் தெரியாது. ஆ சைவம் தான் தெரியும். சைவமே சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது அவனுக்கு. சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அமுதனுக்கு அமைவ திருத்தினன் குணர்ந்தேன் என்கொள் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருகலன் விளம்பரத்தார். எங்க பக்கத்துல ரிஷிகள் இருக்கிறாங்களாம், மாதவர்கள் இருக்கிறாங்களாம், இந்த கங்கை கரையில இருக்கிறாங்களா. அப்படி இருக்கும்போது அந்த மாதவர்களை பார்த்து சொல்லுகிறானா அரு ராமன் சொல்றான. எப்படி சொல்றான்னா, அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல். அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல். மெய்யன்போடு மிக்க மகிழ்ச்சியோடு மெய்யன்போடு நீ கொண்டு வந்த அந்த பொருள். அரியதா ஓப்ப உள்ளத்து அன்பின் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிர்தினும் சீர்த்தவன்றே. இது மீனுத்தன். ஆனாலும் உன்னுடைய அன்பினாலே நீ கொண்டு வந்தபடியினாலே இது அமுதத்தை விட உயர்ந்தது. அதுக்கு மேல மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே, மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே பரிவீனில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மன் ஒருக்கும். நீ அன்போடு தொட்டபடியினாலே இது சுத்தமாயிடுச்சுங்கிறான் ராமன். பரிவீனில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மன் ஒருக்கும், எம்மன் ஒருக்கும் உரியன இனிதின் நாம உண்டனம் அன்றோ என்றான். எம்போன்றவர்களுக்கு உரியன நாமும் சாப்பிட்டதுக்கு சமானம் ஆயிடுச்சுட்டான். சாப்பிடல அப்படின்னு அவளை நாகரிகமா முடிக்கிறான் கம்பன். அதனால பவித்திரம் என்றால் சுத்தம் என்பது பொருள். பவித்திரம் இல்லாமல் செய்யும் காரியம் அசுத்தம் என்பது பொருள். அதனால பவித்திரம் அவசியம் அவசியம். செய்யும் கர்மங்கள் எல்லாம் பவித்திரம் தரித்துக் கொண்டு செய்யும் கர்மங்கள் எல்லாம் ஒன்று ஆயிரம் மடங்காக பயன்படும். கருமம் நிறைவேறியவன் பவித்திரத்தை அவிழ்த்து கீழே போடுவான். பூஜை முடிஞ்ச ஒரு பாடு தர்ப்ப புள்ளக பவித்திரம் அடைந்தவன் அதை அவிழ்த்து கீழே போடுக. முடிச்சோடு கீழே போட்டால் உபவாசம் செய்யுக. முடிச்சோடு போடப்படாது, முடிச்சு அவிழ்த்து போடவனும். பொன்னாலாயினும் ஒன்றாக சேர்க்கப்பட்ட புன்வெள்ளி தாமரை என்னும் மூன்றினாலாயினும் பவித்திரம் செய்து எப்போதும் அனாமிகள் தரித்துக் கொள்வ. தங்கத்தினாலையும் வெள்ளியினாலும் செம்பினாலும் செய்யலாம், மூன்றும் சேர்ந்து செய்யலாம். மூன்றும் சேர்ந்து செய்ய முடியுமா? செய்யலாம். நமக்கு பக்கத்திலேயே ஆடுவா இருக்கு. எப்போதும் தரித்துக் கொள்வோம். பவித்திரத்துடனே போஷணம் பண்ணில் அது உச்சிட்ட தோஷம் அடையும் என்று அதில் பவித்திரத்தோடு போஷணம் பண்ணக்கூடாது. அதனால உஷா காலத்துலதான் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அனுஷ்டானம் உஷா காலத்துல போட்டுக்கலாமே தவிர மற்ற காலங்களிலே பெட்டியில வச்சிட வேண்டியதான். அது பூஷ பொருள். சமய தீட்சைக்கும் பௌத்தர் அணிந்து கொண்டு அனுஷ்டானம் பண்ணலாம். அனுஷ்டானத்து கூட சொல்லுது ஆசமணத்துக்கு பௌத்தர வேணுங்குது அல்லவா, ஆசமணத்துக்கு பௌத்தர வேணுங்குது அல்லவா. ஆசமணம் செய்க பவித்திரம் கூண்டு அங்கையில் ஆசமணம் உச்சிட்டம் செய்பரம தீர்த்தத்தால் ஆசமணம் செப்பியே உய்ய வந்த தத்துவம் ஒன்று. வந்த தத்துவம் ஒன்று உய தோன்றிய ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம் என்னும் மூவித தத்துவங்களும் சுத்தியாகும் பொருட்டு ஆசமணம் பண்றோம் அல்லவா. ஆத்மதத்துவாய சோதா வித்யாதத்துவாய சோதா சிவதத்துவாய சோதான்னு ஆசமணம் பண்றோம் அல்லவா. இந்த 36 தத்துவத்தை இதில் சொல்லிடுறோம். 36 தத்துவங்களையும் இந்த மூணு மந்திரத்தில் சொல்லிடுறோம். ஆன்மதத்துவம் 24 வித்யாதத்துவம் 7 சுத்ததத்துவம் 5 36 சொல்றோம். ஏன் சொல்லுகிறோம் என்றால், ஏன் சொல்லுகிறோம் என்றால் சிவதத்துவம் இந்த மூணு தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டு தத்துவ சுத்தின்னு இருக்கும். மூன்று வகையான தத்துவங்களையும் சுத்தி செய்வதற்காக ஆசமணம் பண்ணுதல். தத்துவங்களை அசுத்தம்னு சொன்ன முதல்ல அந்த தத்துவங்களை சுத்தி செய்வது. அப்படி தத்துவங்கள் சுத்தியாகும் பொருட்டு அம்மந்திரங்களை உச்சரித்து பிரம்மதீர்த்தமாகிய அங்குட்டத்தின் அடி அதரத்திலே விடும்படி ஆசமணம் பண்ணுதல். ஐயால பிரம்மதீர்த்தம்னு பேர் அதுக்கு. அந்த பிரம்மதீர்த்தத்தை ஆசமண தீர்த்தத்துக்கு பிரம்மதீர்த்தம்னு பேரு. அது அங்குட்டத்தின் அடி அதரத்திலே அதனாலே செய்யப்படும் கர்மத்தை ஒழுவாதே செய்.
அதனால பஞ்ச தீர்த்தம்னு சொல்றது ஐந்து வகையான தீர்த்தங்கள்னு சொல்றார். பஞ்ச தீர்த்தங்களாவன தேவ தீர்த்தம், ஆரிட தீர்த்தம், மானுட தீர்த்தம், பூத தீர்த்தம், பிதிரு தீர்த்தம் என்பனவா. அவற்றுள் தேவ தீர்த்தமாவது கை நுதி, கை நுதி. ஆரிட தீர்த்தமாவது விரல்கள் இறை சந்தி. மானுட தீர்த்தமாவது கனிட்டிகை மூலம், கனிட்டிகை மூலம். பூத தீர்த்தமாவது மணிக்கட்டு, இந்த இந்த இந்த பகுதி வந்துடும் பூத தீர்த்தம் மணிக்கட்டு. பிதிரு தீர்த்தமாவது தர்ச்சனி அங்குட்டங்களின் நடு, அதனால தர்ச்சனி அங்குட்டங்கள் இது வந்து பிதிரு தீர்த்தம். தேவ தீர்த்தத்தினாலே தேவர்களுக்கும், ஆரிட தீர்த்தத்தினாலே இருடிகளுக்கும், மானுட தீர்த்தத்தினாலே மனுக்களுக்கும், பூத தீர்த்தத்தினால பஞ்சபூதங்களுக்கும், பிதிரு தீர்த்தத்தினாலே பிதற்களுக்கும் தர்ப்பணம் செய்ய, தர்ப்பணம் செய்ய, தர்ப்பணம் ஓப்பித்தல், தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியை செய்தல். அதனாலே இந்த நுனி விரல் இல்லாத செய்யப்படுதான் தேவர்களுக்கு, நுனி விரல் இல்லாத செய்யப்படுவது தேவர்களுக்கு. இந்த பகுதி பிதற்களுக்கு, இந்த பகுதி வந்து மானுடர்களுக்கு, இந்த பகுதி பூதங்களுக்கு, இப்படி வரும். அதனால அதிகபட்சம் நம்ம இப்படித்தான் இந்த தர்ப்பணத்தை பண்ணுவோம். மற்றைய கண்மங்கள் எல்லாம், மற்றைய கண்மங்கள் எல்லாம் வலுவரச்சை பற்றருக்கும் ஈசன் உரை பார்த்து, மற்ற அனுஷ்டான கர்மங்கள் எல்லாவற்றையும் உட்பற்று புறப்பற்றுக்களை நீக்கம் செவருமான ஒளி செய்த செய்வாகமத்திலே ஆராய்ந்தறிந்து குற்றமறச் செய்வாயாக. இப்ப அனுஷ்டான அசமணம் பண்ணுகிறது, ஆதனம் முறை இதுகள் எல்லாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம். அதனால அவைகளிலே இருக்கின்ற குறைகளை இப்பொழுது தெரிந்து கொண்டபடினால அது அதுக்கு தகுந்தவாறு செய்து கொள்ள வேண்டியது, பவித்திரம் அணிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு மேல சந்தியா காலங்களை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்தியா காலம் இருக்கு, அனுஷ்டானம் பண்ணுகிற காலம் இருக்கு, அது நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படின்னா, உத்தமமான் தாரகை வானுன்ற உதகம் கொடுக்கை மத்தியமும் வானத்து மறையின். உத்தமமா பிராத கால சந்திக்கு ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் போதே தர்ப்பணம் செய்தல் உத்தமமா. அதனால இப்படிய காலையில செய்யணும் அல்லவா, அந்த அனுட்டான நட்சத்திரம் இருக்கும் போதே செய்யணுமா. நட்சத்திரம் இருக்கும்னா அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் செஞ்சிடணும், உதயத்துக்கு முந்தியே. முறை வைகரை எழுந்து வந்து புனர் மூலி வாயும் கட்டி வைகரையில் துயிலிடு என்றெல்லாம் சொல்லுவது அதுதான். அப்படி செய்யறது நல்லது, காணாமல் செய்வது, கண்டு செய்வது, தோன்றும் போதே தர்ப்பணம் செய்ய உத்தமமா. ஆகாயத்திலே அவைகள் மறைந்தவன் தர்ப்பணம் செய்ய மத்தியமா. நட்சத்திரங்கள் மறைந்த பிறகு செய்யலாம் பாரு, அது மத்தியம் வந்து அப்ப செய்யறதே ஆச்சரியமா இருக்குது. எப்ப செய்யறது, ஏழு மணி எட்டு மணிக்கு செய்யறதே அதிசயமா இருக்கு. பல வேலைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் தேடி பிடிச்சு உட்கார்ந்து செய்யறது, வீர போய் நேரத்துல போய் பாத்துக்கிட்டு இருந்தா. நேரத்திலேயே செய்ய முடியுமா, நேரத்திலேயே செய்ய முடியுதா, முடியல. அதனாலே இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும், தெரிந்து கொண்டபடி நடக்க வேணும். என்றாலும் எந்த வகையிலும் விடாது செய்யணும், அதான் முக்கியம். காலம் முக்கியம்தான். கனிட்டம் கதிரூதிருக்கும் காலம் அந்திக்கு அந்திக்கு அந்த கனிட்டம் விசிட்டம் என கால் சூரியன் பாதி உதயம் செய்யும் போது தர்ப்பணம் செய்தல் கனிட்டமா. சூரியன் பாதி தெரிய சூரிய உதிக்கும் போது எது கனிட்டமா, கனிட்டம்னா கடைசி கடைசி கடைசி. சாயங்கால சந்திக்கு அந்த கனிட்ட காலமே உத்தமம் என்றது. சாயங்கால சந்திக்குதே அது சூரியன் மறைகிற சமயம், சூரியன் கொஞ்சம் இருக்கும் போதே அனுஷ்டானத்தை பண்றேன். சூரியன் கொஞ்சம் இருக்கும் போது அது அந்தி, அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்றார் போல. அதனால காலையில சூரியன் உதிப்பதற்கு முந்தியும் மாலையில சூரியன் இருக்கும்போது மத்தியானம் கோணாமல் செய்வது, காணாமல் கோணாமல் கண்டு என்பது பழமொழி. காணாமல் கோணாமல் கண்டு, காணாமல் சூரியன் காண்பதற்கு முந்தியே கோணாமல் மத்தியானம் கண்டு சூரியன் இருக்கும்போது இப்படியே செய்வது. சூரியன் பாதி அஸ்தமனம் செய்யும் காலத்தை அந்திக்கு அந்தம் என்றார். அதற்கு மேலே இடை தாரகவின் இலங்காத போது கடையாம் உடுவிளங்கும் கால், அஸ்தமனமானவன் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் முன் தர்ப்பணம் செய்தல் மத்தியமா. அஸ்தமனமான பிறகு செய்வது மத்தியமா. விஞ்ச வரையில சூரியன் இருக்கும் போது செஞ்சது நல்லது,
நட்சத்திரங்கள் தோன்றும் போது தர்ப்பணம் செய்து கனிட்டமா மத்தியானம், உச்சிக்கு முன் மத்தியமம் உத்தமம், உச்சி உச்சிக்கு பின் கணிட்டம் ஓர், மத்தியான சந்திக்கு மத்தியானத்துக்கு முன் ஒரு நாடியிலேயே தர்ப்பணம் செய்தால் மத்தியமமா, உச்சி உத்தமம் பதினைந்தாம் நாளி ஆகிய மத்தியானத்தில் தர்ப்பணம் செய்தல் உத்தமமா. அதான் கோணாமல், அது கோணாமல் செய்வது, இது காணாமல் செய்வது, அது கண்டு செய்வது. நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டரை மணி, இப்ப பன்னெண்டு மணி பதினஞ்சு நாள் இருக்கு என்று இப்படி சொல்லுகிறார். அதற்கு மேல சந்திகளை அதிகார விதத்தினாலே பிரித்து மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்திதான் ஒன்றே சமயக்கு புத்திரருக்கு சந்தி இரண்டு அந்தியோடு தான். சமயக்கு பிராத கால சக்தி ஒன்றே உரியது. சமய தீட்சை பெற்றவர்கள் பிராத காலம்னா கால வேலை, காலையிலே செய்கின்ற அனுஷ்டானமே உரியது. அவர் கட்டாயம் காலையில கட்டாயம் செய்தே ஆக வேணும். சமய தீட்சை பூர்க்கால அனுஷ்டானம் செய்யலாம் செய்யலாம். புத்திரருக்கு அந்தியோடு சந்தி இரண்டு, புத்திரனுக்கு கீழ் போன பிராத கால சந்தி என்று சாயங்கால சந்தியும் கூட இரண்டு சந்தியோடும் உரியனவா. விஷய தீட்சை பெற்றவர்களுக்கு இரண்டு காலமும் அனுஷ்டானம் உண்டு. சமய தீட்சை பெற்ற ஒரு காலமும் விஷய தீட்சை பெற்ற இரண்டு காலமும் செய்ய வேணும். சந்தியூர் மூன்றாகும் ஜாதகருக்கு தேதிகள் சந்தியூர் நான்கனவே தான். அதாவது ஜாதகனுக்கு கீழ் போன அவ இரண்டு சந்திகளை அன்றி மத்தியான சந்தியோடு மூன்று சந்திகளுக்கும் உரியனவா. சாதகன்னா நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் பேர். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் என்பது நிர்வாண தீட்சை பெற்ற ஒரு தனிச்சிறப்பு. பல பேர் தீட்சாதான் நிர்வாண வாங்கியிருக்காங்க, அது சிறப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. பாபு மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ ஆசாரங்களோ ஒண்ணும் இல்லை. சாதாரணமா இருக்கிற அம்பர் தீட்சை இல்லாதவன் அவன்கிட்ட இருக்கிற ஆசாரம் செயல் கூட இல்லை. அது ஆச்சாரியர் அந்த மாதிரி அமையணும், ஆச்சாரியர் பக்கமா இருக்கணும், ஆச்சாரியர் நூல்கள் மூலமாக தூண்டிக்கொண்டே இருக்கணும், சொல்லி கொண்டே இருக்கணும், இவன் கேட்கணும்னு ஆசை இருக்கணும். இப்படி ஆச்சாரியனுக்கு கீழ் போன மூன்று சந்திகள் என்று அர்த்தராத்திரி சந்தியோடு நான்கு சந்திகளும் உரியவா. ஆச்சாரியர் அர்த்தசாத்திரியிலையும் சந்தி பண்ணணும். இப்ப அர்த்தசாம பூஜைன்னு அல்லவா, அதே போலதான் நள்ளிருளி நச்சிக்க நான்காவது சந்தி உள்ளத்து அமலனடி ஓர்ந்து. ஆச்சாரியன் அர்த்தராத்திரியிலே நான்காம் சந்தியை முடித்து மனசிலே சிவபெருமானுடைய திருவடியில் தியானித்து பூசை செய்து பின்பு நித்திரை பண்ண கடவுள் அந்தரியாக பூசி அர்த்தராத்திரியிலே அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்டு அந்தரியாக பூசை செய்து கொண்டு பிறகு உறங்குவாயா. பெரிய விஷயங்கள் அது மாதிரி நடக்கிறவா ரொம்ப குறைவு. சந்தி தோறும் தியானிக்கப்பாளராகிய சந்தியா சந்திகளை சொல்லலாம் சொல்வான். சந்தியா என்பது செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சந்தியா என்ற சொல்லுக்கு நன்றாக தியானிக்கப்படுவது, சந்தியா என்ற சொல்லு நன்றாக தியானிக்கப்படும். செவ்வே செவ்வே என்றால் நந்தியாக செம்மையாக செம்மையாக செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சம் செவ்வே தியா தியானித்தல் அக்னியோடு உஷ்ணம் போல சிவத்தோடு அபிநயாய் சகல கர்ம சாட்சினியாயிருக்கும் சிவசக்தியே சந்தியை என பெயர் வரும். அதாவது சிவனோடு பிரிவில்லாமல் இருக்கின்ற சிவசக்தி இருக்கிறே அந்த சிவசக்தி தான் இந்த சந்தியை என பெயர்வோம். சந்தியை என்பது அந்த ஐ சாரியை வந்தால் அது பார்வதியை குறிக்கும், சக்தியை குறிக்கும். சந்தியை அச்சிவசக்தி தான் அவரை பராபரை பர என முத்திரப்படும். அவரை பராபரை பறை அவரை பெறாமி அவரை பெறாமி வைஷ்ணவி ரவுத்ரி என மூன்று விதப்படும். அந்த அவரை சக்தி பெறாமி நூறு கோடி யோசனை விசாலம் கொண்ட ரத்த மண்டலத்திலே சகல லோகங்களின் சிருட்டித்தல் காரணமாக இருப்பாள். யாரு? பெறாமி. பெறாமி என்பது பரமதேவனுடைய சக்தி. வைஷ்ணவி இரண்டு கோடி யோசனை விசாலம் கொண்ட சுவேத மண்டலத்திலே சகல லோகங்களையும் ரட்சிக்கத்தல் காரணமாக இருப்பாள், ரச்சித்தல் காரணமாக இருப்பாள். ரவுத்ரி மூன்று கோடி யோஜனை விசாலம் கொண்ட விந்து மண்டலத்திலே சங்கரித்தல் காரணமாக இருப்பாள். பராபர ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி என மூவிதப்படும். பறை ரத்தை சுக்கிலை அசிதை கிருஷ்ண என நான்கு விதப்படும். சமயி பராத காலத்திலே பராமியை இருதயத்தில் தியானிக்க, பராமியை இருதயத்திலே தியானிக்க. சாயங்காலத்திலே ரவுத்ரியை பரமரந்திரத்திலும் தியானிக்க.
நிர்வாண தீட்சை பெற்று சாதக அபிஷேகம் இல்லாதிருக்கும் புத்திரன் பெறாத காலத்திலே பெறாமியை ஹிருதயத்திலும் மத்தியானத்திலே வைஷ்ணவியை விந்துவிலும் சாயங்காலத்திலே ரவுத்திரிய பரமரந்திரத்திலும் தியானிக்கும். சாதகாச்சாரியன் தமது ஆன்மாவும் சரீரமும் பொருந்தி அந்தர்ப்பித்தனவாக சிந்தித்து அதன் மேல் செய்யப்படும் கர்மம் சந்தியாவந்தனம் எனப்படும். அதனாலே சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படுவது. சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படும். அந்த சக்தி தான் பராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி என்று மூன்று வகையாக இருக்கும். பராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி. பராமி காலையிலும், வைஷ்ணவி மத்தியானத்திலும், ரௌத்ரி மாலையிலும் தியானிக்கப்படும். சரஸ்வதியாக தியானிப்பது, மகாலட்சுமியாக தியானிப்பது, பரமேஸ்வரியாக தியானிப்பது, இப்படியாக மூன்று வகை சந்திகளை காலங்களிலும் சந்தியை தியானித்தல். அதற்கு மேலே சிவபூசை செய்யும் மற்றொன்றும் செய்யல் சிவபூசை செய்தவன் செய்யும் மற்றொன்றும் யாதொரு காரியத்தையும் சிவபூசை செய்யும் செய்யல் எந்த காரியத்தையும் சிவபூசைக்கு முன்னே செய்யக்கூடாது. அப்படின்னா இப்ப காய் வாங்க போகணும் மார்க்கெட்டுக்கு, அப்படின்னா என்ன பண்றது, நான் பூசை பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா சமையலப்பா வரும். அதனாலே சிவபூசைக்கு முந்தி வேற காரியங்களில தொழில ஈடுபட்டு காலத்தை போய்கிட்டு அப்புறம் பண்ணலாம்னு பண்ணாதே. அவசியமான காரியங்களை முதல்ல செய்து கொண்டு செய்துக்கோ, சிவபூசையை செய், பிறகு செய்யலாம் என்கிற காரியத்தை பிறகு செய். சில பேர் அவசியம் இல்லாத காரியத்தை முன்னே செய்து விட்டு பிறகு சிவபூசை செய்வான். அப்படி பல பேர் இருக்கிறாங்க. முன்னாடி அது அப்புறம் செஞ்சுக்கலாம், அந்த காரியத்தை தப்பு இல்லை, ஆனா அந்த காரியத்தை முன்னே செய்வான், சிவபூசை பண்ண செய்வான். அந்த மாதிரி இல்லாம முதல்ல சிவபூசையை செய்து செய்துவிட்டு மற்ற காரியங்களை செய்யும். செவ்வூசை செய்யும் மற்றொன்று செவ்வூசை செய்தவன் செய். அதி பிரமேந்திராதி தேவர்கள் முன்பு செவ்வருமானை பூசித்தே பின்பு தங்கள் தங்கள் அதிகார கிருத்தியங்களை செய்வார்கள் என்று அறிக. பிரம்மவிஷ்ணுக்களும் முதல்ல செவ்வருமான பூசை பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க காரியங்களை பார்ப்பாங்களாம். பரார்த்த பூசைக்கு கால வரை உணர்த்துகின்றார். இனிமேல் கோயிலுக்கு போறாரு, நீ கோயிலுக்கு போகணுமா? பரார்த்த பூசைனா கோயில்ல செய்யற பூசை. அதை எப்படி சொல்றாருன்னா, அல்லும் பதிலும் அரிச்சிக்க யாமந்தோறும் வல்லார் என்றவாறு, வல்லார் அல்லார் என்றவாறு. அதாவது உத்தம பூசை செய்ய வல்லவர்கள் இரவிலும் பகலிலும் சந்தி உபசந்திகளிலும் பெத தெரிந்து பரார்த்த பூசை செய்ய கடவுள்கள். அவ்வாறு இயன்றவாறு அரிச்சிக்க உத்தம பூசை செய்ய வல்லவர் அல்லாதார்கள் தங்கள் தங்களால் இயன்ற மத்திய பூசையனும் கரட்ட பூசையனும் செய்ய கடவுள்கள். அதனாலே அந்த அர்த்தசாம வரையிலும் ஆறு கால பூசை, விடியற்கால உசத் காலத்திலிருந்து ஆறு காலமும் பூசை. அப்படி ஆறு காலமும் பூசையை வல்லவர்கள் செய்வார்களா இல்லையானால் மத்தியமோ கனிட்டமோ பூசையை செய்வார்களாக. அப்படின்னா மூன்று காலம், இரண்டு காலம், அப்படி ஒரு காலம். இப்படி அதை என்ன சொல்றாருன்னா, இட்டலிங்கத்து பூசையை திரிகாலத்து பூசையை இட்டலிங்கத்து ஒரு காலத்து ஒரு கால இருகாலத்தும் பரார்த்த பூசையை சொல்லிட்டு அதுக்கு மேல ஆன்மார்த்த பூசையை சொல்றாரு. நம்ம பூசையை அது எப்படி சொல்றாருன்னா, இட்டலிங்க பூசையை மூன்று காலத்திலும் இரு காலத்தும் அது கூடாதாயின் இரண்டு காலத்தும் அதுவும் கூடாதுன்னு ஒரு காலத்திலும் பண்ண கடவுள். மூணு காலமும் பண்ணலாம் பூசையை, வேற வேலை இல்லையனா மூணு காலம் பூஜை பண்ணா அதுக்கே சரியா போயிரும். உதவி பண்ண வாங்கி கொடுக்க ஆள் இருந்தா, ஆனா அவன் சலிச்சுக்குவான், இதான உனக்கு வேலை அப்படின்னு அவன் வாங்கி கொடுக்க ஆக்கி போடுறோம் சலிச்சுக்குவான். பத்தாள் பொழுதுக்கு மணி அடிச்சு அப்படின்னு திட்டுவார்கள். அதனால ஒரு காலம் பூசை கட்டாயம் எல்லாரும் பண்ணப்படும். காலையில ஒரு கால பூசையை அவசியமா செய்யப்படும். மற்றைய காலங்களிலே பூசையை வந்து அந்த பூசை பெட்டி இருக்குதுவாரு, அந்த பூசை பெட்டியில அர்ச்சித்து பத்திர புஷ்பங்களால அர்ச்சித்து தூபதீபம் காட்டி கும்பிட்டுக்கலாம். பத்தியாரமா உனக்கு வாய்ப்பு இருந்துச்சா, பத்திர புஷ்பங்களால பூசை பட்டகத்தை அரிச்சித்து பவாதி நாமங்களால அரிச்சித்து தூபதீபம் காட்டி நமஸ்காரத்தை முடியலாம். அதே போல மாலை வலியும் செய்யலாம், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். அல்லது ஹிருதயத்துல அந்த பூசையை பண்ணிக்கலாம், அந்த யாக பூஜை பண்ணிக்கலாம். அந்த யாக பூஜை முழுவதும் செய்யவிட்டாலும்
அனுஷ்டானம் பண்ண உடனே இதயத்துல சிவலிங்கத்தை பாவித்து அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனையை பண்ணி தோரத்தை பண்ணி கும்பிடுக்கலாம். விளங்குற அப்ப திரிகால பூஷை ஆயிருக்கு சொல்றது விளங்குற அப்படி பண்ணிக்கலாம். ஆகையினாலே எப்படியும் சிவருமானுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேணுமா, எப்படியும் சிவருடைய இதுக்கு தான் சொல்ற எந்த வழியிலாவது நீ அவர் மறவாம இருப்பா. அதுக்காக எப்படியாவது எந்த வகையிலாவது தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கு, தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தொடர்பு இருக்கணும்னா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போ, அப்புறம் இடைக்காலத்துல ஒரு வேளை போயிட்டு வா, ஒரு நாளைக்கு போயிட்டு வா, அப்புறம் தபால் போடு, போன்ல ஒரு நாளைக்கு பேசு, இப்படி தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிற முடியல, வேண்டியவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிற முடியல. அது போல சிவனை எப்படி மறக்க கூடாது, எப்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் இந்த ஆசிரியர்கள் சொல்லுங்கிற. ஆகையினாலே மத்தியானம் பூஜை பண்ணணுமா, இருதயத்திலே பண்ணிக்க, பயிர்ல இருக்கிறியா, பயிர்ல இருந்தாலும் பூஜை பண்ணிக்கலாம், பயில இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனத்தாலே என்ன பூசையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பூசையெல்லாம் நிறைய கோளாறு குறைபாடு நிறைய இருக்கும், இப்படி அந்த யாகம் பண்றதும் தெரியல, அதி போக்குவரத்து மற்ற எல்லாத்திலும் நிறைய கோளாறு குறைபாடு இருக்கு, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பூசைக்கு ஒரு நடக்க கல்ல எல்லாரையும் உட்கார வச்சு பூசைக்காரர்கள பூசையை வரிசையா சொல்ல வைக்கணும் அவங்கள, அப்புறம் நம்ம செஞ்சு காமிக்கணும், இன்னதை இப்படி மாத்திக்க இப்படி செய்யு என்று தெரிந்து கொள்ளணும். செய்வன திருந்த செய் அப்படின்னு படிச்சுதான் இருக்கிற மாதிரி திருந்த செய்யறது இல்லை, திருந்திக்கிறதும் இல்லை, கேட்டுக்கிறதும் இல்லை, ஜபம் பண்ண தெரியல, விபூதி பூசை தெரியல, முதல்ல விபூதி அணிய தெரியல, அதுக்கு மேல பூசையே முறையா செய்ய தெரியல. இப்படியே பல பேர் இருக்காங்க, அவங்க கிரியாபிஷேகம் எல்லாம் வாங்கிட்டாங்க, நிர்வாணிச்சு வாங்கி கிரியாபிஷேகம் வாங்கிட்டாங்க, அதை பத்தி அதுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. யாரு கொடுக்கற புண்ணியவானுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, இவங்களுக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. அதை இது சும்மா சாதாரணமா விளையாட்டு காரியமா நினைச்சு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், அப்படி இருக்கப்படாதுன்னு நான் ஒரு உரிமையினாலே சொல்றேன். ஆசிரியர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க, யாரு இந்த மாதிரி ஆசிரியர்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க, என்னமோ விளையாட்டா அப்படி செஞ்சுட்டு இளையறானு தெரிஞ்சுச்சுப்பா, வேற ஒன்றும் இல்லை, அது பூசைக்காரர்கள் அவசியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற பூசையை சுருக்கம் தான், செய்யற பூசையே சுருக்கம் தான், சுருக்கத்தை சுருக்கிறான், அதுக்கு மேல கண்ணாப்பு நானும் செய்யறான், சுருக்கத்தை சுருக்கிறான், அதுக்கு மேல கண்ணாப்பு நானும் செய்யறான். அதனால அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும் ஐயா. சிவபூஷா சிவபூஷாதிகளுக்கு சைவர் கொள்ள வேண்டும் சாத்திர விதி இது வெண்புண்ணுகின்றார், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும். சிவபூஷா விதிக்கு அதையாலே நூல் உண்டு, ஆகம் முதலான நூல்கள் சொல்லப்படுகிறது. சிவபூஷை எல்லாம் நூல் மூலமாக தான் செய்யணும், நூலால் நன்றா நினைவீன்கள், நோய்கள் அருமையான வாக்கியம், நோய்கட பிறவி நோய்கட நூலால் நன்றா நினைவீன்கள், நினைவீன்கள் நன்றா நினைவீன்கள், நூலால் நன்றா. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது, ஏதா தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. உணர்த்த உணர அறிவுடையவர், உணர்த்த உணரும் அறிவுடையவர், அதையும் மறந்து விடுவீர்கள், அதையும் மறந்து விடுகிறீர்கள். அதனால நூலால் நன்றா நினைவீன்கள் நோய்கள், எதுக்கு நோய்கட பிறவி நோய்கட நூலால், நூல்னா இது வேத சிவாகம் ஆகம நூலா, நூல் என்றால் ஆகம நூல் தான், மற்ற நூல்கள் எல்லாமே ஆகமசாரம், இதெல்லாம் ஆகமசாரம், இது ஆகம ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு நூல். ஆகையினாலே பூசாதி காலத்திலே கொள்க சிவாகமத்தில் கூறுநிலை பூசாதி கொள்ளல் புற நூல் விதி எல்லாம் சைவர்கள் சிவபூஷை முதலிய கர்மங்களுக்கு சைவாகமத்தில் விதித்த விதியையே கை கொள்ள கடவுள்கள், சைவாகமத்தில எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நீங்க பூசி செய்வீர்களா, அதற்கு அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் அனைத்தையும் கொள்ளாத ஒழிய கடவுள். ஆகையாலே இப்ப வேத பிராமணர் இருக்காங்களே வைதிகம், அவங்க முறை வேறையா இருக்கு, விபூதி பூசுறதும் முறை வேறையா இருக்கும், பூஜை பண்றதும் முறை வேறையா இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துக்காது, சீச்சை வாங்கிட்டியா சைவாகம் இப்படி பூசி, அதனால அந்த வைதிக சமயத்தார் செய்கின்ற முறைகள் எல்லாம் நீ கொள்ளக்கூடாது, தெரிஞ்ச அவரை அப்படி செய்தாருன்னு தெரியாது. ஆகமப்படி செய், அந்நிய நூலின் விதி விதி அவிரோதமே உன்னேல் பழுதென்று உணர்ந்து, அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் சைவாகமத்துக்கு விரோதமாகாதனவும் அதில் சொல்லப்படாதனவுமாய் இருப்பின் அவைகளை குற்றம் என்று மனத்தில் இணையாமல் கைக்கொள். அதுக்கு மேல ஒன்று சொல்றாரு, அப்படி வேதங்களிலும் மற்ற நூல்களிலும் சொல்லப்படுகிற முறையானது சைவத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், சைவாகமத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், இந்த சைவாகமில் சொல்லப்படாததாக இருந்தால், சைவத்துக்கு விரோதம் இல்லாததாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, அது இந்த உள்ளதை உள்ளபடி செய்து கொண்டு இருங்கள்,
அதனாலே இப்படி முறைகளை எல்லாம் நமக்கு இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார். இனிமேல் கேட்க வேண்டிய முறைகள் நிறைய இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம பாரு

0: செய்ய வழிவழங்குறக்க மன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவில் ஆது இருள் வாழ்க நான் மறையறங்கடுவங்க நற்றம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதீபதே.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbaandha Neyargale, Ningal Ketkavirpadu Periya Puranam Sorpozhivu Thalaippu Karaikkal Ammayar Puranam. Vazhangubavar Kulithalai Ramalingam Ayya Avargal. Vanakkam. ஓம் சிவாய நமஹ.
3: உத்பவித்தெழுந்த ஞான தொருமையின் உமை போன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். பொற்புடை செய்யவாத உண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி. அப்பொழுதுதான் அம்மையார் அற்புத திருவந்தாதி என்கின்ற நூலை பாடினாள். அற்புத திருவந்தாதி இறுதியிலே முடிகின்ற சொல் அடுத்த செயலுக்கு முதற் செயலாக வரும். அதுபோல 100 பாடல் பாடினாள். ஆடானும் அல்லல் அறிய முறையிட்ட கேளாதது என்போலோ கேளாமை நீடாவன் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மையாற் கொண்ட இறை அடியார்கள் வந்து உம்மிடத்திலே முறையிட்டார். உங்களை என்ன என்ன கஷ்டம் என்று என்ன குறை என்று கேடாது இருப்பது என்ன காரணம் என்று பாடுகிறான். இப்படி 100 பாடல் பாடினாள். பாடின பிறகு அதன் பிறகு பல தலங்களை எல்லாம் தரிசிக்கின்றாள். அப்புறம் திரு இரட்டை மணி மாலை என்கின்ற நூலை பாடினாள். எல்லா கோயிலுக்கும் செல்லுகிறாள். எலும்பு உருவாக பறந்து செல்கிறாள். பார்க்கின்றவர்கள் எல்லாம் என்ன ஒரு எலும்பு கூடு பறக்கிறது என்று பார்க்கிறார்கள். சிலர் இகழ்கிறார்கள், சிலர் புகழ்கின்றார்கள், சிலர் மருள்கின்றார்கள். பார்த்த உடனே ஆச்சரியம். அப்படி பறந்து செல்லுகிறார்கள். வடக்கு தேசம் செல்லுகிறாள். அண்டர் நாயகனார் என்னை அறிவரேர் அறியா வாய்மை எண்டிசை மாக்களுக்கு யான் எப்பூரு ஆவேன் என்பார். யார் என்ன பேசினால் என்ன புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன என்று கைலாயமலையை நோக்கி செல்லுகிறாள். வட அதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது சென்று மனத்தை விட வேகமாக செல்லுகிறாள். மனத்தினும் கடிது சென்று தொடையவள் இதழி மாலை சூலபாணியனார் மேலும் படருளி கைலை வற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்வே தலையினால் நடந்து சென்றார். நேற்றாகி முன்னாகி நின்றாய் போற்றி நீடாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊக்காகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நான் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கின்ற கைலாய மலையிலே காலாலே நடந்து செல்லலாமா என்று சொல்லி தலையினாலே நடந்து சென்றாள். தலையில நடந்து போன மலையில ஏறினாள். தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மா மகிழ்ச்சியால் அன்பு பொங்க ஆனந்தம் பொங்குகிறது. அன்பு பொங்குகிறது, ஆனந்தமும் பொங்குகிறது, அன்பும் மகிழ்ச்சியாடன்பு பொங்க கலையிலன் திங்கட்கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலை முதல் இமயவல்லி திருக்கண்ணோக்கு உற்றதந்தே. சிலை முதல் இமயவல்லி, அந்த இமாச்சலத்தில பிறந்த பார்வதி அதிசயித்து பார்க்கிறாள். அதான் சத்தினி பாதம். அம்பாள் தான் ஆன்மாக்களை முதல்ல பார்த்து, அவள் பார்த்து விட்டானா, பார்த்து விட்டால் உடனே சிவத்தோடு சேரும். இப்ப காரைக்கால் அம்மையார் பார்வதி நயன தீட்சை பண்ணினான். திருக்கண்ணோக்கு உற்றதென்று அண்ணப்ப நாயனார் மலையில ஏறும்போது சிவபெருமான் பார்த்து விட்டார். அது நயன தீட்சை. பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறாள். சிவபெருமானை பார்த்து கேட்கிறா பார்வதி, சுவாமி என்ன பார்வதி, தலையினால நடந்து இங்க வருகிறாளே, ஒரு பக்தர் கூட இப்படி வந்ததில்லையே நம்முடைய மலைக்கு, இவ்வளவு அன்பு இருக்க பெண் யார், அருள் செய்ய வேண்டும் என்று பார்வதி பரமசிவத்துக்கு. அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயித்து அருளி தாழ்ந்து பார்வதியே அதிசயித்து கேட்டானாம். தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து ஏறும் எம்பெருமானோர் எப்பின் ஜாக்கை அன்பு என்னே, எலும்பு வடிவமாக வருகின்றாளே, நம்பெரு மாட்டிக்கங்கு நாயகன் அருளி செய்வான். நாயகி கேட்டாள், இப்பொழுது நாயகன் சொல்லுகிறான், அங்கே வருகின்றவள் நம்மை பேணி வளர்க்கின்ற தாய் வருகின்றாள். எல்லாரையும் இவர்தான் பேணி வளர்க்கிறாள். இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லா உயிருக்கும் தாயும் தந்தை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். வாரூரு பூன்முலையாள் பங்கை என்னை வளர்ப்பவனை தேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வடைதன் பாத திறம்பாடி ஆடேலூர் இம்பாவாய் என்பது திருவிழா. இப்ப அவங்க அவர் சொல்றார், அங்கே வருகின்ற பெண் நம்மை வளர்க்கக்கூடியவள் என்று. வரும் இவள் நம்மை பேணு அம்மைகான். பேணுதெல்லாம் ரெண்டு பொருள், வளர்த்தல் ஒரு பொருள், வழிபாடு செய்தல் இன்னொரு பொருள். தந்தை தாய் பெண், அப்பா அம்மாவை வணங்கு அப்படின்னு. கைத்தள நிறைகணி அப்பமுடவல் புரி கப்பிய கரிமுகன் அடிபேணி, கணபதியினுடைய அடியை பேணி வழிபாடு செய்து. இவள் தமிழாலே நம்மை வளர்க்கக்கூடியவள். தமிழ் மொழியிலே தேவாரம்பாடி சிவபக்தியை தென்னாட்டிலே வளர்க்கக்கூடிய அம்மை. வளர்ப்பவள் அம்மைதான், அதனால அம்மான்னு சொல்றது. நம்மை வணங்கக்கூடிய அம்மை. வரும் இவள் நம்மை அம்மைகான் உமையே பற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனர். நம்மை வழிபாடு செய்வதற்காக இந்த வடிவத்தை வேண்டி பெற்றாள், வேண்டி பெற்றனள் என்று பின்றைய அருகு வந்தடைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார். பக்கத்துல வந்தாள். வந்தவுடனே சிவபெருமான் அம்மா என்று அழைத்தான். எல்லா உயிர்களும் அண்ட சராசரங்கள் முழுவதும் சிவபெருமான அம்மா என்று அழைக்கிறது. அந்த சிவபெருமான் இவளை அம்மா என்று அழைத்தார். அவ உடனே அப்பா என்று விழுந்தான். சாஸ்தான் அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய அப்பா என்று பங்கைய செம்பற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை. சங்கவன் குளையினாரும் தானது நோக்கி நம்பான் இங்கு வேண்டுவதன் எந்த இறைஞ்சி நின்று இயம்புகின்றார். அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சிவன். எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், இத்தனை கோடி காலமாக யாராலும் காண முடியாத பெருமான் அம்மா என்று அழைத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். அப்படி கேட்ட போது சொல்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றாரே. உண்மையிலே என்றும் குறைவில்லாத அன்பு வேணும். அன்பு வேணும்தான் முக்கியம். சுவாமிகிட்ட போனவனே முதல்ல அன்புதான் முதல்ல கேட்கணும். அன்பு வந்துவிட்டா எல்லாம் தானா வந்து அன்பினில் விளைந்த ஆரம்பது. அதனால அன்பினால கடவுளையே வாங்கிடும். நான் கடவுளை வாங்கிட்டு வேற என்ன வேணும்? எல்லா பொருளும் கிடைச்சிருந்த போன நீடிய நிதிபதி வாழ்க்கையும் வீரவாக தேவர் முருகப்பெருமான வந்து வணங்குறார். அப்ப வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். வீரவாக தேவர் சொல்றார், சுவாமி எனக்கு வந்து குபேர வாழ்க்கை வேணாம், இந்திர பதவி வேண்டாம், திருமார் இருக்கின்ற வைகுந்த பதவியும் வேண்டாம், உன்னுடைய திருவடியில அன்பு ஒன்று இருந்தா போதும். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன், மால் அயன்பது பதத்தையும் பொருளென மதியேன். அதை ஒரு பொருளாகவே நான் நினைக்கவில்லைங்கிற சத்திய லோகத்தையும் வைகுந்த லோகத்தையும் நான் அதை ஒரு பொருளா நினைக்கிறேன். மேலே இந்திரன் பதவியை கனவினு வச்சேன். இந்திர பதவினா சாதாரண பதவியாது, அதை நான் கனவுல கூட விரும்பலைங்கிறார். வேற என்ன வேணும்? சால நின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்பது கந்தபுராணம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். சுவாமி இன்னொரு தாய் வயிற்றிலே சென்று நான் பிறக்க கூடாது, மாதா உடல் சரித்தான், பல்வினையே கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாழாமல் கா. பிறவாமை வேண்டும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர்கள். அதனாலே எனக்கு பிறப்பு இல்லாத பெருநெறி வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன். அப்படி ஒருவேளை நான் இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் உன்னை என்று மறவாமை வேண்டும். ஒருவேளை நான் இந்த பூமியில பிறந்து விட்டால் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும். உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வேண்டும். நான் புதுவா பிறந்தா கூட அதை பத்தி கவலைப்படல சுவாமி, உன்னை மறக்காம இருக்கணும் என்று அப்பர் பெருமான் விடுகிறார். உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய வரம் தான் கொஞ்சம் ஆச்சரியமான, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றா பெருமானே, நீ ஆனந்த தாண்டவ ஆடுகின்றாய், அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு நான் செந்தவன் பாடி உன்னுடைய திருவடி நிழலிலேயே இருக்க வேணும் என்று கேட்டார். அப்படி கேட்ட உடனே சுவாமி ரொம்ப முயற்சி அடைந்தார். இந்த வரத்தை யாருமே கேட்டதில்லை. அவருக்கு பாட்டுல ரொம்ப விருப்பம், ஏன்னா எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா. ஆடலைன்னா அவருக்கு யாரும் பாடலைன்னா ஆட முடியாது. ஆடலைன்னா பாடலாம், பாடலைன்னா ஆட முடியாது. சிவபெருமான் பாட்டுல ரொம்ப விருப்பமானவர். யாரு பாடமாட்டாங்களா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூடுமாறு அருண் கொடுத்து குலவு தென் திசையில் என்றும் நீடுவாள் படனமூ நிலவிய ஆரங்காட்டில் ஆடுமா நடம் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய். நம்மை என்றார் பரவுவார் பற்றால் என்றார். அம்மையே நீ திருவாரங்காட்டுக்கு செல், இங்கு நாம் ஆடுவதில்லை, தென்னாட்டிலே திருவாரங்காடு என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது, அங்கே நாம் ஊர்த்துவ நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், அங்கே வந்து நீ பாடுக, நம்முடைய நடனத்தை கண்டு நீ பாடுக என்று அருள்கிறார். திருவாரங்காடு பஞ்ச சபைகள்ல ஒன்று, ரத்ன சபை. அந்த திருவாரங்காட்டிலே காளி வெட்கப்படும்படியாக நடனம் ஆடினார். துர்க்கை வந்து காளியை தோற்று விட்டாள். துர்காதேவி ரத்தாட்சன் ரத்தஜன் ரெண்டு அசுரர்கள் அவங்களுடைய அக்கிரமத்தை அடக்குவதற்காக அந்த காளி தோன்றினார். காளியை கொண்டுவிட்டு அவனுடைய உதிரத்தை கீழே விட்டா இன்னும் பல அசுரன் தோன்றி விடுவான் என்று கருதி அந்த ரத்தத்தை உண்டார். உடனே இவளுக்கு அந்த ஆக்ரோஷம் பொங்கிவிட்டது. உலகத்தை எல்லாம் அழிக்க தலைப்பட்டார். அவள் நடன ஆடுவதிலே சிறந்தவள். சிவபெருமான் அவள் முன்னே தோன்றி என்னோடு நீ நடன ஆடுக என்றார். இவளும் ஆடினாள், அவரும் ஆடினார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமானுடைய காதிலிருந்து ஒரு குண்டலம் கலந்து விழுந்தது பூமியில். அவளுடைய காதிலிருந்து ஒரு குண்டலம் கலந்து விழுந்தது. சிவபெருமான் ஒரு காலால நடனத்தை விடாமல் அப்படி காலில் எடுத்து மாட்டிட்டார். கீழே விழுந்ததை காலில் எடுத்து இப்படி வளைச்சு மாட்டார். இந்த நடன வித்து அந்த காளியினால செய்ய முடியும். அப்படி கால் ஓலைய காதில மாட்டிக்கொண்டு அந்த காலை வீசி ஆடினார். காது முக்கிர வீரபத்ர காளி விற்க மகுடாமா காச முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இளையோ அருணகிரினார். ஆகாய முட்டும்படியாக காலை வீசி ஆடுகின்றவர். அதிர வீசி வாதாடு விடையிலேறு வாராட என்று அருணகிரிநாதர் பல இடங்களில் பாடுறார். அந்த காளிக்கு நடன ஆடி காளியை தோற்கடிக்கவில்லையானால் காளி உலகத்தையெல்லாம் சாப்பிட்டிருப்பார். தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமதி எண்ணேடி தான்புக்கு நட்டம் பயின்றிலனில் தரணி எல்லாம் ஊன்புக்க வேர் காளிக்கு ஊட்டாங்கான் காடலும் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அதனால அந்த கத்தியினால் கொதியினால் வது காளிதன் கோபம் குறைய ஆடிய கூத்துடையான் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமி தேவன். அந்த நடனம் திருவாலங்காட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஊர்த்துவ தாண்டவம் என்று பெயர். அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை கண்டு பாடுகின்றார். அங்கிருந்து வறந்து வருகிறார். அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருளான அதம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பெரும் அன்பார்த்திகள்

0: அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங் கண்ட பொழுது கோலங்கான் பொழுது கொங்கை திறங்கி என்றெடுத்து மூலங்காண்பரியார் தம்மை மூத்தனர் திருப்பதிகம் பாடி ஞானங்காதடித்து போற்றும் நடம்போச்சி நன்னு நாணி. அப்படி அங்க சிவபெருமான் ஆடுகின்ற அந்த நடனத்தை கண்டால் கண்டவுடனே அளவில்லாத ஆனந்தம் கொண்டாள். நடனத்தை கண்டு பேரின்ப மகிழ்ச்சியிருது. அப்பொழுது பாடுகின்றாள். அப்பொழுது பாடியதுதான் கோயில் மூத்த திருப்பதிகம் என்ற பதிகம். கொங்கை திறங்கி நரம் விழுந்து குண்டு கண்மென்பர் புலி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கனை காலோர் பெண்டே தங்கி உலரு அலறி காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடே என்று அந்த நடனத்தை வருணித்து பாடினாள். அளவில்லாத ஆனந்தம் அந்த நடனத்தை கண்டு எட்டிலவம் மீகை என்ற பதிகத்தையும் பாடினாள். வணங்கினாள். பலம் பலம் சுற்றி பலம் வந்தாள். திருவடியில நின்று பாடிக்கொண்டே இருக்கிறாள். கொட்டும் உழவங்களுடன் குலகன் ஆடுமே என்றும் பதிகத்தை பாடினாள். மடுத்த புனல் வேணியார் அம்மை என மதுர மொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடி கீழ் என்று இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்வரவல் ஆறளவாயினது அம்மா ஆதியோடு அந்தமில்லான் அருள்நடம் ஆடும்போது கீதமுன் பாடு அம்மை கிளரொளி மணர்த்தாள் போற்றி. சிவபெருமான் ஆடுகின்ற நடனத்துக்கு ஏற்ப தமிழ் மொழியிலே இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறாள். திருவாலங்காட்டுக்கு போனா அம்மையார் பாடுகின்ற பாடல் நம்முடைய காதுக்கு கேட்கும். அந்த வரத்தை தானே கேட்டாள். அங்க திருவாலங்காட்டுக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் தியானத்துல இருப்பவர்களுக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கும். அங்க சிலர் வந்து குடும்பத்தோடே தங்கி இருந்து தவம் பண்றாங்க. திருவாலங்காட்டு ரொம்ப அமைதியான ஸ்தலம். பெரிய குளம் இருக்கிறது. சில ஆலமரங்கள் இருக்கின்றன. அந்த தாண்டவத்தை கண்டு சிவானந்தத்திலே மூழ்கி சிவபெருமானுடைய ஞானமயமாயிருக்கின்ற அந்த திருவடிக்கு கீழே இருந்து அற்புதமான தமிழ் பாடிக்கொண்டிருக்கிறாள் காரைக்காலம். யாரும் பெற முடியாத பெற்ற இந்த அம்மையார் இரண்டு மாங்கனி கனி இவர்களுடைய உண்மையான ஞானத்தை தந்துவிட்டது. சிவபெருமானிடம் கனி வேண்டி பெற்று அருளை முழுமையாக பெற்றவள். அந்த அம்மையாருடைய பெருமையை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் இல்லாமல் இவருடைய இந்த அம்மையாருடைய வரலாற்றை கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் பாவம் பயந்து நசிந்து போகும். அது சந்தேகமே இல்லை. பெரியவனுடைய வரலாற்றை சொன்னா பாவம் இல்லாமல் போகும். ரொம்ப அற்புதமான வரலாறு. பெருமிடலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்மையாரை துதிக்கின்றார். ஞான சம்பந்தர் மிகப்பெரியவர். அவருடைய பெருமைக்கு அளவுண்டா அம்பாளே வந்து பால். அவர் இந்த அம்மையார் இருக்கின்ற பதியை என்று சொல்லி அவர் ஊருக்குள்ள காலாலை எப்படி விதிச்சு போறது என்று பயந்தார். ஞான சம்பந்தர் பயப்படுகிறார். அப்படின்னா எவ்வளவு பெருமை எடுத்தார். உயர்ந்த தமிழ் அற்புத திருவந்தாது என்று 100 பாடல் இருக்கு. அது கிடைச்சவங்க படிக்கலாம். திருமுறையில 11 திருமுறையில இந்த அம்மையாருடைய பாடல் இருக்கு. தினந்தோறும் ஒரு 10 பாட்டாவது அதுல கொஞ்ச நேரம் படிச்சா ரொம்ப பலனுடையது.
1: பாதியோடந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும் போது கீதமும் பாடும் நம்மை கிளருடி மலர்த்தாள் போற்றி சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதி யாராம் போதமா முனிவர் செய்த துண்டு புகழருத்தே.
0: இப்படி இந்த அம்மையாருடைய பெருமையை போற்றி

0: அடுத்து நான் அப்பூதியடிகளுடைய வரலாற்றை சொல்லுகிறேன் என்று கேட்கிறார். இந்த அம்மையாருடைய வரலாற்றை நிறைவு கொள்ளுகிறார். ஆகவே பெரிய புராணத்திலே மிகவும் பெருமை வாய்ந்த அம்மையாருடைய சரித்திரத்தை இவ்வளவு நேரம் கேட்ட கண்ணப்ப நாயனார் திருக்கூட்டத்திற்கு சிவபெருமான்
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஹர ஹர நம பார்வதீபதே சத்குரு சுவாமினா.

च आयुः कीर्तिं प्रजां ददुः। वेदसप्ताहयज्ञे तृतीयं दिनं, तृतीयदिने तृतीयः उपन्यासः। प्रातः सायङ्काले मम एकः, अनन्तरम् अत्रत्य कन्नडभाषया वैयाकरणानां वेदज्ञानाञ्च मम अत्यन्तं सुहृदां नागराजशर्मणाम् उपन्यासः, अनन्तरं तृतीयदिने तृतीयः उपन्यासः। विद्वानेव विजानाति विद्वज्जन परिश्रमं नहि वन्ध्या विजानाति गुर्वीं प्रसववेदनामिति। तेषां पाण्डित्यं कीदृशं कथं वर्तन्ते इति अहं सम्यक् जानामि, मामपि ते जानन्ति। तत्र महान् सन्तोषः आसीत्। इदानीं बहवो विषयाः द्रष्टव्याः। वेदत्रयेपि वेदः सर्वज्ञतुल्यः, प्रदीपवत् सर्वार्थबोधकः इति भाष्ये उक्तं वेदान्तेपि। तत्र समुद्रे किं किं लभ्यते? समुद्रात् लवणं लभ्यते इति वयं जानीमः, तदेव लवणसमुद्रमित्येव। लवणसमुद्रं रवणसमुद्रं, रावणसमुद्रं न, रलयोरभेदात् लवणं रवणं। परन्तु ऊर्ध्वभागे दृश्यते चेत् लवणमेव लभ्यते, लवणं विना भोजनं न रुचिकरं भवति। षण्णां रसानां लवणं प्रधानं। परन्तु समुद्रमध्ये प्रवेशः यदा भवति तदा अमूल्यानि रत्नानि बहूनि लभ्यन्ते। एवमेव इदानीं वेदसागरे प्रवेशः क्रियते, मयापि युष्माभिरपि तस्य प्रोक्षणं क्रियते, तावदेव बहूनि रत्नानि। अत एव वेदः एव रामायणरूप, किञ्चित् संस्कृते वक्तुं मम आशा वर्तते। अत्र सर्वे शृण्वन्ति, चेन्नैनगरेपि शृण्वन्ति एव, यतः अहं न त्यजामि, श्रोतव्यमेव। अत्र तु कन्नडभाषायां संस्कृतपदानि वर्तन्ते। तत्र रामः वेदवेद्यः परमात्मा, सः तत्र आसीत् वैकुण्ठे, अत्र रामावतारः आसीत्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे, वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मन। तत्रापि यजुर्वेदे एव रामायणं, कुतः यजुर्वेदे सप्तकाण्डाः, रामायणेपि सप्तकाण्डः इति अस्माकं विशेषः। रामोऽपि यजुर्वेदीयः, कृष्णशाखा तैत्रीयशाखा इत्यपि व्याख्यानेषु वर्तते। सर्वे वेदविदशूराः इति तत्र उक्तम्। बहूनि रत्नानि वर्त, अत एव रत्नाढ्यं समुद्रमिव रत्नाढ्यं सर्वश्रुतिमनोहरम् इति रामायणस्य। तत्र रामायणस्य मुख्यसूत्रभूतम् एकं वाक्यमस्ति पितृभक्तेः, तेन वाक्येन अहम् इदानीम् उपक्रमं करोमि। வேதன்னு சொன்னால் அறிவு களஞ்சியம். இதுக்கு முன்னாடி பேசினவர் ரொம்ப அழகாக சொன்னார், பதார்த்த விஷயங்களும் இருக்குது, தத்துவார்த்த விஷயங்களும் இருக்குது. பதார்த்தங்களெல்லாம் வசதாக அபதார்த்தம், அபதார்த்தம்னா யூஸ்லெஸ், குட் ஃபார் நத்திங்னு அர்த்தம். நம்ம உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிச்சேன்னு, என்ன பதவி பார்த்தேன்னு கடைசியில் பார்த்தா ஒரு க்வெஸ்சன் மார்க் நாரதருக்கு வந்த மாதிரி வரும். அந்த ஆத்ம தத்துவ ஞானம்ங்கிறதான தத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்கு போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்குங்கிறத அழகாக சொன்னார் இல்லையா. அப்பேற்பட்டதான அந்த வேதம், அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வியாகரணம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா, சாங்கிய, யோக அப்படிங்கிற ஆறு சாஸ்திரங்களுமே வேதத்தினுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது வேதமும் படித்து சாஸ்திரமும் படித்தவா தான் இதை முழுக்க மனசோடு ஒத்துன்னு சொல்ல முடியும். ஒன்று மட்டும் வந்தவாளுக்கு என்னதாக இருந்தாலும் இதை ஒத்துக்க முடியாது. இது சாதாரணமான விஷயம், ரெண்டும் தெரிஞ்சவனுக்கு தான் ரெண்டும். இப்போ ஒத்தருக்கு ஒன்று ஒரை பற்றி துவேஷம் இருக்குதுன்னாலே அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ. இப்போ நம்ம குரூப்லேயும் ஒரு பெரிய கஷ்டம், வெறும் வேதாத்தியனம் பண்ணுவா, சாஸ்திரஜ்ஞால கேலி பண்ணுவா, என்ன பிரமாதம் கத்துனா ஒரு மஞ்சள் சொல்ல தெரியுமா. இந்த சாஸ்திரம் படித்து வேதம் படித்து மொட்டை ஒரு போட்டு சொல்லிகிட்டு இருக்கான், மண்ணோ ஒரு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு இவர் அவனை கேள்வி பண்ணுறது.
இவா ரெண்டு பேரையும் இந்த நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டதான பஜனைக்காரர் ஒன்னுக்கால்லாம் பிரயோஜன சார் கலவு சங்கீர்த்த கேசவங்கிறதுன்னு மூணு விதமாக இருக்கு நம்ம கட்சியே போ. இதெல்லாம் கான்ட்ராடிக்டரியாக இருக்கிறதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க வேண்டிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறது நாம சங்கீர்த்தனம் அனுஷ்டானம் வேதம் எல்லாம் கலந்துருக்கு. இப்போது காஃபின்னா மூணு நல்லா இருக்க வேண்டாம், பாலும் நல்லா இருக்கணும், ட்ரிகாஷனும் நல்லா இருக்கும், அளவோட சர்க்கரையும் இருக்கணும். இதோ ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் மூணுமே நல்லா இருந்தால் தான் அது காஃபின்னு பேர். இந்த காஃபிக்கு மாயேன்னு பேர். ஏன் பேருன்னா மாயைக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு இருக்குது. காஃபியில் சத்துவகுணம் பால், ரஜோகுணம் சர்க்கரை, தமோகுணம் டிகாஷன். அதனால் இந்த மாயை சர்வத்தையும் வியாபிச்சுருக்கு. இதில் நாம் சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரஜோகுணம் தமோகுணம் குறையும். அப்புறம் பால் வேண்டாம்னு நிர்குணமான ஆத்மாவுக்கு போகலாம். காஃபியிலேருந்து ஆத்மாவுக்கு போகிற விஷயத்த சொல்லிட்டேன் நான். இப்போ ரஜோகுண தமோகுணங்களை குறைச்சி சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ணால் பாலுக்கு ஒன்றும் விலையாகாது. அப்போ அந்த தானாகவே நின்று பேசாமல் இருந்துருவார். அது மாதிரி வேதம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாக பிரிச்சிருக்கோமே ஒழிய நம்ம விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் முடியும் போது வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு முடிச்சிருக்கார். வேதம் சாஸ்திரம்னு ரெண்டாக பிரிக்கப்படாது. வேதம் வேதான்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். சாஸ்திரம்னு சொல்லும்போது கட்டாயம் தெரிஞ்சுண்டாகணும்னு ஒரு ஒரு இன்ஜெங்ஷனோடு சொல்லும். அதுதான் சாஸ்திரம்னு சொல்கிற வழக்கம். அப்படி அந்த வேத சாஸ்திரங்களெல்லாம் வந்தது ஒரு வேதத்தை வளர்க்குறதுக்காக வந்தது தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே. அப்போது இந்த வேதத்தில் இருக்கிற சின்ன ஒரு விஷயத்தை ராமாயணம் 24,000 ஸ்லோகமும் சொல்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். திடீர்னு சாயந்தரத்துலேருந்து யோசிச்சாத இப்படி டெவலப் பண்ணியிருக்கேன். சோமயாகம்னு ஒரு பெரிய யாகம். சோமயாகத்தில் சோமாங்கிறதான ஒரு கிரீப்பர் இலையை கொண்டு வந்து அதை நசுக்கி ஜூஸ் பண்ணி ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு விதமான பாத்திரத்தில் எடுத்து வச்சு பெரிய விஷயங்கள் இருக்குது. இதை முதல் காண்ட ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை ரெண்டும் சோமயாகத்தை பற்றி சொல்கிறது. அதனால தான் சோமயாஜின்னு சில பேர் பேர் வச்சுக்கிறா. இந்த சோமயாகத்தினுடைய டெவலப்மெண்ட்டில் வாஜபேயன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய யாகம். அந்த வாஜபேய யாகம் பண்ண வாழ்த்தும் வாஜ்பாயின்னு பேர். ஆனால் முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டருக்கு வாஜ்பாயின்னு பேர். இந்த யாரோ பண்ணியிருப்பா அது பேர் வந்துடும். நமக்கே தீட்சிதர்னு பேர் வச்சுப்பார். இவருக்கு தீட்சை என்ன என்ன மந்திரம்னா என்ன ஒன்றுமே தெரியாது. அதே போல் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சாஸ்திரம் தெரியுமான்னா சாஸ்திரம்னு இதை படிக்கலை. இந்த வடக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பிஏக்கு சாஸ்திரின்னு பேர். அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் வாஜ்பாயிங்கிற யாகம் வரைக்கும் ஒரே மெயினில் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணி பண்ணி பண்ணி இப்போ சாப்பாடுன்னா ஏதோ மெனுன்னு ரெண்டு மூணு கறி சாம்பார் ரசம் மோருன்னு தான் சாப்பாடு தானே. இந்த பஃபேல 72 வச்சுருக்கான். ஒன்றும் சாப்பிட முடியாது கடைசியில். இதை இங்கேருந்து இங்கே எடுத்துனுமோ அங்கேருந்து எடுத்துனுமோ பாதி விடும். அது மாதிரி டெவலப்டு இதெல்லாம் டெவலப்டு யாகங்கள். சோமயாகம் ரொம்ப பிரதானமான யாகம். இந்த சோமாவை வெளிநாட்டு சரக்குங்கிற மாதிரி தேவலோகத்தில் தான் அந்த சோமாங்கிற கிரீப்பர் இருந்தது. அதை கொண்டு வரணும். இந்த ஊருக்கு கொண்டு வந்து யாகம் பண்ணணும்னா யார் போய் கொண்டு வருது? ஒரு ஊரில் மட்டும் ஒரு கிடைக்கிறதுன்னா அதை வெளியூர் கொடுக்க மாட்டான் சாதாரணமாக. இப்போ ஜலமே கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு. இதுக்காக இதை ஏதோ பெரிய கஷ்டப்பட்டு கொண்டாலும் அமிர்தம் போல் அந்த சோமா. இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. யஜுர்வேதக்காரா இருக்களோ ஆரம்பித்தா சொல்லுவேன் கொஞ்சம் தூரம். இதில் ஒரு பெரிய கதை. இந்த கதையில் உள்ள விஷயங்களை நான் டெவலப் பண்ணாலே இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடிடும். இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். இங்கே இந்த கதை எதுக்காக வருதுன்னு பார்க்கணும். அதில் வேர்ல்டு மிஸ்ன்னு ஒரு போட்டி வைக்கிறாள் இல்லையா. இப்போது உலகத்தில் அழகியார் இது அன்றைக்கே இருந்திருக்கு. இதை சொன்னால் நீங்கள் என்ன சார் இது ரொம்ப நல்லா சொல்லுங்க கூடாது. இது மட்டும் நான் விளையாட்டாக சொல்லலை, கதையை விஸ்தாரமாக சொல்கிறேன். இதுலேருந்து ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா ஏமாத்து வேலைகள் எல்லாமே எப்போவுமே உண்டு. இருந்தாலும் அதனுடைய பர்சன்டேஜ் வித்தியாசம் அவ்வளோ. கோபம் தாபம் கிடையமா கிடையாது விஸ்வாமித்திர செவிக்கலையான்னு. அதனால் இந்த இடத்துல வேர்ல்டு மிஸ்ஸுங்கிறதான எலெக்ஷன் நிஜமாக அழகு இருந்தால் தான் அப்போல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கிறது இல்லை. அங்கேயும் ஃப்ராடெல்லாம் உண்டு. சில சமயத்தில் ஜெயிச்சான்னா ஓட்ட மறுபடியும் எண்ணுங்கிறாங்க. அதுமாரி எல்லா சமாச்சாரங்களும் இருக்க வச்சுப்போம். இப்போது இந்த கதையை ஆரம்பித்து அந்த சோமலத்தை வரத்துக்கு வேண்டி இன்ட்ரொடக்ஷனாக ஒரு கதை இருக்குது. என்னன்னு புரிஞ்சுதோ உங்களுக்கு? 6 முதல் பிரச்சனை
வெரி குட். நீ இந்த சோமயாகங்கள்லாம் பண்ணி இந்த யாக பிரயோகம் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்ட, சந்தோஷம்.

அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தஹான்னு அஞ்சு வேர்டு இருக்கு. இந்த அஞ்சு வேர்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் ராமாயணம். அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தஹா. இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். இது சம்ஹிதா போர்ஷன்ல ஆறாவது காண்டம் முதல் பிரச்சனை 37வது பஞ்சாதி இது ஆரம்பம். இங்கே சோமலதாவை எப்படி கொண்டு வந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கு. வேதம் எப்போதுமே ரொம்ப கதை சொல்லித்தான் சொல்லும். குழந்தைகளுக்கு எல்லாமே கதை சொல்லி சொன்னால் தானே புரியுது. கதை சொல்கிறதுல வேதம் ரொம்ப கிடைக்காது. இந்த கத்ரு அஸ்மை வைப்பு தர்வ புத்திரான் விபிருத்தாவில் இந்த சம்மித்தையில் ஒரு விசேஷம் ஏன்னா அது எப்போவாது சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நினச்சப்படுறேன். எல்லாருக்கும் ருத்ரன் தெரியும். நமஸ்தே ருத்ரம் அன்யவே. இதுக்கு சம்மித்தான்னு பேர் மூலம். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னு பாலப்பிரிவா எனக்கு சொல்லியிருக்கேன். இதற்கு அடுத்தது வேர்ட் பை வேர்டா சொல்லணும். நமஹா தே ருத்ராமன்யவே உதோ இதி தே இஷவே நமஹா. இதுக்கு பதம்னு பேர். பதம்னா வேர்டுன்னு தெரியும். இது தனியாக நோட்டு பண்ணியாகும். ஏன்னா சில இடங்களில் பதத்தில் சில விசேஷங்கள் வரும். மூணாவது கிரமம்னு பேர். ருத்ர கிரமார்ச்சனை மலையாளத்து பக்கம் இந்த பக்கம் ரொம்ப நிறைய தெரியும். ருத்ர ஆரம்பிக்கிறது முன்னாடி ருத்ர கிரமார்ச்சனைன்னு ஒன்று ஆரம்பம். ருத்ர கிரமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. அப்போ கிரமங்கிறது பதத்துக்கு அடுத்ததான தேர்ட் ஸ்டேஜ். நமஸ்தே தே ருத்ர ருத்ரமன்யவே மன்யவ உதோ உதோ. ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு ஒன்னொன்று கோத்துண்டே போகிறோம். இது கிரமம். இந்த கிரம பாட்டிங்கிறவா நிறைய பேர் இருப்பா. 1000 பேர் இருந்தால் 800 பேர் கிரம பாட்டி இருக்க முடியும் வேதத்தில். இதற்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஜடேன்னு ஒன்று, கணம்னு ஒன்று. இது யஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஜடாவல்லபர்னு அந்த காலத்தில் சில பேருக்கெல்லாம் டைட்டில் உண்டு. இந்த ஜட வரைக்கும் சொன்னாக்க ரொம்ப கெட்டிக்கார். வல்லபர்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். கனபாட்டின்னு பேர். ஜட கணம்ங்கிறது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சில மந்திரங்கள்லாம் பீஜாட்சரங்களுக்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்கிறாளோ. இன்றைக்கி சாயந்தரம் 61 என்கிட்ட கேட்டார், இந்த பீஜாட்சரம் 2-3 சொல்லி இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. வந்து இதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல முடியாது. அது அந்த இடத்துல சொன்னால் அந்த பலன் வரும்னு அர்த்தம்னு சொன்னேன். அதுபோல் இந்த சவுண்ட் வைப்ரேஷன் திரும்பி திரும்பி வர்றதுனால ஒரு நன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ மகாபிரிவா காலத்தில் ஜடா பாராயணம் பெருசாக பண்ணணும். ஒரு தரம் ஜடை பாராயணம் பண்ணினா ஸ்ரீருத்ரம் 1000 பாராயணம் பண்ண மாதிரி பலன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. கணம் பண்ணினா 10,000 பலன். ஆனால் டைம் வந்து 4 பங்கு 6 பங்கு தான் ஆகும். 4 பங்கு சொன்னோமேயானால் 1000 பலன் வருதுன்னு சொன்ன நம்பணும். ஜடாயாந்து சஹசிரகம். அதை சில ஜட வராதவள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், நான் இந்த லௌகிக விஷயத்தையும் சொல்லி விட்றது எல்லாத்தையும். அது என்கிட்ட உள்ள ஒரு டிஃபெக்ட். அதெல்லாம் ஜடையெல்லாம் சொல்லப்படாது சார். ஏன்னா இவருக்கு ஜட சொல்ல வராது, புரிஞ்சுன்னு. இந்த இங்கிலீஷே தெரியாதுன்னா இங்கிலீஷ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைம்பா. அதுக்காக நான் சொல்கிறது அப்படி இல்லை. இங்கிலீஷ் வந்து குழப்பம் பண்ணுறதுன்னு சொன்னேன். வழி இங்கிலீஷ் எனக்கு நன்னா தெரியும். ஜடையெல்லாம் ஏன்னா இவர் கிரமபாடி. இவர் கிரமபாடியாக தான் ஜட பாராயணத்துக்கு இப்போல்லாம் 50,000 ரூபா மினிமம். அதாவது 12-13 நாளில் சொன்னால் 50,000 ருபீஸ் பாராயணக்காரர்கள் கொடுக்குறா. கணம் பண்ணினாக்க 1,00,000 ரூபா வருது பம்பாயில். நீங்கள்லாம் இனிமேல் அத்தியன் பண்ணிட்டு வந்துள்ள போல் இருக்கா? அது அது இப்போதைக்கு நடக்காது. 16 வருஷம் இதே வேலையாக மெனக்கெட்டால் தான் முடியும். அது இந்த இன்வேலும் 20 வயசுக்கு முடியவே முடியாது. 100 ரூபா சொல்கிறேன். அந்த ஜடங்கிறது சொல்கிறது, கணங்கிறது அனந்தம். இது மாதிரி இப்போ நான் சொன்னதான மந்திரம் சொல்ல போகிறேன். அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தாக சொல்லி காட்டணும்னு. நமஸ்தே தே நமோ நமஸ்தே. 1-2-2-1-1-2 சொன்னால் ஜடேன்னு பேர். அதை நமஹா விட்டுண்டோம். தே ருத்ர ருத்ர தே தே ருத்ர ஸ்வரம் சொன்னார் இல்லை. சேத்தா ஒரு ஸ்வரம், பிரிச்சா ஒரு ஸ்வரம். நமஹா தே ருத்ர கூப்பிடுற அட்ரஸிங் வேர்டெல்லாம் அனுதாத். அவர் ஸ்வரத்தை பற்றி சொன்னார் இல்லை. அதனால் ஞாபகம் வரும். எந்த ஒரு அட்ரஸிங் வேர்டாக இருந்தாலும் சம்போதனங்களெல்லாம் அனுதாத்தம் அக்னே பஸ்வ ருத்ரா அப்படின்னு அந்த அட்ரஸிங் வேர்டெல்லாம் அனுதாத்தம். அதில் எக்ஸப்ஷனே கிடையாது.

நோஸ்தே ருத்ரம் இருக்காங்க. இதுக்கு ஜடன் கணம்னா என்னன்னா ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு. புரியத்துக்கா சார் சாமவேதக்காரெல்லாம் வருத்தப்படாங்கப்பா, உங்களுக்கு கானமே எங்களுக்கு நூறு கணம் மாதிரி, அவளுக்கு பதத்தோடு சரி கிரமம் கிடையாது. அதனால சாமவேதக்கார ஆளுக்கெல்லாம் இப்போ என்னென்னா கொஞ்சம் வருமானம் குறைச்சா ஜடாபாராயணம் கனபாராயணம் ரெண்டும் ரிக்குக்கும் ரிக்குக்கும் எஜஸுக்கும் தான் இருக்கு. ஆனால் இந்த கானம் பண்ணுறதற்கு ரொம்ப பெரிய விஷயம், மூச்சு பிடிச்சி சிவ சிவா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும்னு ராமாயணத்தில் ஒரு ஒரு வேதத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான எஃபர்ட்டை பற்றி சொல்லியிருக்கார். நான் ருக்வேத விநீதஸ்ய நான் அயஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவும் பிரபாஷித்தும் சொல்லின் செல்வன். ஏன்னா மூணு வேதமும் கற்று உணர்ந்து நவ வியாக்கரணம் கற்று உணர்ந்தார். எப்படி பேசினா பாருங்க, வியாக்கரணம் படிச்சவர் வேதம் படித்தவர்கள்லாம் பேசினா எப்படி பேசுகிறா, ரெண்டு கிட்டாலாம் பேசினா எப்படி பேசுகிறான், மைக் இருக்கேன்னு பேசின்னு இருக்கான், நீங்களும் ஏதோ கேட்கணும்னு கேட்டுப்பேன். அந்த சொல்லின் செல்வனுக்கு அப்படி சொல்றார், ரிக்வேதத்தை வினயம்னாக்க அது வந்து எவ்வளவையும் ரொம்ப போர்ஷன் நிறைய இருக்கிறதுனால அதில் ஜட கணம் அப்புறம் வந்து ரதா சேகா மாலா ரேகான்னு இன்னும் நாலு பேர் இருக்கு, ரொம்ப கஷ்டத்தை நோட்டு பண்ணியிருக்காங்கிறதுனால நான் அன்ருக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத தாரினா. யஜுர்வேதத்தை நொற்றுவா சொல்றது கஷ்டம், யஜுர்வேதத்தை நொற்றுவா சொல்றது கஷ்டம், தாரணம் பண்றதுன்னா இருக்க எத்தனை நமஹா. இந்த ருத்ரமே ஏதோ நீங்களாம் சொல்லி நொற்றுவா சொல்ற எத்தனை நமஹா முகரண்டி பாகவே சாஞ்சபத்தை என்னமோ நமோருகேசோனாமதே என்னமோ இது ஆயிரம் பத்தாயிரம் தான் சொன்னதுனால சரியா போச்சு, நமோ நமோ நமோ நமோன்னு சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்திரநாமத்தை ஒரு ஆத்துல அகண்ட பாராயணம் வைக்க சொன்னா ஜோஸ்தர் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு காத்தாலாம் ஆறு மணி வரைக்கும் நாலு பேர் வச்சு ஆவர்த்தி சொல்லுங்கன்னா நிறைய ஆவர்த்தி ஆகும் பதினஞ்சு நிமிஷத்துல. அவ என்ன பண்ணா சில்லறைக்கு சோம்பின்னு நாமே பாராயணம் பண்ணலான்னு மாமாவும் மாமியும் உட்காந்து ஆரம்பிச்சா ஆறு மணிக்கு சந்தி பண்ணிவிட்டோம், பதினோரு மணி ஆச்சு வனமாலையே வரல. ஏன்னா சுத்தின் இருக்கு நான் நடுப்புற ஒரு நாலஞ்சு இடத்துல கவலை பாயிருதோ இல்லையோ. இதே அகண்ட பாராயணம் விட்டான் இவன், ஒரு தூரம் வனமாலி வரதுக்குள்ளேயே பொழுது விடிஞ்சு போச்சு. இது அகண்டமா சொன்னத்தையே சொல்றதுன்னு அர்த்தம் அப்படி பாராயணம். ஏன்னா அதுல இருக்கிற நாலு கவலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதவன் இவ்வளவு எங்க ஞாபகம் ஜோ பாம் புஷ்பமே ஆயத்தன வான்பதி ஆயத்தன வான்பதி எரிஞ்சரிஞ்சு சொல்லுவான் அக்னர் வா பாம் ஆயத்தனம்னா அங்க வாய் மூடின்னு ஒரு சரிபடாது. யஜுர்வேதம் அவ்வளவு கவலைகள் கவலைன்னு பேர் அது, அதனால அது இருந்திருக்கு. நாசாமவேத விதுஷா சாமவேதத்தை ஊகம் பண்ணி கானம் பண்ணி ஒன்று பதினேழு தரம் பதினாலு தரம் சொல்லணும்னா நிச்சயமா எனக்கு ரொம்ப அவள்கிட்ட ஒரு மதிப்பு. அதனாலதான் அவளுக்கு கிரமம் ஜடே கணம் இந்த உபதிரவங்கள்லாம் வேண்டான்னு வச்சுட்டாள். அதை ஜோரா சொல்லி எட்டு பிராமணங்கள், எட்டு பிராமண கிரந்தம் இருக்கு சாமவேதத்துல தான், அஷ்ட பிராமணங்கள்லாம் நொற்று பண்ணவாள்லாம் எங்கிட்ட வேத பாஷம் படிக்கிறா இவனும் சொல்லியிருக்கான். அது நொற்றுவுக்கு பிரயோஜனம் என்ன, அஷ்ட பிராமண பாராயணன்னு ஜடா பாராயணம் மாதிரி வைக்க சொல்லணும்னுமே மடத்தை சொல்லி சொல்கிறேன். ஏதாவது நம்ம சொல்லி இருந்ததுதான் நொற்று வரைக்கும். அப்போது இந்த மூணு வேதமும் அவர் வரும்னு சொல்கிறார். எதுக்காக சொல்லவர், இந்த மூணு வேதமும் வந்தவாளுக்கு தான் பெருமை நிறைய இருக்குது. இந்த சோமலாகத்தில் சோமா ஜூஸை கொண்டு வரணும், இந்த ஊரில் சட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதாக கொண்டு வர்றது யார் கொண்டு தான், இந்த காயத்ரிங்கிறதான நம்ம காயத்ரி மந்திர தேவத்தை இருக்காள்லையோ, இவ தான் இங்கேருந்து மனுஷலோகத்தில் இருந்தவ தேவலோகத்துக்கு கொண்டு வந்தான்னு இந்த கதை சொல்ல போகிறார். அந்த காயத்ரிங்கிறதான சந்தஸ் மீட்டர் இருக்கே, இது சுபர்ணிங்கிறதான ஒரு பெண்மணியினுடைய குழந்தைகள். காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி இந்த மூணு பெண் குழந்தைகள் அப்படின்னு இந்த இடத்துல கதை. இந்த சுபர்ணிங்கிறவளும் கத்ருங்கிறவளும் சக்களத்தி, சக்களத்தின்னு புரியுறதோ இல்லையோ, கௌசல்யும் கைகேயும் மாதிரி சுமித்திரையும் மாதிரி. இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும், ஒத்த நம்ம துருவனுடைய சரித்திரத்திலையும் இல்லையா, சுநீதி சுருச்சி, நீதியில் நமக்கெல்லாம் ருச்சி இருக்காது, அதுக்காகத்தான் சுநீத்தின்னு அங்கே போட்டால் இங்கே சுருச்சின்னு போட்டான், அநீதியில் தான் ருச்சி இருக்கும். நீதியாக போனால் ஒத்தனும் ருச்சி கிடையாது, அதுக்காக அங்கே நீத்தின்னா இங்கே சுருச்சின்னா. இது இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாகவதம், எல்லாம் ஒரே கதையைத்தான் சொல்றோம். அப்போ இந்த கத்ருச்சவி சுபர்ணீச்சா இவா ரெண்டு பேர் இருந்தா ஒரே ஒரு சமயத்தில். இவா ரெண்டு பேர் என்னங்கிறது வேற புராணங்கள்லையும் நிறைய இருக்கு. ஆத்ம ரூபயோர ஸ்பர்தே தான், நான் தான் உலகத்திலேயே அழகி, நான் தான் உலகத்திலேயே பெரிய அழகி அப்படின்னு இவாளுக்குள்ள போட்டி வந்துதான். போட்டி வந்தா பல பேர் கூப்பிட்டு போட்டியெல்லாம் வைக்கிறான்னு இந்தியாவிலேருந்து பல பேர். இதுவில ஒன்னு நான் விடுவிக்கிறதா இருந்தால் இல்லையா, உன்னை நான் விடுவிக்கிறதா இருந்தால் நீ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சோமத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னா
முடிவிச்சு விடுறேன்ட்டான். ஒரு 7 மாசம் ஜெயில இருந்தோன்னு இவ கேட்டிருக்கா, அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா. இதுதானே நடக்கிறது இன்னைக்கும். நீ வந்து தேவலோகத்துல இருக்க சோமலத்தையை கொண்டு கொடுத்தேன்னாக்க ஆத்மானம் நிஷ்கிரீனீஸ்வா, அதை கொடுத்து உன்னை விடுவிச்சுக்கோன்னா பர்மனண்டாவே, ஜாமீன் மட்டும் இல்ல. இப்ப சில பேருக்கு ஜாமீன் வந்திருக்கு. உடனே இவளுக்கு தேவலோகத்துல எப்படி கொண்டதுன்னு புரியல. வாத்துக்காரருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்ல. குழந்தைகள் எல்லாம் பார்த்தது அம்மா அழுதுன்னு இருந்தா. சுப்பரணி இந்த காயத்ரி திருஷ்டு ஜெகதி மூணும் போய் ஏமா அழற என்ன பண்ணும்னா, ஐயோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, நான் ஏதோ வருத்தப்பட்டுருக்கேன், அடிமையிலேருந்து விலகணும், என்ன பண்ணணும், தேவலோகத்தில் போய் இதை கொண்டு வரணும். அதுக்கு என்ன, நாங்கள் கொண்டு வரோம். பெண்கள்லாம் அந்த காலத்துலேயே ரொம்ப சாமர்த்திய ஆண்களை விட. என்ன பெட்டர் ஹாஃப்னு பேர் மனைவிக்கு, என்ன பேர், பெட்டர் ஹாஃப். அதுலேருந்து நீங்கள் குட் ஹாஃப்னு வச்சுக்கணும். ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னி. காளிதாசன் சொல்கிறான், பெண்களுக்கெல்லாம் இயல்பாகவே ஒரு புத்திசாலித்தனமும் பொறுமையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறத பார்த்து தான் பார்க்கறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதனால் இந்த சகுந்தலை பேசுறதெல்லாம் ரொம்ப ஜாலக்குங்கிறான். அவன் ஒரு இடத்துல ஸ்ரீனாம் அசிக்ஷித படுத்து மமானுஷீஷு சந்திருஷ்யதே கிமுதையா பிரதிபோதவத்தியா பிராக் அந்தரிக்ஷ கமனா. நேத்திக்கே லேடிஸினுடைய பெருமையும் வேதத்திலையும் சாஸ்திரத்தையும் என்ன வருதுன்னு சொல்கிறேன்னு சொன்ன ரெண்டு மாமிட்டு. அதனால் கேட்டான் சொல்லியானது சந்தர்ப்பம் வரும்போது குயிலையும் காக்கையும் எடுத்துட்டாம். குயில் காக்கையினுடைய விஷயம் எப்படின்னா, பிராணிகளை பத்தி இந்த குயில்லாம் என்ன பண்ணுமா, முட்டை இட்டோம்னே இதை கொண்டு போய் தான் வளர்க்கறதுக்கு பதில அது எங்கேயோ பாடின்னு போயிடும். காக்கையினுடைய கூண்டோடுமே இந்த முட்டையை வச்சிருமா, முட்டையை வச்சோடனே காக்கை என்ன நினைச்சுட்டு முட்டை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். முட்டைங்கிறதே நம்ம சில பையங்க வாங்குற மார்க் தானே. பூகோளம் பூகோளம் ஒரே ரவுண்டா இருக்கும், எங்க வேணா ஆரம்பிக்கலாம், எங்க வேணா முடிக்கலாம், எத்தனை வேணா படிக்கலாம். அது வச்சோடனே இது என்ன பண்ணும், அது காத்துட்டு இருக்கும், அடை காத்து எல்லாம் பண்ணும். அது முட்டை வெடிச்சு வெளியில வந்தோடனையும் காக்கைக்கு ஒரு கண்ணு தான் இருந்தாலும் நல்லா தெரியும், கருப்பாத்தா இருக்கு. காக்கையும் கருப்பு குயிலும் கருப்பு, தெரியும் இல்லையோ. அது கொஞ்ச நேரம் வளர்த்துட்டே இருக்கும், ஆகாரங்கள்லாம் கொண்டு கொடுக்கும், ரக்கம் முளைச்சு போற வரைக்கும் அது காப்பாத்தே இருக்கு. முளைச்சு கிளம்பி என்ன பண்ணும், குயில் அம்மாட்ட வந்துடும். இந்த மாதிரி பெண் குயிலுக்கு தான் கஷ்டப்படாம குழந்தையை வளர்த்து உன்னூத்திர வைக்கிறதுக்கு உள்ள ஜாலக்கான ஒரு ட்ரிக் தெரியுமே ஆனால் மனுஷாளுக்கு கேட்கணுமான்ட்டான். அவ பேசுற ஜோர்ல இதுக்கு ராமாயணத்துல ஒரு பெரிய கேரக்டர் நீங்க பார்க்கணும். கைகேயி ராமன் இடத்துல கௌசல்யை விட அன்பு நிறைய வச்சவோ, அதுக்கு 1000 எவிடன்ஸ். அப்படி இருந்தவளே 2-3 சர்க்கம் பேசி பேசி பேசி இந்த மந்தராங்கிற கூனி கலைச்சு ஒரு ஒரு 25 நாளைக்கு அவன் மனசை மாற்றிவிட்டா. 26வது நாள் சரியா போயிடுச்சு. வரதன் வந்து பட்ட பாதுகை எடுத்துன்னு பட்டாபிஷேகத்து ராமனை கூப்பிட போறேங்கிற அன்னைக்கு தெளிஞ்சு போயிடுச்சிடலாம். 27 நாள் இந்த இது மாதிரி டைஃபாய்டு ஜுரம் மாதிரி, இல்லை சிக்கன் குனியான்னு வச்சுங்களேன், அது சிக்கன் குனியா, அது வந்து 1 மாசங்கிறா 2 மாசங்கிறான். சிக்கன் குனியா வந்து ஒரு வைரஸ்னால வருதுங்கிறான். அதனால இந்த மந்திரேங்கிற வைரஸ்னால கைகைக்கு எப்படி வந்தது பேச்சு சுவாரஸ்யம். அதில் என்ன பேசினா, ராமாயணத்தை கலந்தே சொல்கிறேன். அவள் கதையெல்லாம் சொன்னான், ராமன் பட்டாட்சியானா பரதன் அடிமையாயிடுவான், நீ வந்து சீதைக்கு புடவை துவச்சு போடணும், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்ன ராமன் வந்து பரதனை கூட என்னிட்ட சுசுரூஷ பண்ணுறான். ராமாதபிகி தம்மன்னே தர்மத்தோ பலவத்தரம்னு சொன்ன கைகேயி இப்படி சொல்லி சொல்லி கரைச்சி கரைச்சி கரைச்சி கரைச்சி கடைசியில் என்ன சொன்னா தெரியுமோ இல்லையா, அந்த பேச்சு திறமை பெண்களுக்கே கொஞ்சம் பேச்சு திறமை ஜாஸ்தி. இந்த பார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கல்யாண அண்ணன்னிலேருந்து 1000 வருஷம் நீ அவளும் சக்கலத்தையாக கொடுத்துடம் பண்ணியிருக்கேன். தசரதரும் உங்ககிட்ட ரொம்ப சொக்கி மயங்கி போய் நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுண்டு மூத்தாளாக இருக்கிற சுமித்ரியையும் கௌசல்யையும் ரொம்ப படுத்தி வச்சார், படாத பாடு படுத்தி வச்சார். ஆமாம், அதனால என்னங்கிறேன், இன்றைக்கி சான்ஸ் கிடச்சி கௌசல்யனுடைய புள்ள பட்டாபிஷேகத்துக்கு வந்தான்னா அந்த வெஞ்சன்ஸில் கௌசல்யம் உன்னை தொலைச்சி விடுவோம் நாளே பார்க்கணும், உடனே கிளம்பிட்டான். இந்த பாயிண்ட் எங்கே போய் பிடிக்கிற பற்றி இல்லையா.
அந்த வெஞ்சன்ஸ் தீர்க்கிறதுங்கிறது தான் இப்போ ஆட்சிக்கு வரவன்னா மிந்தின இருந்தவனை வெஞ்சன்ஸ் பார்த்துக்கிறது. இதுலேயே 5 வருஷம் ஓடிப்படும். அப்புறம் நாட்டை பற்றி அப்புறம் நினைக்கிறேன். இந்த வெஞ்சன்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் தீர்த்து விடுவோன்னு சொன்ன உடனே மாறிவிட்டான். எது சொல்ல வரேன், பேச்சு திறமை. அதுபோல் இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப திறமை ஜாஸ்தி. இந்த பெண்கள் உடனே நான் போய் கொண்டேன். ஆண் பசங்களாம் தடித்தடியாக நிற்கிறான், ஹெப்பியாம இருக்கான். எப்பவுமே உதவி பண்ணுறவா அவ தான் வச்சுக்கலாம். ஆற்றுல தோப்புனாருக்கு சுசுஷம் பண்ணால் பையன் பண்ணுவனா பொண்ணு பண்ணுவோம். இந்த காலத்தில் ரெண்டு பேரும் பண்ணுறது இல்லை. கிளம்பிட்டான். அதுதான் அங்கே என்ன சொன்னா அப்போ அங்கே வேதம் என்ன சொல்றது, அஸ்மை வை பிதரவு புத்திரான் விபிருத்தா. இதுக்காக வந்தேன் இப்போ கனம் சொல்றது இல்லையா, எங்கேயோ போயிடுத்தது. அஸ்மை வை வா அஸ்மா அஸ்மை வை பிதரவு பிதரவு வே அஸ்மா அஸ்மை வை பிதரஹ வை

0: विभृतः पुत्रान् पितरौ पितरौ पितरौ புத்திரான் விபிருதः. உலகத்தில் பெற்றோர்கள் குழந்தையை பெற்று அன்போடு வளர்ப்பது எதற்காக? அஸ்மை. தாயார் தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு இடையூறு இடுக்கண் வரும்பொழுது தன் கண்ணை போல் காப்பாற்றுவார்கள் என்பதற்காக காப்பாற்ற வேண்டும். இந்த வரிதான் பிதிர்பக்தி மாதிருபக்திக்காக ராமன் காட்டுக்கு போனதுங்கிறதுக்கு மூல மந்திரம். அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருத்தா, இது ஜாதகர்மாவிலே இருக்கு. அஸ்மா பவ பரசுர்பவ ஹிரண்யமஸ்த்ருதம் பவ பசூனாம் த்வாஹிங்காரேணாபிஜிக்ரா. நேத்திக்கு அதை பத்தி அந்த தாத்தா மத்தூர் மாமா சொன்னார். அதுக்கடுத்து நான் கூட சொன்னேன், அஸ்மின் அஹகும் சஹசிரம் புஷ்யாம்யேதாமா. அப்ப என்ன சொல்றேன், இவனிடத்துல பல விஷயங்கள் எதிர்பார்க்கிறா வாழ். ஏன்னா இதை இன்னைக்கு நான் தான் தெரியணும். மகாபிரிவா அந்த காலத்திலேயே இந்த விருத்தாசிரமன் வைக்க ஆரம்பிச்சுட்டா. அவளும் சரி, நம்ம ஜெயந்திரன் சரியா வச்சா. அப்புறம் ஒரு நாள் சொல்றா என்கிட்ட, இந்த விருத்தாசிரமம் வச்சு நான் கெடுத்துட்டேனோ, அப்பா அம்மாவை ஆசிரமத்தில் விடுங்கிறதுக்கு நான் வழி பண்ணிட்டேனுங்கிறார். அதனால இது மாதிரிலாம் கிளம்பிட்டா. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் அது. அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருத்தான, தாயார் தகப்பனார்களுடைய இங்கிதம் தெரிஞ்சு நல்லது பண்றதுக்காகத்தான குழந்தைகள் பிறக்கிறான். அதனாலதான் பிள்ளைன்னு பேரு. புத்திராம்னோ நரகாத்யஸ்மா திராயதே பிதரம் சுதா சொல்லிவிட்டு
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி வேத பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபூஜா வேத மந்திரங்கள். வழங்குபவர் ஸ்ரீ கண்ணு ராமசாமி அவர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய்.
3: வேதம் சிவபிரானால் அருளப்பட்டது என்பது சைவ கொள்கை. மந்திர வேதங்கள் ஓது நாவர் என்று சம்பந்தரும், ஓதியினார் வேதம் வாயான் என்று அப்பர் பெருமானும், மறை நான்கும் விரித்து உகந்தீர் என்று சுந்தரமூர்த்திகளும், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று திருமூலரும் கூறியவை சான்றுகளாக அமைகின்றன. சிவபெருமான் வேதத்தின் பொருளானவர். வேதத்தின் பொருளானாய் என்னும் அப்பர் திருவாக்கும், மறையின் பொருள் ஆனவனே என்னும் சுந்தரர் திருவாக்கும் சான்றாகும். வேதம் ஞானகாண்டம், கர்மகாண்டம், உபாசனா காண்டம் என முக்கூறுகளை உடையது. இவைகளை ரிக், யஜுர், சாமம் ஆகிய மூன்று வேதங்களும் முறையே விரித்து கூறுகின்றன. அதர்வன வேதம் மூன்றையும் கூறுகிறது. வேதம் மெய்ப்பொருளையும் உலகிற்கு வேண்டிய அறங்களையும் பிரபஞ்ச வாய்மைகளையும் உடையது. ஆகமம் என்பது ஆன்மாக்கள் முக்தி பேறு அடைய மும்மல நீக்கம் செய்விப்பது என்பது பொருளாகும். இறைவனின் 5 திருமுகங்களில் நின்றும் 28 ஆகமங்கள் தோன்றின என்று காரண ஆகமம் கூறுகிறது. மந்திரம் என்பது மனனம் செய்கிறவனை காப்பது என்னும் பொருளுடையது. வேதம் மற்றும் ஆகமங்களிலிருந்து சிவாச்சாரிய பண்டிதர்களால் தொகுக்கப்பட்ட 177 மந்திரங்கள் அடங்கியவை சிவ பூஜா வேத மந்திரம் எனும் நூலாகும். இம்மந்திரங்கள் அனைத்து யாகங்கள் மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட வேத சிவ ஆகம பாடசாலையில் பயின்றவரும், சிவஸ்ரீ எஸ் உமாபதி சிவாச்சாரியார் அவர்களின் மாணவரும், சுசீந்திரம் அருள்மிகு ஸ்ரீ கொண்டையடி ஸ்தானுமாலயன் திருக்கோவில் பரம்பரை பூஜாஸ்தானிகம் சிவஸ்ரீ நாராயணப்பட்டர் அவர்களுடைய புதல்வனுமாகிய ஸ்ரீ கானு ராமசுவாமி சிவ ஆகம சூடாமணி அவர்கள் சிவ பூஜா வேத மந்திரங்களை ஓதிட குறுந்தகடு வடிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேத ஒலி கேட்கும் இடமெல்லாம் இறைவன் நிறைந்துள்ளான். இம்மந்திரங்களை கேட்பவர் மன ஆனந்தத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவர் என்பது திண்ணம். இக்குறுந்தகடு சிவாலயங்கள் மற்றும் இல்லங்களில் ஒலிக்கச் செய்வதே எங்கள் நோக்கம். திருமுறை இசை குறுந்தகடுகளை வெளியிட்டு வந்த கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊர் 63 மாத இதழ் முதன்முறையாக சிவ பூஜா வேத மந்திரம் என்னும் இக்குறுந்தகட்டினை வெளியிட்டு பெருமகிழ்ச்சி கொள்கிறது. வேத நெறியும் சைவ நெறியும் விளங்குக உலகமெல்லாம். சிவ பூஜா வேத மந்திரம் ஓதுபவர் ஸ்ரீ கானு ராமசுவாமி சிவாகம சூடாமணி சுசீந்திரம். முகவரை வழங்குபவர் நாராயண தத்புருஷ தேசிகர் இதழாசிரியர் 63 மாத இதழ் கொட்டாரம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நாள் என் செய்யும்

0: இதுதான் ஜீவன்முத்தருடைய நிலை. நேற்று பதினோராம் நூற்பாவிலே நிட்டை நிலை பற்றி பார்த்தோம். நிட்டை என்றால் ஆன்மா சிவத்தில் அழுந்தி இன்புறுதல். இரண்டு வகையான இன்பங்கள், ஒன்று உலக இன்பம், மற்றொன்று இறை இன்பம். உலக இன்பம் என்பது என்ன? உலக இன்பம் என்றால் என்ன? பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல், அதுதான் பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல். உலகப் பொருள்களுடைய குணத்திலே அழுந்துவது உலக இன்பம். உலகப் பொருள்களுடைய குணத்திலே நம்முடைய அறிவு அழுந்துவதுதான் இன்பம். உலகப் பொருளினுடைய குணங்கள் எவை? உலகப் பொருளினுடைய குணங்கள் எவை? அந்த முக்குணங்கள் தான் சத்துவம், ராசதம், தாமதம் என்ற முக்குணங்கள் தான் உலகப் பொருளினுடைய குணங்கள். சத்துவ குணத்திலே அழுந்துவது இன்பம், ராஜத குணத்திலே அழுந்துவது துன்பம், தாமத குணத்திலே அழுந்துவதுதான் மயக்கம். இப்படி உலகப் பொருள்களுடைய முக்குணங்களிலே ஆன்மா அழுந்தி இன்ப துன்ப மயக்கங்களை மாறி மாறி அடைகிறது. இந்த முக்குணங்கள் ஒரு நிலையிலே நில்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதனால் இந்த முக்குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அவற்றாலே வருகிற இன்பமும் ஒரு நிலையே இல்லாமல் உலக இன்பமும் இன்பமும் துன்பமுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, நிலையற்ற இன்பம். அதுபோல சிவனது இன்பம், சிவானந்தம் என்பது என்ன? சிவத்தினுடைய குணங்களிலே ஆன்மா அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம், அதுதான் பேரின்பம். சிவனது குணங்களிலே அழுந்துதல். சிவபெருமானுடைய குணங்கள் எவை? எண்குணங்கள். சிவபெருமானுடைய குணங்கள் எண்குணங்கள். அந்த எண்குணங்களிலே ஆன்மாவினது அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம். இந்த இறைவனுடைய குணங்கள் மாறுமா? அவை இறைவனுடைய குணங்கள் என்றும் ஒரு தன்மையாக இருப்பவை. ஆதலால் அந்த இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி பெறுகிற அந்த ஆனந்தம் என்றும் நிலையான ஆனந்தமாக விளங்குகிறது. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், எண்குணத்துள்ளோமே, எண்குணத்திலே உள்ளோம் என்று கூறுகிறாரே. ஒரு பொருளிலே அழுந்துகின்ற போது பிற பொருள்களுடைய நினைவு வாராது. ஒன்றிலே மட்டும்தான் ஒரு நேரத்திலே அழுந்த முடியும். அதே போல இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி நிற்கிற போது, இறைவனிடத்திலே அழுந்தி நிற்கிற போது அந்த ஆன்மா வேறு எதையும் அறியாது, வேறு எதையும் அறியாது. சிவத்தை தவிர பிற எதையும் ஆன்மா அறியாது. ஆக உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. அந்த சிவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் பேரின்பம், அதுதான் நிட்டை எனப்படுகிறது. அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு. நிட்டை என்பதை குறிக்கிற இன்னொரு வார்த்தை சமாதி என்பார்கள், சமாதி நிலை. அதுல அந்த நிட்டை நிலையில ரெண்டு வகை உண்டு. ரெண்டு வகை நிட்டையிலே, அதாவது மிக உயர மிக மிக மேலான அதிதீவிரமான பக்குவ நிலையிலே உள்ளவர்கள் ஒரு முறை இறைவனிடத்திலே நிட்டை கூடிவிட்டால் அவர்கள் மீள உலகத்திற்கு வரமாட்டார்கள். அந்த நிட்டையிலிருந்தே உடம்பிலிருந்து விடுபட்டு பரமுத்தியை அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு மீண்டும் உலகத்துக்கு திரும்புவது இல்லை. ஒருமுறை நெட்டை கூடியவர்கள் அதே நிலையிலே இருந்து இந்த உடம்பும் நீங்கி இறைவனோடு கலந்து விடுவார்கள். அந்த சமாதி நிலைக்கு பெயர் நிர்விகற்ப நெட்டை, நிர்விகற்ப சமாதி எனப்படும். அதிலே சிறிது பக்குவ குறைபாடு உடையவர்கள் நெட்டை கூடியிருந்தாலும் அவர்கள் மீளவும் அந்த நெட்டை கலைந்து உலகத்தை நோக்குவார்கள். உலக நினைவு அவர்களுக்கு வரும். பக்குவ குறைபாடு உடையவர்கள் நெட்டை கூடினாலும் அதிலேயே நிலைத்து நிற்க முடியாமல் அவர்களுக்கு உலக நினைவு உண்டாகும். அப்படிப்பட்ட அவர்கள் நிலைக்கு பெயர்தான் சவிகற்ப நெட்டை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? விகற்பம் என்ன பொருள்? விகற்பம்னா வேறுபாடு, வேறுபாடு. சவிகற்பம் என்றால் வேறுபாடு உடையது. நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு இல்லாதது, வேறுபாடு தோன்றாதது. எனவே உலக நினைவு வந்தால் அங்கே வேறுபாடு தோன்றுகிறது. இறைவன் உலகம் என்ற வேறுபாட்டு நிலை வருவது ஆதலாலே அது சவிகற்பம். நிர்விகற்பம் என்றால் உலக நினைவே தோன்றாமல் இறைவனிடத்திலேயே ஒன்று இருந்து வீடு பெறுகிறவர்கள். நிர்விகற்ப நிலையில, நிர்விகற்ப சமாதியில அதுதான் பேச்சு நிகழாது, அது பேச அனுபூதி நிலை. நிர்விகற்ப சமாதி என்பது பேசாத, பேச அனுபூதி பிறந்த நிலை. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதினா அனுபவம், இறை அனுபவம் தான் அனுபூதி. பேசா அனுபூதி அங்கே சொல் எழாத நிலை, நினைவும் சொல்லும் அற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து உலகத்திற்கு மீளுகிற போது அது அது அது என்ன நிலை? அது பேச்சு நிகழ்கிற, பேசுகிற நிலை. பேசா அனுபூதி நிலையிலிருந்து பேச்சு நிகழ்கின்ற நிலைக்கு திரும்புகிறார்கள். இப்ப நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பேசாத அனுபூதி நிலை பெற்றவர்கள். அவர்கள் நம்புருட்டாக எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஆமா, பேசுகிற நிலைக்கு. அதனாலே அவர்கள் பக்குவ குறைவு உடையவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இறைவன்தான் அவர்களை உலக முகமாக திருப்பி நம்புருட்டாக அவர்களை உலகத்திற்கு திருப்பி அந்த தேவா திருமுறைகளை எல்லாம் அருளும்படியாக இறைவன் தான் செய்கிறான். எனவே அந்த உலக நிலையில் நிற்கின்ற அவர்கள் அந்த நிலைக்கு பெயர் தான் அருள் நிலை. நேற்று சொன்னேன் அல்லவா, அருள் நிலை, அதை துரிய நிலை என்பார்கள். எந்த நிலையிலிருந்து திரும்புகிறார்கள்? அருள் நிலைக்கு மேலானது எது? ஆனந்த நிலை. ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு இறங்குகிறார்கள். அந்த நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு துரியாதீதம் என்று பெயர். துரிய அதீதம். அதீதம்னு என்ன பொருள்? அதீதம்னா கடந்த நிலை. அதீதம்னா கடந்தது. துரிய நிலைக்கு மேலானது, மேற்பட்டது. துரிய நிலையை கடந்தது துரியாதீதம். அருள் நிலைக்கு மேலே இருப்பதுதான் ஆனந்த நிலை. எனவே ஜீவன் முத்தர்கள் ஆனந்த நிலையிலும் இருப்பார்கள், அருள் நிலையிலும் நிற்பார்கள். அருள் நிலையிலே அவர்கள் உலகத்தோடு நம்மோடு கலந்து பழகுவார்கள். நம்மோடு உலக சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி அந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் நின்றாலும் அவர்கள் நினைவெல்லாம் எங்க இருக்கும்? ஆமா, இறைவனிடத்தில்தான் அழுந்தி இருக்கும். உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒட்டாமல் இருப்பார்கள். நான் நாலாவது நூற்பாவில் நமக்கு வருகிற ஐந்து அவத்தைகளை பற்றி படித்திருக்கிறோம். இந்த அவத்தைகள் எவை? சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இங்கேயும் துரியாதீதம் வருகிறது. அந்த ஐந்து நிலைக்கு என்ன பேரு? சகலமா, கேவலம் என்ற அடைமொழி சேர்த்து கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். எனவே அவை ஐந்து கேவலம். கேவலம் என்றால் என்ன பொருள்? ஏன் அந்த பெயர் கேவலம்? கேவலம்னா என்ன? ஆமா, அறியாமை, இருள். கேவலம் என்றால் இருள் நிலை. ஆமா, கேட்க கேட்க உங்களுக்கு புதுமையாகத்தான் இருக்குல்ல. எத்தனை முறை கேட்டாலும் இதோ கேவலம்னா இருள் நிலை. எனவே அந்த நனவு நிலையிலிருந்து, விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக ஆன்மா இருள் நிலைக்கு செல்லுகிறது, படிப்படியாக அறியாமை. அந்த ஐந்தும் கேவல ஐந்தவத்தை என்ற பெயரை பெறுகிறது, கேவல ஐந்தவத்தைகள். அதேபோல சுத்த நிலையிலேயும் ஐந்து அவத்தைகள் உண்டு என்று சொன்னதாக நினைவு எனக்கு. அங்கே என்ன அடைமொழியை சேர்க்க வேண்டும்? நின்மல, நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது கேவல சாக்கிரம் என்பது அறியாமையோடு கூடியிருக்கிற அறிவு நிலை, அறியாமையோடு கூடிய அறிவு நிலை கேவல சாக்கிரம். அங்கே அந்த கேவல ஐந்து நிலைகளிலே படிப்படியாக படிப்படியாக எது மேலோங்குகிறது? படிப்படியாக அறியாமை மேலோங்குகிறது. படிப்படியாக அறியாமை மேலிடுகிறது கேவல ஐந்தவத்தையில. எது குறைகிறது, எது நீங்குகிறது? அதாவது கருவிகள், கருவிகள் ஆன்மாவை விட்டு படிப்படியாக நீங்குகின்றன. முதலில் 35 கருவிகள், பிறகு 25 கருவிகள், பிறகு 3 கருவிகள், பிறகு 2 கருவிகள், பிறகு 1 கருவி என்று இப்படி படிப்படியாக கருவிகள் நீங்குகின்றன. கருவிகள் நீங்க நீங்க அறியாமை மேலிடுகிறது. கருவிகள் நீங்குதல், அறியாமை ஓங்குதல். இப்போது இங்கே பாருங்கள், சுத்த நிலையில எப்படி நிகழ்கிறது என்று பாருங்கள்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

பிறகு அடுத்தபடியாக அடுத்த பொருள். ஆக முதலிலே முப்பொருள்களிலே முதலிலே ஆசிரியர் உணர்த்துவது பாசத்தை பற்றிய உண்மையைத்தான். பிறகு இரண்டாவதாக அவர் உணர்த்துவது பசுவாகிய ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த ஆன்மாவினுடைய பசுவினுடைய இயல்பை தெரிந்து கொள்வதிலேயும் இதே போல மூன்று படிநிலைகள். முதலாவதாக ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். ஆக ஞானாசிரியர் முதலிலே அந்த மாணாக்கனுக்கு ஆன்மாவினுடைய பொது இயல்பை உணர்த்துவார். எனவே ஆன்மாவை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல், ஆன்ம ரூபம். என்ன பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த உடம்பு ஆன்மா அல்ல, உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல, சூக்ம தேகம் ஆன்மா அல்ல என்றெல்லாம் படித்தோமே, பிரம்மமும் ஆன்மா அல்ல என்றெல்லாம் மூன்றாம் சூத்திரத்திலே படித்தோமே, அப்படி இவையெல்லாம் ஆன்மா அல்ல, ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிறது. அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் இந்த உடம்பு அல்ல, நான் உடம்புக்கு வேறாக இருக்கிற தனிப்பொருள், நான் அறிவு பொருள், நான் சித்துப்பொருள். நான் அறிவு பொருள், ஆனால் நானாக அறிகின்ற திறன் எனக்கு இருக்கிறதா? தானாக அறிகிற சுதந்திர அறிவு எனக்கு இருக்கிறதா என்றால் ஆன்மா அறிவுடைய பொருள்தான். ஆனால் தானாக எதையும் அறியக்கூடிய சுதந்திர ஆன்மாவுக்கு இல்லை. அறிவிக்க அறியும் இன்னொரு துணை அறிவித்தாலன்றி தானாக எதையும் அறிய மாட்டார், அறிவிக்கத்தான் அறியும். இப்படி இந்த கருத்துக்களை, இந்த உண்மைகளை முதலிலே பொதுவாக ஞானாசிரியர் முகமாக தெரிந்து கொள்ளுதல்தான் ஆன்ம ரூபம். பிறகு இரண்டாவது படிநிலை ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் இரண்டாவது. ஆன்மா தன்னை தரிசிக்கிறது, தன்னை காணுகிறது, தன்னுடைய உண்மையான இயல்பை தெரிந்து கொள்ளுகிறது. என்ன உண்மை? நான் பாசத்தை போல அசத்தும் அன்று, பதியாகிய கடவுளைப் போல சத்தும் அன்று. நான் சத்தும் அல்லேன், அசத்தும் அல்லேன், நான் சதசத்து. உடம்போடு கூடியிருக்கிற போது, அசத்தாகிய உடம்பை கூடியிருக்கிற போது அசத்தாகவே இருக்கிறேன், உடம்பாகவே இருக்கிறேன். சத்தாகிய சிவத்தைச் சேரும்போது சிவமாகவே இருக்கிற நிலை எனக்கு உண்டு, சார்ந்ததன் வண்ணமாக. எனவே என்னுடைய இயற்கையான நிலை என்ன? என்னுடைய இயற்கையான நிலை அறிவு பொருளாகிய நான், என் இனமாகிய சிவத்தை, அந்த அறிவு பொருளாகிய பேரறிவு பொருளாகிய சிவத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கு உரிய உண்மையான இயல்பு, அதுதான் எனக்கு இயற்கை. இந்த ஜடமாகிய உடம்போடும் கருவிகளோடும் உலகத்தோடும் சேர்ந்து வாழ்கிறேனே, இந்த நிலை எனக்கு செயற்கை, என்னுடைய உண்மையான இயல்பு அன்று என்ற இந்த உண்மைகளையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது படி சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உண்மை பதியும். சிந்திக்க வேண்டும், சிந்தனை மிக முக்கியம். சிந்தித்தாலன்றி இந்த உண்மைகள் விளங்க மாட்டான். அந்த இரண்டாவது நிலைதான் ஆன்ம தரிசனம். அப்படி சிந்திக்க சிந்திக்க என்ன தெளிவு உண்டாகும்? இந்த உண்மையை தெளிவாக அறிந்து இந்த ஆன்மாவானது இந்த பாசங்களிலிருந்து விடுபடும், பற்றில் பாசப்பற்றிலிருந்து விடுபடும். அப்போது ஆன்மா தூய்மை அடையும்,
ஆன்மா இப்பொழுது மலங்களாகிய அழுக்கோடு கூடி அசுத்தமடைந்திருக்கிறது, மாசு படிந்த ஆன்மாவாக இருக்கிறது. இந்த மாசு உடைய ஆன்மாவிலே இறைவன் தோன்றமாட்டான். இறைவனோ அவனுடைய திருவருளோ விளங்கி தோன்றார். இப்படி கேட்டு சிந்தித்து அதன் பயனாக இந்த மாசுகளிலிருந்து, இந்த குற்றங்களிலிருந்து, இந்த மலங்களிலிருந்து, மும்மலங்களிலிருந்து நீங்கினால் அதுதான் ஆன்ம சுத்தி எனப்படும். சுத்தி என்றால் என்ன பொருள் சொன்ன? நீங்குதல். இங்கே இதிலிருந்து நீங்குகிறது, மலங்களாகிய மாசிலிருந்து நீங்கி ஆன்மா தூய்மை அடைகிறது, ஆன்ம சுத்தி. இந்த வகையில ஒன்பதாம் நூற்பா, பத்தாம் நூற்பா, பத்தாம் நூற்பா தான் ஆன்ம சுத்தி, பத்தாவது நூற்பா ஆன்ம சுத்தி. ஒன்பதாம் நூற்பா என்பது எட்டாம் நூற்பா கேட்டல், ஒன்பதாவது சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல், பத்தாவது நூற்பா தெளிதல், அதுதான் ஆன்ம சுத்தி. ஒன்பதாவது நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்? ஒன்பதாம் நூற்பா முதல் பாட்டு பாருங்க. இல்ல, சித்தியார் பாட்டு. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை, பதிஞானத்தாலே, பதிஞானத்தாலே. இது ஆசிரியருடைய அறிவுரை, உபதேசம். நீ பதிஞானத்தாலே காண்பாயா, பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே. பதிஞானம் என்பது என்ன? இறைவனுடைய திருவருள் ஞானம், அருள் ஞானம். பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி, அந்த சிவத்தை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத சிவத்தை அவனுடைய அறிவாகிய திருவருளாலே, திருவருளாகிய கண்கொண்டு சிவத்தை காண்பாயாக. உன்னுடைய அறிவிலே மாணவனே, உன்னுடைய அறிவிலே இருக்கின்ற சிவபரம்பொருளை வேறு உன்னுடைய அறிவினால் தேடிக்காண முயலாது. உன்னுடைய அறிவை விட்டு அவனுடைய அறிவை பெற்று காண்பாயா. ஆக ஆன்மா தன்னுடைய அறிவினாலே சிவத்தை காண முடியாது. அதனுடைய அறிவு என்ன? பாசஞானம் பசுஞானம் என்பவை ஆன்மாவுக்கு உரிய ஞானங்கள். பாசஞானம் என்பது என்ன? இந்த கருவிகளாலே வருகிற அறிவு ஆன்மாவுக்கு, ஐம்பொறி முதலிய கருவிகளாலே பெறுகிற அறிவு பாசஞானம். அதை கொண்டு இறைவனை காண முடியாது, உலகத்தை தான் காண முடியும். எனவே பாசஞானம் பயன்படாது இறைவனை காண. அடுத்து பசுஞானம் என்பது இந்த கருவிகளிலிருந்து நீங்கி ஆன்மா வியாபக அறிவை பெற்று நான் என்ற செருக்கோடு, நானே பிரம்மம், நானே பரம்பொருள் என்று செருக்கி நிற்கிற அந்த பசுஞானத்தினாலேயும் இறைவனை காண முடியாது. இறைவன் அந்த நேரத்தில் ஒளிந்து விடுவான். எனவே எங்கே தன்முனைப்பு செருக்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் வெளிப்பட மாட்டான். எனவே பசுஞானம் என்பது செருக்கோடு கூடிய ஞானம், தன்னையே பெரிய பொருளாக கருதுகிற ஞானம். எனவே பசுஞானத்தாலும் பாசஞானத்தை விட இது பசுஞானம் உயர்ந்ததுதான், பெரியது. ஆனால் அந்த அதைவிட பெரியவன் இறைவன். எனவே இந்த இரண்டு ஞானங்களும் பயன்படா அவனை அவனுடைய அறிவினாலே, அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்ற கருத்து. எப்படி சூரியனை அவனுடைய ஒளியினாலேயே தான் நாம் காண்கிறோம். சூரியனை வேறு ஒளிகளால் காண முடியாது. அவனுடைய ஒளி காட்ட நாம் சூரியனை பகலவனை பார்க்கிறோம். அதுபோல இறைவனை அவனுடைய ஞானத்தாலே தான் காண வேண்டும். எனவே பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி, உன்னுடைய அறிவிலே, உள்ளத்தே என்றால் உன்னுடைய ஆன்ம அறிவிலே நாடி,
நீ தேடி காண்பாயாக. பாத நீளர் கீழ் நில்லாதே நீங்கி போதின். அப்படி பதிஞானத்தை பெற்று அந்த பதிஞானத்தாலே சிவத்தை கண்டாலும் கூட அந்த சிவத்தினுடைய காட்சி அந்த ஆன்ம அறிவிலே நிலைத்து நில்லாது. ஏனென்றால் இந்த ஆன்மா எப்பொழுது சிவனை மறந்து உலகத்தை நோக்குகிறதோ அப்போது சிவம் காட்சிப்படாது. எனவே இந்த ஆன்மாவானது பல பல பிறவிகளிலே இந்த உலகத்தோடு வாழ்ந்து உலக பழக்கத்தின் காரணமாக சிவத்தை கண்டாலும் கூட அந்த நிலையிலேயே நிலையாக இருக்க முடியாமல் உலகத்தின் மீது அதற்கு அவ்வப்போது ஆசை உண்டாகும். உலக ஆசை விடாது. அப்போ அப்படி அந்த ஆன்மாவினுடைய நோக்கம் உலகத்தை உலகத்தின் மீது சென்றால் இறைவன் மறைந்து விடுவான். எனவே நிட்டை என்று பெயர் வைத்திருக்கிறார். நிட்டை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உறுதியாக நிற்றல், அதுதான் நிட்டை. நிஷ்டை என்றால் உறுதியாக நிற்ற, அது கடைசி நிலை. எனவே வேறு உலகத்தை நோக்காது, வேறு சிந்தனை செல்லாது, இறைவனிடத்திலேயே எப்போதும் அழுந்தி ஒன்றி நிற்பதுதான் நிட்டை. உறுதியாக அவனிடத்திலேயே ஒன்றி நிற்பது நிட்டை. அந்த நிலை இப்பொழுது வரவில்லை, இது தொடக்க நிலை. எனவே அந்த மாணவனுடைய உள்ளம் உலகத்தை நோக்குகிறது, அப்போது அந்த இறைக்காட்சி மறைந்துவிடும். அப்போது அந்த மாணவன் ஆசிரியரிடம் கேட்கிறான், ஐயா இந்த என்னுடைய இந்த மன அலைவு ஒரு பொருளிலே நில்லாமல் இப்படி உலகத்திற்கும் இறைவனுக்கும் இடையே ஊசலாடுகிற என்னுடைய மனம், இக்கே சொல்லுவார் இன்னொரு இடத்துல, அங்கும் இங்குமாகி அலமருவோர். அங்கும் இங்குமாகி உலகத்திற்கும் சிவத்திற்கும் இடையிலே ஊசலாட்டம். அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரே, இந்த ஊசல் எப்படி சொல்லுவார், உரு கயிற்று ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிற்று ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். என்னுடைய மனமானது இப்படி ஊசலாடுகிறது. பெருகயிற்று ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அரு கயிற்று ஊசலானேன். அந்த அந்த இரண்டு கயிறுகளும் அருந்தால் அந்த ஊசல் தரையிலே தங்கி நிலையான ஒரு தன்மையை பெற்றுவிடுது. இப்போது நான் உன்னுடைய திருவடியிலே அருகயிற்று ஊசல் போல ஆகிவிட்டேன். அருகயிற்று ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே என்று பாடுகிறார். எனவே அந்த நிலை வராமல் இப்பொழுது இடைப்பட்ட நிலையில இந்த மாணவன் நிற்கிறான். அவனுடைய உள்ளம் உலகத்தை நாடி செல்லுகிறது. அப்போது மாணவருக்கு ஆசிரியர் உபதேசிக்கிறார், இந்த உலக நாட்டம் உலகப்பற்று ஒழிய வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயல்பை நிலையாமையை நீ உணர்ந்து பார். இந்த உலக வாழ்க்கை என்பது பெய்தேர் காணல் நீர் போன்றது. காணல் நீர், நாம் காணுகிற இந்த உலகமும் உலகப் பொருள்களும் நிலையற்றவை. காணல் நீர் தூரத்திலே தெரிகிறது, நீர் போல் இருப்பதை போல தெரிகிறது, உண்மை போல தெரிகிறது. ஆனால் நாம் நெருங்க நெருங்க அவை இல்லையாக போகின்றன. அதுபோல இந்த உலகப் பொருள்கள் நிலைத்துள்ளவை போல நமக்கு தெரிகின்றன. இது ஒரு தவறான தோற்றம். உண்மையிலே இவை நிலையற்றவை என்ற உண்மையை நீ சிந்திக்க வேண்டும். எனவே இது சிந்தனை, இரண்டாவது சிந்தித்தல். எனவே சிந்திக்க வைக்கிறார் மாணவரை என்று அப்படி சிந்தனை செய்ய வைத்து அதற்கு உதவுவதுதான் திரு ஐந்தெழுத்து என்ற மந்திரம். சிந்தனைக்கு உதவுகிற மந்திரம் திரு ஐந்தெழுத்து. அதற்கு பல பல உபாயங்களை எல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், பல வழிமுறைகள். அதுல ஒன்று திரு ஐந்தெழுத்து, வழிபாடு, மந்திரம், பாவனை, கிரியை என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள்.
எனவே திரு ஐந்தெழுத்து அதுலேயும் எத்தனை வகை? திரு ஐந்தெழுத்துல ஒன்றா இரண்டா? அந்தந்த மாணவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப, அறிவு நிலைக்கு ஏற்ப தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், திசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம் என்று பல வகை. கொடிக்கவியில ஒரு பாட்டு வருது அந்த திரு ஐந்தெழுத்தை பற்றி, நினைவிருக்கா? அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரியெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்தோடு பேசா எழுத்துடனே கூசாமல் காட்ட கொடி. எத்தனை எழுத்து? அஞ்செழுத்து எட்டெழுத்து ஆறெழுத்து நாலெழுத்து பிஞ்செழுத்து பெரியெழுத்து பேசும் எழுத்து பேசா எழுத்து. என்னென்ன எழுத்து நமக்கு? அஞ்செழுத்து என்றால் அது சிவாய நாம. அது இங்கே இந்த ஞான நெறியிலே சிவாய நாம அது அஞ்செழுத்து. பிறகு எட்டெழுத்து என்று சொல்லுவது அவர் அந்த ஓம் என்ற மூல மந்திரம் முதலில் சேர்த்து ஓம், அடுத்து ஹாம் ஹவும் என்ற ரெண்டு வித்தெழுத்து. பீஜெழுத்து என்று நேர்த்து பார்த்தோம் அல்லவா, பீஜ மந்திரம் ஓம் ஹாம் ஹவும் சிவாய நம என்று இந்த மூன்றையும் கூட்டி ஐந்து மூன்று எட்டு, அது எட்டெழுத்து. ஆறெழுத்து என்பது அந்த ஓம் என்பதை மட்டும் சேர்ப்பது. நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் அல்லவா, போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறம் ஏனை போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. என்ன அருமையான பாட்டு! இது ஆறெழுத்து மந்திரம். பிறகு நாலெழுத்து மந்திரம் என்பது அந்த சிவாய என்பதோடு ஓம் சேர்ப்பது. சிவாய நாலெழுத்து. அடுத்து பிஞ்செழுத்து. பிஞ்செழுத்து என்பது அந்த அந்த மூன்றெழுத்து. சிவாய என்பது பிஞ்செழுத்து. பெருஎழுத்து என்பது அந்த யகாரம் போய் சிவா என்ற இரண்டு பெருஎழுத்து. பிறகு கடைசியில பேசும் எழுத்து பேசா எழுத்து. பேசும் எழுத்து என்பது சிவா. ஆமா, அது அதேதான். ஏன் அதற்கு பேசும் எழுத்து என்று ஏன் அதற்கு பேர் வைத்தார் என்றால், இந்த சி என்பது சிவம், வா என்பது திருவருள், அந்த யா என்பது உயிர் ஆன்மா. அந்த உயிரானது முதலிலே திருவருளைத்தான் சேரும். அந்த யகாரம் தனக்கு முன்னே உள்ள வகாரமாகிய திருவருளோடு சேர்ந்த நிலை அது அருள் நிலை. அது அருள் நிலை, அதுதான் பத்தாம் நூற்பா பத்தாவது சூத்திரம். அதுதான் அருள் நிலை, திருவருளோடு கூடிய நிலை. அந்த சிவனது அருளை பெற்ற அவர்கள் தங்களுடைய அந்த அருள் அனுபவத்தை உலகத்திற்கு சொல்லுவார்கள். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்களே திருமுறை பாடல்கள், அவையெல்லாம் அருள் நிலையிலே நின்று பாடப்பெற்றவை. அது அருள் நிலை. அது பேசும் எழுத்து. பேசா எழுத்து என்றால் அந்த வா என்ற திருவருளும் போய்விட வகாரம் நீங்கி சி என்ற சிவம், சிவத்தோடு அந்த ஆன்மா நிட்டையிலே அழுந்தி நிற்கிற போது, அந்த நிட்டையிலே அழுந்திருக்கிற போது அது பேச்சு எழாத பேசாத மௌன நிலை, அது மோன நிலை. எனவே அங்கே பேச்சு இல்லை, சொல் இல்லை, அனுபவம்தான். எனவே அது பேசா எழுத்து என்று சொல்லுவார். அந்த சி அதாவது ஆன்மாவும் சிவமும் ஒன்றுபட்டிருக்கிற நிலை, அதை நாய் ஓட்டும் மந்திரம் என்றும்
இந்த சீங்கிறோம் இல்லையா சி, இதை மறைமொழியாக மறைமொழியாக அப்படி சொல்லுவார்கள், வெளிப்படை சொல்லக்கூடாது என்று நாய் ஓட்டு மந்திரம் என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் அந்த திரு ஐந்தெழுத்து வகைப்படுத்தியிருக்கிறார்கள். உபாவதி சிவன் திருவுள் பயனில் சொல்லுகிறார், எல்லா வகையும் இயம்பும். இப்படி பல வகைகளை எல்லா வகைகளையும் சொல்லுவது ஏனென்றால், எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகை நினைந்து என்று சொல்லுகிறாரே. எனவே இறைவனிடமிருந்து அகன்று நில்லாமல் செல்லாதபடிக்கு அவனை காக்கின்றவை இந்த திரு ஐந்தெழுத்து என்கிறார். எனவே இவையெல்லாம் உபாயங்கள். எதற்கு? ஆமா, இறைவனிடமிருந்து நீங்காமல் இருப்பதற்கு. எனவே ஆன்ம சுத்தி, எனவே ஆன்ம சுத்தி என்பது என்ன? ஆன்மா இந்த மலங்களிலிருந்து நீங்கி, ஆணவ மலம் நீங்கினால் என்ன நீங்கும்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கினால் யான் எனது என்ற செருக்கு நீங்கும், யான் எனது என்ற செருக்கு போய்விடும். எனவே இந்த நான் என்ற தன்முனைப்பு இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபடவே முடியாது, இறைவனோடு ஒன்றுபட முடியாது. இந்த நான் என்பது போக வேண்டும். எனவே ஆணவ மலம் நீங்கினால்தான் இந்த நான் என்ற நினைப்பும் நீங்கும். இது ஆணவ மலம் நீங்கிய நிலை. அடுத்து மாயை நீங்கினால் என்ன நீங்கும்? மாயை கண்மங்கள் நீங்கினால் ஆன்மாவுக்கு உலகப்பற்று நீங்கும், உலகப்பற்று நீங்கும். இப்படி இந்த ஆன்மாவானது அகப்பற்று புறப்பற்று ஆகிய எல்லா பற்றுக்களையும் துறந்து சிவத்தையே பற்றி கொண்டு இருக்கின்ற நிலை ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது, இப்ப இது மூன்றும் ஆன்மாவை பாசத பசுவை பற்றிய அறிவு அறிவிலே உள்ள படிநிலைகள், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது பொருள் தான் பதியாகிய சிவம். அதை பற்றி அறிவதிலே உள்ள படிநிலைகள், முதலாவது சிவரூபம். அதே போல ரூபம் என்றால் என்ன பொருள்? பொதுவாக அறிவது ரூபம், சிவரூபம். இந்த இடத்துல சிவம் என்றால் சிவத்தை குறிக்கவில்லை, திருவருள். சிவம் என்றால் திருவருளை குறிக்கும். எனவே இறைவன் தானும் சக்தியுமாக இரண்டு கூறுபட்டு நிற்கிறானே, தானும் சக்தியுமாக நிற்கிறான். முதலில் இந்த ஆன்மாவானது அந்த திருவருளாகிய சக்தியைத்தான் முதலிலே உணரும், அதற்கு பிறகுதான் சிவம். முதலிலே சக்தியை உணர்ந்து பிறகு சிவத்தை உணரும். எப்படி கண்ணானது முதலிலே சூரிய ஒளியை அறிந்து பிறகுதான் சூரியனை அறியும், அதுபோல. எனவே சிவரூபம் என்றால் இறைவனுடைய அருள் ஒளியை அறிதல், பொதுவாக அறிதல். பிறகு இரண்டாவது நிலை சிவ தரிசனம். அந்த திருவருளை பொதுவாக அறிந்து ஐயமாக அறிதல், சிந்திக்கிற காலத்திலே ஐயமாக அறிதல் திருவருளை. ஆக நடுவில் உள்ள நிலையெல்லாம் என்ன நிலை? ஒரு இடைப்பட்ட நிலை, ஊசலாட்ட நிலை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். நடுவிலே உள்ள நிலை ஐய நிலை. எனவே திருவருளை ஐயமாக உணர்ந்த நிலை, அதாவது ஐயமாக உணர்ந்த நிலை என்றால் என்ன பொருள்? அதாவது உலகப்பற்றையும் விட முடியாமல் திருவருளிலேயும் உறுதியாக நிற்க முடியாமல் இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் இரண்டாவது நிலை சிவ தரிசனம். உலகப்பற்று முன்னம் போக முற்றிலும் போகவில்லை. ஆக உலகத்துக்கும் திருவருளுக்கும் இடையில இருக்கிற நிலை
சிவ தரிசனம். இந்த இடத்துலயும் சிவம் என்பது திருவருள் தான். அதே போல மூன்றாவது என்ன வர வேண்டும்? சிவ ஆனந்த சுத்தி வராதா? சுத்தி சிவசுத்தி, சிவசுத்தி என்று வராது. நாம் முன்னே பார்த்தது சுத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, இங்கே நீங்க வேண்டியதில்லையே, இங்கே சேர்வதுதான், இங்கே நீக்கம் கிடையாது. சிவத்தை சேர வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்க கூடாது. எனவே சுத்தி என்ற நிலை கிடையாது. சிவ யோகம், யோகம் என்றால் ஒன்றுபடுதல், சிவயோகம். சிவயோகம் என்றால் சிவ திருவருள், இந்த இடத்துலயும் திருவருள் தான், திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே அந்த திருவருளை முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு எல்லா பற்றையும் விட்டு அந்த திருவருளிலேயே திருவருளோடு ஆன்ம அறிவு ஒன்றுபடுதல். அந்த திருவருள் என்பதும் அறிவுதானே, அது சிவனது அறிவு, பேரறிவு, ஆன்ம அறிவு, சிற்றறிவு. இந்த ரெண்டு அறிவுகளும் ஒன்றுபட வேண்டும், அறிவோடு அறிவு சேர வேண்டும். சிற்றறிவு பேரறிவோடு சேர்ந்து நிற்கிற நிலைதான் சிவயோகம். அப்போது நான் என்ற நினைப்பு கிடையாது. நான் என்ற நினைப்பு போய்விடும், எனது என்ற விருப்பம் போய்விடும். வேண்ட அந்த நிலையில தான் மாணிக்க வாசகர் குழைத்த பத்திலே பாடுகிறாரே, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்டும் அயன்மார்க், வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய் அதுவே யானும் வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் ஒன்றன் விருப்பம். எனக்கு என்று என்ன இச்சை, எனக்கு என்று என்ன விருப்பம் இருக்கிறது? நீ என்ன விரும்புகிறாயோ அதுதான் என்னுடைய விருப்பம், எனக்கு என்று என்ன இருக்கிறது? எனவே அதுதான் அருளோடு ஒன்றுபட்ட நிலை, குழைத்த பத்து. அந்த குழைத்த பத்து எல்லா பாட்டுமே அதுதான் சிவயோகம். அடுத்து நான்காவது நிலைதான் அந்த திருவருள் தனக்கு தலைவனாகிய சிவத்தை ஆன்மாவோடு கூட்டுவி, சிவத்திலே சேர்த்துவிடும் இந்த திருவருள். ஆக திருவருளினுடைய பணி என்ன? சைவத்துல சைவ சித்தாந்தத்தை திருவருளினுடைய பணி இந்த ஆன்மாக்களை படிப்படியாக அறிவை வளர்த்து வளர்த்து பக்குவப்படுத்தி இறைவனை அறியக்கூடிய தகுதியை உண்டாக்கி அவனிடத்திலே சேர்த்து விடுகிறது. ஆக அம்மையினுடைய வேலை அப்பனை காட்டுவது, தாயினுடைய வேலை குழந்தையை தந்தையிடம் சேர்ப்பிப்பது என்று அந்த அன்னையாகிய அருள், அருள் சக்தி சிவத்திலே சேர்க்க அந்த சிவ முதற்பொருளோடு, சிவபரம்பொருளோடு ஆன்மா ஒன்றுபட்டு ஆனந்த நிலை, இதுதான் ஆனந்த நிலை. சிவயோகம் என்பது அருள் நிலை, சிவயோகம் அருள் நிலை. சிவபோகம் அது நாலாவது ஆனந்த நிலை, சிவபோகம் என்று. இப்படி அந்த ஞான நெறியிலே செல்லுகின்ற மாணவர்கள் கடக்க வேண்டிய பத்து படிநிலைகளை, அனுபவ படிகளை அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் பத்துக்கோலாம் அடியார் செய்கைதானே என்று பாடியிருக்கிறார். அந்த ஒன்று கோலாம் என்று தொடங்குகிற பதிகத்துல பத்துக்கோலாம் அடியார் செய்கைதாய் என்று இந்த வகையில அமைத்திருக்கிறார்கள். இதுல சிவயோகம் என்பது பத்து, சிவபோகம் என்பது பதினோராவது நூற்பா, சிவபோகம் பதினோராவது நூற்பா, பன்னிரெண்டாவது கடைசி நூற்பா, பன்னிரெண்டாவது நூற்பா. அவ்வாறு சிவபோகத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அனுபவிக்கலாம், இந்த உடம்பிலே இந்த உலகத்திலே இருந்து கொண்டே சிவபோகத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு தான்
அணைந்தோர் என்ற பெயர் அல்லது ஜீவன் முத்தர்கள் அணைந்தோர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். ஆக இந்த அனுபவ நிலைகளையெல்லாம் இங்கே அருள்நந்தி சிவத்தினுடைய வாக்கின் மூலமாக பார்க்க நமக்கு நேரமில்லை. நீங்கள் ஓய்வில் படித்து அனுபவிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கடைசியில் அந்த 12வது நூற்பாவில் ஒரு இரு பாட்டுகளை சொல்லி முடிக்கலாம். 12ல் 312 பாருங்க, 312 313 தெரிவறியன்னு தொடங்கும். தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும், சிவம் பிரகாசிக்கும், சிவம் வெளிப்படும், இங்கே ஜீவன் முத்தனாகும். அப்போது ஆணவ மலம் என்ன ஆகிறது? உரிய மலம், ஆணவ மலம் அந்த நிலையில, அந்த முத்தி நிலையில எப்படி இருக்கும்? நீங்கி விடுமா, அழிந்து விடுமா? உரிய மலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், மருந்தினாலே தடுக்கப்பட்ட அடங்கி கிடக்கிற அந்த நஞ்சை போலவும், உடம்பிலே ஏறிய நஞ்சு மருந்தினுடைய ஆற்றலினாலே அடங்கி போகிறது, அதுபோலவும் உள்ளெரியின் முன்னர் இருள் போலவும், நெருப்பின் முன்னே கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பின் முன்னே அடங்கி போகிற இருள் போலவும், தேற்றின் வறு பரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி, அந்த கலங்கள் நீரை தெளிவிப்பதற்காக அந்த காலத்துல தேற்றாங்கொட்டை என்ற ஒன்றை போடுவார்கள். அதை போட்ட உடனே அந்த கலங்கள் எல்லாம் அடியிலே தங்கிவிடும், நீர் மேலே தெளிந்து விடும். அதுபோல இந்த நிலையிலே ஆணவ மலம் அந்த கலங்கள் போல அடியிலே தங்கிவிடுகிறது. தேற்றின் வறு பரல், அந்த தேற்றாங் கொட்டையில் உள்ள அந்த பரல் சேர்ந்த நீர் மருவு கலங்களும் போலாகி, மாயாதே ஆணவமலம், மாயாதே தன் சக்தி மாய்ந்து, ஆணவமலம் அழியவில்லை, அதனுடைய சக்தி மாய்ந்தேன்னா அடங்கி, காயம் திரியும் அளவும் உளதா, இந்த உடம்பு இருக்கிற வரை அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை இருக்கும், பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் அன்றே என்கிறார். கடைசியில அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே 325 அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற வரை சில அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். அந்த ஜீவன் முத்தர்கள் நாம் சிவத்தை பெற்றுவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மும்மலங்களும் நீங்கினாலும் அவற்றினுடைய வாசனை இந்த உடம்பு இருக்கிற வரை எப்போதும் வந்து தாக்கலாம். எனவே அந்த மல வாசனைக்கு இடங்கூடாமல் இந்த ஜீவன் முத்தர்கள் விழிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உரிய சாதனம்தான் வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு என்பது அதற்காகத்தான். திருக்கோயில் வழிபாடு அடியார் கூட்டத்திலேயே எப்போதும் இருத்தல், அடியார் இணக்கம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த 325வது பாட்டுல திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு, அந்த திருமேனியை சிவமெனவே கண்டு வழிபட வேண்டும். சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே. அதாவது இது இந்த முதல் 2 வரி சரியையாளருக்கு இறைவன் எப்படி அருள் புரிகிறான் என்பது. திருக்கோயிலே சரியையாளர் இருக்கிறாங்கள, சரியை தொண்டு, அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறானா, அந்த திருமேனியை சிவமென்று கருதி வழிபடுகிற காலத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் மறைந்திருந்துதான் அருள் புரிகிறான். சரியை நெறியிலே நிற்பவர்களுக்கு இறைவன் எப்போதும் மறைந்திருந்துதான் அருள் புரிவான், சிவன் உறைவன் அங்கே. பிறகு அடுத்து சரியைக்கு அடுத்து
கிரியையாளர்களுக்கு அந்த விசேட திக்கை பெற்ற அந்த கிரியையாளர்களுக்கு எவ்வாறு அருள் புரிகிறான்? உருக்கோலி உரு அந்த ஆன்மார்த்த பூஜையிலே உருவம் அமைத்து மந்திரத்தால் என நினையும் அவருக்கு அந்த மந்திரத்தை பதித்து மந்திர திருமேனியாக வைத்து இறைவனை வழிபடுகிறார்கள் அந்த கிரியையாளர்கள். அவர்களுக்கு உளனெங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விரும்பிய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல், இந்தனம்னா விறகு, விறகிலே நெருப்பை போல, அந்த விறகிலே நெருப்பு எப்போதும் மறைந்திருக்கும், கடைகிற போது மட்டும் அந்த நெருப்பு வெளிப்படும். அதுபோல பெருமான் அந்த திருமேனியிலே எப்போதும் மறைந்திருக்கிறார். ஆனால் இந்த கிரியையாளர்கள் மந்திரத்தை உச்சரித்து அந்த மந்திர வழிபாடு செய்கிற போது அந்த நேரத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் விளங்கி நின்று அருள் புரிகிறான் என்று இது அவர்களுக்கு. கடைசியிலே ஞானிகளுக்கு ஜீவன் முத்தர்களுக்கு அவன் எப்படி அருள் புரிகிறான்? கடைசி வரியில சொல்லுகிறார், உருக்கான உண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அந்த கன்றையின்ற அந்த பசுவினுடைய மடியிலே அந்த கன்றை நினைத்த போதே பால் தானாக ஒழுகுவது போல இந்த ஜீவன் முத்தர்கள் காணுகிற போதெல்லாம் அந்த திருவுருவிலே சிவன் வெளிப்பட்டு நின்று அவர்களுக்கு அருள் புரிகிறான். அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளில் பார்க்கிறோம். அப்பர் பெருமான் தில்லை தரிசனத்தை காணுகிற போது என்று வந்தாய் என்று பெருமான் அந்த திருவுருவிலே நின்று கேட்கிறாராம். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேங்கிற. அதே போல சுந்தரமுர் சுவாமிகள் அந்த ஒற்றியூரிலே கண்ணை பறிகொடுத்து ஊன்றுகோலோடு அந்த திருவன்பாக்கத்துக்கு வருகிற போது அங்கே சிவலிங்க பெருமானை பார்த்து, பெருமானே நீ இங்கே இருக்கிறாயா? நீ மூன்று கண் வைத்திருக்கிறாயே, என்னுடைய கண்ணையும் பறித்து விட்டாயே, போகாது என்று பாடுகிறார். அதற்கு பெருமான் சொல்கிறார், ஆமா உள்ளோ நாம் இங்கே

0: ஞானம் இவனென்றும் பராபரந்தான் என்றும் அறன் தரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருக்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே. அந்த இறைவன் அந்த குருவானவர் சிவமாகவே இருக்கின்றவர். அவர் அருள் புரிகின்ற முறையை மூன்று உவமைகளால் விளக்குகிறார். அந்த குருவானவர் கோழி, கோழி, ஆமை, மீன் என்ற மூன்றை உவமை சொல்லுகிறார். குருவுக்கு கோழி, ஆமை, மீன். கோழியானது தன்னுடைய முட்டையை பரிசித்து அதன் மேல் அமர்ந்து தீண்டி அந்த குஞ்சை வெளிப்படுத்தி தன்னை போல் ஆக்குகிறது. அது கோழியினுடைய பரிசித்தல். அதுபோல குருவானவர் தன்னுடைய பரிசத்தினாலே அந்த மாணவனை சிவமாக்குகிறார். பிறகு ஆமை அங்கே தூரத்தில் கரையில தன்னுடைய முட்டையெல்லாம் புதைத்திருக்கும். அந்த முட்டைகளை தன்னுடைய நினைப்பினாலேயே அந்த ஆமை பொறிக்க வைக்குமா? நினைப்பினாலேயே. அதுபோல இந்த ஞான குருவானவர் தன்னுடைய நினைப்பினாலேயே, பாவனையினாலேயே அந்த மாணவனை சிவமாக்க வல்லவர். பிறகு இன்னொரு உவமை மீன். அந்த மீன் தன்னுடைய சினையை, முட்டையை தன்னுடைய பார்வையினாலேயே, தன்னுடைய பார்வையினாலேயே பொறிக்க வைக்கும். அதுபோல ஞான குருவானவர் தன்னுடைய நயன திக்கையினாலே, நயனத்தினாலேயே அந்த மாணவனை சிவமாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறார். இறங்கிய வாரணம், வாரணம் என்றால் கோழி, யாமை, மீன், இந்த மூன்றும் அண்டம் தங்களுடைய முட்டையையும். அண்டம் என்பது எவற்றுக்குரியவை? கோழிக்கும் ஆமைக்கும். அண்டம் என்பது அந்த முதல் இரண்டுக்கு, மீனுக்கு அடுத்த வாரத்தர். அண்டம் என்பது வாரணத்துக்கும் ஆமைக்கும். அடுத்து வருகிற சினை என்பது மீனுக்கு உரியது. வாரணம், யாமை, மீன் என்ற மூன்றும் அண்டம் சினையை இயல்பினோடு பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாமாக்குமாபோல் சிவமே ஆக்கும். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்துந்தானே என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார். எனவே இப்படியாக இந்த சிவஞான சித்தியாரை இந்த 15 நாட்களும் சொல்லுகின்ற வாய்ப்பும் பேரும் எனக்கு கிடைத்தது. கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி எனக்கும் தெளிவு வந்த தெளிவு நானும் தெளிவு பெற்றேன். சொல்ல சொல்லத்தான் ஆசிரியர்களுக்கு தெளிவு வரும். எனவே அந்த வகையிலே நானும் பயன்பெற்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு அமைகிறேன். வணக்கம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு இளையான்கொடி மாற நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நானே ஓதவம் செய்தே.

0: எல்லாம் அல்ல, எருமுடைய திருவுருளை திறமையை கொண்டு இன்று இளையான்குடி மாறனாயனார் அவன் என்ற பெரியவரை பற்றி நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த அரியவர் நம்முடைய ஐயாவில் சொன்னது போல பத்தாவது நம்முடைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. பத்தாவது சிந்தனை ரொம்ப சிறப்பானது. பத்துடையீர் ஈசன் படையீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று நம்முடைய திருவாசகத்தில் அடியவர்களுக்கு பத்து உடையீர் என்று சொன்னார். பத்து விதமான குணங்கள் அடியவர்களுக்கு உண்டு. அதனால் இறைவன் மீது மிகச்சிறந்த பேரன்பு செலுத்துகின்ற பாங்குடையீர். இப்படியெல்லாம் இருக்கின்ற உங்கள் முன்னிலே புத்தடியானாகிய நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று மிக அற்புதமாக கேட்கிறார் மணிவாசக பெருமான். ஆகவே அந்த பத்து என்பது ரொம்ப சிறந்த எண். ஆகவே அந்த பத்தாவது சிந்தனையாக நம்முடைய இளையான்குடி மாறரை பற்றி நாம் நினைவு கொள்கிறோம். அப்படி நினைவு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிற இந்த புண்ணிய நாளை நான் போற்றி இப்பொழுது அந்த பெரியவருடைய நிலையை நாம் எண்ணுகிறோம். வழக்கமாக நம்முடைய சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையில பல்வேறு விதமாக அடியவர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஊர் சொல்லி, பெயர் சொல்லி, வெறும் பெயரே சொல்லி, அல்லது இயற்பெயர் சொல்லி, அல்லது காரண பெயர் சொல்லி, அல்லது தொண்டு சொல்லி, இப்படி காலம் சொல்லி, இப்படி பல்வேறு விதமாக அந்த பதினோரு பாடல்கள்ல அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பண்ணும் போது நம்முடைய இளையான்குடி மாறரை பற்றி சொல்கின்ற பொழுது இரண்டு அறிமுகப்படுத்தி சொல்ல, ஒன்று அவர் தோன்றிய ஊர், இன்னொன்று அவருடைய திருப்பெயர். ரெண்டு தான். திருப்பெயர் மாறர் என்பது, ஊர் இளையான்குடி என்பது. அப்ப ஊரும் பெயரும் சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதான் தொண்டத்துவ திருத்தொண்டத்துவனுடைய நம்முடைய முதல் அறிமுகம். இளையான்குடி மாறரை பற்றி தமிழகத்திலே முதல் அறிமுகம் செய்த பெரியவர் நம்முடைய சுந்தர பெருமான் தான். ஆகவே ஒரே வரியில ரொம்ப அருமையாக இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று முதல் அறிமுகம் செய்த பெரியவர். இளையாந்தன் குடி, அங்கிருக்கின்ற மாறன், அவருடைய அடியவர்க்கும் நான் அடியேன் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தினார். எனவே ஊர் இளையான்குடி என்ன, எல்லாவற்றிலும் ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த ஊரும் ஆராய்ச்சியில் இருக்கிறது. இந்த ஊர் ஆராய்ச்சி வருகின்ற பொழுது பரமக்குடிக்கு அண்மையில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற ஒரு இளையான்குடி இருக்கு. அங்கும் சில இந்த வரலாற்றுக்கு சான்றாக வயல் நிலம் இதெல்லாம் சொல்ல முடியாத அமைப்பு இருக்கிறது. எனவே ஒரு கால் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற இளையான்குடியா என்றும் கருதலாம். அல்லது நம்முடைய சோழ நாட்டில் ஒரு பகுதியாக இப்பொழுது பாண்டிச்சேரி மாநிலமாக இருக்கிற திருநள்ளாற்றுக்கு பக்கத்தில் இளையான்குடி ஒன்று இருக்கிறது. அங்கும் சில இந்த மாதிரி இந்த முளை நாற்றங்கால் அது இதெல்லாம் இந்த இளையான் இந்த மாறனார் வாழ்ந்ததற்கு சார்ந்தா சில கருத்துக்கள் இருக்கு. ரெண்டையும் எழுதி இதில் ஒரு இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் என்று இலக்கணத்தில் இருக்கு. ரெண்டு பேர் மாறுகொள்ளுகின்ற பொழுது இன்னதுதான் துணிவது என்று ஒருதலை துணிதல். அது இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் என்று ரொம்ப அருமையான தமிழ் எப்படி இருக்கு. இந்த பட்டிமன்றம் எல்லாம் அந்த காலத்தில் அதுக்காகத்தான் ஏற்பட்டது. இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதற்காக ஏற்பட்டதை தவிர அங்கங்கையும் பேத்துறதுக்கெல்லாம் வாங்கினது இல்லை. பட்டிமன்றம்ங்கிறது எதுக்குன்னு கேட்டா இருவர் மாறுபடுகின்ற பொழுது சரி அத்தனை பேரை அழைத்து ஒரு நாள் நிறுவி ஒருதலை துணிதல். இப்படிப்பட்ட காரணங்களினாலே இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் இதுதான் இன்றைய முதல் நமக்கு தலையாய கருத்துன்னு சொல்லிட்டா அன்று முதல் மீண்டும் அதை மாறுபடக்கூடாது, மாறுபட மாட்டாங்க. அதற்காகத்தான் பட்டிமன்றம் என்ற ஒன்று அருமையாக தோன்றியது, ஒன்றை நிர்ணயம் செய்வதற்காக தோன்றியது. வாயில வந்ததெல்லாம் பேசி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுவதெல்லாம் அந்த பட்டிமன்றமே அன்று திருவருள் காக்க. ஆனால் இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் என்று சொன்ன, அப்படியானால் இப்பொழுது பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடியா, திருநள்ளாற்று கண்மையில் இருக்கிற இளையான்குடியா என்று சொல்லும்போது ரெண்டுக்கும் இருக்கிற சான்றையும் காட்டினார். சீக்கியர் அடிக்கடி சொல்வது போல ஒரு கோவையில் தோன்றிய ஒரு பெருமகனார். அவர் தமிழ்துறை அல்ல, பிஏ தேர்ச்சி பெற்றுட்டு பழைய காலத்தில் இருந்து ஒரு நூலுக்கென்று தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஒன்று இருக்கு, அது அவரைத்தான் சாரும். அதில் மாற்றம் இல்லை. பல்வேறு கருத்துக்களை சென்றும் தெரிந்திருக்கிறார். இருந்தபடி பலர் சொல்ல தெரிந்து அதையும் எழுதியிருக்கார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ரெண்டும் அப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒன்று துணிந்தார். என்ன துணிந்தார்னா, எனினும் திருநள்ளாற்று காண்மையில் இருக்கிற இளையான்குடி அன்று, பரமக்குடி காண்மையில் இருக்கிற இளையான்குடி தான் என்று சொல்லி. அதுக்கு என்ன தலையாய காரணம் சொன்னா, அந்த பெயர் தான் மாறன் என்ற பெயருக்கு அது பாண்டி நாட்டவர்களுக்கு அதிகமாக, பாண்டி நாட்டு பாண்டியனுக்கே மாறன் என்ற பெயர் உண்டு. எனவே அந்த மாறன் என்ற பெயருடைமையினாலே இருக்கிற சான்றுகளும் அங்கே இருப்பதனாலே எனவே பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடி என்று துணியலாம் என்று அவருடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். நாம் மேல என்ன செய்யணும்னா, மீண்டும் அந்த இரண்டு ஊருக்கு சென்று அங்க இருக்கிற அந்த கொஞ்சம் பழமையான இருக்கிற மக்களை பார்த்து, அல்லது அங்க இருக்கிற சில ஆவணங்களை, அந்த வயல் சொல்றாங்களே அந்த ஆவணம், அது வந்து எப்பொழுது எந்த மாதிரி பெயர் இருக்குது என்பதை பார்த்து மீண்டும் நாம் துணிய முற்படணும். அது பரமக்குடி அண்மையில் இருப்பதுதான் என்றா, அல்லது திருநாட்டா என்று பாரு. நாம தான் அப்படியெல்லாம் போற பழக்கம் இல்லையே, தமிழனுக்கு பழக்கமே யாராவது ஒண்ணு சொன்ன அதோட அதை மீண்டும் நாம் எண்ணவும் அதை எண்ணி துணியவும் போதிய சூழல் கருவிகள் எதுவும் இல்லாமே, மனமும் இல்லாமே தான் இவையெல்லாம் காரணம் திருவருள் காக்க. ஆனா அப்படிலாம் ஒரு நினைப்பு செய்யணும். நாயன்மார்கள் தோன்றிய அல்லவா திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு ஒருவர் பிஹெச்டி ஆராய்ந்தால் அந்த ஆளாவது போய் தொலையலாம். முதல்ல தனக்கு பட்டம் கிடைக்குது, இன்னொன்று தன்னால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு கருத்துக்கள் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் தான் செய்யறது பிஹெச்டி என்று. அல்ல, நாயன்மாருடைய திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு யார் இதுவரை ஆராயலாம். இப்பொழுது நாம் என்ன துணியலாம், நமக்கு ரெண்டுமே போகல, நாம என்ன மூணாவது ஆள் இருக்கிறத படிச்சிட்டு இருக்கிறோம். அதனால டிகேஎஸ் அவர்கள் சொல்வது மாறன் என்ற பெயர் இருப்பதனால, அந்த இளையான்குடி அங்கேயும் இருப்பதனால, இந்த வரலாற்றுக்குரிய சான்றுகள் சிலவும் அங்க இருப்பதனால், அங்க இருக்கிற ஊரே அவருடைய ஊர் என்று துணியலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். கொஞ்சம் நம்ம அங்க அந்த இடத்துக்கு போகல, ஆனா இங்க இருந்தபடியே இன்னொரு கருத்தை நாம் எண்ணலாம். என்ன என்ன என்றால், 63 நாயன்மார்கள் மாறன் என்ற பெயருடையவர் எத்தனை பேர் பார்த்தா, 3 பேர். இவர் இளையான்குடி மாறன், இன்னொருவர் சோமாசி மாறன், இன்னொருவர் நின்ற சீர் நெடுமாறன். 3 பேர் இருக்கிறார். நான் எழுதியிருக்கேன் பெரியவனத்தில், நம்ம கொஞ்சமாவது ஏதேனும் வரணுமா, அப்படி பெஞ்சமாவே பெஞ்சிட்டு இருந்தா என்னதான் பண்றது. இதுக்கு முன்ன சிலர் போனா அதுக்கு மேல ஏதேனும் ஓர் இடங்களாவது சிலது என்ன வேணாமா எழுத வேணாமா. 3 பெயர் இருக்கிறார். அந்த 3 பெயர்களிலே ஒருவர் நின்றசீர் நெடுமாறன், பாண்டி நாட்டு பேரரசன் ஆவான் பம்பேல. இப்ப இந்த தகராறுல இருக்கிற இவரை விட்டுருவான். சோமாசி மாறன்கிறவர் பக்கா தஞ்சை மாவட்டம், அதுல ஒண்ணு கருத்து வைத்தும் இல்லை, ஆனா மாறர்னு பெயர் வைத்திருக்கார். எனவே மாறர் என்ற பெயருடைய பற்றி பாண்டி நாட்டில் இருக்கின்ற பரமக்குடி கண்மையில் இருக்கிற ஊர் தான் என்று நிலைபெறுவதற்கு கொஞ்சம் இதுல நமக்கு தளர்ச்சி ஏற்படுகிறது. ஏன், பக்கா சோழ நாட்டில் இருக்கிற சோமாசி மாறர் என்ற ஒரு பெரியவர் இருந்து, அதனால பாண்டி நாட்டில் பொருள்தான் மாறன் என்ற பெயர் வைத்திருக்கிறார் என்றோ என்ற ஒரு அறுதியை நாம் கொஞ்சம் பின்வாங்குகிறோம். அப்போ நம்ம என்னன்னா, சீக்கியேஸ்வரர் துணிந்ததுல மாறன் என்ற பெயருடைமை பற்றி இளையான்குடி பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடி என்று துணிவதற்கு கொஞ்சம் நாம் பின்வாங்கணும். வேறு பிற சான்றுகளை வைத்துக் கொண்டு போனா நாமே அந்த இடத்துக்கு போகணும், ஸ்பாட்டுக்கு போகணும், போய் மீண்டும் எண்ணி துணிதல் வேண்டும். அவ்வளவுதான் இப்ப நம்மால முடிந்தது. அப்புறம் இருக்கவே இருக்குது எவரேனும் தாமாக, அது சமாதானத்துக்கு எங்க இருந்தான் என்ன அடிவர் என்று அப்படி, அது வேற விஷயம். ஆனா ஆராயும் போது அது இன்னொரு கருத்து நினைக்கிறீங்கன்னா, மாறன் அப்படியான மாறன் என்ற பெயர் பிற நாட்டோடு வைப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு எண்ணமும் எண்ணலாம். எண்ணினால் ஒரு கருத்தை நாம் நினைவுபடுத்தலாம். நீங்க நின்றசிய நெடுமாறன் பாண்டி நாட்டு பேரரசனாக இருந்திருக்கலாம். இன்னைக்கும் பல பேர் மாறன் என்ற பெயருடையவர்கள் வந்து பாண்டி நாட்டிலையும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாறன் என்பது பாண்டியருக்கு உரிய பெயர் என்பது மட்டுமல்லாமல், நம்முடைய பெருமானே பாண்டியராக இருந்து ஆண்டிருக்கிறார். சோமந்தர பெருமான் கைலாய பெருமான் அங்கு சென்று பாண்டி பேரரசை பல ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். எனவே மாறன் என்ற பெயர் பாண்டி நாட்டவருக்கு இருந்த போதிலும் அந்த பெயர் நம்முடைய பெருமானும் பெற்றிருந்திருக்கிறார். பெருமானும் பெற்றிருந்திருக்கிறார். அந்த வகையில் சேர நாட்டவராக இருந்தார், சென்னையாவாசியா இருந்தார், அல்லது வேலூர் வாசியா இருந்தான், குடியாத்தம் வாசியா இருந்தான். இந்த மாறன் என்ற பெயர் பெருமான் வைத்த பெயர் அல்லவா, அப்படி வந்து விட்டால் அப்பவும் அது கொஞ்சம் அசையுது. ரொம்ப அருமையா குரண சுவாமிகள், ஐயா நீங்க பாண்டி நாட்டில் இருக்கிற மதுரைக்கு வந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா, எல்லா அவிடத்திலும் சுயநலம் தான் அப்படின்னா. என்னப்பா என்ன செய்தீங்க, முதல்ல சரியான ஆளியா நீங்க, எங்க பாண்டி நாட்டு தமிழை தமிழ் சங்க தமிழை சுயப்பதற்காக முதல் முதல் யார் அனுப்பினீங்க, எங்க அம்மாவை அனுப்பிங்க, ஏன் மலையத்தூசன் மகளாக தோன்றி. அப்புறம் என்ன பண்ணீங்க, அவள் அந்த பெருமாட்டி திருமணம் அனுப்புவதற்காக நீங்க வந்தீங்க. அப்புறம் என்ன செய்தீங்க, உங்க ரெண்டு பேத்துக்கு முருகன் சவுந்து முருகனா உக்ரகுமார் வந்தது. சரியான ஆளப்பா, முதல்ல பெண் அனுப்பிச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணபடியா வந்து, அப்புறம் குழந்தையும் பிறந்து, ஆக மூவரும் சேர்ந்து தமிழை சுவைக்கிறீர்கள். வேற யாவரும் சொன்னதில்லை குரோன் சுவாமிகள் தவிர. குரோன் சுவாமிகள் தவிர இந்த மாதிரி கருத்தை அணிகவர்கள் வேறு எவரும் இல்லர். தமரணியற் புவனம் முழுது ஒருங்கு என்றாள். தடாதகா தேவி என்று ஒரு பேர் தரிக்க வந்ததும் எல்லாம் பெயர் மாத்திட்டு வந்தீங்க அல்லவா. கைலாயத்தில் இருக்கவங்க அப்படியே பேர் வந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருங்கிறதுக்காக பெயரை மாத்திட்டீங்க சுவாமி. யாரு எங்க அம்மா? யாரு? தமர நீர் புவனம் முழுது ஒருங்குகின்றாள். உலகத்தை எல்லாம் படைத்த எங்க பெருமாட்டி. ஆனா அந்த உமையம்மையார் பார்வதி என்ற பெயர்ல வல்ல. பின் என்ன? தடாதகா தேவி என்று ஒரு பெயர் தரித்ததும். தடாதகா தேவின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்க பாண்டாட்டு வந்த முத முத பிள்ளையார் கொண்டது அவங்க. நீ என்ன செய்த? மணப்பதற்காக தனி முதல் ஒரு நீ பெரிய பெரும்பலமை. அதனாலதான் அந்த கவிதைகள் நாம எல்லாம் நினைக்கும் போது வேற நம்மால கீழே வர முடியல. நமக்கு அந்த பாடல்களே என்ன படிக்க முடியலையே, எங்க நம்ம 20th century வர்றது? நம்ம வரவே முடியல. அதுவே நம்மால சுவைச்சு தெளிச்சுட்டு மேல கரையேற முடியலையே. போற போக்குல தனி முதல் ஒரு நீ பெருமானை அப்படி சொல்ற ஒருவன் என்னும் ஒருவன் காண். உலகம் எல்லாம் அவன் அவள் அது வேணும் அவை மூமினமையின் தோற்றிய திதி முடிங்கி மலத்து உலகம் அந்தம் ஆதி அன்பன் ஆர்புலவன் என்றெல்லாம் சொன்னார்களே, அது போல இருக்கிற ஒப்பற்ற முதல்வர். தனி முதல் ஒரு நீ என்ன பேர் வச்சுக்கிட்டேன? சௌந்தரமாறன் ஆனது சௌந்தரமாற பாண்டியன் என்று பேர் வச்சு. நீங்க ரெண்டு பேர் வந்துட்டீங்களா அம்மா அப்புறம் அப்பா வந்துட்டீங்களா புள்ள. குமரவேள் என்ன பேர் வச்சுக்கிட்டேன்? வழுதி உக்கிரன் என பேர் கொண்டதும் உக்கரகுமார பாண்டியன் பேர் வச்சு. இந்த மாதிரி மூணு பேர் எதுக்கு அங்க இருந்து வந்தீங்க எங்க மதுரைக்கு என்று கேட்டா, எல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி அப்படின்னார். என்னையா என்னன்னு கேட்ட. தன் தமிழ் மதுரம் கூட்டுணை எழுந்த வேட்கையால் எனில் இங்க தமிழினுடைய இனிமை மதுரையில் இருப்பதனால தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டு அதனால தன்னார் தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டுல அதிலும் தங்கம் இருந்த மதுரையில நீங்க என்ன பண்ணீங்க இந்த மூவருமா இருந்து சுவைக்கணுங்கிறதுக்காக தன் தமிழ் மதுரம் கூட்டுணை எழுந்த கூட்டா சாப்பிடணுமா தான் தன் மனைவி தன் பிள்ளை மூணு பேருமா வேட்கையால் எனில் இப்படி நீங்கள் மூவருமாக இருந்து எங்கள் தமிழை சுவைப்பதற்காக பெயர் மாற்றி கொண்டு வந்து மதுரையில் சுவைப்பீர்களானால் கொடி தமிழ் பெருமையார் அறிவார். தமிழனுடைய பெருமை மேல என்னையா சொல்றது? இதுக்கு மேல தமிழனுடைய பெருமை என்ன சொல்றது? சிவசிவ என்று சொன்னார் புரணசுவாமி. இது மாதிரி இது மாதிரி அவர் பாடல மதுரை கழகத்தில் இருக்கு. அவர் பாடிய 11-12 நூல்கள்ல மதுரை கழகம் என்ற ஒரு நூல் அருமை. அப்படி ஒரு அந்த அந்த கழகம்னா அந்த கழகம் கலம்பகம் தான். அது போல இன்னொரு கழகம் பாடினார் காசி கழகம். காசி கலம்பகத்துல 2, பிள்ளைத்தமிழ்ல 2, கோவையில 3 எல்லாம் கற்றது. எனவே அப்ப சௌந்தரமாறன் என்ற பெயர் யாருன்னு சொன்ன பெருமானே வைத்திருக்கிறான். எனவே பாண்டியர்கள் அந்த பெயர் மாறன் என்ற பெயருடைமையா இருந்தாலும் கூட நம்முடைய பெருமானுக்கும் மாறன் சௌந்தரமாறன் என்ற பெயர் இருந்ததுனாலே அதனால சோழ நாட்டவராக இருக்கிற அந்த சோமாசி மாறர் பெயர் வைத்திருக்க வேண்டும். சோழ நாட்டில் ஏன் பெயர் வச்சாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு இது இல்லை. இதெல்லாம் நாம் இன்னலாம் துணியலாம் எழுதலாம். இதற்கு மேலும் சில கருத்துக்கள் நமக்கு எழலாம் தேவர்களுக்காக. இந்த வகையிலே இப்பொழுது நாம் இவரை என்ன கருதுவோம் என்றால் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற அந்த இளையான்குடியில் இருக்கிற தோண்டியவர் என்றே நாம் கருதி போறதுனால ஒரு இழுக்கில் வைத்துக்கோ. இனிமேல் நாம் இந்த உள்ளே நுழைவோம். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்பது அருமையான பாடல். இப்பொழுது நாம் இந்த இளையான்குடிக்கு செல்கிறோம். அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்துயர் சாழ்வின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் இம்பர் ஞானம் விளக்கினார் இலை ஆண்குடிப்பதி மாறனார். சந்தமா அமைத்தார்ந்த பாட்டு. அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். இவர் நம்முடைய இளையான்குடியில் தோன்றிய இந்த மாறனார் என்னன்னு கேட்டா கூத்த பெருமானுடைய திருவடிகளையே இடைவிடாது எண்ணுவராம். தம்பிரான் அடிமை தீரத்துயர் சால்வென்மையன்மை தேரித்துள்ளார். எனக்குமே பெருமானுடைய பெருமானை வணங்குகின்றவர்கள் பெருமானுடைய அடியவர்களையும் வணங்குவார்கள். ஏன் பெருமானை வணங்குவதனுடைய பயனே என்னன்னு கேட்டா அடியவரையும் வணங்குவதுதான் அப்படின்னு. யார் சொன்ன? மணிவாசகர். உன்னை பிரானாக பெற்ற உன் தீரடியோம் பெருமானி உன்னை தாங்கள் தலைமையாக கொண்டதனால் உன்னடியார் தாழ் பணிவோம். உன்னை தலைமையாக கொண்டு எங்களுக்கு தலைவன் என்று சொல்லிக் கொள்வதனால உன்னுடைய அடிவரையெல்லாம் நாங்கள் பணிய கடையை பெற்றிருக்கிறோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம்கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அழா சொன்னார். அதனாலே பெருமானுக்கு அடியவராக இருப்பதனாலே தம்பீரான அடிமை திறத்துயர் தாழ்வின் மேன்மை தரித்துள்ளார். என்ன குலம்னர் முன்ன கூட சொல்லிருக்கிறோம், இப்ப இல்ல இப்பதான் முன்ன வருதோ தெரியல. நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம், சூத்திர குலம். இது பற்றி பிரமாதமா அடிபட்டு கிடிபட்டு எல்லாம் போய் ஓஞ்சிருக்கு இப்ப, அந்த பெரியவரும் இல்லை இப்ப. அதனால சூத்திர குலம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவர் அவருடைய கருத்து இப்ப எல்லாம் சொல்லியிருப்பதனால இன்னைக்கு அடாராடா சேக்கிலாறு போய் சூத்திர குலம்னு சொல்றாரு சிவ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிவகமணி அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர், பிஎல் கூட அப்போ வரல, அப்புறம் தான் பிஎல் படிச்சிருக்காரு. அதுக்கு முன்னே அவ்வளவு அழகா உங்களை பயணிருக்கார். இதற்காக சூத்திரங்கிற வட சொல் நம்ம சொல்ல, சூத்திரங்கிறதுக்கு வட சொல்ல என்ன அதற்கு பொருள், அழகா அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு மிக உயர்ந்த குடியினருக்கு தான் சூத்திரன்னு பேர். அந்த நான் சுலோகம் இல்லை, அது என் நூல் எழுதி வச்சிருக்கிறேன், நான் இப்ப அதை எடுத்துட்டு வரேன், அதை எடுத்துட்டு வர முடியல, அங்கே ரொம்ப தூக்குவதற்கு கடினமா இருக்குன்னு சொல்லிட்டு சூத்திரமே அருமையா சுலோகம் எழுதியிருக்கேன். ஏன்னா சூத்திரா நற்குலதவா என்ற ஒரு ஒரு சொல் அருமையாக, நல்ல குலத்தில் தோன்றியவர்கள் உயர்ந்தவர்களுக்கு தான் சூத்திரன் பேர். ஆதலால் ஏதோ இவர்கள் சொல்வதெல்லாம் வைத்துக் கொண்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ எங்கேயாலும் போக வேண்டிய அவசியம், இப்படிப்பட்ட ஒரு சொல் நமக்கு பழமையா இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த சொல் இவர்கள் கருதுவது போல மிக தாட்சியான பொருளில் இல்லை, தாட்சியான பொருளில் இல்லை என்பதற்கு உரிய அந்த மேற்கோளும் காட்டி எழுதுகிறார். அதனால் சேக்கராவுடைய திருத்தொண்ட புராணத்துல சூத்திரங்கிற சொல் இங்கே ஒரு இடம் வருது, பின்னால் வரும் ரெண்டு இடம் வரும். அதனால் நம்ம அந்த கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்றும் நம்மை இழிவாக கருதி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சூத்திர நற்குடி அது கூட இங்கேயும் பாருங்க சொல்லும் போது கூட, நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் செய்த பத்தினால், இவர் எழுதியிருக்கிறது நற்குலம் என்றும் நீடு சூத்திரம் என்றும் முன்னும் பின்னும் அடிமொழி கொடுத்திருக்காரு. முன்னும் பின்னும் அடிமொழி, சூத்திரர் என்ற சொல்லுக்கு முன்னாலே நீடு என்றும் பின்னர் நற்குலம் என்றும் கொடுக்கிறார். அவையெல்லாம் நாம் கருதத்தக்க, சும்மா ஏதோ பாட்டு பேசிட்டு போயிடுறாங்க அல்லவா, மேலும் நம்ம என்னன்னு இல்லை உரிய சூத்திரம் இல்லைன்னா இவர் எடுத்து ஆள வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா, இல்ல வேளாண் மரம் வேணும் தூக்கி வச்சுட்டு போடலாமா, ஒரே வார்த்தை இதுக்கு ஏன் இருக்கு. அந்த சூத்திரங்க சொல்லு உயர்வுடையது என்பதை அவர் தன்னுடைய கருத்தில் இவருடைய உடன்பாடு ஆனதினாலே அதை மீண்டும் எண்ணுகிறார். இதை நம்ம எண்ணணும், நம்பு வாய் அதில் அவரு சரி, அவர்களுக்கு என்ன குறிக்கோள்னர் இந்த சூத்திரர்கள், வாய்மையில் நீடுனர், வாய்மைங்கிறதுக்கு இவங்க தான் நிலைக்கணும். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மை நல்ல பிற திருவள்ளுவர். நான் என்னமோப்பா நான் படித்த வரைக்கும் எனக்கு சொல்றவங்க தெரியுது, உலகத்துல மிகச்சிறந்த அறங்களிலே வாய்மையை விட ஒரு நல்ல அறை இருப்பதாக எனக்கு தெரியலேன்ட்ட திருவள்ளுவர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எது சாமி என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற, வாய்மையை விட ஒரு நல்ல அறம் இருப்பதா எனக்கு படலப்பா. அந்த நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்கூலம் செய்தவத்தினால் என்கிறாரே. இப்ப வாய்மையே உயிராக கொண்டிருக்கிற மரபு அது, அது இன்டர்நெட் இல்ல நீடு அல்லவா, பண்டு தொட்டு வழி வழியா வந்து கொண்டிருக்கு. அது எப்படி இருக்கும், நற்குலம் என்று இப்படி எல்லாம் முன்னும் பின்னுமாக இருக்கிற அடைமொழிகளை வைத்து கூறுவதனால் இந்த சொல்லை பற்றி மேலும் எண்ண வேண்டும். ஏதோ காதல விழுந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அத மாண்புமிகு அமைச்சர் சோழ நாட்டினுடைய ஒரு அமைச்சர் ரொம்ப அழகாக இருந்து ஒரு பக்கம் நல்ல அரசியல் உணர்வு, இன்ன பக்கம் ஆன்மீக உணர்வு ரெண்டும் கலந்து நல்ல ஆய்வு நெறியும் கலந்து நடராஜ பெருமானுடைய திருவருளும் தோய்ந்து இப்படி சொன்னப்பட்டது, அவ்வளவு லேசில் இதெல்லாம் தட்டி கழிக்க முடியும். ஆகவே இதை மேலும் எண்ணுகிற இந்த அருமையான நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்கோலம் செய்த பத்தினால் இம்பர் ஞானம் விளக்கி நாரியில யான் கூடிப்பதி மாறனார். இந்த உலகத்துல மிகச்சிறந்த அடியவராக அப்போ முதல் முதல் வரியிலே பெருமானுக்கு அன்புடையவர், அடுத்த அடியிலே பெருமானுடைய அடியவர்களுக்கு மிகுந்த அன்புடையவர், மூன்றாவது வரியிலே வாய்மையே தலையானது என்று சொல்லி அந்த அறத்தின் வழி ஒழுகின்ற அருமை வாய்ந்தவர், அவருடைய பெயர் மாறனார், அவருடைய ஊர் இளையான்குடி. அழகாக அப்படி உணர்ந்து சரி, அந்த வேளாண் மக்களுக்கு என்ன தொழில்னர், வேளாண் மக்களுக்கு உழுதுகள் தான் தொழில். திருவள்ளுவர் உழவு என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து ரொம்ப அருமையா பேசினார், அருமையா பேசினார். அந்த அதிகாரம் வைத்ததுனாலேயே மனுநீதி வழி திருக்குறள் வந்தது அல்லங்கிறது தெரியணும். மனுநீதியில உழவை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள் இருக்கு, ரொம்ப இழிவுன்னு சொல்றாங்க. ஆனா திருவள்ளுவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, ஆணி இந்த உலகம் என்ற ஒன்றுக்கு ஒரு அச்சாணி யாருன்னு கேட்டா உடுதொழில் செய்கின்ற வேளாண் மக்கள் தான். ஏன் சார் என்ன அவங்க வந்து அவங்களை ஏன் அப்படி பாராட்டுகிறார்? அது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அந்த தொழிலுக்கு போகாம ஆனா லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூட ஒன்னாம் தேதி சம்பளத்தை எடுத்துட்டு என்ன பண்றது? நல்ல அரிசி இருக்குங்களா அப்படித்தானே கேட்டுக்கு. நல்ல அரிசியை வந்து தருவான். அந்த உடுதொழில் அல்லவா தெரியும். மிளகாயும் புளியும் இருந்தா மட்டும் போதுமா? எது வேண்டும்? உழவுத்தொழில் வருகின்ற அந்த தானியங்கள்ல இருக்கணும். அதுல என்ன மனுஷன் வாழ முடியும்? வடநாட்டவரும் கோதுமையில வாழ்றான், அமெரிக்காவிலையும் கோதுமையில தானே வாழ்றான். வெறுமனே உப்பு புளியில் மூலால என்னத்தை வாழ்றது? எனவே இந்த அகுது ஆற்ற உழவு தொழில் செய்யாது ஏனைய வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றுவது எது? இந்த உழவு தொழிலுடைய வேளாண்மை தான். அதனால உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. ஏன்? அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அது செய்ய முடியாத கையாளாகாத அத்தனை ஆன்மாக்களையும் தாங்குகிற பொறுப்பு அந்த உழவர்களுக்கு உண்டு ஆதலால் அருமை. அந்த 10 குரணும் அப்போ உலகத்தினர் உலகத்துல வாழ்வாங்க வாழ்வோர்னா அவர் தான்டா அப்படின்னு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். நாங்கள்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சிவர் அப்படி எல்லாம் சொன்னது. அதனால அந்த ஏரின் மல்கு வளர்த்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும், அந்த ஏர் தொழில் நல்ல உழுதொழில் செய்து அதனால் வருகின்ற நல்ல செல்வத்தை பெற்றவராம். நல்ல நல்ல ஒரு வேளாண் மகன் அல்லவா. நீரின் மல்கிய வேணி யாரடி யாத்திரத்து நிறைந்ததோர் சீரில் மல்கிய அன்பின் மேன்மை தீர்ந்த மன்னிய சிந்தையும் பாரில் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார். அப்ப அந்த செல்வத்தின் பயன் என்னன்னாரு? அந்த செல்வத்தின் பயனை அவர் பெற்றவர் அப்படின்னு திரியன் ஒரு ஒரு செல்வத்தின் பயனை பெற்றவர். செல்வத்தின் பயன் யாது? புறநான் ஒரு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமனினும் தப்புன பலவி. புரியவரில செல்வத்து பயனே ஈதல் அதனுடைய பயனே பெருத்தியார் கொடுக்கிறது. நானே சாப்பிட்டுவேன்
1: நினைச்சா தப்புனப்படவே முடியாது. ஓம் நம வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அப்போ அது தன்னை மதித்து நிற்கும் அந்த ஆன்மா, அந்த ஆன்ம ரூபங்கிற நிலை. அப்படி இந்த வியாபகத்தை பெற்றதுனாலே ஆன்மாவுக்கு வந்து தன்னை மதித்து நிற்கும் நிலை ஏற்படலாம். அது பசுஞான நிலை தான். இந்த சிவ சமவாதம் கொள்வதெல்லாம் அதுதான். அதாவது மலத்திலிருந்து ஆன்மா நீங்கிவிட்டதுனாலே சிவமும் மலரகிதன், தானும் மலரகிதன். சிவபெருமானுக்கும் மலச்சார்பு கிடையாது, இப்ப எனக்கும் மலச்சார்பு இல்லை, ஆகையினாலே நானும் சிவமும் சமம் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டால் எல்லாம் அந்த சுதந்திர அறிவு சுதந்திர செயல்கிற விபரீத எண்ணங்கள்லாம் எல்லாம் சேர்ந்துடும். தான்கிற அந்த எண்ணம் தன்னை பெரிதாக நினைத்து ஆரம்பித்து விட்டாலே போச்சு. அப்ப சிவபெருமானை நானாக கண்டுகொள்கின்றேன், என்னுடைய வல்லமையினாலே நான் காண்கின்றேன், நான் எத்தனையோ பிறவிகளை சிவபுண்ணியங்களை ஏற்றினேன், ஆகவே மலத்தை மலத்திலிருந்து நீங்கிக் கொண்டேன், இப்போது சிவத்தை காண்கின்றேன், என்னையும் காண்கின்றேன், ரெண்டு பேருமே மலச்சார்பு அற்றவர்கள் என்பதனாலே நான் சிவத்துக்கு சமம் என்று உணர்கின்றேன் என்ற அந்த பொல்லாத எண்ணமானது தலைத்திற்கு. அதான் சிவ சமவாதம் கொள்கை என்பது. அது அது வீணான பாவம் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் கண்டிக்கின்றார். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய்விடும். காண்பான் இடத்துல காண்பான் என்பது தமிழ்ல வந்து காண்பான் எந்த இடத்துல சொல்லலாம்? காண்பான் என்பது வினை முற்றாகவும் வரும், காண்பான் என்பது வினையாளனையும் பெயராகவும் வரும். இந்த இடத்துல அது ரெண்டுமே இல்லை, இன்னொரு பொருள் வருகின்றது. காண்பான் காணும் பொருட்டு என்று வினையச்சமாக வருகின்றது. அவன் காண்பான் அப்படின்னா அது காண்பான் வினை முற்று. காண்பான் அப்படின்னு அந்த காணுகின்றவன காண்பான் அப்படின்னா அதை அவனுக்கு பெயராகவே சொல்லலாம். இந்த இடத்துல காண்பான் என்பது காணும் பொருட்டு, அதாவது சிவமானது இந்த உயிர் தன்னை காணும் பொருட்டு இருளில் கிடந்த உயிரை, மலை இருளில் கிடந்த உயிரை அந்த மலை இருளில் நின்றும் நீக்கி தன்னை காணும் பொருட்டு உயிருக்கு காட்டி நிற்கின்றது. சிவம்தான் கருணையோடு வந்து மலையிருளிலிருந்து உயிரை விடுவித்து தன்னையே காட்டி நிற்கின்றது. ஏன்? உயிர் காணும் பொருட்டு. ஏன்னா உயிருக்கு சிவபோகம் தான் ஒரே சார்பு, அது இல்லாட்டா உயிருக்கு துன்பம் தான். இப்ப துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்துக்கும் சிவபோகம் தான் தகுந்தது. ஆகவே உயிருக்கு உற்ற போகமாகிய அந்த சிவபோகம் கிடைக்கும் பொருட்டு மலை இருளிலிருந்து அந்த உயிரை விடுவித்து இந்த சிவபோகத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த மலை தடையையும் நீக்கி, இந்த மலை இருளாகிய தடையையும் நீக்கி தன்னையே உயிருக்கு கருணையோடு வழங்கி நிற்கின்றது. அந்த நிலையில வந்து அவனுடைய கருணையை உணர்ந்து அதற்கு அடங்காமல் நான் சிவத்தை காண்கின்றேன், நானும் எல்லா வகையிலும் சிவத்தை ஒத்தவன் என்ற கருதுகின்ற அந்த வீணான பாவம் என்னாய்விடும், என்ன பயனை தரும்? அது பெரிய வினையாக ஆகுமே ஒழிய வேறு எந்த பயனையும் தராது என்று அருளி செய்தார். வீண்பாவம் என்னாய் விடும் என்பதற்கு வீண்பாவம் என்னால் விடும் அப்படின்னு ஒரு பாடம் கொள்வார்கள். வீண்பாவம் என்னால் விழும், வீண்பாவம் என்னால் விழும் அப்படின்னு இன்னொரு பாடம் கொள்வார்கள். என்னால் விடும், என்னால் விழும் என்றெல்லாம் நிரம்பழகிய தேசிகர் கொண்ட பாவம் வீண்பாவம் என்னாய் விடும் என்பது. இனி பாவம் என்பதை பாவனை என்ற பொருளிலே இப்படி தன்னை சிவத்துக்கு சமமாக கருதுகின்ற பாவனை என்ன பலனை தரும் என்று அப்படியும் ஒரு பொருள் சொல்வார்கள். ஆகையினாலே இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்தில் இது ஏன் சொன்னார்கள் என்றால், உயிர் விளக்கம் என்பது ஆன்மாவானது விளக்கம் பெறுவது, பூரணத்தன்மையை பெறுவது, நிறைவை பெறுவது. ஆகவே தன்னை வியாபக பொருளாக உணர்ந்து நிற்கின்ற ஆன்மா தன்னை சிவத்துக்கு சமமாக கருதக்கூடிய ஒரு விபரீத எண்ணம் அந்த நிலையிலே தோன்றி அது முத்தி இன்பத்திற்கு தடையாக விடக்கூடாது. ஆகையினாலே இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே அந்த முத்தி நிலையிலே நெருங்கும் பொழுது தன்முனைப்பு தோன்றக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே சொன்னார். வரக்கூடிய குரட்பாக்களில் கூட சொல்வார், அடுத்த குரட்பாவிலே அருமையான கருத்தை சொல்கின்றார். ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல் என்று சொன்னார். இதுவும் பெரிதும் மொழிதனி மிகச்சிறப்பாக, அதாவது உலகத்து செயல்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சித்தாந்தத்தை விளக்குவதற்கு எவ்வளவு உறுதுணையாக அமைகின்றன. ஒரு கொள்கை வந்து உலகமே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா சித்தாந்தம் இருக்கின்றதே அது உலகத்திலே உள்ள பல செய்திகளை, அன்றாட வாழ்விய செய்திகளை வைத்து உணர்வதற்கு அரிய மெஞ்ஞான செய்திகளை எல்லாம் விளக்கி விடுகின்றது. அதான் சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. பாருங்க, ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல். பன்மை பல பொருள்களுடைய தன்மை, பல பொருள்கள் இருக்கின்றன என்ற தன்மை வந்து ஒளியிலும் தெரியாது இருளிலும் தெரியாது. ஏன்னா இருள் மேம்படும் போது, இருள் மேம்பட்டு விட்டது என்றால் பொருள்களின் இருப்பே நமக்கு தோன்றாது. இருள் வந்து இங்க வந்து நாம ஆணவ இருளை கொள்ள வேண்டும். ஆணவ இருள் மேம்பட்டு நிற்கும் பொழுது, முழுமையாக ஆணவ மறைப்பு இருக்கும் பொழுது அது கேவலாகத்தை என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆன்மா எந்த விடயத்தையுமே அறியாது, ஒன்றையும் அறியாது, தன்னையும் அறியாது, விடயத்தையும் ஒன்றையும் அறியாது. அப்படி உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் ஆன்மா அறியாது. அதுபோலவே திருவருளாகிய ஒளி மேம்பட்டு விட்டது என்றால் அப்பமும் உலகத்தை ஆன்மா அறியாது. ஏன்னா அந்த திருவருள் மேம்பட்டு இருக்கின்ற திருவருள் நியாயமாகிய சிவத்தை தான் காட்டும், உலகத்தை காண விடாது. உலகத்தை காணறான் அப்படின்னா அருள்சார்பில் இருந்து நீங்கிறான். அருள்சார்பில் அந்த பிறழ்ச்சி ஏற்பட்டதுன்னா, உலகம் தெரிஞ்சிட்டதுன்னா அருள்சார்பில் பிறழ்ச்சி ஏற்பட்டது. ஏன்னா திருவருளை பரஞானம்னு சொல்வார்கள். அந்த திருவருளாகிய பரஞானம் எதைத்தான் காட்டும்? சிவத்தை தான் காட்டும், அந்த பரத்தை தான் காட்டும். சிவத்தை பரம்னு சொல்வார்கள், திருவருளை பரஞானம்னு சொல்வார்கள். பரஞானம் வந்து பரத்தை தான் காட்டும், அதாவது திருவருள் சிவத்தை தான் காட்டும்னு பொருள். ஆகவே பரஞானத்தை இவன் பற்றுக்கோடாக கொண்டால் பரமே பார்த்திருப்பான், பதார்த்தங்கள் பாரான், உலக விடயங்களை பார்க்க மாட்டான். பார்க்கின்றான்னு சொன்னா அவனுக்கு திருவருள் சார்பு பிறழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அந்நியமானவை உணர்த்தின்னு சொன்னார் சிவபிரகாச ஆசிரியர். அந்நியமானவேனா சிவம் அனன்யமானது, ஒன்றாக கலந்திருப்பது. உலக விடயங்கள் அந்நியமானவை. அதான் அந்நியமான விடயங்களை பார்க்கிறான் அப்படின்னா அவன் தனக்கு அந்நியமான உடலை சார்ந்து விட்டதனாலே அந்நியமான விடயங்களை பார்க்கின்றான். அது காரணம் என்ன? அந்நியமானவை உணர்த்தி என்று அது ஆணவமலத்தை சொன்னான். ஆணவமலத்தை சொல்லும்போது சொன்னான், ஏன்னா அருட்சார்பு நீங்குதுன்னா மலச்சார்பு சேர்கின்றது. எந்த அளவுக்கு அருட்சார்பிலிருந்து பிறழ்கின்றானோ அந்த அளவுக்கு மலச்சார்பிலை மேற்கொள்கின்றான். அந்த மலச்சார்பின் காரணமாக அது அந்நியமானவற்றை உணர்த்துகின்றது. ஆகையினாலே இவன் அருட்சார்பிலிருந்து நீங்காமல் அந்த அருளையே தாரகமாக அவன் கொண்டு விட்டால் அப்பமும் உலகம் அவனுக்கு காட்சிப்படாது. இருளையே தாரகமாக கொண்டு, ஆணவ இருளையே தாரமாக கொண்டு கிடந்த கேவலாவத்தையிலும் உலகம் காட்சிப்படவில்லை. திருவருளையே சார்பாக கொண்டு அடங்கி இருக்கின்ற அந்த முத்தி நிலையிலும் உலகம் காட்சிப்படவில்லை. கேவலாவத்தையில் உலகம் காட்சிப்படவில்லை, ஒன்றும் காட்சிப்படவில்லை, அது முழுக்க அறியாமை. முத்தி நிலையில் ஏன் உலகம் காட்சிப்படவில்லை என்றால், முத்தி நிலையை அருளிலே அடங்கிய நிலை ஆகையினாலே அங்கு சிவமே காட்சி தந்து உலகம் காட்சிப்படவில்லை. எனவே எப்படியோ உலகம் காட்சிப்படவில்லை என்ற ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இருளாகிய கேவலாவத்தையும் அருள்நிலையாகிய சுத்தாவத்தையும் ஒன்று என்று நமக்கு சித்தாந்தத்திலே மிகப்பெரிய தெளிவினை தருகின்றது இந்த குறட்பா. ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல் என்று அருமையாக அந்த கருத்தை சொல்கின்றார். அதற்கு நம்முடைய ஆதீன வித்வானாக இருந்த வச்சிரவேல் முதலியார் அவர்கள் குறிப்புரை வழங்குகின்றார்கள். என்னவென்றால், கேவலாவத்தில் இந்த உலகமும் இருப்பது போல இருந்து ஒடுங்கிய பிறகும் ஆதியில் இந்த உலகம் சூக்குமமாக இருக்கும் என்றாலும் அது நமக்கு பயன் தராது. ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாறி மாறி இன்பம் தருவது போல் காட்டி நம்மை விட்டு நீங்கி துன்பத்தை தரக்கூடிய இந்த உலகமா நமக்கு சார்பு? இந்த உலகம் காணலின் நீரை போல பயனற்றது என்ற கருத்தை தந்து சிவமே உற்ற துணை என்ற உணர்ச்சியை, விஞ்ஞான உணர்ச்சியை தருவதுதான் ஐந்தெழுத்தினுடைய நோக்கம். ஐந்தெழுத்தின் பொருளாக இருப்பதே இந்த கருத்து தான். ஆகையினாலே அந்த அஞ்செழுத்தை சிந்திக்க வைத்து அந்த பண்டை பயிற்சியின் காரணமாக இந்த ஆன்மா மீளவும் உலகத்தில் விழுகின்ற அந்த தன்மையை முற்றிலுமாக தடுத்து ஆட்கொண்டு தன்னை விட்டு நீங்காமல் அந்த ஆன்மாவை, அதாவது குழந்தையான பிறந்தது என்பதை உணராமல் அந்த அரவணைப்பிலிருந்து நீங்கி அது வந்து சாரக்கூடாதவற்றையெல்லாம் போய் சாரப்போனாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் தாய் எப்படி அந்த குழந்தையை அரவணைத்து எடுத்து தூக்கி வைத்துக் கொள்கின்றாரோ அதை போல உலக சார்பிலே இந்த ஆன்மா ஓடிவிடாமல் எம்பெருமான் இந்த ஆன்மாவை எடுத்து சுமக்கின்றான். அதைத்தான் அருமையாக சொன்னார், எல்லாருக்கும் இது கிடைக்குமா? திருவருளையே சார்பாக கொண்ட பக்குவான்மாக்களுக்குத்தான் சிவபெருமானால் எடுத்து சுமக்கப்படுகின்ற அந்த பேரு கிடைக்கும். அந்த திருவருளோடு கேண்மை உடையவர்களுக்குத்தான் அதான் கிடைக்கத்தகுமே. நற்கேண்மையார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று. நற்கேண்மையார்னா யாரு என்றால், நன்மை, அதாவது நற்கேண்மையார் என்றால் அருளாகிய கேண்மையை உடையவர்கள். அருளாகிய அந்த நட்பினை உடையவர்கள், அருளோடு நட்பு கொண்டவர்கள். அருளே நமக்கு தாரகம், அருளது நிலை என்று அதிகாரத்திலே சொன்னது போல எல்லாவற்றிலும் அருளையே மேலாக என்ன பேரு கிடைக்கும் என்றால், சிவபெருமானால் எடுத்து சுமக்கப்பெறுகின்ற பேரு கிடைக்கும். அருட்கேண்மை இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. ஆனா இல்லாதவர்களையும் அந்த அருட்கேண்மை மேற்கொள்ளும்படி சுவாமி செய்கின்றார். அதுதான், மற்றவர்களையும் சுவாமி வந்து கைவிடவில்லை. அவர்களும் எடுத்து சுமக்கப்படுகின்ற அந்த நிலை வருவதற்கு அவர்களையும் வளர்க்கின்றார். அந்த வளர்ச்சி அடைந்தவர்களையும் எடுத்து சுமக்கின்றார். அதான் நம்ம வளர்ச்சி அடைகிற வரைக்கும் எடுத்து சுமக்கின்றார்கள். உலகத்தில் வந்து வளர்ந்துட்டா விட்டுருதாங்க, அது உலகியல். ஆனா மெஞ்ஞான இயல் பாருங்க, ஆன்மா நன்கு வளர்ந்து தேதித்து அந்த ஆன்மாவை வளர்த்து அப்புறம்தான் எடுக்கின்றார். கருணை கையினாலே அந்த பிறவி கடலிலிருந்து எடுக்கின்றார், எடுத்து சிவபெருமான் சுமக்கின்றார். ஏன்னா அருளாகிய புனையை பிடித்து விட்டதனாலே. புனையை பிடிப்பவனுக்கும் புனையை பிடிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்? புனையை பிடிப்பவன் என்ன செய்கின்றான், இந்த வெள்ளம் நம்மை வீழ்த்தி விடும், இந்த வெள்ளம் நமக்கு துன்பம் தரக்கூடியது, இதிலிருந்து மீள வேண்டும்னு புனையை பிடிக்கின்றான். புனை வேண்டாம் இந்த அப்படின்னு நினைக்கிறவன் வந்து இந்த வெள்ளத்தில் மூழ்குவது நல்லதுன்னு நினைக்கிறான். அது மாதிரி பிறவியாகிய கடலிலே மூழ்குவதே சிறந்ததுன்னு நினைக்கிறவங்க வந்து அருளாகிய புனையை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அருளாகிய புனையை பிடிக்கிறவன் அபயம் அபயம்னு சொல்லி பிடிக்கின்றான். எப்படியாவது நான் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த பிறவியிலே நான் மூழ்க கூடாது, அழுந்த கூடாதுன்னு பிடிக்கிறான். அப்போ அதிலிருந்து மீளனும் நினைக்கும் போது அவனை வந்து கரையிலிருந்து காப்பாற்றுவது போல என் பிறவிக்கெல்லாம் அப்பாற்பட்ட என் பெருமான் அந்த பிறவிக்கடையிலிருந்து கருணை கையினாலே எடுக்கின்றான். அந்த எடுத்த சுமப்பானை யார் பெற முடியும்? யாருக்கு அந்த எடுத்து சுமப்பானாக சிவபெருமான் இருப்பார்? அருட்கேண்மை உடையவருக்கு இருப்பார், ஏனையோருக்கு அவ்வாறு இருக்க மாட்டார். கிடைக்கத்தகுமே நற்கேண்மையாருக்கு அல்லால், அருட்கேண்மை உடையவர்களுக்கு அல்லால் பிறருக்கு கிடைக்கத்தகுமோ அப்படின்னு கேட்கின்றார். ஏகாரம் வினா பொருள், கிடைக்கத்தகாது என்று எதிர்மறை பொருளை தருகின்றது. எடுத்து சுமப்பான் யாருக்கு கிடைப்பான்? எடுத்து சுமக்கின்ற சிவபெருமான் அருளாகிய கேண்மையை உடையவர்களுக்கு கிடைப்பான். சித்தியாரில் சொல்லும்பொழுது அந்த அருளையே சார்பாக கொண்டு, அருளையே சார்பாக கொண்டு அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு சுவாமி எப்படி விளங்குகின்றான்? சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகள உடனாகி நின்று கொள்வன் என்று அருமையாக சொன்னார். நற்கேன்மையார் நல்ல கேளாகிய திருவருளை பெற்றவர்கள் என்று அருமையாக சொன்னார். எடுத்து சுமக்கின்ற அந்த சிவபெருமானோடு மிகவும் நெருக்கமுடையது திருவருள். ஆகையினாலே திருவருளை பெற்றவருக்கு அன்றி சிவத்தாலே தாங்கப்படுதல் உண்டாகாது என்று அருமையாக சொன்னார். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குபவன் சிவபெருமான் தான், அது பொதுவான கருத்து. இந்த உயிரை வினையாகிய அந்த கண்மமடம் பற்றாதவாறு ஆகாமியம் இந்த உயிருக்கு பயிற்சி காரணமாக நேர்ந்தாலும் அந்த ஆகாமியத்தை ஒடுக்கும் வண்ணம் மேலே பிறவி ஏற்படாத வண்ணம் தாங்குதல் இருக்கின்றதே, அது சிறப்பாக தாங்குதல். அப்படி சிறப்பாக தாங்குதல், அப்படி சுமத்தல் யாருக்கு கிடைக்கும்? அருளையே சாரமாக கொண்டவர்களுக்கு தான் கிடைக்கும் என்றார். அப்ப அருளாளத்தான் எல்லாம், அருளின் பெருமையை தான் இந்த எல்லா அதிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம். இடையோடு இருக்கும் நூலின் பெயரே திருவருள் பயன் என்று அமைத்திருக்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போம் என்றார். எல்லா அதிகாரத்திலும் அந்த அருளுடைய சிறப்பு அதில் இருக்கும் சொன்னார். அப்படி அருளை மறந்துவிட்டு சிவபெருமான் என்னை ஏன் எடுத்து சுமக்கின்றார் என்றால், அந்த அளவிற்கு நான் வந்து சிறப்பானவனாக இருக்கின்றேன், நான் சிறந்தவனாக இருப்பதனாலே சிவபெருமான் எனக்காக இதெல்லாம் செய்கின்றார் என்று அங்கு அருளை மறந்து தன்முனைப்பு கொண்டால் அது எதை போன்றது என்று சொன்னால், ஒருவன் வந்து நமக்கு செல்வத்தை அவனே வழங்குகின்றான், அவனுடைய செல்வத்தை நாம வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அவன் கருணையோடு நமக்கு செல்வத்தை தருவதனாலே நாம் அந்த செல்வத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நாம அப்படி நினைக்காம அந்த செல்வமே நம்முடைய செல்வம் தான், இவன் கருணையோடு தந்த செல்வத்திற ஒன்று நான் அனுபவிக்கிறேன், அவன் என்ன தருவது, அந்த செல்வமே என்னுடைய செல்வம் தான் அப்படின்னு நினைப்பது மாதிரி, அவன் அருளால நாம இந்த பேற்றை அடைந்துவிட்டு நம்முடைய ஆற்றலாலே அடைந்தோம்னு கருதினால் அது யாரை ஏமாற்ற முடியும்? உலகத்தவர்கள் கூட சிலர் அப்படி ஏமாத்தலாம், சிவபெருமானை ஏமாற்ற முடியுமா? ஒருவருடைய செல்வத்தை நாம கவர்ந்தோம் அப்படின்னா, ஒன்னு அவர்கள் வந்து அதை கவனிக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கணும், அல்லது அவர்கள் அந்த செல்வத்தை தம்முடைய செல்வத்தை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு வேற எங்கேயாவது சென்றிருக்கணும். அதான் பார்க்கணும், நாம நம்ம கொண்டு வந்த பொருளை எங்கேயாவது வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயாவது கிடைக்கோ வேற எங்கேயோ போயிருந்தோம் அப்படின்னா திருப்பி வந்து பார்க்கும்போது நம்ம பொருள் களவாடப்பட்டிருப்பதை அறிகின்றோம். அல்லது கையிலே வச்சுட்டு தூங்கி இருந்தோம்னாலும் நமக்கு தெரியாம அந்த கவர்ந்து விட்டு போய்விடுகின்றார்கள். ஆகவே செல்வத்தை உடையவன் ஒன்று தூங்கி இருக்க வேண்டும், அல்லது அந்த செல்வத்தை ஓரிடத்திலே வைத்துவிட்டு எங்கேயாவது போயிருக்க வேண்டும், அப்படின்னா அதை அடுத்தவன் கவரலாம். ஆனா சிவபெருமானிடம் இந்த ரெண்டு தன்மைகளையும் நாம் பார்க்க முடியுமா? அருளாகிய செல்வத்தை உடையவன் தூங்கிவிட்டானா அல்லது வேறெங்காவது போய்விட்டானா? அந்த அருட்செல்வத்தை நீ உன்னுடைய செல்வம், உன்னுடைய சாமர்த்தியம் என்று கருதுவதற்கு என்று சொன்னார். வஞ்சமோடு ஒருவன் வைத்த நிதியை கவர துஞ்சினனோ போயினனோ சொல், இவ்வளவு நயமாக கேட்கின்றார். எல்லாம் அந்த பிரிதுமுடித அணியில வைத்து என்ன அருமையாக விஞ்ஞான செய்திகளை தருகின்றார். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர, ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதியினை செல்வத்தினை வஞ்சமுடன் கவர, அவனுக்கு அவன் அறியாதபடி அவனுடைய செல்வத்தை கவருவதற்கு அந்த பொருளை உடையவன் துஞ்சினனோ, அந்த செல்வத்தை உடையவன் தூங்கிவிட்டானோ போயினனோ, அல்லது அதை வைத்துவிட்டு வேற எங்காவது போயிட்டானோ, சொல் சொல்வாயாக என்று அருமையாக கேட்கின்றான். ஆகவே அருளை செல்வ அருட்செல்வத்தை உடைய சிவபெருமான் ஐந்து அவத்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆகவே அவனுக்கு அந்த தூங்குதல் விழித்திருத்தல் நனவு கனவுன்னு மாறி வருதல் இதெல்லாம் கிடையாது. போயினோ என்றால் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கின்ற குறைவில்லா நிறைவு. அவன் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவனா தானே அங்கிருந்து போறது வாரதெல்லாம். அவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பூரண பொருள். ஆகையினாலே அவன் அறியாதவர் நாம் எப்படி அவனுடைய அருளால் பெற்ற பேரை எல்லாம் நம்மால் பெற்ற பேர்னு சொல்ல முடியும்? அவனுடைய அருளுடைய பங்களிப்பை எல்லாம் நம்முடைய சாமர்த்தியம்னு எப்படி சொல்ல முடியும் என்று அருமையாக கேட்கின்றான். ஆகவே தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய அறிவு, தன் முயற்சி, தன் அறிவு என்ற எண்ணத்தை விட்டு சிவஞானமே என்னுடைய ஞானம், எனக்கென்று இருக்கின்ற இந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை, சிவஞானமே எனக்கு பயன் தருவது என்று அந்த சிவஞானத்தில் அடங்கிவிட வேண்டும். அதையும் பிரிதுமொழியிலே சொன்னார். எப்படி சொன்னார்கள் என்றால், படிகமானது தனக்கென்று ஒளியில் இருப்பதாக அது கருதாமல், அந்த படிகமானது ஒரு படிக தூண் என்று நாம் கருதி கொள்ளலாம். தம்பம்னு சொன்னார், தம்பம் அப்படியே ஒரு பெரிய படிக தூண் இருக்கின்றது. அதுல வந்து கதிரவன் ஒளி அப்படி அதுல விழும் பொழுது அந்த படிகமானது கதிரவன் ஒளியையே காட்டி நிற்கின்றது. அதுல வேற வண்ணங்கள் எதுவும் தெரியவில்லை. அந்த மாதிரி அந்த படிக தூணானது கதிரவன் ஒளியே தன் ஒளி என்று அந்த கதிரவன் ஒளியிலே அந்த படிகமானது அடங்கிவிட்டது. அதான் சூரிய கிரணத்தினுள்ளே தன்னை கொடுத்து அடங்கி நிற்கின்ற படிகம் போல ஆன்மாவும் தன்னை அருளினுள்ளே அடங்க கொடுத்து நிற்றல் வேண்டும் என்று இதனை விளக்குகின்றார். எனவே தனக்கு நிழல் என்றா, நிழல் என்றால் ஒளி என்று சொல்லப்படுகின்றது. தனக்கென்று வேறொரு ஒளி தோன்றாத வண்ணம் என்ன ஒளி கவரும் தன்மம், தம்பம். சூரிய கிரணத்தால் கவரப்பட்டுள்ள அந்த படிக தூண் போல ஆன்மா தன்னுடைய போதம் தோன்றாது, நான் என்ற எண்ணம் தோன்றாமல் நிற்கும் வண்ணம் அந்த ஆன்மா அருளுக்குள்ளே தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நின்றால் இருள் தோன்றாது, ஆணவ இருளானது தோன்றாது என்று கூறினார். ஆகவே சிவஞானத்துக்குள்ளே ஆன்மா அடங்கி இருக்க வேண்டும். அப்ப இருள் தோன்றாது, அந்த ஆன்மா பூரண விளக்கம் பெறும் என்று உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்துக்கு தகுந்தபடி விளக்கி கூறினார். எனவே அருளுடைய பெருமையினை தன்னுடைய பெருமைன்னு நினைத்தா அது வஞ்சத்தோடு ஒருவன் வைத்த நிதியை கவருவது போன்றது. எனவே அந்த கொள்கையை கைவிட்டு அருளுக்குள்ளே அடங்கி தன்னறிவென்று இல்லை, எல்லாம் சிவஞானத்தினால்தான் எனக்கு அறிவு என்று சொல்லி சிவஞானமயமாக விளங்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு ஓமை மூலமாகவும் அதனை விளக்குகின்றார்கள். உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்று சொன்னார். அதாவது தளர்கொள்ளியினை பிடித்திருக்கின்ற அழகிய கையினை உடையவர்கள், பொற்கை என்றால் அழகிய கையினை உடையவர்கள். உற்கை என்று சொன்னார். உற்கை என்பது தளர்கொள்ளி, கை விளக்குன்னு சொல்லலாம். அதாவது தளர் எரிகின்ற ஒரு கட்டையினை ஏந்திருப்பார்கள் அந்த காலத்தில். இப்ப நாம கைவிளக்கு, மின்சார கைவிளக்கு, டார்ச் லைட் கூட நாம காலத்துக்கு தகுந்தபடி வைத்துக் கொள்ளலாம். கைவிளக்கை ஏந்திய வந்து அந்த காலத்து முறைப்படி தளர்கொள்ளியை ஏந்திருந்தாலும் சரி, அல்லது எண்ணெய் விளக்கை ஏந்திருந்தாலும் சரி, டார்ச் லைட்டை பிடித்திருந்தாலும் சரி, எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஒளியை முன்னிட்டு நாம பின்னிற்க வேண்டும். அந்த கைவிளக்கினை முன்னிறுத்தி நாம அதன் வழியிலே பின்னிற்க வேண்டும். அப்பந்தான் நமக்கு தெளிவான காட்சி கிடைக்கும். அத மாதிரி அங்க சிவத்தை காட்டக்கூடிய ஒரே தீபம் சிவஞானமாகிய தீபம் தான். மற்ற எதுவும் சிவத்தை காட்டும் வல்லமை உடையனா அல்ல. தத்துவங்களுக்கு சிவத்தை காட்டும் வல்லமை கிடையாதுங்கிறத நல்லா உணர்ந்துதான் 36 தத்துவங்களையும் நீத்து விட்டது, தத்துவ சுத்தி அடைந்தது. தன் அறிவாலும் சிவத்தை காண முடியாது என்பதனாலதான் அந்த ஆன்ம ரூபங்கிற நிலையெல்லாம் கடக்கப்பட்டது. ஆகவே சிவஞானமாகிய தீபம் ஒன்றுதான். அந்த சிவஞான விளக்குத்தான், திருவருள் விளக்குத்தான் சிவமாக சிவத்தை காட்டும். அப்போ அதை விளக்குன்னா அப்ப அதன் ஒளியில கண்ணொளி அடங்க வேண்டும் இல்லையா? ஆகவே நம்முடைய கண்ணொளியை முன்னிறுத்தி கைவிளக்க பின்னிறுத்தணும்னா என்ன காட்சி? விபரீத காட்சி தான் விளங்கும், தெளிவான காட்சி விளங்க. ஆகையினாலே தளர்கொழியினை பிடிச்சிருக்கும் அழகிய கையினை உடையோர் தாம் வேண்டிய பொருள்களை காணும்போது அந்த விளக்கை முன்னிட்டு தாம் பின்னிருக்குமாறு போல நேயமாகிய சிவத்தை அறிபவர்கள் ஞானமாகிய திருவருளை முன்னிறுத்தி அந்த ஆன்மாக்கள் அதன் பின்னாலே அந்த திருவருளின் வழிபட்டு அடங்கி நிற்க வேண்டும் என்று கூறினார். இன்னும் அதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள், ஐம்புலனால் தான் கண்டதென்றால் அது ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்கு. இந்த தற்போத சார்போடு அறிகின்ற அறிவு இருக்க மிக அருமையாக சொன்னார். அது ஐம்பொறிகளின் துணை கொண்டாதான் அந்த தற்போத அறிவு விளங்க முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஆன்மா தற்போதத்தோடு தன்முனைப்போடு அறிவதற்கு ஐம்பொறிகள் தான் சரி, ஐம்பொறிகளின் துணை தான் அதுக்கு ஏற்றது. நல்ல தன்முனைப்போடு ஆன்மா ஐம்பொறிகளின் வாயிலாக உலக விடயங்களை அறிந்து செயல்களை செய்து வினைகளை நல்லா ஈட்டலாம். ஆகவே அந்த தன்முனைப்போடு கூடிய அந்த அறிவுக்கு ஐம்பொறிகள் தான் துணை செய்யும். திருவருள் வந்து அங்க துணை செய்யாது. ஐம்பொறிகளை எல்லாம் விட்டுட்டு தத்துவங்களை எல்லாம் விட்டுட்டு திருவருளின் துணை கொண்டு அறியும் போது அந்த தற்போதம் வந்தது அப்படின்னா அங்க திருவருள் வந்து அங்க காட்டாக அங்கே இருக்கிறது முடியாது. திருப்பி அது அப்பொறிகளில் தான் தள்ளும், புலன்கள்ல தான் தள்ளும். ஆமா, அருள் சார்பா பிறல வைத்துவிடும். ஆகவே நன்றாக தெரிகின்றது, ஐம்பொறிகளின் துணை கொண்டு நீ சிவத்தை அறியவில்லை, அருளால தான் அறியிறேன். அப்புறம் எதுக்கு தன்முனைப்பு? அந்த சிவத்தை காட்டுவதற்கு ஐம்பொறிகளுக்கு தகுதி இல்லை, அப்ப உனக்கும் தகுதி இல்லை. தன்முனைப்போடு கூடிய உனக்கும் தகுதி இல்லை. அருளை சார்பாக கொண்டு அடங்குவது ஒன்றுதான் சிவத்தை அறிவதற்கு வழி. மெய், வாய், கண், மூக்கு, செவிகளால் எத்தனையோ விடயங்களை அறிகின்றோமே, அந்த விடயங்களுள் ஒன்று அன்று சிவம் என்பது உறுதியாக தெரிகின்றது. அப்படியானால் அவன் அருளாலே அன்றி அந்த பேரின்ப சிவத்தை அடைவதற்கு அந்த ஐம்பொறிகளுக்கு என்ன தகுதி உள்ளது, தற்போதம் கொண்ட உயிருக்கு என்ன தகுதி உள்ளது என்று கேட்கின்றான். ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அது ஒழிய, அது ஒழியன அந்த அருளை ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் ஆர் அதற்கு. ஐம்புலன்கள் ஆர், அவன் யாரையா அதை சொல்லுதுக்கு அப்படிங்கிறோம் இல்லையா, ஏன்னா அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறதுல கேட்கிறோம். ஐம்புலனார்னா ஐம்பொறிகளுக்கு என்ன தகுதி உள்ளது, தாம் ஆர் தன்முனைப்பு கொண்ட ஆன்மாவுக்கு என்ன தகுதி உள்ளது, இது சிவத்தை அறிவதற்கு. சிவத்தை அறிவதற்கு ஐம்பொறிகளுக்கு தகுதி இல்லை, தன்முனைப்பு கொண்ட ஆன்மாவுக்கும் தகுதி இல்லை என்று சொன்னார். பேரின்பமாகிய மெய்ப்பொருள் உயிரின் கரணங்களாலும் உயிரின் அறிவாலும் அறிந்து நுகரப்படுவது அன்று என்பது இப்பாட்டின் கருத்தாகும் சொன்னார். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஓதல் வாக்கின் தொழில், உணர்தல் மனத்தின் தொழில், மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன், கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் என்பார். கண்முதற்புலனால் காட்சியும் இல்லோன், சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க, உள்ள துணவினார் கொள்ளவும் படான் என்றெல்லாம் சொல்வார். மனவாசகம் கடந்தான். ஆகையினாலே அந்த பசுஞானத்தை விட்டுவிட வேண்டும். ஏன்னா உயிர் விளக்கமடைகின்ற சமயத்தில்தான் அந்த பசுஞானம் தலைதூ, அதைத்தான் ஒடுக்குகின்றார் உயிர் விளக்கம் அதிகாரத்தில். தாமே தரும் அவரை தம் வழியினார் கருதலாமே இவனார் அதற்கு என்று முடிந்தது முடிக்கின்றார். ஆகவே சிவமானது அதான் ரொம்ப கருணையோடு ஒருவர் விளங்கும் பொழுது நமக்கு என்ன நினைப்பு வந்துருதுன்னா அவருடைய தலைமையை மறந்துடுறோம், மறந்து தனக்கு அந்த தலைமையை தனக்கு கொள்கின்றோம். அதான் சுவாமி அந்த முத்தி நிலைய ஆன்மா நெருங்க நெருங்க சுவாமி வந்து ரொம்ப கருணையோடு வந்து அடியாருக்கு எவ்வளவு எளியவன், அடியாருக்கு எளியன் தான் அங்கு. அப்போ அந்த ஆன்மாவுக்கு என்னன்னா சுவாமி ரொம்ப எளி வரும் பொழுது இப்ப நமக்கு தகுதி ரொம்ப உயர்ந்து விட்டது, அதனாலதான் சுவாமி எளி வந்து இப்படி இருக்கின்றாரோங்கிற ஒரு எண்ணம் வந்து அங்க தலை தூக்கிட்டுதுன்னா அது மிகவும் பாதகமாகி விடுகின்றது. அதான் அந்த தூக்குது பாருங்க, சிவசமவாதம்னு ஒரு கொள்கை எப்படி வர முடியும், அந்த எண்ணம் தலை தூக்க போய் தான் அந்த மாதிரி கொள்கையெல்லாம் வருகின்றது. அதுலயும் உருவ சிவசமவாதம், அருவ சிவசமவாதம், அதுலயும் ரெண்டு கொள்கை எல்லாம் வந்து ஒவ்வாத கொள்கைகள். அதுதான் முத்தி இன்பத்திற்கு தடையானது. சுவாமி தானாக கருணையோடு வந்து தன்னையே தருகின்றான். அப்படி தரக்கூடிய அந்த பெருமானவை நம்முடைய வலிமையினால்தான் இவனை பெற்றோம். எவ்வளவு தவம் இயற்றி எப்படிப்பட்ட தவ வலிமை உடையவன் நாம, நம்ம தவ வலிமையினால்தான் அவனை பெற்றோம் அப்படின்னு நினைச்சிட்டா அது வந்து முத்தி பெருந்தத்தை தருமா இல்லையா? ஏன்னா அது அருளில் அடங்கி பெறக்கூடியது. அருளில் அடங்கி பெற வேண்டிய அந்த முத்தி இன்பத்தை வந்து தன்னுடைய வலிமையினால் பெறணும்னு நினைச்சா அந்த முத்தி இன்பத்தை அவன் பெற முடியாது. உலகியலே வைத்து பார்த்தோம் என்றால் எல்லா பெரிய மிகப்பெரிய நிலையிலே உள்ளவர் பணபலம், படைபலம், அதிகார பலம் எல்லாம் உள்ள ஒருவர் நம்பால் கொண்ட ஒரு அன்பினாலே கருணையினாலே நமக்கு வலிய வழி வந்து உதவி செய்தார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நான் என்ன நினைச்சிடுறேன் அப்படின்னா, நான் இவரை விட ஏதோ ஒரு அளவில் சிறந்திருக்கு, அல்லது இவரை போலவே எனக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது, அதை இவரை உணர போய் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் இவர் வந்து நன்மைகளை செய்கின்றார். ஆகவே நான் சாதாரண ஆளு, நான் பெரிய ஆளு நான் நினைச்சிடறேன். ஏதோ ஒரு வலிமை எனக்கு இருக்கின்றது, அதற்கு கட்டுப்பட்டுதான் இவர் எனக்கு எல்லாம் உதவி செய்யறார் நினைச்சு, நான் எனக்கு வலிமை இருப்பதாக கருதி அந்த வலிமையை போய் அவர்கிட்ட காட்டி நாளைக்கு இதோட நீங்க எனக்கு நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும்? உலகில் வைத்து நான் சிந்தித்து பார்க்கிறேன். இவன் நம்முடைய கருணையை உணரவில்லை, இவன் ஏதேதோ பேசுகின்றான், நாம் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியிலே இவன் இல்லை என்று சொல்லி தவிர்த்து விடுவார் அல்லவா, தவிர்த்து விடுவார் அல்லவா, அந்த உதவி செய்வதும் தவிர்த்து விடுவார், உள்ளதும் போயிடும். ஆகையினாலே உலகியலே அப்படி நாம் பார்ப்பது போல இந்த மெஞ்ஞான நெறியில் பார்த்தாலும் சிவபெருமான் கருணையினாலே நம் மீது வைத்த பேரிரக்கத்தினாலே நமக்கு இறங்கி வருகின்றான் என்று நாம் கருதாமல் அங்கே தன்முனைப்பு கொள்வோம். இந்த அருட்செல்வத்தை மறந்து விடுவதுதான் உலகியலே வைத்து சொல்லலாம். இப்ப பொருட்செல்வத்தை பார்த்து எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒருவனுக்கு பொருட்செல்வம் நிரம்ப கிடைக்கின்றது வைத்துக் கொள்வோம். அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இறைவன் கொடுக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கவே மறந்துடுதான். அதாவது பொருட்செல்வம் அவனுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப பொருள் பலம் பெருகிவிட்டது என்றால், இல்லையா, மறக்காதவர்களும் இருக்கின்றார்கள். பொதுவாக உலகிலே சொல்வதை சொல்கின்றேன், பொருட்செல்வம் ஒரு அளவுக்கு மேலும் அவனுக்கு கிடைத்துக்கொண்டே இருந்தது என்றால் அதான வாழ்வெனும் மையல்னு வைத்தார்கள். அந்த வாழ்வெனும் மையல் அவனுக்கு தலை தூக்கிட்டதுன்னா அவன் என்ன கருதுகின்றான் என்றால், இந்த செல்வம் எனக்கு குவிவதெல்லாம் என்னுடைய ஆற்றலினால் தான் அப்படின்னு. அப்புறம் இறை வழிபாடு அது இதெல்லாம் சிந்தனை போகாத அளவுக்கு அந்த மையல் அவனே ஆட்கொள்கின்றது. நமக்கு என்ன குறை? ஏதாவது கஷ்ட நஷ்டம் இல்லாம பாவம் அவன் போய் கோயில போய் வணங்கிட்டு இருப்பான். எனக்கு நான் வந்து வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் அவ்வளவு வளங்கள் வந்து குவிஞ்சிருக்கு. ஆகவே அது என்னுடைய பேராற்றலை காட்டுகின்றது. நான் போய் அதை இறைவனை வழங்கணும்னு இல்லை, எனக்கு இன்னும் பெறுவதற்கு இன்னும் என்ன இருக்கின்றது? அதான் அந்த ஆணவகுலத்தினுடைய காரியங்கள்ல ஏழு காரியம் சொல்லுவார்கள், அது ஏழாவது இருக்க மிக பொல்லாதது விசித்திரம்னு சொல்லுவார்கள். அத நான் எனக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு இந்த உலகத்துல, எனக்கு என்ன இருக்கு கிடைச்சதுக்கு அப்படின்னு இல்லையா? முத்தின்னு ஒன்று இருக்கின்றது, அதை பெறாமல் இருக்கின்றோமே, ஆனா அதை தவிப்பு இல்லை இல்லையா? ஒருவன் நல்ல நோயில் இருந்து கொண்டு நான் இந்த மாதிரி எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆணவ நோயில் இருந்து கொண்டு சொல்றான் பாருங்க, அந்த ஆணவ எப்படிப்பட்ட விபரீதத்தை செய்கிறது. ஆகவே அவன் எதை மறந்து விட்டான் என்று சொன்னால், இறைவன் தான் கருணையோடு இந்த பொருட்செல்வத்தை தனக்கு தந்திருக்கின்றான், அவன் தரப்போய்தான் இந்த செல்வம் வாழ்க்கை வசதிகள் வளங்கள் எல்லாம் கிடைக்கின்றது அப்படிங்கறத மறந்துட்டு, என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய தன்னம்பிக்கையினாலே பெரும் முயற்சியினாலே இது விளைந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய முயற்சி எந்த அளவிற்கு சித்தாந்தம் வரையறுத்து காட்டிடுது, முயற்சியுடைய அளவு இதுதான். அதாவது உனக்கு இந்த பிறவியிலேயே என்ன அனுபவமோ அந்த அனுபவத்தை சுவாமி ஏற்கனவே தீர்மானித்து கருவிலேயே அதனை அமைத்து இந்த பிறவியை அவர் கொடுத்திருக்கின்றார். அல்லது பிறவியை எடுக்கக்கூடிய வன்மை சிறிதும் தான் கிடையாது, ஏற்கனவே உள்ள பிறவியில் இது போலவே சுவாமி கருணையோடு கொடுத்து அதிலே பல மலச்சக்திக்கு ஏற்றபடி அந்த ஆன்மாவை வளர்த்து வந்து வினைகளை ஈட்டச் செய்து அந்த வினைகளை பலனை ஊட்டுவதற்காக அதற்கு ஏற்ற ஒரு பிறவியை கொடுத்து அதுல என்னென்ன வினைப்படன்கள் குறிச்சு வச்சுட்டார். அதான் இந்த முயற்சி மூலம் உனக்கு உரிய பலனை நீ அடைந்து கொள் அப்படின்னு சுவாமி தள்ளி விடுதாரி போய் விழுதான். அந்த பலன்ல போய் நடப்பது அதுதான். இப்படி தள்ளி விட்டு ஒரு பலன்ல போய் விழுறவன் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே நடந்து போய் அந்த பலனை பெற்றான் அப்படின்னு நினைக்கின்றான். அதுதான் அங்க பெரிய அறியாமை. ஆகவே இந்த பெத்த நிலையிலே பொருட்செல்வத்தை பெறுபவன் தன்னுடைய முயற்சியினால்தான் இந்த பொருட்செல்வத்தை பெறுகின்றோமே ஒழிய சிவபெருமான் கொடுத்து பெறவில்லை. பட்டின தடிகள் அருமையாக சொல்வார், இச்செல்வம் சிவன் தந்த செல்வம் என்று சொல்வார். அந்த சிவன் தந்த செல்வம் என்பதை மறந்து அந்த பொருட்செல்வத்தை என்னுடைய முயற்சியினால் அடைந்தேன் எப்படி இந்த உலக அறியாமையிலிருந்து ஒருத்தர் நினைக்கிறானோ, இது மாதிரி ஒரு அறியாமை வந்து முத்தியில வந்து தாக்குவதற்கும் வழி உள்ளது. சுத்தாவத்தையில முன்னேறி

என்னவென்றால், அவர்கள் வந்து தன்னுடைய சிறுமையையும் எம்பெருமானுடைய பெருமையையும், எம்பெருமானுடைய பெருமையும் சொல்கின்றார்கள், தம்முடைய சிறுமையும் சொல்கின்றார்கள். அதெல்லாம் ஆன்ம இலக்கணம், சிவ இலக்கணம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு சிறந்த சான்றா இருக்கு. சிவத்தை நோக்கித்தான் தம்மை தாழ்ந்து சொல்கின்றார்கள். ஏனையோரெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர்கள் கொள்வதில்லை. சிவம் வேண்டார் தமை நாளும் தீண்டேன், வானாலும் பெருள் வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்துமிறேன். மற்றவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக கொள்ளல, தம்மை தாழ்த்தி நாயன்மார்கள் சொல்கின்றார் என்றால் சிவபெருமானை நோக்கத்தான். சிவபெருமானை நோக்க ஆன்மா தாழ்ந்தது, அவன் அருளால் தான் ஆன்மா உய்கின்றது. எத்தனை எத்தனை வினைகளை எல்லாம் எம்பெருமான் வந்து வருத்த வித்து போல ஆக்கிவிட்டார். எல்லா வினைகளையும் நீ வந்து அனுபவிச்சு முடிச்சுதான் வரணும். என்னைக்கு எந்த ஆன்மா எந்த காலத்தில் முக்தி அடையுது? அந்த ஞான தீக்கையில் அவர் செய்வது என்ன? இந்த சிவபிரகாசம் எவ்வளவு தெளிவாக வெளிப்படையாக சொல்கின்றது. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் உள்ளையில் அவரும் எம்பெருமான் ஞான தீக்கை பண்ணுகிறாரே. அப்போ வந்து அத்துவ சோதனைன்னு பண்ற என்ன அப்படின்னா, அந்த அத்துவாக்கள்ல வந்து முன்னால எத்தனை எத்தனையோ சென்மங்கள்ல வந்து ஈட்டப்பட்டு அந்த அத்துவாக்கள்ல கிடக்கிற வினைய பூரா என்ன பண்றார் சுவாமி வந்து, அப்படி நெருப்புல போட்ட வித்து எப்படி மீண்டும் முளைக்காதோ அத மாதிரி அந்த வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராதபடிக்கு ஒழித்து விடுகின்றார். அப்ப எவ்வளவு அந்த எல்லையில்லாத பிறவிகளை தரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதான் சிவபிராசன் சொல்கிறது. ஏன்னா ஒரு பிறவிலேயே ஆன்மா வந்து எத்தனை எத்தனையோ பிறவிகளை பெறத்தக்க அளவிலே வினையை ஈட்டி விடுகின்றது. அந்த அளவுக்கு மலைச்சார்புடைய அழிந்து இருக்கின்றது ஆன்மா. எவ்வளவு சிறுமையான நிலைப்பாடு! ஆனா அந்த ஆன்மாவை வந்து சிவநெறின்னு ஒரு நெறிய அந்த ஆன்மா பிடிச்சிட்டுதுன்னா அப்புறம் சுவாமி மற்ற வினைகளை எல்லாம் கருத்தில் கொள்வதில்லை. அந்த ஆன்மாவை மேலும் மேலும் சிவநெறியில் வளர்ப்பதிலேயே அந்த ஆன்மாவை ஈடுபடுத்தி மற்ற வினைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த ஆன்மாவை சிவநெறியில் நன்கு வளர்த்து அந்த ஆன்மா அதிலே சிவபுண்ணியங்களை முற்றுவித்து ஞானத்திற்கு பக்குவமான நிலையிலே உருவாக எழுந்தொருளி வந்து, நீ எத்தனையோ வினைகள் எல்லாம் ஈட்டிருக்கப்பா, அதெல்லாம் பத்தி நீ எந்த கவலையும் படாத, அஞ்சேல் அப்படிங்க, அதான் அஞ்சல் என்று அருளிட வேண்டும். அதான் எத்தனையோ வினைகள் இருக்குன்னா எந்த வினை வந்து எந்த பிரிவிட தள்ளுமோனு அஞ்சிரும். இப்ப அதுக்கு அஞ்ச வேண்டாம்னு சொல்லி என்ன பண்றாரு, அஞ்சேன்னு சொல்லி நான் சீடனாக ஆட்கொள்கின்றேன். நீ வந்து நம்முடைய மன்னவ குமாரனாகிட்ட, சிவகுமாரனாகி விட்டாய். எனவே உன்னுடைய வினைகளை போக்கி உன்னை ஆட்கொள்ள வேண்டியது நம்முடைய கடன் என்று சொல்லி அருமையாக அந்த அத்துவசுத்தி செய்து சஞ்சித வினைகளை எல்லாம் நெருப்பிலே இடப்பட்ட வித்து போல சுட்டு எரித்து விடுகின்றான். ஞான அக்னியினாலே அவற்றை அழித்து விடுகின்றான். அந்த கருணையினால் அல்லவா மேற்கொண்டு பிறவியில போய் விழாமல் இந்த ஆன்மாவானது சிவச்சார்பை பெற்றது. இதை போய் தன்னுடைய வலிமையினால் பெற்றதாக கருதினால் அது நன்றி மறந்த செயலாகிவிடுமே. ஆகையினாலே தாமே வலிய வந்து தரக்கூடிய அந்த சிவபெருமானை இல்லையா, நம்முடைய வலிமையினாலே பெற்றோம் என்று கருதுவதற்கு இவன் யார் என்று அருமையாக கேட்கின்றது. தாமே தரும் அவரை தம் வழியினால் தருபவராக கருதலாமே, தருபவராக ஒரு சொல் அங்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் தானே தன்னை வழங்குகின்றார். ஆனா இவன் என்ன நினைக்கான், தன்னுடைய வலிமைக்கு கட்டுப்பட்டு அவன் தான் அந்த சிவபெருமான் தன்னை வழங்குகின்றார் நினைக்கான். அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைப்பதற்கு இவன் யார் என்று கேட்கின்றான். ஏன்னா உலகப்படைப்பின் நோக்கம் எதுன்னு பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரிகிறது, உயிர்களை அறியாமையிலிருந்து நீக்கி அந்த உயிர்களின் அறிவை படிமுறையிலே வளர்த்து அந்த உயிர் தன்னையும் அறியணும், தலைவனையும் அறியணும். அப்படிப்பட்ட தகுதிக்கு அந்த உயிரை வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான பிறவியை கொடுத்திருக்கின்ற. ஆகையினாலே அவன் அருளாலே இந்த பிறவியை பெற்றிருக்கின்றோம். அவன் அருள் இல்லாட்டா இது சித்துன்னு சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அதான் மாதவச்சுவஞான சுவாமிகள் அருமையாக கேட்டார்கள், என்னை சித்து என்று உரைக்கில் என்ன, என்ன சித்துன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்டாரு. என்ன வள்ளினம்ங்கிறதுனால எல்லாமே மொழி முதல் வந்துருமா என்று அதுக்கு தமிழ்ல இருந்து பாருங்க, தமிழும் அந்த சித்தாந்தம் எப்படி இணைந்து அங்க வந்து ஓமை நடந்து சிறக்கும்படி அமைந்திருக்கிறது பாருங்க. வள்ளினம்னா கசட தபர வள்ளினம் சொல்றோம். இப்ப காணாவும் வள்ளினம்னா, இந்த டானாவும் வள்ளினம்னா, ராணாவும் வள்ளினம் தான். அப்ப காணா மொழி முதல்ல வருது, தானா வருது மொழி முதல்ல. அந்த காணா தானா மாதிரியே இந்த டானாவும் வள்ளினங்கிறதுனால டானா மொழி முதல்ல வரலாமா சொல்றோம். நம்ம டப்பாங்கோ அது அதுங்கோ அதெல்லாம் வந்து கொச்சை விளக்குதான். தமிழ் இயற்சொல்ல பார்த்தால் வராது. அல்லது ஆசிரியர் தொல்காப்பியர் சொன்னது போல இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல், நாலு வகையா சொல்வார் செய்ய சொற்களை. அந்த நாலு வகை சொற்கள்லயும் ராணாவும் மொழி முதல் வராது, டானாவும் மொழி முதல் வராது. வல்லினம்ங்கிறதுனால அவையும் மொழி முதல் வந்துருதா? மாதிரி ஏதோ நானும் வந்து அறிவை குணமாக உடையவன் அப்படிங்கறதுனால எனக்கு அறிவு குணம் உண்டுங்கிறதுனால நான் சடம்

0: இல்லைங்கிறதுனால நானும் சுதந்திரமான சித்து பொருள்னு சொல்லிடலாமா, முதன்மையான சித்துன்னு சொல்லலாமா? எனவே ராவண்டாவும் வல்லினம் தான், அதுபோல உயிர்களும் அறிவு குணம் உடையவைதான். ஆனால் ராவண்டாவும் வல்லினம்னாலும் அது மொழி முதல்ல வர முடியாது. அது மாதிரி இந்த உயிர்களும் அறிவு குணம் இருந்தாலும் தானாக அறிபவை அல்ல, எனவே முதன்மையான சித்து பொருள் ஆகாது. அருணந்த சிவாச்சாரிய சுவாமிகள் மிக நன்றாக, அதான் மிகண்ட தேசிகர் அவர்கள் தீவிரதர சத்தியநிபாதம் உடையோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய அளவிலே சூத்திர யாப்பாக, சூத்திர யாப்பாகவும் செறிவான வெண்பா யாப்பாகவும் செய்துவிட்டு போன அந்த சிவஞான போத முதல்நூல் கருத்தினை நாமெல்லாம் நன்கு உணர வேண்டும் என்ற கருணையோடு அவர்கள் வழிநூல் செய்தார்கள். அப்ப நன்றாக விரித்து அதனுடைய உட்பொருளை நமக்கு உணர்த்துகின்றார். ரெண்டு பேரும் அப்படி உணர்த்தாவிட்டால் நம்முடைய ஆதீனத்து மாதவ சிவஞானவர்கள் அந்த நூல்களுக்கெல்லாம் உரை எழுதாவிட்டால் நமக்கு சித்தாந்தத்தினுடைய சிறப்பு என்பது இன்னதென்றே தெரியாமல் போயிடும். அவ்வளவு கருணையோடு நமக்கு உதவி இருக்கின்றார்கள் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய மாதவ சிவஞானவர்கள். ஆகவே சிவஞான போதத்தின் எப்படிப்பட்டது, மெய்கண்ட தேசிகர் எப்படிப்பட்ட ஞானாசிரியர் என்பதையெல்லாம் நாம் உணரும்படி செய்தவர்கள் இவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த கருத்தின் வழி நின்று பார்க்கும் பொழுது அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் இன்னும் வலியுறுத்தி சொல்வார்கள், என்ன சொன்னாலும் போட்டி போட்டு சொல்றான் ஒருத்தன், சிவனும் சித்து உயிரும் சித்து, அதனால ரெண்டு சமந்தான் எப்படின்னு சொல்லியாச்சு, கேட்க மாட்டேதான் சொன்ன, அதுக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். சிவத்தையும் உயிரையும் தான் சிவம்னு ஆகமங்கள்ல சில இடங்கள்ல சொல்லியிருக்க, இப்ப அது முத்தி நிலையில சிவத்தை சார்ந்ததுனால சிவமாந்தன்மை பெருவாழ்வை பெறுவதனாலே அந்த சிவம்னு உபசாரமா சொன்னதுப்பா. அறியும் அறிவே சிவமுமாம், அறியும் அறிவே சிவமாம்னு சொல்லல மெய்கண்டாரும், அறியும் அறிவே சிவமுமாம் அப்படின்னு உண்மை போட்டார். அப்ப அதுல இருந்தே நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம். உனக்கு அந்த நுண்பொருள் உணர்ச்சி இல்லாம மேலிருந்த வாரியா பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கான். முத்தி நிலையில வந்து என்ன அப்பமும் என்ன உயிர் வந்து சிவத்துக்கு அடிமைங்க, எங்களை எத்தனை நிலையில அடிமை தாஞ்சா ஒத்துக்கிட்டோம். முத்தி நிலையில மலத்திலிருந்து நீங்கியாச்சு, அவனுடைய எண்குணங்களும் இது பெற்றாச்சு, அப்புறம் என்ன இது எண்குணத்து உலகமே சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சமவாத கொள்கை சாதிக்க வருவார்கள். மாபாடியத்தில் பார்த்தோம்னா ஆறாம் சூத்திரத்தில் அவர்கள் கருத்தை அப்படியே கொடுத்திருக்கின்றார். அவர்களும் திருமுறை மேற்கொள்ளலாம் காட்டி சமவாத கொள்கையை சொல்ல வருவார். அது நமக்கு மயக்கத்தை தரும். அப்போ அந்த மயக்கத்தை மலையாத அருளும் முனிவர் சிவாமணியேன்னு பாண்ட மாதிரி அந்த சமவாத கொள்கைக்கு ஒரு மறுப்பு வைத்து மிகச்சிறப்பாக, அதாவது நம்முடைய ஞானாசிரியர்மார்கள் ஆச்சாரியமூர்த்திகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் என்னன்னா இந்த சிவ சமவாத கொள்கை தான். அதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அதே சமயத்தில் அதை நன்கு அதனுடைய அந்த கொள்கையினுடைய பொய்மையினை உணர்த்தி என்றும் ஆன்மா சிவத்துக்கு அடிமையே, மீளா அடிமையே என்ற அந்த திருமலை கருத்தினை மிகச்சிறப்பாக நிலைநாட்டியிருக்கின்றார். அப்ப அதுல சொல்றாங்க, எண்குணத்துடோமே அப்பர் பெருமான் பாடியிருக்கின்றார்களே என்று சொன்னால் அது சார்ந்ததந்தன்மையினாலே வந்ததுதான். அப்படிதானே ஒழிய அவனைப் போலவே இவனும் சுதந்திரமாக என் குணங்களை உடையவன் பொருள் இல்ல அப்படின்னா அந்த எட்டு குணங்கள்ல ஒன்றை பார், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் ஒரு குணம் இருக்கின்றது. எட்டு குணங்கள் அதுவும் ஒன்றுதான். அப்ப இந்த ஆன்மாவுக்கும் எட்டு குணம் உண்டுனா இதுவும் இயல்பாகவே பாசங்கள் நீங்கி இருந்ததா? அவன் அருளால் அல்லவா நீங்கி இருந்தது? எத்தனை எத்தனை பிறவிகள் கொடுத்து இந்த ஆன்மாவை அவன் பக்குவப்படுத்தி அப்புறம் அவன் தன்னுடைய அருளாலே இந்த பாசத்தை நீக்கியிருக்கான். அதனாலே அதெல்லாம் சார்ந்ததன் தன்மையால் பெறக்கூடிய உபசாரமாக சொல்வதுதானே ஒழிய எந்த வகையிலும் முத்தான்மா சிவத்திற்கு சமமாக மாட்டான் என்று சொல்லி மிகச்சிறப்பாக உணர்த்துகின்றார் மாபாடித்திரே. அதான் அந்த கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தை வந்து திரட்டி வைத்திருக்கின்றது இந்த குரட்பால். ரெண்டு அடி குரட்பால அந்த அத்தனை கருத்துக்களையும் திரட்டி வைத்திருக்கின்றான். அவன் வந்து கருணையோடு தன்னையே தருகின்றான். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவாகிய இவன் தன் வலிமையினால்தான், தன் வலிமைக்கு கட்டுப்பட்டுத்தான் சிவபெருமான் தன்னையே வழங்குகின்றான் என்று இவன் கருதிவிட்டால் அந்த கருத்து இவனுக்கு எந்த நன்மையை தரும்? ஒரு நன்மையையும் தராது என்று அருமையாக உணர்த்தி அதன் மூலம் இந்த உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே உயிரானது தான் மலச்சத்தை நின்று நீங்கி நன்கு விளக்கம் உருவதனாலே தன்னையே முதலாக கருதுகின்ற அந்த பசுஞானம் அதனிடம் தலை தூக்கலாம். ஆனால் அந்த பசுஞானத்தை உடனடியாக களைந்து எரிய வேண்டும் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. நம்முடைய குருமூர்த்திகள் இந்த ஆசிரியர் திருவருட்பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய அந்த திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த நம்முடைய குருமூர்த்திகள், நம்முடைய குரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய நேரடி சீடராகிய நம்முடைய மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள் அருள்மிகு அருள் அருள் திரு அம்பலவான தேசிக மூர்த்திகள் மிகச்சிறப்பாக சொல்வார்கள், தத்துவமே விட்டார்க்கு தத்துவமே. தத்துவ சுத்தி அடைஞ்சவன் திருப்பி தத்துவங்களை சார்ந்தால் அது அவனுக்கு இழுக்குதானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்கின்றது. அதான் சிலர் பேசும்போது சொல்வார்கள், என்ன இப்படி பேசிட்டான், நீ சும்மா இருந்துட்டீல, அப்படி பேசலாம் அது அவன் தகுதிக்கு சரி, ஆனா அது அவனுக்கு அதுக்கு சரிசமா பேசினா அது ஏன் தகுதிக்கு சரியாகுமா அப்படின்னா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்கின்றது, அவரவர் தகுதியை அவரவர் விட்டு இறங்கக்கூடாது என்று அவரவரே நினைக்கின்றோம். அத மாதிரி நல்வினைகளை செய்து புண்ணியங்களை செய்பவனுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு பாவத்தை செய்வதற்கு, எனக்கு ஒருத்த பாவம் செஞ்சா அதுக்காக நான் பதிலுக்கு செய்வேன்னு செஞ்சா அது அவனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவன் புண்ணியமே செய்து பழக்கப்பட்டவன், அவன் இவன் அந்த நெறியிலேதான் போகணும். உலகோர் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள், ஏன் அவன் செய்யலாம்ப்பா நீ செய்யலாமா, அவன் செய்யலாம் அவன் தகுதி அவ்வளவுதான் நீ செய்யலாமா பாரு. அத மாதிரி சிவபுண்ணியங்களே செய்பவர்கள் சிவபெருமான் திருவருளை மறந்துவிட்டு மற்றவர்களை போல சாதாரண புண்ணியங்களை செய்தால் அது சிறப்பல்ல. மனிதர்களுக்கு மனிதநேயத்தோடு உதவி செய்யலாம், அதுவும் அவன் சிவபெருமான் அருளாலே செய்கின்றேங்கிற உணர்ச்சியோட தான் சிவபுண்ணியம் செய்யறவன் செய்வான். சிவபுண்ணியம் செய்வன் சிவ வழிபாடு ஆலய வழிபாடு ஆலயத்தை பேணுதல் அடியார்களை பேணுதல் மட்டுமல்ல, மற்ற துன்பப்படுகின்ற யாருக்கும் உதவி செய்யதான் செய்வான் சிவனடியார்கள். இளங்காலம் செல்லானால் என்று நெஞ்சத்து இடையாத யாவருக்கும் பிச்சையிட்டு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் உதவி செய்வான், ஆனால் மற்றவன் செய்ததுக்கும் சிவனடியார் செய்வதற்கும் வேற்றுமை என்ன, அருளாலே செய்கின்றேன் இந்த உதவி செய்வதற்கு திருவருள் என்று கூட்டி வைத்துள்ளது, அந்த திருவருள் செலுத்த செய்கின்றேன், சிவ சங்கல்பத்தின் வழியான செல்கின்றேன் என்று சொல்லி செய்வான். சிவார்ப்பணம்ங்கிற உணர்ச்சியோடு செய்வான், அப்போ அது அங்கே சிறக்கின்றது, சிவபுண்ணியமாகின்றது. அப்ப சிவபுண்ணியம் செய்பவன் அதனின்று தாழ்ந்து பசுபுண்ணியத்துக்கு இறங்கினா அது அவனுக்கு தகுதி இல்லை. பசுபுண்ணியம் செய்யறவன் அதிலிருந்து தாழ்ந்து பாவத்துக்கு இறங்கினா அது அவன் தகுதி இல்லை, அவன் தகுதி குறைச்சல், அது அவன் தகுதிக்கு அது குறைச்சல். அதே மாதிரி இந்த தத்துவங்களை எல்லாம் நீத்து அருட்சார்பை பெற்றவன் மறுபடி தத்துவங்களை சார்ந்தாலே அது அவன் தகுதிக்கு இழுக்கு. அதே போல அந்த தத்துவங்களையும் நீத்து தான் என்ற உணர்வையும் நீத்து அந்த பசுஞானத்தையும் நீத்து அருளிலே அடங்கி இருப்பவன் அந்த தான் என்ற பசுஞானத்துக்கு இறங்கினாலே அது அவன் தகுதிக்கு இழுக்கு. ஆகையினால் அத்தனையே தத்துவமே விட்டார்க்கு தத்துவமென், தம் அறிவை அத்தனுக்கே ஈந்தார்க்கு அகம் ஏனோ என்று கேட்கின்றார். தனக்கென்று அது சுதந்திர அறிவு இல்லை, சிவஞானம்தான் எனக்கு உற்ற துணை அப்படின்னு தெளிந்து விட்டவன் மறுபடி தன் அறிவு அப்படின்னு எதற்கு அவன் சிந்திக்கணும் என்று அருமையாக மிக இதமாக நயமாக பெருங்கருணையோடு கேட்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்தி அவர்கள். அவருடைய உபதேசத்திலெல்லாம் நம்முடைய அறிவை அர்ப்பணிப்பது தவிர நாம் உய்வதற்கு வேறு வழியில்லை. அவ்வளவு அருமையாக அதான் சிவஞான போதத்தை பார்த்து சித்தியாரை பார்த்து அதற்கு அப்புறப்புறம் வரக்கூடிய நூல்களை பார்க்க பார்க்க நமக்கு வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து தெளிவு உண்டாகின்றது. ஆகவே மேலும் நமக்கு அந்த வழியில சொன்னா புரியாதவர்களுக்கு இந்த வழியிலேயாவது சொல்வோமே என்று சொல்லிதான் ஒவ்வொரு ஆசிரியன்மாரும் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய நிலையிலே நாம இப்ப முத்தி நிலையிலே இருந்து கொண்டிருக்கவில்லை, பெத்த நிலையில் இருக்கின்றோம். அப்ப நம்முடைய நிலையிலே இதை நாம் எப்படி உபதேசமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முத்தர்களுக்கு சுவாமி தன்னையே காட்டுகின்றார், தன்னையே தருகின்றார். அப்ப முத்தன் என்ன நினைக்கணும், அவன் அருளால் அவன் தன்னை தருகின்றான், என்னுடைய வலிமையால் அல்லன்னு அவன் நினைக்கணும். நம்ம நிலையில் இதை வைத்து பார்த்தால் நமக்கு சுவாமி நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு எத்தனையோ உலகியல் பேர்களை தருகின்றார், அதெல்லாம் அவர் கருணையோடு நமக்கு தருகின்றார் தான் நாம கருத வேண்டும். நம்முடைய முயற்சியாலும் சாமர்த்தியத்தாலும் விளைகின்றது என்று நாம் கருதக்கூடாது. இந்த இதுதான் நம்முடைய நிலையிலே நாம் உணர வேண்டிய நீதி என்று கூறிக்கொண்டு இந்த உயிர் விளக்கம் என்ற இந்த சிறந்ததொரு அதிகாரத்தினை சிந்தித்த இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயன் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த ஞான சிந்தனை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவி கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சி தம்பலம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12.
1: இல்லாமல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழில் மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். தத்துவ ஞான பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சித்தாந்த சாஸ்திரத்தின் மூலவராக கருதப்படுகிற மெய்கண்டாருடைய திருவடிகளை நம் உச்சிமேல் வைத்து துவக்கின்றோம். தத்துவ ஞானத்தை கற்கிற மனநிலையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த சில நாட்களாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை படித்து வருகிறோம். ஐயா ஆனந்தராஜன் அவர்களுடைய உரை விளக்கத்தோடு படித்து வருகிறோம். நேற்றைய வகுப்பு நின்று விட்டது. நீங்கள் எல்லோரும் தத்துவ வகுப்பில் காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. உங்களால் நான் என்னை கூர்ந்துட்டிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். இனி சம்பிரதாயங்களை முடித்து வகுப்புக்குள்ளே நுழைகிறோம்.
2: காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்பதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற் கைங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினை ஏது மத்திவத்தின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று. ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்டருத்திரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவர். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம்.
1: இதுல ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஸ்ரீகண்டருத்திரரையும் அந்த ஆன்ம என்ற சொல் குறிக்கிறது என்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீகண்டருத்திரர் யார் என்றால் கீழே இருந்து மேம்பட்டு உயர்நிலைக்கு வந்த ஒரு ஆன்மாவிலே இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை பயன்படுத்தி பதித்து அவருக்கு ஐந்தொழில் உரிமை கொடுப்பான். ஆகவே ஸ்ரீகண்டருத்திரரும் நம்மை போல ஒரு ஆன்மாவாக இருந்து உயர்நிலை பெற்றவர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரைக்கு அவராலே தான் இந்த ஆத்ம தத்துவங்கள் தோற்றுவித்து ஒடுக்கப்படுகிறபடியால் அவரையும் அவருடைய பெயரையும் சுட்டி ஆன்ம தத்துவங்கள் என்று இதற்கு பெயர் வந்தது என்று சொல்கிறார். ஆன்ம தத்துவத்தில் உள்ள ஆன்மா என்ற சொல் அதிலிருந்து வாசிக்கிறேன்.
2: ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்டருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதல் காரணம் மாயை. அது சுத்த மாயை. அது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும் பின்னர் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும் அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம்.
1: சரி, ஒரு தொகுப்பு இதுவரை படித்ததனுடைய ஒரு தொகுப்பு சொல்லி இருக்கிறார்.
2: ஆசிரியர் கீழிருந்து விளக்கிச் செல்லுதல். பிரகிருதியிலிருந்து தொடங்கி பூதங்கள் முடிய உள்ள 24 தத்துவங்களையும் அவை தோன்றும் முறையிலே வைத்து காட்டினோம். இது தோற்ற முறையாகும். ஆயின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார், இம்முறையினை மேற்கொள்ளவில்லை. அவர் கீழிருந்து தொடங்குகிறார். அகதாவது பூதங்களை முதலில் விளக்கி பின் மேல் மேல் உள்ளவற்றை விளக்கிச் செல்கிறார். ஆசிரியரது அணுகுமுறை பற்றி தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்லுதல் என்பதே அவர் பின்பற்றும் முறையாகும். தத்துவங்கள் அனைத்திலும் தூலமாய் உள்ளவை பூதங்களாகும். அவற்றின் காரியங்களே இவ்வுலகம், இதன் கண் உள்ள அளவற்ற பொருள்களுமாகும். இவ்வாறு பூதங்கள் தூலமாய் காரியப்பாட்டில் புலனாகும் பொருளாய் நிற்றலின் நமக்கு தெரிந்த பொருளாகிய அவற்றையே முதலில் எடுத்துக்கொண்டு விளக்கப் புகுகின்றார் ஆசிரியர்.
1: நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், இந்த தத்துவங்களை ரெண்டு விதமாக விரிப்பார்கள். ஒன்று தோற்ற முறைமை, அடுத்தது ஒடுக்க முறைமை. தோற்ற முறைமை என்பதுதான் நியாயமான முறைமை, எப்படி எங்கே தோன்றி எப்படி அதை விரிந்து கொண்டு போகிறது என்பது தான் அதற்கான ஒரு நேர்மையான விளக்கம். ஆனால் நமக்கு தெரிந்த விஷயத்திலே இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறது என்பது ஒரு சுலபமான முறை என்றபடியால் சில நூலாசிரியர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நிலத்திலே இருந்து தொடங்குவார்கள். தத்துவத்தை விளக்கி மேலே மேலே மேலே போகிறதாக அந்த தத்துவ விரிவை செய்து கொண்டு போவார்கள். மனவாசகம் கடந்த தேவனார் நிலத்திலே இருந்துதான் தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து பூத விரிவை, அந்த தத்துவ விரிவுகளை சொல்ல போகிறார். இந்த நூலாசிரியர் நமக்காக என்ன செய்தார் என்றால், திடீரென்று பூமியிலிருந்து தொடங்கி போனால் எங்களுக்கு ஒன்றும் ஒரு புதுமானவனுக்கு, நீங்கள் எல்லாம் ஓரளவு தத்துவம் படித்தவர்கள் என்றபடியால் உங்களுக்கு அந்த அடிப்படை புரிகிறது. ஒரு புதுமானவன் திடீரென்று தத்துவத்துக்குள்ள வருகிற பொழுது பிரகிருதி மாயை குண தத்துவம் அப்படி சொல்ல தொடங்கினவனே ஒன்றும் புரியாத ஒரு பிரமிப்பு உருவாகும் என்பதற்காக இந்த நூலாசிரியர் நமக்கு இறங்கி, இதை முதல் படிக்கிறவர்களுக்கு இறங்கி இந்த ஆத்ம தத்துவங்களை தோற்ற முறையிலே நமக்கு விரிவித்தார். அதுதான் இப்ப நான் இவ்வளவு நானே நாங்க படிச்சது தோற்ற முறையிலே விரிவித்தார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், நூல் இந்த மனவாசகம் கடந்த தேவனால் அப்படி பண்ணவில்லை, ஒடுக்க முறையிலே தான் சொல்ல தொடங்குகிறார் என்று சொல்லி கீழிருந்து தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து சொல்ல தொடங்குகிற முறைமை தான் அவர் சொல்லுகிற முறைமை என்று சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே நுழைய நம்மை அழைக்கிறார். முதலில் எடுத்துக்கொண்டு விளக்கப் போகிறார் ஆசிரியர். இப்போ அவருடைய அடுத்த பாடு ஐம்பூதங்களின் வடிவம் என்று பூத வடிவை பற்றி விளக்கம் பண்ணுகிறது. அந்த பாடலுக்குள்ளே நுழைவு.
2: பாடல் 4. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் மறுகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
1: பஞ்சபூதங்களினாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. இந்த 5 பூதங்களினுடைய விவரங்கள் சொல்ல போகிறார். எங்களுக்கு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கின்ற 5 பூதங்களும் தான் தன்மாத்திரையினுடைய விரிவாக இருக்கிறவை. அவற்றினுடைய விளக்கங்கள் சொல்ல தொடங்குகிறார் நூலாசிரியர். இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த 5 பூதங்களுடைய அணு வடிவங்களை குறிக்கிறார். நினைத்து பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் அணு வடிவங்களை ஆராய்ந்து பண்ணி அதனுடைய வடிவமுதலாக காண முயன்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுவோம். இந்த ஐந்து பூதங்களுக்குமான அணு வடிவங்களை சொல்வதுதான் இந்த பாடல். நீங்கள் தொடர்ந்து படி.
2: பதவுரை. பூமி, மண், நாற்கோணம், நாற்கோண வடிவு உடையது. புனல், நீர், மதியின் பாதி நண்ணும் பாதியாய் உள்ள சந்திரனை போல அரைவட்ட வடிவினதாய் இருக்கும். அனல், நெருப்பு, முக்கோணம் ஏற்கும், முக்கோண வடிவை பொருந்தும். எப்போதும் ஆர்க்கும் கால், எப்போதும் இயங்கி ஓசை செய்யும் காற்று. அறுகோணம், அறுகோண வடிவினதாகும். ஆகாயம், வான், வட்டம், வட்ட வடிவாய் இருப்பது. ஆன்மா உருகாயம், உயிர் வினைக்கு ஈடாக பொருந்துகின்ற தூல சரீரம். இவற்றால், இப்பூதங்களின் பரிணாமத்தால் உற்று ஆம் ஏற்பட்டு உயிருக்கு அமைந்ததாகும்.
1: அதாவது ஒவ்வொரு பூதங்களினுடைய அணுவடிவத்தை விளங்கப்படுத்துகிறார். மண்ணினுடைய அணுவடிவம் நாற்கோணம், நீரினுடைய வடிவம் பிறைச்சந்திரன் வடிவம், பாதி பிறைச்சந்திரன் வடிவம். நெருப்பினுடைய அணுவடிவம் முக்கோணம், காற்றினுடைய வடிவம் அறுகோணம், அதுபோல ஆகாயத்தினுடைய அணுவடிவம் வட்ட வடிவம் என்று இந்த ஐந்து வடிவங்களையும் பிரித்து சொல்கிறார்கள். இது இது இது என்னென்றால் அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலேயே கண்டு சொல்வது. எப்படி கண்டார்கள், எது கண்டார்கள் என்ற வழிமுறைகள் இன்றைக்கு போல அதிலே சொல்லப்படாது. அவர்கள் ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலே கண்ட அணிவடிவங்களை இங்கே வகைப்படுத்துகிறார்கள். நான் இதை படிக்கிற பொழுது சும்மா என்னுடைய கற்பனைக்கு நினைத்து பார்ப்பேன், அது எந்த அளவு தூரம் சரி என்று இல்லை. இந்த அணிவடிவங்களுக்கும் இந்த பூதங்களுக்கும் தொடர்பு இருக்குமாற் போல எனக்கு தெரியும். பாருங்கள், பூமிக்கு நாற்கோணம் என்றால் சதுர வடிவம், பூமியினுடைய அணுவடிவம் சதுரம். சதுரங்கள் தான் ஒன்றையொன்றி பொருந்தி ஒரு தோற்றமாக, நிலம் போன்று ஒரு தோற்றமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியும் தான், இந்த பிளாக்ஸை அடிக்கிற பொழுது ஒரு ஒரு பரவல் வரும். இது சும்மா ஒரு கற்பனையான ஊகம் தான். இதுக்கு சட்டமாக என்னிடம் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சதுர அணுக்கள் சேருகிற பொழுது நிலம் போன்ற ஒரு ஒரு தளம் உருவாவதற்கு வாய்ப்பு. அடுத்தது, நீர் என்பது அலைகளாக அசைகிறது, ஒன்றிலே ஒன்று அலைகளாக அசைவதற்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த அரை புற வடிவம் என்பது அந்த நீர் என்கின்ற அந்த இப்படி உங்களுக்கு தெரியும்தானே, தண்ணீர் என்றால் ஒரு அலைகளாக அசைகிற தன்மைக்கான அணுவடிவம் பொருந்துகிறது போல தெரிகிறது. அடுத்தது, அக்கினி மேல் நோக்கி எழும்புவது, அதற்கு எங்களுக்கு முக்கோண வடிவம் அது மிக பொருத்தமாக இருக்கிறதாகவே படுகிறது. முக்கோண வடிவம் தான் அக்கினியினுடைய வடிவம் என்கிறார்கள். அடுத்தது, காற்றுக்கு அறுகோணம், அது இயங்கிக் கொண்டே இருப்பது, ஒன்றை ஒன்று முட்டை முட்டை சுத்தி கொண்டே இருக்கும், அறுகோணம் பொருந்துகிறது. ஆகாயம் மொத்தமாக உள்வாங்கி நிற்கிறது, உலகத்தை உள்வாங்கி நிற்கிறது என்றபடியால் வட்ட அணு என்பது பொருத்தம் போல எனக்கு தெரிகிறது. இது நான் படிக்கிற பொழுது ஊகித்துக் கொண்டு படிப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்திலே என்னை கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மேலே போய் சிந்திக்க முடிந்தால் அது எனக்கும் சொல்ல சொன்னால் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுதான். இனி அவருடைய பொழிப்புரைக்குள்ளே நுழைகிறோம்.
2: பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கிறதும்
1: ஒரு நூலை படிக்கிற பொழுது முதல் நூலாசிரியர் சொல்வதை கேட்க வேணும். பிறகு நமக்கென்றும் கடவுளும் ஒருவருக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அது அந்த புத்தி என்ன சக்தி என்பது கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு சில எண்ணங்கள் வந்தால் அதையும் நாம் தொகுத்து பார்க்கறதிலே தப்பில்லை. ஆனால் அந்த தொகுப்பிலே பிடிவாதம் பிடிக்க கூடாது. நான் சொன்னதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிக்க போனோமோ அது சிக்கலாக போய்விடும். இப்படியும் இருக்கலாம் என்று சிந்திப்பதிலே தவறில்லை. ஆகவே உங்கள் கற்பனைக்கு வரக்கூடிய சிந்தனைகளையும் இதிலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக இதை சொன்னேன். படி.
2: பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கும், நீர் பாதிமதி போல அரைவட்ட வடிவாய் இருக்கும், நெருப்பு முக்கோண வடிவாய் இருக்கும், காற்று அறுகோண வடிவாய் இருக்கும், வான் வட்ட வடிவாய் இருக்கும், உயிர் பெறுகின்ற உடம்பு இப்பூதங்களின் சேர்க்கையால் ஆனது.
1: சொல்ல வந்த விஷயம் இதுதான். உயிருக்கு தனு கரண புவன போகம் ஒன்றையும் இந்த பிரகிருதி மாயைதான் வழங்குகிறது. அதிலே இந்த தனு என்கின்ற இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்படுகிறது. அதை சொல்ல வருகிற பொழுது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
2: விளக்கம். நிலம் முதலிய ஐம்பூதங்கள் வடமொழியில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனப்படும். இவற்றுக்குரிய வடிவங்கள் மேற்கூறியவாறு ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. நமக்கு கிடைத்துள்ள பரு உடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டத்தால் அமைந்தது. உடம்பிலுள்ள எண்பு, தசை, மயிர், தோல், நரம்பு என்பவை பிருத்திவியின் கூறுகளாம்.
1: தாத்விகங்களிலே இதை சொன்னார்.
2: சிறுநீர், குருதி, வியர்வை முதலியவை அப்புவின் கூறுகள். பசித்தி, உடம்பில் வெப்பம் முதலியவை தேயுவின் கூறுகள். பிராணவாயு முதலியவை வாயுவின் கூறுகள். பத்து வகையான நாடிகள் ஆகாயத்தின் கூறுகளாகும். நமக்கு புலப்படுகின்ற நிலம், நீர் முதலியவை தத்துவங்கள் அல்ல, இவை காரிய பொருள்கள். இவற்றிற்கு காரணமான பஞ்சபூத தத்துவங்களுக்கே இங்கு வடிவம் முதலியவை கூறப்படுகின்றன.
1: இது இந்த நூலாசிரியருடைய கருத்து.
2: இந்த பாட்டு முடியுதுங்கய்யா இங்க.
1: சரி சரி. அதாவது பூத பஞ்சபூதம், உடம்புக்கு காரணமான பஞ்சபூதம், இந்த பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் இந்த பாடலிலே சொல்லப்பட்டது இவ்வளவுதான்.
2: பாடல் ஐந்து. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார் எழுத்து லா
1: என்பார் என்பார்
2: என்பார்
1: பாட்டுங்க
2: என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
1: அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், பூதங்களுடைய அணிவடிவு சொன்னார்கள், இனி பூதங்களுடைய நிறம் சொல்லுகிறார்கள், கலர். அதுவும் சொல்லி இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த அது இந்த பீஜ மந்திரத்தினுடைய அந்த பீஜ மந்திரமாக இருக்கக்கூடிய அச்சரங்களினுடைய அச்சரங்களையும் தொகுத்து இந்த பாடலில் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நீங்கள் வாசியுங்கள், நான் சொல்றேன்.
2: பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வான் தூமம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பதவுரை. பார் பொன், மண் பொன்னிறமுடையது. புனல் வெண்மை, நீர் வெண்ணிறமுடையது. பொங்கும் மணல் சிவப்பு, ஓங்கி எழும் நெருப்பு செந்நிறமுடையது. வன்கால் கருமை, வலிமை பொருந்திய காற்று கருநிறம் உடையது. வளர்வான் தூமம், பறந்து விரிந்த ஆகாயம் புகை நிறம் உடையது என்பார். இவ்வாறு ஐம்பூதங்களின் நிறங்களை யோக காட்சியால் கண்டுணர்ந்தார் கூறுவர். பார் ஆதிக்கு, மண் முதலிய இப்பூதங்களுக்கு உரிய எழுத்து, அவைகளை உடன் நின்று தொழிற்படுத்தும் வித்து எழுத்துக்கள், அதாவது பீஜாட்சரங்கள். லா வா ரா யா ஆ முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். அது அவ்வெழுத்து, அதாவது அப்பூதங்களில் என்றும் எப்பொழுதும் அழுத்தமதாய் நிற்கும், அழுந்தி நிற்கும். பொழிப்புரை. மண் பொன்னிறமுடையது, நீர் வெண்ணிறமுடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறமுடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் அதாவது வித்து. ஹ என்னும் வித்தெழுத்து செய்யுளில் அ என குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். ஐயா இங்க ஒலிகள் போட்டிருக்காங்க, பெரியாளா போட்டிருக்காங்க, அது தவறுன்னு
1: நினைக்கிறேங்க ஐயா. தவறு.
2: எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருள்களுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக துழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலைக்கும் கொண்டு நின்று பிறவற்றை தொழிற்படுத்தும் என்பது. மூல ஒளிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன. அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒளிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: அடியார் பெருமக்களே, நாம் நேற்றைய தினம் இந்த சிவஞான பாடியத்தினுடைய சிறப்பு பாயிரத்தை சிந்தித்தோம். இந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த சிவஞான போதம் என்பது பண்டு சூத்திரங்களினாலே அந்த 12 ஆதித்தர் போல நம்முடைய அகையிருளை நீக்கி நமக்கு ஆன்மா பிரமா பரமான்மாவை பற்றிய பொது அறிவையும் அதாவது ஆராய்ச்சி அறிவையும் அதன் பின்னால் உண்மை அறிவையும் தரவல்லது, அனுபவ அறிவையும் தரவல்லது இந்த நூல் என்று நூலின் பெருமை கூறினார். அதன் பின்னாலே நூல் ஆசிரியரை சொல்லும் பொழுது அவர் ஞானிகளுள் தலைமையான கடத்தற்கரிய இந்த பிறவியை கடந்த அந்த ஞானிகளும் இந்த மெய்யாருடைய திருவடிகளை சூடிக்கொள்வர். எனவே அந்த ஞானிகளுக்குள் இவர் தலைமையானவர் என்று அந்த மெய்கண்டாருடைய பெருமையை நமக்கு உணர்த்தினார். நூல் ஆசிரியமை கூறப்பட்டது. அதன் பின்னாலே மங்கள வாழ்த்து. இந்த மங்கள வாழ்த்து என்பது இதுக்கு காப்பு செயல் போல் அமைந்த ஒன்று. இந்த வாழ்த்து என்பது மங்கள வாழ்த்துல 3 வகை இருக்கு. வாழ்த்து, வண வரும்பொருள் உரைத்தல் என்று. இதில் இது வரும்பொருள் உரைத்தல் எனும் வகையை சார்ந்தது. இதில் கல்லால் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று இந்த மங்கள வாழ்த்தை அமைத்தார். இந்த மங்கள வாழ்த்தில் எத்தனை செய்தி இருக்கிறது அப்படின்னா 2 வாக்கியங்கள், 2 வினை முடிவுகள் இருக்கிறது. ஒன்று, கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து நமக்கு அருள் புரிபவர் என்பது ஒன்று. என்ன அருள் புரிகிறாரு? மலைவை நீக்குகிறார். மலைவை நீக்குகிற அந்த அருளை உடையவர் என்பது முதல்ல சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது, அவர் அருளி செய்த பொல்லாப்பிள்ளையாருடைய திருவடிகளை நல்லார் புனைவர் என்பது. இது இரண்டாவது செய்தி. இப்படி இந்த மங்கள வாழ்த்தில நான்கு அடிகள் கொண்ட இந்த மங்கள வாழ்த்தில இரண்டு வினை முடிவுகள் கூறப்படவே இந்த நூல் இரண்டு அதிகாரங்களை உடையது என்பதை உணர்த்துகிறார். இரண்டு அதிகாரங்களை உடையது என்பதை இந்த இரண்டு வினை முடிவுகளா நமக்கு உணர்த்து. அதனுடைய முற்பகுதி நமக்கு ஐயங்களை தீர்த்தல் என்பது முதல் பகுதி, பின்பகுதி பயனாகிய திருவடியை சூடிக்கொள்ளுதல், அது பயன் விளங்குதா? எனவே இது இருக்கிறது பொது, பின்னால் இருக்கிறது சிறப்பு என்றாகிறது. ஆக இந்த நூலு இரண்டு அதிகாரங்களை உடையது, அது முற்பகுதி அதிகாரம், பிற்பகுதி சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம் என்ற செய்தியை இங்கே சொல்லி, அதன் பின்னாலே கல்று அந்த கல்லால் என்பது என்ன? ஆமா, ஆலமரம். அது எங்கே இருந்தது? எனவே அது தேவதரு அருள் விருட்சம். அது எதை குறிக்கிறது? அருள் விருட்சம். எனவே அந்த அருளின் கீழிருந்து அருளை தலைப்பட்டு என்ன என்று அங்க இடம் கூறவே கல்லால் நிழல் என்று இடத்தை கூறவே அது இருப்பை கூறுகின்ற பிரமாண இயலாயிற்று. முப்பருளினுடைய இருப்பை சொல்லக்கூடிய பிரமாண இயல் என்றாயிற்று. அடுத்த ஆப்பில் அங்கே இருந்து என்ன செய்கிறாரு? மலைவை நீக்குகிறார். மலைவில்லார், மலைவில்லார் அருளிய. எனவே அங்கிருந்து அந்த மரத்தின் கீழிருந்து அது இந்த சனகாதிகர்களுக்கு அந்த மலைவை நீக்கியமையை உணர்த்தினார். அதை உணர்த்தவே, மலைவை நீக்குதலை உணர்த்தவே அந்த கல்லால மரத்தின் கீழிருப்பவனுடைய இலக்கணத்தை கூறியராயிற்று. இலக்கணம் தானே மலைவின், எனவே அது இலக்கண இயல். இரண்டாவது பகுதி என்னது? இலக்கண இயல் என்பதை குறிக்கிறது. அப்புறம் மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, பொல்லார் இணை மலர், பொல்லார் இணை மலர் என்று பொல்லார் இணை மலர். எனவே அந்த இணை மலருக்கே ஏகப்பட்ட விளக்கம் இருக்கு, அதெல்லாம் நாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முனிவர் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். இந்த இணை மலர் எனவே அது எப்படிப்பட்ட திருவடியை குறிக்கிறது? அது அந்த திருவடி எப்படிப்பட்டது? இணை, எது இணைந்திருக்கிறது? ஞானமும் கிரியையும் ஒன்றிலொன்று பிரிக்க துவந்துவம் என்பார். இரண்டும் துவந்துவம், அதாவது நம்முடைய கிரியையிலெல்லாம் நம்முடைய ஞானம் கலந்துதான் இருக்கும். கிரியை ஞானமும் பிரிக்க முடியாத ஒன்று, எது போல அம்மையப்பர் போல விளங்குதா? அதனால இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று தெய்வப்புலவர் சொல்லுவார். அதில் பிறவியை கடல் ஏகதேச உருவமாக சொல்லுவார். சொன்னவர் யார் நீந்துவார்? ரெண்டு பேர், ஒருவன் நீந்தியவர் நீந்தாதார், கடந்தவர் கடவாதார், ரெண்டு பேர் இருக்காங்க. யார் கடந்தவர்? இறைவன் அடியாகிய புனையை பெற்றவர் நீந்துவர், பெறாதவர் நீந்தார் என்று அங்கே அந்த அடியை என்ன சொன்னாரு? புனை அடியது. எனவே பிறவியை கடல், எனவே அதை கடக்க செய்கின்ற தெப்பம் எது? பெருமானுடைய திருவடி இல்லையா? அதனால அது என்னது? அது சாதனம். அது எது? சாதனம். எதற்கு? வீடு பேர் அடைவதற்கு, கரை ஏறுவதற்கு, முக்தி கரை ஏறுவதற்கு சாதனம் எது? திருவடி. எனவே இங்கே பொல்லார் இணைமலர் எனவே அது எதை குறிக்கிறது? சாதனத்தை குறிக்கிறது. அது சாதனை இயலாகிறது, விளங்குதா? அப்புறம் நான்காவது நல்லார் புனைவர் ஏ, நல்லார் புனைவர் ஏ என்றார். இங்கே அந்த திருவடியை நல்லார்கள், நல்லார் யாரு? கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள். யாரு? கேட்டு. எதை கேட்டு? உபதேசம் கேட்டு. கேட்டு கேட்ட பின்னாலே சிந்தித்து தெளிந்தவர், அவர்தான் நல்லார். எனவே அந்த நல்லார் புனைவர். எதை புனைவர்? திருவடியை, இந்த அருள் புரிந்த திருவடியை. ஏன்னா அதான் குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே சொல்றாரல்ல, அவருடைய குஞ்சியிலே பூர்த்தது அப்பூதி. அந்த அப்பூடினுடைய சிரசிலே எது பூத்தது? நம்முடைய பூசையில நாம பூசிக்கின்ற அந்த மலர்கள் இருக்கா இல்லையா, அந்த மலர்களை பெருமானுக்கு சூடி பூசனை முடிந்து அந்த நிர்மாலிய நமக்கு பிரசாதம், அதை சூடிக்கொள்கிறோம் தலையில. ஆனால் அப்பூதிக்கோ அவருடைய திருவடியே அங்கே அவருடைய சிரசிலே பூவாய் நின்றது என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இப்போ இதை சூடிக்கொண்டவர் எதை சூடிக்கொண்டார்? இந்த மலர் போன்ற திருவடியை சூடிக்கொண்டார். யாரு? அவன்தான் நல்லவங்க, நல்லார் புனைவரே. புனைதல் என்பது பயன், எனவே அது பயன் இயலாயிற்று. எனவே இந்த மங்கள வாழ்த்துல நமக்கு ரெண்டு வினைமுடிவுகள் இருப்பது பற்றி, அது இரண்டு அதிகாரமாயிருக்கிறது இந்த நூல் என்ற செய்தியை சொன்னார். அந்த நான்கு அடிகளிலே இடத்தை சொல்லி இருப்பை சொல்கின்ற பிரமாண இயலை குறிப்பதாகவும், இலக்கணம் இல்லையா, மலவி தீர்த்தல் என்ற இலக்கணம் சொல்லவே அது இலக்கணையை குறிக்கக்கூடிய செய்தியாகவும், அப்புறம் மூணாவது இணை மலர் என்று அடியை கூறவே அது சாதனமாகவும், சூடிக்கொள்ளுதல் ஆகிய பயனை கூறவே அது பயனிலையும் குறித்து இது நான்கு இயலை உடையது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதன் பின்னால ஒவ்வொரு அடியிலும் மூன்று மூன்று சொற்களை அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் மூன்று மூன்று சொற்களை அமைத்திருக்கிறார். முதல் அடியை பார்த்தோம்னா கல்லால், கல் கல்லால், கல் ஆல் நிழல், கல் ஆல் நிழல் என்று அந்த மூன்று சொற்கள், அது மூன்று சூத்திரங்களால் ஆயது, இது பிரமாண இயல் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா. மலைவு இல்லார் அருளிய என்ற இந்த மூன்று சொற்கள் நமக்கு இலக்கண இயல், அது மூன்று சூத்திரங்களால் ஆனதை குறிக்கிறது இல்லையா. பொல்லார் இணை மலர் என்ற இந்த மூன்று சொற்கள் சாதன இயலை குறிக்கிறது. நல்லார் புனைவர் ஏ, நல்லார் புனைவர் ஏ என்ற இந்த மூன்றும் நமக்கு எதை குறிக்கிறது? பயனிலை. எனவே இந்த நூலினுடைய அமைப்பை பூரா இது கூறியதாக அமைகிறது. விளங்குதா? எனவே இவ்வாறு நமக்கு இந்த மங்கள வாழ்த்தை சொல்லி அதன் பின்னாலே அவையடக்கத்துக்கு செல்கிறார். அவையடக்கம் என்பது என்ன? ஒரு நூலை அரங்கேற்றும் பொழுது அந்த அவையிலே இருக்கக்கூடிய புலவர்களுக்கு அடங்கி தன்னுடைய நூலை அரங்கேற்றுவது. இங்கே இவர் இந்த அவையடக்கத்தை எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், நல்லோர் அவைக்கு அடங்குகிறார், புல்லோர் அவைக்கு அவையை அடக்குகிறார். இது இந்த முறையிலே இவர் மெய்கண்டார் அமைக்கிறார். இவருக்கு இவருடைய மாணவருக்கு மாணவர், இவருடைய மாணவருடைய மாணவராகிய உமாபதி சிவம் சிவபிரகாசத்தில் ஒரு அவையடக்கம் வைப்பார். அதில் அந்த அவையில் உள்ளோரை அடக்குவார். அவையில் உள்ளோரை மூன்று கேட்டகரியாக பிரிச்சிடுவார். அது மாதிரி இவர் இங்கே நல்லோர் அவைக்கு அடங்குகிறார், புல்லோர் அவையை அடக்குகிறார். அப்படி சொல்வதனால இங்கே இந்த அவையடக்கத்தில் சைவ சித்தாந்திகளுடைய மேன்மையையும் மற்ற புறச்சமிகளுடைய இழிவையும் நமக்கு உணர்த்துகிறார். அப்போது இந்த தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எமைகளார், தம்மை உணர்ந்து, தம்மை உணர்ந்துனா ஆன்மாக்கடை, நாம் யாருன்னு தெரிஞ்சு நம்மை உடைய தலைவனை உணர்ந்தவர், சிவத்தை உணர்ந்தவர். எனவே நாம் யார் என்பதையும் நம்முடைய தலைவன் யார் என்பதையும் உணர்ந்தவர், எம்மை உடைமையால் எம்மை இகழார். எனவே அப்படி ரெண்டையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள், தன்னையும் தலைவனையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவர் சிவன் அடியார்கள். அந்த அவர் அந்த அடியாருக்கு இவர் அடியார். யார் அடியார்? இந்த மெய்கண்டார் அடியார். நான் அடியவருக்கு அடியவன் என்கிறார். எனவே அவருடைய உடைமை பொருள் ஆகிறேன் என்கிறார். அந்த அடியவருடைய உடைமை பொருள். எனவே ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய இருக்கிற பொருள் எவ்வளவு கீழ்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் வளர்த்ததோ நச்சு மரமாயினும் கொலார் சொல்கிறாரா இல்லையா? அதுபோல இங்கே என்னிடத்தில் குற்றம் இருந்தாலும் இந்த அடியவர்களுடைய பொருளாக நான் இருப்பது பற்றி என்னை அவர்கள் இகழமாட்டார்கள், என்னை அவர்கள் இகழமாட்டார்கள், என்னை இகழார் எனவே என்னுடைய நூலையும் இகழமாட்டார்கள் என்று அந்த நல்லோருக்கு அடங்குகிறார். விளங்குதா? எனவே இவர் வந்து அருள் பயமாய் நின்று இந்த நூலை செய்திருந்தாலும் அவர் எப்படி சொல்றாரு, ஞானிகளுக்கு அடியவருக்கு நான் அடியவன் என்ற ஒழுக்கத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் இந்த புல்லூர் யார் என்பதை சொல்லும் பொழுது தம்மை உணரார், தம்மை உணரார். இப்போ தம்மை உணரார் அது நமக்கு மூன்றாம் நூறுப்பா நான்காம் நூறுப்பா அவளெல்லாம் வருது. தம்மை உணரார், உயிர்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. உயிர்னா எதுனா உடம்பு தாங்க இல்லையா? ஞான கருவிகள் பொறிகள்ங்கிறான், அந்த கரணம்ங்கிறான், சூக்கும சரீரம்ங்கிறான், மூச்சு காற்றுங்கிறான், அப்புறம் இப்படி எத்தனையோ சொல்கிறாங்க. இவரெல்லாம் யார்? தம்மை உணராதார், தம்மை உணராதார். எனவே தம்மை உணரார், தம்மையே உணரார் என்றால் தலைவனை எங்கே உணர்வாங்க? தம்மையே உணரார், எனவே தலைவனை உணரவே மாட்டார். என்ன, தலைவனை நோக்க இவர்கள் பருமையானவர்கள் ஆன்மா, இவனையே அறியாதவன், இவரின் நுட்பமான இறைவனை எங்கே அறிவான், அறியவே மாட்டான். எனவே அப்போ தன்னை உணராதவர் யாரு அப்படின்னா, தன்னை உணராதவன் அவன் யாரு? அவன் குருடங்கிறார். அவன் யாரு? குருடன். எனவே இப்போ நமக்கு திருவள்ளுவன் சொல்றார், தன்னைத்தான் காதலனாயின், தன்னைத்தான் காதலனாயின் எனத்தொன்றும் துன்னர்க்க தீவினைப்பாள்கிறார். அப்போ தன்னை நேசித்தல் என்ன? உங்களை பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கும்னா பிடிக்கும்னா என்ன? தன்னை விரும்புதலாவது, தன்னை விரும்புதல்னா கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கிட்டு மணிக்கணக்கா? அது இல்லை. இங்கே தன்னை விரும்புதல் என்பது என்னது? தன்னுடைய நன்மையை விரும்புதலே தன்னை விரும்புதலாம், தன்னுடைய நன்மையை விரும்புதல். எனவே இங்கே தம்மை உணராற என்ன சொல்கிறாரு? குருடு, குருடு. இந்த குருடர்கள் அதான் நிறைய பேர் இருக்கானே, இருக்கானா இல்லையா? எனவே அவங்க ஒன்றா கூடிக்கிட்டு, இந்த குருடர்கள் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு முடிவு, என்ன முடிவு எடுத்தாங்க? நாம் நம்ம திறமையை காட்டிட வேண்டியதாம்னு. என்ன திறமை? ஒரு யானை பார்த்து இது யானையினுடைய இலக்கணத்தை சொல்லிட வேண்டிதான் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி, அந்த யானையை இவங்க குருடுங்கிறதுனால பார்க்க முடியாது. அவர்கள் எப்படி பார்த்தாங்க? தடவி, தை வந்து தடவி. எனவே அப்படி தடவி பார்த்தவர்கள் அந்த யானையினுடைய ஒரு ஏகதேச பகுதியையே, ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருத்த தடவி பார்த்தான். தடவி பார்த்து என்ன சொன்னான்? வாழை தடவி பார்த்தவன் யானைன்னா அது கயிறு மாதிரி இருக்கும்னா, அதனுடைய காலை தடவி பார்த்தவன் யானைன்னா தூண் மாதிரி இருக்கும்னா, வயிற்ற தடவி பார்த்தவன் பாறை மாதிரி இருக்கும்னா இல்லையா, செவியை தடவி பார்த்தவன் முரம்போல் என்று. இப்படி ஒரு பொருளினுடைய ஏகதேசத்தையே இல்லையா, எனவே அந்த யானை போல இருப்பது நம் கடவுளும் அவரால் சொல்லப்பட்ட வேத ஆகமங்களும். அதில் ஒரு ஒரு பகுதியை படிச்சுக்கிட்டு இதுதான் கடவுள், இதுதான் முக்திக்கு வழிகாட்டுவதுன்னு சொல்லி ஒவ்வொரு சமயங்கள் அப்படித்தானே வந்திருக்கு. ஒவ்வொரு சமயமும் குருடர் கண்டுபிடித்தது. அதெல்லாம் யார் கண்டுபிடித்தது? அது கண்டுபிடிச்சது பெருசு இல்லை. அவர்கள் அவ்வாறு தடவி அந்த பொருள் முடிவு செய்து ஒருவருக்கு ஒருவர் இகழி, அப்ப கண்டுபிடிச்சாச்சா எல்லாரும் வாங்கப்பா யானைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, யானைன்னா கயிறு மாதிரி தான் ஏன் இருக்குங்க அவன், அவன் இல்லை இல்லை அது முறம் போல, அது நீ சொல்றது பொய்யுங்க, விளங்குதா? எனவே தமக்குள்ளே வேறுபட்டு புனராமை, தமிழ் புனராமை. ஏன்னா அவர்கள் கண்டது பொய்ப்பொருள் இல்லையா, பொய் பொருள். அதுவும் எப்படி பார்த்தாங்க, தைவந்து தடவி. எனவே இந்த ஞான பொருளை எல்லாம், ஞான பொருள்களை ஆராய்ச்சி இருக்க, ஞான நூல் ஆராய்ச்சி, அது நம்ம இந்த பாச அறிவுக்கு முழுமையாக எட்டாது என்பது. பாச அறிவுக்கு முழுமையாக அது குருடர் தடவி பார்த்தது போல தான் இந்த ஆராய்ச்சி. அப்போ உண்மை பொருளை உணர வேண்டுமானால் இது அனுபவமாய் உணரணும், கண்டு. அது பின்னால் சொல்ல போகிறாரு, அதை கண்டவன் தான் அறிந்தவன். தடவி பார்த்த ஆராய்ச்சி இருக்கே அதெல்லாம் தவறாக தான் இருக்கும், விளங்குதா? எனவே தை வந்து தமிழ் புணராது ஒருவருக்கொருவர் எகலி சண்டை போட்டுருக்காங்க. அப்போது கண் தெரிந்த ஒருவன் வந்து பார்த்து என்னையா சண்டை போடுதீங்கன்னு கேட்டால் சொல்கிறான். அவன் பார்த்து யானையை பார்த்து இது அல்ல நீ கண்டது வால் இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து யானைனா இப்படி இருக்கும்னு முழு உருவத்தை கண்டு சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான், கண்டு சொல்கிறான். இவர்கள் தடவி ஆராய்ந்து சொன்னனர், தடவி ஆராய்ந்து கூறினர். அப்போ அவங்க சொல்றது பொய்யாவதுக்கு என்ன காரணம், தடபுதலும் கண் தெரியாமை ஊனமும், ஊனமும் அந்த ஆராய்ச்சியும். எனவே ஊன அறிவோடு செய்கின்ற இந்த ஆராய்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும், தவறான முடிவுகளாக தான் இருக்கும் என்று அந்த பிற சமயங்களை சொல்றாரு. இப்போ நம்முடைய சிவபெருமானால் சொல்லப்பட்டது ஞான வடிவான அவன் சொன்னது இருக்கே, அது எது, அது உண்மை பொருளை சொல்வது. நம்முடைய ஞானிகள் சொல்வது அந்த இறைவனை கண்டு, சிவஞானத்தால கண்டு அனுபவமாய் கண்டு சொன்னார்கள். யார் போல, இந்த யானையை கண்டு ஒருத்தன் சொன்னானா இல்லையா, யானைனா இப்படி இருக்கும்னு அவன் கண்டு சொன்னவன். கண்டு என்பது என்னது நாம இதில் பார்த்தோமா இல்லையா, கண்டு என்பது அனுபவம், நாடி என்பது ஆராய்ச்சி. எனவே இங்க அனுபவத்தால் கண்டு சொல்லவன் அவனை என்ன செய்கிறாங்க இவங்க, இந்த குருடர்கள் எல்லாம் கூடினவங்க இந்த கண்டு சொல்பவனை இகழ்வார்கள், இகழ்வார்கள், விளங்குதா? அப்போ அவருடைய அந்த இகழ் மொழிகள் இருக்கே, அது தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தமிழ் புணராமை கேளாம் புறன். எனவே அவருடைய அந்த இகழ் மொழிகளை அகத்து கொள்ளற்க புறத்து தழுக, அகத்து கொள்ளற்க புறத்து தள்ளுக, அந்த சிந்தனையே வேண்டாம் அதை தள்ளுங்கிறார் இல்லையா. அதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறார் அவர், இங்கே இவர் முன்னால் வச்சு எல்லாம் ஜரிதாம்பான், அந்த குருடர்கள்லாம் என்ன செய்வாங்க, இவ முன்னால் தலையாட்டிட்டு அங்கே போய் பாரு என்ன சொல்லுதான் பாரு, நாம் பார்த்து தடவி பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இவன் வந்து இப்படிங்க அப்படின்னு புறத்து சென்று இகழ்வார்கள். அவருடைய புறமொழிகளை தள்ளுக என்று இரண்டு விதமாக சொல்கிறார், விளங்குதா? எனவே இதில் புறச்சமைகளுடைய இழிவையும் சித்தாந்த செய்வருடைய மேன்மையையும் இந்த அவையடக்கத்திலே கூறுவதாக அமைக்கிறார் இல்லையா.
5: ஓம் நமசிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நமசிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் இரண்டு. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

அவரவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காஞ்சிபுரி அம்பாள் ஒருமுறை சுவாமி விண்ணையப்பருடைய பொன்னார் திருவுளியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு 14 சித்தாந்த சாஸ்திரங்களிலே 8 சாஸ்திர நூலை தந்தருடைய கொட்டமங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவுளியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து ஞானசாஸ்திர நூலிலே கொடிக்கவியினை சிந்திருக்கின்ற ஒரு பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம்.

சித்தாந்த சாஸ்திர நூல் என்பது அங்கே வெளிப்பட்டு உலகிலே இருக்கின்ற பரவி இருக்கின்ற நம்முடைய சைவ சமயத்திற்கு இந்த தென் தமிழகம் ராஜதானியாக திகழும். எனவே சாஸ்திர நூலிலே அங்கே பாண்டித்துவம் பெற்று சைவத்தை ஆளக்கூடிய இந்த தென்தமிழ் நாடுதான் சைவத்திற்கு சிகரமாக திகழும். ஆகையினாலே தான் நிவாசக பெருந்தகையும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று குறிப்பிட்டார். நம்முடைய சாஸ்திர நூலை சொல்லுகின்ற பொழுது மெய்கண்ட சாஸ்திரம் என்பார்கள். மெய்கண்ட என்றால் நம்முடைய சமயத்தின் உள்ளே உட்பிரிவுகள் நிறைய இருக்கின்றது. நம்முடைய சைவ சமயத்திற்கு உள்ளே அது என்ன என்பதை நாம் பின்னே பார்ப்போம். அந்த பிற சமயங்களிலே, அகச்சமயங்களிலே, புறச்சமயங்களிலே சொல்லக்கூடிய கொள்கைகளிலே இருக்கின்ற பொய்யை சுட்டிக்காட்டி மெய்யை காட்டியது நம்முடைய சைவ சித்தாந்தம். பொய்காட்டி மெய் உணர்த்திய என்று சொல்லப்படும். அதனாலே தான் அந்த மெய்யினை உறவோர்க்கு காட்டுகின்ற காரணத்தினாலே இதற்கு மெய்கண்ட சாஸ்திரம் என்று பெயர். சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவு. ஒவ்வொரு சமயத்தவரும் தத்தம் கொள்கைகளை கூறி சொல்லி அவர்களுக்குள்ளே முரண்பட்டார்கள். அப்படி முரண்படுகின்ற அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கருத்து போலி பயனற்றது என்று சுட்டிக்காட்டி ஒரு முடிவினை சொன்னது, ஒரு அந்தமாக சொன்னது, முடிந்த முடிவாக சொல்லியது நம்முடைய சைவ சமயம்தான். அதனால சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. இரண்டாவது சித்த அந்தம் என்றால் நம்முடைய சித்தத்தை சிவன் மேல் அந்தமாக வைப்பது. இந்த சாஸ்திர நூலை முறையாக பயின்றவருடைய சித்தம் சிவன் மேல் பதியும். அவர்கள் எமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் என்ற ஒரு தன்மையை பெறுவார்கள். இந்த சாஸ்திரம் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் என்று இரு சொல்லாக பிரியும். சாஸ் என்றால் அருள் வயப்படுவது, ஸ்திரம் என்றால் காப்பது, மந்திரம் சாஸ்திரம் என்று வரும். திறம் என்றால் காப்பது, மந்திரம் என்றால் நினைப்பவனை காப்பது, சாஸ்திரம் என்றால் அருள்வயப்பட்டவனை காப்பது. ஏன் அருள்வயப்பட்டவனை காப்பது? அருள்வயப்பட்டவனுக்கு காப்பு தேவையா என்றால், கொடிக்கவியிலே முதல் பாடலிலே நாம் சிந்தித்தோம், இந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் கூடினாலும் கூட திருமலத்தில் குளிக்கும். அப்படி திருமலத்திலே அவன் அகப்படாமல் அவனை காத்து இறுதி வரை சிவன் திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கின்ற ஆற்றல் இந்த சாஸ்திர நூலுக்கு உண்டு. எனவே சாஸ்திரம் என்றால் அருள்வயப்பட்டவனை காத்து மெய்யிலேயே நிலைநிறுத்தும். ஆகையினாலே தான் இதற்கு சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது சாஸ்திரம் என்ற ஒரு சொல்லானது பிரமாணம் என்ற ஒரு பொருளிலும் கையாளப்படுகிறது. மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகவையிலே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். இங்கே சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்பதற்கு அவர்கள் கருத்து உண்மை என்று கூறும்படியாக சாத்திரம் பிரமாண நூலை காட்டினார்கள் என்று பொருள்படும். அதனாலே இந்த சாஸ்திர நூல் சாஸ்திரம் என்று சொல்லுக்கு பிரமாணம், அடிப்படை நூல், கொள்கை நூல் என்ற ஒரு பொருளிலும் வருகிறது. இந்த சாஸ்திர நூல்கள் ஏன் 14 இருக்கிறது? இன்னும் துணை சாஸ்திர நூல்கள் நிறைய இருக்கின்றதே. ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் சமயத்திற்குள்ள நூல் ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றோ இரண்டோ தான் இருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும் தோத்திரம், சாத்திரம், புராணம், இதிகாசம், வேதம், ஆகமம், துணை சாஸ்திர நூல் என்று இப்படியெல்லாம் விரிந்து கொண்டு செல்கிறதே என்று சில பேருக்கு ஒரு மலைவு ஏற்படும். ஆனால் அத்தனை நூல்களும் எப்படி வருகிறது என சொன்னால், ஒரு நூலிலே சொன்னதை இன்னொரு நூலானது சுருக்கி சொல்லும், விரித்து சொல்லும், அல்லது வேறு விதமாக ஒவ்வொன்றையும் சிறப்பித்து பேசும். ஒவ்வொரு செய்திகளையும் சுருக்கி அல்லது விளக்கி பேசும். சில நூல்களை இந்த நூல்கள் கற்கின்ற பொழுது என்ன ஐயப்பாடுகளெல்லாம் ஏற்படும் என்று

அது கேட்டும் பதிலை சொல்லும். இப்படிதான் அவர்கள் அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே எத்தனை பிரமாண நூல்கள் இருந்தாலும் சாஸ்திர நூல்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுவது இல்லை. இதுக்கெல்லாம் விடையாக நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்தை சொல்லிக்காட்டியிருக்கிறார். எல்லா நூல்களும் முப்பொருள் உண்மையைத்தான் பேசுகிறது. அது பேசுகின்ற விதத்திலே சுருக்கி பகுத்து தொகுத்து விரித்து கூறும். அவ்வளவுதான். அழகாக கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுவார், சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுட மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறு தொகை வான் தடை என வகுப்பர் அண்ணவே. எனவே எல்லா நூல்களும் இந்த முப்பொருள் உண்மையைத்தான் பேசுகிறது. எனவே இந்த இறை உயிர் தடை என்று சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் இருக்கிறது, பதி பசு பாசம் சொல்லக்கூடிய, ஏன் இந்த முப்பொருளை பேசுகிறது என்றால், உலகிலே இருக்கின்ற எல்லா பொருள்களும் தோன்றி நின்று அது இறுதியை அடைகிறது. ஆனால் தோற்றமும் இல்லாமல் இறுதியும் இல்லாமல் என்றைக்கும் நித்தியமாக உள்ள பொருள் இந்த முப்பொருள் தான், பதி பசு பாசம். எனவே நித்திய பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த முப்பொருள் உண்மையைத்தான் நம்முடைய நூல்கள் பேசுகிறது. ஆகையினாலே தான் உலகத்திலே இருக்கின்ற சமயவாதிகள் தத்தம் நூல்களிலே மாற்றத்தை செய்வர் அல்லது தத்தம் நூல்களை மாற்றவும் கூடுவர். ஆனால் என்றைக்கு ஒருபடித்தாக ஒரே நூலை அன்றும் இன்றும் என்றும் பிரமாண நூலாக மாற்றாது வைத்துக் கொண்டிருப்பது சைவ சமயம் ஒன்றே. ஏனெனில் நம்முடைய சமயம்தான் நித்திய பொருளை பேசுகிறது. நம்முடைய சமயத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், கருத்து திணிப்பு என்பது இல்லை. ஏனென்றால் இப்படித்தான் என்று சொல்வது இல்லை. அந்த உண்மையை நமக்கு உபதேசிக்கின்ற பொழுது நம்முடைய மனமே ஏதுமாறு அவர்கள் உபதேசம் செய்து அவர்கள் நம் மனம் ஏற்கும்படியாக உண்மையை பதிய வைத்தார்கள், பணிமுறையாக பதிய வைத்தார்கள். இந்த முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகின்ற பொழுது கருத்து திணிப்பு இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ளுமாறு அது எப்படி சொல்லப்படுகின்ற முறைமையான சொன்னால், முதலிலே நம்முடைய நூல்கள் பிரமாண நூல், பிரமாண இயல் என்று ஒன்று வைத்துக் கொள்வார்கள். இந்த மூன்று பொருளும் உள்ளதா இல்லையா என்பதை முதலில் உறுதிப்படுத்துவார்கள். பிரமாண நூல், பிரமாண இயல், இந்த மூன்று பொருளும் உள்ளது என உறுதிப்படுத்திய பின்பு நம்முடைய மனதிலே அந்த தெளிவு வந்த பின்பு அடுத்த இலக்கண இயலுக்கு செல்வார்கள். எனவே முதல்ல பிரமாண இயல், பிறகு இலக்கண இயல். இப்படி இலக்கணையில் வரைக்கும் வந்த பின்பு இவனுக்கு உண்மை நிச்சயமாக இந்த ஆன்மாவுக்கு புலப்பட்டு விடும். அதற்கு பின்பு ஒன்றாகிய இந்த சிவத்தை பலவாகிய உயிர்கள் சென்று அடைவதற்கு உள்ள சாதனங்களை சொல்வது சாதன இயல். அந்த சாதன இயலிலே நின்ற ஆன்மா சிவத்தை அடைந்து அதை அனுபவிக்கின்ற பலன்களை பற்றி விரித்து சொல்லுவதுதான் பயன் இயல். இப்படி பணிமுறையாக பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயன் இயல் என்று இப்படி பணிமுறையாகத்தான் நம்முடைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம் உலகிலேயே வெற்றி பெற்றதற்கு நல்ல யுக்தி என்று எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகும். இப்பொழுது இது வைத்தாலும் கூட இந்த யுகத்திலே ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப ஒருவர் சொன்னதை ஒருவர் சரியாக புரிவார், இன்னொருவர் வேறாக புரிவார், இன்னொருவர் மாறாகவும் புரியக்கூடும். அது ஆன்மாக்களுடைய பக்குவம். அப்படி பக்குவத்தன்மையிலே பொருள் புரிதலிலே பொருள் எடுப்பதிலே மாறுபட்டிருப்பதை வைத்து இந்த வேத சிவாகமங்கள் முதலில் சொல்லப்பட்டிருக்கின்றவர்களே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் என்று நம் சித்தாந்த சைவருக்கு புறத்தை சிலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு புறச்சமயிகள், அவர்களும் நம்மவர்கள் தான். புறத்தார்க்கும் சேரியவர்கள் உங்கள் வெல்கள் என்று சொல்லி காட்டுவார். எனவே புறத்தார் என்றால் நம்முடைய சைவ சமயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் நம்மவர்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், அவர்களுடைய கொள்கையை வைத்து அவருடைய தன்மையை வைத்து அவர்கள் அரு சமயத்தவர் என்று 6-4-24 பகுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆன்மாக்கள் எப்படி பகுக்கப்பட்டிருக்கிறது என சொன்னால், முதலிலே
இந்த ஆன்மாக்கள் எப்படி பகுக்கப்படும் என சொன்னால், நம்முடைய சமயத்திலே முதலில் ஆத்திகன் நாத்திகன் என்று இரண்டாக பிரிப்பார்கள். இந்த ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதற்கு விளக்கம் என்ன? எதை வைத்து ஒருவனை ஆத்திகன் என்று சொல்வது? எதை வைத்து ஒருவனை நாத்திகன் என்று சொல்வது? ஆத்திகன் என்பது இறை நம்பிக்கை உடையவன், நாத்திகன் என்பது அதற்கு உடன்படாதவன். இதை எப்படி நாத்திகன் என்றும் நாத்திகன் என்றும் கொள்வது என்பதற்கு ஒரு பழம்பாடல் ஒன்று, ஒரு வெண்பா ஒன்று இதற்கு விளக்கம் வருகிறது. பொன்னுலகம் வெண்ணரகம். பொன்னுலகம் என்றால் சொர்க்காதி போகங்கள், வெண்ணரகம் கொடிய நரகம். சொர்க்கம் நரகம் இது உண்டு. இதை ஒப்புக்கொள்ளுபவன் சைவன், ஆத்திகன். அதை யார் கண்டார்கள் என்று சொல்பவன் நாத்திகன் என்று சொல்லி காட்டுகிறார். பொன்னுலகம் வெண்ணரகம். இந்த பொன்னுலகம் வெண்ணரகம் யார் யாருக்கு? பொன்னிய பாவம் புரிவார், அதை கொண்டு குட்டணும். பொன்னியம் புரிவார்க்கு பொன்னுலகம் என்றும், பாவம் புரிவார்க்கு வெண்ணரகம். இந்த வெண்பாவை கவனமா கேட்டா சைவ சித்தாந்தம் அப்படியே புரிஞ்சுக்கணும். எனவே பயனாகிய பொன்னுலகம் வெண்ணுலகம் வினையாகிய புண்ணிய பாவத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயனும் சொல்லப்பட்டது, செய்வினையும் சொல்லப்பட்டது. புண்ணிய பாவம் புரிவார், புரிவார் யாரு? செய்பவன். ஆக செய்பவன் செய்வினை பயன் நின்மலனும் இதை சேர்ப்பவனும் உண்டென்றும் நிச்சயித்தார் இந்நிலைமை ஆத்திகரே. எனவே பொன்னுலகம் வெண்ணிறகம் புண்ணிய பாவம் புரி பாவம் புரிவார் நின்மலனும் உண்டென்று செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும். அந்த கருத்து எப்படியே வைக்கப்பட்டது. ஆக இதை ஒப்புக்கொண்டவர்கள் ஆத்திகரே யார் கண்டார் அம்மைபரம் என்பார். யார் யார் கண்டார்? நீ நரகத்துக்கு போய் வந்தையா இல்லை நீ சொர்க்கத்துக்கு போய் வந்தாயா? அடுத்த பிறப்பு என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நம்மை வினவுவர். எனவே ஆர் கண்டார் அம்மை பலம் என்பார் நாத்திகன் என்றே உழத்துள் நாடு. எனவே அவர்களெல்லாம் இது நம்பிக்கை இல்லாதவர்கள். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நான்கினும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆத்திகர் என்றும், நம்பிக்கை அற்றவர்கள் நாத்திகர் என்றும் சொல்லப்படுகிறது. இதனே நம்முடைய பிரமாண நூல்களிலே சொல்லப்பட்டுள்ள கருத்து வேறுபாடு உள்ளவர்களை வைத்து புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னுரையெல்லாம் நான் ஏன் கொடுக்கிறேன் என சொன்னால், இந்த இரண்டாவது திருப்பாடல்ல இந்த புறச்சமயத்தை சார்ந்தவர்களுக்கு பதில் கொடுப்பதை போலத்தான் இந்த இரண்டாவது அந்த இரண்டாவது திருப்பாட்டு அமைந்திருக்கிறது. அதுக்காகத்தான் உங்களை பீடிகை போட்டுக்கொண்டு வருகிறேன். புறப்புறச் சமயம் என்றால் யார் என்று சொன்னால், வேத ஆகமங்களை உடன்படாதவர்கள். புறச்சமயி என்று சொல்லக்கூடியவர் யார் என சொன்னால், வேதத்தை உடன்படுவார், ஆகமத்தை உடன்பட மாட்டார்கள். அகப்புறச் சமயம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்கொண்டு பசுவர்க்கத்தை சார்ந்த ஒருவருடைய சொல்லை செயலை பிரமாணமாக கொள்வார்கள். புறச்சமய அகச்சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தை ஆகமத்தை எல்லாவற்றிற்கும் உடன்பட்டு அதையே பிரமாணமாக கொண்டாலும் முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள். முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள். உதாரணமாக சொன்னால், உயிர் கொள்கையிலே மாறுபடுவார்கள். முத்தி நிலையிலே முப்பொருள் உண்மையை பற்றி கருத்து மாறுபாடு உடையவர்கள். ஆகையினாலே இப்படி நம்முடைய முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இந்த அகச்சமயத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் நமக்கு அணுக்கமானவர்கள். இப்படி நம்முடைய நூல்களிலே இது சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அகச்சமயத்தை சார்ந்தவர்களும் உண்மை தெரிந்து உயிரல் வேண்டும் என்று நினைப்பதுதான் சைவம். எப்படி சைவம்.ஓஆர்ஜி எல்லோரும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கின்றதோ, அதன் மூலமாகத்தானே இப்பொழுது நாம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்குத்தானே நாம் முதல் வணக்கம் சொல்லுதல் வேண்டும்.
இப்படி எல்லோரும் பயனடைய வேண்டும் என நினைத்திருப்பவர்கள் நம்முடைய சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்கு சற்று வேறுபட்டிருந்த மாறுபட்டிருந்தவரும் கூட உண்மை தெரிந்த அவர்களும் கதி சேர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை வைப்பதை போல் இருப்பதுதான் இந்த இரண்டாவது திருப்பாடல். யாரையும் நம்முடைய சைவ சமயம் ஒதுக்குவதில்லை. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டார் இந்த கொடிக்கவி என சொல்லக்கூடியதிலே நேற்று திருவருள் கூட்டி வைக்க நாம் சிந்தித்தோம். இந்த கொடிக்கவியிலே முதலாவதாக திருப்பாடலிலே அழகாக கூறி காட்டியது ஒரு செய்தி, ஆன்மாவினிடத்து சிவஞானமும் அங்கே உதிக்கிறது, சிவமும் உடன்இருக்கின்றார். எனவே சிவமும் சிவஞானமும் இருக்கிறது, ஆணவ மரமும் அங்கே இருக்கிறது. இப்படி ஒரு இடத்திலே இரண்டு எதிர்பொருள்கள் இருக்கிறது. எனவே சிவஞானமும் ஆணவ மரம் இருந்தாலும் அந்த இரண்டும் இருக்கின்ற பொழுது இரண்டிலே ஒன்று மேற்படுகின்ற பொழுது மற்றொன்று மறைந்து விடுகிறது. இரண்டாவது அந்த உயிரிடத்தை ஆணவ மரமும் அதே இடத்திலே சிவமும் அங்கே சிவஞானமும் இருந்தாலும் அந்த ஆணவ மரமானது உயிரை மட்டும்தான் பந்திக்குமே அன்றி சிவஞானத்தை அதாவது சிவத்தை பந்திப்பது இல்லை. இந்த ஆன்மா ஓரோ வழி குருவினது உபதேசத்தில் சிவஞானம் கைகூடினாலும் கூட வேம்புதின்ற புழுவினை போல அது திரிமலத்தே குளித்துக் கொண்டிருக்கும். அவைக்கில் இருந்து நீங்குவதற்காக குரு மூலமாக முறையாக உபதேசம் பெற்று அவர்கள் கடை தேர்தல் வேண்டும் என்ற ஒரு உபதேசம் செய்வதைப் போல அழகாக முதல் திருப்பாடலை சொல்லி வைத்தார். இரண்டாவது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த இரண்டாவது திருப்பாடலில் என்ன குறிப்பிடப்படுகிறது என சொன்னார், இந்த இரண்டாவது பாடல் கேள்வி கேட்பதை போல வருகிறது. முதல் இரண்டு அடிகள் கேள்வி கேட்கும். பொருள் என்றால் என்ன, போது என்றால் என்ன, கண் ஏது, இருள் ஏது, வெளி ஏது, இரவு ஏது என்று கேள்வி கேட்பதை போல இருக்கும். இப்பொழுது நான் ஆத்திகர் யார் நாத்திகர் யார் என்ற ஒரு இதை கேட்கின்ற பொழுது யார் இதை கண்டார் என்று அவன் கேள்வி கேட்கான் இல்லையா. சொர்க்கம் என்றால் நரகம், பாவம் புண்ணியம் இதையெல்லாம் யார் கண்டார் என்று கேட்டால் அவன் உடன்படவில்லை என்று அர்த்தம். இதே போல இந்த இரண்டாவது பாடலிலே அங்கே கேட்கின்ற பொழுது சிவம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அந்த அடுத்த கொண்டு உயிர்கள் அடைகின்ற கேவல சகல நிலைகள் என்றால் என்ன என்று அவன் கேட்பது அதற்கு அவன் உடன்படவில்லை என்று பொருள்படுகிறது. சிவத்தை பிரம்மம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு சாரர் இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் கேள்வி கேட்பதை போல அங்கே அமைந்திருக்கும். இதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நூலிலே செல்லுகின்ற பொழுது அடியின் முதல் பாடல் உங்களுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறேன். தமிழிலே சில சொல்லுக்கு நேரடியாக நாம் இசைதல் கூட பொருள் எடுக்க கூடாது. எந்த சொல் எதை குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். உதாரணமாக சொன்னேன், ஒளி என்பது சிவஞானத்தையும் இருள் என்பது ஆணவமரத்தையும் குறிக்கும். இதே போல இன்றைய சிந்தனையிலே வருகின்ற பொழுது பொருள் என்பது மெய்ப்பொருள் என கொண்டு சிவத்தை பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டும். போது என சொல்லுகின்ற பொழுது தமிழ் அகராதியிலே பொழுது என்ற ஒரு பொருள் இருக்கும். மலரனுடைய வளர்ச்சி பருவத்திலே வரக்கூடிய போது கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே போது என்பது கிரணத்தை குறிக்கிறது, சூரியனை இருக்கின்ற கிரணத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அதே போல இன்றைய இரண்டாவது பாடல்ல கண் என்று ஒன்று வரும். இந்த கண் என சொல்லக்கூடியது உயிரை குறிக்கும். அதெல்லாம் சித்தாந்த பரிபாஷைகள். கண் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த பரிபாஷைகள். இது கண் என சொல்லக்கூடிய எப்படி உயிரை குறிக்கும் என்பதற்கு அந்த இடம் வருகின்ற பொழுது தொட்டு காட்டுகிறேன். இரண்டாவது இரவு பகல் என்று சொல்லக்கூடியது அங்கே இரவு என்பது ஆன்மாவினுடைய கேவலாவத்தையும் பகல் என்பது சகலாவத்தையும் குறிக்கும். இந்த பரிபாஷையை தெரிந்து கொண்டால் தான்
நாம் இந்த திருப்பாடலை படித்தால்தான் நமக்கு உண்மை புரியும். இப்பொழுது இந்த இரண்டாவது திருப்பாடல் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம்.

0: கொடி. அருமையான இதிலே முதலிலே மேலோட்டமான ஒரு பொருளினை முதலிலே கண்டுவிட்டு அதற்கு பின்பு ஆழ்ந்த பொருளை சிந்திப்போம். பொருள் ஆம் பொருள் ஏது? பொருளாம் பொருள். உலகிலே எத்தனையோ பொருள்களிலே இருக்கிறது, ஆனால் பொருள் என்று சொல்லக்கூடியது மெய்ப்பொருளை இங்கே குறிக்கிறது. மெய்ப்பொருள் என்பது சிவத்தை இங்கே குறிக்கிறது. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்ற என்று வாராநிதி. ஆகையினாலே ஒரு மெய்ப்பொருள் என சொல்லக்கூடிய சிவத்தை குறிக்கிறது. சிவம் என்பது ஏது, என்ன பொருள் அப்படின்னு ஒன்று, பிரம்மம் என்று ஒன்று இல்லை என்று ஒருவன் சொல்றான். போது ஏது? போது என்பது கிரணத்தை உவமையாக உடைய அருளாகிய சக்தியை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல கிரணம் என்பது சக்தியை குறித்ததென்றால், சூரியன் என்பது சிவத்தை குறிக்கிறது. இது அந்த இடம் வருகின்ற பொழுது நான் விளக்கம் சொல்றேன். எனவே போது ஏது, கண் ஏது, கண்ணை உவமையாக உடைய உயிர் ஏது, அந்த இடம் வருகின்ற பொழுது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இருள் ஏது, இருளாம் வெளியேது, அஞ்ஞானமாகிய சகலாவத்தை. இரவு ஏது, கேவலாவத்தை. இவைகளெல்லாம் ஏது என சொல்கிறார். அருளாளா, அருள் நிறைந்த சிவபெருமானே, நீ புறவுமா வையம் எல்லாம் அறிய, நீ ஆண்டிக் கொண்டிருக்கின்ற இந்த உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படி நீ அறிய சிவமாகிய உன்னையே சாட்சியாக வைத்து, அதாவது இந்த மெய்யெல்லாம் உண்மையில் வைத்துத்தான் சொல்லுகிறேன், என்னால் சொல்லப்படவில்லை என சொல்லி நீ அறிய கோபுரவாசல் கொடி கட்டினேன், திருக்கோபுர வாசலிலே துவசம் கட்டினேன். இப்ப இந்த வெண்பாலனுடைய ஒரு சுருக்கமான ஒரு கருத்து, எல்லா பொருள்களிலும் மேம்பட்ட சிவம் என்பது ஏது, சக்தி என்பது ஏது, உயிர் என்பது என்ன, கேவல நிலை சகல நிலை என்பது என்ன, இவையெல்லாம் மூடர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எம்பெருமானே, நீ ஆளுதலை உடைய இந்த உலகமே நீ ஆளுதற்கு ஒரே சாட்சி. நீ சாட்சியாக உன்னை வைத்துக் கொண்டு அனைத்தும் உள்ளதுதான் என்று நான் சத்தியம் செய்து உன்னுடைய கோபுர வாசலிலே இந்த கொடியை, இந்த வெற்றி கொடியை கட்டுகிறேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல பொருள் ஆம் பொருள் ஏது, பொருளாம் பொருள் ஏது என்றால், எத்தனையோ நூல்கள் கற்றாலும் கூட அந்த நூலினுடைய உண்மை பொருள் சிவன் அருள் இருந்தால்தான் மனத்திலே தைக்கும். நுணைய நூல்பரகற்கு மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். எனவே சிவனை பற்றி ஆயிரம் நூல்கள் படித்தாலும் திருவருள் துணை செய்து உணர்த்தினால் அன்று உண்மை அறியாது. எத்தனையோ நூல்கள் கற்றார் வியாசர், ஆனால் அவர் என்ன செய்தார், காசி தரத்திலே நின்று விஸ்வநாத பெருமானுடைய சன்னதியிலே ஒரு சத்தியம் செய்தார். சிவனை அன்றி வேறொரு கடவுளை, விஷ்ணுமூர்த்தியே பிராண தெய்வம் அப்படின்னார். இப்படி கையெடுத்து வணங்கினார். உலகோருக்கு மேலான பிரம்மம் எது என உணர்த்துவதற்கு அந்த வியாசன் இப்படி கூப்பிய கையை மீளம் எடுக்க இயலவில்லை, கையை அசைக்க இயலவில்லை. அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாதல்லவா. எனவே அந்த வியாதனுக்கும் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுது. ஆகையினாலே விச்சயநூல்கள் பல கற்றாலும் சிவனருள் விரவா கொச்சையோ நம்மை விடுவதோ கொடுமல செருக்கு என்று காஞ்சிபுராணத்தில் சொல்லி காட்டுகிறார். விச்சயநூல் பல கற்பினும் சிவனருள் விரவா கொச்சையோர் தமை விடுவதோ கொடுமல செருக்கு. ஆகையினாலே திருவருள் கூட்டி வைத்தால்தான் சிவம் என்கின்ற உண்மை பொருள் அவர்களுக்கு தெரியும். இன்னும் சொன்னால் வேறு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என சொன்னால், வேதத்திலேயோ சிவாகமத்திலேயோ சிவபெருமானை சுற்றி எதுவும் இருக்கிறதா அவனை பற்றி சொல்லுகிறார், அவன் பெயர் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவள் கேட்கின்ற கேள்வி நியாயம் போலத்தான் தெரியும். சிவனுக்கு ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லான். ஏன்? ஒரு பொருளினை பெயர் வைத்து அழைத்து விட்டாலோ சுட்டி அறியப்பட்டாலோ அது அனித்திய பொருள். அந்த சொல் அழிகின்ற பொழுது அந்த பொருளும் அழியும், அல்லது பொருள் அழிந்த போது சொல்லும் அழிந்து விடும். என சிவபெருமான் நித்திய பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த இடத்திலும் வேறு ஆகமத்திலே சிவபெருமானை பற்றி சுட்டி சொல்லாமல்தான் வருகை அன்றி அவருடைய பெயர் அங்கே வருவதில்லை. ஆகையினாலே இந்த வேதத்திலே பெயர் இல்லாததை வைத்து, ஆகமத்திலே பெயர் இல்லாததை வைத்து சிவம் அங்கே சொல்லப்படவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்திலே மத்தி பாகத்திலே சிவ என்று வருகிறது. இதை நாலாவது கொடிப்பாடல் வருகின்ற பொழுது அந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆனால் வேத சிவாகமத்திலே அங்கே புருஷார்த்தமாக விளங்குவது சிவம் ஒன்றே. இதை மணிவாசக பிறந்தகை திருவம்பாவை வைத்து காட்டுகிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம்பாடி. வேதத்தில் அந்த பொருளாக இருப்பது சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஒத்து விளங்கி குழந்தையின் எண்ணமும் இருக்குமேயானால் அந்த குழந்தை முன்னேறும். அதுபோல இந்த உலகத்தை நமக்கு படைத்து வழங்கி இருப்பவன் யார்? ஈசன். அவர் தான் இந்த உலகத்தை படைத்து இதிலே நமக்கு பிறவியும், உயிர்களாகிய நமக்கு பிறவியும் கொடுத்திருக்கின்றார். அவர் என்ன கருதுகின்றார்? இந்த உயிர்கள்லாம் அந்த உலக இன்பத்திலேயே சிலை கட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த உலகம் இல்ல, இந்த உலகமானது ஆணவ மலத்தில் அடைபட்டு கிடக்கின்ற உயிர்கள் அந்த ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக, ஆணவ மலத்தில் நீக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய இடம் இந்த உலகம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நமக்கு பிறகு கொடுத்திருக்க. இதுதான் ஈசன், அவருடைய நோக்கம் இப்படிதான் இருக்கு, அவருடைய எண்ணம். அந்த எண்ணப்படியே நாமளும் ஆணவ மலத்தை போக்கிக் கொள்வதற்கு சிவாகம நெறி என்ன சொல்கின்றதோ அந்த நெறியிலே ஒழுகி வந்தோம் என்றால் நாமளும் அப்படியே முன்னேறி இந்த உலகை கடந்து சிவபெருமான் திருவடியை அடைந்து பேரின்பம் அடை. ஆனால் ஈசனுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? நாம் இந்த உலகை கடந்து முத்திக்கு வர வேண்டும் என்பது ஈசன் எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திலேயே திளைத்து கிடக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் இருக்கின்றது. இப்படி ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து வராமல் இருந்தால் நமக்கு சத்தினிபாதம் என்ற நிலை வராது. எப்போ ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து போகுதோ, அவன் நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தை கடந்து ஞான நிதியை பெற வேண்டும், அதன் வாயிலாக முத்தி பெற வேண்டும் அவன் விரும்புகிறான். அந்த ஈசனுடைய நோக்கத்திற்கு இணங்க நாமும் இந்த உலகத்திலே அந்த சிவநெறியிலே ஒழுகி வந்தால் அப்போது நமக்கு நாம் முத்தியை நோக்கி முன்னேறுவோம். அப்பந்தான் நமக்கு சத்தினிபாதம் ஏற்படும். அதுதான் சத்தினிபாதம் என்று சொல்கிறார். எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஈசன் நோக்கும் இயந்திடும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஒத்துங்கிறது மூன்றாவது அடியில இறுதியில் இருக்கு, அதை சேர்த்துக்கிடணும். ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஈசருக்கு ஒரு அடைமொழி. எப்படிப்பட்ட ஈசர்? திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசர். ஈசருக்கு மூன்று திருவுருவங்கள் உருவம், அது தட்சிணாமூர்த்தி நடராஜர் உருவத்திருமே. அரு உருவம் சதாசிவமூர்த்தி சிவலிங்க திருமே. அருவம் வடிவம் வாழ்ந்த அரு உருவத்தையும் கடந்த அருவநிலை, அது சூக்கும திருமே, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாது. அப்படி அருவம் அரு உருவம் உருவம் என்ற மூன்று வகை திருமேனிகளை கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். எதனாலே கொண்டிருக்கின்றார்? திருந்திய கருணையாணி. அந்த கருணைக்கு திருந்திய கருணைன்னா, ஏன்னா இந்த கருணையில வந்து வேற எந்த நோக்கமும் இருக்காது. ஒரு நிமிடம் ஒரு கருணையை நம்ம காட்டுகின்றோம் என்றால் வேற உள்நோக்கம் வைத்தும் நம்ம காட்டலாம். நமக்கு ஒரு புகழ் வேணும், இன்னாருக்கெல்லாம் நான் கருணையோட உதவி செஞ்சேன், நாலு பேர் பேசிட்டு ஆண்டை பத்தி அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு பேர் மேல கருணையை காட்டலாம். மேலும் ஒரு சமயம் ஒருத்தட்ட கருணை காட்டுவோம், இன்னொரு சமயம் வந்து அந்த கருணை இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட கருணையா இருக்கிறது உலகத்தோர் கருணை. ஆனா ஈசன் கருணை எப்பவுமே ஒரே தன்மைத்தாய், எப்பவும் சிறப்பாக விளங்கக்கூடிய கருணை. நாம எவ்வளவு வினைகளை பிறகுனாலும் நம்ம மேல அவனுக்கு கருணை மிகுந்துகிட்டே போதுன்னா அந்த கருணையை நாம என்ன எடுத்து சொல்ல முடியுமா? அதான் திருந்திய கருணை, செம்மையான கருணை. திருந்திய கருணை என்பது செம்மையான கருணை. அந்த செம்மையான கருணை ஈசனிடம் இருப்பதனால்தான் ஈசன் இந்த மூன்று திருமேனிகளையும் கொள்கின்றார். ஏன்னா இந்த திருமேனிகள் தான் கொள்ளணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. உயிர்களாகிய நாம் வழிபட்டு உய்யும் பொருட்டு தான் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் திருமேனிகளை கொண்டிருக்கு. உருவத் திருமேனி ஆகட்டும், அருவுருவத் திருமேனி ஆகட்டும், அருவத் திருமேனி ஆகட்டும், மூன்றுமே நம் பொருட்டு தான். இந்த உயிர்கள் சரியை நெறியிலே ஒழுக வேண்டும். அப்போது அந்த சரியை நெறியில் நிற்கின்ற உயிர்களுக்கு வழிபடத்தக்க திருமேனி உருவத் திருமேனி. அதனால உருவம் அது சரியை கடந்து கெடியே என்று நெறிக்கு வந்தார். சரியை என்பது என்ன? அருமையாக சொல்லிவிட்டார்கள். சிவாலய தொண்டு, சிவன் அடியார் தொண்டு. சிவாலயத்தை பெருக்குதல், மெழுகுதல், அங்கு நந்தவனம் அமைத்து பூக்களை பறித்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு அணிவித்தல், அங்கே தோத்திரப்பாளர்களை எம்பெருமானை போற்றி பரவுதல், அங்கு வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு தொண்டு செய்தல், இவையெல்லாம் சரியை. அடுத்தான கிரியை என்பது ஆன்மார்த்த சிவபூசை இயக்குதல். அப்போ அருவுருவத் திருமேனி வழிபடத்தக்கது. ஆகவே அந்த கிரியாவான்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அருவுருவத் திருமேனி. அந்த கிரியை கடந்து யோக நெறிக்கு ஆன்மா வந்தால் அப்பொழுது அருள் செய்வதற்கு அருவத் திருமேனி. இப்படி ஒவ்வொரு நெறியில் நிற்கின்ற அந்த ஆன்மாவுக்கு சரியை, கிரியை, யோகம், இந்த மூன்று தான் சிவநெறி. அந்தந்த நெறிக்கு ஏற்றபடி இந்த மூவகை திருமேனிகளை திருந்திய கருணையாலே கொள்கின்றான் ஈசன். ஏன் கொள்றான்? இந்த சரியை, கிரியை, யோகம்னு இந்த நெறிப்படி தாண்டி தாண்டி வந்து இந்த ஆன்மா ஞானத்தை பெற்று வீடு பேர் அடைய வேண்டும். அதான் அவன் நோக்கமா இருக்குது. ஆகவே திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி இருந்திடும் அந்த ஈசனுடைய நோக்கும். ஈசன் நோக்கு என்னங்கிறதையே அந்த திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈசன் நோக்கம் என்னன்னே காட்டியிருக்காங்க பாருங்க. ஈசன் நோக்கம் என்ன? மூவகை திருமேனிகள் கொண்ட ஈசன் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மூவகை திருமேனிகள் மூலமாக நமக்கு வரமருளி நம்மை ஞான நெறிக்கு உயர்த்துவதுதான் ஈசன் நோக்கம் என்பதை அந்த ஈசனுக்குரிய அடைமொழியிலே வைத்து காட்டுகின்ற அந்த பாங்கினை நான் எண்ணி பார்த்தேன். மிகச்சிறப்பானவை ஒவ்வொரு பாடலும். அந்த ஈசனுடைய நோக்கம் இயைந்திடும் உயிர்கள் நோக்கும். இயைந்திடும் சொல் போட்டாங்க, உயிர்கள் நோக்கும்னு பெருமன சொல்லல, இயைந்திடும் உயிர்கள் நோக்கும். இயைந்திடல், பொருந்துதல். அந்த ஈசனுடைய அந்த உருவத் திருமையை வழிபட வேண்டும் என்று அந்த வழிபாட்டு நெறியை பொருந்த வேண்டும் உயிர்கள். அப்புறம் அதிலே முதிர்ச்சி பெற்று அவனுடைய அருவுருவத் திருமையை வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டு நெறி, அந்த சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறின்னு இந்த நெறியில் இயங்கிடும் உயிர்களுடைய நோக்கமும் ஒத்து விளங்கும் போது, அதாவது இந்த நெறியுமே இயந்து கொண்டு கொஞ்சம் உலகப்பற்றையும் பக்கம் வச்சுக்கொண்டு இந்த சிவநெறிக்கும் உலகப்பற்றுக்கும் இடையில தடுமாறிக்கிட்டு இருக்காம இந்த சிவநெறியில இயந்து ஈசர் நோக்கோடு உயிர்கள் நோக்கு ஒத்துவிட்டன என்றால் அப்போதுதான் அந்த உயிர்களுக்கு மலச்சக்தி நன்கு கெடுகின்றது, மல பரிபாகம் என்ற நிலை. உயிருடைய அறிவு விரிந்த அறிவு, வியாபக அறிவு, விரிந்த அறிவு. அந்த விரிவை தடுத்து வந்தது எது? மலச்சக்தி. அந்த மலச்சக்தி கெட்டாச்சு, அப்ப உயிர் அறிவு என்ன பண்ணும்? விரியும். அதான் விரிந்திட என்றார். ஒவ்வொரு சொல்லாட்சியும் மிகச்சிறப்பான. ஆகவே இறைவன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துவிட்டால் இடையில ஒண்ணு இருக்கு, மலபரிபாகத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. இப்படி ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்குதல் அது என்னவென்று சொல்லிவிட்டேன். ஈசன் இந்த உயிர்கள் எல்லாம் பிறவியை கடந்து வீடு பேர் அடைய வேண்டும் ஈசன் நோக்கம் இருக்கின்றது. அதே நோக்கம் உயிர்களுக்கும் வந்தாச்சு. ஏன்னா அந்த நெறியில பொருந்திய உயிர்களுக்கு, இயந்திரும் உயிர்களுக்கு, சரியை கிரியேன்னு இயந்திரும் உயிர்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் ஈசனுடைய நோக்கோடு ஒத்து விளங்கி ஈசன் இதைத்தான் நம்ம விரும்புகிறான், பிறவியிலிருந்து நம்மை மீட்டு ஞானமும் வீடு பேரும் வழங்க விரும்புகிறான், அதற்கு ஏற்றபடி நாமும் அவன் ஒருத்த நிலையை நிற்போம் என்று இயங்கிடும் உயிர்கள் நோக்கும் ஈசன் நோக்கோடு ஒத்துட்டுதுன்னா அப்போ அந்த வீடு வேறையே தான் அந்த உயிர்கள் குறியா வச்சிருக்கும். ஒழிய தனக்கு இந்த உலகத்தில இருந்து தனக்கு இன்பம் வருதா அல்லது இந்த உலகத்தில இருந்து தனக்கு துன்பம் வருதா அப்படிங்கிற ரெண்டையுமே என்ன செய்யாத அந்த உயிர்கள் பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா ஈசன் நோக்கம் என்ன? உலகம் கடந்து வர வேண்டிய ஒன்று. இந்த உயிர்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை கடந்து ஞானம் பெற்று வீடு பேரடைய வேண்டும். இதுதான் ஈசன் நோக்கம். இதே நோக்கத்தோடு சரியாதிகளில் இயந்த உயிர்களுக்கும் இதே நோக்கம் வந்துட்டுதுன்னா அந்த உயிர்கள் அந்த சரியை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம் பெற்று வீடுபேர் அடையணும், இந்த ஒன்றுதான் அந்த உயிர்களுக்கு புரியா இருக்க முடிய உலகத்தில இருந்து இன்பம் வருதா துன்பம் வருதாங்கிறது சிந்தனையே இருக்காது. ஏன்னா அதுகளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த உயிர்களுக்கு இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அன்று, இந்த உலகம் கடந்து செல்லக்கூடிய பொருள், அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்ப எதுன்னா அது சிவம் தான். சிவமே அனுபவிக்க வேண்டிய பொருள். இந்த உலகம் அனுபவிக்க வேண்டிய பொருள் அல்ல, இது அனுபவத்துக்குரியது அன்று, இது சடம். உயிர்களாகிய நாம் சித்து, சித்து பொருளாகிய நமக்கு நம்மோடு ஒத்த சாதியாகிய சித்தாகிய சிவமே அனுபவத்துக்குரிய பொருளை அன்றி இந்த சடமாகிய உலகத்திலிருந்து நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரு இன்பம் இருப்பதாக நினைப்பது ஆணவமனம் செய்கின்ற விபரீதம். அது அப்படிப்பட்டதொரு நிலையை நமக்கு தந்திருக்கின்றது, இடைநிலையை தந்திருக்கின்றது. எனவே நாம் வந்து ஆணவ மனம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சிவபெருமான் ஒருத்த நெறி இருக்கின்றது, அதிலே சென்றோம் என்றால் அந்த மனசக்தி கெடும். ஆகவே இறைவன் நோக்கோடு இயைந்து இருக்கின்ற உயிர்கள் அவை முத்தியையே இலக்காக கொண்டு அந்த முத்திக்கு என்னெல்லாம் வழி, சரியை இது முடிஞ்சது அப்புறம் என்னது கிரியை என்று இப்படி மேல மேலதான் போகும். அது ஏன்னா அனுபவத்துக்குரிய பொருளா சிவத்தை தான் நினைக்குது, உலகத்தை அனுபவத்துக்குரிய பொருளா நினைக்கல. எனவே உலகத்திலிருந்து எந்த அனுபவம் வந்தாலும் அதை விரும்புறது இல்ல. இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இரண்டிலுமே பற்றற்று விட்ட நிலை, அதான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தாதான் என்னாகும், மலச்சக்தி கெடும். அந்த மலச்சக்தி கெட்டால் உயிரின் அறிவு விரியும், அதான் விரிந்திட. அந்த இருவினை ஒப்பு வருவதைத்தான் சொன்னாங்க, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து. இந்த ஒத்து என்பத ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துன்னு அது கூட கூட்டிக்கிடணும். அப்புறம் இந்த தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனமும் ஒத்துங்கிறத கூட கூட்டிக்கணும். எவ்வளவு அருமை அறிய சொல்லாச்சு, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்துன்னா. சற்றும் தெரிந்திடாதனா எவை, அது நமக்கு பார்க்கும்போது சற்றும் தெரியவில்லை. சற்றும் தெரிந்திடாதன எதை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. நன்கு சிந்தித்து பார்த்து அவருடைய திருவடிகளைத்தான் நான் பன்முறை வழங்கிக் கொண்டு நான் சிந்திக்க வேண்டும். அதாவது நம்முடைய புண்ணியம் என்பது என்ன, பாவம் என்பது என்ன? ஒருத்தர் நன்மினையை செஞ்சா புண்ணியம் சம்பாதிச்சான் ஐயா அப்படின்னு, தீவினையை செஞ்சா பாவத்தை சம்பாதிச்சான் ஐயா, எவ்வளவு பாவத்தை சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சம்பாதிச்சாங்கன்னா அது என்ன அப்படின்னா, ஒரு புண்ணியத்தை செய்தோம்னா அது அதோட முடிஞ்சு போயிடல, அதான் விஷயம். அப்பப்ப முடிஞ்சு போயிட்டு வைங்க, என்ன எப்படினாலும் இருக்கலாம் அந்த உலகத்துல, பிரச்சனையே கிடையாது. ஆனா நமக்கு தெரியறது இல்ல, ஒரு வினையை செஞ்சா அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்து சட்டத்திட்டம் இபிகோ இதான் நினைக்க முடிய, ஒரு வினை செஞ்சோம்னா அது ரெக்கார்டு பதிவாயிரும், அடிக்கவே ஒண்ணு பண்ண முடியும். ரொம்ப எச்சரிக்கை, பரிசறியேன் அருள் பண்பறியேன் என பற்றும் வினை கரிசறியேன் அது மாற்றறியேன். என்ன அற்புதமா சொன்ன, சிவாகம நெறியிலே ஈடுபடாதனால அது பரிசறிய, அருளுடைய முறைமை அறிய, அருளுடைய பண்பை நான் அறியல, என்னிடம் உள்ள கரிசு குற்றத்தை அறியல, எப்படி வினை பொருந்ததுன்னு சிந்திக்கிறேன். வினை வந்து அப்படி பற்றுவேன், என்னை பற்றும் வினை கரிசரியேன்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு அப்போதைக்குள்ள இன்பத்தை கருதி செஞ்சுட்டு போயிருந்தேன், ஆனா இந்த வினை அழிந்து விட்டதா இல்லை, அது அழியாமல் சக்தி சக்தி மயமாக ஆற்றல் மயமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே, இந்த புத்தி அறுவை சிகிச்சைக்கெல்லாம் புடப்படாது. இந்த புத்தி தத்துவம் என்பது நம்முடைய மூளை அல்ல, இந்த புத்தி என்பது மனமும் அல்ல. அதாவது நாம பல சொற்களை ஒரே பொருளை வழங்கிட்டு இருக்கோம், சைவ சித்தாந்தத்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருள். அறிவு என்பது வேறு, மூளை என்பது வேறு, புத்தி என்பது வேறு, கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அதிர்ச்சியா இருக்கும். ஆனா சைவ சித்தாந்தப்படி மூன்று வேறு தான். மூளை என்பது என்ன, அது இந்த தூள உடலிலே எலும்பு நரம்பு ரத்தம் இந்த இதெல்லாம் இப்படி பல தாதுக்களால் இருந்த தூள உடலிலே இருக்கின்ற ஒரு உள் உறுப்பு. எத்தனையோ உள் உறுப்புக்கு இதயம் இருக்கு, இறப்பு இருக்கு, குடல் இருக்கு, அத மாதிரி ஒரு உள் உறுப்பு, அறிவுக்கு துணை செய்கின்ற உள் உறுப்பு மூளை. புத்தி என்பது இந்த உள்ளுறுப்பு போன்றது ஒரு உறுப்பு என்று, அது வந்து எல்லா பிறவியிலும் நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய கருவி, அதான் தத்துவம்னு சொன்னாங்க. இந்த உடம்புல உள்ள வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இவையெல்லாம் இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான், அடுத்தால என்ன பிறவியோ ஏழு வகை பிறவியில இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன்னு அஞ்சினார் தாய்மார சுவாமி. அப்போ வேற என்ன உடம்பு வருமோ அந்த உடம்புக்கு தகுந்த உள்ளுறுப்பு வெளி உறுப்புகள்லாம் இருக்கும். ஆனா தத்துவங்கள் சொல்றாங்களா, அவையும் உறுப்புகள் தான், கருவிகள் தான், அவை எல்லா பிறவியிலும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய கருவி. அப்போ அப்படி அப்போ என்ன அது எப்படி அப்படின்னா, நமக்கு இந்த உடலுக்கு உள்ளார சூக்கும உடல் என்று ஒரு உடல் இருக்கின்றது, அந்த சூக்கும உடலில் உள்ள கருவிகள் தத்துவங்கள். அந்த சூக்கும உடல் இருக்கின்றதே அது வந்து முத்தி அடையும் போதுதான் நம்ம விட்டு நீங்க ஒழிய பிறவிக்கு பிறவி நீங்காது. அந்த சூக்குமுடல உள்ள கருவிகளுக்குத்தான் தத்துவங்கள் தத்துவங்கள் என்று பெயர். அந்த தத்துவங்கள்ல முக்கியமான ஒரு தத்துவம் தான் அந்த புத்தி என்பது. மூளைக்கும் புத்திக்கும் நமக்கு வேறுபாடு தெரிஞ்சுவிட்டது. தூள உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஒன்று மூளை, சூக்கும உடலிலே இருக்கக்கூடிய அறிவதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கருவி புத்தி. மூளை வேறு புத்தி வேறு. சரி அப்புறம் அறிவு என்பது என்ன, அறிவுன்னு இன்னொன்னு சொல்றாங்களே, அது உயிராகிய நம்மிடம், நாம உயிர், நாம இந்த தூள உடம்பும் இல்லை, எலும்பு நரம்பாலான தோளாலான இந்த தூள உடம்பும் இல்ல, இதுக்கு உள்ள இருக்க நுட்பமா இருக்கு அந்த சூக்கு உடம்பும் நாம அல்ல. ரெண்டு உடம்புக்கும் வேறான பொருள் நாம உயிர். ஒருத்தன் உள்ள ஒரு சட்டை போட்டிருக்கான், மேல ஒரு கோட் போட்டிருக்கான்னா அவன் அந்த கோட்டும் இல்ல உள்ள இருக்கிற சட்டையும் இல்ல, அந்த மனிதன் அவன் தனி பொருள் இல்லையா, அது நமக்கு தெரிகிறது. அத மாதிரி இந்த தூள உடலும் நாம் அல்ல, இது உள்ள இருக்கக்கூடிய சூக்கும உடலும் நாம் அல்ல, நாம் இரண்டுக்கும் வேறான உயிர். அந்த உயிரிடம் இருப்பது அறிவு, அந்த உயிரிடம் குணமாக பண்பாக இருப்பது. எப்படின்னா ஒரு நெருப்பிடம் எப்படி சூடு, அந்த நெருப்பை விட்டு பிரியாமல் நெருப்பின் குணமாக நெருப்போடு நெருப்பாக அந்த சூடு அதன் பண்பாக இருப்பது போல், அது மாதிரி உயிரினம் வந்து குணமாக பண்பாக இருப்பது அறிவு. அப்ப அறிவு வேறு, அதாவது அந்த சூட்டினுடைய திரட்சி தான் நெருப்பு. அத மாதிரி அந்த வெப்பத்தின் திரட்சியாக நெருப்பு இருப்பது போல அறிவின் திரட்சியாக உயிர்களாகி நாம் இருக்கின்றோம். ஆனாலும் நம்ம அறிவு ஆணவ மனத்தாலே தடைப்பட்ட அறிவு. எனவே சூக்ம உடல் தூள உடல் இவற்றின் துணை கொண்டுதான் விளங்கும். இவற்றின் வாயிலாக திருவருள் அறிவிக்கின்றது, அதையும் நாம மறந்துடக்கூடாது. இது சாத்திரங்கள் பார்க்க பார்க்க நாம தெரிந்து வருவோம். ஆகவே தெரிந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, இப்ப புண்ணியம் பாவம்னா என்ன, மீள நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒருவன் ஒரு நல்வினையை செய்தால் அந்த நல்வினை செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகிறது, முடிஞ்சு போச்சு, யாருக்குமே தெரியல, இதுக்கு எப்படி எனக்கு பலன் கிடைக்கும், நாலு பேரை பார்த்து அவனா பாராட்டி ஏதாவது செஞ்சானா நமக்கு பலன் கிடைக்கும், பெரிய தலைவர்கள் பார்த்தா நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க, யாருக்குமே தெரியாம நல்வினை செஞ்சாலும் என்ன பயன் கேட்காங்க, கண்டிப்பா பயன் உண்டு. அது மாதிரி யாருக்குமே தெரியாம தீவினைகளை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனையும் உண்டு. முன்னுடன் சொல்கிறீங்க, அது தப்பா அது சொல்லுங்க. ஆகையினாலே அப்ப எப்படி தெரியுது, அது எப்படி பலன் கொடுக்குன்னா, ஒரு நல்வினையை செய்து முடித்த பிறகு அந்த நல்வினையானது ஆற்றல் மயமாக புத்தி தத்துவத்திலே பதிந்து கிடக்கின்றது. இந்த சூக்கும் உடம்புல இருக்குன்னு சொன்னனே அந்த புத்தி தத்துவத்திலே அது எல்லா பிறவியிலும் சூக்குமுடல் வரும். அப்போ அந்த புத்தி தத்துவம் எப்பவுமே நம்ம கூட இருக்கும், அதுல அந்த நல்வினை பதிந்து கிடக்கிறது ஆற்றல் மயமாக. அந்த பதிந்து கிடக்கும் போதுதான் அதுக்கு புண்ணியம்னு பேரு. அதனாலதான் நல்வினை செய்தவனை நல்ல காரியங்கள் செய்தவனை புண்ணியத்தை சம்பாதிக்கான சொல்றோம். ஏன்னா அந்த நல்ல காரியம் அதோட அழியாம அது புத்தி தத்துவத்தில புண்ணியமாக பதிந்து கிடக்கிறது. பதிந்து கிடக்கும் போது புண்ணியம்னு அப்படி அது சஞ்சிதம்னு சொல்வார்கள். அது தக்க காலம் கூட்டி வைக்கும் பொழுது, அதான் எதுக்குமே காலம் வரணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. அனுபவத்துல நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி நடக்காட்டாலும் அப்பந்தான் நினைப்போம், இன்னும் இதுக்கு காலம் இன்னும் கூட்டி வைக்கிற காலம் கூட்டி வைக்க வேண்டும் நினைக்கிறேன். அப்படி தக்க காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புண்ணியமானது இன்பமாக வெளிப்படும். அப்போ அந்த இன்பமாக வெளிப்படும் போது நமக்கு ஆகா இது பூர்வ புண்ணியம், ஏதோ ஒரு புண்ணியம் சாமி அதுக்கு நமக்கு இப்ப பலன் கொடுக்காரு, ஏதோ நல்ல புண்ணியம், மற்ற அடுத்தவனும் பார்க்காம அனுபவிச்சு இன்பத்தை எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானப்பா இப்படி இன்பம் அனுபவிச்சான் அப்படின்னு நினைச்சான். அப்போ அந்த இன்பம் அந்த புண்ணியத்தை காட்டி கொடுக்க இல்லையா, தெரிய வைக்க இல்லையா, அதான் தெரிந்த புண்ணியமும். தெரிந்த புண்ணியம், புண்ணியம் நேரடியா தெரியாது, இன்பம் வருவது மூலமாக முன்வினையாக ஒரு புண்ணியம் இருக்கிறது. அதுல வந்து தெரிந்த புண்ணியம் கூட பாவமும் இனம் பற்றி சேர்த்துக்கணும். புண்ணியம் தானே சொல்லியிருக்காங்கன்னா, உன்ன சொல்லும் போது இனம் பற்றி நாம இன்னொன்னு சேர்த்துக்கணும், தெரிந்த புண்ணியமும் பாவமும். அப்ப ஒரு துன்பம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் துன்பம் வரும்போது அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவன் சண்டை போயிடுறான், இதனாலதான் வந்து அதனாலதான் வந்து அவன் தான் அவன் தான் கிடைப்பான், அவன் என்ன பண்ற மாதிரி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காங்க. ஆனா யாருமே அதற்கு காரணம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு துன்பம் நமக்கு வந்துட்டு யாரையும் யாரையும் குற்றமும் சொல்ல முடியல, அப்படி ஒரு துன்பம் எல்லாம் வினையா எல்லாருக்கும் அப்படி வருது, எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு மனிதர்களால வராம வேற இந்த பஞ்சபூதங்களாலேயோ இந்த மாதிரி காரணங்களால வரும்போது எனக்கு மட்டுமா இப்படி வரணும், அப்ப என்ன பாவமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்திக்கு சக்தியான ஒண்ணு செய்ய முடியாத ஒரு நிலையை அடையும் போது தன்னால அந்த புலம்பல் வந்து விடுகின்றது. அந்த துன்பமானது முன்னர் செய்த பாவத்தை வந்து தெரியப்படுத்துகின்றது. அந்த இடத்துல அதான் தெரிந்த புண்ணியமும் பாவமும். சற்றும் தெரிஞ்சிடாதனவும் அப்படின்னா, எத்தனையோ புண்ணியங்களும் இருக்கு பாவங்களும் இருக்கு, அவற்றுக்கு இன்னும் பலன் வரல. அப்ப நமக்கு என்ன புண்ணியங்கள்லாம் நம்ம ஈட்டப்பட்டு நம்ம புத்தியில இருக்கு, என்ன பாவங்கள்லாம் ஈட்டப்பட்டு புத்தியில இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியல. அதுக்கு பலன் வரும்போதுதான் தெரியும், வருத வரைக்கும் தெரியல. அதைத்தான் சற்றும் தெரிஞ்சிடாதன்னு சொன்னாங்க. இவை ரெண்டும் ஒத்து விளங்க வேண்டும். அதாவது தெரிந்த புண்ணியம் பாவங்கிறது என்ன, நமக்கு வர்ற இன்ப துன்பங்கள், இந்த இன்ப துன்பங்கள் முன்னர் புண்ணியங்களையும் முன்னர் செய்த பாவங்களையும் தெரியப்படுத்துகின்றன. அந்த இன்ப துன்பங்கள் ஒத்து விளங்க வேண்டும். இன்பம்னா மகிழ்ச்சி, உடனே துன்பம்னா வந்து ஒரு கவலை வெறுப்பு எதுவும் வரக்கூடாது. ஏன்னா நோக்கம் என்ன, ஈசனுடைய நோக்கத்தோடு ஒத்து போச்சு. நம்ம சிவநதி நாம நிக்கணும்னா சிவநதியில நாம நிற்போம். இது வினைக்கீடாக புண்ணியத்துக்கு ஈடா இன்பமும் துன்பத்து பாவத்துக்கீடா துன்பமும் வரும். அவையெல்லாம் நாம் செய்த வினைக்கீடா வருகிறது, அதுக்கு நாம தான் காரணம், அதுக்கு யாரையும் நோக்க வேண்டியதில்லை. ஆனா ஈசர் நோக்கம் என்ன, சிவநதி சிவனடியில் நிற்பதற்கு இன்ப துன்பங்கள் தடை அல்ல, நாம தான் தடையா ஆக்கிக்கிடுதோம். ஒரு விலங்கு எடுத்து நானே என் காலு கை எல்லாத்தையும் போட்டு சுத்திக்கிட்டு ஐயோ என்ன நான் இப்படி இருக்கிறேன் நான் எப்படி வந்து நடப்பேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டான், அது என்ன? அது அறிவுடைய செயலாகுமா? நீயே எதுக்கு எடுத்து கட்டுற இந்த விலங்க பத்தி, இது வந்து தடை தானே செய்யும், அது எதுக்கு எடுத்து பிணைக்கிறவன் உடலோடு? ஆகவே புண்ணியம் பாவங்களும் வந்து நாம தான் விலங்காக ஆக்கிக் கொள்கிறோம். அப்படி ஆக்காம ஈசன் நோக்கத்தோடு நம்ம நோக்கம் ஒத்து போச்சுன்னா இந்த புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே பற்று அற்றுவிடும். அவை இன்ப துன்பங்களாக வந்து தெரியக்கூடிய புண்ணிய பாவங்களும் தான் சரி, அல்லது என்னெல்லாம் இருக்கோ தெரியாம இருந்தாலும் சரி, என் ரெண்டுமே பற்றிருக்க கூடாது. எத்தனையோ புண்ணியங்களை நான் ஈட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் என்னென்ன இன்பம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இறங்குறான். முயற்சியில் இறங்கும் போது எனக்கு முன்னர் புண்ணியம் இருந்ததுன்னா இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து அந்த முயற்சியில இறங்கி அந்த புண்ணிய பலனையே குடிவிச்சு போறது, இதுதான் தெரியாத புண்ணியத்தை நினைச்சு போறது. அது மாதிரி தெரியாத பாவம் இருந்தா அங்க ஒரு தடையும் அது வந்து பண்ணும், அது ஏதாவது தடை பண்ணிருமோ, தெரியாத பாவம் ஏதாவது என்ன இருக்கோ அது இந்த காரியத்துக்கு வந்து இடையூறு பண்ணி இதை நிறுத்திடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, கவலைப்படுறது. ஆகவே ஒரு இன்பத்தை நாடி எதிர்பார்ப்பில் கழிப்பில் இருப்பதோ அல்லது ஒரு ஒரு தடை வந்துருமோ, ஒரு பாவம் வந்து அதனுடைய பலனை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலையிலே மன பரிதவிப்பில் இருப்பதோ எப்படி சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு துணை செய்யும், அதுக்கு இடையூறுலா செய்யும். ஆகவே இந்த தெரியாத புண்ணிய பாவங்களை பற்றி சிந்திப்பதையும் விட்டுவிட்டு இன்ப துன்பங்களாக நமக்கு தெரிந்த புண்ணிய பாவங்கள் வருகின்ற இன்ப துன்பங்களிலும் பற்றுவிட்டு எனக்கு ஒரே நோக்கம் ஈசன் பரியைக்குரிய யோகம்னு நம்ம முன்னேறணும்னு நினைச்சான். அவன் நினைப்புக்கு ஏற்றபடியே நாமளும் சிவனை செய்வோம், சமய தீட்சை பெற்றுக் கொண்டோம், குருமூர்த்திகளுக்கு திருப்திப்படுற வகையில அவர்களுடைய உள்ளம் நிறைவடைகிற வகையில சிவத்துண்டு செய்வோம், அவர்களாக நம்முடைய பக்குவத்தை பார்த்து விசேட தீட்சை வழங்குவார்கள், அதை பற்றி மேலும் அந்த சிவநெறியிலே வளர்வோம், நிர்வாண தீட்சை வளர்வார்கள், அப்படி மேலே சென்று ஞானமும் வீடு பேரும் நம்ம அதை நோக்கி தான் போனோம். அதுதான் ஈசன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, அவன் தராட்டா இந்த பிறவி ஏது என்று சொல்லி அப்படி நம்ம நடந்து சென்றோம் என்றால் அந்த இரு வினைகளிலும் பற்றை விட்டோம் என்றால் தெரிந்த புண்ணிய பாவங்களிலும் சற்றும் தெரியாத புண்ணிய பாவங்களிலும் பற்றற்று நாம் விளங்கினால் அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் அப்ப என்ன நடக்கும்? அறிவு மேலாய் விரிஞ்சிட, அதான் விரிஞ்சிட அறிவு மேலாய்னு சொன்னாங்க, அதை மாத்திக்கிடணும், அறிவு மேலாய் விரிஞ்சிட, அறிவு விரிந்திட, அறிவு விரிந்திட, ஆன்மாவின் அறிவு விரிந்திட. இருவினை ஒப்பு வந்து நிகழ்ந்துட்டு அப்புறம் ஆணவ மலத்துக்கு நம்ம மேல ஆதிக்கம் காட்டுறதுக்கு வழியே கிடையாது. ஒருத்தன் தான் இருக்கான், நீங்க ஒரு காரியத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தடை வரணும்னு எல்லாமோ பண்ணி பார்க்கான், ஆனா நீங்க செம்மையா உங்க காரியத்தையே செய்தீங்க, அப்ப எவ்வளவு நேரம் தான் அவங்களை தடை பண்ணி பார்ப்பான்? சரி, இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் நாம இவனை சிரிப்பு காட்டி பார்த்தியாச்சு பார்த்தாச்சு அப்பவும் காரியத்தை நிறுத்த மாட்டுக்கான், இவனை வந்து மகிழ வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கவலைப்பட வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கோபத்தை உசுண்டு பார்த்தாலும் அப்பவும் அவன் கோபப்பட மாட்டுக்கான், அவன் காரியத்திலே தான் அவன் இருக்கான். அப்படின்னா எவ்வளவு நேரம் நம்மளை அவங்க இடையூறு பண்ண முடியும்? அவன் ஓஞ்சு போயிருவான், இடையூறு பண்ணணும்னு நினைச்சா ஓஞ்சு போயிருவான். அந்த மாதிரி நம்ம ஆதிக்க பண்ணுகின்ற ஆணவ மலம் ஓஞ்சிட்டு இந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான், இந்த இன்பத்துல பட்டும் துன்பத்துல வெறுப்பும் இப்படி கொள்ளும் போதுதான் ஆணவ மலம் மேலும் மேலும் நம்மிடம் வலிமை பெறும். அப்படி இல்லாமல் அந்த ரெண்டுலையும் பற்று விட்ட உடனே இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த ஆணவலத்தின் சக்தி ஓய்ந்து விட்டது, அப்ப ஆன்மாவின் அறிவுக்கு இருந்த தடை பெரும்பாலும் நீங்கிவிட்டது, ஆன்ம அறிவு விரிகின்றது, வியாபகத்தன்மையை பெறுகிறது. அந்த விரிகின்ற அறிவுக்கு மேலாக சிவஞானம் விளங்குகின்றது, விளங்கினால் அதுதான் சத்தினி பாதம். ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரே இருள் தான், கரண்ட் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, எங்கும் ஒரே இருள், ஆகாயம்னு ஒன்னே இல்லையா, ஒரே இருட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம தோணும். நமக்கு நிலம் நீர் மட்டுமா தெரியல, இங்க சுத்தி இருக்கிற ஆகாயமும் நமக்கு தெரியல, வெட்ட வெளியும் கூட தெரியல, அப்படி எங்கும் இருளா தான் தெரியும். ஆனா இந்த அப்புறம் வெடிய காலம் வந்து விட்டால் இந்த ஆகாயம் எப்படி எவ்வளவு பெரிய ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது தெரிகின்றது. எப்படி தெரிகின்றது? இந்த ஆகாயத்தில் மேலோங்கி இந்த ஆகாயத்தில் ஒளியானது மேலோங்கி விளங்கினால் இந்த ஆகாயம் வந்து நமக்கு தெரிகின்றது, ஆகாயம் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி ஆன்ம அறிவு எப்ப விரிந்து விளங்கும்னா அந்த ஆன்ம அறிவின் மேலாக, அந்த ஆன்ம அறிவாகிய ஆகாயத்தின் மேலாக சிவஞானமாகிய ஒளி விளங்கினால்தான் இந்த ஆன்ம அறிவானது அங்கு புலப்படும். ஆகவே ஆன்ம அறிவின் மேல் சிவஞானம் விளங்கினால், மேலாக விளங்கினால் அதுவே சத்தி நிபாதமாகும். நிபாதம் நிபாதம்னா வீழ்ச்சி, சத்தி என்பது சிவஞானம். எனவே ஆன்ம அறிவில் சிவஞானம் வீழ்தல் அதுவே சத்தி நிபாதம் என்று மிக அருமையாக இதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த சத்தி நிபாதம் வந்த உயிரினுடைய உயிரும் அருளும் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும் என்று சொன்னார். இந்த உயிரானது சத்தியவாதம் பெற்றால் இது மேலானதாக விளங்கும். அந்த உயிர் மேலானதாக விளங்கும். அதாவது மற்றவர்களோடு பார்க்கும்போது நம்முடைய அருளாளர்களை பாருங்க, அவர்களெல்லாம் மேலானவர்கள் என்று நாம் அறிகின்றோம். நாயன்மார்கள் மாதிரி சாதாரண உலகத்தவரை பாருங்க, சாதாரண உலகத்தவர் நாயன்மார்கள் மாதிரி அனுபவம் வரும்போது எப்படி செயல்படுவான்? அவன் நம்மள மாதிரி உலகத்தவர்கள் செயல்படும் விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் கட்டா ஒரு நேரத்தில் வந்து ஒருவர் வந்து சிவனடியாலே மாகேஸ்வர பூஜைக்கு வந்தாலும் நாம வறுமையில வாடுறோம், அப்படிப்பட்ட நிலைமை வந்தா நாம எந்த மாதிரி செயல்படுவோம்? எல்லாம் முன்னாலும் மாகேஸ்வர பூஜைனா செஞ்சிருக்கோம், யா ஒன்னும் செய்யாதவங்கலாம் இல்ல, எவ்வளவோ செஞ்சிருக்கோம், இப்போ இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி என்ன தியாகவனை கொடுத்து போயிட்டு. ஆனா அங்கு நாயன்மார்கள் செயல்பட்ட விதம் எப்படி இருந்தது? இளையாங்குடி மாநகரம் எப்படி செயல்பட்டாங்க? இப்படி ஒவ்வொரு நாயன்மாருடைய நிலையை நாம் வச்சு பார்க்கும்போது உலகத்தை விட அவர்கள் மிக மேலானவர்களாக விளங்குகின்றார்கள். செயற்கரியை செய்கை செய்கின்ற சீரர்களாக விளங்குகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் அறிவுக்கு மேலாக சிவஞானம் மேலோங்கி விளங்குகிறது. இந்த சிவஞானத்தின் துணை கொண்டு அவர்கள் எதையும் காண்கின்றார்கள். ஆகவே சிவஞான சார்பு இல்லாத நம்முடைய நடைமுறை ஒரு மாதிரி இருக்கின்றது, சிவஞான சார்பு விளங்குகின்ற அவர்கள் நடைமுறை, அதனால நமக்கு வித்தியாசமா தெரியும். அந்த சத்தினிபாதம் என்பது அதான், அந்த சிவஞான சார்பு தான் சத்தினிபாதம். ஆகவே அந்த ஆன்மா மேலாக விளங்கும், அந்த ஆன்மாவுக்கு மேலாக அருள் விளங்கும், அந்த ஆன்மா அந்த அருளையே நாடி உருகி நிற்கும். அருள் புரிந்திருக்க இறங்குங்களோ என்று அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கையின் பொன்னம்பலத்தரசே என்று திருவாசகத்திலே சொல்வார். அந்த அருளையே நாடி நாடி ஏசரும். ஏசருதெல்லாம் என்ன? ஒன்றையே நாடி நாடி அதற்காக உருகுதல். திரு ஏசரவு என்றே திருவாசகத்திலே ஒரு பகுதி வைத்துள்ளார்கள். அந்த மகாவித்வான் தண்டமணி தேசரவன் ஏசரவுனா என்ன என்பதெல்லாம் விளக்கமாக சொல்வார். திரு ஏசரவு அதுதான் சேர்த்து வரும்போது திரு வேசரவுன்னு வரும். ஏசருதல் என்றால் நினைந்து நினைந்து உருகுதல், அருளையே நாடி நிற்கிறது. அந்த சொற்கள் சொற்கள் இங்க போட்டிருக்காங்க. மாசரும் உயிரானது மேலாக மண்ணும் மேலாக நிலைபெறும். எப்படிப்பட்ட உயிர்? எதனால மேலாக நிலைபெறுது? சரியை கிரிய இந்த நெறிகள்லாம் அந்த உயிர் பழகி வந்ததுனால அந்த உயிர் மேலானதாக விளங்குகின்றது. எப்படிப்பட்ட சரியை கிரியை? பாசத்தை வேறறுக்கக்கூடிய சரியை கிரியை. விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டு சிவாலயத்துக்கு ஒருத்தர் போறாருன்னா அது ஒரு சாதாரண செயல் அல்ல. உலகத்துல எங்கெல்லாமோ போறாங்க வாராங்க, அது மாதிரி செயல் அல்ல அது. நம்மை பிணித்திருக்கின்ற பாசத்தை வேறுடன் அறுக்கக்கூடிய செயலை சிவனடியார்கள் செய்கின்றார்கள் என்பதை நாம் அங்கே சிவாலயத்துக்கு போறான்னா பாசத்தை வேற இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாயா, அதனால போறான் சிவாலயத்துக்கு. அதான் அந்த சரியை, அந்த சிவாலயத்துக்கு போறது சரியை, அன்மார்த்த சிவ பூஜை பண்றது கிரியை, எல்லாம் பாசத்தை வேற இருக்கக்கூடியவை. பாச வேற அருமாறு ஆக்கும் பகர் சரியாதி. பகர் சரியாதி பகரப்படும் சரியாதிகள். பகரப்படுதல் சொல்லப்படுதல் எதுல சொல்லப்படுது? சிவாகமத்தில் சொல்லப்படுது, திருமுறைகள் சொல்லப்படுது. பாசத்தை வேற இருக்கக்கூடியவை என்று சொல்லப்படுகின்ற சரிய ஆதிகளிலே, சரிய முதலிய தவங்களிலே, அந்த நான்கிலும் உயிர் பழகினதுனாலே, சரிய கிரிய யோக ஞானம் நாளிலையும் உயிர் பழகினதுனால என்ன ஆயிருது? உயிர் மாசு அறுகிறது, ஆணவ குற்றத்தை நீங்குகிறது. அதனால அந்த பசு மேலாக மண்ணும், அந்த உயிரானது மேலானதாக விளங்குகின்றது. அவ்வாறதாக தேசுரும் அணுவும் ஈசன் அருளும். இந்த உயிர் இருக்கின்றதே சிவஞான சார்பு பெற்ற உயிர், பக்குவ உயிர். இது எப்படி மற்ற உயிர்களை விட இந்த உயிர் மேலானதாக விளங்குதோ அத மாதிரி அந்த உயிரினும் மேலாக அந்த ஈசனுடைய அருள் விளங்கும். அங்க நாயன்மார்கள் நம்மினும் மேலாக விளங்குகின்றார்கள். ஏனென்றால் அந்த நாயன்மார்களுக்கு மேலாக அருள் விளங்குகிறது, அந்த அருளுக்கு அந்த நாயன்மார்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். எனவே அருளை உணராத நம்மினும் அவர்கள் மேலானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நான் சொல்கின்றோம். அந்த செய்தியை தான் சொல்றாங்க. சத்தினிபாதமற்ற உயிர் எப்படி இருக்கும் சொல்றாங்க. போன பாட்டில் சத்தினிபாதம் என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அதை அடைந்த உயிர் எப்படி இருக்கும்? மற்ற உயிர்களை விட மேம்பட்டு விளங்கும். ஏனென்றால் அந்த உயிருக்கு மேலாக ஈசன் அருள் விளங்கும். மற்ற உயிர்களை விட எப்படி இந்த உயிர் சத்தினிபாதமுற்ற உயிர் மேலானதோ அத மாதிரி சத்தினிபாதமுற்ற உயிருக்கும் உயிரை விட திருவருள் மேலானது. ஏசுரும் அணுவும் ஈசன் அருளும் அவ்வாறதாக, ஏசரும் உயிரதாக அந்த அருளையே நினைந்து நினைந்து உருகிக் கொண்டிருக்கிறதே அந்த உயிரோடு இணைந்து அந்த திருவருளானது விளங்கும் என்று சொல்லி சத்தினிபாதத்தினுடைய ஒரு உள் விளக்கம். இதெல்லாம் நம்ம மற்ற நூல்கள் எல்லாம் பார்க்க முடியாது இவ்வளவு வெளிப்படையாக, அவ்வளவு அருமையாக சொல்கின்றார்கள். அந்த அப்படி அருளையே நினைந்திருக்கின்ற அந்த உயிர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த உயிருடைய நிலை எப்படி இருக்கும் அதைத்தான் அடுத்த பாட்டை சொல்றாங்க. அகத்தியருள் அகற்றி நாலாம் சத்தியவாதம் உற்று பகைத்திடும் உடலை நோக்கி, பயந்திடும் சகத்தை பார்த்து, திகைத்திடும் பிறவி நோக்கி, சேர்ந்திடும் சுற்றம் கண்டு, பகைத்திடும் இவரே என்ன பதைத்து மெய் நடுங்கான் இருக்கும். இந்த செய்திகள்லாம் சரிதான், போன பாட்டில் சொன்ன செய்திகள்லாம் சரிதான். சத்தினிவாதமுற்ற உயிருக்கு மேலாக திருவருள் விளங்கும், அந்த திருவருளையே இந்த உயிர் நாடி உருகி விளங்கும் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்கூடியதா இல்லையே? அந்த உயிர் அருளோடு எப்படி சேர்ந்திருக்கிறது, அந்த உயிருக்கு மேலாக அருள் எப்படி விளங்குகிறது என்பதெல்லாம் நாம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாது. அப்ப அந்த அருளாளர்களை நாம எப்படி தெரிந்து கொள்றோம் என்றா, அந்த அருளாளருடைய செயல்பாடு உலகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும் அதை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த மனப்பான்மையை வச்சுதான் இவன் அருளை சார்ந்துட்டான் அப்படின்னு நாம உணர்கின்றோம். அந்த அருளாளர்கள் உடலை என்ன செய்ய நினைப்பார்களா, பகைன்னு நினைப்பார்கள். நாம அப்படி நினைக்கிறோமா? உடலுக்கு எது இதமோ அதுதான் எனக்கு இதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு சிவநதி வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு இன்னைக்கு கதை வரேன். அவர்கள் அருளாளர்கள் நினைக்கின்றார்கள், உடல் நமக்கு பகையானது. நாம சிவசிந்தனைன்னு ஒண்ணு நினைக்கும் போது இந்த உடலானது ஐம்புல பற்றல ஏதாவது ஒரு பற்ற நோக்கி நம்ம இருக்கு செவி மூலமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: நம பார்வதி பதே அரகர மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் விளைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. முன்னிலை வைத்திருந்த அன்னையார் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் எளிய வணங்கி மகிழ்ந்தேன். இறைவனுடைய திருவள்ளினாலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனை வந்தனை பாங்குற நிகழ்ந்து வருகிறது. எல்லாம் அவருடைய திருவள்ளுவர். உயிர்கள் என்றும் அளவில்லாதன, கட்டுப்பாட்டுக்குரியன, அறிவித்தால் அறிகின்ற நிலையுடையன, சாந்தரன் வண்ணமாக ஆகின்ற ஒரு தகுதி. அப்படிப்பட்ட உயிர்கள் பொருட்டாக பெருமான் தானே வந்து எழுந்தொருளி தலையழித்து ஆட்கொண்டு அருளுகின்ற வான்வார் கடல் அவனுடைய கடல். அப்படிப்பட்ட திருவடிகளை எங்கெல்லாம் சென்று அந்த பேரின்ப வெள்ளத்தை பெய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர் காத்துக்கொண்டிருக்கிறார். அந்த பெய்வதற்குரிய நிலைக்கலனாக நம்முடைய நெஞ்சை ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தோத்திரங்களாக சாத்திரங்களாக செல்வர்கள் அமைத்து அதிலே செல்லப்பட்ட சில சில பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக அதை கரை உருவிலே பாங்கு நாடக பாங்கிலே மொழி நடை ஆக்கத்திலே முதன்மையுடையதாக ஆக்கி அதை பல காலங்களிலே படித்து படித்து ஓதி ஓதி சுவைத்து அந்த மகிழ்கிற பாங்கிலே நிறைய ஏறக்குறைய தமிழிலே 600 தலபுராணங்கள் இருக்கின்றதாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் 200 தலபுராணங்கள் அச்சுக்கு வந்திருக்கின்றன. 200 தலங்களுக்கு ஆயுதச் சுவையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஓலை சுவடியிலிருந்து பதிப்பிக்கப்பட வந்த எழுதப்பட வேண்டிய நூல்கள் இருக்கின்றன. மேல இப்படி மிக அதிகமான தல வரலாறுகள் எழுவதற்கு என்ன காரணம் என்றால், இங்கேயெல்லாம் ஓட வேண்டாம், இருக்கிற இடமே சிறப்பானது என்ற ஒரு எண்ணத்தை

பூவனம் என்று சொல்லக்கூடிய பூவனமதனில் பொதிநீர் நடுவடி கேட்கக்கூடிய அந்த பெருமானை பாடுகிற போது ஒரு சொன்னார், உலகத்துல எல்லாருக்கும் நன்மை என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, நன்மை வேண்டுமா பாருங்கள், மாடமர் மேனியோடு போடமர் போடின.

போல நன்மையாகுமே புண்ணியர் தொழுதழே பூவன துறை. யார் தொழக்கூடிய இடமா? புண்ணியர்கள். இந்த தலைவராணத்துல இந்த ஒரு வரி எடுத்து வைத்துக் கொண்டு சூரியன், விண்கோள்கள், நவவீரர்கள், லட்சுமி எல்லாம் வந்து பூஜை பண்ணியதாக திருப்புவன தலைவராணத்துல இருக்கிற இந்த புண்ணியர் தொழுதெழு பூவனம் என்ற ஒரு வரி பல தெய்வங்கள் வந்து அங்க வழிபாடு செய்ததாக பல படலங்களாக கந்தசாமி கவிரார் என்ற பெரும்புலவராலே திருப்புவன தலைவராணம், திருப்புவனநாதர் உலா என்ற நூல்கள் எல்லாம் பின்னே பின்னே எழுந்தன. புண்ணியர் தொழுதழே பூவன துறை அன்னலை அடி பணிந்து அன்பினார். அன்பினாரை அடிபணிகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக நன்மை பெறலாம். தாழியகோனாகிய நான் பாடின பாடல்களை எவர்கள் வழிபாட்டிற்குரியதாக ஆக்கொள்கிறார்களோ அவள் நன்மை பெறலாம் என்று இந்த பூவனத்து தளத்துல புகழி வேந்தர் வந்து பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு பல இலக்கியங்கள் உருவாகியிருக்கிறார். ஆக மேலோர்களிட்ட விட்டு விளைந்து சிவானந்த தேன் பிள்ளிட்டிருந்த உயர்ந்த ஞான நூல்களாக வந்திருக்கின்றன. அப்படி கிழக்கிலே இருக்கக்கூடிய பூவனம் காசிப்பதிக்கு நிகரான ஒன்று, காசிக்கு மேலே கூட என்று பேசுவார்கள். அந்த இடத்துல சராசரங்கள் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாம் லிங்கமாக காட்சியளித்ததாம் அப்பர் சுவாமிகளுக்கு. வடிவேறு திரி தூரம் தோன்றும் தோன்றும் வளரும் தடமேல் இடம் அதிகம் தோன்றும் தோன்றும் பத்து பாட்டு பித்தாண்டகத்துல இவ்வளவு. பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நினைக்கிற நினைப்பெல்லாம் அங்கு அருட்காட்சியாக பெருமான் வழங்கினான் அப்பர் சுவாமியுடைய வாக்கிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான தலம் வைகையினுடைய தென்கரையிலே இருக்கும்படியான சிறந்த தலம் அந்த தலத்திலே இருக்கின்ற ஒரு அன்னையார். அவள் பொன் அன்னையாள், பொன் போன்றவள். ஏனென்றால் பொன் மிகச்சிறந்தது, உலகத்திலேயே பொன் மிகச்சிறந்தது. அந்த பொன் போன்றவள் என்று சொன்னால் மாற்று குறையாத ஒரு சிறந்த நிலை உடையவள் அந்த அம்மா. அந்த அம்மாள் இந்த ருத்ரகணிகையர் என்று சொல்லக்கூடிய கோயில் பிணாப்பிள்ளைகள் என்று பேசுவார் மாணவர். கோயில் குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உட்கார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிச்சையோர் என்பவா என்று சொல்லு. அவங்களை தான் போய் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அணுக்க தொண்டர் செய்கிறவர்கள். ஆனாலே அந்த பெருமானுக்கு யார் உறவு யார் அயலு, அயலும் உறவும் இல்லாத ஒரு நிலை உடையவன் அவன் எப்படி பாடுவதுன்னு ஒரு பேரும் ஒரு ஊரும் இல்லை. அவன் எப்படி பாடுவது என்று எங்களுக்கு அந்த பாங்கை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிற நிலையிலே இந்த பெண்கள் எல்லாம் அந்த கோயில் பிணாப்பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கோயில் பெண்களை போய் வினவுவதாக மாணிக்கவாசக பெருமான் மிக அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ருத்ரகணிகை வம்சத்திலே பெருமானுக்கு சுத்த நிறுத்தம் செய்வதாக அழகிடுதல் மெழுகிடுதல் பூமாலை கட்டுதல் நிறைவிடம் ஏந்துதல் ஒளிவிளக்கு ஏற்றுதல் ஆகிய பணிகளை எல்லாம் பாங்குறச் செய்த அந்த பண்பினராக அழகும் இளமையும் அரிய கலை ஞானங்களும் உடையவளாக இருக்கிறாள். இதெல்லாம் ஒரு சேர இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை தெய்வத்துக்கு சமர்ப்பித்து விடுவது பழக்கம். உயர்ந்தத

மாசு மறுவுடையவர்கள் கையிலே கொடுத்தால் அது பயன் தராத நிலையிலே கழித்து விடுவார்கள். பயன் கொள்ள தெரியாத நிலையிலே இன்றைக்கும் பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய பாங்குகளை அறிந்து பயன்படுத்தத்தக்க விதத்திலே உயர்ந்த விதத்திலே பயன்படுத்த அனுபவிக்கிறவர்கள் என்பது ரொம்ப குறைச்சல். அனுபவிப்பதாக கருதிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அனுபவம் என்பது ரொம்ப அறியாமையினாலே நிகழ்கின்றதாக இருக்கிறது. அறிந்து அறிந்து அனுபவிக்கவும் அது இறைவனுக்கே ஆக வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு இருக்கிறது. மிகப்பெரியவருடைய உள்ளங்களிலே அது ஆயிருக்கு. எல்லாம் நைவேத்தியம் இறைவனுக்கு அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதாக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு பெருநிலை இருந்தது. அந்த நிலையிலே அந்த காலத்திலே உயர்ந்த நிலையுடைய பெண்டுகளை கோவில் பணிக்கென ஆக்குவது. இன்றைக்கும் மற்ற சமயங்கள் நிறைய இருக்கு. தியாகசீலர்களாக இருக்கிறார்கள். நாம் அதை இழிந்த நிலைக்கு ஆக்கி நாமும் அதை கையகந்து விட்டோம். அந்த மரபிலே வந்த அந்த அம்மையார் நாள்தோறும் போய் பெருமானுடைய திருக்கோயிலே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து பெருமான் முன்னிலையிலே மிக ஆனந்த நடனம் சுத்த நிறுத்தம் என்று சொல்வார்கள். அதுக்குரிய வாத்தியங்கள் எல்லாம் இல்லாம போச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு கேரள நாட்டில கூட அந்த வாத்தியங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு திருக்கோயில்கள் வாத்தியங்களே இல்லாமல் போய்விட்டது. கருவி இசையே இல்லாமல் போய்விட்டது. தவண்டை மத்தளம் சுத்தமத்தளம் மிருதங்கம் வீணை வேணு சுற்றி வங்காளா ஜல்லரி எத்தனை வாத்தியங்கள், இத்தனை வாத்தியங்களும் கோயில்களில் நியமிக்கப்பட்டு குடமுழா, இத்தனை வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய கலைஞர்களும் இருந்தார்கள். எதற்கு? மரிய நேரத்தில் கொடுக்கிற சோற்று உருண்டைக்காக, சோற்று திரளுக்காக. மிக அற்புதமான கலை அறிவுடையவர்கள் எல்லாம் அதை பிறரிடத்தில் விற்காமல் பெருமானுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் அனுபவிப்பதற்காக வாத்திய மண்டபம் நிச்சய மண்டபம் என்று எத்தனை எத்தனை மண்டபங்களை எல்லாம் கட்டிவிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஆடல் பாடல்ல ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன வகையாக ஆட வேண்டும் என்று மறை நூல்கள் சொல்லினாரோ அந்த வகையில ஆடி காட்டுகிற பாங்குடையவளாக அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த பூவன நகரத்திலே புண்ணிய தொழுது எழும்படியான பூவன நகரத்திலே அம்மையார் பணி செய்து வருகிறார். நாயனார் அடி அரிச்சனை நியமம் நடத்துவர். நீதியாக ஒரு நாள் கூட தவறாமல் காலம் மாறினால் கூட அந்த அம்மையாருடைய கடமை மாறாத நிலையில பணி செய்து வருகின்றார்கள். உலகத்தில் மிகச்சிறந்தது என்ன? சிறந்தது அறத்தின் வழியாக செயல்கள் செய்வது. அதனினும் அதிகமாக இருப்பது சிவபுண்ணியங்கள். அதனினும் அதிகமாக இருப்பது சிவார்ச்சனை. அதனினும் அதிகமாக இருப்பது சிவபூஜை. அதனினும் அதிகமாக இருப்பது அடியார் பூஜை. அப்படி அவைத்தையெல்லாம் நன்றாக உணர்ந்து தான் ஈட்டிய பொருளை எல்லாம் அரண்பணிக்காகவும் அன்பர் பணிக்காகவும் செய்து வருகிற போது கையிலே அன்றைக்கு அன்றைக்கு வருகிற பொருள் அன்றைக்கன்றே செலவழிந்துவிடும். அந்த நிலையிலே அவருடைய உள்ளத்திலே நல்லறம் நிற்கின்ற அந்த அம்மையாருடைய உள்ளத்திலே மிகச்சிறந்த ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதுதான் தியானம்னு பேர். ஞானிகளுடைய உள்ளத்துக்குள்ளே தோன்றுகிற எண்ண நிலைகள் உருவாகிற போது அவைகளுக்கு தியான சுலோகம் என்று பெயர் கொடுப்பார்கள். அந்த தியான சுலோகங்களின் அடிப்படையில் தலைவல்லார்களாக இருக்கிற சிற்பாசிரிகள் கல்லிலேயும் செம்பிலேயும் அந்த காட்சிகளை மிகச்சிறப்பாக அமைத்து காட்டுவார்கள். அதுபோல இந்த அம்மையாருக்கு பொன்னினாலே பூவனநாதருக்கு எழில் திருமேனி ஒன்று எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அது உள்ளத்துக்குள்ளே கரு கொண்டிருக்கிறது. அதற்கு கரு அமைத்து விட்டார். கரு மெழுகினாலே அமைத்து விடுவது. முதல்ல உருவம் எந்த உருவத்தை அமைக்க வேண்டுமோ அந்த உருவத்துக்கு மெழுகினாலே அமைத்து காட்டுவார்கள். அதற்கு பிறகு அதை மண் பூசி அதை நெருப்பிலே காட்டுகிற போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெழுகெல்லாம் உருகி வந்து விடும். உள்ளே துவாரம் மட்டும் இருக்கும். அதிலே இந்த உலோக கலவையை நன்றாக முறையாக பஞ்ச லோகங்களை கலந்து உருக்கி உள்ளே நீர் போல விட்டால் அது கெட்டிப்பட்ட பிறகு மேலே இருக்கிற மண்ணை உடைத்து விட்டால் உருவம் வந்துவிடும். இந்த படிம கலை என்பது இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் கூட சிறந்திருக்கிறது. அந்த படிமக்கலைப்படி இந்த அம்மையார் என்ன நினைக்கிறார்? பஞ்ச உலோகத்தினால் செய்யக்கூடாது, தங்கத்தினால் செய்ய வேண்டும். தங்கத்தில் செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நம்முடைய மதுரை கோயிலேயே ரஜிதமூர்த்தி இருக்கிறார். வெள்ளியினாலே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார். தங்கத்திலேயே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார்.
தங்கத்திலேயே டூப்ளிகேட் மூர்த்தி ஒன்று சொல்றாரு, மேல தங்கப்பால் போட்டது. இதெல்லாம் கற்பனை கடந்த கருவூலத்து கலைமாச்செல்வர் தேடிவிட்ட கடவுள் மந்திரங்கள், கடவுள் மணிகள். இதெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பதற்கு கூட பெரிய அரிய செயல், பார்ப்பதற்கே புண்ணியம், பார்த்தாலும் அதை விட பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா அந்த காலத்திலேயே நினைத்தாள், பொன்னினாராகிய படிமும் செய்ய வேண்டும் என்று. ஆனா கையிலே காசு இல்லை. பலகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிற போது அடியவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நினைப்புகளை நிறைவேற்றுவதுதான் இறைவனுடைய வேலை. உண்மையான அன்புடையவருடைய உள்ள கருத்தை அவன் முற்றுவிப்பான். அதற்காக சுவாமி மதுரையிலிருந்து சித்தராக போகிறார் திருப்போன். இது 12 மைல். இப்போ வந்து பங்குனி மாசம் உச்சல நாளில அந்த காலத்துல பொன்னணி ஆளுக்கு காட்சி கொடுப்பதற்காக சித்தராக போனார் என்று ஒரு வரலாறு. பிறகு திருமலை நாயக்கர் காலத்துல அதை திருவாப்படையார் கோயிலுக்கு மாத்திட்டாங்க, ரொம்ப தூரமா இருக்கு. கால நிலை கருதி பல காரியங்களை நம்ம மாத்திக்கொண்டிருக்கிறோம். அன்னக்குழியும் வையையும் அழைத்தார், அன்னக்குழி மண்டபம் ஒன்று மண்டபம் மேல சித்திர விதியில் பிர்லா விசுவரமா இருக்கு, பிர்லா விசுவரமா இருக்கு. அந்த மூல அமைப்பை வைத்திருந்தா இன்றைக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கெல்லாம் அங்க போய் விளையாடுவோம், அங்க ஒரு பூதம் இருக்கும் அண்ணா, அந்த அன்னக்குழி நிறைய மணல் போட்டிருப்பாங்க, அதுல போய் நாங்க விளையாடுவோம் தொடுங்க சின்ன குழந்தையா இருக்கிறபோது. இப்ப அந்த இடம் மாறி போய் பிர்லா விசுவரமா தங்க முடிஞ்சா மாறி. இந்த பழமையையும் பாதுகாக்கணும், புதுமையையும் பூத்தணும். முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளாக இருக்கிற ஒன்றை பின்னை புதுமையாகவும் ஆக்கி அந்த பழமை நலத்தையும் உலகத்துக்கு பாங்குட காட்ட வேணும். நம்ம இந்த இடமே இந்த வளாகமே பழமைக்கும் புதுமைக்கும் இணைஞ்சிருக்கிறது. ரொம்ப நுட்பமா நீங்க அறியணும், வெளிப்பட சொல்லக்கூடாது. இந்த இடத்திலேயே பழமையும் புதுமையும் இணைஞ்சிருக்கு. தொல்காப்பியர் அரங்க தாண்டி போயிட்டா பழமை இருக்கு. அந்த பழமை எப்படிப்பட்ட பழமைன்னு சிலருக்கு தான் தெரியும். அதை எண்ணி பார்த்தா ஆகா, உத்தகர்கல்லால் அந்த உத்தரவுகள் எல்லாம் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உத்தரவு வந்திருக்காரு. இந்த வளாகம் சும்மா சாதாரணமா இல்ல, மிக உயர்ந்த நல்லறமுடையவர்கள், கலையறி உடையவர்கள், புலமை உடையவர்கள் எல்லாம் உலாவி இருந்த இடத்துல இந்த கலை நிலையம் கவிந்து கொண்டிருக்கிறது. ஆக வரலாறு ஒருவருக்கு தெரிஞ்சாதான் வரலாற்றின் அடிப்படையில்னா சில நல்ல முடிவுகளை நம்முடைய மனத்துக்குள்ளே தேடிக்கொள்ள முடியும். அது மாதிரி நினைவு சின்னங்களாக வைக்கக்கூடிய நிலையில சித்தர் இங்கிருந்து போகிறார். திருமல் நாயகர் காலத்துல போய் இரவுலயே திரும்பிடணும் சாமி. மதுரை சாமி மட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதன் மட்டும் எந்த ஊருக்கு போனாலும் இரவு அத்தையாமத்துக்கு நீங்க வந்துடணும். ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை சாமி கைகள் திருவிழால வச்சிருக்கிறாங்க. எந்த ஆணும் இரவு நேரத்துல வெளியில தங்க கூடாது, ஆனால வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா பிரிவு துன்பம், பிரியக்கூடாதவரை பிரியக்கூடாது. அம்மையை பிரிந்து இருப்பதில்லை, பிரிவில்லாத அந்த அருளிப்பாட்டை பிரியாமல் இருக்கிறான். திருக்குளங்குன்றத்துக்கு திருமணத்துக்கு போனா கூட இரவு வந்துடுவார். காலையில புறப்பட்டு போய் அந்த திருமணம் முடிச்சுட்டு பங்குனி சுவாதியில போய் திரும்பி வருவார். பங்குனி உத்தரத்துல திருப்பவனத்துக்கு போய் திரும்பி வர முடியல, பெரிய இடர்பாடு ஏற்பட்டதுனால திருமல் நாயகர் காலத்துல இந்த திருவாப்பிடையார் கோயிலுக்கு போக முடியாது திட்டம் செய்தார். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாற்றங்கள், அதுவும் சில நன்மைகளை தரத்தக்கிறார். செயலை நிறுத்திடாம மாற்றமாக செய்திருக்காரு. பல பேர்னா காரியத்தை நிறுத்திடுவாங்க, அப்படி இல்லாமல் மாற்றங்கள் செய்து நிகழமாறு செய்தார். அந்த பொன்னணையால் பொருட்டு சுவாமி சித்தராக போகிறார். போய் அவங்க வீட்டுக்கு நீல உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய மாகேஸ்வர பூஜை நிகழ்கிறது, அடியாறுகளுக்கு அன்னம் பாதிப்பு நிகழ்கிறது, நிறைய பேர் சாப்பிட்டு போறாங்க. அப்ப அந்த தோழியர்கள் வந்து, சுவாமி நீங்களும் வந்து இங்க உள்ள இந்த உணவு ஏற்றுக்கொள்ள, நான் உணவு உண்பதற்காக வரல, உங்க தலைவியை கூப்பிடுங்க. உடனே ஓடி போய் ஒரு சித்தர் வந்திருக்கிறார், மதுரை சித்தர்னு சொல்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வந்து வணங்கின, அப்படி வணங்கின போது அம்மாவை பார்த்து சொன்னார், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு அம்மாவுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, பொன்னனையாளுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, உள்ளம் கவர் கழுவன் ஆதலினால, உள்ளம் தெரிகின்ற நிலை உடையவன் ஆதலினாலும் சொல்றான், உலகத்துல இளமை, அழகு, கலையறிவு எல்லாம் நீரிலே குமிழி போல, செல்வம் எல்லாம் நீரிலே குமிழி போல என்று நீ உணர்ந்திருக்கிறாய். அந்த செல்வ பயனை திருமேனியாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த நினைப்புக்கு கைகூடாத நிலையிலே அடியார் வழிபாடும் இடையடாது நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தால் மறுநாள் 2000 பேர் வருவாங்க. ஆக வருகிற கைப்பொருள் எல்லாம் ஈட்ட முடியாமல், இந்த பணிக்கு எடுத்து வைக்க முடியாமல் தொடர்ந்து அன்னம் பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது.
இப்படிப்பட்ட எண்ணம் உடைய நீ என்ன நினைக்கிறார்? செல்வம் மெய் இளமை நீர்முக்குள் இருந்த எல்லையும் நிலையில் என்பது துணிந்தாய் நிச்சயப்படுகிறார். இந்த துணிதல் என்பது வைராக்கியம் பேரு. இப்படித்தான் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தில் ஒரு பகுதி வருகிறது. அன்பு பக்தி என்றால் அன்பு, அந்த அன்பு முருக வேண்டும் என்று சொன்னால் உறுதிப்பாடு வைராக்கியம். அந்த வைராக்கியம் நன்றாக இருக்குமானால் அதனால விசித்திரங்கள் உண்டாகும். அது தன் அனுபவத்துக்கு வரும், பிறருக்கு வரும், காட்டலாம். அந்த பக்தி வைராக்கிய விசித்திரம் உடையவளாக நீ இருக்கிறாய், அந்த துணிவு உனக்கு இருக்கிறது. ஆகவே நீ செய்வது அடியார் போது செய்கிறாய். ஆனால் நினைந்த நினைப்பை செய்ய முடியாது இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நினைப்பை நிறைவேற்றுவதற்காக யாம் வந்தோம் என்று சொல்வது தான் சித்தர். அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போறதுக்காக வந்தோம் என்பது சித்தர் அல்ல. எங்கே போகிறாரோ அங்கே போய் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வது அல்லது தன்னடைந்தாருக்கு இன்பம் கட்டுவது.

அவனுக்கு என்ன தத்துவம்னா, தன்னை யார் வணங்குகிறார்களோ அடைகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய நினைப்பின் வழியாக எல்லாவற்றையும் அருள்வது, அவரவருடைய தகுதிக்கேற்ப. எப்பவும் பெருமான் தகுதிக்கேற்ப கொடுப்பான்.

பொன்னடைவார் சில பேர், பல்வேறு வகையான நலன் அடைவார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடும் துய்த்தல் என்று சொன்னார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. எல்லாம் இருக்கும், அனுபவம் இருக்காது. ஆனால் எதை கொடுத்தாலும் இறைவன் அவற்றை அனுபவிக்கக்கூடிய நிலையை உயிரெடுத்து அந்தந்த உயிரெடுத்து கொடுக்கிறார். இது ஞான சம்பந்தருடைய வாக்கு. என்னுடைய பதிகத்தை படித்தா இதெல்லாம் உங்களுக்கு வரும். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பற்றும் இவை வல்லார். எவ்வளவு உறுதிப்பாட்டோடு சொல்ல பாருங்க. இதை யார் பாடுகிறார்களோ, எங்க பிறந்திருந்தாலும், யாராகி பிறந்திருந்தாலும், இறைவனுடைய சிந்தனை உடையவளாக இருந்தால் இந்த பதிகத்தை பாடினால் பொன்னடைந்தார், போகங்கள் பலவடைந்தார் புண்ணியர். அதுபோல உன்னுடைய புண்ணிய எண்ணம் இருக்கிறது, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நாம் ஒன்று தருகிறோம், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் கொண்டாடினர். என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லாம் கொண்டு, ஐயம் பித்தளை எல்லாம் கொண்டு அனுப்பும். கடலில் இட்டு குடமிட்டு மந்திரிட்ட திருநீர் கொண்டு மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆளவாயாங்கிறது. அது பெரும் செல்வம், மேலான செல்வம். அந்த விபூதியினாலே மந்திரிட்டு போட்டு காலையே நீ எடுத்து பார், தங்கமா இருக்க. அதத்தான் திருமந்திரத்தில் செம்பு பொன்னாகும் சிவாய நம என்றார். செம்பு பொன்னாகும்னு நினைச்சா போருமா? இந்த இதயத்தானம் இருக்க, இது செம்பாக இருக்கிறது, களிம்புடையதாக இருக்கிறது. இந்த களிம்புடையதாக இருக்கக்கூடிய அழுக்குடையதாக இருக்கிற நெஞ்சத்தில் சிவா சிவா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த களிம்பு நீங்கி சிவமயமாக ஆகிவிடும். இந்த நெஞ்சு சிவமான பிறகு எல்லாம் சிவமாக, எல்லாம் சிவன் என்று நின்றாய் போச்சு. அப்படி எரிச்சொடராக விண்ணிலே நிற்பது போல உலகம் முழுவதும் அந்த ஒளி பாய்ச்சப்படும். ஆகவே செம்பு பொன்னாடல் என்பது இதாகாசத்தில் இருதயத்தானத்தில் நிகழ வேண்டிய ஒரு பரிச வேதிகை மாற்று. அது எப்படி என்றால், எப்படி நெருப்பிலே இட்ட ஒன்று நன்றாக காய்ச்சி என்ற பிறகு பழுத்த காய்ச்சி பார்க்கிற போது அது பொன்னிறத்தில் இருக்கும். அது என்ன உலோகமாக இருந்தாலும் சரிதான், நெருப்பு சம்பந்தம் இருக்குமானால் இரும்பு கூட செம்பொன் நிறமாக இருக்கும். அதே நிலையில வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் காற்றுப்பட்டா அது மறுபடியும் இரும்பா போயிடும். ஆனால் இறைவனுடைய தாழ்நிலக்கு என்றைக்கும் இருப்பது போலே, அதான் சொல்வார், செந்தழல் மேல் குறை திருமேனி அவனுடைய மேனி, செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கு மையா தடங்கன் மடந்தை மனவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருள்கிற விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் அமையலோர் என்பாவாய். பாட்டு சொல்ற திரும்பா பாட்டு. அந்த பெருமான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் நாங்கள் உயிர்ந்தொழிந்தோம், எங்களுடைய தக்க நிலைக்கு தக்கபடி உன்னுடைய அருளிப்பாடு அங்காங்கே வந்து அமைகிறது. அத பொன்னனுக்கு சொன்ன, நீ காலையில எடுத்தா தங்கமாயிடும், அந்த கரு கட்டி வைத்திருக்கிறாயே அந்த நிலையிலே இந்த உருவத்தை ஆக்கிக்கொள்ளேன் சொன்னார். அப்போ சொன்னாங்க, சாமி நீங்களும் ராத்திரியே இருந்து அமுது பண்ணிட்டு தங்கிருந்து காலையில அந்த தங்கத்தை கையில எடுத்து கொடுத்துட்டு போகலாமே. தங்கத்தை கையில எடுத்து கொடுக்கற வரைக்கும் இருந்தா குட்டு வழிபட்டு ஓடி போடுறாங்க. சாமி என்ன சொன்னார், காரணம் நாம் மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லைனர், மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லைனர், நீ காலையில எடுத்து பாருனர். அந்த மாதிரி காலையில எடுத்த போது அந்த பெருமானுடைய உரைப்படி பொன்னாக இருந்தது. அதை எடுத்து உருக்கி வாத்து பொன்னனையாளுடைய விருப்பம் போல அந்த திருமேனி அமைந்தது. அப்படியே அந்த பெருமானை ஆற தழுவி எம்முடைய சுந்தரராக கனக சுந்தரராக இருக்கிறார். அதனால்தான் இந்த மதுரைக்கு பேர் கனக மிகும் பதினர். பரபு நெடும் கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய திருளை விழுந்தது நிலவாலே, பறையி நிலங்கனும் உளவி நிறைந்த வரிசை தரும் வதம் அது பாடி. எப்படிப்பட்ட பதம், வரிசை தரும் வதம் அது பாடி, வளமோடு செந்தமிழ் உரைசெய அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே. இந்த பரியக்கல் ஒரு கனக மிகும் பதி மதுரை வளம்
பரி அதனில் வளர்ந்தரு பெருமாளே. கனக மிகும்பதினர் ஏற்கனவே மாணிக்கம் பெற்ற பெருமான் இப்போ தங்கம் பொன்னனையாளுக்கு ஆக்கி கொடுத்தார். பெருமானுடைய திருவுருவம் அமைத்து திருவிழா எடுத்து நிபந்தனங்கள் எல்லாம் அமைத்து பெருமானுடைய திருவுருளிலே அந்த அம்மா கலந்து இருந்தாள். இன்றைக்கும் கூட திருப்புவனம் என்று சொன்ன வாசல்ல அந்த பொன்னனையாளை நாம் பார்க்கிறோம். இதிலே சித்தராக காட்சி கொடுக்கிறார். போய் பார்க்க வேண்டிய சிற்பம் திருப்புவனம் போகிற போது கொடிமரத்தின் முன்னதாகவே சித்தராக அந்த எளிவந்த கருணையை காட்டி நிற்கிறார். அவருடைய அருள் பெற்ற அம்மை அங்கே பொன்னனையாளும் காட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உள்ளம் உள்ளத்தினுடைய உயர்விற்கே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. இதோ சாமிக்கு ஒரு பூ வாங்கி போட்டோம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சது. ஒரு 2 பைசா பிச்சைக்காரனுக்கு போட்டுருவோம், 1000 ரூபாய் லாபம் ஊதியம், அதுல 2 பைசா பிச்சைக்காரனுக்கு போடுவோம் நினைச்சா அவருடைய உள்ளம் உயரல. பங்கு வைத்தாங்க 50 பைசா பங்கு, 1 ரூபாய் முதல்னா 50 பைசா தன் பங்கு, சாமி பேர்ல ஒரு 50 பைசா இவர் தான் வைக்கிறார். சாமி கொடுத்ததா 50 பைசா சாமி பேர்ல பங்கு, தன் பேர்ல ஒரு 50 பைசா பங்கு. இப்படி 27 லட்சம் ரூபாய் சாமி பங்குக்கு லாபம் வந்தது. அப்ப இவருக்கு 27 லட்சம் ரூபாய் வந்தது இல்லையா? யாருக்கு தெரியும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட போது? சாமிக்கு 50 பைசா, 1 பைசாவில் 1/2 பைசான்னு வச்சுங்களா, அந்த காலத்துல 1/2 பைசா 1/2 பைசா லாபம். பைசாவுக்கு பாதி பாதி பிஸ்கட் போடுற மாதிரி 50-50. அவரு பெற்ற லாபத்துல 27 லட்சம் ரூபாய் சாமி பங்குக்கு உரியது என்று கணக்கு எழுதினார். அதை கொண்டு வந்தார். 27 லட்சம் ரூபாய குடும்பத்துக்கு கொடுத்துட்டார். 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தார். வந்து

0: மயிலாடுதுறைக்கு வந்தார். அது எப்படிப்பட்டது? ஊனத்தினை நீங்கிட வேண்டி ஞான பொருள் கொண்டு அடிபேணும் தேனத்து இனியான் அமரும் வானம் மயிலாடுதுறை. மிக மேலான மயிலாடுதுறைக்கு வந்தார். 27 லட்சம் ரூபாய் கொண்டு கல் திருப்பணி பிரித்து கட்டினார். நினைக்க முடியுமா? 27 லட்சம் ரூபாய் சாமி பேர்ல அதை கொண்டு வந்து 1920 அந்த திருப்பணியை செய்தார். திருப்பணியை முடிச்சு அந்த கும்பாபிஷேகம் நாள் வைத்து விட்டாங்க. அதுக்குள்ள அவருக்கு எய்ப்பு இழைப்பு வந்து விட்டது. அதனால ஆபத்காலத்துல சன்னியாசம் வாங்கிட்டார். அவருக்கு அவர் முச்சி பேர் அடைந்த நாள்ல சுவாமி போய் அந்த எல்லையில நின்று அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல இன்னைக்கு பதிவிட்டு அனுப்புது. மயிலாடுதுறை பெருமா எப்படி பேர்? இங்க ராஜாவுக்கு உற்சவம், தைப்பூச தன்னைக்கு திருவண்ணாமலைக்காக சாமி வந்தாரு. அவர் தவறு செய்து குறினாலே திருத்த பெற்றவர். இந்த தை தெப்ப திருவிழா வரலாறு பலருக்கு புரியாது. சிவ லீலாரணவம் என்று சொல்லக்கூடிய அருமையான திருவிழாடல் வடமொழி நூல் நீலகண்ட டீச்சர் என்ற அமைச்சர் அவரால் தான் இந்த புதுமண்டபம் உருவாக்கப்பட்டது. அதுல நிகழ்ந்த ஒரு தவறுனால மந்திரிய தவறா நினைத்து விட்டார் திருமலை நாயக்கர். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாராம், கண்ணுல வந்து நெருப்பை வைத்து விட வேண்டும். சேவர்கள் அஞ்சி போய் அந்த அமைச்சர் முன்னிலை நிக்கிற போது அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பெருமானுடைய வழிபாட்டின் முடிவில் அந்த கற்பூர நிலாஞ்சனம் காட்டி அந்த கற்பூர எடுத்து கண்ணுல வச்சுட்டார். சேவர்களுக்கு வந்து ராஜா நினைச்சதை நடந்து நடந்துச்சு போய் சொல்லிட்டார். அப்ப மன்னனுடைய மனசுல இருக்கிறது சேவர்களுக்கு மட்டும் ரகசியமா தெரிஞ்சது. இவருக்கு உள்ளுணர்வால உணர்த்தப்பட்டு அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் திருமலை நாயகருக்கு தெரிஞ்சிச்சு, இது தெரியுமானால் எதுவும் தெரியுது. அதனாலே காலிலே வந்து வழங்கின போது அடியாருக்கு சேர்ந்த பாடல்கள் மாறினால பெருமான குளிர்ச்சி பண்ணுனர். பெருமான குளிர்ச்சி பண்ணு எப்படி குளிர்ச்சி பண்ணுவது? மிகப்பெரிய பள்ளம் தோண்டி நீர் நிறைத்து உன்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்த நாள் சொல்ல நிலநடுக்கு சொல்லு. திருமல் நாயக்கருடைய பிறந்த நாள் ஆகிய பூச நாளில பெருமானுக்கு நீர் திருவிழா செய்க, தெப்ப திருவிழா செய்ய. அதனால தை மாசத்துல 2வது உற்சவம் ராஜோற்சவம் பேர். அது 2 நாள், 10 நாள் தை திருவிழா முடிஞ்சு பூச நாள்ல இந்த விழா நடப்பதற்கு செய்ய. இப்படி மதுரை திருவிழாக்கள் எல்லாம் மிகப்பெரிய செய்திகளை வரலாறுகளை மரபுகளை காத்துக் கொண்டிருக்கிற திருவிழா. ஒவ்வொரு ஊர்லயும் அப்படித்தான், அந்த வரலாறு தெரியாம விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த மயிலாடுதுறை பெருமானுக்கு சொன்னவாறு பணி செய்தார். இன்றைக்கும் அந்த பெருமானுடைய இதை கடந்து போகிற போது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அந்த அஞ்சலை நாயகனுடைய கோயில் மண்டபங்கள் திருப்பணியை பார்த்தா இன்றைக்கும் அவர் நிற்கிறார். எதற்காக சொல்ல வந்திருக்கேன்னா, வல்லவண்ணம் பேணி திருப்பணிகள், உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. 4 மிளகு இருக்கிறதா மாரணி மாசத்துல அதிகாரிகள் கொண்டு மடப்பள்ளியில் கொடுத்துருங்க. 4 மிளகு இருக்கு. பொங்கல போட்டு சாப்பிட்டு ரெண்டு பேர் சாமி நிவேதிமாறு. இனி மிளகு பெருமா அப்படின்னா மிளகும் பெரும். மிளகு கிடைக்கலன்னு அந்த நேரத்தில் மிளகு மிக அற்புதமான ஒரு பொருள், வேண்டத்தக்க பொருள். ஆக எது கடுகளவா ஆகுதுன்னு, எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறதற்கு அறிஞர். மனத்தினாலையும் வாக்கினாலையும் செயலாலும் செய்கிற செயல்கள் எல்லாம் திருப்பணிகள். அதுதான் சீயேதும் இல்லாத என் செய்பணிகள் என்று சொல்வார் மாணிக்கவாச சுவாமி. பெருமான் என்னுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி பொன்னனையாருடைய மிகச்சிறந்த பணிக்கு பெருமான் உறுதுணையாக இருந்து சித்தராக வந்து அங்கே பொன் தந்து அந்த பொன்னனையாருடைய பொன் போன்ற விளிர்கின்ற உயர்ந்த சிந்தனையை இன்றைக்கும் காணும்படியாக அந்த திருவுருவமாக அமைத்திருக்கிறார். இப்படி ரசவாதம் செய்த திருவிளையாடல்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ரூபத்தை சொன்னோம். ரூபத்தை சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு குணம் சொல்ல வேண்டும். அதாவது அதுக்கு சிறப்பான விசேஷமாக இருக்கப்பட்ட தன்மைகளை சொல்ல வேண்டும். அதுதான் குணம். நாம ரூப குணங்களை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது தலையில போய் உட்காரும், இது நம்முடைய மனசுல பதியும். ஒண்ணுமே தெரியல, பரபிரம்மம் வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, வாய்விட்டு பேசணாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கலையா, நம்ம வாசிக்க முடியாது, அதான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, பேச முடியாது, சொல்ல முடியாது. நிர்விகாரம், நிர்குணம், பரபிரம்மம், நிஷ்கலம், இப்படின்னா வேதாந்தம் சொல்லணும். ஆச்சுப்பா, நிர்விகாரம், நிஷ்கலங்கம், நிர்குணம், எல்லாம் ரஹிதமாக, பேத ரஹிதமாக இருக்கப்பட்டது வேதாந்தம். இப்படியே சொன்ன கடவுள்னா என்ன, அந்த பரம்பொருள்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, எல்லாம் இது கிடையாது இது கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். பெயர் எதுக்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக. அது முக்கியமான விஷயம், நாம் அறிந்து கொள்வதற்காக. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கைலையங்கிரின்னு ஒரு இடம் இருக்கு, காய்கறி கடைன்னு ஒரு இடம் இருக்கு, பசுமாடுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது என்று இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தமே, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். நல்லா கவனிச்சுங்க, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். பெயர் இல்லாமல் அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. முதல்ல ரூபம் தெரிஞ்சாதான், முதல்ல சொன்ன மாதிரி தான், தூணுன்னு ஒண்ணு இருக்கு, தூணுக்கு பேர் கிடையாது, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்கு. ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்குன்னா அது என்ன, தூண் இருக்கா, கம்பம் இருக்கா, ஸ்தம்பம், தூண் இருக்கிறதா, விளக்கு இருக்கிறதா, மனுஷன் இருக்கிறானா. சில மனுஷங்க தூணு மாதிரி இருப்பான், அது அடுத்த விஷயம். நம்ம நகர சொன்னாலும் சில பேர் நகரவே மாட்டான், ஏன்னா மாடு மாதிரி நிக்கிறியே, கம்பம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூணுக்கு தூணு பேரு, சில பேர் மனுஷனுக்கும் தூணுன்னு பேரு, அல்லது தூணுக்கு மனுஷன் பேர் வச்சாலும் வச்சிடலாம், அது அடுத்தது. இப்ப தூணுக்கு தூணுன்னு பேர் எடுக்கணுமா இல்லையா, இல்லைன்னா உருவம் மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாமம், அடுத்தது ரூபம், ரூபத்துக்கு அடுத்ததாக குணங்கள் தெரிய வேண்டும். அதுக்கு என்னென்ன, ஏன்னா முன்னாடி நிக்கிறதெல்லாம் பசுமாடும் தூணாயிடும். இல்ல முதல்ல நம்ம முதல்ல இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, நாய்க்கும் நாலு காலு, பசுமாடுக்கும் நாலு காலு, குதிரைக்கும் நாலு காலு, இப்ப எல்லாமே ரூபத்தை நாலு காலு இருக்குன்னு சொல்லிட்டா அது எல்லாமே ஒரே பொருள் ஆகிடும், ஒரே நாமத்துல வந்து சேர்ந்துடும், கிடையாது. அதுக்கு ஒரு குணம் கற்பிக்க வேண்டும், நாய் இப்படிப்பட்ட குணமுடையது, பசுமாடு இப்படிப்பட்ட குணமுடையது, குதிரை இப்படிப்பட்ட குணமுடையது என்று. அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு குணத்தை கொடுக்கிறோம். இறைவன் குணரகிதனாக, நாமரகிதனாக, ரூப ரகிதனாக, அதாவது இல்லாதவனாக, நாமங்கள் இல்லாதவனாக, ரூபங்கள் இல்லாதவனாக, குணங்கள் இல்லாதவனாக அவன் மேலே இருக்கிறான், பரம்பொருளாக இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது, பரபிரம்மமாக இருக்கிறது. ஒரு ரூபம், ஒரு நாமம், ஒன்றும் இல்லாருக்கு. மணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொன்னார், ஒன்றுமே கிடையாது அவனுக்கு, ஒரு ரூபம், ஒரு நாமம். இதுல இன்னொன்னு உண்டு, சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் வித்தியாசம் சொல்லுகிறேன். அவன் குணமே இல்லாதவன் சொல்லல, தயவு செய்து கவனிக்க வேண்டும். அத்வைதம் சொல்லும் பொழுது அவனுக்கு குணமே கிடையாது, நிர்குணன், நாமரகிதன், குணரகிதன் அப்படின்னு கிடையாது. இங்கே சொல்லும் பொழுது ஒரு உருவம் ஒரு நாமம் தான் கிடையாது, அவனுக்கு ஒரு குணம் சொல்ல முடியாது. அவன் எல்லா குணமும் அவனாக இருக்கிறான், எல்லா ரூபமும் அவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு குணம் கிடையாது, அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு. குணபூர்த்தி உடையவன் சிவபெருமான், இது முக்கியமா. சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், தயவு பண்ணி புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். குணமே இல்லாதவன் சொல்லல, அந்த அவற்றை தாண்டினவன், எல்லா குணத்தையும் தாண்டினவன், எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன். குணங்கள் எல்லாம் இடத்துல இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டியவனாகவும் இருக்கின்றான். உருவன்று அருவன்று, உளதன்று இலதன்று, மறுவன்று மலரன்று, மணி என்று ஒளி என்று, இப்படிதான் எல்லாமே இருக்கக்கூடியவன். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏன் சார், உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது. அது அருணகிரிநாதர் என்னிடத்துல சொல்லுவார், உருவோடு அருவ அது என்று சொல்லுவார். உருவாய் அருவாய், உளதாய் இலதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், இவன் எல்லாமே இருக்கின்றான், ரெண்டுமாகவும் இருக்கிறான். இவன் இது இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லல, அத்வைதம் சொல்லக்கூடியது அப்படி இருக்கும் கிடையாது, இங்க அந்த சித்தாந்தம் அதை சொல்லல. ரெண்டுமாக இருக்க, உருவாகவும் இருக்கிறான், அருவாகவும் இருக்கிறான். அதனால்தான் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லா இருக்கு. மணிக்கு வாசகர் சொல்ல முடியாது, ஒரு உருவம் கிடையாது, ஒரு நாமம் கிடையாது. ஏன், பிரபஞ்சமாகவே அவன் இருக்கிறான், எல்லாமாகவே அவன் இருக்கிறான், இந்த உயிர்களாக அவன் இருக்கிறான், தன்னிடத்தில இருந்து உயிர்களை கொடுத்து இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன, இறைவன் பிரபஞ்சமாக ஆனான், ரைட், ஒரு விஷயம். இரண்டாவது, இவனை அடைய வேண்டும் என்றால் என்ன தெரியணும், முதல்ல முதல்ல நாமம் தெரிய வேண்டும், அடுத்தது ரூபம் தெரிய வேண்டும், அடுத்தது குணம் தெரிய வேண்டும். குணத்தை தெரிஞ்சு அல்லது ரூபத்தை தெரிந்து நாமம் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டமான காரியம், அதாவது பெயர் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டம். முதல்ல ஒரு பெயர் தெரிய வேண்டும், அதற்கு பிறகு அதனுடைய ரூபம், அதற்கு பிறகு அதனுடைய குணங்கள். சரிங்களா? ஒரு கோர்வை இருக்கிறதா? சரி, இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் இதே போலத்தான். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் சொல்வார். அடுத்தது என்ன? ஆயிரம் திருநாமம் பாடி ஒவ்வொருவருடைய ருச்சிக்கு தகுந்தபடியாக, ருச்சி பேதங்களுக்கு தகுந்தபடியாக, எனக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு ஒரு ருச்சி, ஒவ்வொருவருடைய ருச்சியும் வித்தியாசப்பட்டிருக்கின்றது, பின்னப்பட்டிருக்கின்றோம். நாம இறைவர் அந்த உயிர் பத்தியாக இருக்கப்பட்ட இறைவன், பசுக்களாக ஜீவாத்மாக்களாக இருக்கப்பட்ட நாம் நாம பின்னப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள், சில பேருக்கு சத்துவகுணம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சத்துவ ரஜ தமோ குணங்கள் இருக்கின்றது. இந்த முக்குணங்களின் காரணத்தினாலே கர்மம் ஆணவம், கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தன்மைகளின் காரணத்தினாலே பலவிதமான இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி பலவிதமான இதனுடைய வித்தியாசத்தினாலே சில பேருக்கு இது கொஞ்சம், அது தூக்கல். இப்போ ஸ்வீட்டுன்னா என்ன? பெரிய ஸ்வீட்டு எல்லாம் ஒரே கிழது தான், மைதா மாவை போட்டு கிளறி அதுல கொஞ்சம் ஜீனியை போட்டு நெய்யோ எதையாவது விட்டு கிளறினா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அது வந்து கொஞ்சம் ஜீனியை தூக்க போட்டால் எப்படி இருக்கும்? இதுல இன்னொரு அதை வந்து ரவுண்டா பண்ணா எப்படி இருக்கும், ஸ்கொயரா பண்ணா எப்படி இருக்கும், கட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும், இல்ல லிக்விட் மாதிரி கொடுத்தா? இதுதான் வித்தியாசம். பேரு நம்ம 1008 பேர் வைக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் பெங்கால் ஸ்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும், எல்லாம் ஒரே கிழது தானே, எல்லாம் ஒரே விஷயம் தானே? அதை பலவிதமான ரூபங்களிலே கொடுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான், பலவிதமான ரூபங்களில கொண்டு வந்து கொடுக்கிறோம். இதே ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு குட்டியா சொல்லுவார். இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஹோல்சேல்காரன்ட்ட தான் வாங்கிட்டு வருவாங்க, கத்திரிக்காய் வாழைக்காய் தான் வாங்கிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன இதெல்லாம் வச்சிருப்பான். நம்ம போனோம்னா அவன் சொல்லுவான், இந்த கத்திரிக்காய் தான் உயர்ந்ததும்மா, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மத்த அதெல்லாம் அதை விட இது நல்லா இருக்கு. ஏன்? எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கத்திரிக்காய் ஒரே ஹோல்சேல்காரன், ஒரே தோட்டத்துல இருந்து விளைந்ததுதான். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணத்துல சொல்லுவார், எல்லாரும் என்னுடைய தெய்வம் உயர்ந்தது, என்னுடைய தெய்வம் என்று உயர்ந்தது என்று அடித்துக் கொள்ளுகிறார்களே, எல்லாம் ஒரே பரம்பரோடு தான், எல்லாம் ஒன்றுதான், அது வந்து நாமரூபத்தினாலே வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அது மாதிரி இறைவனை அடைய வேண்டும்னா அவரவர்களுடைய பேதங்களுக்கு தகுந்தபடியாக, என்ன பேதங்கள்? முக்குண பேதங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு தகுந்தபடியான பேதங்கள். ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுவார்கள், சகலாகலர் பிளையாகலர், இந்த சகலர் பிளையாகலர் நிஷ்கலர் என்று சொல்லும்படியாக இந்த மூன்று விதமான தன்மை, யாருக்கு இந்த மூன்று குணங்களுமே இருக்கிறதோ, ஆணவம் கர்மம் மாயை இருக்கிறதோ, இதுல எது தூக்கலா இருக்கும், எது கம்மியா இருக்கும், சில பேருக்கு கர்மம் மாய ஆணவமும் கர்மம் மாத்திரம் இருக்கும், சில பேருக்கு ஆணவம் மாயை மாத்திரம் இருக்கிறது, சில பேருக்கு இது தூக்கல் இது கம்மி, இப்படி இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எப்படி இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணவேதங்களினாலே, இந்த பேதங்களினாலே ருச்சி பேதங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக, ஒவ்வொன்று தேவையாக இருக்கிறது. இப்போ இறைவன் எல்லாரையும் தன்னிடத்திலே, எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு கடவுள் உலகத்துல இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. யார் எந்த மதத்தினர் சொன்னாலும் சரி, இது நடக்க முடியாத காரியம். நீங்க இந்து மதம் முட்டாளங்கள் மதம் அல்ல, இந்து மதம் மாதிரி ஒரு அறிவான மதம் வேற எதுவுமே, ஞானமான மதம் இருக்க முடியாது. பல பேர் பிற மதஸ்தினர் மதாந்தரதான் என்ன நினைக்கிறார்கள், ஒரே கடவுள் என்று, சாத்தியமே கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் தீங்கலாகிதெல்லாம் தோர்த்து போனது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் வேறுபட்டவர்கள், மனிதருடைய குணங்கள் வேறுபட்டவை, மனிதருடைய ருச்சிகள் வேறுபட்டவை. வேறுபட்டவையாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தகுந்தபடியாக இறைவனுடைய நாமரூப குணங்களும் வேறுபட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றாக இருக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம், ஒன்றாக இருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ இறைவன் நமக்காக வருகிறான், அவனுக்காக ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு 100 பேர் வச்சிருந்தானா, 1000 பேர் இருந்தானா, பேரே இல்லாம இருந்தானே, அவனுக்கு ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை, எனக்கு இது என்ன, நான் கைலேங்கிரிக்கு போகணும், போகணுங்கிறதுக்காக கைலேங்கிரிங்கிற பேரு, இது இப்படி இருக்கும், அப்படி போனா என்ன நடக்கும், எப்படி போகணும், எனக்கு இந்த 4 விஷயம் சொல்றதுக்காகத்தான் பேரை அவன் ஏற்றுக்கொண்டான். இத ரொம்ப கந்தபுராணத்துல சொல்லுவார், உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, உருவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் நாம ரூப குணம்னு சொன்னோம் இல்லையா, அதை மூணையும் இப்படியே திருப்பி சொல்லுகிறார். ரூபங்கிறது உருவு, குணம் அல்லது அவன் செய்யக்கூடிய தொழில், பெயர் என்பது நாமம். ஒன்றும் இல்லாத அவன் பரவிய நீ அவை பறித்து நிற்பது, பறிந்து நிற்பது. அது உருவையும் தொழிலையும் பெயரையும் ஏற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. இந்த பசுக்களான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நாம ரூப குணங்களோடு இருக்கிறாய் என்று உற்பத்தி காண்டத்தில் சொல்லப்படும். தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உரு கொண்டது என்ன காரணம் என்றியேல், ஐந்தொழில் எற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேர் அருளுவான் நினைந்த பேர் அருளே என்று இதையே இன்னொரு இடத்திலையும் கட்சியை பாடுவார். இவன் எதுக்காக பரம்பொருள் தன்னை நேரிலா பரம்பொருள் அநாதிமத்யாந்தரஹிதனாக இருக்கப்பட்ட அந்த இறைவன் எதுக்காக ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு நாமத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு தொழிலை ஐந்தொழில்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்காக முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருளுவான் நினைந்த பேர் அருளே. தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே அம்பிகை சொல்லும்போது சொல்ல அவ்வியாஜ கருணாமூர்த்திக்கு காரணமில்லாத கருணை, இது இவன் இப்படி பண்ணா இது கிடையாது, காரணமே இல்லாத கருணையோடு இருக்கப்பட்டவன், அந்த கருணையே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்டவன். அந்த பரம்பொருள் நாமத்தை ஏற்றுக்கொண்டான், ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், தொழில் முதலிய குணங்களை ஏற்றுக்கொண்டான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல் முதல்ல இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சின்ன வயசுலயே என்ன சொல்லுவார்கள், தும்மினாலும் சிவசிவான்னு சொல்லு. இந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அது என்னமோ தெரியல, கொஞ்சம் சைவத்துல இது குறைவாகத்தான் இருக்கிறது. வைஷ்ணவ சித்தாந்தம் பார்க்கும் பொழுது பெங்கால் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் அல்லது இந்த கும்பகோணத்து பக்கத்துல இந்த நாம சித்தாந்தங்களாகட்டும் கொஞ்சம் வைஷ்ணவத்துல மிக அழகாக சிறப்பாக இருக்கிறது. சைவத்துல கொஞ்சம் கடமை, ஒருவேளை அது பின்னாடி வடி இறங்கி இருக்கலாம். ஏன்னா இது சொல்லக்கூடியது இதெல்லாம் தாண்டியது இந்த உலகம் நிலையற்றது என்று சொல்ல முடியாக சொல்லும் பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தை அதிகமாக சொல்லக்கூடிய காரணத்தினால இருக்கலாம், இது என்னுடைய கருத்து அவ்வளவுதானே தவிர இருக்கலாம். அந்த நாமத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பா அது எதுக்காக ஆரம்பித்தார்கள்னா சொன்னான். இது தியாகராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்பேற்பட்டதுன்னா பக்திங்கிறது பெரிய ராஜபாட்டைன்னு சொல்லுவார், சாதாரணம் கிடையாது. பக்தி சாம்ராஜ்யம் இது வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை. இது அவனுடைய நாமத்தை சொல்லி அதை நினைப்பது. அவர் பாடும் பொழுது பாடுவார் சிவ சிவ சிவ என ராதா என்று பாடுவார். சிவ சிவ சிவ என ராதா அப்படி சொல்லக்கூடாதா? ஓ ரீ பவ பய சிவ சிவ சிவ என்ன ராதா ராதா வராதா அப்படி சொல்லப்படாதா? நீ சிவ சிவ சிவான்னு சொல்லப்படாதா? இவர் மூணு தடவை சொன்னார். ஆனா ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், சிவனுடைய பரம பக்தர். அவருக்கு ஒரு பையன், அவன் என்ன பண்ணா ஒரு தடவை அங்கிருந்து எவனோ ஒருத்தன் வந்தானா, அவர் இல்லை, அப்போ ஹரதத்தர் உள்ள பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஹரதத்தர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய பையன் வெளியில திண்ணையில் உட்கார்ந்துருந்தான். இவனோ ஒருத்தன் குடியான அவசரமா ஓடி வந்தான், வீட்டுக்குள்ள வரும்பொழுது இடித்து கொண்டு சிவசிவான். அப்படியே திரும்பி இவர் நின்று பார்த்தேன், அவன் வந்த சொன்னானா அப்பா இங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் நானும். அப்ப சொன்னான் அவர் தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமா எதுக்கோ நான் ஒரு கழியை இருந்தேன், அது ஒரு பசு கன்றின் மீது பட்டு கன்று இறந்து விட்டது, நான் என்ன பண்றதுன்னு நானும். பையன் சொன்னானா இது நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு தடவை சிவநாமம் சொல்லிட்டு சொன்ன காரணத்தினாலே பாவம் போனதுன்னு நானும். அங்கிருந்து வேகமா எந்திருந்து வந்தாரா ஹரதத்தர், என்னடா இப்படி சொன்னியே, சொன்னது தவறல்லவா நாராம். நடுங்கிட்டான் பையன், ஐயோ மந்திரம் சொன்னது தப்பான்னு. அவர் சொன்னாராம் ஒரு சிவநாமம் சொன்னாலே இவன் முக்தி அடைவான், சகல பாவங்களும் போகும், ரெண்டு தடவை சொன்னா போகும்னு சொன்னியே, நீ அதிகபட்சமா சொன்னேன்னு நானும். ஆடி போயிட்டாராம் பையன். ஒரு சிவநாமத்துக்கே அவ்வளவு பெருமை உண்டு என்று சொல்லுவார்கள், ஒரே ஒரு நாமா சொன்னா போதும். இத காஞ்சி பரமாச்சாரியா தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லுவார். இது எங்கே சொல்லி இருக்குன்னு சொல்லுவார், பாகவதம் விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுக்கு நடுவில் தாட்சாயணியனுடைய கதை வருகிறது. அங்கே வரும் பொழுது தாட்சாயணி வாயிலாக தக்ஷனுக்கு சிவனுடைய நாம மகிமையை சொல்லுகின்றார் சுகாச்சாரியார். என்ன சொன்னார், துவயக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம் சகத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்ன அருமையான வாக்கியம். துவயக்ஷரம் ரெண்டே ரெண்டு நாம் எழுத்து, துவயக்ஷரம் த்வி ரெண்டு அக்ஷரம் ரெண்டு எழுத்து, துவயக்ஷரம் நாம ரெண்டே ரெண்டு இருக்க வார்த்தை இருக்கிறது, ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமம் துவயக்ஷரம் நாம கிரீர்த்தம் நாம் சகுர் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்னுடைய பாபங்களையெல்லாம் அகம் ஆசுகந்தித்தது, என்னுடைய பாவங்களையெல்லாம் எந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட நாமமானது எல்லாருடைய பாவங்களையும் போக்குமோ? எப்படி போக்கும்னர், சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது. பேசின்றிருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினாலும் போதும் இது வந்து பாவத்தை போக்கும்னா. இதுக்கு உதாரணம் சொல்லுவார் அரிசி விடாம், அவர் சொல்லுவார் சிவப்பு. நம்ம அரிசி விடாம்னு சொன்னா கூட போதுமா, சிவப்புன்னு சொன்னா கூட போதுமா, என்ன சிவங்கிற வார்த்தை அங்க இருக்கிறதாம். சகிருத் பிரசங்காத்து, அதாவது பிரசங்கம்னா பேச்சு, மேடை பேச்சு கிடையாது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நாமாவானது நடுவிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பாவங்கள் போகிறதாம். அகம் ஆசுகந்தித்தது என்று யார் சொன்னா, அம்பிகை தாட்சாயணியாக வந்த பொழுது அந்த தாட்சாயணி தக்ஷனுக்கு உபதேசம் செய்கின்றார். அகோ பவான், அவனுக்கு சொல்லுகின்றான், நீ அறிவில்லாமல் இப்படி போயிட்டியே அப்படின்னு அப்பாவை பார்த்து பொண்ணு சொல்றா, இந்த சிவனை விரோதித்துக் கொண்டாயன். இதெல்லாம் நம்ம பின்னாடி தக்ஷகாண்டத்துல பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மகிமை உடையது நாமாக்கள். சிவராமாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு சிறப்பாக சொல்லுவார், இந்த நாமாவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டாம். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், எந்த நாட்டிலேயாவது எந்த மதத்திலேயாவது ஒரு பேர் வைக்கும் பொழுது இடம் பேர் வைக்கிறோமா, டோக்கியோ நியூயார்க்கு இது மாதிரி எங்கேயாவது வைக்கிறோமா, யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் பேர் ஏதாவது வச்சிருக்குமா, நம்ம எது வைக்கிறோம், மதுரை திருப்பதி அண்ணாமலை சிதம்பரம் கன்னியாகுமரி பேர் வைக்கிறோம். ரொம்ப அருமையான நுட்பம் இங்கே இருக்கிறது, யோசிச்சு பார்க்கணும். பேசும் பொழுது எதுக்காக மக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பேரை வைக்கிறோம்னா, அருணாச்சலேத்து ஸ்மரணாத் முக்தி என்று சொல்றார், அருணா அந்த அண்ணாமலையை நினைக்க முக்தி. காஞ்சிபுரம் அது வந்து முதல்ல பிருத்திவிஸ்தலமாக இருக்கப்பட்டது, சிதம்பரம் ஆகாசஸ்தலம், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. அடேப்பா,

அவர் பாடும்பொழுது ரொம்ப அழகா பாரதியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுவார் நந்தனார் சரித்திர கீர்த்தனத்தில். அப்படி ஒரு இடம் இருக்கு, அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அது மட்டும் கிடையாது, ஒரு

0: நாள் ஒரு நாள் ஒரு பொருள்தாலும் சொன்னா போதுமா. இதை இன்னொன்று சொல்லுவேன், தில்லையப்பா எவ்வளோ விஷயங்கள் உண்டு, சொல்ல சொல்ல ஆனந்தமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் இந்த நாமங்கிறது இருக்கட்டும். இப்போ பேசும் பொழுது சொன்னாலே போதுங்கிறதுனால தான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம், அண்ணாமலேன்னு பேர் வைக்கிறோம். அண்ணாமலேன்னு நினைச்சாலே முக்தின்னா எத்தனை தடவை சொல்றோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம். மதுரை எங்கேயாவது யாருக்காவது பேர் இது மாதிரி வச்சு பார்த்துருக்கிறோமா? இடம் பேர் எதுக்காக வைக்கிறோம்? இந்த பேரெல்லாம் முக்தியை தரக்கூடியவை. நம்ம பேர் வைக்கிறது அதை என்ன பண்றோம், சிவான் பேர் வச்சா சிவ்னு கூப்பிடுறோம். பேர் வச்சதை கூட நம்ம கெடுக்கிறமே, அப்படி பேரே வைக்க வேண்டாம். ஏபிசிடின்னு வச்சுட்டு போயிடலாம், பேர் ஒண்ணும் கிடையாது. ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பிள்ளைங்க பிறந்தா இவன் பி டூ பி ஒன் பி டூ வச்சுட்டு போயிடலாம். ஏதாக போறது ஒண்ணும் இல்லை, இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பெரிய பேரா அழக பாலசுப்ரமணியன் அல்லது சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கும், சுப்பின்னு கூப்பிடுவாங்க, இல்ல மணின்னு கூப்பிடுவாங்க. ஏது கூப்பிடணும், மணி எல்லாம் காசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மணி மணி மணின்னு காசோட நிக்கணும், அதனால சுப்பிரமணியன் வந்தாலும் சுப்பிரமணியன் கூப்பிடணும். ஒண்ணு சுப்பிம்பாங்க இல்ல மணிம்பாங்க. ஏன் பேர் வைக்க முடியாதா? முருகான்னு சொன்னா முருகேஷ் முருக், இது என்ன பேர்? பேர் எதுக்காக வைக்கிறோங்கிற அறிவே கூட நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பேர் வைக்கிறதுக்கே அறிவு குறைந்து கொண்டு வருகிறது, அது அடுத்த விஷயம். பேர் எதுக்காக வைக்கிறோம்னு நமக்கு தெரியறது இல்ல. இந்த இறைவனுடைய பெயரை வைக்கிறோம், எதுக்காக சொல்லணும்னா இடத்தினுடைய பெயரை கூட வைக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் உண்டு. ஏன்னா இறைவனை அப்படியாவது நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். அதனால தான் முதல்ல என்னன்னா நாமம் என்கின்ற விஷயம், இறைவனுடைய பெயர் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டது. இதை இன்னொரு அழகா நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமங்கட்டாள் தலைப்பட்டான் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ரொம்ப அருமையான பாடல் இது. நவுக்கரசர் பாடுவார் அங்கே, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், முதன் முதல் அவனுடைய திருநாமம் தான் எடுக்க கேட்டதான், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் தான் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அதான் நான் முதலே சொன்னேன், நாம ரூப. அடுத்தது பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், அவனுடைய தொழிலும் குணங்களும். இந்த மூன்றையும் பெரியவர்கள் வைத்திருப்பது இதுதான் முக்கியமான விஷயம். இறைவனை அடைய வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாமம் அவசியம். அந்த நாமத்தை பிரசங்கம் பேச்சுவாக்கில் சொன்னாலும் கூட போதும், நமக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்றுதான் சக்ரத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது, நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இறைவனுடைய பெயர்களை எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வைத்து இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் நினைக்க செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்தார்கள். பேச்சுவாக்கில் அது வந்து கொண்டே இருக்கும் இறைவனை பார்த்து, இது பழக்கம், வேற ஒன்றும் கிடையாது. பழக்கத்தினாலதான் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நாமாவுக்கு இவ்வளவு பெருமை உண்டு பார்த்தோம். ஏன் இறைவனை அடைவிக்க செய்வதிலே இறைவனுடைய நாமாதான் முதல் படி, இதான் கடைசி படி கிடையாது, இதான் முதல் படி. முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இது ஆரம்பம். நாம் அவனிடத்திலே அடிமை கொள்வதற்கு முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டா, முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இதுக்குத்தான் இவ்வளவு நாமங்களினுடைய வைபவத்தை புராணங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதே தான் காந்தத்திலே சிவபெருமான் முருகப்பெருமானுடைய நாமங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்தோத்திரமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அவ்வளவு பெருசாக முருகப்பெருமானை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்னா அவர் சொல்லுகிறார், இதனால இவனுடைய பெயர் இப்படி, இதனால இவனுடைய பெயர் இப்படி என்று சொல்லி வருகிறார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன்னு. முருகப்பெருமானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுடைய நாமாவை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ஆதிசங்கரர் பாடும் பொழுது சொல்லுவார், திருஷி ஸ்கந்த மூர்த்திகி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திகி, அவ கண்கள் அவனையே காணட்டும், காது அவனையே கற்கட்டும், முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம், என்னுடைய வாக்கு என்னுடைய வாயானது முக்கியமே பவித்ரம் சதாத சரித்திரம், அவனுடைய சரித்திரங்களையே சொல்லிக் கொண்டிருக்கட்டும் என்று இதை சொல்லுவார். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் பாடுவார், அந்த அலங்காரம் முருகப்பெருமானுக்கு மட்டும் அலங்காரம் இல்லை, நமக்கு அலங்காரம் செய்விக்கக்கூடியது என்ன அலங்காரம், இறைவனை கொண்டு வந்து தரக்கூடியது இந்த கந்தர் அலங்காரம். முடியா பிறவிக்கடல் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடின்னு சொன்னா வறுமை அர்த்தம், படின்னா உலகம் அர்த்தம். இந்த உலகத்துல வறுமையினாலே துன்புற மாட்டார்கள், மீண்டும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டார்கள். முதல்ல அதுதான், அடுத்தது பார்த்த இந்த பசங்க வந்து பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கேயாவது சாமி பக்கத்துல வரமாட்டான், பரவாயில்ல உனக்கு வறுமை இருக்காது. முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். எப்போ வெற்றிவேல் பெருமாள் அடியவர்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே, அவனை சொன்னால் போதும், அவனுடைய திருநாமங்களை சொன்னாலும் போதும் இவர்களுக்கு இகபர சௌபாகியம் கிடைக்கும் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். இதே தெய்வமணிமாலையில ரொம்ப அழகா உதாரணங்களோடு சொல்லுவார் வள்ளலார் பெருமான். சேவலம் குடிகொண்ட நினையன்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணுவரும் சிறு கரும் காக்கைக்கு நிகர்வார். இந்த கிளியானது என்ன பண்ணும், நல்ல மாம்பழம் இது மாதிரி பழங்களை பார்த்து சாப்பிடும், இனிப்பான பழங்களை பார்த்து சாப்பிடும். ஆனா காக்கை என்ன பண்ணும், வேப்பம்பழத்தை போய் சாப்பிடும். அதே போலத்தான் முருகப்பெருமானினுடைய நாமத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ சொல்லுகிறீர்களே, சேவலம் குடிகொண்ட நினை அன்றி உன்னுடைய நாமத்தை தவிர வேறு சிறு சிறு தேவரை சிந்தை செய்வோர், வேற வேற தேவர்களை எல்லாம் சிந்தை செய்கின்றார்களே அவர்கள் எல்லாம் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கரு காக்கைக்கு நிகர்வார். அது மட்டும் கிடையாது, நான் அலங்காரம் அற வேறு புகழ் பேசி நின் நற்புகழ் வெழுத்தாத பேர். இது ரொம்ப கடுமையா இந்த இடத்துல சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். உன்னுடைய திருப்புகழை உன்னுடைய பெருமையை தவிர பிற பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள், உன்னை அது கூட சொல்லல, உன்னுடைய புகழை பாடாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நாய்ப்பால் விரும்பி ஆன் தூப்பாலை நயமாத நவையுடைய பெயராவார். பசும்பாலை விட்டுட்டு நாய்ப்பாலுக்கு எவன் விரும்புகிறானோ அது பால இருக்கக்கூடிய பெய்குணை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று ரொம்ப கடுமையாக சாடுகிறார் தன்னுடைய தெய்வமணி மாறைய வள்ளற் பெருமான். முருகப்பெருமானை தவிர அவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லும்படியாக தாதா குறைக்கன் செய்குதுமான் என்று எழுதா குறைக்கு என் செய்குதுமான் என்று பாடுவார். முருகப்பெருமான் அவன்தான் அண்ணராக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் சிறந்தவன், எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமாள், அடிவர்க்கல்ல பெருமாளாக இருக்கப்பட்டவன் என்று வள்ளற் பெருமான் பாடுவார். ஏன்னா முதல் முதல்ல அவரைத்தான் கண்ணாடியிலே திருத்தணி முருகப்பெருமானை பார்த்தார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய இறுதியான அவனுடைய சுரூபமான பிரகாச ரூபத்திலே ஒளிவடிவாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியிலே கலக்கும்படியான தன்மையை அடைந்தார் வள்ளற் பெருமான். இப்போ இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் எதுக்காக இவ்வளவு சொன்னேன்னா, நாமத்தை நாம் மறவாது நினைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய நாமங்களை முருகப்பெருமானுடைய பெயர்களை அவனுடைய சிறப்புகளை எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல பேருக்கு பேர் தெரியும், முருகான்னா தெரியும், அப்படின்னா முருகாவுக்கு என்னென்ன, குமரன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபொங்க வரும் புவியும் பரவும் குருபுங்கமா எங்குள வஞ்சனை என்று அருணகிரிநாதர் பாடுவார். என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய புகழை நான் பாட வேண்டும், வேற எதுவுமே கிடையாது, உன்னுடைய புகழை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று பாடுவாரே வெள்ள அருணகிரி பெருமான். அதை போலவே இங்கே சிவருமான் சொல்லக்கூடிய பலவிதமான நாமங்கள் உண்டு. இங்கே ஸ்காந்த ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் பல பேர் பூஜை செய்யும் பொழுது என்ன ஆரம்பிப்பார்கள், சுமுகசேகதந்தஸ்ய கபிலோக ஜகர்ணகா அம்போதரஸ்ய விகுடோ விக்னராஜோ விநாயகா தூமகேது கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனஹா வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜகா ஷோடசைதானி நாமாதி எப்படே சுனியாதபி வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேச்சே நிர்கமேததே சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே. இது தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சமஸ்கிருதம் யாரு பூஜையெல்லாம் செய்கிறார்களோ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும். விநாயகப் பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியது முதல்ல ஸ்காந்தத்தில் இது இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகமாகவே 16 ஷோடச நாமாக்களாக முருகப்பெருமானுடைய நாமத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதே போல சிவபெருமான் ஏராளமான நாமங்களை இங்கே சொல்லி எதுக்காக இந்த நாமங்கள் என்று சொல்லுகிறார். சில நாமங்களை நம்ம பார்க்கலாம். எப்படி இது எதுக்காக இந்த நாமங்கள் வந்திருக்கிறது, இறைவனை எப்படியெல்லாம் இவர்கள் துதிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அதை விட முக்கியமா இன்னொன்று உண்டு. இந்த நாமங்களை எல்லாம் பார்த்த பிறகு முருகன் எனும் நாமம் தனக்கே உரியவனாக இருக்கின்றானே, முருகன் குமரன் குகன் என்று இருக்கின்றானே, அந்த முருகா உருகால் முருகா பரமா குமரா உயிருக்கான உயிர்கா என ஓத அருள்டாரா என்று சொல்வாரே, அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே செல்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம்.
3: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே முதல் கண்டமான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 12. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் எனது திருத்தந்தை, உலகங்கள் அனைத்தையும் படைத்தவர், சிவ சிந்தனையோடு கூடிய தாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர், இதுவரை கூறிய சிவபூஜையை பற்றி மேலும் விரிவாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், குழந்தாய், முன்பொரு சமயம் எண் திசைகளிலும் உள்ள ரிஷிகளையும் தேவதைகளையும் அழைத்து கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் ஸ்ரீமன் நாராயணனை காணச் சென்றேன். அனைவருக்கும் நலம் விளைபவர் அன்றோ அவர்? தேவர்கள் அனைவரையும் வேண்டவே, தேவர்கள் அனைவரும் வேண்டவே ஸ்ரீமன் நாராயணன் சிவபூஜையின் பெருமைகளை எடுத்து கூறி மேலும் பின்வருமாறு கூறினார். ஒரு முகூர்த்த காலமோ அல்லது ஒரு நிமிட காலமோ சிவபூஜையை செய்யவில்லை எனில் அதுவே பெருத்த இழப்பு. ஒரு முகூர்த்த காலமோ அல்லது ஒரு நிமிட காலமோ சிவபூஜையை செய்யவில்லை எனில் அதுவே பெருத்த இழப்பு.

பிறவிகளில் பரமசிவனை மனதார பூஜித்தவனுக்கு மனத்திற்கு உகந்த அழகிய வீடு, ஆபரணங்கள் அனைத்தும் அணிந்து அழகுற விளங்கும் மனைவி, விருப்பம் போல் நிறைந்த செல்வம், மக்கட்செல்வம், நோயின்மை, அழகிய திருமேனி, நிறைந்த புகழ், தேவர்கள் நுகரும் முன்னுலக இன்பம், முடிவில் முக்தி செல்வம் ஆகியன கிட்டும். இவை அனைத்திற்கும் மேல் சிவபரம்பொருளிடம் அலை அசையாத பக்தி கிட்டும். சிவபக்தி பூண்டு சிவலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு அனைத்தும் நன்மையாகவே ஆகும், பாவச்சூழலில் சிக்க மாட்டான். சிவபக்தி பூண்டு சிவலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு அனைத்தும் நன்மையாகவே ஆகும், பாவச்சூழலில் சிக்க மாட்டான். இவ்வாறு ஸ்ரீஹரி உபதேசித்தவுடன் தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கி மனிதர்கள் தங்கள் தங்கள் விருப்பங்களை முழுவதுமாக பெரும் பொருட்டு சிவலிங்க திருமேனி ஒன்றை தர வேண்டினர். முனிவரே, இவ்வாறு தேவர்கள் வேண்டவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலமே விளையும் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வகர்மாவை அழைத்து, விஸ்வகர்மாவே, என் சொல்படி அனைத்து தேவர்களுக்கும் அழகிய சிவலிங்கங்களை படைத்து தருவாயாக என கட்டளையிட்டார். விஸ்வகர்மாவும் பகவானது கட்டளையை ஏற்று அந்த அந்த தேவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு சிவலிங்க திருமேனியை அமைத்து தந்தார். நாரத முனிவரே, எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த சிவலிங்கத்தை பெற்றனர் என்பதை கூறுகிறேன், கேட்பாயாக. பதுமராக மணியிலான சிவலிங்கத்தை இந்திரனும், குபேரன் பொன்னாலான சிவலிங்கத்தையும் பெற்று பூஜித்தனர். யமதர்மராஜன் பொன்னிறன் கொண்ட கனக புஷ்பராகத்தாலான சிவலிங்கத்தையும், வருணன் நீலமணி சிவலிங்கத்தையும் பெற்று பூஜித்தனர். ஸ்ரீமன் நாராயணன் இந்திர நீலமணிமய லிங்கத்தையும், பிரம்மதேவன் பொன்மயமான லிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். முனிவரே, விஸ்வே தேவர்கள் வெள்ளியாலான சிவலிங்கத்தையும், வசுக்கள் பித்தளை லிங்கத்தையும், அஸ்வினி தேவர்கள் மண்ணாலான பார்த்திவலிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். திருமகள் ஸ்படிகக்கல்லாலான சிவலிங்கத்தையும், ஆதித்யர்கள் செம்பாலான சிவலிங்கத்தையும், அரசனான சந்திரன் நல் முத்தாலான சிவலிங்கத்தையும், அக்னி தேவர் வைரத்தாலான சிவலிங்கத்தையும் வாசிக்கிறார்கள். அந்தணர்களும் அவரது மனைவிகளும் புற்றுமண்ணாலான சிவலிங்கத்தை பூஜிக்கின்றனர். அசுர தச்சனான மயன் சந்தனத்தாலான சிவலிங்கத்தையும், நாககணங்கள் பவழத்தாலான சிவலிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். பார்வதி பிராட்டி வெண்ணையிலான சிவலிங்கத்தையும், யோகிகள் விபூதியினாலான சிவலிங்கத்தையும், யக்ஷர்கள் தயிரினால் ஆன சிவலிங்கத்தையும், சாயாதேவி மாவினால் ஆவான சிவலிங்கத்தையும், பிரம்மாணி தேவி ரத்னமயமான லிங்கத்தையும் பூஜிக்கிறார்கள். பானாசுரன் பாதரசத்தாலான ரசலிங்கத்தையும், பார்த்திவ மண்ணில் லிங்கத்தையும் பூஜிக்கிறான். பிறரும் இவ்வாறுதான் பூஜிக்கின்றனர். இவ்வாறு விஸ்வகர்மா செய்தளித்த பல்வகையான சிவலிங்கங்களையே தேவர்களும் ரிஷிகளும் பூஜிக்கின்றனர். இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களின் நலனை கருதி அவர்களுக்கு சிவலிங்கங்களை அளித்து அவர்களிடமும் பிரம்மாவான என்னிடமும் பினாகபாணியான மகாதேவரது பூஜை முறைகளை பற்றி விளக்கினார். அவர் விளக்கி கூறிய பூஜை முறைகளை பற்றி கேட்ட நான் மற்ற தேவர்களையும், அதாவது பிரம்மா மற்ற தேவர்களையும் அழைத்துக் கொண்டு மனமகிழ்ச்சியோடு என் இருப்பிடம் சென்றேன். நாரதா, அங்கு சென்ற நான் தேவர்கள் ரிஷிகள் முதலிய அனைவருக்கும் சிவபூஜையின் உயர்ந்த வழிமுறைகளை கூறினேன். விரும்பியது அனைத்தையும் அளிப்பதல்லவா சிவ பூஜை? அப்பொழுது பிரம்மதேவர் கூறுகிறார், தேவர்களே, ரிஷிகளே, இகபர உலகங்களின் நலன்கள் அனைத்தையும் அளிக்கும் சிவபூஜையின் நியமங்களை கூறுகிறேன், அன்போடு கேளுங்கள். முனிவர்களே, தேவர்களே, எண்ணிறந்த பிறவிகளில் இம்மானுட பிறவி பெறுதல் அரிதன் அரிதினும் அரிது. அதிலும் உயர்ந்த குலத்தில் பிறவி பெறுவது மேலும் அரிது. உயர்ந்த குடிப்பிறப்பிலும் ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடிய அந்தணன் வீட்டில் பிறவி பெறுதல் நெடுங்காலம் செய்த புண்ணிய பயனாலேயே ஆகும். அவ்வாறு பிறவி பெற்றாலும் சிவபெருமானை மகிழச் செய்யும் தமது வர்ணாசிரமத்திற்கேற்றவாறு வேதங்களில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த கர்மங்களை கடைப்பிடித்தல் சிறந்தது. எந்த ஒரு வர்ணத்தாருக்கு எந்த ஒரு கர்மம் நியமிக்கப்பட்டுள்ளதோ அதை அவன் கைவிடக்கூடாது. நம்முடைய செல்வச் செழிப்பிற்கேற்றவாறு தானம் செய்தல் வேண்டும். கர்ம வழி நிற்கும் ஆயிரம் ஆயிரம் வேள்விகளிலும் தவவேள்வி சிறந்தது. ஆயிரம் தவவேள்வியை விட ஜபவேள்வி பன்மடங்கு உயர்ந்தது. ஆனால் தியான வேள்வியிலும் சிறந்தது ஒன்று இல்லை. தியானமே ஞானத்திற்கான சாதனம். ஏனெனில் தியானத்தின் வாயிலாகவே யோகிகள் தங்கள் இஷ்ட தேவதையான சிவனை காண்கிறார்கள். தியான வேள்வியிலேயே நிலைத்து நிற்கும் உபாசகனுக்கு சிவபெருமான் எப்பொழுதும் அருகிலேயே இருக்கிறார். சிவ பரம்பொருளை பற்றி அறிந்தவனுக்கு தூய்மை பெற வேற ஒரு கழுவாய், அதாவது பிராயச்சித்தம் கிடையாது. மனிதன் ஞானம் பெறும் வரை, அதாவது நம்பிக்கை பெறும் வரை சிவ பூஜை ஆகிற கர்மயோகத்தை செய்ய வேண்டும். ஒரே பரம்பொருள் உலகத்தாருக்கு பல பல திருவுருவங்களில் தோன்றுகிறார். ஒரே சூரியன் ஓரிடத்திலேயே இருந்து கொண்டு நீர்நிலைகளிலும் மற்ற பொருட்களிலும் பலபலவாக தோன்றவில்லையா? தேவர்களே, இவ்வுலகில் காணப்படும் மற்றும் கேட்கப்படும் சத் அசத் வஸ்துக்கள் அனைத்தும் பரபிரம்மமான சிவனது சுரூபமே என்று அறிந்து கொள்ளுங்கள். உண்மை அறிவு பெறும் வரை பிரதிமை, அதாவது விக்கிரக பூஜை அவசியமாகும். உண்மை அறிவு பெறும் வரை விக்கிரக பூஜை அவசியமாகும். உண்மை அறியாமலேயே விக்கிரக ஆராதனையை நிந்திப்பவன் கீழ்நிலை எய்துதல் சர்வ நிச்சயமாகும். உண்மை

0: அறியாமலேயே விக்கிரக ஆராதனையை நிந்திப்பவன் கீழ்நிலை எய்துதல் சர்வ நிச்சயமாகும். ஆகவே அந்தணர்களே, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். தனது வர்ணாசிரமங்களுக்கு எந்த எந்த கர்மங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளனவோ அவற்றை முழு முயற்சியோடு நிச்சயம் ஏற்று நடத்த வேண்டும். எங்கெல்லாம் எவ்விதமான பக்தி தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே உள்ள அந்தந்த தேவதைகளுக்கு பூஜை முதலியன அவசியமாக செய்ய வேண்டும். ஏனெனில் பூஜை புரிதல் தானமளித்தல் முதலியன இன்றி நம் பாவங்கள் அழியா. எத்தனை எத்தனை யதா பக்தி கர்த்தவியம் பூஜனாதிகம் வினா பூஜன தானானி பாதகம் நச்ச தூரதக. அழுக்கு துளியில் சாயம் நன்கு ஒட்டாது, ஆனால் அதை துவைத்து சுத்தம் செய்தபின் அதில் சாயம் நன்கு ஒட்டுவது போல் தேவதைகளுக்கு முறைப்படி பூஜை செய்வதால் காரண சரீரம், லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இவை மூன்றும் முழுமையாக தூய்மை அடைகிறது. அதனால் அப்பொழுது மனதில் ஞானமயமான சாயம் நன்கு ஒட்டு வருகிறது. நிர்குண நிராகார சுரூபரான பகவானது முழு விளக்கமும் பெறுதல் ஞானம். அந்த நிர்குண நிராகார எம்பெருமான் சகுணராகவும் திருமேனி கொண்டு செய்யும் திருவிளையாடல்களை பற்றிய உண்மையறிதலே விஞ்ஞானம். பின்பு விஞ்ஞானம் தோன்றுகிறது. விஞ்ஞானம் தோன்றவே காணப்படும் வேறுபாடுகள் ஆன எண்ணங்கள் மறைகின்றன. வேறுபாடு காணும் நிலை முழுமையாக அழியுமானால் இன்பம் துன்பம் ஒளி இருட்டு நான் நீ என்னும் இரட்டைகளான துன்பங்கள் விலகுகின்றன. இரட்டைகளான துன்பங்கள் விலகியவன் சிவனாகவே ஆகிறான். இல்லற வாழ்க்கையில் உள்ளவரை கணபதி, சூரியன், ஸ்ரீமன் நாராயணன், தேவி பார்வதி, ஸ்ரீ சிவபெருமான் ஆகிய ஐந்து தேவதைகளையும் பூஜிக்க வேண்டும். அதிலும் உயர்ந்தவரான சிவபெருமானுக்கு உத்தம பூஜை செய்தல் வேண்டும். அல்லது அனைத்திற்கும் ஒரே மூலவேராக இருக்கும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அனைத்திற்கும் ஒரே மூலவேராக இருக்கும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அடிவேரில் நீர் இறைக்க மரக்கிளைகள் தளிர்த்து வளர்கின்றன அல்லவா? அதுபோல் சிவ பூஜையால் கிளைகள் போன்ற மற்ற தேவதைகள் அனைவரும் மனம் மகிழ்கின்றனர். ஆகவே விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்ற விருப்பம் உடையவன் தன் விருப்பங்கள் முழுவையும் நினைத்தவாறே இடர அனைத்து ஜீவராசிகளின் நலன்களினும் ஊக்கங்கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அவரன்றோ அனைத்து உலகங்களுக்கும் நல்லன செய்பவர். அத்தியாயம் 13. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவர்களே, முனிவர்களே, அனைத்து காமனைகளையும் பூர்த்தி செய்து பேரின்பம் நல்கும் ஒப்புயர்வற்ற சிறந்த சிவபூஜையின் வழிமுறைகளை கூறுவேன். கவனமாக கேளுங்கள். சிவபூஜை புரியும் உபாசகன் பிரம்ம முகூர்த்தமான விடிவோரையில் துயில் உணர்ந்து உமாமகேசனான இறைவனை நினைக்க வேண்டும். பின்பு இரு கைகளையும் கூப்பி தலை வணங்கி, தேவதேவனே எழுந்திருங்கள், திருப்பள்ளி எழுச்சி உணர்ந்து அருளுங்கள். என் இதயத்தில் விற்றிருக்கும் இறைவா எழுந்தருளுங்கள். உமையம்மையின் கேள்வனே துயிலுணர்ந்து இப்பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்திற்கும் அனைத்து நலன்களையும் வழங்கி அருளுங்கள். நான் அறத்தின் முறைகளை நன்கறிவேன், ஆனால் அதையேற்று நடத்தும் ஈடுபாடில்லையே. அதர்மத்தையும் அறிவேன், ஆனால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற மனம் வரவில்லையே. மகாதேவா, தாங்கள் என் இதயத்தில் விற்றிருந்து என்னை எவ்வாறு நடத்துகிறீர்களோ அவ்வாறுதான் நடக்கிறேன் என்று பக்தியோடு வேண்டி எழ வேண்டும். ஜானாமே தர்மம் நச்சமே பிரவிருத்தி, ஜானாமிய தர்மம் நச்சமே நிவிருத்தி, துவயா மகாதேவ ஹிருதி ஸ்திதேன ஹிருதி ஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி. அதன்பின் குருநாதரின் திருவடி கமலங்களை தியானித்துக் கொண்டே கிராமத்திற்கு வெளியே தென்புறமாக மலஜலம் கழிக்க வேண்டும். மலஜலம் கழித்தபின் மண்ணும் நீரும் கொண்டு சுத்தி செய்து கொண்டு கைகால்களையும் நன்கு அலம்பிக்கொண்டு பல் துலக்க வேண்டும். 16 முறை வாயை நன்கு கொப்பளிக்க வேண்டும். இவை அனைத்தும் சூரியோதயத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். சஷ்டி, பிரதமை, அமாவாசை, நவமி முதலிய திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிவனடியார்கள் பல் துலக்குவதை விட்டுவிட்டு வாயின் கெட்ட நாற்றம் போகும் அளவு வாய் கொப்பளிக்க வேண்டும். நேரத்திற்கேற்ப நதிகளில் நீராடலாம். வீட்டிலேயும் முறைப்படி நீராடலாம். இடத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்பவே நீராட வேண்டும். அதாவது இரவு நேரங்களில் நதி போன்ற நீர்நிலைகளில் நீராடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை, சிராத்தம், சங்கராந்தி, கிரகண காலம், பெருதானம் செய்யும் திருநாள், தீர்த்த யாத்திரை, உபவாசம் இருக்கும் விரத நாள் மற்றும் தீட்டு காலங்கள் முதலிய நாட்களில் வெந்நீரில் நீராடக்கூடாது. சிவனடியார்கள் நதிகளில் பிரவாகத்தை நோக்கியே நீராட வேண்டும். நீராடும் முன் எண்ணெய் தேய்த்து நீராட விரும்புவன் அதற்குகந்த நாளை பார்த்து விளக்க வேண்டிய நாளை விடுத்து எண்ணெய் தேய்த்துக் கொண்டு நீராட வேண்டும். தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடும் பழக்கம் உள்ளவனுக்கு எந்த ஒரு நாளும் தள்ளத்தக்கதல்ல. தினமும் அத்தர் முதலிய வாசனை பொருள்களை தடவிக் கொள்பவனும் தைர ஸ்நானம் செய்வதை தவிர்க்க கூடாது. கிரகண காலங்களை தவிர மற்ற நாட்களில் கடுகு எண்ணெயை தேய்த்து நீராடுவதில் தவறில்லை. இவ்வாறு இடம் காலத்திற்கேற்ப முறைப்படி நீராடலாம். நீராடுகையில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீராட வேண்டும். பழைய ஆடையோடு நீராடாது புது துணி அணிந்து இறைவனை நினைத்தே நீராட வேண்டும். பிறர் அணிந்த ஆடை பிறருடைய ஆடை, முந்தின நாள் இரவில் அடிந்த ஆடை முதலியன பழைய அதாவது உச்சிஷ்ட ஆடைகளாகும். அதே துவைத்த ஆடைகளானால் அதை அணிந்து நீராடலாம். நீராடியவுடன் தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள் முதலியரின் திருப்திக்காக ஸ்நானாங்க தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன்பின் துவைத்த உலர்ந்த உயர்ந்த ஆடை அணிந்து ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின்பு பசுஞ்சாணம் கொண்டு மெழுகி சுத்தம் செய்யப்பட்ட இடம் சென்று அழகான பெரியதொரு மரத்தாலான மனையில் ஆசனத்தில் மான் தோல், கம்பளி முதலியவற்றில் ஏதாவது ஒன்றை இட்டு அதில் அமர்ந்து திரையீற்றை குழைத்து முப்புரியாக நெற்றில் இட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஆசனம் விரும்பிய பயனை முழுவதுமாக அளிக்க வல்லது. திருநீரிடுவதால் நாம் செய்யும் ஜபம், தபம், தானம் முதலியன பயன் உடையதாக ஆகின்றன. திருநீர் கிடைக்காத இடங்களில் நீரினாலேயே முப்புரியிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறு திருநீரிற்று ருத்ராட்சமணிந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முறையாக செய்து பின் சிவபூஜை செய்ய வேண்டும். முதலில் மந்திரம் ஓதி மும்முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும். பூஜைக்கு முன் நிவேதனத்திற்கான அன்னமும் நீரும் தயார் செய்து கொள்ள வேண்டும். மற்றும் பூஜைக்கு வேண்டிய மற்ற சாதனப் பொருள்களை முடிந்தவாறு சேகரித்து வைத்துக் கொள்க. இவ்வாறு அனைத்து சாதனங்களையும் தயார் செய்து கொண்டு ஒரே மனதுடன் உறுதியாக அமர வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் நீர், சந்தனம், அட்சதை இட்டு அதை நம் வலதுபுறம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே உபச்சாரத்திற்கான அர்க்ய பாத்திரமாகும். அதன்பின் குருவை நினைத்து வணங்கி அவரது அருளாணையை பெற்று முறைப்படி சங்கல்பம் செய்து கொண்டு நம் விருப்பங்களை தனிப்படுத்தாது உயர்ந்த பக்தியோடு பரிவார தேவதைகளோடு கூடிய சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். முதலில் விநாயகருக்கான முத்திரையை காட்டி சித்தி புத்திகளோடு கூடிய கணபதியை முறைவான உபச்சாரங்களோடு பூஜிக்க வேண்டும். லட்சம் மற்றும் லாபத்துடன் கூடிய கணபதியை பூஜித்து அவருடைய போற்றி நாமங்களுக்கு முன் ஓம் எனும் பிரணவத்தையும் முடிவில் நமகா என்னும் என்பதையும் சேர்த்து நான்காம் வேற்றுமையில் வணங்க வேண்டும். ஓம் கணபதியே நமஹ அல்லது ஓம் லக்ஷ லாப யுதாய சித்தி புத்தி சகிதாய ஸ்ரீ கணபதியே நமஹ என்று வணங்குக. இவ்வாறு தம்பியான முருகனோடு கூடிய கணபதியை பூஜித்தபின் துவாரபாலகரான மகோதரனை பூஜிக்கவும். பின்பு உமாதேவியை பூஜித்து சந்தனம், குங்குமம், தூபம், தீபம் முதலிய உபச்சாரங்களோடு பலவிதமான நைவேத்தியங்களையும் படைத்து சிவபெருமானை பூஜித்து வணங்கி அவரது சந்நிதியில் நிற்க வேண்டும். மண், பொன், வெள்ளி, பாதரசம் அல்லது உலகோத்தாரான சிவலிங்கத்தை வைத்து பக்தியோடு பூஜிக்கலாம். அவரை பூஜிப்பதாலேயே மற்ற எல்லா தேவதைகளும் பூஜிக்கப்பட்டவர்களாக ஆவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதாவது இல்வாழ்வார் மண்ணினாலே செய்யப்பட்ட சிவலிங்கத்தை முறைப்படி நியமத்தோடு பிராணப்பிரதிஷ்டை, பூதசுத்தி முதலியன செய்து பூஜிக்கவும். சிவாலயம் எனில் திக் பாலகர்களையும் சேர்த்து பூஜிக்க வேண்டும். வீட்டிலோ மூலமந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதியே பூஜிக்க வேண்டும். வீட்டில் என்றால் துவாரபாலகர்களை பூஜிக்க வேண்டும் என்கின்ற நியமம் இல்லை. பகவானுக்கு அருகிலேயே நாமும் வடக்கு நோக்கி அமர்ந்து ஆச்சமனம் செய்து பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாம சமயத்தில் திரு ஐந்தெழுத்தான மூலமந்திரத்தை 10 முறை ஓத வேண்டும். சுமுகம், சுவிரதம், சதுரஸ்ரம், முத்கரம் மற்றும் யோனி முதலிய 5 முத்திரைகளை காட்டியே பூஜையை தொடங்க வேண்டும். முத்திரைகள் காட்டுவது பூஜையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். ஆகவே முத்திரைகள் காட்டியே பூஜை முறைகளை பின்பற்ற வேண்டும். பின் விளக்கேற்றி வைத்து குருவந்தனம் செய்க. பத்மாசனம், பத்ராசனம், உத்தானாசனம், பரியங்காசனம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் சுகமாக அமர்ந்து அர்க்ய பாத்திர நீரால் சிவலிங்கத்தை புரோக்ஷிக்க வேண்டும். பூஜைக்குரிய பொருள்களை தன்னருகில் நகர்த்தி வைத்துக் கொண்டு புஷ்பத்தை இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டு பின்வரும் மந்திர சுலோகங்களை கூறி பரமசிவனை அச்சிவலிங்கத்தில் வந்திருக்குமாறு ஆவாகனம் செய்ய வேண்டும். கைலாச சிகரஸ்தம் ச பார்வதி பதிமுத்தமம் யதோக்த ரூபிணம் சம்பும் நிர்குணம் குணரூபிணம் பஞ்சவக்திரம் தசபுஜம் திரிநேத்திரம் ரிஷபத்வஜம் கற்பூர கௌரம் திவ்யாங்கம் சந்திரமௌளிம் கபர்தினம் வியாக்ர சர்மோத்தரியஞ்ச கஜ சர்மாம்பரம் சுபம் வாசுக்கியாதி பரீதாங்கம் பினாகத் தியாயுதான்விதம் சித்த சித்தயோஷ்டௌச்சயா யஸ்யாக்ரே நிருத்ய யந்தீக நிரந்தரம் ஜய ஜயேதி சத்தைச்ச சேவிதம் பக்த புஞ்சகைஹி தேஜதா தேஜசா துஸ்ஸ துஸ்ஸகேனைவ துர்லக்ஷ்யம் தேவசேவிதம் சரண்யம் சர்வசத்துவானாம் பிரசன்ன முகபங்கஜம் வேதை சாஸ்திரை யதா கீதம் விஷ்ணு பிரம்ம விஷ்ணு பிரம்மனுதம் சதா பக்த வசலம் ஆனந்தம் சிவம் ஆவாகாயாம் யகம் கைலையில் மேறு சிகரத்தில் இருப்பவரும் கைலாச சிகரஸ்தம் ச பார்வதி பிராட்டியின் மணாளரும் பார்வதி பதிமுத்தமும் தேவதேவரும் சாஸ்திரங்களில் வருணனை செய்யப்பட்டது போன்ற திரிமேனி கொண்டவரும் நிர்குண சுரூபரானாலும் சகுண ரூபராக விளங்குபவரும் 5 திருமுகங்களும் 10 திருக்கரங்களும் ஒவ்வொரு திருமுகத்திலும் 3 திருக்கண்களும் கொண்டவரும் ரிஷபக்கொடி உடையவரும் ரிஷபத்வஜம் ரிஷபக்கொடி உடையவரும் பச்சை கற்பூரம் போன்ற வெளுத்த தெய்வீக திருமேனி கொண்டவரும் கற்பூர கௌவியம் கௌரம் திவ்யாங்கம் பச்சை கற்பூரம் போன்ற வெளுத்த தெய்வீக திருமேனை கொண்டவரும் சந்திரனை தலையில் தாங்கியவரும் சந்திரமூலிம் கபர்தினம் கற்றைச் சடைகள் கொண்டவரும் யானைத்தோலை உடுத்தி புலித்தோலை உத்தரியமாக தரித்தவரும் வியாக்ர சர்மோத்தரி என்ற கஜ சர்மாம்பரம் சுபம் யானைத்தோலை உடுத்தி புலித்தோலை உத்தரியமாக தரித்தவரும் மங்களங்களை அருள்பவரும் வாசுகி முதலிய நாகங்களை அணிந்தவரும் பினாகம் என்கின்ற வில் முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்தியவரும் அணிமாதி எட்டு சித்திகளும் எப்பொழுதும் நர்த்தனம் செய்து கொண்டிருக்கின்ற சந்நிதியை உடையவரும் அடியார்கள் திருக்கூட்டங்களால் இறைவா போற்றி போற்றி என கோஷமிட்டு துதிக்கப்படுவரும் ஜெய ஜெகேதி சத்தைஷ்ட சேவிதம் பக்த புஞ்சகைகி அடியார்கள் திருக்கூட்டங்களால் இறைவா போற்றி போற்றி என கோஷமிட்டு துதிக்கப்படுபவரும் ஒளியின் மிகுதியால் ஊனக்கண்கள் கொண்டு காண இயலாதவரும் தேவர்கள் அனைவராலும் இறைஞ்சி தொழப்படுகின்றவரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே புகலிடம் ஆனவரும் கருணையால் மகிழ்ந்து மலர்ந்திருக்கும் தாமரை போன்ற திருமுகம் உடையவரும் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் உள்ளபடியே வர்ணிக்கப்படுகின்றவரும் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவன் ஆகியவர்களால் நித்தமும் சேவிக்கப்படுபவரும் அடியார்க்கு இழிந்தவரும் ஆனந்தவரும் ஆனந்தமே வடிவானவருமான சிவபெரும்பருடை ஆவாகனம் செய்கிறேன். இவ்வாறு சிவபெருமானை தியானித்து ஆவாகனம் செய்து அவர் அமர்ந்திருக்க உயர்ந்ததோர் ஆசனத்தை அளிக்க வேண்டும். நான்காம் வேற்றுமையிலேயே அதாவது பகவானுக்காக என்றே அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். சாம்ப சதாசிவாய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி என்பது போன்று ஆசனம் தந்தவுடன் சிவபெருமானுக்கு பாத்தியம் அர்க்யம் ஆச்சமனியம் சமர்ப்பித்து பின் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேத மந்திரங்களிலாலோ திருநாமங்களோ கூறி பக்தியோடு முடிந்த வரையில் பால் தயிர் இளநீர் ஆகியவைகளாலோ நம் மனத்திற்கு உகந்த பொருள்களினாலோ அபிஷேகம் செய்து முடிவாக வர்ணமந்திரங்கள் கூறி சுத்த நீரினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் பகவானது திருமேனி முழுக்க சந்தனம் முதலிய நறுமணப் பொருள்களை தடவ வேண்டும். மறுபடியும் வேத மந்திரங்கள் சடங்க மந்திரங்கள் சிவனது 11 திருநாமங்கள் ஆகியனவற்றை கூறியவாறே 1000 துளைகள் கொண்ட தட்டத்தின் வாயிலாக சகஸ்ர தாராபிஷேகத்தை செதவின் நல்ல உலர்ந்த தூய வஸ்திரத்தால் பகவானை துடைக்க வேண்டும். பின் ஆஜமனம் சமர்ப்பித்து வஸ்திரம் உடுத்த வேண்டும். அதற்குண்டான வேத மந்திரங்களை கூறி வெள்ளையள் யவம் கோதுமை கடலை உளுந்து ஆகியனவற்றை சமர்ப்பிக்கவும். அதன்பின் 5 திருமுகங்கள் கொண்ட சிவபெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு திருமுகத்திற்கும் உள்ள தியான ஸ்லோகங்களை கூறி முடிந்தவரை தாமரை திருநூற்பச்சை சங்குப்பூ தர்பையின் புஷ்பம் ஊமத்தம்பு மந்தார புஷ்பம் தும்பைப்பூ துளசி இலை பில்வபத்திரம் முதலியவற்றை கொண்டு பரம பக்தியோடு பூஜிக்க வேண்டும். சங்கரனான இறைவன் பக்தவச்சலன் அல்லவா? மீதி புஷ்பங்கள் கிடைக்கவில்லை என்றால் பில்வ பத்திரத்தினாலேயே பூஜிக்கலாம். பில்வ இலையை சமர்ப்பிப்பதனாலேயே சிவபூதி பூர்த்தி அடைகிறது, பயனுடையதாக ஆகிறது. குங்கிலியம் அகரு முதலியவற்றால் தூபமளித்து நெய் தீபம் கொண்டு தீபம் காட்டவும். அதன்பின் ரூபம் தேகி யசோ தேகி போகம் தேகி சங்கர சங்கர புக்தி முக்தி பலம் தேகி கிரகீத்வாக்யம் நமோஸ்துதே. இறைவா, இப்பொழுது நான் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை ஏற்று எனக்கு அழகிய திருமேனி நல்ல புகழ் இவ்வுலக இன்பங்கள் என அனைத்தையும் அளிக்க வேண்டும். நல்ல போகங்களையும் பின் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி அர்க்கியமளித்து பின் நல்ல வஸ்திரத்தால் இறைவனது வாயை துடைக்க வேண்டும். இனி பகவானுக்கு பல வகையான நைவேத்தியங்களை கண்டருள பண்ண வேண்டும். பின்பு அன்போடு ஆசமனம் அளித்து தாம்பூலம் தரவும். அதன் பின் பஞ்ச ஆரத்தி தீபமேற்றி காட்டுக. அப்படி காட்டும் போது திருவடியில் 4 முறையும் அறையில் தொப்புளுக்கு எதிரில் 2 முறையும் திருமுகத்திற்கு எதிரில் 1 முறையும் திருமேனி முழுவதும் மேலும் கீழுமாக 7 முறையும் காட்ட வேண்டும். அதன்பின் எருதுக்குடியோனான சிவபெருமானை பல பல துதிகளால் காதலாகி கசிந்தூருகி துதிக்க வேண்டும். பின்பு மும்முறை வலம் வந்து நெடுஞ்சான்கடையாக வேண்டு வணங்கி பின்வரும் மந்திரங்கூறி இருகைகளிலும் புட்பமிடுத்து திரு அடிவாரத்தில் இட வேண்டும். அஜ்ஞானாத் யதிவாஜ்ஞானாத் யத்யத் பூஜாதிகம் மையா கிருதம் ததஸ்து சபலம் கிருபையா தவசங்கர தாவகஸ்த்வத் தாவகஸ்த்வத் கதப்ராணஸ் த்வச்சித்தோகம் சதாம்ருட இதி விஜ்ஞாய கௌரீஷ பூதநாத பிரசீதமே பூமௌ கலித பாதானாம் பூமிரேவா வலம்பனம் த்வயி ஜாதாபராதனம் த்வமேவ சரணம் பிரபோ. ஸ்ரீசங்கரா, அறிந்தோ அறியாமலோ இதுவரை நான் செய்த பூஜை தங்கள் அருளால் பயன் உடையது ஆகட்டும். மிருடரே, நான் உம்மைச் சேர்ந்தவன். எனது உயிரும் தங்களிடமே லயித்துள்ளது, எனது எண்ணங்களிலெல்லாம் தாங்களே நிரம்பியுள்ளீர்கள் என்பதை நினைந்து என் மேல் கருணை கொள்ளுங்கள். உமை கேள்வனே, அனைத்து பூதராசிகளுக்கும் தலைவன் அல்லவா தாங்கள்? தரையில் இடறி விழுந்தால் பூமி என்றோ அதை கைத்தாங்கலாகிறது. அதே போல தங்களிடம் தவறு இழைத்தவர்க்கும் தாங்கள்தானே புகலிடம், வேறு போக்கிடம் இல்லையே. இவ்வாறு பலவாறாக பிரார்த்தித்து முறைப்படி புஷ்பங்களை இறைவன் திருவடிவாரத்தில் இட வேண்டும். பின்பு மறுபடியும் தொழுது எழுந்திருந்து பின்வரும் மந்திரம் கூறி இறைவனை தன் நிலையத்திற்கு சென்று அருள் புரியுமாறு வேண்ட வேறும். ஸ்வஸ்தானம் கச்ச தேவேச பரிவாரயுத பிரபோ பூஜா காலே புனர்நாத துவயா கந்தவ்யமாதராத். தேவதேவனே, பிரபுவே, தாங்கள் இனி தங்கள் பரிவாரங்களோடு தங்களது இடத்திற்கு செல்லலாம். இறைவா, நான் திரும்ப பூஜை செய்ய துவங்கும் பொழுது மறுபடியும் தாங்கள் கருணை கொண்டு இங்கு எழுந்தருள வேண்டும். இவ்வாறு அடியார்கேளியரான ஸ்ரீ சங்கரனை பலவாறாக பிரார்த்தித்து அவரை அவருடைய இடத்துக்கு எழுந்தருள வேண்டிவிட்டு அபிஷேக ஜலத்தை தன் இதயத்திலும் தலையிலும் புரோட்சித்துக் கொள்ள வேண்டும். ரிஷிகளே, போக மோட்சங்களை வாரி வழங்கும் சிவபூஜை பற்றிய விதிமுறைகளை இதுவரை கூறினேன். இனி மேலும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அத்தியாயம் 14. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதே, நாரதரே, செல்வம் வேண்டுபவன் தாமரை வில்வம் திருநூற்பச்சை சங்குப்பூ கொண்டு சிவபூஜை செய்ய வேண்டும். பிரம்மத்தை அறிந்தவரே, இப்பூக்களால் 100,000 முறை சிவவர்ச்சனை செய்யப்பட்டால் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து செல்வம் பெருகுகிறது என்பதில் ஐயமேதுமில்லை. 20 தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது ஒரு பிரஸ்தம் எனப்படுகிறது. 1,000 வில்வதளங்களால் அர்ச்சிப்பதும் ஒரு பிரஸ்தமாகும். 1,000 திருநூற்பச்சை தளத்தால் அர்ச்சிப்பது அரை பிரஸ்தம் எனப்படும். 16 பலங்கள் சேர்ந்தது ஒரு பிரஸ்தம். 10 நாணயங்களின் இடையே ஒரு பலம் ஆகும். இவ்வளவிலேயே இலை புஷ்பம் முதலியவற்றை நிறுத்த வேண்டும். முன் குறித்த எண்ணிக்கைப்படி புஷ்பங்களால் சிவபூஜை செய்யப்படின் அவன் விரும்பியதெல்லாம் பெறுகிறான். பலனில் பற்றின்றி முன்குறித்தபடி பூஜை செய்பவன் சிவனாகவே ஆகிறான். 500,000 முறை திரேம்பக மந்திரத்தை ஜபம் செய்பவனுக்கு பகவான் நேரிலேயே காட்சி தருவார். 100,000 ஜபித்தால் உடல் தூய்மை அடைகிறது. 200,000 ஜபித்தால் முற்பிறவியின் நிகழ்ச்சிகள் தெரியும். 300,000 ஜபித்தால் விரும்பியன எல்லாம் கிட்டும். 400,000 ஜபித்தால் சிவபெருமான் கனவில் காட்சி அளிப்பார். 500,000 பூர்த்தியானால் சிவபெருமான் நேரிலேயே காட்சி அளிப்பார். 1,000,000 முறை ஜபம் பூர்த்தியானால் அனைத்து பலன்களின் சித்தி கிடைக்கிறது. முக்தி விரும்புபவன் தர்ப்பை புல்லினால் 100,000 முறை பூஜிக்க வேண்டும். முனிவரே, எங்கும் எதிலும் 100,000 முறை என்னும் எண்ணிக்கையை நினைவில் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுள் வேண்டுபவன் அருகம்புல்லினால் 100,000 முறை பூஜிக்க வேண்டும். புத்திரப்பேறு வேண்டுபவன் 100,000 ஊமத்தம்பூவினால் பூஜிக்க வேண்டும். சிவப்பு நிறத்தண்டுள்ள ஊமத்தம்பூ பூஜைக்கு மிகவும் உகந்தது. அகஸ்திய புஷ்பத்தினால் 100,000 முறை பூஜிப்பவன் நிலைத்த புகழை பெறுகிறான். துளசி தடத்தால் சிவனை பூஜிப்பவன் போக மோட்சங்களை எளிதில் பெறுகிறான். வெள்ளருக்கு, சிவப்பெருக்கு, நாயுருவி, வெள்தாமரை ஆகிய புஷ்பங்களால் 100,000 முறை பூஜிப்பதாலும் இகபர நலன்களை பெறலாம். 100,000 ஜபா அதாவது ரோஜா புஷ்பத்தினால் அர்ச்சிக்க பகைவர்கள் அழிவர். அரளிப்பூவினால் 100,000 முறை பூஜிக்க நோய்களை விரட்டும் திறன் பெறலாகும். பந்தூகம் என்னும் தித்தி புஷ்பத்தால் பூஜிக்க ஆபரணங்கள் சேரும். ஜாதி புஷ்பத்தால் பூஜிக்க வாகன லாபம் கிட்டும். ஆணிப்பூவால் அர்ச்சிக்க ஸ்ரீமன் நாராயணனின் அன்பிற்கு பாத்திரமாவான். வன்னி இலையால் அர்ச்சிக்க முக்தி பெறலாம். மல்லிகை பூவினால் அர்ச்சிக்க பகவான் நற்குணமுள்ள அழகான மனைவியை அருள்வார். முல்லைப்பூவால் பூஜிக்க வீட்டில் அன்னத்திற்கு குறைவிருக்காது, அதாவது உணவு பண்டங்கள் நிறைந்திருக்கும். அரளிப்பூவால் பூஜிக்க உடைக்கு பஞ்சமிராது. நொச்சிப்பூவால் பூஜிக்க மன தூய்மை கிட்டும். வில்வதளத்தால் 100,000 முறை பூஜிக்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும். பவளமல்லியால் அர்ச்சிக்க இன்பமும் செல்வமும் பெருகும். அந்தந்த ருத்து பருவ காலத்தில் கிடைக்கும் புஷ்பத்தால் அர்ச்சிக்க அது முக்தியை பெற்று தரும் என்பதில் ஐயமேதும் இல்லை. வெங்கடகப்பூவால் அர்ச்சிக்க அது பகைவனை யமன் உலகுக்கு அனுப்பும். இப்புஷ்பங்களால் 100,000 முறை சிவபெருமானை பூஜிக்க பகவான் அளவிடற்கடங்காத நற்பலன்களை அருள்வார். ஷண்பகப்பூ மற்றும் தாழம்பூ தவிர மற்ற அனைத்து புஷ்பங்களையும் சிவருக்கு அர்ப்பிக்கலாம். அந்த நோத்தமரே, மகாதேவனான சிவனை அக்ஷதையால் அர்ச்சிக்க செல்வம் பெருகும். அந்த அக்ஷதை நுனி முடியாததாக இருக்க வேண்டும். கனிந்த பக்தியோடு சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீ ருத்ரமந்திரம் ஓதி பூஜை செய்து அழகிய வஸ்திரத்தை மேலே சாத்தி அதன் மேல் அக்ஷதையை சமர்ப்பிப்பது மிகவும் உயர்ந்தது. பகவானுக்கு நறுமண சந்தனம் புஷ்பம் சாத்தி தூபதீபம் காட்டி நல்லதொரு தேங்காயை உடைத்து நிவேதனம் செய்தால் பூஜையின் முழு பயனையும் பெறலாம். பின்பு பகவத் சந்நிதியிலேயே 12 அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். இவ்வாறு செய்வது முறைப்படி 100,000 முறை பூஜை செய்ததை ஒக்கும். 100 முறை மந்திரத்தை ஓத வேண்டும் என்று கூறும் இடங்களிலெல்லாம் 108 முறை ஜபிக்க வேண்டும் என்று கொள்க. வெள்ளை எள்ளு கொண்டு 100,000 முறை சிவனை குறித்து ஹோமம் செய்வதும் எள் கொண்டு லட்சார்ச்சனை செய்வதும் பெரும் பாதகங்களை நீக்குவதாகும். ஜபத்தினால் சிவபூஜை செய்வது உண்ணுலக இன்பங்களை பன்மடங்காக தரும் என்பது ரிஷிகளது கூற்று. கோதுமையில் செய்த பண்டங்களை நிவேதனம் செய்வது மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கோதுமையில் பண்டங்களை அர்ப்பித்து 100,000 முறை பூஜை செய்வது சந்தான விருத்தியை தரும், குலம் தழைக்கும். பயர் நிவேதனத்தால் பகவான் நலன்களை அழிக்கிறார். பயர் நிவேதனத்தால் பகவான் நலன்களை அழிக்கிறார். தர்மமே வடிவான பரமாத்மா சிவனை நாமல் புலம் நிவேதனம் செய்து குங்குமப்பூவினால பூஜிக்க அறம் பொருள் இன்பம் வளரும். அப்பூஜை அனைத்து நலன்களையும் தரவல்லது. துவரை இலையினால் அலங்கரித்து சிவனை பூஜிப்பது அனைத்து சுகங்களையும் பலன்களையும் நல்கும். முனிஸ்ரேஷ்டரே, இனி பூக்களின் லட்சம் என்னும் எண்ணிக்கையின் நிறுத்தல் அளவையை கூறுவேனாக, மகிழ்வோடு கேளுங்கள். அளவையின் நுண்ணிய நுண்மையை விளக்கும் ஸ்ரீ வியாசமுனிவர் 1 பிரஸ்த அளவுள்ள சங்கு பூக்களை 100,000 என்கிறார். 11 பிரஸ்த அளவுள்ள ஜாதி புஷ்பம் 100,000 புஷ்பமாக கணக்கிடப்படும். 100,000 முல்லைப்பூவின் அளவும் அதுவே ஆகும். 100,000 வெண்கடுகு பூவின் அளவு 5.5 பிரஸ்தமாகும். சிவனேச செல்வர்கள் எப்பொழுதுமே பற்றின்றி முக்தி பெறுவதன் பொருட்டே சிவபூஜை செய்ய வேண்டும். பக்தியோடு முறைப்படி சிவபூஜை செய்த பிறகுதான் பகவானுக்கு ஜலதாராபிஷேகம் செய்தல் வேண்டும். ஜுரம் அதிகரித்து அதனால் ஒருவன் நினைவிழந்து உளறுவானேயாகில் அந்த ஜுரத்தை தணிக்க பகவானுக்கு தொடர்ந்து நீரினால் அபிஷேகம் ஜலதாராபிஷேகம் செய்தல் நலம் பயப்பதாக கருதப்படுகிறது. சதருத்ரமான ஸ்ரீ ருத்ரத்தை 11 முறை பாராயணம் மற்றும் உள்ள ஸ்ரீ ருத்ர மந்திரங்கள், புருஷ சூக்தம், 6 ருக்குகள் கொண்ட ருத்ர சூக்தம், மகாமுத்தியுஞ்சய மகாமந்திரம், சிவகாயத்ரி மகாமந்திரம், சிவாஷ்டோத்திரம், சிவசஹஸ்ரநாமம் முதலிய திருநாமங்கள் அல்லது சிவாகமத்தில் கூறியுள்ள ஸ்லோகரூபமான மந்திரங்கள் ஆகியன கூறி நீரினால் தொடர்ச்சியாக அபிஷேகம் செய்யலாம். சுகம் பெறவும் குலம் தழைக்கவும் இம்மாதிரி ஜலதாராபிஷேகம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நெற்றியில் திருநீரிட்டுக் கொண்டு காதலாகி கசிந்து உருகி உயர்ந்த திரவியங்களால் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபெருமானது 1000 போற்றி திருநாமங்களை கூறிக்கொண்டே இடையீடின்றி தொடர்ந்து பசும் நெய்யினால் திரு அபிஷேகம் செய்ய குலம் தழைக்கும் என்பதில் ஐயமேதுமில்லை. இதேபோல் 10,000 திருநாமக்களால் அபிஷேகம் செய்த பிரமேகம் என்னும் வெட்டை நோய் அகல்கிறது, விரும்பிய பயனும் கிட்டுகிறது. ஆண்மை இழந்தவன் முறைப்படி நெய்யினால் இறைவனுக்கு திரு அபிஷேகம் பூஜை முதலினை செய்து அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். இதற்கான பிராஜாபத்திய விரதத்தை முனிவர்கள் கூறியுள்ளார்கள். புத்திமந்தம் அதாவது ஞாபக மறதி வந்த நிலையில் சர்க்கரை கலந்த பாலினால் திரு அபிஷேகம் செய்ய தேவகுருவான வியாழ பகவானை போன்ற உயர்ந்த புக்தி பெறலாகும். 10,000 மந்திரங்களும் ஜபித்து முடியும் வரை முன்கூறப்பட்டது போல் சர்க்கரை கலந்த பாலால் தொடர்ந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு காரணமும் இன்றி உடலிலோ மனதிலோ வெறுப்பு, அன்பின்மை, துன்பம் மிகுதல், வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, அமைதியின்மை ஆகிய நேரும் பொழுது சர்க்கரை கலந்த பசும்பாலால் தொடர்ந்து திரு அபிஷேகம் செய்ய அனைத்து துன்பங்களும் பறந்தோடும். நல்ல நறுமண தைலம் கொண்டு பூஜிக்க சுகம் பெருகும். தேனினால் அபிஷேகம் செய்த ராஜயக்ஷ்மா என்னும் என்புருக்கி நோய் நீங்கும். கற்பஞ்சாறினால் அபிஷேகம் செய்ய ஆனந்தம் பெருகும். கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய ஈகபர சுகமான போகமோட்சம் கிட்டும். மேற்கூறிய அனைத்து அபிஷேகங்களையும் மகாமுத்தியுஞ்சய மந்திரம் கூறிக்கொண்டே செய்ய வேண்டும். அதுவும் 10,000 முறை ஜபித்துக் கொண்டே செய்ய வேண்டும். பின்பு 11 அந்தணர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருமலை சருக்கம். இவன் அழலானதும் மலையானதும். எந்த அருள் நந்தியே அடியவர் கெளியாய் சிந்தையானது மகிழ்ந்தனன் அருணையின் சிறப்பால் அந்த மாநகரிடத்திலே சிவன் அழல் வடிவாய் வந்தவாருடன் அதுமலை ஆகிய வகையும் அம்மலை சுடர் அடிதலை தெரிகலாதயன்மால் விம்மலுற்றதும் அவர்கருள் செய்ததும் விளம்பாய் கைமலை கட கரிபுரி புனைந்திடும் கையிலை செம்மலை தொழும் செல்வனே என அவன் செப்பும். அருண தோத்திர மகிமை. பஞ்சபாதகம் உருவனப்பதியிலே பண்ண நெஞ்சினால் நினைத் திடுகினும் நினைத்ததே பரமாய் தஞ்சமாகிய முக்தியாம் என மறை சாற்றும் அஞ்சொலால் அது மொழிந்தவேற்கென்ன வேறறிதே. அருணாச்சல மகாத்மியம் கூறியது ஆகையால் உமக்கன்றியே எமக்கும் உண்டு அதிகம் சோகமோகங்கள் தவிர்ப்பவன் ஒருவரஞ்சுடராய் மாகமூடுற வளர்ந்ததும் மாலையற்காக போகலிங்கம் என்றானதும் ஒருவகை புகழ்வேன். உயிரொடுக்கம் கூறியது ஒடுங்கு நாளினில் அயனறி உருத்திரன் மகேசன் நெடும் சதா சிவன் பிந்துநாதம் சக்தி நெறியே அடங்கிடும் பரசிவத்தினில் பரசிவம் அனைத்தும் கடந்த தத்துவம் முடிவிலே நின்றது கருதி. மகாசங்கல்பம். பரசிவத்தினில் வருபரா

அரிமகன் படைத்திடுவது நினைந்தனன் அகத்தில் பிரம்மனின் படைப்பு கூறல். மரிஜியங்கிரன் புலத்தியன் புலகன் நான் மறையோ கிருது அத்திரி ஜனபதி எழுவரும் கிளைத்தார் உரியதக்கனும் வலப்பத பெருவிரல் உதித்தான் பிருகுமார்பினும் அறத்திரை முகத்தினும்

அன்னகாசிவன் அவர்பதின் மூவரை அணைந்தான் முன்னளாகிய அதிதிபால் இமயவர் முளைத்தார் இருமசேர்ந்திடும் இரணிய இரணியக்கர்களை தெரிய இன்றனள் சிறப்புறும் திதியனும் இளையாள் தருணமைந்தரில் இரணியன் பிறகலாதனோடு அருமமைந்தர்கள் நால்வரைப் பயந்தனன் அவருள் பிறகலாதனல் தவத்தினால் மூவரைப் பெற்றான் அருளுமைந்தரில் விரோசனன் மாவலி அளித்தான் பரவு மாவலி வாணனின் ஒருவனைப் பயந்தான் அரணருச்சனை புரிந்தவன் அயந்தொழ இருந்தான் தனு அளித்த வன் சம்பரன் முதலை நோபதின்மர் அணையதானவர் பெற்றனர் சிங்கிகை அணங்கும் பனிராகுவே முதல்லொரு நால்வரைப் பயந்தாள் பிணையளாங்களோரு மூன்று பேர் அசுரரைப் பெற்றாள் காலகேயர்கள் அறுவரைப் பயந்தனள் காலை சாலனில் சிறை கருடனும் அருணனும் தவிர நாலு பாலரைப் புதல்வரா வினதையும் நயந்தாள் ஆல நேர்விழிக் கத்துரு பணியலாமளித்தாள் அரிட்டை என்பவள் இடத்திலே அரம்பையே முதலாய் இரட்டி மங்கியர் விழந்தனர் இளங்கிளை முனிதன் அருள்தவத்திலின் இரட்டி கந்தருவரை அளித்தாள் உருட்டு வாழ்விழிக் கபிலைவாழ் பதின்மர் வந்துதித்தார் அங்கிரர்ஜனபதிகள் காந்தருவரை அளித்தார் தங்குமத்திரி கதிர்மதி புலத்தியன் தனையர் பொங்குராக்கதர் வானரர் கிண்ணரர் புலகன் அங்கு மைந்தர்கிம் புருடர் பின் விலங்கையும் அளித்தான் தருணராகிய பசுக்களை ஜனபதி தந்தான் பிருகு என்பவன் கவியுடன் சௌனரைப் பெற்றான் இருவரோடு செந்திருவையும் பிறகு பெற்றெடுத்தான் பருவமைந்தரிற் கவியுமோ வெள்ளியைப் பயந்தான் பரியதான தன் தேவி முக்கிரண்டினும் பரிதி உரிய ஆண்பரி ஆகியந்திரியத்தை உற்ற வரிசை பற்றிய மருத்துவர் இருவரும் வந்தார் விரிச்சராச்சரம் பிறந்தன பல பல விதமாய் பிரம்மனின் செருக்கு கண்டுலகலாம் நமது கற்பனைகள் என்றே புண்டரிக வேதியன் மதத்தரிபுரத்தில் தண்டி எதிர்கொண்டு பகை தங்க இசை வண்டார் வண்துளபமாயவனை வைதுரை வழங்கும் நான்முகனின் ஆவேச உரை ஏழுலகம் ஏழு பிலம் ஏழு புயல் ஓரேழ் ஆழி முதல் ஏழு கிரியாம் வகை இயற்றி வாழும் உயிர் யாவையும் வகுத்திட மனத்தால் பாழிகொள் மரீச்சி முதல் மைந்தர்கள் படைத்தேன் மைந்தரது மைந்தர்கள் குருக்களுடன் வானோர் சந்திரன் முதல் பெரிய தானவர்களானோர் கந்தருவர் கிம்புருடர் சித்தர்கணநாதர் இந்திரன் முதல் திசைகள் எட்டினும் இருப்போர் எஞ்சுதல் இலா இறைவன் என்பதனை என் பேர் கஞ்சனெனும் மைந்தனை மறந்திடு கரத்தால் அஞ்சலில் படைப்பொழியில் எப்படி அளிப்பாய் செஞ்சுவரிலாதெழுது சித்திரமுமுண்டோ அளித்திடு கழிப்பினை அகத்தினில் விடாயேல் வெளிப்பட ஒருத்தனை அளித்திட விதிப்பேன் குளிர்ச்சிய கடற்கிடை குதித்திடதனுள்ளே ஒளித்திடு சுரத்திரல் உனைச்சருவு முன்னே வித்தகமுனி பிருகு இட்டமுனிவாலே பத்துரு எடுத்தனை பகுத்தருகிலாயோ அத்தனை உடற்களும் அமைத்தபடியால் என் கைத்தலமும் இப்படி கருத்தபடி வாராய் உந்திமலரோன் என இகழ்ச்சி உரையாதே முந்த ஒரு தூணிடை முளைத்தனை உனக்கு தந்தையெனவோ அல்லது தாயதெனவோ சொல் செந்தழல் பிறந்து கிளை தீப்பதறியாயோ விஷ்ணுவின் மறுப்பு வேதனிவை சொற்றன கொடும்படை வெதுப்பி காதிடை துளைத்தனல் புகட்டின கடுப்ப கோதமுடெழுந்த பகை கொண்ட நகை கொண்டே மாதவன் மதித்தனன் மறுத்திவை உரைப்பான் பிரம்மனே வந்த வழியை எண்ணிப்பார் வந்த வழி தன்னையும் நினைத்திலே மனத்தென் உந்தி உனதன்னையென உண்ணுதல இல்லாய் தந்தை சிறு மைந்தர் பிழை தன்னை உணரென்று இந்த உரை சொல்லின இகழ்ந்தது பொறேனே தீமை செய்பவனை மைந்தன் எனலாமோ
கன்று மதுவும் கைடவப்பகடுதானும் என் தனையராகவும் இகழ்ந்துயிர் குடித்தேன். மன்ற ஒரு தீமை செய்யின் மைந்தன் என உண்டோ அன்றி உடல் நோயையும் அறித்தெரிகிறாரோ. பிரம்மா, பித்தன் உன் தலை பிடுங்கினானே. பித்தனுனதோ தலை பிடுங்கி எரிபோதில் அத்தலை நமக்கென அமைக்க விதியில்லாய். எத்தலைவன் என்பதுனை இத்தகைமை கொண்டோ பைத்தலை அறாமுடிகொள் பாரிடம் விதித்தாய். நச்சு மரமாயினும் வைத்த மரத்தை விட்டார். மச்ச உருவங்கொடு மறைத்தொகுதி தந்தேன். விச்சை உளதானவரை வென்றுயிர் குடித்தேன். நச்சு மரமாமெனினும் வைத்த மரமென்றே அச்சமுருகின்றனன் அழிக்க அரிதன்றே. பிரம்ம விஷ்ணுக்கள் போர். என்றொருவருக்கொருவர் எத்தனை உரைத்தார். கண்டினர் புயத்தின் விஜய் கைத்தலம் அடித்தார். நின்றுலகுதித்தனர் நெருங்கினர் நிமிர்ந்தார். துன்றிய கனல் பொறி சுருக்கென விழித்தார். வெற்புகள் பொடித்தன வெடித்தது கடாகம். பற்பல சுடற்கதிர் பனிக்கொதிர் ஒளித்த சர்ப்பமும் நெளித்தது தலைச்சுமை பொறாதே. கற்ப முடிவென்ற மரர் கண்களை இமைத்தார். உடுக்கண முகிர்கண முதிர்ந்த உலகெல்லாம் இடுக்கணில் விழுந்தன எழுந்தன பராகம். அடக்கின பகீரதி முனான நதியெல்லாம் திடுக்கொடு முழங்கின திசைக்கரிகளிட்டும். மேலினிதெடுத்தெறிவர் வீழ்வர் கடிதோடி கோழி எதிர் குத்துகென நின்றிடுவர் குத்தி. சாலமடி தொட்டளவில் சாரிகை திரிந்தார். மாலையும் இருட்டும் வளமாய் வருதல் மான. ஊருவன தத்துவன செல்வன விண்ணோடே சேருவன நின்றன திரிந்தன திருட்டார். தாருவகையிட்டன தழைந்ததிருள் எங்கும் மேருவரை உக்கதிழு வேலை அளராக. தேவேந்திரனிடம் தேவர்கள் முறையீடு. அந்த முடிவெல்லை தனில் அஞ்சி இமையோர் தாம் இந்திரனை எய்தினர்கள் எய்தியதுரைக்கும். முந்தி அவன் உற்ற துயர் யாவையும் ஒழிந்து வந்தவர வேதன வகுத்துரை செய்கின்றார். பரமனிடம் செல்வோம் என்றது. ஆரணனும் நாரணனும் ஆன இருவோரும் தாரணியிலே மிகு சமர்த்தொழில் விளைத்தார். ஏரணிய வேறுகதி இல்லையவருக்கும் காரணனையே தொழுதல் காரியம் இதென்றார். மைந்தருக்கு தாயே துணை. நாயகனி சைந்து பின்னர் நாக உலகத்தோர் தூய மலர் போல் அடி துதித்தறிவை பாக. மாயமுடன் மால் அயன் வருத்தமது தீராய் தாயலது மைந்தர் துணை தாரணியில் உண்டோ. அபயம் அருள்க. உருட்படு சகட்டெனிகர் உற்றுலகின் மீதே இருட்படு பிறப்பினை இறப்பினை உறாதே. பொருட்பெறவுனக்கடிமை புக்கள விழா உன்னருட்கடல் குளித்திட அடைக்கலமதானோம். புழுக்குடை உடல் சுமை பொறுக்க முடியாத இழுக்குடை அவிச்சை கடவிச்சை அருள்வோனி. முழுக்கடல் இடைத்தின முழுக்குறி நுமாறா அழுக்கு மலமட்டிட அடைக்கலமதானோம். எண்ணெய் என நிற்கும் அவன் அறியானோ. எண்ணமினி வேறிலை எமக்கருள் செய்யன்றே கண்ணுதலை விண்ணவர்கள் கற்று மொழிவோதில் அண்ணலம் உணர்ந்தனன் அனைத்துயிரின் உள்ளே எண்ணெய் என நிற்கும் அவன் ஈதருகிலானோ. பரமசிவன் அழலுருவத்து ஓர் மலையானார். நடுக்கமுரு முனிவரலாம் அமரலாம் பயந்தவிர நாகம் மீது படுக்கை புரிது.

தடுக்கரிய தழல் உருவத்துருவரையா இருவரையும் தடுப்பதானான். கனல் மேரு பாதலத்தில் பணிகள் எல்லாம் விழுதாக அதன் கீழில் பருவேரோடி பூதலத்தில் கிளைத்திமையோர் உலகெல்லாம் மலர்ந்து மலர்புண்டரீகன். மீதலத்து முகடுடைத்து கடாக வெளிகடந்து பெருவெளிக்கு மேலாம் மாதலத்து இதுவும் ஒரு கனல் மேறு அடுத்ததென வளர்ந்தமாதோ. இருள் அகற்றும் ஜோதி முளைக்கு நெடுஞ்சுடர் இரவி புறவி உலவா உலகம் முழுதும் மூடி கிளைக்கு மணி இருளகற்ற ஏற்றி வைத்த விளக்கெனவே கிளர்க்கையாலே அளக்கரெலாம் அளப்பரிய வடவையழல் பறந்ததென அறத்தம்மான திளைக்கு மெழு இரிகளெல்லாம் அது சொறிந்த சிறுபொறி போல் சிவந்தமாதோ. குற்றமுடையோர் காண இயலுமோ வான கண்ணழல் ஆயது கண்ட மலரோனும்

காணி. அடிமுடி காண வராக அன்ன வடிவாதல். கண்ணில் அளவிடவறிய சுடரினை கண்டிருவருமாய் கவலையானார். எண்ணில் இதின் அடிமுடியை அறிபவரே பெரியவரென்று இசைத்தாரிந்த மண்ணின் அடி அறிவனென பணவிடையில் தூக்கம் மிக்கோன் வராகமானான். விண்ணின் முடி அறிவனென எகின வடிவெடுத்தயனும் விரைந்து போனான். மெத்துமறை கணத்தினு காயிரங்காதம் பரந்தயனார் விரைந்து போனார். துத்தியரா எடுத்தபுவி கணத்தினு காயிரங்காதம் தொலைத்து போனார். அத்தகையோர் செயலுரைக்கில் கனகமணி நெடும்புட்டு கருகிலோடும் நித்திலப்பொற் குண்டிகையும் நீலமணி குண்டிகையும் நிகர்த்தமாதோ. திருமால் திருவடி முடிவை காணாமல் துக்கம். பூவுலகை அரியகன்று கீழ் உலகின் முறைமுறையே புகுந்து போந்து காவல் உரு மாவல் இதன் போகவதி எனும் புறமும் கடந்து மேவி தேவர் தொழும் பரஞ்சுடர்வாழ் ஆட்டகேசுரம் கரத்தும் சிரத்தும் போற்றி மூவுலகை முதலனந்தோன் ஏழுலகம் அளந்தும் அதன் முடிவு காணான். வளர்ப்புடைய பிறை போல வளர் மறுப்பும் தெய்விரை போல் மழுங்கிப் போக குளப்படியும் முகநுனியும் பிணைத்தேடும் ஆசையைப் போல் குறைந்து போக அளப்பரிய துயரளவி பத்து நூறாண்டகன்றதற்பின்னரனை வாழ்த்தி இழைப்பதுவும் சலிப்பதுமட்டெழுதலவும் இடர்கடலும் ஏறினானே. திருமால் உள்ளத்தால் வழிபட்டது. தம்போரை முதல் தடுக்க தழல் விழம்பாய் எழுந்து அந்த தலத்தைச் சார்ந்தான். அம்போதன் இதன் முடியின் அளவறியான் என மனத்தில் ஐயந்தீர்ந்தான். நம்போரு கரியானைச் சேயானைத் தனது விழிநயனத்தோடே பைம்போதைப் புனைவானைப் பலகாலும் பணிந்துருகிப் பரவி நின்றான். அயன் ஆயிரங்காதம் தாண்டியது. இன்னதாம் இவன் செயல் இருக்க இங்கதன் முன்னமே அழல்கிரி முடியைத் தேடவே அன்னமாய்ப் பறந்தவன் அரைக்கணத்திலே மண்ணுமோராயிரக்காதம் வாவினான். அயனுக்கு முடிவில்லா முடியாகவே விளங்கியது.

எரியின் தூணமே. அன்ன வடிவனன் அடைந்த இன்னல் சிறையலா முதிர்ந்தன விஜயம் தீர்ந்தன நிறைவதாம் இடுக்கணும் உயிர்ப்பும் நின்றன குறையலாம் வளர்ந்திட தனிமை கூறுதலால் மறையினான் இவை இவை மனத்தில் எண்ணினான். அறியமால் இதன் அடி அறிந்து மீளுமோ தெரிவுறாதிடையிலே திரும்புமோ என அரியதாகிய துயர் ஊசலாடினான் எரிவுருவும் மெழுகுபோல் இலகும் சிந்தையான். மற்றிது சிவன் என மனத்தில் எண்ணிலேன் உற்ற அறிதன்னையும் உறவு கொண்டிலேன். இட்ட நாள் வரைக்கும் இவ்விடற்குள் மூழ்கினேன் சிற்றறிவு உடைமையோ செய்த தீமையோ. தாழம்பு வரக்கண்டது எய்தினேன் முடியறிந்து ஏகிலேன் எனும் பொய்களை உரைக்கினும் பொருந்தவே உரை செய்துணை பிரிதிலை என்று தேம்பினான் கைதையின் மடல் வரப் பின்பு கண்டனன். தாழம்பூவை தடுத்து பற்றியது இம்மடல் எங்குற்று வருவதென்னுமுன் அம்மடல் அணைந்ததங்கு அதனை ஏற்றனன். செம்மல் தன் முடியின் வீழ் செம்மல் ஆகையால் மெய்மை சேர் உயிர்ப்பதாய் விடுமின் என்றதே. தாழம்பூவுடன் உரையாடல். ஏரணி கைதையே இங்கு நீ வரும் காரணம் ஏதெனக் கமலன் கூறினான். ஆரணன் ஆரணன் அளவிடா முதல் தாரணி முடியினும் தவறி வீழ்ந்தனன். திருமுடியில் இருந்து வீழ்ந்தேன் விட்டுவிடு தாப்பொலி முடியினும் தவறி வீழ்ந்த பின் நாற்பது ஆயிரம் வருடம் நன்னினேன். ஏற்பது விடுகையின்றி செய்ப்ப எந்தையை பார்ப்பது விடுத்தயன் பகர்வதாயினான். தாழம்பூவே துணையாயிரு துண்ணிய கைதையே துணையுமாய் நமக்கு இன்னமும் நலைவுறாது இடுக்கண் நீக்கினால் உன்னிலும் உயிர் துணை உறவு வேறிலை அந்நியன் அல்லன்னான் அனமுமல்லனே. திருமுடி தேடிக் காண்கிறேன் நாமமோ நான்முகன் நானும் மாலுமாய் ஏமமாம் இதற்கள விசைக்க எண்ணினோம். பூமிக்கு இடந்தவன் போயினான் மனத் தீமையேன் திருமுடி தேடிக் காண்கிலேன். முடியறிந்தான் என முழிதல் வேண்டும் அடித்தலை வரவிது அது கொண்டென் பயன் நெடியனின் வரவினால் நினைத்த தெய்தினால் படியளந்தவனுடன் பரவையாம் இவன் முடியறிந்தான் என முழிதல் வேண்டுமே. வஞ்சமென்றிகழ்ந்திடேல் வருந்தி நாற்குயிர் தஞ்சவாமெனில் பெரும் பொய்யும் சாற்றலாம். அஞ்சியே சொல்லத்தகா மொழியும் அன்றிது நஞ்சுமுண்டமைவரே நண்பு வேண்டினார். மாலருகில் பிரம்மன் வந்தது.

சிவபெருமான் தோற்றம். அக்கணம் அயக்கிரி வெடித்தது வெடித்த அறவத்தினில் அறக்கரிமையோர் உக்கனர் திசைக்களிரு கக்கின அருக்கரை உருக்கியதெனக் குருதி நீர் செக்கரொளி மட்கிடமுருக்கிதழ் கருக்கமை சிவப்பொளி வெளுத்த வடிவாய் முக்கணன் அதற்கிட முளைத்தனன் முகத்தில் அவன் முப்புறம் எரித்த நகையே. சிவபெருமானின் கோபச் சிரிப்பு. முண்டக அகந்தையின் மொழிந்த உரை நன்றென மொழிந்து நகை கொண்ட அளவே அண்டபகிரண்டமும் நடுங்கின ஒடுங்கின அடங்கின விடும் சுடரலாம் கொண்டலும் மறைந்தன சிறந்தன இறந்தன குறைந்தன நிறைந்தன குவால் எந்திசை திரிந்தன கரிந்தன பொறிந்தன எரிந்தன விரிந்த தருவே. மலரும் பொழிந்தனர் பிரம்மன் மமதியும் அழிந்தது அழிந்தனன் அயன் என அமரரஞ்சினார் குழிந்தது நிலம் எனக் கொள்ளையாமலர் பொழிந்தனர் நெடியவர்க்கு உவகை பூத்தது கழிந்தது மலரவர்க்கு இடும்பை கங்குலே. திருமால் மிகுந்து களிப்படைந்தது. பாடினான் பரவினான் பரவசத்தினால் ஆடினான் ஓடினான் அளவிடா முதல் கூடினான் எவ்வரம் கொள்ளுகேனென தேடினான் சிவனயத் தெளிந்த செங்கண்மால் அரிக்கு வரவும் அயனுக்குச் சாபமும் ஆசையால் உருகுமவ் அரிதன் அன்பு கண்டு ஈசனும் பலவரம் இனிது நல்கினான் வாசமாமலரவா உனக்கு மண்ணின் மேல் பூஜையும் கோயிலும் போக என்றனன். தாழம்புவே தீண்டிலே கைதையே இவனொடு கரவு நீ உரை செய்ததால் தீண்டிலேம் என்று தீர்த்தனன். எய்திய முனிவு கண்டு ஏங்கி நான் முகன் மெய்தரை உறப்பதம் விழுந்து போற்றினான். பிரம்மன் சிவனிடம் கோபிக்காதீர் எனப் புலம்பியது. ஒடிமூடிய தழலே நிகர்புலையாணவமலமாம் செடிமூடுகையாலே உழல் சிறியே நொறு பொருளோ வடிவே பெருவெளியே சதுர்மறையே சதுர்மறையின் முடிவே தனி முதலே என முனியேல் என முனியேல் எந்நீர்களும் ஒன்றாகிய எழுவாரியும் அருகி வெந்நீரதுவானால் உடன் விழாவப் புனல் உண்டோ நின்னீர்மைதென்றால் உலகு உயிரப்படி நிகழும் முன்னீர்விடமுண்டோ என முனியேல் என முனியேல்.

திரு அருளே பொழி புயலே இயல் இசையே முறையோ பல முறையே எனை முனியேல் எனை முனியேல் வெம்மை சரமலராகிய வில்வேடனுமன்றே கொம்மை தலைமத ஆறெழு கோபக்களிரன்றே செம்மை கனலன்றே கொலை செய்யும் அந்த கணன்றே மும்மை புறமன்றே ஒரு பொருளாயனை முனியேல் அரண் அருள் உள்ளம் கொண்டார் அரிதற் கரிதா முன்முடி அறிவேனெனுமளவே பறவை படிவானேன் இனிமேலோ இடர்படுவேன் சிறுமைப்படும் என்பால் அருள் செய்யுரை செய்தான் மருகி குளிர் அனல் போல் இறை மகிழ்வாய் இவை மொழிவான் மறையவர்தம் பூஜனை உன் பூஜனையாகும் அம்போருக அஞ்சேல் இனி அவனித்தலமறையோர் தம் பூஜனை உன் பூஜனை ஆகித்தமனியமாம் சம்பூதர உலகேழையும் விதி என்றருள் செய்தான் கம்பூர் கடல் விடமுண்டருள் கருணைக் கடலானான் ஞானத்தலமாகப் பொலிக இத்தலத்தில் உமக்கு வரம் கொடுத்தலினால் யோஜனை முண்டெல்லை தூரம் சுத்த பவித்திர

0: முக்தி தனை தகையாமல் உதவும் இதற்கருணை புரி மொழியும் நாமம். யோஜனை மூன்றாம் இத்தலவாசர் காசரு தீட்சை ஆதியின்றியும் என் பாசமில் சாயுஜியம் பயக்கும்மே ஈசனாம் என்றன் ஆணையில் நானே. நினைப்பவர்க்கு இடும்பை அகற்றுவோம். வாதைபடும் இந்திரனும் இமயவரும் நினைக்க அவவருத்தம் தீர்த்தோம். ஆதலினால் இத்தலத்தை நினைப்பவர்க்கு பிறப்பிடும்பை அகற்றுவோம். பூதரமும் நித்தலமும் விரளயத்து மழியாத பொற்பதாகி மோதிய காற்றடைந்த திசை சராசரங்கள் எவையுமுயர் முக்தி சேர்க்கும். செய்த தானம் ஒன்று ஆயிரமாய் வளரும். வையகத்தில் அரிய தவம் புரிந்தவர்க்கு இனிய முக்தி வழங்க வேண்டி செய்ய இந்த திருநகரில் அவதரிக்க வரந்தருவோம் செய்த தானம். மெய்வர ஒன்றாயிரமாய் வளரும் இதில் கொடும்பாவம் விளையாதீதை ஐயமென உணர்வார்க்கு பரகதி கிட்டாது நமது ஆணைதானே. மலையாக எழுந்தருளுங்கள் என்றனர். அண்ணல் இவை மொழியளவில் அழல் தூணம் மது குறுகி அஜலமாகி வண்ண நெடுஞ்சுட விரிந்து விளங்குதல் கண்டயன் திருமால் வணங்கிச் சொல்வார். விண்ணவர்க்கும் எங்களுக்கும் இதஞ்சோதிக்கு எதிர்குருகி விழிக்கப் போகாது எண்ணறிய சுடர்கள் எல்லாம் உள்கரந்த மலையாக இருக்க என்றார். மலையின் உச்சியில் ஒளி வேண்டும். அன்னமிசை வருவானும் கருணன் மிசை வருவானும் அமலமூர்த்தி வன்னி ஒளி மறைத்து மற்றை மலையாக இருத்தி என மலையாய்ச் செய்தார். சென்னியிலே ஒரு ஜோதி அனுதினமும் தெரிய அருள் செய்வாய் என்றார். என்னும் அந்த அடியவர்க்கா இறையவனும் இறங்கி இவை இயம்பல்லுற்றான். கார்த்திகை தீப தரிசன பலன். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம். வாய்த்த அந்த சுடர்கானில் பசிபிணியில் ஆதுலகில் மன்னி வாழ்வார். பார்த்திவர்க்கு மருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்றார். மரணபவம் அறுக்க நல்ல மலை மருந்து. மரணபவம் மறுக்க வல்ல மருந்தாகும் அதற்கு மலை மருந்தென்றோர் பேர். அருணவடி வாதலினால் அருணகிரி எனும் ஒரு பேர் அதனை ஓர்கால். தரணியிலே உரைத்தவர்க்கு முக்கோடி அஞ்செழுத்துச் சரித்ததாம் என்று இருள் நிலவும் இடற்றிறைவன் இசைக்க மகிழ்ந்திரஞ்சி அவர் இசைப்பதானார். லிங்க வடிவாக எழுந்தருளல். அடுத்தருணகிரியானே உனக்கு விண்ணீர் அல்லது புனல் ஆட்டுவாரார். தொடுத்த உடுத்திரள் அல்லது திருமுடிக்கு மடிமாலை சூட்டுவாரார். கடுத்திகழும் இடற்றானே கதிர்கள் அன்றி மணித்தீபம் காட்டுவாரார். எடுத்திரஞ்சி பூஜை செய்ய இதன் கீழோர் லிங்க வடிவெடுப்பா என்றார். காமிகாம முறைப்படி பூஜை செய்யுங்கள். அன்னதுவாயிருக்குதும் நீர்காமியத்தில் அருச்சியும் என்றஜலம் புக்கார். என் நிலமும் புகழ அங்கோர் சிவனுருவம் முளைத்தது கண்டிரஞ்சி ஏத்தி மன்னிய பூமழை பொழிந்து பரவசமாய் மகிழ்ந்தாடி மயனை கூவி தன்னிகரில் கோபுரமும் மண்டபமும் மணிமதிலும் சமைப்பித்தார்கள். 360 தீர்த்தங்கள். அழியாத வளநகரும் தீர்த்தம் 360 கண்டழகு செய்தார். வழியா நீர் சுரநதியும் சுரதருவும் கேணிகளும் மரமும் ஆன ஒழியாமல் இமயபரும் இருடியரும் மனிதரென உருவங்கொண்டார். விழியால விடமனைய கணிகையராயரம்பயரும் மேவினாரே. அறியும் அயனும் மலைவலம் வந்தது. காலையிலே முழுகி மர உரி உடுத்து சிவந்த ஜடைகட்டி நீரு மேலணிந்து கண்டிகை பூண்டன முதலா மஞ்சனத்தால் மிகுந்த சாந்தால் மாலையினால் சிவபூஜை புரிந்தண்ணா மலையதனை வலங்கொண்டேத்தி ஏல ஒரு 14,000 கழிந்ததற்பின் நிறைவேறானார். திருவண்ணாமலை அமைந்த பின் சிவனுக்கும் பிற தல ஆசை விட்டது. ஆசை தரும் திருவருணை சமைந்ததற்பின் கைலை மலை ஆசை போயிற்று. ஈசனுக்கும் கனகமலை இதுவாயின் வெள்ளிமலை இனிமேலென்னாம். காசி முதலெடுத்துரைக்கும் சிறப்புடைய தலம் ஏழும் கனகநாடும் மாசகன்ற கதிர் தோன்ற ஒளி இழந்த உடுக்கணம் போல் வளமை தேய்ந்த பார்வதி அவதாரமும் இடப்பாகம் பெற்ற வரலாறும் வேண்டல். அரியனும் மலவிடுதற்கரியமலை நிலை உரைக்கு அரிதென்றாலும் தெரிய உனக்கறிந்தபடி சிறிதுரைத்தேன் இனி உரைக்கும் திறமேதென்றான். பரிசை பெரு மார்க்கண்ட முனி மகிழ்ந்து பணிந்துமையாள் மலையில் தோன்றி உரிய சிவன் இடங்கலந்த கதையும் உரைத்தருளுக என உரைப்பதானார்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
4: சகனாபவசோ சகனோபுனத்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்திஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. Thank you.

சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனுகிரகநிக்ரஹகிரஹீதமுனிவிக்ரஹோ பகவான் ஸர்வாசாம் உபநிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரசவஹ. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயபுரம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பா செம்பன் புனத்தகத்தான் அரும் குன்றைப் போரினுள்ளான் பொறுப்பிழையன் நெருப்பிழையன் காற்றினுள்ளான் கைலாயத்து உச்சியுள்ளான் காழத்தியான் அவன் கண்ணுடானே. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி வேண்டியனைப் பணிகொண்டாய் வேண்டினி அருள் செய்தாய் அருளே வேண்டினார் வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் ஒன்றன் விருப்பந்தே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனை கரையிலா கருணை மாகடனை

0: சற்றவள் புறங்கள் சற்றயம் சிவனை திருவீழிமிழலை வித்திருந்த கொற்றமந்தன்மை கண்டு கண்டு என் உள்ளம் கண்கழிகொண்டனவே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோரித்த தூய்மனத் தொண்டர் செல்லாண்டில் சிதையும் சுருதேவன் சுருடரி சேராமே. வில்லாண்ட கனகத் திருள் மேறு விடங்கன் விழைப்பாகும் பல்லாண்டனும் கதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுடுமே. உலகதாம் உணர்ந்தோழற்கரியவன் நிலவுலாவியனின் மணிமேனியும் அலகில் ஜோதியன் அம்பரத்தாழுவான் மலசிடம் வழிபாழ்த்தி வழங்குவான். வேகப் பொருள் குணந்தேன் மேவு சிவாகமத்து தீரே பொருளும் தெளிந்து உய்ந்தேன். ஏது குறை தெற்றிசோ செங்க சிமயானவாமுனிவன் ஒற்றாமறியடிக்க பொக்கு நம பார்வதி வதயே மகாதேவ.
1: எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாக எம்பெருமானுடைய அங்காள பரமேஸ்வரிய தலைவினால தொடர்ந்து நடைபெற்று உண்டான இந்த காஞ்சி புராணம் படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மிக நல்ல வணக்கங்கள். அதாவது ஒரு வகுப்பு என்று சொன்னால் அதில் மாணவர்கள் சரியாக வரமாட்டார்கள். ஒரு நாலு பேர் வருவா, அப்புறம் மூணு பேர் வருவா, வேற மூணு பேர் வருவா இப்படி சொன்னாங்க. ஆனால் இந்த வகுப்பில் ஆசிரியர் ஒழுங்காக வரவில்லை. கடந்த மூன்று மாதமாக இந்த வகுப்பை நான் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக ஆகிப்பிச்சு. ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது எல்லார் எப்பேற்பட்டவனுமே வினையின் வழி தான் நாம் செல்ல முடியும். அதுதான் நம்ம இழுத்துக்கிட்டே போவோம். நாம் சொல்றது கூட இல்லை, அது இழுத்துக்கிட்டு போகுது. ஆனால் பல்வேறு விதமான சூழ்நிலையின் காரணமாக

0: என்னால் வர முடியாமல் சொன்னதேன்றது. இந்த வாரம் எப்படியாவது போகணும்னு நினைச்சேன், ஏதாவது விலங்கம் வந்து சேரும். இப்படியாக போய்கொண்டே இருந்து கங்காதரன் ஒரு நாளைக்கு வந்து புரிய புரியன்னு பிடிச்சிட்டார். ஆமாம், சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தாய் நீ என்ன மாதிரி, கண்டிப்பாக வந்துதானும் இந்த வாரம் கண்டிப்பாக வந்துடுறேன்ப்பான்னு சொல்லி அப்படி ஒரு மடங்கு வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, ஒரு வகுப்பு விட்டு போனால் அடுத்த பிடிக்கிறது கஷ்டம், ஏதாவது ஒன்று வந்துட்டே. அதனால் இப்போ எப்படியாவது இப்படி உத்தரப்பிராய பிடிச்சிடணும் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னாலும் அங்கே வேலை நடக்கு, அங்கே முடியாது, வேறு இடத்துல மாற்றணும், தெரியாதவன் நல்லமாக பார்த்து செய்யப்பான்னு. அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிரமம், பல அனுபவங்கள் நிறைய வேணும். அது நிகழ்ச்சி நடத்தியே ஒரு அனுபவம் தான், இது எப்படி வந்தால் எப்படி வரும் எப்படி வந்தால் வரும். நாளைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கப்பா ஆட்களாக வருவாளான்னு இப்போ கேட்டேன், வருவார்கள் தான், வருவார்கள். அது யார் யாராருக்கு எது கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். ஆமாம், ஆமாம், எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும்ன்றாங்க. அந்த முறையில் இன்றைய புராண புலன வகுப்பு தொடங்க இருக்கின்றேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை போயிலே கோயில்பட்டி என்பதை என்ன பிடிச்சிக்கிட்டாங்க, எங்கள் வெங்க வகுப்பு நடத்தணும். நான் என்னாலமா சொல்லி பார்த்தேன், தூத்துக்குடியில் ஒரு சிரமம் இருக்குது, என்னால் ரெண்டு பேருக்கு இடங்கள் என்னை வழக்கான ரிடியூ பண்ணி பரமாவட்டை கொண்டு விட்டு அங்கே அனுப்பிச்சாங்களா முடித்து கோழாமலை கொண்டு இங்கே விட விட்டு வழியனை கொண்டு பிரபாகனத்தை விட்டு அப்புறம் அங்கேயும் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு விட்டு இப்படிலாம் வர சிரமம் இருக்குது. ஆனால் உங்கள் கோயிலுக்கு வராண்டா நாலு பஸ் ஏறி இறங்கணும். அதெல்லாம் இதே மாதிரி நாங்கள் எல்லாம் செய்தோம் சரி வாக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு பையன், கங்காதரன் மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பையன், சின்ன பையன் தான். டவுன்லேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு பஸ்ஸு, ஜங்ஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு. அங்கே வந்து பைக்கில் வந்து நான் ரிசீவ் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி அதே கதை தான், இது திரும்ப போகிறது சிரமமாயிடும். ஏன்னா 8:30-9:00 பாளையங்கோட்டை போனால் சமாதாரம் பஸ்ஸை பிடிக்கலாம், நேராக மீட் ஹவுஸில் போய் இறங்கலாம். 9:00 சமாதாரத்தில் இருந்து பஸ்ஸு கிடைக்காது. புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கே என்ன ரூட் பஸ் ஏதாவது பிடி தேடி அங்கே போய் இறங்க, ஒரு பெரிய சிரமம் இல்லைன்னாலும் ஒரு சிரமம் தான். இத்தனையும் தாங்கிக் கொண்டுதான் அந்த வகுப்பு நடக்குது. நான் ஒன்று கண்டிஷன் போட்டேன், இந்த கோயில் மடங்களில் வைக்காதீங்க, ஒரு அலர்ஜியா இருக்கு. ஏன்னா அங்கே வச்சா உத்தரவு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பிரச்சனையில் உத்தரவு ஒரு இதை பார்க்குறாங்க, ஒரு வியூவில் அதை பார்க்குறாங்க. அதனால ஒரு ஆடிட்டர் வீட்டு மாடியில் நடக்கிறது. இதுக்கேன்னு அவர் ஒரு மாடி ஒதுக்கியிருக்கார், எல்லா வசதிகளும் பண்ணிட்டுருக்கேன், இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கணும். 50 பேர் ரோல், 40 பேர் வருவாங்க, 10 பேர் ரொட்டேஷனில் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்குது. ஆமாம், அங்கே இதை மசமியான சித்தியார் காஞ்சிபுராணம் ரெண்டையும் நடத்தி கொண்டு இருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம், இது ஒரு அரை மணி நேரம், ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. அதனால் அங்கே அவ்வளவு சிரமம் எடுத்து போகிறவங்க இங்கே வரக்கூடாதா, கேட்குற கேள்வி நல்லா தான் இருக்கு, அதை பிடிக்கணும். ஒரு மாதிரியாக பிடிச்சாச்சு, நான் கண்டினியூஸ் அவருடைய எம்பெருமானுடைய கிருபையினால் நடக்கணும். எங்கே பாடம் விட்டோங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. சரி, மாணவர்கள் யாராவது ஞாபகப்படுத்துவாங்களோன்னு நினச்சேன், அது நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்பக்க முடியாது. மாணவர்களை நம்பி நம்முடைய அப்புறம் எல்லாம் பேச பார்த்து கரை ரைட்டு புண்ணிய கோடி ஈஸ்வரப்பரிங்கிறது தான் போகிறோம். மாறங்களை சிந்தித்தோம். இன்று நான் சிந்திப்பிருக்கிறது வலம்புரி விநாயகர் படலம் என்பது. புராணம் கேட்பது என்பது ஒரு நடைமுறையிலே வர வேண்டிய ஒரு வழக்கம். அந்த காலத்தில் எப்படின்னா காலமுறை இருந்து கிட்டத்தட்ட 12 மணி வரலாம் அனுஷ்டானங்கள் சரியாக இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அப்புறம் 4-5 மணிக்கு புராண பலனம் என்கிறது எல்லா இடத்தையும் இருக்கும். தெருவாக இருந்தால் தெருவில் ஏதாவது வீட்டு தென்னையில் இது ஒரு முக்கியமான இடங்கள் நடக்கும். அப்புறம் அனுஷ்டானம் அப்படின்னு ஆனால் புராண பலனங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. இப்போ பல சூழ்நிலைகள் மாறிட்டு நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாறியாச்சு. தெருவும் கிடையாது, தெருவில் திண்ணையும் கிடையாது. ஆமாம், சின்ன இருந்தாலும் கூட அந்த நுனி வரலாம் அடியப்பட்டு மாறிக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு காலை வச்சா கூட முடியாது அப்படின்னு, ஏன்னா அவங்க சொல்லிக்கணும், அவளுக்கு சிரமம் இருக்குது. ஆமாம், அதனால் இப்போ அந்த புராண பலனத்தை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைய வலம்புரி விநாயகர் படலம் என்பது நலம் குறி புண்ணிய கோடி நாதர்தம் புலம் குறி பெருமையை புகனுளே இனி நிலம் குறிதவத்தினீர் அத்தினீர் வரை மலம் குறி விநாயகன் மாட்சி செப்புவா. நலங்களையெல்லாம் பயப்பிக்கக்கூடியதான புண்ணியகோடி பதிகத்தை புண்ணியகோடி படலம் படலத்தின் சிந்தித்தோம். புலம்புரி பெருமையை, அதாவது புலம் என்பதற்கு இடம் என்றதால் ஒரு புலம் உண்டு. அந்த இடத்தினுடைய பெருமையை ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று மெய்யுணர்வை தருகின்றதான இடம், அந்த பெருமையை ஏற்கனவே நாம் சொன்னோம். இனி என்ன செய்ய சிந்திக்க இருக்கின்றோம் என்றால் நிலம் புரிதபத்தி நீர், இந்த நிலத்திலே தவம் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம் தவத்தினை தவம் செய்யக்கூடியவர்களே, அத்தி நீர் வரை பலம் புரி, அத்திமலை வரை நீங்களுக்கான அந்த இருக்க நான் வலம்புரி விநாயகருடைய பெருமையை மாட்சி செப்புவோம். நிலம் குறி தபத்தினீர் என்ற, அதாவது தபம் செய்வதற்கு ஏற்றது நம்முடைய பாரத பூமி தான். இது புண்ணிய பூமி, மோக்ஷ பூமி, கர்ம பூமி என்று சொல்லக்கூடியது. ஆகையினால இங்கேதான் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வதற்கு உரிய இடம் இதுதான். ஒரு சமயம் இன்றைய சிங்கை சங்கராச்சாரியார்கிட்ட அமெரிக்காவில் வாழ் பிராமணர்கள் எல்லாம் வந்து எங்கள் அமெரிக்காவில் வந்து அதிருத்தரம் நடத்தணும்னு நினைக்கிறோம், சுவாமி அனுகிரகம் பண்ணணும். ஏன் இங்கே பண்ணதானே, அங்கே பண்ணணுமா? தவம் செய்யக்கூடிய இதுதான் இந்து பூமி தான். கர்மாவுக்கு ஏற்பட்டது பாரத தேசம் தான், இல்லை அங்குள்ள மக்கள் தான் விரும்புகிறாங்க. நான் அனுமதி செய்ய மாட்டேன், என் வாயால் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் இல்லை இங்கே விழா வேலை விற்பனை அனுப்பி வைக்கணும், நீங்கள் போங்கன்னு நான் வாய் தரணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கூப்பிடுவது வந்தால் கூட்டுவோம், என் வாயால் சொல்ல முடியாது. கர்ம பூமி இதுதான், இங்கே தான் செய்யணும், அங்கே செய்தால் அதுக்கு பலன் கிடையாது. கடைசியில் கூட்டிகிட்டு போய் தான் எடுத்து வந்து முடிஞ்சு வச்சு. எதுக்கு சொல்கிறேன், அந்த கர்ம பூமிங்கிறது இங்கே தான் சொன்னேன். ஆனால் நிலம் குறித்த பட்சினிகள் தவம் செய்யக்கூடிய நிலத்தில் உள்ளவர்களே, அத்தி மலையின் அதிகரிக்கின்றான வலம்புரி விநாயகரை பற்றி இங்கே சொல்கின்றோம் சொன்னேன். முன்னை நாள் அயன் அரி முனிவர் வானவர் திண்ணரர் ஓரிழை கிழுமி தங்கள் பன்னுதலுற்றனர் படிரர் செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுவான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முனிவர் வானவர் திண்ணரர்கள் எல்லாரும் ஒரு இடத்து கூடினாங்க. ஒரு பொதுக்குழு கூட்டி ஜென்ரல் பாடி மீட்டிங் மாதிரி நடந்து எல்லாரும் ஓர் இடை குழுமி, ஒரு இடத்துல எல்லாரும் குழுமி தங்கள் பன்முதலுற்ற தங்களுக்குள்ள ஒருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க. பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. என்ன, அந்த அசுரன் செய்கிற காரியங்களை விக்னம் இல்லாமல் நடக்கு, நம்ம துன்புறுத்துறான நம்ம துன்புறுத்துற விஷயம் கூட நம்ம விக்ரம் இல்லாமல் வெளியூர் இல்லாமல் நடக்கு. ஆனால் நம்ம காரியம் மாத்திரம் அப்படி நடக்க மாட்டேங்கிறது. செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுமான் அவர்களுடைய செய்யலாம் விக்ரம் இல்லாமல் நடக்குது. ஆகையினால அங்கவர் தமக்கு இடையூற்றை ஆக்கவும் நங்களுக்கு ஊறு சீர்ந்து இனிது நல்கவும் இங்கொரு கடவுளை பெறுதற்கு என்கிறான் பங்கஜத் திருவடி பழிச்சு வேண்டுமா. எல்லாம் கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நமக்கு ஒரு ஆள் வேணும், ஆளாலும் அவங்களுக்கு இடையூற்றை ஏற்படுத்தணும், நமக்கு நம்முடைய தீதுகளை நீக்கணும், நம்முடைய இடையூற்றை நீக்கணும். இதுக்கு ஒரு ஆள் நம் தேவை. அதனால எங்களை எம்பெருமான் சிவருமான்ட்டு போய் முறையிடுவோம். அங்கவர்தமக்கு இடையூற்றை ஆக்கவும் நங்களுக்கு ஊறு தீர்ந்து இனிது நல்கவும் இங்கு ஒரு கடவுளை பெறுதற்கு எம்பிரான் பங்கஜ திருவழி பழிச்சி வேண்டுமா. எல்லாம் போனாங்க. போய் சுப்பிரமணியத்தில் கைலைய மலையில் போய் வணங்கி நின்று கைவிட்டு நின்று தன்னுடைய கோரிக்கையில் வச்சாங்க. வச்சுட்டு அவர் என்ன பதில் எதிர்பார்க்க காத்து கை கட்டி நின்றுட்டுருக்காங்க. என்று உளம் துளிந்தனர் எய்தி மந்தர குன்று மீது எம்பிரான் கோயில் உள்ளூரச் சென்றனர். எல்லாம் போனாங்க. மந்திர முறையிலே என்பதும் ஆணவி திருக்கின்ற கோயிலுக்குள்ளே போனாங்களாம். தொழுதனர் செவ்வி நோக்கி முன் நின்றனர். சொல்லியாச்சு, அவருடைய திருநோக்கத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. கையிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்காரு. மறைகளான் துறி நிகழ்த்தினான். வேதங்களினாலே சொல்லி அவருடைய தோற்றம் அடைக் கொண்டிருக்கிறார்கள். நின்றனர் மறைகளான் துறி நிகழ்த்தினார்கள். வேதங்களினாலே சொல்லி ஸ்தோத்திரம் அணிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்குறிப்பை நோக்கி நின்றிருக்கிறார்கள். சத்திரு திருவுளம் செய்து கேட்டருழுதி இத்தலைவனே என் குற்றமேதொரு மனத்தான் அவர் கொடியவர் தொடங்கு செய்கை முற்றுராது ஊறுபற்று அழியவும் எம்மனோர் முயன்ற செய்கை இற்றுமாறு ஊறு சேர்ந்தாகவும் கருணை செய்யன இறந்த சுவாமி. எங்களுடைய கருத்தை கொஞ்சம் செறிமடுத்து கேளுங்க. திருவுளம் செய்து கேட்டருடைய தன் திருவத்தில் வச்சு எங்கள் கேட்டணும். தலைவனே என் குற்றமே ஒரு மனத்தானவர் கொடியவர் குற்றமே செய்யக்கூடியவர் அந்த அசுரர்கள் இருக்கிறார. அந்த கொடியவர் தொடங்குகிற செய்கை முற்றுலாது ஊறு வழியணும். அவன் செய்ய கூட முற்று வரக்கூடாது, ஊறு வழங்கணும், இடையூறு வரணும். அதே மாதிரி எம்மனோர் முயன்ற செய்கை இற்றுனாறு ஊறு செய்தாகணும், அழியாது ஊறு செய்யாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் கருண் திண்டனும் கருணை செய்ய நின்றன. தாங்கள் கருணை செய்தால்தான் முடியும், ஏதாவது செய்யுங்க. அம்மொழி செவிமடுத்து அருள் புரிந்து அகிலமும் மொய்யுமாற்றாய் இம்முறை புரிதுமென்று அவர்க்கெல்லாம் விடையழித்து எழுந்து போன்று. சரிப்பா அப்படியே செய்வோம் நான் சொல்லி அவளை கரு செய்து நீங்களாம் போயிட்டு வாங்கோ. ஆனால் அவளை விடையணிச்சுட்டு அதுக்கு என்ன செய்வோம், வரட்டும். விடையழித்து எழுந்து போன்று கொம்மை பெண் விடையினான் சித்திர சாலையை குறுகி அங்கள் செம்மை சால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியோடும். உடனே எழுந்து தம்முடைய கொம்மைவன் விளையினான் செப்பமாக அழகாக அமைந்த அந்த ரிஷப வாகனத்தில் ஏறி அங்கே ஒரு சித்திர சாலை இருந்ததான். அந்த சித்திர சாலையை பார்க்க புறட்டு போனாராம். தெம்மைசால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியோடும். அப்படியே அழைச்சிட்டு கூட்டம் வாமா போய் பார்த்து வரோம் வான். நாம பொருட்காட்சி புறட்ட தானா புறப்படாமா வீட்டம்மா வா நீயும் போவோம் ஆனால் கூட்டு போறோம்ல. அதே மாதிரி தான் அவருக்கும் இந்த சித்திரசபை அந்த பொருட்காட்சியை பார்க்கறதுக்காக கூட்டு போனார். அந்த சித்திரசபை யார் செய்தது? ஆனா வானக தச்சனால் அகிலமும் சித்தரித்து எழுதி. வானக தச்சன் யார்னா தேவதச்சன் மயன். அவன் தான் அந்த சித்திரசாலை அமைச்சிருக்கான். ரொம்ப அழகான முறையில் அந்த சித்திரசாலையெல்லாம் அமைச்சு உலகத்தில் உள்ள அத்து அதிசயங்களை இங்கே கொண்டு எழுதிட்டுருக்கேன். வாய்ந்த கூனமின் சாலையுள் அங்கே என்ன எழுதிட்டுருக்கான் நேரத்தில், எழுதுமா மனுக்களோடு உபமனுக்கள் ஆனையெல்லாம் உமைக்கு எம்பிரான் காட்டு போது. அவர் அப்படி காட்டு வராங்க பார்த்தா இதை பார்த்தான் காட்டிகிட்டே வரார். அப்படி காட்டி கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல மனுக்கள் மந்திரங்களை தான் எழுதிச்சிருக்கார். அதுக்கு எழுதும் மாமனு மனுக்கள் பெரிய பெரிய மந்திரங்களை தான் எழுதிச்சிருக்கார். அதோட உபமனுக்கள் அதோடு சேர்ந்த மந்திரங்களையும் சேர்த்து எல்லாம் எழுதி வச்சிருக்கார். மனுக்களோடு உபமனுக்கள் ஆனையெல்லாம் உமைக்கு எம்பிரான் காட்டு போரு. அவற்றுள் ஆதித்தானமார் இருவகை பிரணவ மனுக்களை தையல் கண்டார். அம்மையை அப்படி பார்த்து கொண்டே ஒரு இடத்துல அந்த இடத்துல ரெண்டு மந்திரம் எழுதி வச்சிருக்கு. என்னன்னா ஆதித்தானமார் இருவகை பிரணவம், அதாவது கெடுதல் இல்லாத கெடுதலை செய்யாத இரண்டு பிரணவம் பிரணவம் அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கு. ரெண்டு பிரணவங்கள் அதனை எம்பே மாட்டி பார்த்தார். பார்த்தா என்ன, தானமார் இருவகை பிரணவம் என்ன சொன்னோம், அது என்னையா பிரணவம் தானே ஒன்று தானே உண்டு. அதில் ரெண்டு வகை பிரணவம் என்ன, வாட்சிய பிரணவம் வாசக பிரணவம் அப்படின்னு ரெண்டு சொல்லணும். அதோட வெஷ்டி பிரணவம் சமஷ்டி பிரணவம் அப்படின்னு சொல்லணும். அதோட ஓம் என்ற அந்த சொல்லுக்குள்ள நாலு இருக்கு, ஆ ஊ இம் நாதம் விந்து, இவ்வளவு அதில் இருக்கு ஐந்து எழுத்து. அதனால அதை ஐந்து எழுத்து என்று சொல்வது ஒரு வழக்கம் உண்டு. அந்த எழுத்து வெஷ்டியாக விளக்கமாக இருக்கிறத சமஷ்டியாக சொல்லுதான் ஓம் என்று. அதனால் அங்கே ரெண்டு விதமான மனுக்களையும் அங்கே எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே இருவகை பிரணவ மனுக்களை தையல் கண்டால், அதை பார்த்தா என்ன இப்படி ரெண்டு விதமா இருக்கே. அதனை பார்த்து உபகையால் பற்பல்கால் நோக்கி இங்கு இவையவை உணர்த்தி என்ன. சந்தோஷமா பார்த்து எம்பெருமான் கேட்கறது என்ன இப்படி ரெண்டு விதமா இருக்கே, என்ன விஷயம், என்னுடைய தத்துவம் என்ன அனு கேட்கிறார். பல்கால் நோக்கி இங்கு இவை உணர்த்தி ஒரே என்ன சொல்றது, இங்கு ரெண்டு விதமான பிரணவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது அப்படின்னு கேட்கிறார் இந்த ஆட்டு. அப்போ அவர் சொல்ல சிவபெருமான் யுபகையால் பல்கால் நோக்கி இங்கு இவை உரைத்து என்ன, சிவபெருமான் தேவியை தழுவினன் கூறுவான் செல்வி கேட்டே. எம்பிராட்டி காட்டு என்னன்னு கேட்டவன வா கிட்டக சொல்றேன் அங்கே அவனுக்குள்ள அணைச்சிக்கிட்டான். அவன் கிட்டக வாடியும் வந்து நான் சொல்றேன், நம்ம ஒரு காட்சியை காட்டும் கிட்டக்கவான்னு அப்படி கொண்டு கிட்ட அணைச்சிக்கிட்டே காட்டுறான். அது மாதிரி எம்பிராட்டி அணைச்சி கொண்டு கேட்கிறான், தழுவீனன் குருவாகன் செல்வி கேட்டே, தபலில் இப்பிரணவம் நமதுகான். இது இந்த பிரணவம் இருக்க இதை நான் தான் மூவரை தந்ததாகும். பிரம்மா விஷ்ணு கூட எல்லாம் கொடுத்தது அந்த பிரணவத்தை என்ன வழியில் வந்திருக்கா எல்லாரும். நவீனின் மற்றது நினதாகும் இன்னொன்னு இருக்க, வெஷ்டி பிரணவம் ஆய் ஓ எம் நாதம் என்று இந்த இது ஒன்னி இது நீ தான். முச்சக்தி ஹை நன்குவான், மூன்று விதமான சக்தியை அது கொடுக்கும். இதில் உரைகாரர்கள் மாறுபடுகிறார்கள். முச்சக்தி எது அங்கு இச்சா ஞான கிரியாசக்தின்னு ஒரு சொல்றார். இல்லை முதல் அடியில் பிரம்ம விஷ்ணுக்கள் அதை தந்ததுன்னு சொல்றதுனால அதனுடைய தேவிமார்களாகிய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வைக்கா சொல்ற அந்த உச்சக்தியை தந்தது சொல்ற. உபகையால் பல்கால் நோக்கி இங்கு இவை உரைத்தி என்ன சிவபெரான் தேவியை தழுகினன் கூறுவான் செல்வி கேட்டி தவறில் இப்பிரணவம் நமதுகான் மூவரை தந்ததாகும் நவிலின் மற்றது மீனதாகும் முத்தக்திகை நல்குவான். அதாவது ஜஷ்டி பிரணவம் என்று சொல்றதான ஆ ஊ எம் நாரம் விந்து ஆகிய இருக்க இது நீதான். சமஷ்டி பிரணவம் நான் எல்லாம் சேர்ந்தாலும் பிரணவோம் என்றிருக்கிறது அது நான் இதைத்தான் அதை காட்டுறது சொன்னார். அதில் பிரணவம் வந்து பரமேஸ்வரனையே குறிக்கும். அதுதான் மூல மந்திரம். அது சொல்லாமல் வேற எந்த மந்திரத்தையும் தொடங்க முடியாது. முத முதல்ல எந்த வேதம் தொடங்குறானாலும் ஓம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். எதை தொடங்கினாலும் ஆகையினால எந்த மந்திரத்திற்கும் முதலிலே உள்ளது பிரணவம். அதை சொல்லலைன்னா அது வெறும் வார்த்தை தான். முதல்ல பிரணவமும் கடைசியில் நமகா என்ற நான் சொல்லும் இல்லாமல் அந்த மந்திரம் இருந்ததுன்னா வார்த்தை அது வெறும் வார்த்தை தான், அது மந்திரமாகாது. இந்த ரெண்டும் நடுவில் அது அமைக்கப்பட்டதுனால தான் அது மந்திரம்னு பெயர். அதோட அந்த மந்திரத்தை நான்காம் வேற்றி உறுப்பையோடு தான் சொல்லணும். எந்த மந்திரம் அர்ச்சனை பண்ணுறான்னா முதல்ல சிவன் சிவாய ஆனால் அது நான்கா வேற்று உறுப்பினோடு தான் சிவாய நமக மகேஸ்வராய நமக. அதாவது சிவபெருமானுக்கு வணக்கம், மகேஸ்வரனுக்கு நம்ம வணக்கம். இந்த இக்கு நான்கா வேற்றுமையில் தான் அதை அதை அமைக்கணும். அப்படி தான் அந்த மந்திரங்கள் அமையணும். அதனால அப்படி தான் அந்த பிரணவத்தினுடைய சுரூபமாக உள்ளவர் சிவபெருமான் தான் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வேதத்தில் ரிக்வேதத்தில் அவருக்கு எதிர்த்தியும் வருது. அதான் சிவசங்கல்பம்னு ஒரு பகுதி, கிட்ட 37 மந்திரங்கள் அது. அதில் இதெல்லாம் வரிசா வர்றதுனால அவ்வளவும் பரமேஸ்வரனுடைய முழுமுதத்தன்மையை சொல்கிறதாத்தான் அது. யோவை தேவம் மகாதேவம் பிரணவம் பரமேஸ்வரம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. தேவதேவம் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவர்களான மகாதேவன், அவரை மரியாதைக்குரியவராகவும் வைக்கிறோம். பிரணவம் பரமேஸ்வரன், ஓங்காரத்தால் சுத்தமானவராகவும் இருக்கின்றார். எஸ் சர்வே சர்வபேதைஸ்த, எல்லோராலும் எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறார் அவர். அப்பேற்பட்ட தன்மே மன சிவசங்கல்பமஸ்து, அப்பேற்பட்ட சிவனை என் மனம் வைக்கட்டும். அதாவது தேவன் தேவனான மகாதேவரன் ஓங்காரத்தால் சுத்தமானவராகவும் எல்லோராலும் எல்லா வேதங்களாலும் அறியப்படுவருமான சிவபெருமான் என் மனம் லயிக்கட்டும், அவரைத்து என் மனம் லயிக்கட்டும். வயத பிரணவோங்காரம் பிரணவம் புருஷோத்தமம் ஓங்கார பிரணவாத்மானம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. பிரயத பிரணவோங்காரம் பிரணவமாகிய ஓங்காரமாகிய பிரணவம் குருஷோத்தமம், புருஷருக்கெல்லாம் உத்தமமானவருமாகிய ஈஸ்வரனை ஓங்கார பிரணவாத்மானம் பிரணவஸ்வரூபமாக இருக்கின்றவரை தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. அப்பேற்பட்ட அந்த சிவன் என் மனத்தை என் மன வைக்கட்டும். எதுக்கு சொல்றேன்னா, பிரணவம் பரமேஸ்வரனையே குறிக்கும் என்பதற்குண்டான வேத பிரமாணங்கள் சொல்றேன். பராத் பரவும் தெய்வம், பராத் பரவரன் செய்வ, யத் பராத் தேவ பராத் பரம், யத் பராத் பரதரோ ஜேயம், தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. சிறந்ததான பிரம்மா என்று சொல்லப்படுகின்ற அவராதாயம், வேதங்களும் வேதங்களால் உணர்த்தப்படும் சிறந்த பரபிரம்மம் எதுவோ அந்த பரபிரம்மத்தை விட சிறந்தவர் பிரணவம் பரமேஸ்வரன். அவர் என் மனத்தில் வைக்கட்டும். பராத் பரவரன் செய்வ, யத்பராத் செய்வ பராத்பரம், யத்பராத் பரதரோ ஜேயம், தன்மே மனசுவ சங்கல்பம் அஸ்து. அதோட இன்னும் தெளிவா சொல்ற அடுத்த பராத் பரதரோ பிரம்மா, யத்பராத் பரதரோ ஹவிஹி, யத்பராத் பரதரோ ஈசஹ, தன்மே மனசுவ சங்கல்பம் அஸ்து. எல்லாவற்றின் சிறந்தவர் பிரம்மா, அப்படியா இல்ல, அவரிடம் சிறந்தவர் விஷ்ணு, அவரிடம் சிறந்தவர் ருத்ரன், அப்பேற்பட்ட மங்களரு அவர்களெல்லாம் விட சிறந்த மங்கள ரூபியான சிவனை என் மனத்தில் கை கட்டம். பராத் பரதொரோ பிரம்மா, யத் பராத் பரதொரோ ஹமிஹி, யத் பராத் பரதோ ஈஷஹ, தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. இப்படி வேதங்களும் சிவருமானே முழுமுதற் கடவுள், பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் மேலானவர் என்பதோடு இங்கே உள்ள விஷயத்துக்கு ஓங்கார சுரூபமாக இருக்கின்றவர் பரமேஸ்வரன் தான், பிரணவத்துக்கு உரியவர் அவரே என்று வேதங்களெல்லாம் சொல்கின்றது. அதைத்தான் நீனதும் எனதுமாக என்ற பிரணவம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தமிழிலே தமிழ் மொழியுடைய வளப்பம் என்னன்னு கேட்டா, மற்ற மொழிகளிலே கற்பனை கூட பண்ண முடியாத சொற்களை எல்லாம் தமிழிலே ஊம உருவா பயன்படுத்திருக்காங்க. நோக்கியனா பார்த்தன் அர்த்தம், நோக்கியனா பார்த்தன் அர்த்தம் கிடையாது, போன்றன் அர்த்தம். இங்க வாக்கே நோக்கிய மங்கைனா வாக்கினை போன்ற மங்கை. மணாளம் யாரு? அது முற்று உருவகமா சொல்லல, முற்று உவமை இல்லது, பொருளே நோக்கிய மணாளன். சொல்லாக இருப்பவள் சக்தி, அதன் பொருளாக இருப்பவன் கடவுள். அப்ப சொல்லை சொல்லிவிட்டால் பொருள் உணரப்படும், பொருள் தனித்து உணரப்படாது. இப்ப கஷாயத்தை தனியா கொடுக்க முடியாது, டம்ளர்ல தான் கொடுக்கணும். அதே போல ஓங்காரம், ஓங்காரத்தை சொல்லும் பொழுது நடராஜ சரசனாமம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம புச்சம் என்று சொல்லுது. பிரம்ம புச்சம் என்றால், பிரம்மம் என்றால் கடவுள், புச்சம் என்றால் வால், கடவுளுக்கு வால். வாலை பிடிச்சுக்கிட்டா கடவுளை பிடிச்சுக்கலாம். கடவுள் என்ன பண்றவாரு, கழுவுகின்ற மீனிலே நழுவுகின்ற மீன். கடவுளை பிடிக்க முடியாது, முதல்ல அவன் வாழை பிடி, வாழை பிடிச்சா கடவுளை இழுத்துடலாம். அதான் ஓங்காரம். நம்மளாலதான் கஷாயத்தை குடிக்கணும். இந்த கஷாயம் குடிக்கிறதுக்காக தூத்துக்குடி அடிக்கடி வரலாம் போல இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, அமுதமா இருக்குது, கஷாயமா இல்ல. அதனால மற்ற 100 நாமாக்களும் ஒன்று நகாரத்தில் ஆரம்பிக்கும், அவ்வளவுதான், நகாரத்தை பற்றியது இல்ல. இன்னொன்று மகாரத்தில் ஆரம்பிக்கும், மகாரத்தை பற்றியது இல்ல. ஆனால் 20 நாமாக்களை சொல்லி அதன் பொருளை சொல்றேன். அப்ப பெருமான் ஓங்கார வடிவினனாக இருக்கின்றான் திருப்பெருந்துறையிலே என்பது சந்தேகம் இல்லை. அதை சொல்லிட்டு அதை ஏன் அப்படி சொல்வதற்கான காரணத்தை சொல்றேன். முதல் 20 போற்றிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓம் ஓங்கார கம்யாய நமகா என்றால் ஓங்காரத்தினால் அடையப்படுபவன் என்பது பொருள். பெருமான் ஓங்காரத்தினாலே அடையப்படுகின்றான் என்பது. அடுத்தது ஓம் ஓங்கார வாச்சியாய நமகா என்றால் ஓங்காரம் என்ற மந்திரத்தின் உட்பொருளாக இருக்கின்றான். வாச்சியம் என்றால் சொல்லினாலே குறிக்கப்படுபவன். ரோஜா என்பது ஒரு சொல், இட் இஸ் அ நேம், அதனால் குறிக்கப்படுவது ஒரு மலர். அதே போல ஓங்காரத்தினால் குறிக்கப்படுவன் யாரு? நம்முடைய பெருமான் ஓங்காரத்தினாலே குறிக்கப்படுகின்றான். ஓங்கார விக்கிரகாய நமகா, ஓங்காரத்தை தன் வடிவமாக கொண்டிருக்கின்றான். விக்கிரகம் என்றால் உருவம். பெருமான் ஓங்காரத்தை சரீரமாக உடம்பாக வடிவமாக கொண்டிருக்கின்றான். இப்ப சிவா வந்து உருவமற்றவர், இந்த உடம்பு அவருக்கு வடிவம். அதுபோல கடவுளும் உருவமற்றவன், அவனுக்கு உடம்புன்னு சொன்ன ரொம்ப நியரஸ்ட் உடம்பு ஓங்காரம் தான். ஓங்காரம் அவனுக்கு உடம்பு போல இருக்கின்றது, விக்கிரகமாக மூர்த்தமாக இருக்கின்றது. ஓங்கார சுக்திகா முக்தா மனையே நமகா, ஓங்காரம் என்ற சிப்பியில் காணப்படுகின்ற முத்து போன்றவன். அப்படின்னா ஓங்காரம் கண்டெய்னர், கடவுள் கண்டென்ட்ங்கிறத பல விதமாக கவிதை ரசம் தோன்ற, அந்த காவிய சுவை தோன்ற 20 நாமக்கள்ல பிரம்மா அமைச்சிருக்கிறார். ஓங்கார வல்லபாய் நமகா, ஓங்காரம் என்ற நாயகிக்கு நாயகன். அப்படின்னு அர்த்தம், ஒரு பெண்ணுக்கு கணவன் உயிர் போன்றவன், ஓங்காரத்திற்கு கடவுள் உயிர் போன்றவர். ஓங்காரம் உடம்பு போன்றது. ஓங்கார வல்லபாய நமகனா ஓங்காரத்தை, ஓங்காரத்தின் தலைவனாக இருக்கின்றான். ஓங்கார பில பஞ்சாசியாய நமகா, ஓங்காரம் என்ற குகையில் வாழ்கின்ற சிங்கம். ஆத்மநாதரை பத்தி சொல்லும் போது ஓங்காரம் என்ற குகையில் வாழ்கின்ற சிங்கம்னா திரும்ப என்ன வருது? இது வந்து ஒரு பிக்சரைசேஷன், ஆனா உண்மை பொருள் கண்டெய்னர் கண்டென்ட். குகைக்குள்ள சிங்கம் இருக்கு. சிங்கத்தை எங்க தேடணும்? குகையில தேடணும். மீட்டிங் தி லயன் இன் இட்ஸ் ஓன் டென். சிங்கத்தை குகையில போய் சந்திப்பதை போன்றது கடவுளை ஓங்காரத்தினால் உணர முற்படுவது. சாமி நிச்சயமா இருப்பாருங்க. ஓங்கார பில பஞ்சாசியாய நமகா, ஓங்கார சுஷிரோரகாய நமகா, ஓங்காரம் என்ற புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பு. கடவுள் யாரு? ஓங்காரம் என்ற புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பு. ஓங்கார பஞ்சர சுகாய நமகா, ஓங்காரம் என்ற கூட்டிற்குள் இருக்கின்ற கிளி. ஓங்காராந்தர வாசகாய நமகா, ஓங்காரத்தின் உள்ளே வசிப்பவன். ஓங்கார நளினிஹம்சாய நமகா, ஓங்காரம் என்ற தாமரையில் அமர விரும்புகின்ற அன்னம். அன்னம் வந்து இயற்கையா தாமரையில் அமரும். அதுபோல பெருமான் ஓங்காரத்தை உச்சரித்தால் வந்து அமர்ந்து விடுவான். ஓங்கார ஆவால கந்தராய நமகா, ஓங்காரம் என்ற பாத்திக்குள் இருக்கின்ற குழி. பாத்திக்குள்ள குழி இருக்கும். அப்ப எல்லை, அப்ப பெருமான் அதற்குள் அடங்கி விடுகின்றான். அன்பினும் பிடியுள் அகப்படும் மலை என்பதை போல பெருமான் ஓங்காரத்தினால் அடையத்தக்கவன்கிறத சொல்லுது. ஓங்கார பாத்திக்குள் இருக்கின்ற குழி. ஓங்கார சும சௌரபியாய நமகா, ஓங்காரம் என்ற மலரின் மனமாக இருப்பவன். சுமம்னா மலர், சௌரபியம்னா மனம். ஓங்காரம் என்ற மலருக்கு மனமாக இருப்பவன் கடவுள். அப்ப ஓங்கார சமி ஹவ்ய வாகே நமகா, சமி என்பது அரணி கட்ட, நெருப்பு எழுகின்ற கட்ட. ஓங்காரம் என்ற மரக்குச்சியில் இருக்கின்ற நெருப்பு பெருமான். அப்ப அந்த நெருப்பினை எது வச்சிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள? ஓங்காரம் என்ற அரணிக்கட்டை வைத்துக் கொண்டிருக்கின்ற. சமி என்றால் வன்னி மரம். வன்னி மரத்தினால் தான் செய்வார்கள் யாகத்திலே நெருப்பினை உண்டாக்கின்ற அரணிக்கட்டைகளை. வன்னி என்ற மரத்தினுடைய கிளையினால் தான் செய்வார்கள், வேற எந்த மரம் அதுக்கு பயன்படாது. நாலு உரசு உரசினா நெருப்பு வரும் அதுல, அதனால்தான் வன்னி என்றால் நெருப்பு. ஓங்கார கோக்ஷீர சர்ப்பிகை நமகா, ஓங்காரம் என்ற பசும் பாலுக்குள் இருக்கின்ற நெய் பெருமான். ஓங்காராம்பர பாஸ்கராய நமகா, ஓங்காரம் என்ற விண்ணிலே விளங்குகின்ற சூரியன். ஓங்காரம் என்பது ஒரு வீட், அதிலே விளங்குகின்ற சூரியன் எம்பெருமான். ஓங்கார தீப சுஜோதிஷே நமகா, ஓங்காரம் என்ற விளக்கினுடைய ஒளி. ஓங்காரம் என்பது விளக்கு, அதற்கு ஒளியா இருப்பவன் கடவுள். ஓங்கார த்விஜராட் சுதாய நமகா, ஓங்காரம் என்ற திங்கள், அதனுடைய நிலவு ஒளி. நிலவு வேறு, நிலவின் ஒளி வேறு. சந்திரனுக்கு சந்திரிகை என்று உண்டு, குளிர்ந்த ஒளி. அந்த திங்களின் குளிர்ந்த ஒளியாக இருப்பவன் கடவுள். திங்களாக இருப்பது ஓங்காரம். ஓங்கார வேதோபனிஷதே நமகா, ஒவ்வொரு வேதத்தின் கிளைக்கும் ஒரு உபனிஷத்து உண்டு, அதுதான் உச்சியில இருப்பது, முடிந்த முடிவு, அந்த வேதத்தினுடைய சாரம். ஓங்காரம் என்ற வேதத்தின் உபனிஷத்தாக இருப்பவன். உபனிஷத் என்ற சொல்லுக்கு ரகசிய வித்தை என்பது பொருள். அப்ப ஓங்காரத்தினால் அறியத்தக்க ரகசிய பொருளாக இருப்பவன். ஓங்காரம் என்பது வேதம், கடவுள் உபனிஷத்தாக இருக்கின்றான். ஓங்கார வேத உபனிஷதே நமகா, ஓங்கார பலசத் ரசாய நமகா, ஓங்காரம் என்ற பழத்தின் சாறு. ஓங்காரம் ஒரு சாத்துக்குடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதனை பிழிந்த சாராக இருப்பவன் கடவுள். ஓங்கார பல சத் ரசாய நமகா, ஓங்கார நவ மாணிக்க சௌத சன்னிஷ்ட பூபதே நமகா. ஓங்காரம் என்ற நவ மணிகளால் இழைக்கப்பட்ட பெரிய மாளிகளே வாசிக்கின்ற மன்னன் என்று 20 நாமாக்கள். ஆகவே பெருமான் ஓங்கார பொருளாக விளங்குவோம் என்பதை ஆதியிலே அவனை வழிபடுவதற்காக பிரம்மதேவன் படைத்துக் கொடுத்த அந்த நாமாவளி, அந்த அர்ச்சனை மந்திரராஜம் என்று பெயர். இதனை அன்றாடம் 2 வேளைகளிலும் அடியேன் என்னுடைய பெருமானுக்கு இந்த மந்திரராஜ சொல்லிதான் அர்ச்சனை பண்றது. என்ன உள்ளங்கவர் கல்வனாச்சு, இதை 100,000 ஆவிருத்தி யாராவது உள்ளன்போடு சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த பிறவியிலேயே தென்னன் பெருந்துரையனை தரிசிக்கலான்னு புராணம் சொல்லுது. 100,000 முறை இந்த மந்திரராஜன்கிற 128 நாமாக்களை கொண்டு பெருமானை அர்ச்சித்தலோ அல்லது பாராயணம் செய்தலோ உள்ளன்போடு ஒருவர் நியமத்தோடு செய்தால் பெருமான் என்ன பண்ணுவாரு, நம்ம குருநாதருக்கு காட்சி அளித்தது போல காட்சி அளிப்பார் என்று புராணம், திருப்பெருந்துரை புராணம் நமக்கு கேரண்டி தருது என்று பார்க்கின்றோம். இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய குருநாதர் எந்த பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அந்த பெருமான் நம்முடைய குருநாதருடைய உள்ளத்திலே ஓங்கார வடிவினாகவே தோன்றி இருக்கிறான். பின்னால் நம்ம குருநாதர் தில்லையிலே பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்தார். சேர்ந்த உடனே வரகுண பாண்டியன் அழுதான். யார் வரகுண பாண்டியன் அப்படின்னா, நம்ம குருநாதர் எந்த மன்னனிடத்திலே வேலை பார்த்தாரோ அவர் அரிமர்தன பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுடைய மகன் தான் வரகுண பாண்டியன். அந்த வரகுண பாண்டியனை பற்றி திருவிழா பண்ணது என்ன சொல்லுதுன்னா, வரகுணனுக்காக சொக்கநாத பெருமான் சிவலோகத்தை காட்டினார் மதுரையிலேன்னு. சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். நீ அதுக்காக மற்றவங்கள மாதிரி செத்த பேரே சிவலோகத்துக்கு வர வேண்டாம் குழந்தை, நீ தகுதியிலே சிறந்தவன், உனக்கு இங்கேயே காட்டுறேன்னு சொல்லிட்டு மதுரை ஆலவாய் பெருமானுடைய கோயில வலம் வருவதற்குள்ள சிவலோகத்து காட்சி அனைத்தையும் கட்டிட்டார். அப்ப பூமியிலே சிவலோகம் என்பது ஆலவாய் பெருமானுடைய அந்த திருக்கோயில் அப்படின்னு. அந்த வரகுணன் தான் திருவிடை மருதூர்ல நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறார். வரம்பில் அன்பின் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்லும் போது திருவிடை மருதூர் மும்மணி கோவில வரம்பில் அன்பின் வரகுண பாண்டியன், எல்லையில்லாத அன்பு கொண்டவன் அப்படிங்கிற அந்த வரகுண பாண்டியர் காலத்துல நம்ம குருநாதர் இருந்தார். ஆனா அவன்கிட்ட வேலை செய்யல, அவனுடைய பெருமைகளை அறிந்திருந்தார். நம்ம குருநாதர் ஜீவித்திருக்கும் போதே அரிமர்தன பாண்டியன் திருவடி சேர்ந்து விட்டான். அதை ரெக்கார்ட் பண்றார், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை பற்றின்னு. ஆனா வரகுணனை பற்றி திருவாசத்தில் எங்கேயும் சொல்லல. திருவாசத்திற்கு பின்னால் எழுதப்பட்ட திருக்குவர ரெண்டு இடத்துல சொல்றார், வரகுணன் தொழுது ஏத்து சிற்றம்பலம், நடராஜா அடிக்கடி தரிசனம் பண்ணுவாரு வரகுண பாண்டியர் என்று சொல்றார். அந்த வரகுண பாண்டியன் அழுதானா பெருமாண்ட ஆத்மநாத சுவாமிட்ட, குருநாதனை எப்படி பார்ப்பது, இதுமே திருவாதிரிகளை செத்துக்கிட்டீங்களே, திருவடியில செத்துக்கிட்டீங்களே, விட்டு வைக்கலையே, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கலாமே என்று சொன்னபொழுது பெருமான் என்ன செய்தார், இப்பொழுது நாம் பார்க்கின்றோமே திருப்பெருந்துரையில அருள் மூலஸ்தானம்னு போட்டு நம்ம குருநாதருடைய உருவம் இருக்கு இல்லையா, அதை ஆத்மநாதரே வரகுணனுக்கு கொடுத்து இந்த திருவுருவத்தை நீ வந்து வழிபட்டு வா, உன் கவலையை தீர்த்துக்கொள், குருநாதர் எங்கேயும் போகல எங்கிட்டதான் இருக்கிறாரு, இந்த திருவுருவத்தை வழிபட்டு வானார். அப்ப அதுவரையிலும் பெருமானுக்கு அங்க பிரம்மோற்சவம் நடந்திருக்கு ஆத்மநாத சுவாமிக்கு, அது சுவாமியே மாத்தினார். நம்ம குருநாதர் காலத்துல குருநாதரே பெருமானுக்கு பிரம்மோற்சவம் பண்ணிருக்கிறார். எப்படி பண்ணிருக்காருன்னா, திருவாசத்துல இருக்கு, தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம்னு தேர் ஓடி இருக்கு குருநாதர் காலத்துல. குருநாதர் காலத்துல தேர் ஓடிய பொழுது குருநாதர் அந்த தேர்ல போகல இல்ல, எப்படி போயிருக்க முடியும், குருநாதர் வடம் பிடிச்சவரா இருப்பார், அந்த தேருக்கு வடம் பிடிச்சிருப்பார் குருநாதர். தேரார்ந்த வீதி பெருந்துரையான் சொல்லும் போது சாமியுடைய மூர்த்தம் தான் போயிருக்கு, ஒரு சோமாஸ்கந்த முர்த்தம் போயிருக்கலாம், ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல. சாமியே அதை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. அவர் சொல்றாரு பெருந்துரை புராணத்துல, என்னை திருவாத ஊரானை போல் அறிந்தவர் இல்லை. சாமி வாயிலிருந்து வருது, நான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிருக்கிறேன், விஷ்ணுக்கு உபதேசம் பண்ணிருக்கிறேன், ருத்ரனுக்கு உபதேசம் பண்ணிருக்கிறேன், எண்ணில்லாத உயிர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கிறேன் தென்னன் பெருந்துரையா இருந்து, ஆனால் என்னை திருவாத ஊரனை போல அறிந்தவர் இல்லை, ஆகவே எனக்கு எடுக்கின்ற விழாவினை அவனுக்கு எடுங்கள் அப்படின்னு சாமி வரகுண பாண்டியனுக்கு உணர்த்தி அந்த மூர்த்தத்தை கொடுத்ததா புராணம் சொல்லுது. அப்பொழுது நம்முடைய குருநாதரை போல ஆத்மநாத சுவாமியை உணர்ந்தார் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மநாத சுவாமியுடைய வடிவம் ஓங்காரம், ஓங்கார வடிவம் என்று இந்த மந்திரராஜம் சொல்லும் பொழுது அந்த ஓங்காரத்தை உபதேசிக்கப்பட்ட காரணத்தினால்தானே பிறரை விட அதிகமாக உணர்ந்தார் இல்லையா. யாவரினும் மேம்பட நம்ம குருநாதர் உணர்ந்திருக்க காரணம் பெருமான் தன்னை உள்ளவாறு காட்டியது காரணம். அத சொல்றார் காணலாம், சொல்றாரு வந்து, உண்டோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம், பெண்டில் ஆணலி என்று ஒன்கிளை, தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். சொல்றா தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய், கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே. இப்படிப்பட்ட காரணங்களினாலே அடியனுக்கு என்ன தோன்றியதுன்னு கேட்டா, ஓங்காரத்தை தான் பெருமான் உபதேசித்தான். தான் எந்த வடிவத்து எந்த வடிவம் அவனுக்கு மிக நெருங்கி இருக்கின்றதோ அந்த வடிவத்தை உபதேசித்தான். அந்த ஓங்காரத்தை சக்தி கர்ப்பம் என்றும் சக்தியை சிவகர்ப்பம் என்றும் பழைய திருப்புரந்திரை புராணம் சொல்லுது. இப்படி சொல்லுகின்ற காரணத்தினாலே அந்த புராணத்துல நமசிவாய என்ற மந்திரம் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை மீறி இந்த கருத்தை சொல்லிவிட்டது. அதாவது தகுதியுள்ளவர்கள் இந்த நுண்ணிய கருத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு அது சொல்லிடுது. எப்படி சொல்லிச்சுன்னா, சக்தி சிவகர்ப்பம் என்ன அர்த்தம்னா சிவனை சக்தி வெளிப்படுத்துவாள்னு அர்த்தம். ஓங்காரம் சக்தி கர்ப்பம்னா சிவனை வெளிப்படுத்துகின்ற சக்தியினை ஓங்காரம் வெளிப்படுத்தும் அர்த்தம். எந்த ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டதுனால அருள் விளையுமோ அந்த அருளினாலே சிவம் வெளிப்படுவான் என்பது பொருள். ஆகவே ஓங்கார பொருளாகத்தான் இறைவன் நம்முடைய குருநாதருடைய உள்ளத்திலே தோன்றினான், அதே அவருக்கு உபதேசிக்கப்பட்டது என்று ஒருவாறு நாம் நிச்சயம் செய்வோம். அதை நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லல, ஏன்னா இந்த கருத்தை நான் தூத்துக்குடியில் தான் முதல்ல சொல்றேன், இதை இந்த நூல்ல எழுதியிருக்கிறேன். தவிர உபதேசிக்கப்பட்ட உடனே குருநாதர் சமாதிக்கு சென்றார். சமாதிக்கு எவ்வாறு செல்வார் அப்படின்னு கேட்டா, ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை என்று ஒரு தீட்சை. ஹஸ்தம் என்றால் திருக்கரம், மஸ்தகம் என்றால் தலை. சீடனுடைய தலை மீது குருநாதர் கையை வைப்பார். அவன் தலையில கையை வைக்கிறான்டா அப்படிம்பாங்க. தலையில கையை வச்சா ஆள் அம்பேல்னு அர்த்தம். தலையில கையை வச்சா என்ன ஆகும், மனிதனுடைய உயிர் இருக்கே நம்முடைய உடம்புல முக்கியமான சில இடங்கள்ல உயிர் அதிகமா இருக்கு. உயிர் வந்து உடம்பு முழுக்க இருக்கு. அது அணு பரிமாணம் இருந்தா கூட ஒரு ரேடியம் சின்ன பீஸா இருந்தாலும் பல இடத்துலயும் ஒளி விடுவதை போல, சூரியன் அண்டம் முழுவதும் வானம் முழுவதும் பிரகாசத்தினால் ஒளி விடுவதை போல, ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு அந்த சுடர் சிறிதா இருந்தாலும் அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் தெரியுது. அதே போல உயிர் வந்து உண்மையா இருக்கின்றது எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் உயிர் உடம்பிலே அணு அளவிற்கு இருந்தாலும் கூட அதுக்கு அணுன்னு பேரு. உயிர் இருக்கின்ற காரணத்தினாலே தலையிலேருந்து கால் வரையும் சூடு இருக்கும் வேதம் சொல்லுது. உடம்புல உயிர் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், தலையிலேருந்து கால் வரையும் சூடு இருந்தா உயிர் இருக்குன்னு அர்த்தம். சூடு இல்லைன்னா உயிர் பிரிந்து போய்விட்டது அப்படின்னு. அப்ப அது சின்ன நெருப்பதா இருக்கு, ஆனா உடம்பு முழுக்க சூடு இருக்கு. அந்த உயிர் இதயத்தில் இருக்கும் போது இறைவனை அறிந்து இருக்கும், அது தலைக்கு வரும்பொழுது உலகத்தை அறிந்து இருக்கும். தலைனா பிரெயின் சென்டர், சகஸ்ராரம்ங்கிற அந்த யோக பீடத்தை சொல்லல. இந்த உயிரானது நம்முடைய அறிவு பிரெயின் இருக்கே, பிரெயின் ஒரு ஆர்கன், அதுல வந்து இடம் கொண்டிருந்ததுன்னா உலக வியாபாரம் இருக்கும், கணக்கு போடும், லாப நஷ்டம் தெரியும், வேண்டியவங்க வேண்டாதவங்க இருக்கும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும், பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு இடியாப்பா வேண்டாம் பரோட்டா வேணும்னு சொல்லும். அதெல்லாம் இந்த உயிர் எப்ப செய்யும்னா இங்க இருக்கும்போது. கடவுள் என்ன செய்வார், தன்னுடைய திருக்கரத்தை சீடனுடைய தலையில வைக்கின்ற காரணத்தினாலே வச்ச உடனே தலையில இருக்கிற உயிர் இட் வில் ஸ்லிப் டவுன் டு தி ஹார்ட், அது நழுவி இதயத்திலே விழும். அதான் சிதம்பரம், அது நழுவி எங்க விழும், இதயத்தில் விழும். இதயத்தில் விழுந்து விட்டா தாய் மடியிலே விழுந்த குழந்தை போல உறங்கி விடும். தாய் மடியில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், உறங்கிடும். மற்ற இடத்துல உறக்கம் அவ்வளவு நல்லா வராது, துணியில வராது, ரப்பர் ஷீட்ல வராது, அத்தை மடியில வராது, சித்தி மடியில வராது, பெற்ற தாய் மடியில வரும். அதே போல இதயத்தில் என்ன ஆகும், நல்லா தூங்கும். அது உலக வியாபாரம், அதுக்குதான் நிட்டைன்னு பேரு. மீண்டும் அந்த நிட்டையை கலைக்க வேண்டும் என்றால் கடவுள் என்ன பண்ணுவாரு, அந்த உயிரை உசிப்பி தலைக்கு அனுப்பிச்சிருவாரு. அப்போ புற உலக காட்சி வரும். ஆனால் ஒரு முறை நிட்டை கூடிய உயிர் புற உலகத்தை மீண்டும் பழையது போல் பார்க்காது. எப்படி பார்க்கும்னா பழையது போல் பார்க்கும். வெஸ்ட் நல்ல சோறு இருக்கும் போது தான் பழைய சத்தை சாப்பிடுவானே, பால் பாயசம் வடையோட சுட சுட மொறுமொறுன்னு இருக்கு, நல்ல சோறு இருக்கு, ராத்திரி சமைச்சு தண்ணி ஊட்டி வச்ச அந்த சாத்த சாத்த விரும்புவோமா. அதுபோல கடவுளுடைய காட்சியை கிட்டிய பிறகு மீண்டும் உலக உணர்வு தோன்றினாலும் அந்த உலகத்திலே உவர்ப்பு ஏற்படும், சீ என்ற எண்ணம் ஏற்படும், அருவறுப்பு ஏற்படும், மீண்டும் கடவுளுடைய காட்சி எப்பொழுது கிட்டும் என்று ஏங்கும். இவ்வாறு இயங்குகின்ற உயிர் தவம் செய்யும். தவத்தினால் உயிர் என்ன பண்ணும், அணுபக்ஷத்தினாலே அந்த உயிர் என்ன பண்ணும், அந்த அணுபக்ஷம் என்று ஒன்று நம்முடைய கண்ட்ரிபியூஷன் ஒன்று உண்டு. எப்பொழுதுமே நம்முடைய கண்ட்ரிபியூஷன்ங்கிறதையும் இல்லாம கடவுள் சில பேருக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆனா அதெல்லாம் எக்ஸப்ஷன் தான். அவருக்கு செஞ்சே எனக்கு செய்யணும்னு நம்ம கடவுளை கேட்க முடியாது. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு பலமுறை சொல்றேன், எக்ஸப்ஷன்ஸ் ஒன்லி ப்ரூவ் தி ரூல். அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன், நம்முடைய குருநாதருடைய தலையில சுவாமி கை வச்ச உடனே நிட்டை கை கூடியது. மீண்டும் அந்த குருநாதர் உலக விழிப்பிற்கு வந்த உடனே உலகத்தை வெறுத்து வேண்டேன் பிறப்பிறப்பு வேண்டேன், சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன், மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், புறம் போகேன், இனி புறம் போகல் ஒட்டேனே. புறம் போகேன் என்று சொன்னால் நானாக புறம் போக மாட்டேன், புறம் போகல் ஒட்டேனேன்னா வா இன்னொரு ஊருக்கு போலான்னு யாராவது சொன்னா அதை கூட நான் பேர் பண்ணிக்க மாட்டேன். ஐ வில் நாட் என்டர்டைன் ஈவன் தட் தாட். திருப்பெருந்து இருக்கிற குருநாதர் சொன்னார், வா இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரலான்னு அதை கூப்பிட்டாங்கன்னா முதல்ல நீ காலி பண்ணி எடுத்த, உன்னை பார்க்கவே மாட்டேன். திருப்பெருந்துரை விட்டு விலகுவதுங்கிறது அந்த கருத்தே என்கிட்ட வரக்கூடாது, அதை கேட்கவே நான் விரும்பல. புறம்போகல் ஒட்டேன், நிட்டையை ஏன் இறைவன் கலைக்கின்றான் ராமகிருஷ்ணபுரம் சொல்றார். நிட்டை கூடிய உயிர் தான் தவம் செய்து அணுபக்ஷம் என்று ஒன்று வேண்டும், தன்னுடைய கண்ட்ரிபியூஷன் தான் தவம் செய்து அந்த நிட்டையினை தக்க வைத்துக் கொள்ளும். தொடர்ந்து அது உலகத்திற்கு ஆசிரியனாக இருக்கும். ஏனைய உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக பெருமான் செய்கிறார், தன்னை அறிந்த உயிர்களை விட்டு வைத்திருக்கிறார். இதை ராமகிருஷ்ணன் சார் நம்முடைய காலத்தில் சொன்னார். திருவாசகத்தில் நம்ம குருநாதர் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்து வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துங்கிறார். கூட்டமும் வைத்துன்னா கூட்டத்தை விட்டு வைத்து நர்த்தம். ஏன் விட்டு வைத்து நர்த்தம்னா, சீரடியார் என்று சொன்ன காரணத்தினாலே அவர்கள் பெருமானுடைய திருவடியை பெறுவதற்கு உரியவர்கள். இருந்தாலும் பெருமான் சொல்றார், உன்னை நான் சீக்கிரம் கூப்பிட்டுக்கலன்னா உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பூமியில் இருந்தார். சாமி இப்படி சொல்லுவது உண்டா? உண்டு. மூர்த்தி நாயனாரை பார்த்து சொன்னார், சிவலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படாத, நான் கூப்பிடுறவரே மதுரையை எல்லை இல்லாத காலம் ஆண்டு வருவாயாக, பல ஊழிக்காலம் ஆண்டார்னு செக்ரட்டரி சொல்றார். அது உயர்வு நெவிர்ச்சி, நீண்ட காலம் ஆண்டார்னு அர்த்தம். மூர்த்தி நாயனார் தீர்க்காயசா இருந்து இந்த மதுரையை ஆண்டு வந்தார். ஆண்டு வரும் காலத்துல சிவலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையே வராம சாமி பார்த்துக்கிட்டார். என்ன காரணம்னா, செய்வது சிவனுடைய பணி, ஏகனாகி இறைவனி நிற்கும்போது அதை தவிர ஒரு சிவலோகம் உண்டா? திருமுறை வகுப்புகள் ஏற்பாடு செய்வதும் திருமுறை வகுப்புகளில் பங்கு கொள்வதும் சிவப்பணி. இப்ப நம்ம இருப்பது முக்தி நிலை, இப்ப நம்ம இருக்கிறது முக்தி நிலை. பாசம் வந்து நம்ம தீண்டாது. சிவனுக்கு தொண்டு செய்யும் போது பாசம் என்ன பண்ணும், இந்த தொண்டு முடியட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன். இப்ப உங்காட்டுல மழை பெய்யுது, நீ வீட்டுக்கு போனதா எங்காட்டுல மழை பெய்யும் அப்படின்னு வெயிட் பண்ணும் என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் நம்மை பிரிந்தால் தான் நம்ம இங்கிருந்து அங்க போனோம், அங்கிருந்து இங்க வரணும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதிருக்கு இந்த கடவுள் என்று பார்க்கின்றோம். அப்படி பெருமான் ஈஸ்வர கோடிகள் என்று சொல்லப்படுகின்ற ஞானிகளை எல்லாம் ஏனைய உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக, அருள் ஞானத்தை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு உபதேசம் கொடுப்பது மந்திர தீட்சை கொடுப்பதற்காக கடவுள் தன்னை அறிந்தவர்களே விட்டு வைத்திருக்கிறார். அதனால்தான் வணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனர், அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விடாமல் வைத்து. சீரடியார்கள் கூட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா சாமி என்ன பண்ணார், தொடர்ந்து தன்னை தமிழிலே பாட வேண்டும் என்பதற்காக அப்பர் பெருமானை கைலாயத்திலிருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார். செக்ரட்டரி சொல்றார், அவர் கைல யாத்திரையை பாதியில நின்று திருவியாருக்கு வந்தப்புறம் பாடின பாடல்கள் தான் திரு அங்கமாலையெல்லாம் இருக்கு. திரு அங்கமாலை என்பதெல்லாம் நமக்கு உயிர் உறுதி, உயிருக்கு உறுதி கூறுகின்ற பதிகங்கள். அதெல்லாம் பின்னால் பாடினதுதான், முன்னால் பாடல. சாமி என்ன பண்ணாரு, உங்ககிட்ட முழு வேலையும் வாங்கிட்டு தான் நான் கூப்பிட்டு போயிட்டார். அவர் எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு, மொத்த வேலையும் நீ செஞ்சப்புறம் தான் கைலாயத்துக்கு நீ எழுந்துள்ள வேண்டும் என்று பெருமாள் வச்சிருக்கார். அதை போல எல்லாம் சிவன் செயல் என்பதனால நிட்டை கைகூடுவது எவ்வாறு சிவன் செயலோ, அதே போல நிட்டை கலைவதும் சிவன் செயல். நிட்டை கலைந்த உடனே இந்த உயிர் என்ன பண்ணும், விரும்பும். அந்த நிட்டை இன்பத்தை விரும்பி என்ன பண்ணும், இந்த சுவிட்சை போட்டா இந்த விளக்கு எரியுது, கையில ரிமோட் வச்சுட்டு இருக்கிற குழந்தை என்ன பண்ணுது, இந்த பட்டனை அழுத்தினா இந்த சேனல் வருதுன்னு தெரியுது. சின்ன பிறந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது இப்ப எல்லாமே, நல்ல அறிவோட குழந்தைகள் பிறக்கின்றன. ரிமோட்டை கையில கொடுத்துருங்க, அதுக்கு வேண்டிய கார்ட்டூன் சேனல் வேணும்னாலோ அல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும்னாலோ, மற்ற சேனல்லாம் அதுக்கு வேண்டாம், கார்ட்டூன் சேனல் வேணும், ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும், இல்லை கொஞ்சம் படிக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் அந்த அந்த சேனல் வேணும், அது எதை அழுத்தினா வரும்னு தெரியும். அதுபோல எந்த சுவிட்சை அழுத்தினா நெட்டை கைகூடும் என்பது அறியும் அந்த உயிர். அது நெட்டை கைகூடுவதற்கு என்ன செய்யணும்னா, தன் குருநாதனை சிந்திக்க வேண்டும், நெட்டை கைகூடும். நெட்டை கலைந்த ஒரு உயிர் என்ன பண்ணும், குருநாதனை பேரன்போடு அவன் உருவத்தை தியானம் பண்ணும், தியானம் பண்ணி நெட்டை கைகூடும். இதை யார் சொல்றாங்கன்னா, கந்தர் அலங்காரத்துல அருள்நாத பெருமான் சொல்றார், உரை கடந்து உணர்வு கடந்து இதுவா அதுவான அறியப்படாமல் இருக்கின்ற அந்த பரம்பொருள் இருக்கின்றதே, அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளைய நான் அந்த பரம்பொருளை தோய்வதற்கு என்ன பண்ணுவேன், இந்த வேலையும் மயிலையும் சார்ந்து வருகின்ற குருநாதனாகின்ற முருகனை நினைப்பேன் அப்படிங்கிறார். எந்த குருநாதன், எல்லா குருநாதர்களும் ஒரு முகத்தால் மொழிந்தால் போதுமே நினைத்தார்கள், பெருங்கருணையோடு இவனுக்கு ஒரு தடவை சொன்னா இவனுக்கு உருப்பிட மாட்டான், நம்ம ஆறு முகத்தினாலையும் இவனுக்கு மொழிவோம் சொல்லி மொழிந்தாராம். முகம் ஆறும் மொழிந்தும் மொழிந்தில்லைங்கிற பெருங்கருணையோடு ஒரு முகத்தால் உபதேசித்தது பத்தாது, ஆறு முகங்களாலும் உபதேசிப்போம் என்று அவ்வாறு உபதேசிக்கப்பட்ட காரணத்தினால ஆறு முகம் என்று ஒரு திருப்புகள், ஆறு முகம் ஆறு முகம் ஆறு தடவை வரும் இல்ல, ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு தடவை சொல்ற. அப்ப ஒவ்வொரு முகமும் ஆறு முகம் என்ற பெயர் கொண்டது. எப்படி சதாசிவமூர்த்தியினுடைய ஒவ்வொரு சிரசுமே சதாசிவம் தான், அஞ்சு தலை இருந்தாலும், அதனால்தான் அஞ்சு சதாசிவமா இருக்கிறனால்தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சு தலையோட சுவாமி காட்சி தர்றாரு. அப்ப ஒவ்வொரு முகமுமே ஆறு முகம் தான். அந்த ஆறு முகத்தை நினைப்பேன், உரை உணர்வு கடந்த அந்த பேரின்பம் இருக்கின்றதே, அந்த பரங்கருடைய தடங்களில் படிவதற்கு அப்படின்னு கந்தரலங்காரத்தை சொல்லிருக்கிறார். அந்த பாடலை நான் அடுத்த வகுத்து காட்டுறேன், நீங்களே படிச்சிடலாம், அதை பார்த்துடலாம். கந்தரலங்காரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கருத்து எங்க வருதுன்னு நீங்க படிச்சிடலாம், மனப்பாடமா இல்லாததுனால அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். அப்ப நம்மை ஆட்கொண்ட குருநாதனுடைய உருவத்தை திருவுருவத்தை சிந்தித்தா சிந்தித்த அளவிலேயே ரிமோட்டை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு ஒரு குழந்தைக்கு தெரியல மாதிரி. இந்த ஃபேனுக்கு இப்ப கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட ஃபேன் இருக்கும், ஏகப்பட்ட டியூப் இருக்கும், கரெக்டா அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு மட்டும் எட்டிருக்கிற ஒரு ஃபேனுக்கான சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு அணைப்போம், அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபேன் ஓடணுமா டக்குன்னு போய் சுவிட்ச் போட்டுருவார், அணைக்கணுமா டக்குன்னு. அது போல இந்த நிட்டை கைகூடுவதற்கு குருநாதனுடைய திருவுருவத்தை சிந்திக்க வேண்டும் என்ற அந்த சுவிட்சை மட்டும் அறிந்து வைத்திருக்கும் இந்த உயிர். அந்த நிலையிலும் கூட நிட்டை கைகூடுவது என்பது கடவுள் அருளினாலே கைகூடும். அப்ப இவர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், பெருமானே திருவடி சுட்டியருள வேண்டும். பெருமான் திருவடியை சுட்டார், சூட்டப்பட்ட திருவடியை நம்முடைய குருநாதர் எவ்வாறு கொண்டாடுகின்றார் என்றால், அந்த திருவடியை கண்களினாலே கண்களிலே ஒத்திக்கொண்டு தன் கண்ணீரினாலே அதனை கழுவி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மீண்டும் தலைமீது சுமந்து கொள்கின்றார். இதெல்லாம் புராணத்தில் வருது, இதெல்லாம் திருவாஸ்திரம் அப்படியே அடியொற்றி புராணம் வரைகிறார்கள் அப்படின்னு பார்க்க. கையால் தொழுது உன் கழற்சே வடிகள் கழும தழுவிக்கொண்டு, எந்த திருவடியை பெருமான் உவந்து அளித்தானோ அந்த திருவடியை இருக தழுவி கொண்டாராம். கையால் தொழுது உன் கழற்சே வடிகள் கழும தழுவிக்கொண்டு, எய்யாது என்றால் விலகிவிடாது, அதை விட்டுறக்கூடாது, எய்யாது என்ற தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகுவப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டா எம்மான் என்பதனால திருவடி தீட்சைக்கு ஆசைப்பட்டிருக்கிறார் நம்முடைய குருநாதர். திருவாசகத்துல ஆசைப்பட்டதே இல்ல, திருவாசத்திலே பெருமான் தரார். திருவாசகத்தில் என்ன ஆசைப்பட்டார்னா, ஆடுகின்றிலே குத்து உடையான்களுக்கு அன்பிலை என்று மனசை பார்த்து சொல்றார், மனமே நீ உருப்பிட மாட்டேன், உன்னை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ என் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற, ஆகவே நீ உன் வழியில போ நான் என் வழியில போய்க்கிறேன், பிரிவுதான் நமக்கு சரி என்பதை போல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஆடுகின்றிலை குத்து உடையான் கழற்கு அன்பிலை, என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை, பாதமலர் சூடுகின்றிலை சுட்டுகின்றதும் இல்லை, துணையிலே பிண நெஞ்சே. யமன் வரும்போது மனமே உனக்கு ஒரு துணை கிடையாது, அறிவில்லாத மனமே யமன் வரும்போது உனக்கு யாரா துணை செய்வார்களா, அப்பொழுது துணை இல்லாது இருப்பாய், இப்பொழுது துணை நிறையா இருக்கும், மனைவி மக்கள்லாம் துணைதான். துணையிலே பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவதோர் அலர் இல்லைனர். அவர் என்ன விரும்பியிருக்கிறார், தெருவதோரு கூச்சம் இல்லாமல் பெருமானை உறக்க கூவி அழைத்து திரிய வேண்டும் என்று நம்ம குருநாதர் விரும்பியிருக்கிறார். அடியார்கள்லாம் வெட்கப்படாமல் வழிபாடு ஏற்றுவார்கள், யார் என்ன பாக்குறாங்களா என்ன நினைப்பாங்க. திருவனந்தபுரத்துல ஒரு பாட்டி மலையாளத்திலேயே நிறைய பாடுவா, வைராக்கியமான பாடல்கள் திருவாசகம் போல இருக்கும், பட்டினத்தார் பாடல்கள் போல இருக்கும். அவ கோயில் திறக்கிறதுலேருந்து கோயில் மூடுறவரையும் அந்த கோயிலே தான் இருக்கா, ஸ்ரீகண்டேஸ்வரர் கோயில்ல. ஆனா உச்சிகாலத்தில் நடைக்கும் போது போத்தி போத்தின்னா குருக்கள், குருக்களை திட்டுவா, டேய் நீ சாயங்காலம் வந்துருவியாடா, என்ன அதுக்குள்ள அடைக்கிற கடைய நடைய, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் சாமியை பார்க்கணும், பத்து நிமிஷம் கழிச்சு கதை மூடு அப்படின்பா. அது அவர் நித்தியா அப்படி கத்திக்கிட்டு தான் இருக்கா, மூடிட்டு போயிடுவார். இதே உச்சிகாலத்திலையும் கத்துவா அர்ஜாமத்திலையும் கத்துவா, டெய்லி இதே செய்வா, நான் பார்த்த போகும்போதுலாம் பார்த்துருக்கேன், எவ்வளவு பேரன்பு. அப்ப பெருமான் திருவடி வேண்டும் என்று கேட்கின்ற இடம் இது திருவாசம். ஆமா, திருவாசத்துல எது முன்னால் பாடப்பட்டது எது பின்னால் பாடப்பட்டது என்பதை எல்லா புராணங்களும் தப்பா சொல்லுது. நாம அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா, நம்ம குருநாதர் விரும்பியதெல்லாம் பெருமான் அருளி இருக்கிறார். நம்ம குருநாதர் பெருமானுக்கு செல்லப்பிள்ளை, கேட்டதே இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டே வந்திருக்கிறார். அதற்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்றேன், அவ்வளவுதான். திருவடியை வேண்டும்னு கேட்டார், திருவடியை கொடுத்தார். எப்படி அப்பர் பெருமானுக்கு திருவடி வேண்டும்னு கேட்டோன்ன நல்லூர்ல திருவடி கொடுத்தாரோ, அதுபோல இங்க ஐயாற்றரசே உன் திருவடி வேண்டும்னு கேட்டோன்ன திருவடி கொடுத்தாருன்னு வருது. அப்ப இந்த ஐயாற்றரசு ஆசைப்பத்து பாடப்பட்டது திருப்பெருந்துறையில தீட்சைக்கு முன்னாடி கூட பாடப்பட்டிருக்கலாம், சரியாது நமக்கு. அப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயின்னு சொன்ன உடனே இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறைந்தொழிந்தேன். இப்ப பெருமாட்ட என்ன ஆசைப்படுறாரு, தெருவதோறு அலர வேண்டும்னு ஆசைப்பட்டார். தெருவதோறு அலறுவதற்கு கூச்சப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திருவனந்தபுரத்து பாட்டியை நான் சொன்னேன் உங்களுக்கு. அவளுக்கு கூச்சமே கிடையாது, அவ பெருமான சத்தமா தான் கூப்பிடுவா, ஸ்ரீகண்டேசா காத்து ரட்சிக்கணே, அம்மையப்பா சமிக்கணே அப்படின்னு சொல்லுவா. இல்ல அவன சாமி என்ன செவிடா இப்படி கத்தறையே நாலு பேர் கேட்பாங்க. கூச்சம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான், யார் கூச்சமின்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் உடனே புகுந்து விடுவான். யார் யோசி வச்சு வழிபடுறாங்களோ சாமியும் இவன் மனசுல புகழாமா வேண்டாமனு யோசிச்சு வச்சுட்டு இருப்பார். நாம யோசித்தால் அவர் யோசிப்பார், நாம யோசிக்கிறதா அவர் யோசிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம்.
4: Shivaya, you're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உலகத்தமிழ் வானொலி கீதவாணியிலே எங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியில் இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் இளைஞர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் நம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை திறந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வி வந்திருக்கிறது, ஒரு கோயிலை நாங்கள் சென்று அடைகின்ற போது அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற அந்த வழிபாட்டு முறை பற்றி ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார். அதாவது கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்குள்ளே சென்றவுடனே சில பேர் பிரகாரத்தை ஒரு முறை மூன்று முறை இப்படியாக சுற்றி வலம் வருகின்றார்கள். அப்படி சுற்றுகின்ற போது ஒவ்வொரு அந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்திகளையும் அவ்வாறு சுற்ற வேண்டுமா, இல்லை உள் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தால் சரியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நூல்களிலே இவ்வுலக வாழ்க்கை வேண்டுபவர்கள் வந்து இடமிருந்து வலமாகவும் மோட்சம் வேண்டுபவர்கள் வலமிருந்து இடமாகவும் அவர்கள் அந்த சுற்று பிரகாரத்திலே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் எது சரியானது என்பதை இப்பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் டாக்டர்.
1: அதாவது ஆலயம் சிவாலயங்களிலே அல்லது ஆலயங்களிலே தரிசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி வழிபடுகின்ற முறை யாது என்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். இதை சொல்லுவார்கள் சிவாலய தரிசன விதி என்று சொல்லி இதற்கு ஒரு நூலே ஆர்வனாவலர்கள் பதிப்பித்திருக்கின்றார். அத்தோடு அவருடைய சைவ வினாவிடையிலும் கூட ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, சிவாலய தரிசனவியல், கோயிலுக்கு எப்படி போக வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்கள் இருக்கின்றன. கோயிலிலே முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வலமிருந்து இடமாக இடமிருந்து வலமாக என்று பிரதட்சிண முறைகள், கோயிலிலே பொதுவாக பிரதட்சிண முறை வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். சுவாமியிலிருந்து பக்தர்களில் இருந்து வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். அதாவது வலஞ்சுழியாகத்தான் சுற்றி வழிபட்டு வர வேண்டிய விதிமுறை உண்டு. இதற்கு விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று, பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சோமசூத்திர பிரதட்சிணம். பிரதோஷ காலத்திலே, பிரதோஷ நாளன்று, பிரதோஷ காலம் அன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னர் சுவாமியை வழிபடுகின்ற பொழுது அதை சோமசூத்திர பிரதட்சிணம் என்று சொல்லுவார்கள். அங்கே மட்டும் அந்த பிரதட்சிணமாகவும் அப்பிரதட்சிணம், அப்பிரதட்சிணம் என்றால் இடமிருந்து வலமாக வருகின்ற முறைமை காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அப்போது அந்த மகா மேரு மந்தார மலை மேலுமலையை மத்தாக கொண்டு வாசுகியன் பாண்பை வந்து கயிறாகவும் கொண்டு அந்த திருப்பாற்கடலை, தி மில்கி ஓஷன் வாஸ் சேர்ன்ட், சேர்னிங் ஆஃப் மில்கி ஓஷனில் அமுதம் வருவதற்கு முன்னர் அந்த வாசுகி என்ற பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது.

0: அதை சொல்லுவார்கள் ஹாலஹால விஷம். ஆலஹால விஷம்ன்றது இப்போதைய ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, அட்டாமிக் ரேடியேஷன் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடுமையான ஒன்று எரித்து விடும், ஆட்களை அழித்து விடும். ஆகவே இவர்கள் அமுதங்கடன், இவர்கள் எல்லோரும் தரைகட்டு ஓடினார்கள். அப்ப இந்த பக்கம் ஓடுவது அந்த பக்கம் ஓடுவது என்று இல்லை, எல்லா பக்கமும் அது சூழ்ந்து வருகின்றது. ஆகவே இங்கே இருந்து அங்கே ஓடுகின்றார்கள், அங்கே இருந்து இங்கே ஓடுகின்றார்கள். அப்படி தரைகட்டு அவர்கள் ஓடுகின்ற அந்த காலத்திலே அவர்கள் இறைவனை சரணடைந்த பொழுது சிவன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அறிந்தினார். அதுதான் இந்த பிரதோஷ நாள், திரையோதசி நாள் வரும். அப்ப அன்றைக்கு அந்த நேரம், அந்த மால நேரம், அந்த மால நேரம் பிரதோஷ காலத்திலே அறிந்து தேவர்களை மற்றவர்களையும் காத்ததற்கு பின்னர் சிவன் அங்கே நர்த்தனமாடினார். நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலே நர்த்தனமாடினார். அதான் பிரதோஷ காலத்திலே சந்தியா தாண்டவம் என்று சொல்லுவார்கள். அது சந்தியா தாண்டவம். அந்த காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மற்றவர்களும் அங்கு இடமிருந்து பலமாக வலமிருந்து இடமாக தரைகட்டு ஓடினதை நினைவுறுத்துவதுதான் அந்த சோமசூத்திர பிரதட்சிணம். அதுதான் நாங்கள் வலமிருந்து இடம், இடமிருந்து பலமாக போகின்றோம். அது ஒரு எக்ஸப்ஷன். இரண்டாவதாக தனித்தனி சந்நிதிகளை, அந்த இருக்கின்ற சந்நிதி கடவுள்களை சுற்றி வழிபடலாமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. வழிபடலாம், தனி சந்நிதி இருந்தால், அங்கே வந்து சுற்றி வழிபடக்கூடிய தனி சந்நிதி இருந்தால் வழிபடலாம். உதாரணமாக தேவி சந்நிதி இருக்கின்ற வைப்போம், ஒரு சிவன் கோயிலே தேவி சந்நிதி இருக்கின்றால் ஆறுமுகநாவலரே அதில் சொல்லி இருக்கின்றார் தேவி சந்நிதிக்கு போனால் எப்படி செய்ய வேண்டும். அப்போ அவர் அம்மையார் திருக்கோயில் வேறாயிருக்கின் ஜாது செய்தல் வேண்டும், அந்த சந்நிதிக்கு போய் அங்கே போய் சொல்லுகின்றார். அங்கே வந்து ரெட்டொரு முறையில் பிரதட்சணம் செய்து, நாலு தரம், ஆறு தரம் அல்லது எட்டு தரம் அப்படி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணி கலந்து என்று சொல்லுகின்றார். அவர் தனித்தனி சந்நிதி இருக்கின்ற பொழுது சுற்றி வழிபடலாம், ஆனால் சந்நிதியிலே பின்புறம் இருந்து கும்பிடப்படாது.
1: பின்புறம் இருந்து
0: பார்த்தா ஒரு பிள்ளையார் சன்னிதி இருந்தால் வலம் பெறுவார்கள், பிள்ளையாருக்கு பின்பக்கம் இருக்கின்றது இல்லையா அங்கே பார்த்து கும்பிடுவார்கள், அது கிடையாது. சந்நிதியின் பின்பக்கத்திலே கும்பிடுவது கிடையாது. திரை போட்டிருக்கும் பொழுது வணங்குதல் கூடாது, அபிஷேகம் நடக்கும் பொழுது வணங்கக்கூடாது. அதெல்லாம் விதிமுறைகள் இருக்கு, எந்தெந்த காலங்களிலே வணங்கக்கூடாது என்று இருக்கிறது. அபிஷேக காலங்களிலே வணங்கக்கூடாது, அப்ப அது கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு மூர்த்திகளையும் சுற்றி வழிபடுகின்ற வழிபாடு வந்து அது ஆப்ஷனல், இட்ஸ் நாட் எ மஸ்ட் அண்டு இல்லை.
1: இல்லை, குறிப்பாக நான் நினைக்கிறேன் டாக்டர், வந்து ஒரு நாங்கள் வலம் வருகின்ற போது ஒவ்வொரு தனித்தனி சந்நிதிகள் இருக்கின்ற ஆலயத்திலே வலம் வருவதோடு சேர்த்து அந்த சன்னதியையும் நாங்கள் வலம் வந்துதான் வர வேண்டுமா, இல்லை என்றால் அந்த சன்னதிகளை
0: அந்த சன்னதிகளை வலம் வராமலே நீங்கள் முற்புறமாக தரிசித்து மூலஸ்தானத்தை அந்த பிரகாரத்தை சுற்றி வரலாம், அதுக்கு வழிமுறை உண்டு, அது குற்றமாக.
1: ஒரு முறையா மூன்று முறையா எப்படி அது கூறப்படுகிறது?
0: மினிமம் மூன்று தரம் அந்த வழிபாடு இருக்கின்றது. அப்ப நீங்கள் மூன்று தரம் சுற்றி வருகின்ற பொழுது மூன்று தரம் இங்கேயும் சுட்டக்கூடியதாக இருக்கிறது, அது கொண்டு இருக்கின்றது. அது கொண்டு ஒரு தரம் இரு தரம் கும்பிடுதல் வணங்குதல் குற்றம், அதான் முறையாக இருக்கின்றது. மும்முறை வழிபட வேண்டும், அதான் முறை.
1: 99% பார்த்தா ஒரு முறை தான் அவர்கள் சுற்றி வந்து வணங்குறாங்க நான் பார்த்துக்கிறேன்.
0: நேர கட்டுப்பாடு, மற்றது தெரியாத முறை ஆனப்படினால தான் அது இருக்கின்றது. ஆனால் மினிமம் மூன்று முறை, அது ஒரு பெரிய நேரமாகாது. ஒரு ஜிம்முக்கு போனால் எவ்வளவு தூரம் சுத்துகின்றோம், ஒரு வாக்கிங் போறதுக்கு வல்ல நிலைமை இப்ப சமர் வந்துட்டு இல்லையா, எவ்வளவு நடக்கின்றோம். அது என்ன கோயிலில் நடப்பதற்கு என்ன, அது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் பாப நாசம். பிரதக்ஷினே பதே பதே என்று சொல்லுவார்கள், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் அந்த பாவங்கள் எல்லாம் கழிகின்றன. ஆனபடியினாலே நாங்கள் அங்கே வந்து எங்களுடைய நேரத்தை மிச்சம் முடிக்கணும் அல்லது இவ்வளவு நடக்கணும் இல்லை, இவ்வளவு நடையெல்லாம் தேவையில்லாத நடையெல்லாம் நடக்கிறோம். ஆலயத்திலே நடப்பதற்கு நாங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதான் அங்கே இருக்கின்ற உண்மை. அவ இந்த அது ஒன்று. அப்ப இந்த வழிபட்டு வருகின்ற பொழுது மற்றது எக்ஸெப்ஷன் என்று கேட்டால் சண்டேஸ்வரர் சந்நிதியை சுற்றப்படாது. சண்டேஸ்வர சந்நிதி இருக்கின்றது இல்லையா, சண்டேஸ்வர சந்நிதி பொதுவாக சண்டேஸ்வர சந்நிதி வந்து ஆலயத்திலே அந்த ஒரு கர்ப்பகத்திலிருந்து அந்த தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம் அவர்கள் வெளியிலே வடிவதற்காக ஒரு கோமகி வடிவாக கொண்டிருக்கும். அந்த தீர்த்தம் வடிகின்ற இடத்திலே தான் சண்டேஸ்வர சந்நிதி இருக்கும். ஏனென்று சொன்னால் சிவனுக்கு சாத்தப்பட்ட புஷ்பங்கள், சிவனுடைய அபிஷேகப் பொருட்கள், நைவேத்திய பொருட்கள் யாவற்றுக்கும் அதிகாரி சண்டேஸ்வரர். இப்போ சண்டேஸ்வரருக்கு அதை போகாமல் மற்றவை எடுக்கப்படாது, அது திருட்டு, அது சண்டேஸ்வரருக்குரிய முறை. அப்ப அந்த ஆலயத்திலே அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து சண்டேச சன்னிதிக்கு முன்னாலதான் விழும்.
1: சிலர் அந்த தீர்த்தத்தை அருந்துவதை நான் பார்த்துக்கிறேன். சுகாதார முறைப்படி சரியானதா?
0: எது அந்த
1: கோமுகியால் வருகின்ற தீர்த்தத்தை வந்து அருந்துகிறார்கள்.
0: சண்டேஸ்வரர் தான் அதுக்கு அதிகாரி. சண்டேஸ்வரருடைய அனுமதி, சண்டேஸ்வர வழிபாடு முடிந்து அவருடைய அனுமதி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் இடையில போய் எடுக்கப்படுவோம் இல்லை. அடுத்து அந்த அந்த சண்டேஸ்வரர் சன்னிதிக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் இடையிலே வரப்படாது. நீங்க அவர் வந்து அவருக்கு இடையறாது அந்த இறைவனுடைய சப்ளை வந்து கொண்டிருக்குது. Uninterrupted supply and connection with the மூலமூர்த்தி சண்டேஸ்வரருக்கு.
1: மூர்த்தியுடைய அந்த விக்கிரகத்திலே வார்க்கின்ற அந்த அபிஷேக பொருட்கள் வந்து அப்படியே வடிந்து நிலத்திலே பட்டுத்தான் அந்த கோமிகை கூடாக வருகிறது. அங்கே வேலை செய்பவர்கள் வந்து கார்களை வைத்து உழக்குகின்றார்கள் எல்லாம் இருக்கிறது நிலத்திலே. அப்படி வருகின்ற ஒரு இடத்தாலே வருகின்ற நீரை பருகுவது சரியா என்றுதான் என்னுடைய.
0: ஆறு குளங்களிலே வருகின்ற தண்ணி கூடி எத்தனையோ மண்கள், எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பொருள்கள் கூடத்தான் வருகின்றது. அருந்துகின்றோம் தானே, மக்கள் இருக்கவில்லையா? அப்ப உண்மையாக இந்த சப்ளை எடுத்து பார்த்தால் எத்தனை கழிவுகள், எத்தனை மலங்கள், எத்தனை சடலங்களுக்கு கூடாக இந்த தண்ணி ஆறுகளுக்கு ஓடி வருகின்றது. அதனுடையனால அதுல அந்த அளவு தோஷம் பார்க்க தேவையில்லை. தண்ணி அந்த காலத்துல இப்பதான் எங்களுக்கு கிருமி நாசினிகள் வந்தது. அந்த காலத்துல வந்து த பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட் இஸ் த வாட்டர். இன்றைக்கும் அதுதானே, தண்ணி இல்லாம நீங்க ஒன்றையும் பியூரிஃபை பண்ண முடியாது. அந்த இன்றைக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் மாடர்ன் இது. இப்ப வாட்டர் இஸ் த பெஸ்ட் பியூரிஃபைடு, பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட்.
1: இப்ப பொதுவா வந்து இந்த அதாவது வந்து இந்த கோமுகிக்கு அருகிலேதான் சண்டேஸ்வர சன்னதி அமைந்திருக்கிறது. கோமுகிக்கும் சண்டேஸ்வர சன்னதிக்கும் இடையிலே போகப்படாதுன்னு
0: நீங்க, இடையிலே போகப்படாது என்றால் சண்டேஸ்வர நீங்க சுற்ற முடியாது. நீங்கள் இடையில போனா தான் சுற்றலாம். நீங்கள்
1: சுட்டக்கூடாது,
0: சுட்டக்கூடாது. சண்டேஸ்வர சன்னதியை அப்படியே இந்த பக்கத்தால போய் வணங்கி வாசல்ல வணங்கி போட்டு அந்த வந்த வழியாலேயே திரும்பி வருவோம்.
1: இதுல நிறைய நீங்கள் வருகின்ற விளக்கத்துக்கு முன்னர் இந்த சண்டேஸ்வரர் கதை வந்தபடியால் நான் அதை தெளிவுபட விரும்புகின்றேன். நிறைய பேர் சொல்கிறார்கள் சண்டேஸ்வரர் சன்னதிக்கு போகிறவர்கள் வந்து மூன்று முறை தட்டி இல்லை என்றால் தங்களுடைய உடையிலிருந்து ஒரு ஒரு ஒரு நூலை எடுத்து அவருடைய பாதங்களிலே போட்டு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்.
0: முதலாவது இந்த எங்களுடைய ஆடையிலிருந்து நூல் எடுத்து சண்டேஸ்வரருக்கு போடுவது அபராதம், அது செய்யக்கூடாது.
1: எனக்கு ஒரு ஒரு பிராமண பிறந்தகை எனக்கு சொல்லித்தந்த
0: ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அதில் என்னென்று கேட்டால் இறைவனுக்கு சாத்தப்பட்ட பட்டுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப அவருக்கு சாத்திய பட்டு வஸ்திரங்கள் சண்டேஸ்வரருக்கு பின்னர் அணிவிக்கப்படும். அவர் தான் அதற்கு அதிகாரி. அப்ப இதை பார்த்தவர்கள் சிலவர்கள் எங்களுக்கு சாத்திய பட்டுகள்ல இருந்து எடுத்து போடுவது அது அபச்சாரம். அது ஆகவங்கள் எந்த கோயில்களிலும் விதிக்கப்படவில்லை. சில ஆலயங்கள்ல இப்ப அது போட் போட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் அது போட வேணும். மூன்றாவதாக சண்டேஸ்வரருடைய வழிபாடு முடிஞ்சவுடன் மும்முறை கைதட்டி வணங்குற வழிபாடு இருக்குது. அதுக்காக சத்தமாக பெருமளவு அது சொல்ற கோபிதான முத்திரை என்று சொல்லுவார்கள். கோபிதான முத்திரைன்னா அந்த எங்களுடைய விரல்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த விரல் முன்னையும் எடுத்து எங்களுடைய கையிலே அதை தட்டி மெலிய சத்தமாக எழுப்புகின்றது. அதான் கோபிதான முத்திரை. அதனூடாகத்தான் தட்டி வழிபட வேண்டும். பெரிதாக கைதட்டி வழிபடுகின்ற மரபு கிடையாது. என்ன சண்டேஸ்வரர் சுய தியானத்தில் இருப்பதனால அப்படி செய்வதாக மரபு சொல்லுகின்றது. ஆனால் சண்டேஸ்வரர் சன்னதியை நாங்கள் சுற்றி வரக்கூடாது. மற்றது திரையிட்டு இருக்கும் பொழுதும் அபிஷேக காலத்திலும் சுற்றி வழிபடக்கூடாது.
1: மூடி இருக்கிற ஒரு ஆலயத்திலே, அதாவது நடை சாத்தப்பட்டிருக்கிற ஆலயத்திலே நீங்கள் நடைக்கு முன்னாலே நின்று கொண்டு வழிபடலாமா?
0: இல்லை, நடை சாத்தப்பட்டிருப்பது வந்து என்று கேட்டால் சுவாமிக்கு அதெல்லாம் எங்களுடைய பேசிக் ரிதம். பொதுவாக காலையிலே அந்த ஆலயம் திறப்பார்கள். 5 மணி 4:30 5 6 மணிக்கு காலை பூஜை நடந்து திறக்கப்படும். பிற்பாடு அந்த பூஜைகள் எல்லாம் நடந்து முடிந்தால் மத்தியான பூஜையுடன் நடை சாத்தப்படும். இட்ஸ் அவர் பயாலஜிக்கல் ரிதம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னர், இப்ப கைத்தொழில் புரட்சி வருவதற்கு முன்னர் எல்லா மனுஷனும் இப்படித்தான் வேலை செய்தார்கள். நேச்சுரல் ரிதம். காலையில எழும்பி வேலை செய்து முடிச்சால் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வு, அவர்கள் நெப்படுப்பார்கள், ஓய்வெடுப்பார்கள். அந்த மத்தியானதுக்கு பிறகு பின்னேறம் தான் திருப்பி அவர்களுடைய அடுத்த வேலை தொடங்கும்.
1: நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
0: தட்ஸ் எ நேச்சுரல் பயாலஜிக்கல் வொர்க்கிங் ரிதம் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்.
1: வேதியர்களுக்கு வந்து மத்தியான பூஜை முடித்த உடனே ரெண்டு மணித்தியாலம் தூங்கி எழுந்துதான் பிறகு அவர்கள்
0: வேதியர்கள் அல்ல, இது எல்லாருக்கும் நடராஜமாருக்கும் நம்போதனுக்கும் கூட அது தேவை. நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தோடனே வி பிரேக் இட். பாடசாலைகள் அப்படித்தானே சொல்வார்கள், வெள்ளி முளைக்க பள்ளிக்கு வா, காலையில போய் பள்ளிக்கு போய் போனால் படித்து முடிந்தால் பிறகு மத்தியானத்துக்கு பிறகு ஓய்வு நேரம், பிறகு மாலை நேரம் அப்படியே விளையாட்டு பெரியவருடைய படிப்பு மற்றதுகள் தொடங்கும் திருப்பி. அப்படித்தான் ரிதம். அதே ரிதத்துலதான் அந்த கோயில் வழிபாடும் இருக்கிறது. மத்தியானத்துக்கு பிறகு நடை சாத்தினால் திருவிழா விசேஷ திருவிழா நாட்களை தவிர நடை சாத்தினால் பின்னரும் 4-5 மணிக்கு தான் திருப்பி கோயில் திறக்கப்படும். அந்த திறந்துக்கு திறக்கும் வரைக்கும் அங்கே வழிபாடு கிடையாது. நான் பிரதமரை சொல்லி இருந்தேன், இலங்கை பிரதமராக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் இருந்தது போது 70களிலே யாழ்ப்பாண் நல்லூர் கோயிலுக்கு அவர் வந்தபொழுது கூட மத்தியான பூஜை முடிந்து நடை சாத்தி விட்டார்கள். அங்கே அவருக்காக ஸ்பெஷலாக திறந்து பூஜையோ எதுவுமோ நடைபெறவில்லை. ஆகவே அது ஆகம மரபு. அடுத்தது ஆலயங்களில் இன்னொரு இது இருக்கிறது கேட்டால், இந்த இடையறாது இருக்கிற சப்ளை, அன்இன்டரப்டட் சப்ளை ஷுட் பி என்ஷுர்ட் ஃபார் சண்டேஸ்வரர் ஃப்ரம் த மூலமூர்த்தி. That's why we shouldn't go in between the Moolasthanam and Sandeswarar to circumvallate the Sandeswara Sannidhi. That is one thing. And second thing is, we shouldn't go in between the Sanctum Sanctorum Moolasthanam and the Katpakrihathukkum Kodimarathukkum idaiyile pogakoodathu. That is பல ஆலயங்களிலே, இங்கே இருக்கின்ற பல ஆலயங்களில் கூட அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இந்தியாவில் கூட பார்த்துருக்கேன் சில இடங்களில் அந்த சுட்டி போட்டு மற்ற பக்கத்தால் தான் வர வேணும், அந்த இன்டரப்ஷன் வருகிறது. அது என்னென்று கேட்டால், அந்த ஆலய மூர்த்தி இருக்கிறல்ல, மூலமூர்த்தி, மூலமூர்த்தியை பார்த்தபடி நந்தி இருப்பார். சிவனாலயங்களிலே நந்தி, மற்ற முருகன் ஆலயத்திலே மயில், மற்றது பிள்ளையார் ஆலயம் என்று சொன்னால் எலி, அம்பாவுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கேயும் நந்தி இருக்கலாம் அல்லது சிம்மம் இருக்கலாம். இது ஆன்மாவை குறிக்கும், உயிர். அங்கே இருப்பது இறைவன். இந்த இந்த நந்தியினுடைய மூக்கு, எங்களுடைய நாசி இருக்கின்றது இல்லையா, சுவாசிக்கின்ற நாசி, அங்கே இருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய வயிற்றுப்பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு நேர் இணையாக இருக்கும். இதுதான் ஆகம விதி. அதாவது இந்த ஆன்மாவினுடைய மூச்சுதான் அங்கே அந்த மூலமூர்த்திக்கு உயிர் கொடுக்கின்றது. இதுக்காக இறைவனுக்கு உயிர் கொடுப்பதோடு கேட்கப்படாது. சிம்பிளாக சொன்னால், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நீங்கள் இருக்கண்டா இருக்கு, இல்லை என்றா வெறும் கல். அப்ப ஆன்மா எப்படி பார்க்குதோ அதை தான் இருக்குது. அப்ப அந்த கல்லுக்கு கல்லை கடவுளாக்குவது இந்த வழிபடுகின்ற நாங்கள் தான். அதான் அதன் தத்துவம். அப்ப இந்த மூச்சு காற்று அந்த உதரத்துக்கு போய் அங்க போய் அங்கே அந்த மூச்சாக அந்த இறைவனுக்கு இருக்கின்றது. அதுக்கு இடையிலே யாரும் போகக்கூடாது. அதான் அந்த கொழிவனத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் குறுக்காலே போகப்படாது. அப்ப இந்த தவறுகளை, அதாவது வந்து கோயிலை அப்பிரதட்சிணமாக பிரதோஷ காலம் தவிந்த காலங்களில் வழிபடுவது, ஒரு தரம் இரண்டு தரம் சுற்றி வழிபடுவது, திரையிட்டிருக்கும் போது வழிபடுவது, பின்புறத்திலே சன்னிதானத்திலே வழிபடுவது, மற்றது சண்டேஸ்வர சன்னிதியை சுற்றி வழிபடுவது, சண்டேஸ்வரருக்கு உமது ஆடையிலிருந்து நூல் எடுத்து போடுவது, சண்டேஸ்வரருக்கு பலமாக கைதட்டி வழிபடுவது, கொடிமரத்துக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் குறுக்கே போவது. அடுத்தது கோயிலுக்குள்ளே நீங்கள் விழுந்து கும்பிடுகின்ற பொழுது, பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் செய்கிற போது அது அந்த பலிபீடத்துக்கு கொடிமரத்துக்கு முன்புறமாக செய்ய வேண்டும். உட்புற சன்னிதிகள் சன்னிதானங்களிலே விழுந்து வணங்குதல் கூடாது.
1: அதாவது கொடிமரத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய,
0: இல்ல கொடிமரத்துக்கு முன்னாலே, முன்னாலே அந்த பலிபீடத்துக்கு முன்னாலே தான் நாங்கள் விழுந்து வணங்கலாம்.
1: சில பேர் வெளியிலே விழுந்து வணங்கலாம்,
0: இல்ல வெளியிலே என்று சொல்ல, வெளியிலே விழுந்து வணங்கலாம். ஆனா உச்சநிதிகள், இப்ப பிள்ளையார் சன்னிதி இருக்கும், அங்கே ஒருக்கா விழுந்து கும்பிட்டு அம்மன் சன்னி ஒரு அப்படி கும்பிடப்படாது. அந்த வழிபாடு இல்லை. அதுவும் ஆலயங்களிலே செய்யத்தகாத ஒரு குற்றமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அந்த அந்த கொடித்தம்பத்துக்கு இப்பாலே என்று சொல்லுவார்கள். அதாவது கொடித்தம்பத்துக்கும் கோபுரவாசலுக்கும் இடையிலே நீங்கள் ஆர்வனார் சொல்கிறார், பலிபீடத்துக்கு இப்பாலே நமஸ்காரம் பண்ணி, பலிபீடத்துக்கும் வாசலுக்கும் இடையிலே தான் நாங்கள் வணங்க வேண்டும். பலிபீடத்துக்கு உட்புறமாக கோயிலில் எந்த இடத்துலையும் நீங்கள் விழுந்து வணங்குதல் கூடாது. அது ஒன்று. அடுத்தது ஆலயத்திலே மற்றவர்களை வணங்குதல், குருமாரை வணங்குதல் கூடாது. ஆலயத்திலே ஆண்டவனுக்கு மட்டும்தான் வணக்கம். அது உண்டு. அதாவது சில பேர் கேட்டார்கள், என்னோட கேள்வி, ஆலயத்திலே ஆட்களுக்கு மரியாதை செய்வது, அதை பற்றி எல்லாம் கேட்கின்றார்கள். தகுந்தவர்களுக்கு கௌரவம் கொடுப்பது உண்டு. ஏனடா இறைவனுடைய சேவையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் என்றா கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு புதிய மாலை, புதிய வஸ்திரம் அணிவிக்கக்கூடாது. ஆண்டவனுக்கு சாத்தப்பட்ட மாலை பிரசாதமாக அவர்களுக்கு அணிவிக்கப்படலாம், ஆண்டவனுக்கு அணிவிக்கப்பட்ட வஸ்திரம் பிரசாதமாக நிர்மாலியமாக அவர்களுக்கு அளிக்கப்படலாமே தவிர புது வஸ்திரம் புது மாலை ஒரு அடியவருக்கோ ஒரு பேச்சாளருக்கோ கொடுக்கக்கூடாது.
1: அற்புதம், அற்புதம். இது பல ஆலயங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். இது ஒரு ஒரு நல்ல விதமாக இந்த ஒழுங்குமுறை போய்கொண்டிருக்கிறது. நிறைய நேயர்கள் நீங்கள் வருகின்றீர்கள். நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களை இணைக்காமல் இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு உங்களை இணைக்கின்றோம் உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்காக. டாக்டர், நீங்கள் அந்த முதல் சொல்ல வந்த விஷயத்தில் பாக்கியிருக்க நினைக்கின்றேன். தொடருங்கள்.
0: ஓ, அப்ப இந்த விடயங்களிலே அந்த குருமை அடுத்ததாக அந்த அடுத்தது வந்து அரசன் அல்லது அரச பிரதிநிதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு பூர்ண கும்ப மரியாதையுடன் ஆலயங்களிலே வரவேற்பு அளிப்பதற்கு ஆகம விதிகள் இடம் தருகின்றன. திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார் பாடியிருக்கின்றார். அரசன் வந்து இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்துதான் ஆட்சியை நடத்துகின்றான் என்பது எங்களுடைய இந்து மத சைவ மரபு. அப்ப இந்த அரசனுடைய பிரதிநிதி அல்லது அரசன், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்றார் அல்லது பிரசிடென்ட் வருகின்றார் அல்லது ஒரு அமைச்சர் வருகின்றார் என்று சொன்னால், இரஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், எங்களுக்கு அவருடன் இணக்கமாக இருந்தாலும் சரி பிணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தை வருகின்ற பொழுது அவருடைய ஆட்சி வந்து இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இருப்பதனாலே அவருக்கு பூரண மரியாதை கும்பம் அளித்து வரவேற்பு அளிக்கின்ற உபச்சாரம் எமது மரபிலே இருக்கின்றது. அதுவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சில பேர் கேட்கிறார்கள், ஆலயத்திலே இந்த அரச பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது இந்த விதமான மரியாதைகள் அளிக்கப்படலாமா என்ற கேள்வி. அது வந்து அவருக்கு அளிக்கப்படுகின்ற தனிப்பட்ட மரியாதையோ அவர் சார்ந்த அரசியல் கொள்கைக்கு அல்லது கட்சிக்கு அளிக்கப்படுகின்ற அங்கீகாரமோ அல்ல. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விவரம். ஆகவே இந்த விவரங்கள் இந்த நிலைகளின்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற அரச பிரதிநிதியை இறைவனுடைய பிரதிநிதியாக கருதி அவருக்குரிய வரவேற்பு அளிப்பது ஆகம மரபுகளில் இருக்கின்றது. இது சமீப காலத்தில் கேட்டார்கள், மாவட்டபுரம் கோயிலுக்கு இலங்கை ஜனாதிபதி போயிருந்தார், அவருக்கு வரவேற்பு அளித்தது சரியா என்ற இதில் கேட்டிருந்தார். அதில் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் மூன்று வித நிலையிலே இந்த தர்மத்தை செய்யலாம். ஒன்று தன்னை மையமாக கொண்டது, இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி செய்வது ஒன்று இருக்குது. அது சொன்னால் அது பேசிக், அது பெரிதாக உயர்ந்த தர்மம் அல்ல. அல்லது இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு நல்லது செய்வடம் மக்களுக்கு ஒரு நல்லது செய்வடம் என்றதெல்லாம் கொடுக்கலாம். அது ரெண்டாவது. அது சொல்லுவார்கள் சோசியல் தர்மம், சமூக தர்மம். போன முறையே சொன்னேன் இந்து தர்மம் மூன்று நிலையிலே இருக்கு, ஒன்று தன்னை மையமாக கொண்ட தர்மம் அல்லது மூன்றாவது நிலை சிவனை. இது வந்து இவர் அல்ல, இந்த ஆட்சியில எத்தனை பேர் இருந்துட்டு போனார்கள், மன்னாதி மன்னர் எல்லாம் மன்னாவது திண்ணம்
1: இருந்தார்கள் போனார்கள்,
0: இருந்தார்கள் போனார்கள், நேற்று இருந்தார் இன்று இல்லை. இவர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. பல பேருக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னா எத்தனை பேர்த்த கூட்டு கர்மாவுக்காக இறைவன் கொஞ்ச நேரத்துக்கு அவரை ஆட்சியில வச்சிருக்கிறார். பல பேரை துளைச்சு போட்டார் என்றால் அதுவும் ஏதோ கூட்டு கர்மாவுக்காக இறைவன் வச்சிருக்கிறார். இஸ் ஜஸ்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த காட்ஸ் தனிப்பட்ட மரியாதை அல்ல. இந்த மூன்றாவது நிலையத்தான் ஆகமங்கள் சொல்லுகின்றன. அவர் வருகின்ற பொழுது அவருக்கு பூரண கும்பம் மரியாதை அதுகள் கொடுத்து அவருக்கு வழிபாடு செய்வது அந்த மரபு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது.
1: இதுல வந்து ஒரு ஒரு கேள்வி என்னவென்றால், இன்னும் குறிப்பாக ஆலய தர்மகர்த்தாக்கள் கொஞ்சம் வெளிப்படையான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். ஆலய தர்மகர்த்தாக்கள் சிலர் சில நாடுகளில், கனடாவென்று நான் சொல்லவில்லை, சில நாடுகளில் அவர்கள் ஆலயம் வைத்திருந்தால் கூட அவர்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் அசைவம் உண்கிறார்கள், ஆனால் சொல்லுவார்கள் கேட்டால் நாங்கள் கோயிலுக்கு போகிறபோது குளித்து போட்டு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. ஆகம முறைப்படி அமைந்த கோயில்களிலே நான் இப்படி பார்க்கவில்லை. சாதாரணமாக ஆகம முறைப்படி அமையாத கோயில்கள் பலவற்றிலே இப்படி நான் பல இடங்களிலும் இல்லை, ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். எனக்கு அது கேள்வியாக இருந்திருக்கிறது, அது சரியான முறையா என்பதே என்னுடைய கேள்வி. அது குளித்த போனாச்சு, குளிச்சுட்டு போகலாம் தம்பி என்று சொல்கிறது வந்து,
0: அதாவது வழிபாட்டு முறைகளிலே பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது. ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே அந்த வழிபாட்டில் அந்த அதை நடத்துபவர்கள், மற்றது அதிலே பங்கு பெற்றுபவர்கள், அதற்கு செல்பவர்கள், மற்ற மாமிசம் இல்லாமல் நித்தியமாக சைவ போஷணம் செய்வர்கள் தான் உத்தமம். அது அதிகாரிகள் என்று சொன்னால் கோயிலை நடத்துவதற்கு, ஒரு சபையிலே அங்கத்தவராக இருப்பதற்கு அல்லது அதை நடத்துவதற்கு, பூஜை செய்வதற்கு, ஒரு பதவியை வகிப்பதற்கு என்று சொன்னால் அவர்கள் வந்து நிச்சயமாக மது இந்த மற்ற மாமிசம் மதுபானம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது உண்டு, அது நிச்சயம். ஆகம கோயில்களுக்கு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? திருப்பி அடிக்கும். சிவ புண்ணியம் எவ்வளவு புண்ணியமோ அது மாதிரி சிவ அபராதம் அவ்வளவு பாவம். அதுதான் சில பேருக்கு பயம். கோயில்களில் திருப்பி அடிக்கும், வீட்டில் ஹார்ட் அட்டாக் வரும், கேஸ் வரும், பிள்ளைகள் வந்து ட்ரக்ஸ் போவார்கள், தறிகட்டு போவார்கள், மறியலில் போயிருக்க வேண்டி வரும், கொடுநோய் வரும், குடும்பத்தில் பிரிவு வரும். இது பார்க்குறோம் பல ஆலயங்களில், சபைகளில் நடத்துபவர்கள் வீட்டில் டிவோர்ஸ், டெத், சடன் அன்எக்ஸ்பிளைன் டெத், ஆக்சிடென்ட்ஸ். நான் அறிய வெளிநாட்டில் கோயிலை ஸ்தாபித்து நடத்தி கொண்டவருடைய வீட்டிலே அடுத்தடுத்து எல்லாருமே விபத்து மரணம் அகால வண்ணத்திலே போனதை கூட நான் பார்த்திருக்கிறேன். அது கடைசியாக இன்றைக்கு ஒருவரிடம் போய் அவர் அதை ஒரு சபையொன்றை நியமித்து அந்த சபையினுடைய அவர் ஓனராக அவர் இருந்தாலும், உரிமையராக இருந்தாலும், சபையினுடாக அதை சரியான விதத்திலே இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார். பிள்ளை, மருமக்கள், பேரப்பிள்ளை என்று பல பேர் விபத்திலே போனதை பார்த்திருக்கின்றேன். அப்ப இதுகளெல்லாம் சிவ அபராதங்கள். அப்படினாலே ஆகம கோயில்களில் இதுகள் இல்லை. இதுகள் இந்த இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். நான் குளித்து போட்டு போனேன் அல்லது கடவுள் சொன்னவரை இப்படி செய்ய சொல்லி என்ற கதையெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய ஊரில் இருக்கின்ற கோயிலில் கூட சபையிலே அங்கத்தவராக ஒருவர் வருவார் என்றால் சில விலை வர அவர் திசதிச்சு எடுக்காவிட்டால் அவரை கதைத்து எடுக்க சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த அந்த பதவிக்கு வருகின்ற தன்மை இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அறியாமல் கூட இதில் செய்து கொண்டிருக்கும் போது கன பிள்ளைகள் வரும். நாங்கள் ஒருவரும் அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாம ஜபம் வேணும், அன்றாட பூஜை வேணும், இல்லாட்டால் அந்த அபதாதம் எங்களை தாக்கி போடும். அப்ப நாங்கள் அறியாமல் இந்த கோயில் விஷயங்களை நாங்கள் பேசும் பொழுதும், எழுதும் பொழுதும், நடைமுறைப்படுத்தும் பொழுதும், மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ரேடியோலாம் வர்றேன் சொல்றேன் சொன்னால், இதற்குரிய தயார்படுத்தல் அல்ல இதற்குரிய பிராயச்சித்தங்கள் அந்த நாம வழிபாடு அதுகள் இல்லாவிட்டால் இந்த தவறுகள் திருப்பி அடிக்கும். அது என்னுடைய குடும்பத்திலே பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள், தறிகட்டு போகும், குடும்பங்களிலே பிரிவினைகள் வரும், மற்றது வியாதிகள் வரும், இது தோல்விகள் வரும், கடன் அவமிருத்து சிறை போன்ற துன்பங்கள் வரும். இது கண்கூடாக பார்ப்பது. அதனால்தான் சொல்றது, இது எல்லாரும் கண்டபடி செய்யப்படாது. அந்தந்த நிலையில இருந்துதான் அதை செய்ய வேண்டும். அதுக்குரிய ஆசார வழிமுறைகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அதை திருப்பி பார்க்கலாம். நாங்கள் அவர்களுக்கு திருப்பி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது உண்டு. ஆனால் இதே மாதிரியாக இந்த சாதாரணமாக வைக்கின்ற கோயில்கள் இருக்கின்றன. ஊரில் எல்லாம் கிணக்கு பைரவர் கோயில்கள் இருக்கின்றது. மூளைக்கு மூளை வைத்து அவர் வழிபடுவார்கள்.
1: ஆகம முறை இல்லாம
0: மாற்றது. பல இடங்களில் முருகன் கோயில் முன்னர் அப்படி இருந்தது. ஆகம விதிப்படி அப்பாற்பட்ட கோயில்கள் அங்கே வந்து அந்தந்த ஆசாரம் தேவையில்லை. அங்கே அந்தந்த இடத்துக்கேற்ற தேச ஆசாரம், அந்த இடத்துக்குரிய ஆசாரம், சமூக ஆசாரம், அந்த குடும்பத்துக்குரிய ஆசாரம், அந்த மக்கள் எப்படி கும்பிடுகின்றார். சில இடத்திலே பலி கொடுத்து தான் கும்பிடுவார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: பொருளச்சுன்னு இருக்கான், சந்தோஷம் இல்லை. சோ மாறிக்கொண்டே இருக்கு. இவனுக்கு என்னாச்சு? கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தா விஷயங்கள்னால மனுஷனுக்கு ஆனந்தம் வருவதில்லை. மறுபடியும் மறுபடியும் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க தவணை கட்டிகிட்டே இருக்கான். முதல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா, அப்புறம் டிவி வாங்கினா, அதுக்காக கரெக்டா அது எப்ப முடியறதோ வாரண்டி பீரியட், 3 வருஷம் வாரண்டின்னு, 36வது மாசம் கெட்டு போச்சு. இதை போட்டா இன்னொன்னு வாங்கினான். இப்படியே போயிட்டு இருக்கு சார், ரிட்டையர் ஆகிற பர்யந்தம் எந்த கடனும் போடல. வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருக்கான். கடைசியில் எங்கிட்ட எதையும் சேர்த்து வைக்கல, நிறைய காசு. எங்கப்பா ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளவோ அவ்வளோ சம்பளம் எனக்கு சேர்ற அன்னைக்கு. இப்போ எனக்கு ரிட்டையர் ஆகிறப்ப எப்படியோ அதை விட 4 மடங்கு சேர்றப்போ என் பையனுக்கு. நன்னா தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுனர், அவளும் சேர்த்து வைக்கல நம்மளும் சேர்த்து வைக்கல, அப்படியே தான் இருந்தது. நிக்கலையே, எவ்வளவு வந்தாலும் செலவாயிட்டே இருக்க. மகாலட்சுமி சஞ்சலம் மீமான அப்படி சஞ்சலையா இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைகளும் அதிகமா போச்சு. ஆனா இந்த ஆசைகள்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து, இந்த ஆசைகள் வேணா சொர்க்கலோகத்துக்கு போனால் அங்கேயாவது சௌக்கியமா இருப்போமான்னார். அங்கேயும் போறார், அங்கேயும் ஒரு தீட்சிதர் போனா அவருக்கு ஒரு சின்ன வீடு, ரெண்டு யாகம் பண்ணின தீட்சிதருக்கு பங்களா. இவருக்கு இந்த வீட்டுல சௌக்கியம் இல்ல, அதை பார்த்து அசூயம். இப்படித்தான் இருக்கு. அங்க இருந்து மறுபடியும் இறங்கி கீழே வரா, வந்ததுமே என்னாச்சுன்னு மறுபடியும் யாகத்தை பண்ணு. இப்படி சுத்தி சுத்தி இவனுக்கு அலுத்து போச்சு. ஒரு நாளைக்கு பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான், பகவானே அக்னேன யசபதாராயே அத்மானு விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். ஹே அக்னே, ஹே ராயே, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே, சுபதா நல்ல வழியாக எங்களை அழிச்சிட்டு போங்க. திரும்பி திரும்பி போய் வந்து போய் வந்து இது ரொம்ப சிரமம். நிர்விண்ணோகம், ரொம்ப வைராக்கியம் வந்துடுது சுவாமி. ஸ்வர்க்கலோகத்துக்கு போறப்ப ஆசையா தான் இருக்க, அங்க இருக்கிறப்ப நன்னா தான் இருந்தது, மறுபடியும் திரும்பி வான்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க பார்க்கலாம், இங்கிருந்து அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கேன் சார், இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்கலாம் தான், போயிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் வரைக்கும் சௌக்கியமா இருந்தது, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், வெளியில சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கலாம், இப்ப இங்கே இருக்கிறப்ப உத்தியோகத்துல போடுங்கன்னு அவன் சொல்ல மாட்டான். அடுத்த ஆள் கடைக்கிற வரைக்கும் இனிதான் சுத்தணும்ட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்த ரகசியம், எங்கேயும் போக முடியல, இவனாலையும் இருக்க முடியல. என்னாச்சு அதுல வைராக்கியம் இருந்து, முதல்ல எது வசத்தின்னு கருதினேனோ இப்பொழுது அதுவே எனக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. சோ வைராக்கியம் வந்து என்னாச்சுன்னு, போயிண்டு போயிட்டு திரும்பி வரக்கூடியதான மார்க்கம் எனக்கு வேண்டாம், திரும்பி வராத வழியில் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணுனர், கொஞ்சம் வேதாந்தத்தை பக்கம் தலைய வைனர். அதான் சந்தசாக்கி சிகான்விதே, சந்தசாக்கி மட்டும் இல்ல சிகான்விதே, வேத சிகைகள், வேதத்தினுடைய அந்தம், சிகான தலை, வேதத்தினுடைய வேத சிரஸ்து வேதாந்தம். இந்த வேதாந்தமானது சாதாரணமான மனுஷாளுக்கு சுவைக்காது. என்ன ஆத்மா ஒண்ணுங்கிறான், நித்தியம்ங்கிறான், நமக்கு ஒண்ணும் புரியல, என்ன சரீரம் தாங்க அது ஆத்மா இல்லைங்கிறான், எனக்கு தெரிஞ்ச சரீரத்தை ஆத்மா இல்லைங்கிறான். இந்த சரீரத்துக்காகத்தான் இத்தனை நாள் கட்டப்பட்டு இருக்கேன், தலையில இருந்து நகம் வரைக்கும் அது சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. தலைக்கு பெயிண்ட்டு நகத்துக்கு பெயிண்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், போய் அதெல்லாம் பொய்ங்கிறான் சைவன், எல்லாமே போய் உலகமே பொய்ங்கிறாரு. என்ன பண்றது பாருங்க, உலகம் பொய்யா இருந்தா எந்த லட்டு சாப்பிடவே என்ன சாப்பிடவே ஒன்றும் கிடையாது, எல்லாம் பொய்ங்கிறார். இப்படி இந்த வேதாந்தங்கள் கேட்டா என்ன ஆச்சுன்னா, சுவைக்கவே இல்லை. அவனுக்கு சுவைக்கணும்னா உலகத்துல வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியத்தை சொல்லி கொடுத்து உலகம் நிஜமானது இல்லப்பா, நிஜமா அது சுகத்தை கொடுக்காது என்று சொல்லக்கூடியதான பாகம் வேதாந்த பாகம். பல பிறவிகள்ல இவன் அதனை அனுபவிச்சு நல்லது புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து வந்தா தான் வருமா. சமேதம் வேதானுபச்சனே என பிராமணா விவிதிடந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவைகள்ல வேதாத்தியனத்தை பண்ணி, யஜ்ஞம் பண்ணி, யாகம் பண்ணி, விரதங்கள் பண்ணி, அப்படி எல்லாம் பண்ணினவாளுக்கு தான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு வரும். அவளுடைய மனசை இதை கேட்கணும் எனக்கூடியதான பக்கம் திரும்பும். வாழ்க்கையில சொல்ற, நான் சின்ன வயசுலயே படிச்சுட்டு இருக்கணும், யார் வேண்டான்னா சந்தர்ப்பம் வரலாம். நீங்க வேண்டு கேட்கல, ஒருத்தர் கேட்டார்னு உங்க குருவோட நீங்க எப்படி மீட் பண்ணீங்க முதல் முதல்ல, என்ன தெரியுது லவ் பண்ணினோமா, இந்த கேள்வி அங்கேத்தானே வரும், லவ் பண்ணிரு நீர் பண்ணிதான் அந்த பக்கமா இந்த பக்கமா எங்க இருந்து ஆரம்பிச்சு, உங்க குரு நீங்க எப்படி மீட் பண்ணீங்க, அவர் உங்களை சூஸ் பண்ணாரா, நீங்க அவரை சூஸ் பண்ண, யாரு யார சூஸ் பண்ணி, ஒண்ணுமே தெரியாது, என்னமோ ஆச்சு. பகவத் அனுகிரகம் எப்படி வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் அப்ப வாசிக்கிற ஆரம்பிக்கிறது இது இவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியல, ஏதோ வாசம் ஏதோ ஒண்ணு. ஆனா உள்ளூர் அந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனால் அது எப்படி, தேங்காய் மின்னு சாப்பிடுற போல, தேங்காய் இருக்கு அது வாழைப்பழம் மாதிரியோ திராட்சா பழம் மாதிரி இல்லை, திராட்சை பழம் வாயில போட்டதுமே உள்ள போயிடும், வாழைப்பழத்தை தோலை விட்டு கொஞ்சம் கடிச்சு சொல்லனா சுலபமா போயிடும். தேங்காய் அப்படி இல்லை, அந்த உடச்சு மேல இருக்கிற தோலெல்லாம் பிரிக்கிறதோ ஒரு கிரமம், அதை உடச்சு அந்த ஓடுக்குள்ள இருந்து அந்த வெள்ளையா இருக்கக்கூடியதான பாகத்தை எடுத்து அது சின்ன சின்ன துண்டா போட்டு அதுல வாயில போட்டுனா அப்பவும் இல்ல, அதை கடி கடின்னு கடிக்கணும். ஒரு நன்னா கடிச்சு விடனா அதுக்கப்புறம் அந்த சுவை உள்ள போகும்பொழுது ஆனந்தமா இருக்க. அது மாதிரி தான் உங்க வேதாந்தமும் அவ்வளவு சுலபமாக புரியாது. கொஞ்ச நாள் நம்ம கேட்டுட்டது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஈசாவாசியமும் தான் பிரதாரணிக்கு ஒன்னே தான் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்றா சார். நம்ம ஒரே மாதிரி சொல்றாரு, நீங்களே சொல்லுங்களேன் தான். அது அவருக்கே தெரியல எனக்கு எப்படின்னு. ஆனா கேட்காம இருக்கிறதானே, கேட்காம இருக்க முடியலையே, அது கேட்டா தானே மன சந்தோஷமா இருக்கு. அப்படி இந்த மனசானது அதுல ஈடுபடுறது பார்த்தீங்களா, அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவம் இந்த வேதாந்தம். இது எங்க இருக்கு? இந்த வேதங்கள் எனக்கூடியதான பல கிளைகள் இருக்க, இந்த கிளைகள் உச்சியில இருக்கிற கிளைகளா இருக்க. சந்தசாகினி சிகன்விதே, அதற்கு பிறகு இந்த மரம் இருக்க, இது இந்த வேதங்கள் எனக்கூடியதான மரம். இந்த மரத்துல பல பட்சிகளுக்கு த்விஜவரைஹி சம்சே விதேஷஸ்வதே, பல பட்சிகள் இருக்கு. மரம்னு சொன்னா இந்த மரத்தில் நீங்க தான் இருக்கணும், நான் இருக்கப்படாதுன்னு சொல்லல. பல பட்சிகளுக்கு என்ன பட்சிகள்? இந்த வேதங்களை நாடுபவர்கள் பிராமணர்கள் அதிகம். நீங்க உத்தர தானே வேதம் வாசிக்கிறீர்கள், அப்படி போய் பாருங்க எத்தனை பிராமணர்கள் வாசிச்சிருக்கா, எத்தனை பேர் அந்த வேதங்களை புடிச்சுட்டு அதுல இருக்கிற கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. த்விஜவரைஸ்தம் சேவிதே, பல பேர்கள் சேவிச்சுட்டு இருக்கா இந்த மரத்தை. அதோட மட்டுமல்ல, சாஸ்வதே, எப்பொழுதும் இருக்கு சார். இது ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் போனதுன்னு கிடையாது. எத்தனையோ பேர் ராமன் வாசிச்சிருக்கார், கிருஷ்ணன் வாசிச்சிருக்கார், நாமளும் வாசிச்சுட்டு இருக்கோம். அதே வேதம் தான், மாறல. ஞாபகம், இது எல்லாமே மாறுறது. கம்ப்யூட்டர் சைஸ்ல இருந்து முதல்ல ரூம் அளவுக்கு கம்ப்யூட்டர் இருந்ததான். இன்னைக்கு என்னடாச்சு, சின்னதா பாம் டாப்ங்கிறான், கையில வச்சுட்டு இருக்கான் ஒரு சின்ன கம்ப்யூட்டர், இன்னும் சின்னதாயிடும்ங்கிறான். முன்னால விரல வச்ச நோடுறதுக்கு இருந்தது, இப்ப விரலால இல்ல, ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு அதே ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அகோரமா போயிட்டு பார்த்தேன் விவகாரம் மனுஷனுக்கு. அப்படி இவைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கு, ஆனா எங்க வேதங்கள் மாறாது. அதே மந்திரம், அதே ஸ்வரம், அதே எழுத்து, அதே மாதிரிதான் உச்சரிப்பு. பத்து பேர் இல்ல, ஆயிரம் பேர் அந்த வேதத்தை சொன்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஒரு டோன் தான் வரும். என்ன சுவாமி, அது போல தயார் பண்ணி வச்சிருக்க, மாறல, அது மாத்த முடியாது. அப்ப இதர் நமக்கபர்தினே அப்படின்னு இருக்கான். நமக்கபர்தினேன்னு பகாரத்துக்கு கீழ் அனுதாத்தம், அந்த பர்தினேன்னு அது சம்ஸ்கிருதத்துல கெட்ட வார்த்தையா இருக்க. அதனால என்ன, அவர் பால்ல அபிஷேகம் பண்ணிருக்கார் பரமேஸ்வரனுக்கு. இந்த இடத்துல பர்தினேன்னு நன்னா இல்லையேங்கிறத கபர்தினேன்னு மேலோட சொன்னாராம். சொல்லி பார்த்தா பால் விழலியம், என்னடா சின்ன அப்படியே நிக்கிறது, அவரால் கீழே கொட்ட முடியல. அப்புறம் பார்த்தார், ஓஹோ இது வேதனை, நம க பர்தினே அப்படின்னு பக்காரத்தை கீழே போட்டார். தானா தாராபாத்திரத்து கீழே விழ, அந்த அந்த அளவுக்கு ஒரு அந்த சப்தத்துக்கு ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். ஒரு எழுத்த அதனுடைய ஸ்வரத்தை மாத்தினா அர்த்தம் போயிடும் வேதத்துல. அதுக்கு ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பகுவ்ரீஹியா இருந்தா இப்படி, தத்புருஷமா இருந்தா இப்படி, அந்த ஸ்வரத்தினால வச்சு அர்த்தம் மாறும். ஆகையால் வேதத்துக்கு ஸ்வரமானது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்வரம் எத்தனை நாளா இருக்கு சார்? பல கோடி வருஷங்களா இருக்கு. இந்த ஸ்வரங்களோடு சேர்ந்த இந்த வேதத்தை அப்படியே தனக்குள்ள இழுத்து வச்சுட்டார் பிரம்மதேவர். இது பரமாத்மா ஓங்காரமா சேர்த்துண்டு தனக்குள்ள வச்சுருக்கார். அடுத்த பிறவி வரும்பொழுது பிரளயம் வந்ததுமே, அடுத்த சுருட்டி ஆனதுமே இரண்ய கர்ப்பருக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை, பூர்வம் முன்னால பிரம்மாணம் அந்த பிரம்மதேவருக்கு அதை எடுத்து சொன்னார். பிறகு அவருக்கு சொன்னதுமே அவருக்கு உலகத்தை சுருட்டி பண்ணுன்னு சொல்லிவிட்டார். சுருட்டி பண்றேன்னு அவரும் ஒத்துண்டார். எப்படி பண்றதுன்னு நான் தான் சொல்லி கொடுத்துறேன், சொல்லி கொடுக்குறேன், சொல்லி கொடுங்கன்னார். ஓம்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். இவர் ஓம் ஓம்ங்கிறாரு, என்னடா அது எப்படி பண்ற ஓம்னா ஒண்ணுமே வரலையே, ஓம்ங்கிறாரு எப்படின்னார். ரொம்ப நாள் யோஜனை பண்ணி பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், தான் எங்கே இருக்கேனோ அந்த தாமரைக்குள்ளேயே உள்ள போனார். உள்ள போய் அந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுடைய இதயத்தை வரைக்கும் போயிட்டார். போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னார். நீ போ தெரியும்ட்டார். அவர் வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். தாப்பா அப்படின்னு ரெண்டு பதம் கேட்டது அவருக்கு. ஓஹோ தாப்பா தாப்பான்னு கேட்டதுமே தபசு தான் பண்ணணும், தப்போ பிரம்மே திவ்ய ஜானாத் அப்படின்னு தப்போ பிரம்மா அந்த தபஸ பண்ண தொடங்கினார். அந்த தபஸ பண்ணும் பொழுது அவருக்கு வேத மந்திரங்கள் அகப்பட்டன. காதால் கேட்கப்பட்டன. அந்த வேத மந்திரங்களை வச்சு அங்க இருக்க கூடிய பூவித திவ்யாகரது பூமி மசுரு ஜதா வேதத்துல பூஹுன்னு வந்தது. ஓஹோ அடுத்ததா அப்படின்னு தியானம் பண்ணினார். போன கல்பத்துல பூஹுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பூமி. அதே மாதிரி சிருஷ்டி பண்ணும். ஒவ்வொரு பதத்தையும் வச்சுட்டு வேதத்துல இருக்கக்கூடியதான பதத்தினால உலகத்தை சிருஷ்டி பண்ணினார் பிரம்மதேவர். இந்த வேதங்கள் எப்படி கிடைச்சது? தபஸ்னால கிடைச்சது. யாரால கிடைச்சது? பரமாத்மாவால கிடைச்சது. அந்த பரமேஸ்வரன் இப்படி உலகத்துல வேதங்களை கொண்டு வந்து விட்டார். அந்த வேதங்கள் மறுபடியும் என்னாச்சு? உள்ளூர போயிடுச்சு. ஓங்கார ரூபமாக அவரிடத்திலேயே போச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீள்? கல்யாண போட்டோ எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு ஆல்பத்துல வச்சு வச்சுட்டு இருக்கள். அந்த ஆல்பத்தை மறைச்சு அந்த மடிச்சு உள்ள வச்சு விட்டு உங்க பேத்தி பிறந்திருக்க அப்ப கொண்டு வந்து காட்டுறேன். மறுபடியும் இதை பார்த்தியா? உங்க தாத்தா இங்க இருக்க, நீங்க தானே இருக்க, இங்க இருக்க பாரு காமிக்கிறேன். அது ஆனபுரம் மறுபடியும் என்ன மடிச்சு உள்ள வச்சு விட்டு. அதே மாதிரிதான் பிரம்மதேவரும் வேதங்களை ஓங்காரமாக மடிச்சு உள்ள வச்சுட்டு இருக்கார். மறுபடியும் வேண்டிய சமயத்துல எடுத்து வெளியில வைக்கிறார். சோ அவ்யக்தாத்யக்த எஸ் சர்வே பிரபவந்தி அஹராகமே ராத்திரி ஆகமே புன பார்த்த தத்ரைவ அவ்யக்த சம்யக்கே அப்படின்னு வேதங்களோ உலகங்களோ அவ்யக்தத்துல இருந்து வியக்தமாச்சு. மறுபடியும் வியக்தமானது அவ்யக்தமாகிறது. இதான் தத்துவம். ஆகையால் வேதங்கள் இப்ப என்னாச்சு சார்? எப்ப பிறந்தது, எப்ப இருந்தது, எப்ப அழிய போறது? எப்பவும் உண்டு. சில சமயத்துல மறைஞ்சு இருக்கும், சில சமயத்துல விஸ்திருத்தமா இருக்கும். எப்படின்னு அந்த ஸ்திரீகள் கல்யாணத்துக்காக கூரை போட வாங்குற பாருங்க, அது மாதிரி வரலட்சுமி விரத தண்ணிக்கு தான் வெளியில வரும். மீதி நாளைக்கு மடிச்சு அடுத்த நாள் அதை மடிச்சு இஸ்திரி பண்ணி உள்ள போயிடும். எங்க கூரை போட 60 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அதே குறைபாடு தான் இருக்கு சார். அதே அரக்க கலர், அதே மாதிரி அது தோக்கவே இல்லை 60 வருஷமா. அதே மாதிரி இந்த வேதங்கள்லாம் சாஸ்வதமாக இருக்கு. அதனால சாஸ்வதே சந்தி கன்விதை த்விஜவரை சம்சேவிதே சாஸ்வதே த்விஜவரை சம்சேவிதே. முன்னால பட்சிகள்னு சொன்னேன், முதல்ல மரம்னு சொல்லும் பொழுது பட்சிகள்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வேத மரத்துக்குள்ள சேவிக்க கூடுகிறான பட்சிகள் யாரு? ஹம்சாள், பரமஹம்சாள், பிராமணாள், அந்தனர்கள். அந்த வேதத்துல ஒரு பரம தாத்பரியம் இருந்து கொண்டு அதை சேவிக்கிறவாது ஜவரைசம் சேவிதே சாஸ்வதே. அதற்கு பிறகு இந்த மரமானது எப்படி சௌக்கியாபாதினி, இந்த வேதமானது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கல, மற்ற பதார்த்தங்கள் சௌக்கியத்தை கொடுக்கலை. எல்லாருக்கும் தெரியும், ஏன் எதை வாங்கிட்டாலும் மனுஷனுக்கு கவலை இருந்துட்டே இருக்குது. உத்தியோகம் வரலேன்னு முதல்ல கவலை, உத்தியோகம் வந்த பிறகு உத்தியோகம் வந்துருது. ஆனா நான் எந்த இடத்துல கேட்டேனோ அந்த இடத்துல கொடுக்கல. சரி, அதையும் கொடுத்தாச்சுன்னா இந்த வேலை எனக்கு கொடுக்கல, அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலையேன்னு அது ஒரு கவலை. கன்ஃபார்ம் பண்ணின பிறகு என்னாச்சுன்னா ப்ரொமோஷன் வரலையேன்னு. எனக்கு முன்னால அவனுக்கு கொடுத்துட்டா சார் வேற கன்சிடரேஷன், அவனுக்கு கொடுத்துட்டான் எனக்கு கொடுக்கலையே சூப்பர் சீட் பண்ணானே வியவார். இப்படி என்னைக்காவது நிஜமாக உங்களுக்கு வந்தத்தோட சௌக்கியமா இருந்துடா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இன்னொன்னு வரலையேங்கிற கவலையே ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட்டும் ஆனப்புறம் என்ன விவகாரம் ஆச்சுன்னு சண்டையோட ரிட்டையர் பண்ணிட்டான். அன்னைக்கு ரிட்டையர் அன்னைக்கு கூட சந்தோஷம் இல்லை. அப்படின்னு ரிட்டையரா இருக்க விவகாரங்கள் முழுக்க கடைசியில் அதையே வச்சுட்டு இருக்கான். ஏதோ இந்த ஜென்மால நமக்கு ஜீவனத்தை கொடுத்ததே, இந்த ஜென்மால பகவான் நமக்கு இதை கொடுத்தாரேன்னு ஒரு ஆனந்தமா இருக்க வேண்டாமா? இல்லையே மனுஷன். நிறைய பேர் பாருங்க, ஏதோ ஒரு கவலை. ஏதாவது உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கா? இல்ல. லோகத்தில் இருக்கக்கூடியதான பணமோ புகழோ பதவியோ நிஜமான சுகத்தை, சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கல. ஆனா இந்த வேதங்கள் இருக்கு பத்தேடா, இந்த வேத விருட்சம் நிஜமான சுகத்தை கொடுக்குறது. யார் யாருக்கு எப்பப்ப எது வேணுமோ அப்பப்ப அந்தந்த பிரயோகங்கள்னால கிடைக்கிறது. சௌக்கியாபாதினி கேதபேதினி, மனுஷியாளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு வழி இதுதான். என்ன துன்பம் எங்க இருக்குன்னு தெரியல, இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா. ஆத்மா மனசோட சேருகிறது, மனசு புலனோட சேருகிறது, புலன் விஷயத்தோட சேருகிறது, நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது. இதானே வழி? உங்க ஆத்மா மனசோட சேர்ந்தது, மனசு கண்ணோட சேர்ந்தது, கண்ணு லட்டுவை பார்த்தது, ஓ நன்னா இருக்கு சிரிச்சல். திருப்பதி லட்டு சாப்பிட்டா புண்ணியமும் வரும் நாக்குக்கும் திதிப்பு, அதனால அதை கொடுத்தான் வாயில போட்டுனா. அப்புறம் ஒரு கமெண்ட், 10 வருஷத்துக்கு இருந்த போல லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போச்சு சார், அந்த குவாலிட்டி ஜாஸ்தியாச்சா, இது வேற வச்சுட்டு இருக்கேன், லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போயிடுதான். ஏன்டான் அவ கான்ட்ராக்டுக்கு விட்டாளாம், ஒரு யாரு சரியான ஆளுக்கு கொடுக்கலையா. ஆனா இந்த லட்டுக்கு நிக்கிறதுக்கே 2 மணி நேரம் நின்று வந்திருக்காரு இவர். இப்படி என்ன மனசு வந்து நிஜமா சுகம் இருக்கோ, எங்க இருக்கு சுகம்? அந்த லட்டுல சுகம் இருந்தா எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும், ஒருத்தருக்கு சுகம் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறது. கண்ணுல சுகம் இருக்குமேனா இல்ல, எதை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வரணும், வரலையே, சிலது பார்த்தா சந்தோஷம் சிலது பார்த்தா துன்பம். ரோட்ல போகும்பொழுதே எதற்க ஒருத்தர் வந்தாரேனால் அவரை பார்த்து சிரிச்சு ஒரு மணி நேரம் தன்னுடைய கௌரவம் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி, நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், பகவான நேரா பார்த்தேன், ஹலோ பிரம்மன் கை கை கொடுத்தேன் சொல்றவாள்லாம் இருக்கா. அவர் பிரம்மமா இல்ல பிரம்மம்னு பேர் வச்சுட்டு ராம பிரம்மமா தெரியல எனக்கு, ஆனா அதை பேசிட்டு இருக்கிற நம்ம வியக்திகளும் இருந்துட்டு இருக்கா. அதே தான் இன்னொரு நாளைக்கு வர்றார், நம்மளை பார்க்காத மாதிரி தலை அந்த பக்கம் திரும்பிட்டு போறார். என்ன சுவாமி இன்னைக்கு பிடிக்கல அவருக்கு, இன்னொரு நாளைக்கு உங்களை இது வரைக்கும் ஜன்மாவில் பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போறார் சார், பார்க்காத மாதிரியே போறார். அவர் முகத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அது எப்படிதான் உண்டாகிறதோ தெரியறதோ தெரியல, விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, லோகத்துல சுகமானது கண்ணால ஏற்படல, மனசுனால ஏற்படல. மனசு சுகமா இருந்தால் மனசு இருக்கக்கூடிய நான் எல்லா நிலையிலையும் உங்களுக்கு சுகமே வரணும். காலம்பிலிருந்து ராத்திரி பரியந்தம் உங்களுக்கு சுகம் இருக்கணும், தூங்குற பரியந்தம் இல்லையே. அப்ப சுகமானது விஷயத்துல இல்ல, புலன்ல இல்ல, மனசுல இல்ல, ஆனா எங்க இருக்குன்னு உங்களை மறந்து தூங்குற எழுப்பாத்தா தூங்கி எழுந்து அபாடா நிம்மதிய தூங்கிட்டு சார் எதையும் தெரிஞ்சுக்காமன்னு. சோ விஷயமானது சுகம் எங்க ஏற்பட்டிருக்க, வெளி விஷயங்கள்ல அறியாத்தனால சுகம் வந்திருக்கு. நமக்கு அந்த சுகம் போறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அறிந்தோம். ஆனா அந்த துன்பத்தை போக்கக்கூடியது, உங்க மனசை சாஸ்வதமான நிம்மதி ஆக்கக்கூடியது இந்த வேத ஞானம்தான், உபனிஷத் ஞானம்தான். இது அப்படியே கேட்டுட்டே இருந்தோம்னா அப்பவே சுகம் ஏற்படுறது, அந்த மனசுக்கு நிஜமான அந்த சாந்தி ஏற்படுறது இதனால தான். திருப்பியும் அதே உபநிஷத் தான் சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை தரம் கேன உபநிஷத் கேட்டிருக்கோம், எத்தனை தரம் ஈசாவத்தையும் கேட்டிருக்கோம், சொல்லி சொல்லி நுற்றோ எடுத்து சார்னார் ஒருத்தர். நீங்க மந்திரம் சொல்றதுக்கு மேலே நான் கூட சொல்றேன், மந்திரம் தான் சொல்றேன், ஆனா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் உள்ள வாங்கிட்டீங்களா? இப்ப மனசு ஸ்பாஞ்சு மாதிரி எடுத்து, முதல்ல கல்லு மாதிரி இருந்தது, அந்த கல்லறை என்னன்றது ஒன்றும் போகல, இப்ப ஸ்பாஞ்சு மாதிரி எடுத்து சொல்ல சொல்ல உள்ள இழுத்துக்கிறத ரைட். ஆனா என்னாச்சு, அடுத்த நாள் வெயில்ல வச்சப்பல காஞ்சி போச்சு, மறுபடியும் வேற அந்த வந்து கேட்கலாம். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைன்னு இல்ல, முன்னால சொன்னா ஏறலையே என்னமோ சொல்றாருன்னு இருந்து இப்ப சொன்னா ரைட்டு புரியுறது நன்னா இருக்க. இத முன்னாலேயே சொல்லியிருக்காரு, இந்த எக்ஸாம்பிள் சொல் எல்லாம் கரெக்டா சொல்றேன், ஆனா திருப்பி சொல்லணும்னு ஆரம்பிச்சா மறந்து போறது இது அடுத்த ஸ்டேஜ். இது மறக்காம நீங்களே அதுங்க மனசுல மனநம் பண்ண நிலை வந்ததுன்னா அது அடுத்த நிலை. ஆகையால் மனுஷியனுக்கு துன்பத்தை போக்கக்கூடியது இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த சாகை, இந்த மரம் ஒண்ணுதான். சப்யாபாதினி கேத பேதினி, அதோட மட்டுமல்ல சுதாசாரை பலே தீபிதே. அந்த பழங்கள் இருக்க பார்த்தீங்களா, அமிர்தமாக இருக்கக்கூடியதான பழங்கள், எல்லா பழமும் சௌக்கியமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு சில பழம் பிடிக்கும், சில பேரும் பிடிக்காதது, எல்லா பழமும் நல்லாத்தான் இருக்கு. மாதுளம் முத்து, கொய்யா பழம், ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணி பாருங்க. நமக்கு ஆப்பிள் எல்லாத்தை விட பூர் மேன்ஸ் ஆப்பிள் வாழைப்பழம், அதுல என்ன ஒரு ஆனந்தம், எல்லாத்துலயும் ஒரு சத்தியமும் ஒரு ஆனந்தம் ஒரு திதிப்பு இருக்கும் இல்லையோ, அமிர்தம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு வேண்டியதான எல்லா சத்தும் அந்த பழத்துல இருக்க. கடைசியில டாக்டர் என்ன, பழத்தை சாப்பிடுங்க, ராத்திரி இட்லி தோசை சாப்பிடாத, பழத்தை சாப்பிடுன்னா சரிமே. இப்ப நிறைய மதராசில பழங்கள் சாப்பிடுறா, முன்னால இத்தனை பழக்கடையே கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்க கிடையாது. இப்ப என்னடா இந்த பழமுதிர்னு அங்கெங்கே வச்சுட்டான், ஜனங்கள் நிறைய வாங்குறா, சாப்பிடுறாளா இல்லையா தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா முன்னாலாம் சாத்துக்குடின்னு ஒரு பழம் வரும், உடம்பு சரியா இல்ல இந்த கொண்டு போய் கொடுப்பா, இருக்கிற பழத்துக்குள்ளேயே சரியான பகவான் சிருஷ்டி பண்ணது, அதை உரிச்சு ஒவ்வொன்னா உரிச்சு அதுல எதை எடுத்து அதெல்லாம் கொட்டையை எடுத்து அதை கொடுத்தா பாருங்கோ, இது அதை சாப்பிட்டதுனால எவ்வளவு சக்தி வருமோ இந்த ப்ராசஸ்லயே போயிடும் போல இருக்கு. அப்படின்னு ஒரு பழம் இருந்தது, அது இன்னைக்கும் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன சொல்ல வந்தேன், ஆனா அதுலயும் ஒரு ரசம் இருக்கா இல்லையா? இவ்வளவு அழகு பகவத் திருஷ்டியில பாருங்க. இன்னைக்கு என்னென்னமோ பழம் வச்சுட்டு இருக்கான், உனக்கு பேரு தெரியாத பழம் எல்லாம் வச்சு, என்ன ஃபாரின் ஃப்ரூட்டுங்கிறான், விலையோ ஆகாசமா இருக்கு, ஆனா சாப்பிடுறோமா இல்லையா? ஆனா எல்லா பழத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு சார், உடம்புக்கு கெடுதலை பண்ணாது, உடம்புக்கு நல்லதையே படக்கூடியது. அதே மாதிரி இந்த வேதாந்தம் சுதாசாரி பலைஹி தீபிதே சேத பட்சி சிகாமணே, இவ்வளவு அழகான ஒரு மரம், எது வேதங்களை கிளைகளாக கொண்ட மரம், வேதாந்தத்தை மேல் உச்சி கிளையாக இருக்கக்கூடியதான ஒரு மரம், அந்தனர்களாலையும் சன்னியாசிகளினாலையும் சேவிக்கப்பட்டதான ஒரு மரம், சாஸ்வதமாக அழியாத இருக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுக்கும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கக்கூடியதான ஒரு மரம், அழகான சுவையான ரசமான மனிதருக்கு சந்தோஷத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு பழத்தை கூடியனதான பழங்களை கண்டதான மரம். இந்த மரத்துல ஏ மனசுங்கிற ஒரு பட்சியே தப்பட்சி சிகாமணே என்ன பண்ணும், தியஜ விருதா சம்சார சஞ்சார மன்யிரலம், இதை விட்டு விட்டு இந்த மரத்தை விட்டு விட்டு வேற இன்னொரு மரத்துக்கு ஏன் பறக்கிறேன், இந்த மரத்துல தான் சிவன் இருக்க. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் ருத்ரம் பரிஷஸ்வஜாதே, முண்டகோபனிஷத்து சொல்றது. ரெண்டு பட்சிகள் இருக்குங்க, ஒரு பட்சி அசையாம உட்கார்ந்துருக்கு, அந்த பட்சிக்கு சிவன்னு பேர், அது இருக்கக்கூடியதான் அந்த கூட்டிலேயே இருக்க. இன்னொரு பட்சி இருக்கு பார்த்தல, இது இங்கேயும் அங்கேயும் மேல் கலைக்கும் கீழ் கலைக்கும் போறது, அங்கெங்க இருக்கக்கூடியதான பழங்களை கொத்தி கொத்தி பார்க்கறது, சில பழங்களை கொத்தறது அதுக்கு மூக்கு வலிக்கிறது, சில பழங்களை கொத்தறது அதுக்கு ரொம்ப திதிப்பா இருக்கு. ஆனா இதுக்கோ ஒரு பிரமம், ஏன்னா அதுவும் திதிக்குமோ அப்படின்னு கொத்தி பார்க்கறது, அது எத்தனை தரம் கொத்தி பார்த்தாலும் புத்தி வர மாட்டேங்குது, மறுபடியும் கொத்திண்டே இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கே தவிர பழத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க என்னைக்கும் அங்க இருக்கிற இன்னொரு பட்சியை பார்க்கல. யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனிம், யதா எப்பொழுது பஸ்யதே ருக்ம வர்ணம் அங்கேயே ஒளித்து கொண்டிருக்கக்கூடியதான இன்னொரு பட்சியை பார்க்குமேயானால் ததா வித்வான் நாமரூபாத்விமுக்தா பரஸ்பரம் புருஷமுபைதி திவ்யம், அப்படி திவ்யமான அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். ஆனால் பார்க்க மாட்டேங்குது இந்த பட்சி என்ன பண்ணிட்டு, அது உபனிஷத்தில் இருக்கிற பட்சி, ஒரே மரம் அதுல ரெண்டு பட்சி இருக்கு. இந்த இப்ப சொன்ன இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி என்ன பண்ணிட்டு, இந்த மரத்தையே விட்டு இன்னொரு மரத்துக்கு போறதா, டிவிங்கிற மரம் சினிமாங்கிற ஒரு மரம் அங்க என்ன ஓடுறது, இது இந்த வேத மரத்தையே விட்டு விடுத்தா அது. அதனால அந்நேகி மன்னே சஞ்சாரம் அந்நேரலம், மற்ற மரங்களுக்கு சஞ்சாரம் பண்ணாதீங்க, நீங்க விட்டு எந்த அளவுக்கு ஓடி போயிருக்கன்னா இந்த வேதங்களையே விட்டோம், வேற எதையோ வாசிச்சுட்டு இருக்கோம், இந்த இதுக்கு சம்பந்தமான பதார்த்தங்களை எல்லாம் விட்டுபிட்டு எங்கேயோ மற்ற மரங்களுக்கு போறீல, வேண்டாம். டே தப்பட்சிகாமணே தேஜ விருதா சம்சாரமன்யிரலம் நித்யம் சங்கர பாத பத்ம யுகளி நீடே, இந்த மரத்துல தான் ஒரு அழகான ஒரு நீடம் இருக்கப்ப, இந்த வேத மரத்துக்குள்ளத்தான் அழகான ஒரு கூண்டு இருக்க, அந்த கூட்டுக்கு என்ன பேர் தெரியுமா, சங்கர பாத பத்ம யுகலினிடே, பரமேஸ்வரனுடைய பாத பத்ம யுகலம் எனக்கூடியதான ஒரு ஒரு கூடு அங்க இருக்கு. அவருடைய ரெண்டு திருவடிகள் இருக்கு பார்த்தீங்களா, ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம தர்க்கம் திரைபுரம்மா அப்படின்னு அழகான ரெண்டு ரெண்டு பாதங்கள் இருக்கு, சங்கர பாதங்கள். அந்த சங்கர பாதங்களுக்குள்ள அந்த மரத்தை அதுக்குள்ள பாருங்க, நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விஹாரங்குரு, இங்கேயும் இங்கேயும் ஆனந்தமா சுத்துங்க, வேற அங்கே இங்கே மரத்துக்கு போகணும், அந்நிரலம் மற்ற கூடுகளுக்கு போகாதீங்க, மற்ற மரத்துக்கு போகாதீங்க. ஏன் சேத பற்று காமனே, மனசு எனக்குடையதான உயர்ந்ததான பற்றியே பற்றிச்சுக்காமணியே இருக்கல. தியஜ விருதா சஞ்சார மன்யைரலம், மற்ற மரங்களுக்கு போகாதீங்க. என்ன அது விருதா சஞ்சாரம், இதுல காலட்சேபம், அது விருதா காலட்சேபம். இங்கேயே உபனிஷத்துகள்லயே காலட்சேபம் பண்ணுங்க. உங்களுடைய காலம் முழுக்க காலம் இருந்த ராத்திரி வரைக்கும் இங்கேயே உங்க மனசு சுத்தட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சங்கர பாத பத்மத்தை பார்ப்பேள், நிச்சயமா பார்ப்பேள். ஏன்னா இங்கேத்தானே இருக்க, எங்க இருக்கோ அந்த இடத்துல தேடி நிலையானால் இப்ப கிடைக்கலன்னா அரை மணி நேரம் அனுப்புற கிடைக்கும். ஏன்னா அங்கேத்தானே இருக்க. ஒவ்வொன்னா பிரிச்சுண்டு இருக்க, ஒவ்வொரு உபநிஷத்தா படிச்சுட்டு இருந்தா, கேட்டதையே கேட்டுண்டே இருந்தா. ஆனா என்ன ஆகுனர், நிச்சயமா கிடைப்பார். சங்கர பாத பத்ம யுகலி நீடே, இங்கன்னா இந்த மரத்தில்னா இருக்க, ஆகையால் நிச்சயமா அவங்களை கிடைக்கும். ஆனா இதை விட்டு வேற எங்கேயாவது போறேன், அவருதா சஞ்சார மன்யிரலம், அங்கே சஞ்சாரம் பண்ணினா விருதா சஞ்சாரம். விருதான்னா என்ன, வெறும் சிரமந்தான் மிச்சம். ஜீவனம் போயிட்டு இருக்க, நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டே இருக்கு. யதா மாசா அஹர்ஜரம், ஒவ்வொரு நாளும் பழைய நாள்ல இந்த டெய்லி கிழிக்கிற கேலண்டர் ஒன்று கொடுத்துட்டு இருந்தேன். இப்பதான் எல்லாம் போயிடுத்த, எல்லாம் கம்ப்யூட்டர்ல பாத்துக்கணும், இல்லைன்னா அந்த கையில ஒன்று வச்சுக்கணும், செல்போன்ல கேலண்டர்னு தட்டுறான், கேலண்டர் வரும் செட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் இதுல இருக்க, பழைய நாள்ல அது வச்சிருப்பான், ராத்திரி கிழிக்கிற காலத்திலேயே வச்சிருப்பான். நாளைக்கு என்ன, ஒரு தரம் படிப்பான் விசேஷமாக, ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நட்சத்திரம் இந்த யோகம் துர்முகூர்த்தம் இப்படின்னு ஒரு தரம் படிச்சு விட்டு படுத்துப்பேன். ராத்திரி படுத்துக்கிறப்ப கிழிச்சிட்டு படுத்துக்கிற உழை, இதை சொல்றது வேதம். யதா மாசா ஹர்ஜரம், தினந்தோறும் கிழிக்க கிழிக்க மாசங்கள் போயிடுத்து, வருஷமும் போயிடுது. 2013 வந்தது, நேற்று வந்தா போல எல்லாரும் அந்த ஹாப்பி நியூ இயர் சொன்னா, என்ன ஆயிடுச்சுன்னு, 8 மாசம் ஆயிடுச்சு, 2/3 ஆயிடுத்து விவகாரம் முழுக்க. இன்னும் 2013 வழக்கம் வரல, செக்கல போடுறப்ப 12 போட்டுதான் வழக்கம் இருக்குன்னு இருக்கும். அவ்வளவு வேகமா போறது சார் விவகாரம். ஆனா வாழ்க்கையும் இப்படி போகப்படாது பாருங்க, ஒரு இடத்துல நிக்கணும். இந்த வேதங்கள்ல உங்க மனசு நிக்கணும், அனாவசியமாக மற்ற லௌகிகமான விவகாரங்களுக்கு போகாதையும், போனா வெறும் துன்பம் தான் மிச்சும். சேதப்பட்டுமணே தியஜவிருதா சம்சார மன்யைரலம், நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி, நித்யம்னா ஆல்வேஸ் எப்பொழுதும்னு ஒரு அர்த்தம். அந்த சங்கர பாத பத்மம் ஒண்ணுதான் நித்யம், மீதி எல்லாம் உலகம் அநித்யம். அப்படி என்பன் நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விஹாரம் குரு, இங்கேயும் அங்கேயும் சுத்தின் இருக்கல. விஹாரம்னா என்ன அர்த்தம், பிரயோஜனம் இல்லாம சுத்துறது. உலாவிண்டு இருக்கான் பாருங்க, எப்படி அப்படி காலார நடக்கிற, என் கால் ஆறாதோ நடந்துதான் ஆறுமோ கேட்டார். என்ன சார் எங்கே போறேன், அப்படி காலார நடந்து போயிட்டு வரேன், ஆத்துல ஃபேன் கீழே கால் நெட்டி வச்சுட்டா ஆறாதோ, என்னமோ அவர் என்னமோ சொல்றார் சாரி அப்படின்னு யோஜனை பண்ணே ஆத்துக்கு வந்துவிட்டேன். புரியல, சில பேர் பேசுற வார்த்தைக்கே அர்த்தமே புரிய மாட்டேங்கிறது, இது உபநிஷதர்த்தம் மாதிரி இருக்கவா பேசுறது. நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விஹாரம் குரு அப்படின்னு நாமெல்லாம் இந்த வாழ்க்கையை எப்படி நடந்துக்கணும், உபனிஷத்து வழியாக எப்படி இருக்கணும். அழகாக ஒரு ஸ்லோகத்துல சொன்னார், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இது மேல ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான், ஒரு நாள் போராது. இதுல சிவானந்த லஹரியில எத்தனையோ, அதே போலயே சௌந்தர லஹரியில நிறைய தாந்திரிக ரகசியங்கள் உண்டு, இதுல பக்தி ரகசியம் உண்டு. ஒரு வாழ்க்கையை அவன் எப்படி நடத்தக்கணுங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அழகாக சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பட்சியாக இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். ஆனால் இந்த மனசை சாதாரண பட்சி இல்லை, இது அன்னப்பட்சி அப்படிங்கிறத நாளைக்கு சொல்ல போறார். இது நான்
4: ஓம் நமசிவாய்.
5: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: ஓம் நமஸ்ஸிவா.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பூர்வீமாம்ச சாஸ்திரத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கேட்டா, பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல இந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கர்மமானது இப்படிப்பட்டது, இந்த சாஸ்திரத்தை இப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்ட்டு விசார பத்தியும் உதாரணங்களும் கொடுத்திருக்கு. ரெண்டு விஷயம் அதுல முக்கியமா நமக்கு வேணும். வேதாந்திகளுக்கு ரெண்டு விஷயம் தேவை, உதாரணம் அதே மாதிரி விசார பத்தி. ஒரு சாஸ்திரத்தை ஒரு வாக்கியத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படிங்கறது அங்கதான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது பிரமாண சாஸ்திரம்னு சொல்லப்படுறதுனால. அதே மாதிரி இன்னொன்னு அதுல உதாரணம் கொடுத்திருக்கு. இந்த உதாரணங்களை வேதாந்தத்துல உபயோகப்படுத்துறாங்க. இன்னைக்கு காலத்துல நாம வந்து வேதாந்த உதாரணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலான இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உதாரணம் கொடுத்துக்கலாம்.

இந்த மாதிரி பண்ணிருக்கே அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு கர்மத்தை காரணமா வச்சு எடுத்துருவாங்க. அப்ப அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வமீமாம்ச சாஸ்திரமானது முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் உத்தரமீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லப்படுற வேதாந்த சாஸ்திரம். மீமாம்சம் அப்படின்னு சொல்லி சொன்ன பூஜித விசாரம், மாங் மானே தாத்து, பூஜித விசாரம் அப்படின்னு அர்த்தம். மரியாதைக்குரிய ஒரு விசாரம், மேன்மையை அடையக்கூடியது. மரியாதைன்னா என்ன மரியாதை? சார் சர்ஜி அப்படிமா, சர்ஜி அந்த மரியாதை இல்லைங்க. இங்க மேன்மை அடையக்கூடிய நிலை, அதுதான் மரியாதை. மேன்மைங்கிறது ரெண்டு வகையா இருக்கு, ஸ்ரேயஸ்ச ப்ரேயஸ்ச அப்படின்னு ரெண்டு வகையா சொல்றான். ஒன்னு உலக ரீதியா கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான், கம்பேரிட்டிவ் கிரேட்னஸ். உலக ரீதியா நாம அடையக்கூடிய இன்னொரு விஷயத்தோட சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது மேன்மை, அவனுக்கு இவன் மேன்மை. ஏன்? அவன் பெரிய போஸ்ட்ல இருக்கான், பெரிய பதவியில இருக்கான். இவனுக்கு அவன் மேன்மையானவன், ஏன்? அவன் பெரிய பணக்காரனா இருக்கான். அப்படி வசதிகள் வாய்ப்புகளை வச்சுட்டு நாம இன்னைக்கு மேன்மையை அடிப்பட பாக்குறோம். இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, உலகத்துலன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல மாத்திரம் எடுத்துட்டு கூடாது, சொர்க்கத்திலயும் போனாலும் இதே பிரச்சனை தான். நீங்க பின்னாடி சீட்ல இருக்கீங்க, இன்னொருத்த முன்னாடி சீட்ல இருக்கான், மேல முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் சிம்மாசனத்துல. அது யாராவது இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், ஏதோ ஒரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நமக்கு முன்னாடி. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு முன்னாடி சீட்ல வேற ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப அந்த வேற ஒருத்தர் அந்த சீட்ல போறதுக்கான காரணம் என்ன? ஏன் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல? எனக்கு சிந்தனை வரும், ஏன்னா நான் இன்னும் பக்கத்துல இருந்து பகவான, இந்த பகவானை மாத்திரமே வழிபடுறவங்களா இருக்கிறவங்க அவங்க நினைக்க கூடியது, நான் ஏன் அந்த சீட்ல போய் உட்கார்ந்து இருக்க கூடாது? அது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் அவங்களுக்கு கொடுமையா இருக்கும். அந்த சீட்ல உட்காரவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் கொடுமையா இருக்கும், ஏன் எனக்கு அந்த சீட்டு கொடுக்காம அவனுக்கு கொடுத்தாரு பகவான் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏற்றத்தாழ்வு கம்பேரிட்டிவ்னு சொல்லி சொன்னாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு இருந்தாலே துக்கம் இருக்கு. அடிப்படை அங்கதான் வருது நமக்கு. இந்த விசாரத்தினுடைய அடிப்படை என்ன? இந்த ஏற்றத்தாழ்வு எங்க இருந்தாலும் அங்க துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு அப்படிங்கிறது. அதனால இப்ப இந்த பூர்வமீமாம்ச சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இந்த அது கர்மகாண்ட சாஸ்திரம், அதே பாகத்துல தான் மத்த பல சாஸ்திரத்தையும், விசிஷ்டா துவைத்தமா இருக்கட்டும், இல்ல துவைத்த சாஸ்திரத்தையும் இருக்கட்டும், இல்ல மத்த மதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அந்த பூர்வமீமாம்ச பாகத்துல கொண்டு போய் தள்ளிடுவோம். ஏன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான், நீ நல்லது செஞ்சா நீ நல்ல பலனை அனுபவிப்ப, நீ கெட்டதை செஞ்சா சாமி ஒன்னா அடிப்பாரு, இதுதான் அங்கேயும். அதனால அதெல்லாம் ஒரு பாகத்துக்கு வந்து சேர்ந்துடுறது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, சூப்பர்லேட்டிவ் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மத்த எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மை, மத்த எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு மேன்மை. இப்ப ரெண்டு வகையா இதுல சொல்லும் போது சொன்ன, என்னது? சாதனா பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தம், அதுக்கு வந்து அங்க சொல்லும் போது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு விசாரம் பண்ணும்போது சொன்ன, என்னது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த ரெண்டு அர்த்தம் வர முடியும். எந்த அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது, ஒரு சீப்பான மேட்டர்ப்பா அதை போய் நீ இவ்வளவு பெருசா, அது விலை மதிப்பே இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாத அதை போய் நீ பேசிட்டு இருக்கிய அப்படின்னு, அப்ப அந்த அர்த்தத்திலயும் வருது. இன்னொன்னு விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொன்னா இது விலையே போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு மேன்மையா சொல்றதா இருக்கு. சமஸ்கிருதத்திலயும் படிப்போம் பின்னாடி, என்னது பண்டிதன்னு சொல்லி சொல்றோம் ஒருத்தர், பண்டா எஸ் அஸ்தி இதி பண்டா பண்டிதக, பண்டா அப்படின்னா ஞானம், ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் பண்டிதர், பண்டிதர்னு சொல்லி சொல்றோம், பிராமணன் சொல்லி சொல்றோம். இதுல எல்லாம் ஒரு மகாங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துட்டீங்க, மகா அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிறப்பு மகா, மகா பண்டிதன், மகா பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாவே அவனை நம்ம கிண்டல் பண்றோம், திட்டுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணியில சொல்ற ஒரு விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான இந்த விசாரத்துல இந்த மாதிரி எந்த இடத்தையும் தொய்வு வராம சரியான அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படக்கூடிய சம்பந்தமே இல்லை, எதனோடும் அந்த சம்பந்தம் அந்த அந்த அந்த மேன்மையானது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எதனோடும் சம்பந்தம் இல்லாததான மேன்மை அது. சம்பந்தம் இருந்தாலே கம்பேரிட்டிவ் வந்துருது அங்க, சம்பந்தம் இருந்தாலே சம்பந்தப்படுத்தி பார்ப்போம் அதுக்கும் இதுக்கும், இதுக்கும் அதுக்கும் அப்படின்ட்டு. இது அந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாததான் இருக்கிறதுனால எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படின்னுட்டு. ஏன்? என்ன தவிர வேற ஒண்ணு இருந்தனா சம்பந்தப்படுத்தி பாக்கிறதுக்கு ஒரு நிலை உண்டாக முடியும். அப்படி என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லாத நிலைக்குத்தான் அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படுற அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மை. அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மையை அடையறதுக்கு என்ன வழி? ஏன்னா அதுக்குத்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, தஸ்மா சாஸ்திரம் ஏவ பிரமாணம் தே காரிய காரிய வஸ்திதோ அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில. அதனால உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். இந்த உலகத்துல காரிய காரிய அகாரிய வஸ்திதோ, காரியமும் அகாரியமும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எது சரியில்லாதது, இந்த மாதிரியான விசாரத்துக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில.
அந்த மாதிரி அந்த சாஸ்திரமானது எனக்கு இந்த மேன்மை அடையறதுக்கு எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரியக்கூடிய

0: எதுனால சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியறதே சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். பரம்பரையா கேள்விப்பட்டாலும் அந்த பரம்பரையா சொன்னவங்களுடைய மூலத்தை போய் பார்த்தோம்னா எனக்கு இந்த சாஸ்திரத்துல எல்லாம் தெரியாது, எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு வயசானவர் இருந்தாரு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி நல்லது, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவருக்கு யார் சொன்னது. எனக்கும் தெரியாதுப்பா, எங்க சித்தப்பா சொன்னாருப்பா எனக்கு அப்படின்மா. சித்தப்பாட்ட போய் கேட்டு பாருங்க. அப்படியே போனீங்கன்னா சாஸ்திரத்துல மூலத்துல வந்து நிற்கும். இந்த விசாரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது அவங்க பரம்பரையில படிச்சிருந்தாலும் சரி, பரம்பரையில படிக்காம இருந்தாலும் சரி, இந்த சாஸ்திரம் இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுக்கு அடிப்படையானது சாஸ்திரம் தான். ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு அடிப்படையான ஞானத்தை கொடுக்கறது சாஸ்திரம்னா அதை அடையறதுக்கான வழியை நம்ம எங்க தேடணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துல மாத்திரம் தான் தேட முடியும். அப்படி இல்லாம நாம வெளியில போட்டு தொலைச்ச ஒரு பொருளை ரூம்குள்ள உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது. இங்கதான் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச சித்தாந்தங்கள் பலது இருக்கு, என்னோட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பலது இருக்கு, அதனால அது மூலியமா நான் தேடிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஏன்னா எனக்கு பிடிச்சது எனக்கு அதுதான் பொருந்துறது, என்னால அதுதான் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனால அதனால நான் அந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா நீங்க ரூம்குள்ள தேடுற மாதிரி, வெளியில தொலைச்ச விஷயத்த ரூம்குள்ள தேடுற மாதிரி, இப்ப எங்க தொலைச்சீங்களோ அங்கதான் தேடணும், அதுதான் முறை. அந்த ஞானத்தை அடைஞ்ச எது இடம் எதுவோ, இந்த மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஞானத்தை அடைஞ்ச இடம் எதுவோ அந்த இடத்துல தான் அதுக்கான வழியும் தெரியணும். அந்த ஞானத்தை அடைஞ்ச இடம் எது, ஆதாரம் எது, சாஸ்திரம். அப்ப அது வழி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி எது, சாஸ்திரம். கேள்வி எங்க இருக்கோ அங்கதான் பதிலும் இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான், கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படின்னு கேள்வியே நோண்டிக்கிட்டு இருப்பான். கேள்வியில என்ன பதில் இருக்கு? கேள்வி பிறந்த இடத்துலதான் பதில் இருக்கு. கேள்வி பிறந்த இடத்துல பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னாவது ஏதாவது சொல்லிப்படுறது. கேள்வியில பதில் இருக்குன்னா கேள்வி என்ன பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், எத்தனை தரம் கேள்வி கேட்டாலும் அதே வாட் இஸ் யுவர் நேம் தான். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, எத்தனை தரம் கேட்டு பார்த்தாலும் ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை. கேள்வியில கேட்டு பாருங்க, எத்தனை தரம் வேணும் கேட்டு பாருங்க, ஹூ ஆமை, நான் யார், நான் யார், நான் யார் கேட்டு பாருங்க. என்ன புதுசா வந்துற போது, நான் முன்னாடி முட்டாளா இருந்தா அதே முட்டாளம் தான் பதில் வரும், இன்னும் வேற எதுவும் வந்தா வரப்போறது இல்லையே. அப்போ நான் யாருன்ற விசாரத்துக்கு கேள்வி மூலம் அப்படின்னு கேள்வியில பதில் இல்ல உங்களுக்கு. கேள்வியில பதில் இல்ல, நான் யாரா இருக்கட்டும் இல்ல வேற எந்த கேள்வியில பதில. கேள்வியோட மூலம் எது, எங்க இருந்து உதிக்குது? உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் ஞானமும் உந்திப்பார, அது பக்தி யோகமும் உந்திப்பார அப்படிங்கிறார். உதித்த இடத்தில், அந்த கேள்வி உதிக்கிற இடம் எங்க, அதுதான் நமக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்தை விசாரம் பண்றதுக்கு தான், மத்த எல்லாத்தையும் விளக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான சாஸ்திரத்துல தெளிவானது கொடுக்கிறது. ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அந்த பிரம்மத்தை, பரம்பிரம்மத்தை பத்தி, பரம்பொருளை பத்தி கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. விஷயம் சொன்ன, பிரமேயம் விஷயம், பிரமாணம் வழி, பிரமாத்தா நான் அறிபவன். இப்படி மூணு விஷயம் இருக்கு, பிரமாத்தா அறிபவர், பிரமாணம் அறிபடு முறை, பிரமேயம் விஷயம். பிரமாத்தாங்கிற இடத்துல லட்சணம் இருந்தது முன்னாடி, அந்த பிரமாணத்தை அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா, அந்த பிரமாணத்தை எது கட்டுப்பட்டதா இருக்கு, லட்சணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு அந்த லட்சணம் மூலியமா பிரமாணத்தை தெரிஞ்சுன்னு, அந்த பிரமாணம் மூலியமா நான் வந்து விஷயத்துல பிரவர்த்தி செய்யறேன். இப்போ வெளி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது சரி. வெளி விஷயங்களை பானை அப்படின்னு சொல்லி சொன்னா, பானை, பானைனா என்ன, பிரமாணம். எது பானையை தெரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரமாணம் கண்ணு, கண்ணுங்கிற இந்திரிய மூலியமா பானையை பார்க்க முடியும், பானையை தெரிஞ்சுக்க முடியும். கைங்கிற இந்திரிய மூலியமா தடையை பார்த்து புரிஞ்சுக்க முடியும். காதால பானைங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியுமா? பானை அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய வரையா எப்படி இருக்கோ அதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, பானையுடைய ஞானம் எனக்கு உண்டாக முடியாது காதுனால. அப்போ அது இந்திரியம் இல்ல. நாக்குனால சுவச்சு பானையை நான் தெரிஞ்சுக்க முடியாது. நாக்குனால தடவி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவும் கூட அது வந்து என்னது, துவகிந்திரியம் தான் அதுவும். ஆனா சுவைச்சு பார்த்து நான் பானையை தெரிஞ்சுக்க முடியாது. மூக்குனால நுகர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பிரமாணம் இல்ல அந்த பானையை அறியறதுக்கு. கண்ணும் தொட்டு பார்க்கிற தொடு உணர்ச்சியும் தான் இந்த பிரமாணம் பானையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பானை முதலிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் இங்க பிரமாணம், எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பிரம்மத்தை நமக்கு உணர்த்துறது சாஸ்திரமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா விஷயமாக தெரிஞ்சிக்கப்பட்ட எல்லாமே எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல விஷயமா எதை நீங்க பார்த்தாலும் சரி, பானைய பாருங்க, பானை அதே நிலையில பகவான பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. பானைய பார்க்கக்கூடிய அதே நிலையில தான் நீங்க பகவானையும் பார்ப்பீங்க. விஷயமா, விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம் விஷமம் பிரச்சனை தான். விஷயம் அப்படிங்கறதே விஷயம் அப்படிங்கறதே விஷம்தான். விஷமம்னா பிரச்சனை, விஷம் தான். அதான்தான் பகவான் வாசகரசோட விஷம்னு சொல்லி சொன்னார். விஷயம்ங்கிறதே ஒரு விஷம், பயங்கரமான விஷம். ஏன்னா விஷமானது விஷத்தோடையும் கூடுது கொடுமையானது அப்படிங்கிறாரு. விஷயம் எப்படிப்பட்டது? விஷத்தை காட்டிலும் கொடுமையானது. ஏண்டா அப்படின்னு கேட்டா, விஷமானது அந்த அந்த அந்த அந்த க்ஷணத்துல அந்த சாப்பிட்டா அந்த உணர்ச்சி அந்த அதை அனுபவிச்சா தான் நம்மள நம்ம உடம்புல ஏத்திண்டாலும் நம்ம வந்து அதை சுவைச்சாலத்தான் நம்ம அனுபவிச்சாலத்தான் அது வந்து நம்ம வந்து அழிக்கும். விஷயம் அப்படி இல்ல, பாக்குறவனையும் அழிச்சிடும். அந்த மாதிரி பானையும் பகவானையும் சமப்படுத்துறோமா? இதுதான் வேதாந்திகளோட பெரிய பிரச்சனை. அதனாலதான் எனக்கு வேதாந்த அப்படிப்பட்ட வேதாந்தமே வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பகவானையே தள்ளி கொடுக்கிற வேதாந்தம்னா எனக்கு அந்த வேதாந்தம் வேண்டாம். பகவான ஒதுக்கல, பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பகவான நீங்க பகவானா நீங்க பாக்கல, பிரச்சனை உங்களுடையது என்னுடையது இல்ல. வேதாந்தம் நமக்கு பகவான விஷயமாக்குறத கத்து கொடுக்கல. பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா வந்துட்டு போற பகவான், கண்ணு முன்னாடி வந்துட்டு போற பகவான் அந்த பானை மாதிரி தானே தவிர, அந்த பானையை தவிர வேறு மேன்மையான நிலை இல்ல. பிரச்சனை யாரு பண்றது? பகவான பெருமையா நினைச்சுக்கிற நீங்க பண்றீங்க. நாங்க பகவான் அப்படி ஏத்துக்கல. பின் எப்படி ஏத்துக்கிறீங்க? அனன்யஸ் சிந்தையந்தோ மாம், பகவான் பகவத்கீத தானே சொல்றாரு. பகவானோட வாக்குனாலேயே வர்ற வார்த்தை அது. யாரு என்ன அனன்யஸ் சிந்தையந்த, வேறுபடாததாக என்னிலிருந்து தன்னை வேறுபடாததாக தன்னிலிருந்து என்னை வேறுபடாததாக யார் ஒருத்தர் பாக்குறாரோ அப்படிப்பட்டவர்தான் ஏ மாம் பரி உபாசதே அப்படிங்கிற. யார் என்னை உபாசனை செய்கிறார்கள், என்னை நினைக்கிறார்கள், என்னை சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் பக்தர்கள்லயே சிரேஷ்டமான பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ விஷயம் அப்படின்னு பார்த்தா அது விஷம், அது அழிச்சிடும். அதனால பகவானையும் கூட விஷயமா பார்க்கல. அப்ப பிரமாணம் என்னத்துக்கு? பிரமாணம் எதுக்கா இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய சாஸ்திரமானது என்னத்துக்கு பிரமாணமா இருக்க முடியும்? பிரமாணம்னு சொல்லி சொன்னா பிரமேயத்துக்கான காரணம், பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் பிரமாணம். அப்போ சாஸ்திரமானது அந்த பிரம்மத்தை பிரமேயமா தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா அப்ப இதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்ப இந்த விசாரம் எதுக்கு? இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இந்த சாஸ்திரத்தை பிரவிற்த்தியே இருக்க முடியாது. ஏன் அதுவும் விஷயமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் சாஸ்திரத்தை படிச்சுட்டு என்ன பண்றது? நான் ஏற்கனவே முன்னாடியே நீங்க தான் சொன்னீங்க சாஸ்திரம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்டு அழகா தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதுவே பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல, நான் இல்ல வேற எதையாவது வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேனே. இப்போ சாஸ்திரம் படின்னு சொல்லி போட்டு இந்த சாஸ்திரத்தை கத்து கொடுக்கறன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த சமஸ்கிருதம் திரும்ப கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை படிக்க முயற்சி பண்ணிட்டு கடைசியில என்ன, உனக்கு சாஸ்திரம் விஷயத்த சொல்லியே கொடுக்காது அப்படின்னா இதோட ஏமாத்தம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. அந்ய வியாபிருத்தியா அதத் வியாபிருத்தியா அப்படின்னு சொல்லி, இந்த சாஸ்திரமானது நமக்கு பிரம்மத்தை போதிக்கலன்னு சொல்லல, நானு பிரம்மத்தை விஷயமா போதிக்காது அப்படிங்கிறேன். அப்ப எப்படி போதிக்கும்? எது பிரம்மம் அல்லையோ, எது பிரம்மம் இல்லையோ, அந்த பிரம்ம அல்லாத ஒரு நிலையை நமக்கு போதிக்கும். இந்த பிரம்மமானத நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது இப்படி இல்ல. நேதம் எதிதம் உபாசதே கேனோபனிஷத் சொல்றது, நீ எதை உபாசனை பண்றியோ எதை விசாரம் பண்றியோ பிரம்மன் இதை நினைச்சுட்டு இருக்கியோ அது இல்ல பிரம்மன். அதுக்கு ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்து அந்த இந்திரியத்துடைய விஷயம் ஆகாதது அப்படின்றத காமிச்சு, அந்த இந்திரியத்தை எது விஷயம் பண்றதுங்கிறத காமிச்சு அந்த பிரம்மத்தை நிரூபிக்கிறது. எச்சக்ஷுஷா நபஷ்யதே நச்சூமிஜி பஷ்யதே ததே பிரபத்தம் வித்தி நேதம் உபாசதே. கண்ணுனால எதை பார்க்க முடியாதோ, கண்ணை எது பார்க்குதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ அது இல்ல. எது ஸ்ரோத்ரேன ஸ்ருதம் ஏன ஸ்ரோதகம் இதம் ஸ்ருதம் ததே பிரபத்தம் வித்தி நேதம் இதம் உபாசதே. எது காதுனால கேட்க முடியாதோ, ஆனா காதை எது கேட்கறதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ நினைக்கிறியோ அது பிரம்மம் இல்ல. அப்புறம் மனசு, இந்த இந்திரியங்கள்லாம் உற்றுங்க. என் மனசா நமனுத்தேனாகு மனோமதம் தலைவர் பிரம்மத்தம் வித்தி நிறம் விதம் உபாசத்தே அப்படிங்கறது. எது மனசுனால பார்க்க முடியாதோ, ஆனா மனசை எது பார்க்கறதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனை பண்றியோ அது இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் நிராகரிக்கிறது. இப்படித்தான் நமக்கு அத்தியாவர்த்தி, இது பிரம்மம் இல்ல, நீ இதை நினைச்சிருக்கி அது பிரம்மம் இல்லன்னு நமக்கு உபாசனை பண்றது. இப்படி பண்ணினா நமக்கு ஞானம் உண்டாக முடியுமா? இந்த டேபிள்ல, இந்த டேபிள்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எதனுடைய இன்மை இருக்கு கேளுங்க, எதனுடைய இன்மை இருக்கு? பானையுடைய இன்மை இருக்கு, இருக்கா? இருக்கு. ஸ்பூனுடைய இன்மை இருக்கு, கிளாஸினுடைய இன்மை இருக்கு, ராக்கெட்னுடைய இன்மை இருக்கு, ஏரோப்ளைனுடைய இன்மை இருக்கு, மூணாவது கிரகத்தோட இன்மை இருக்கு, நாலாவது கிரக என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த இன்மை என்ன தானா என்ன வேணாலும் சொல்லலாமே. இப்ப நான் எத்தனையும் விளக்குறது, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நான் ஏத்தி பார்த்துட்டு இருக்கணும், இதெல்லாம் நீக்கினா எனக்கு இந்த டேபிள் காலியா இருக்குன்னு தெரியும். அப்படின்னா முடியுமா? அந்த உலகத்துல டேபிள் காலியா இருக்கிற ஞானம் உங்களுக்கு உண்டாக முடியுமா? பிரம்மத்துடைய ஞானம் உண்டாக முடியுமா? விசாரம் பண்ணி பார்த்தா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னு நான் வாழ்க்கை ஃபுல்லா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னா பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர பிரம்ம ஞானமானது உண்டாக முடியாது. அப்படின்னா அப்படி இல்ல. இப்ப பொதுவா உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிளாசிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற பாகுபாடு பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம பாக்குறோம். நம்ம உலகத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகுத்தான் பாக்குறோம். இந்த பகுத்தலைத்தான் அவன் பண்ணிருக்கான் தர்க்கசாஸ்திரத்தை. தர்க்கசாஸ்திரக்காரங்க பண்றது இந்த பகுத்தலைத்தான். உலகம் இப்படிப்பட்டது, இந்த ஏழு வகையில அடங்கிடும். உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த ஏழு வகையில அடங்கிடும். அப்போ நீங்க பாக்குறீங்க, என்னத்தை பாக்குறீங்க? விஷயம். விஷயமா அது திரவியத்துல வந்துடுது, இல்ல அதனுடைய ரூபம் அது வந்து குணத்துல வந்தாச்சு அப்படின்ட்டு ஒன்னு ஒன்னத்தையும் ஒரு ஆறு பாகமாகவோ ஏழு பாகமாகவோ மூணு பாகமாகவோ ரெண்டு பாகமாகவோ பிரிச்சு விட்டுறீங்க. அந்த பாகத்துல அதை கொண்டு போய் போட்டுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க வேதாந்திகள்? இது என்னது? பானை. இது என்னது? பேட்டரி. இது என்னது? புஸ்தகம். இதெல்லாம் என்னது? அசத்து.
1: முடிஞ்சு போச்சு.
0: நீ யாரு? நான் பிரம்மம் சத்து. ரெண்டே பாகம் முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டாவது பாகம் இங்க இல்ல, அவ்வளவுதான். நான் வேதத்தையும் பார்க்க வேண்டாம், இதுல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு பார்க்கவே வேண்டாம். நான் அதிஷ்டானத்தை ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதனுடைய ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற எதையும் பார்க்கவே வேண்டாம். அசத்தானது இது மேல இல்லடா அப்படிங்கறத பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த ஆதாரத்துடைய ஞானமானது அடைஞ்சிருவேன். அப்படி அந்த ஏற்றி பார்த்த நிலைய நீக்கிறதுக்கான முறைச்சிய முறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கறது வேதாந்த சாஸ்திரம். அதனால வேதாந்த சாஸ்திரமானது நமக்கு பிரமாணம். எதுக்கு? பிரமேயமான பிரம்மத்துக்கு. அப்ப வேதாந்த சாஸ்திரம்னால பிரம்மத்தை அடைஞ்சிடுவேனா நானு? இல்ல. அப்ப திருப்பியும் எதுக்கு படிக்கணும்? வேதாந்த சாஸ்திரத்தினால பிரம்மத்தை அடைய முடியாதுன்னா அப்ப வேதாந்தத்தை படிக்கிறதே பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும் வேதாந்த சாஸ்திரத்தினால? வேதாந்த சாஸ்திரம் என்னதான் பண்றது அப்படின்னா அடையறதுன்னு சொல்லி சொன்னாலே பிரச்சனை. எத் எத் கிருதகம் தத் தத் அனித்யம். தர்க்கசங்கரத்துல படிப்பீங்க, தர்க்கசாஸ்திரத்துல. எத் எது கிருதகம், எது எதெல்லாம் செய்யப்பட்டதோ தது தது அனித்யம், அதெல்லாம் அனித்யம். அடையப்பட்டது பிரம்மம்னு சொல்லி சொன்னா அது விடுபட்டும் போகும் நம்மள இருந்து. கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து உட்கார்ந்து நம்ம சாதனை பண்ணி நம்ம அடையணும்னு பார்த்தா அது நம்மளை விட்டு ஓடி போயிடும் கொஞ்ச நாள்ல. என்ன பிரயோஜனம்? மோட்சம் அனித்யம் ஒத்துக்க மாட்டாங்க. எந்த சாஸ்திரக்காரங்களும் மோட்சம் அனித்யம் ஒத்துக்கிறது இல்ல. வேதாந்திகள், அத்வைத வேதாந்திகள் மாத்திரம்ல, எந்த சாஸ்திரக்காரங்களும் மோட்சத்தை அனித்யமா ஒத்துக்க முடியாது. அப்புறம் அது கஷ்டப்பட்டு பிரயோஜனமே இல்லையே. அப்போ மோட்சமானது அனித்யமாயிடும். அது அடையப்பட்டதுன்னா பிராப்தியமா இருந்ததுன்னா
1: சரி,
0: பிராப்தியமா இல்ல உண்டு பண்றேன், இல்லாத ஒரு மோட்சத்தை உண்டு பண்றேன், இல்லாத ஏதாவது பண்ண முடியுமா? இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. உத்பாத்தியம்னு சொல்லி சொன்னாலும் திருப்பியும் அது உண்டாக்கப்பட்டது. களிமண்ல இருந்து பானை உண்டு பண்ண மாதிரி என்னுடைய அழுக்கான மனசிலிருந்து அத நான் வந்து இந்த தூய்மையான மனசிலிருந்து, தூய்மையான மனபாகத்திலிருந்து நான் வந்து மோட்சத்தை உண்டு பண்றேன்னு சொன்னா உண்டு பண்ணப்பட்டதானது அனித்தியமாயாச்சு. திருப்பியும் அனித்தியம் தோஷம் வந்தாச்சு. மோட்சமானது அனித்தியம். அப்போ அடையப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம், உண்டு பண்ணப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம். மூணாவது சரி, ரெண்டு வழியும் இல்லனா விகாரியமா எடுத்துட்டு போறேனே, மாற்றமா எடுத்துட்டு போறேனே, பாலு தயிரா மாறுது, அந்த மாதிரி நான் பிரம்மமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது முடியாது. விகாரியமும் எடுத்துக்க முடியாது. விகாரியம் ஒன்னு இன்னொன்னுல மாறித்து, ஒன்னு இன்னுவா இன்னொன்னா மாறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா மாறின நிலை இருக்குல்ல அது அனித்தியத்தை தான் கொடுக்கறது. ஒன்னு, நீ முழுசா பிரம்மமா மாறுவியா இல்ல பாதி பிரம்மமா மாறுவியா? என்னவா எப்படி மாறுவ? கோழி பாதி பொறிக்கிறதுக்கு, பாதி குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? கோழியோடைய முட்டைய பாதி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி ஆம்பளை போடுறதுக்கு ஒத்துக்க முடியாது. அப்போ தப்பு. அப்போ அதுவும் இருக்க முடியாது. நாலாவது வகை கர்மம்னு சொல்லி சொன்னா, இந்த கர்மமானது நாலு வகைப்பட்டதாதான் இருக்க முடியும். ஒன்னு உத்பாத்தியம், ரெண்டாவது பிராப்தியம், மூணாவது விகாரியம், நாலாவது சம்ஸ்காரியம். சம்ஸ்கரிக்கப்பட்டது அப்படின்னுட்டு ஒரு விஷயத்துல சில விஷயங்களை ஏத்தியோ இல்ல சில விஷயங்களை நிராகரிச்சோ சம்ஸ்காரம் பண்றது. சம்ஸ்காரம் பண்றதுன்னா இப்ப பாத்துக்கோங்க, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட உதாரணத்தை நான் ஒன்னும் சொல்லல. இப்போ ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி வந்து நம்ம முகத்தை பிரதிபலிக்கல, ஏன்? அதுல அழுக்கு இருக்கு. என்ன பண்ணணும்? அழுக்க தொடக்கணும். அது சம்ஸ்காரம். அழுக்க தொடச்சா பிரகாசம் வருது. அந்த மாதிரி என்னுடைய மனசுல இருக்கிற அழுக்க நான் தொடச்சிட்டேன்னா அது தானாவே பிரகாசிக்கிறது, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. சம்ஸ்காரியம்னு சொல்லி சொன்னா அதுவும் கூட மோக்ஷத்தை அனித்தியமா தான் ஆக்கும். ஏன்னா மோக்ஷம், அந்த மோக்ஷமானதுன்றது யாரு? பரப்பிரம்மம். பரப்பிரம்மம்னா நானு, நான் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம்னு சொல்லி சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்றது. நித்தியமா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறதுனால அடையப்பட முடியாது, மாற்றமா இருக்க முடியாது, அது உற்பத்தி பிராப்தியமா இருக்க முடியாது, உற்பத்தியா உற்பத்தியமா இருக்க முடியாது, செய்யப்படுவதா இருக்க முடியாது. அதே மாதிரி சுத்தமா இருக்கிறதுனால சம்ஸ்காரியமாகவும் இருக்க முடியாது. அதனால இந்த நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சிட்டோம். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு நான் இன்னும் சாஸ்திரத்துல முதல் வாக்கியத்தையே போகல, ஆதாரத்தை பில் பண்ணிட்டு இருக்கேன். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு இப்ப இந்த பிரமாணி மூலியமா என்னத்தை அறிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பரபிரம்மத்தை அந்த நானை அறிகிறதுக்கு நாலாவும் இருக்க முடியாது. இது முதலா நிராகரிச்சிட்டோம். அடுத்தது இந்த நாலு வகையில இல்லாததா அஞ்சாவது வகையான்னு சொன்னா அதையும் ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்ல. உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த நாம வந்து நம்ம தலையில பூத்தினாலும் ஒத்துக்க முடியாது. சாஸ்திரம் வந்து சூரியன் இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் தான் உதிக்கிறதுன்னு தவறான திசையை காமிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா பிராச்சியில இல்ல அது தட்சிணத்தை தான் உதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த இல்லாட்டி நெருப்பு எப்படிப்பட்டது குளிர்மையானது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒத்து போவோம். அந்த மாதிரி தவறான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது, சரியான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்கணும். இதுதான் சாஸ்திரத்துடைய முறை. அந்த முறைப்படி இந்த இடத்துல நமக்கு சரியான அறிவை கொடுக்கறது சாஸ்திரம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட சாஸ்திரத்துல பிரவருத்தியானது பண்ணணும். அதுக்கு தான் ஆரம்பிக்கிறார். ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனச கோச்சரம் அவாங் அமனச அவாங் மனச கோச்சரம் ஆத்மானம் அகில ஆதாரம் ஆஶ்ரயே அபீஷ்ட சித்தயே. இதுதான் பதத்துடைய விவச்சரம். இதுக்கு பேரு மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த விசாரணத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: ஆகவே திரிபுரகமாரத்துல அங்க என்ன வருகிறது என்று கேட்டால் அந்த மூன்று புறங்கள்லயே அதை திருவிளையாடல் அதை நாம என்ன சொல்றோம் அது கூட கேட்பேன். திருவிளையாடல் இது எப்படியா இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஹோலி கேம் சொல்லிடலாம் தமிழ்ல. திருவிளையாடல் சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? லீலா. லீலா அதான் சான்ஸ்கிரிட் வார்த்தை. லீலா கிருஷ்ண லீலைன்னு சொல்றாங்க இல்லையா? லீலா. அவர் இஸ்கான்ல பக்தி வேதாந்த பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா லீலாங்கிறதுக்கு டிரான்சென்டென்டல் பாஸ்டைம் அப்படிங்கிறார். அது வார்த்தை சொல்ற பிரபுபாதா டிரான்சென்டென்டல் பாஸ்டைம். அது திருவிளையாடல்னா அது ஏன் சொல்ல அது பெரிய கான்செப்ட். ஏன் அது திருவிளையாடல்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரணத்திற்காக. ஒன்று வந்து என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இரண்டாவது கருவி கரணங்கள் கொண்டு செய்ய மாட்டார், சங்கற்ப மாத்திரையினாலே செய்வார். இதுதான் சிவபெருமான செய்வதற்கு நம்ம சரி வித்தியாசம். நாம ஏதாவது காட்டி செய்யணும்னா டூல் பாக்ஸ் வேணும் இல்லையா? ஒரு டூல் பாக்ஸ் இல்லாம ஏதாவது நடக்குமா? இப்ப நம்ம ஒன்று செய்யணும், ஒரு டூல் பாக்ஸ் வேணும், ஒரு வெஹிக்கிள் வேணும், ஏதாவது கருவி வேணும். ஆனா சிவபெருமான் என்ன செய்கிறார்? வெறும் சங்கற்பம். அந்த சங்கற்பத்தினாலேயே அவர் காரியத்தை செய்ய முடியும். அது ஒரு காரணம்.
5: அவர்
4: வச்சிருந்தார், ஆனா வில்லை பயன்படுத்தவில்லை. அதைதான் உணர்த்தார் தேவர்களுக்கு. எனக்கு அங்க காரணம் வில்லை வைத்திருந்தார், அம்பை வைத்திருந்தார், ஆனால் அந்த அம்பை பயன்படுத்த மாட்டார் என்பது எனக்கு தெரியல. அதனால மாணிக்கவாதர் எப்படினார்? ஈரம்பு கண்டிலம் ஏகம்பரதன் கையில் ஓரம் வேமு பூரம் உந்தி பர ஒன்றும் பெரு மிகை உந்தி பர. கான்செப்ட் எப்படி மாணிக்கவாசர் திருவாசம் திருவுந்தியா? அவர் கையில ரெண்டு அம்பு இல்லையா, ஒரு அம்பு தான் இருந்துச்சான். ஆனா தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்தது, எரிய போற டார்ஜெட் மூணு இருக்கு, மூணு கோட்டை, கையில ஒரு அம்பு தான் இருக்கு. இப்ப இந்த ஒரு அம்பு மூணு கோட்டையும், இந்த ஒரு கோட்டையை அடிச்சவன இன்னொரு அம்பு வரும், அடுத்த கோட்டையை அடிச்சவன இன்னொரு அம்பு வரும், அப்படி வருமா, இல்ல இந்த ஒரு அம்பே போய் மூணு கோட்டையும் ஒண்ணு கூட அடிக்குமா அப்படின்னு ஆணு வாயத்திறந்து பார்த்தான். ரெண்டு ஒரு அம்பு தானே வச்சிருக்காரு, கோட்டை மூணு இருக்கு, டார்கெட் மூணு இருக்கு அப்படின்னு. ஈரம்பு கண்டிலம் ஏகம் படுதங்கையில் முடிவு என்னாச்சு, ஓடம்பே முப்பூரம் பர ஒன்றும் பெரு மிகை. அந்த ஒண்ணுமே பயன்படுத்தல, ஒன்றும் மிகை. இட் ஹஸ் பிகம் எக்ஸஸ், இட் ஹஸ் பிகம் ரிடண்டன்ட். எவ்வளவு தீவிர சமாதத்தை எவ்வளவு அழகா பாடுறாங்க. அதாவது அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லா அசுரர்களுடைய வரலாறும் என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த அசுரர்களுடைய கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர்கள் வந்து அசுரத்தனமான சிவபுண்ணியத்தை செய்யறாங்க. நாம கூட சொல்லலாம் அசுரம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்த காரணத்தினால அவர்களுக்கு அதிகமான வரங்களை கொடுக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார் என்றால், நீ இவ்வளவு சிவபுண்ணியம் செஞ்சும் இந்த சிவபுண்ணிய எதிர கொண்டு விடுன்னு தெரியாம நீ கேட்கிற, அதனால என்ன பண்றாரு, அறிவுறுத்தினா பிரயோஜனம் இல்ல, வாங்கிக்கோன்ற. நீ கேட்டதை வாங்கிக்கோக்கோ. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு மரணம் வரக்கூடாது, அதுதான் தப்பு. அதாவது ஒரு சிவபுண்ணியம் செய்கின்றவன் என்ன கேட்கக்கூடாது, சிவபெருமாண்டே எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நீதி, பிறந்தாச்சே பிறந்தாச்சுன்னா சாவு வந்துதானே ஆகும். அப்போ சாவு வராம இருக்கணும்னா என்ன செய்யணும், பிறக்காம இருக்கணும், உலகம் சிம்பிள். பாரியார் அருமையா சொல்ற, பிறந்தா சாகணும், சரி பிறந்தாச்சு, இப்ப சாகாம இருக்கணும், அப்ப என்ன பிறக்காம இருக்கணும், அவ்வளவுதானே. இது ஒரு சிம்பிள் மெத்தட், உனக்கு தெரியலையே. இப்ப காரைக்காலமையார் கேட்டிருக்காங்கல்ல, காரைக்காலமையார் எனக்கு சாவா வர வேணும்னு கேட்டதா கொடுத்துருப்பாருல சிவருமான். ஆனா அவங்க ஏன் கேட்கல, அதான் ஞானம். அப்ப என்ன பிறவாமை வேண்டும், இரவாமை வேண்டும் கேட்டுக்கலாமா, கேட்டுக்கூடாத, கேட்டா கொடுத்துருப்பாரு நிச்சயமா. ஆனா ஏன் கேட்கல, ஞானம் வந்தாச்சு கேட்கல, தான் சிவபுண்ணியத்தை செய்து ஞானம் வரணும். அதனாலதான் என்ன சொன்னாரு, கொடுத்துட, கொடுத்தவனு என்ன பண்றான், எப்பொழுதுமே ஒரு பவர் வந்தவனு என்ன வந்துடும், கர்வம் வந்துடும். இந்த கர்வம் வந்தவன என்ன பண்றான், உடனே எல்லா ராஜ்யத்தையும் ஆளணும், எல்லாரையும் அடக்கி ஆளணும், நாம் தான் பெரியாளன் இருக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் சிவபூஜையை விடாம செய்து கொண்டே இருந்தார்கள், சிவபூஜையை விடல. உடனே என்ன பண்ணாங்க, தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிவபெருமான் முறையிடுறாங்க. என்ன பண்றாங்க, இவ்வளவு அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறான், அப்படி இருந்தும் நீங்கள் அதை சட்டம் பண்ணாம இருக்கிறீங்களே, அவன் செய்யற அக்கிரமம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான். அப்ப சாமி சொன்னாரு, தெரியும், அவன் செய்யறதெல்லாம் தப்பெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுமா பேசாம இருக்கிறீங்க. ஆமா, ஏன் அவன் தான் மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையே சொல்லி அண்ணன் நெக்கிரிக்கு பாவம் பண்ணி வேண்ட வாங்கிட்டு இருக்கானே, நான் எப்படி செய்ய முடியும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சைவன் சிவபெருமானத்தை எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும், நமக்கே இருக்கு பாவம் மன்னிப்பு. இந்த பாவம் மன்னிப்பு என்ன கிறிஸ்டியன்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிருக்கிறான், நம்மகிட்டையும் பாவம் மன்னிப்பு இருக்கு. அந்த பாவம் மன்னிப்புக்காக செய்யற கிரியை தான் அகமர்ஷனம் மார்ஜனம். அது சிவபுண்ணியம் தீட்சை வரும்போது நான் சொன்னேன், தீட்சை ஏன் பெறணுங்கிறதுக்கு அது ஒரு காரணம். சிவ தீட்சை இல்லாமல் சிவபெருமான் மன்னிப்பே கேட்க முடியாது, அதையும் ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய கான்செப்ட். சைவத்தில் பாவ மன்னிப்பு உண்டா அப்படி கேட்கிறாங்க சில பேர். என்னையா, நீங்க தான் எல்லாம் நல்வினைக்கு தகுந்தால இன்பத் துன்பம் வருது அப்படின்னா அப்புறம் கடவுள் இருக்குங்கிறான். நல்வினைக்கு தகுந்த இன்பம் வருது, தீவினைக்கு தேவை வருது, அவ்வளவுதானே பெரிய கடவுள் இருக்கும் பொண்ணும், நல்ல கேள்வி தானே. அப்பொழுது அவர் சொன்னார், அந்த தீவிர சமான கான்செப்ட் அதான் சொன்னார், தெரியும், அது அதனாலதான் அகமர்ஷனம், அதைதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் யாரு, சிவபாதையர், அதுதான் பண்ணார். ஞானதம்பந்தர் வந்து அவர் அழும்பொழுது சிவபெருமான் காட்சி கொடுக்கும் பொழுது சிவபாதையர் என்ன பண்ணிட்டு இருந்தார், சேக்கலார் என்ன சொன்னாரு, குடிச்சிட்டு இருக்காருன்னா சொன்னாரு, நீராடி முடிச்சிட்டாரு, நீராடி தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் ஆறாத காதலினால் அகமருடம் பணிய. அகமர்ஷனம் செய்து கொண்டிருந்தார், மார்ஜனம் அகமர்ஷனம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சிவகாசின்னு ஒரு ஊர் இருக்கு, இந்த சிவகாசிங்கிற ஊருக்கு நான் பேச போயிருந்தேன். அது ஒரு அம்மன் கோயிலு, அம்மன் கோயில் வந்து ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கு, நேர் ஏற்றால சர்ச்சு, இங்க அம்மன் கோயில். அந்த கோயில நான் பேசணும், இந்த கோயில பேசுறதுக்கு அங்க சர்ச்சு கேட்கும். அன்னைக்கு மறுநாள் வந்து கிறிஸ்மஸ், அன்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ், 24ஆம் தேதி நான் பேசணும். அப்ப அந்த கோயில் கமிட்டியாரெல்லாம் என்ன சொன்னாங்க, சார் இங்க கிறிஸ்டியன்ஸ் படாத பாடுபடுத்துறான், ஆகினால நீங்க என்ன பேசணும் தெரியுமா, நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையா, இல்ல நம்ம கிட்ட பாவ மன்னிப்பு இருக்குன்னு நீங்க பேசுறது அவனுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடிச்சு விட்டேன், நீங்க ஏதாவது கலாட்டா வந்தா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா. ஏன்னா அந்த கோயில் ட்ரஸ்டீஸ் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாத்தையும் அடியாள் உண்டு, நீங்க அடிச்சு என்ன வேணாலும் விளாசுங்க இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு பாவ மன்னிப்பை பத்தி பேசுனேன், அப்பதான் அவங்களே சொன்னாங்க, இப்படி பாவ மன்னிப்பு நம்மகிட்ட இருக்கா சார், இருக்குது. நாமே என்ன பண்றோம்னா அந்த பாவ மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்டை வைத்துக் கொண்டு அவன் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நமக்கு வந்து மார்ஜனம், அதாவது எப்படி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த தூல தேகத்தினால் செய்த பாவங்கள் ரெண்டு விதமா கேட்டா போதும் சிவபெருமான்கிட்ட, அது அனுஷ்டானத்துல அதுக்கு பேர் மார்ஜனம் அகமர்ஷனம் பேர். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும், என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி சொன்னாதான், பௌஷட்டுங்கிற மந்திரம், அப்பதான் பௌஷட். ஒரு மந்திரம் என்பது 7 கோடிகளை உடையதா, ஒரு மந்திரத்துக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பிரணவம் இருக்கணும், பீஜம் இருக்கணும், அப்புறம் மந்திரம் இருக்கணும், அப்புறம் கோடி இருக்கணும், அந்த 7 கோடிகள் தான் மந்திரம், அது பௌஷட் அப்படிங்கிற மந்திரம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அது கிரியைகளை பற்றி பேசும்போது விளக்கமா சொன்னேன், இப்ப ஏன்னா ஒண்ணு சொன்னோம்னா அது முப்பது சங்காரம் விட்டு போயிடும். அப்ப சொன்னாரு, எனக்கு நல்லா தெரியும், அவன் தினந்தோறும் அவன் செய்கின்ற தவறுகளை எல்லாம் என்ன பண்றான், மார்ஜனம் அகமர்ஷனம்ங்கிற கிரியையினால தினந்தோறும் அன்னன்னைக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிடுறான், என்கிட்ட பாவ மன்னிப்பு வாங்கிடுறான், அப்புறம் நான் எப்படி தலையிட முடியும். அப்படியா, அப்ப இனிமே எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா, நாங்க அடி வாங்கிட்டே தான் இருக்கணுமா, வழியே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாரு சிரிச்சுக்கிட்டே, அப்ப ஒரு சிரிப்பு தான், நான் ஒண்ணு சொல்றேன் நீ அதை செய்யினர் செஞ்சா ஐ கேன் இன்டர்ஃபியர்னர், அவன் சிவபூஜை செய்வதை கைவிடும்படியாக பண்ணு. ஆமா,
0: அப்படி அட்வைஸ் பண்றது கூடாதுன்னா,
4: கூடாதுன்னா என்ன பண்றாருன்னா, அந்த தவறுக்கு ஒரு வழிவன்மை, தன்னுடைய லாவையும் மீறக்கூடாது. அதை என்ன சொல்றாருன்னா, அங்க சிக்கல் என்ன வருதுன்னா, அவருக்கு 2 ரோல் வந்துருது. ஏன்னா அவனை தண்டனை கொடுத்தால் சிவாகமத்திலே இவர் சொன்னது தப்பாயிரும் இல்லையா, அப்ப லா மேக்கர் அஸ் நவ் பிகம் எ லா பிரேக்கர், லா மேக்கர் அவர் செய்யல, அதுதானே திருவிளையாடுங்கிறோம், எங்கெல்லாம் அவருடைய அந்த லூப் ஓட காட்டுறாரா. அப்பொழுது அப்பொழுது அதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு பெரிய கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. என்னன்னு கேட்டா, அந்த கமிட்டிக்கு யார் தலைமை தாங்கிறா, திருமால் தான் தலைமை தாங்கிற, அந்த திருமால் தலைமை தாங்கி அப்பொழுதுதான் என்ன வருது, பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்களை அப்பொழுதுதான் விதைக்கிறேன். ஆகவேதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பௌத்த சமயத்தை தோற்றுவித்தவன் யார் என்றால் ஆதிபுத்தன், அந்த ஆதிபுத்தன் யார் என்றால் மகாவிஷ்ணு தான் ஆதிபுத்தன், அவர் தான் தோற்றுவிக்கிறார். ஏன்னா எப்பயுமே இந்த லூப்போல போறது அவர் மாதிரி யாராலும் முடியாது, கீதையில கூட அப்படிதான் இதுல மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா லூப் போலாதானே கண்டுபிடிக்கிறாரு, அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம். அதனாலதான் என்னன்னு கேட்டா, பெண்ணு கவனிக்கணும், இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க, எனக்கு ரொம்ப நாள ஒரு சந்தேகம், எனக்கு என்ன சந்தேகம்னா, சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், இப்படிதான் வருது, என்னுடைய முழு விவரம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் 99 பாடல்கள்னால நம்ம மகதூரடிகள் புராணத்துல இந்த கதை வருது. அந்த இடத்துல நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டணும், அந்த வாதவுரடிகள் புராணத்துல வரக்கூடிய பௌத்தரை வாதில் வென்ற சருக்கம் இருக்கே, அந்த கடவுள் மாமுனியுடைய விளக்கத்துக்கு மட்டுவில் மாக்கா வேற்பிள்ளை எழுதின விளக்கத்தை நீங்க கட்டாயம் படிக்கணும். அந்த இடத்துலதான் பௌத்த சமயத்தினுடைய கொள்ள என்னங்கறத அடிச்சு பிச்சு உதறிவார். உண்மையிலேயே அதை படிச்சீங்கன்னா பௌத்த சமயம்னா என்ன நமக்கு அப்பதான் புரியும். மாக்கா வேறுபிள்ளை அப்பதான் அவருடைய கல்வி அறிவு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் இதெல்லாம். ஜியு போப் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட போகிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரிந்தவுடன், ஏன்னா அவங்க ஆஸ்திரேலியா இவரை மிஷனரியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப முடிவு பண்ண உடனே நான் என்ன செஞ்சேன்னு சொல்ற, என்ன செஞ்சால், இந்தியாவில் தோன்றிய தத்துவங்கள் இருக்கு இல்லையா, அந்த தத்துவங்கள் பற்றிய நூல் அப்பொழுது அவருக்கு என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. ஏன்னா அவருக்கு அந்த ஹீப்ரூ லாட்டின் அதெல்லாம் தெரியும், ஆனா தமிழ் சான்ஸ்கிரிட் தெரியாது. ஆனா என்ன பண்ணாரா, இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவங்களை பற்றி என்னென்ன புத்தகம் இருக்கோ ஆக்ஸ்போர்ட்ல அவ்வளவு படிச்சு முடிச்சேங்கிற சொல்றாரு போப். அதுல பௌத்த சமயம் பற்றி 6 ஆங்கில அறிஞர்கள் எழுதிய நூல்களை நான் படித்தேன் சொல்ல, அவங்க ஆதரவு பேர்லாம் கொடுக்கிறார் அவ்வளவு. அதுல ஒரு நூல் என்ன, ஆர்ச் பிஷப் ஆஃப் சிலான். அப்ப ஆர்ச் பிஷப் ஒரு இருக்கான் சிலான்ல, அவனும் புத்திசித்த பற்றி எழுதியிருக்கிறான், அந்த நூலையும் படிச்சேன்னு எழுதுறேன், எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சேங்கிற. படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விஷயம் சொல்றாரு பாருங்க, அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்து தமிழ் படித்து சம்ஸ்கிருதம் படித்து சைவ சித்தாந்தம் படித்து வாதருடைய கடவுள் மாமுனிவருடைய நூலை படிக்கும் பொழுது அந்த கடவுள் மாமுனிவருடைய விளக்கத்தை நான் தெரிந்த பிறகுதான் பௌத்த சமயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதிய அத்தனை பேரும் தேவர் மிஸ்ரெப்ரசன்ட். அந்த ஆங்கில அறிஞர் புத்திசத்தை பற்றி எழுதுனதெல்லாம் அவ்வளவு தவறு அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சரியமான செய்தி பாருங்க, அப்ப அவரையே தேத்தி ஆகினல. அந்த அப்பொழுது அந்த புத்தக பிரச்சாரம் நடக்கிறது, நடந்தவனு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இந்த பிரச்சாரத்துக்கு வந்து பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், ஒரு பெரிய பீரங்கி. எப்பயுமே இந்த மிஸ்ர பிரசன்டேஷன் ரொம்ப நாளா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பொய்ய பல நாள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உண்மையாயிரும். அது போல சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 3 பேர் மட்டும், அந்த 3 கோட்டைகள் இருக்கலையே அசுரர்கள், அந்த அசுரருடைய தலைவன் இருக்கிறானே அவனுடைய பேரு தான் இந்திராக்ஷன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி. அது குறிச்சிருந்த பேர் இந்திராக்ஷன் கமலாக்ஷன் வித்யுன்மாலி, அது அசுர தலைவர்களுடைய பெயர். அப்போ அசுர தலைவர்களும் மாறினாங்க, புத்திசத்தை எம்ப்ரேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்களே அவருடைய சிட்டிசன்ஸ் எல்லாரும் சிவபூஜையை கைவிட்டு பௌத்த சமயமே தழுவினார்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு, 3 பேர் மட்டும் அவர்கள் சிவபூஜையை விடாம செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பிரஜைகள், தேவர் ஒன்லி சிட்டிசன் நாட் த கிங்ஸ். அவங்க பேரு தான் சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. சுதன்மன் சுசீலன் சுபுத்தி. அப்பொழுது இந்த 3 பேரும் அவர்கள் சிவபூஜையை விடாமல் செய்து கொண்டு வந்தார்கள். ஆகையினாலதான் என்ன பண்ணாரு, அந்த திரிபுர சம்மாரம் பண்ணும் பொழுது இந்த 3 ஓய்ந்தார்கள். கோட்டத்தை பிடிச்சி எறியுது, அசுர தலைவர்கள் அழிந்தார்கள், ஆனால் இந்த 3 உயிர்ந்தார்கள். அதை அருமையா சொல்றார், உய்ய வல்லார் ஒரு 3 காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. திருவாசலவர் திருவுந்தியார் இருக்குவாருங்க, திருவுந்தியார்ல அந்த முப்புறம் எரித்த செய்திகளை ஒரு 4 கண்ணிகளிலே சொல்லுகிறார். அத அந்த காஞ்சி புராணத்தை சிவஞான முனிவர் சொல்லுகின்ற அந்த வரலாற்றை படித்த பிறகுதான் அதுக்குள்ள எவ்வளவு நுட்பம் இருக்குன்னு புரியும். அது சொன்னார், உய்ய வல்லார், இவன் சிவபெருமான் பாருங்க எரிக்கிறான், ஆனா 3 பேர் மட்டும் விட்டுட்டு எல்லாம் எரியுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன், எய்ய வல்லான், ஆனா ஊரே தீப்பிடிச்சு எரியும், 3 பேர் தப்பிச்சாங்களே அவர்கள் உய்ய வல்லார்கள். வார்த்தை எப்படி போட்டார், உய்ய வல்லார் ஒரு 3 காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்த திபர. அப்ப அந்த மூவர்கள் ஏன் உயிர்ந்தார்கள்? தேவாரம் முழுசும் படிங்க, எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? இப்பதான் தெரியுது. இங்க காஞ்சி புராணம் படிச்சாதான் அந்த மூவர் தேவாரத்துக்கு உயிர் வருது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அவர் என்ன சொன்னார்? எல்லாரும் பாடுறாங்க, ஒருத்தர் மட்டும் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தான் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். இந்த திருவண்ணாமலை பதிகம் பூரா ஒரு ஒரு நைஸ் வைப்பார். முதல்ல ரெண்டு வரியில சிவபெருமானுடைய பெருமை, ஞானசம்பந்தனுடைய மெத்தட். நாலு வரி இருக்கு, நாலு வரியில முதல் ரெண்டு வரி சிவபெருமானுடைய பெருமை, அடுத்த ரெண்டு வரி என்ன தெரியுமா? அந்த திருவண்ணாமலையுடைய இயற்கை காட்சி. தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமான் பிணை வந்து அணையும் சார. ஆமான்னா காட்டுப்பசுன்னு அர்த்தம். ஆமாம் பிணை வந்து அணையும் சார. இந்த காட்டுப்பசு வந்து குத்தி கொன்று மானை பார்த்தான். ஆனா அங்க எப்படி இருந்ததுதான்? காட்டுப்பசுவும் மானும் விளையாடி கொண்டிருந்ததுதான். ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அது அப்படி இது மாதிரி எத்தனை இடங்கள் படமும். அந்த மூவர்கள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார்கள், அந்த மூவருக்கு வந்து என்ன பண்ணார் என்றால், அது எங்க வருதுன்னு கேட்டா, எல்லாம் தேவாரம் மேற்கொள்ளுது. புராணங்களையும் தேவாரத்தையும் படிச்சாதான் தேவாரத்துக்கு உயிர் வருது. அது எங்க சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? திருப்புன்கூர் பதிகத்துல சொல்றார். மூவையில் செற்ற ஞான்று உயிர்ந்த மூவரில் இருவர் இருவர் நின் வாயிற்காவலராக சொல்ற தெரியுதா? அந்த சுதன்மன் சுசீலன் இருக்கிறாங்களே, அந்த சுதன்மனும் சுசீலனும் தான் எப்படி இருக்கிறார்கள்? இந்த சிவபெருமானுடைய வாயிற் காப்பாளராக. அது ஒரு பதம். அந்த பதத்துல இப்ப இருக்கிறவங்க, அதனால அசுரர்கள் என்று காட்டுவதற்காக தான் அவர்களை பெரிய உருவமா போட்டு, அசுரன்னா அசுர பல்லு பிரிவோம், பெரிய மீச. அது சில கோயில பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இவ்வளவுதான் இருக்கும், இவங்க அவ்வளவு உயரம் இருப்பாங்க. ஏன்னா அசுரர்களை காட்டுவதற்காக. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், அவர்கள் வாயு காப்பாளராக. திரு அணுக்கன் திருவாயில்னு பேர். அந்த திரு அணுக்கன் திருவாயில் ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்றால், ஒருவர் இடது காலை ஊண்டி இருப்பார், இன்னொருத்தர் வலது காலை ஊண்டி இருப்பார். அவருடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவர் எப்படி காட்டுவார்? இப்படி காட்டுவார். இப்படி இருக்கும் ஒருவருடைய கையை பார்த்தீங்க. இன்னொருவர் கை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். துவார பாலகர் என்ற பதம் இருக்கு, அந்த பதம் தான் சண்டி முண்டி. அந்த சண்டி முண்டிங்கிற பதத்துல இப்பொழுது இருக்கிறவர்கள் இந்த சுதன்மனும் சுசீலனும். எப்படி சண்டி என்பது ஒரு பதம், அதுல சண்டே சொன்னாங்க இப்ப இருக்க. அந்த மூன்றாவது வரக்கூடிய சுதன்மன் சுசீலன் சுபுத்தி இருக்கான் இல்லையா, அந்த சுபுத்தி தான் குடமுழா நந்தியாக வருகிறார். அந்த குடமுழா நந்தியாக இருந்து சில காலம் இருந்து அப்புறம்தான் அவரைத்தான் மறுபடியும் மாணிக்க வாசகராக அனுப்புகிறார். குடமுழா நந்தி, அதாவது திரிபுரம் எரித்த காலத்துல அவர் வந்து அந்த மூவரில் ஒருவராக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் இவங்க நேரம் வந்துட்டாங்க துவாரபாலகர்களா, அவர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு பதத்தை கொடுக்கிறார். கொடுத்து மறுபடியும் என்ன பண்றார்? ஆகவே அவருடைய அவதார நோக்கம் எப்படின்னு கேட்டா, அருமையா சொல்வாரு, அதை திருவிடையாட புராணத்துல சொல்றாரு. மாணிக்கவாசகர் எதற்காக அவதாரம் செய்தார் என்கிறத சொல்றாரு பாருங்க. இந்த புத்த சமயமாகிய இருளை முத முதல உண்டாக்குனது யாரு தெரியுமா? மாயன் திருமான். வாதவெளி புராணத்தை சொல்றார். எப்படி சொல்றார்? ஆயவளம் பதியதனில் அமாத்தியரில் தூய சிவாகம நரியின் துறை விளங்க மாயனிடும் புத்த இருள் மறைந்து ஓட சேய இளம் பருதி என சிவனருளால் அவதரித்தார். அப்ப புத்த இருள் யாருனால வந்தது? மாயனிடும் புத்த இருள். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, சார் நம்ம இப்படி கதை சொல்றோம், வைணவன் ஒத்துக்கிடுவான், நானும் ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், ஒரு நாளுக்கு நிவர்த்தியாச்சு. ஏன்னா கந்தவன் ஐயாட்ட முதலே சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், எனக்கு ரொம்ப நாளா என்னடா நம்முடைய புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கே, இது உண்மையா இருக்குமா, வைணவன் இதை ஒத்துக்கொள்வானா என்று எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு நாளுக்கு விட கிடைச்சு. எப்ப கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் அயோத்திக்கு சென்றிருந்தேன். அயோத்தியில தான் அந்த ராமருடைய கோயில் இருக்கிறது, தங்க கோயில். இன்னைக்கு பெரிய இந்தியாவிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அயோத்தி. அது ராமனுடைய அவதார ஸ்தலம் அயோத்தி. அது வந்து சரை நதி போது, சரை நதியில தான் அவருடைய மரணம் நடந்தது. ராமருடைய மரணமும் அங்கதான். அப்பொழுது அந்த ராமர் கோயில் பாருங்க, அவன தங்கம், தங்கத்தினால கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில்ல 21 உபாவதாரங்கள், திருமாலுடைய மகா அவதாரங்கள் 10, திருமாலுடைய உபாவதாரங்கள் 21. அந்த 21 உபாவதாரங்கள்ல புத்த அவதாரம் இருக்கு, அதை மறுக்கல அவங்களும். இது பெரிய எவ்வளவு விஷயம் பாரு. நான் போய் அந்த அயோத்தியில ராமர் கோயிலேயே அதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும், ஹிந்தியில் எழுதி போட்டுதான். அப்ப அவருடைய உபாவதாரங்கள் 21 உபாவதாரங்கள்ல என்ன வருது, புத்தாவதாரமும் வருது. அப்ப என்ன தெரியுது, அவங்களுக்கு அந்த கான்செப்ட் உடன்பாடு, புத்தாவதாரம் எடுத்தாருங்கிற கருத்து வேற்றுமே இல்லை. அவன் நோக்கம் வேணா வேற ஏதாவது சொல்லலாம், அது வேற விஷயம். அதனாலதான் சிவஞான சித்தியால அவர் பிடி பிடிச்சாரு. இந்த இடத்துல சிவஞான சித்தியால என்ன பண்ணாரு, அந்த வைண அந்த பாஞ்சராத்திரிய கொள்ளையை மறுக்கும் போது ஒண்ணு கேட்டார், கீதை பிரமாணம் இல்லை சைவர்களுக்கு. கீதை கீதையினுடைய என்ன, கீதையினுடைய நோக்கம் என்ன, அது ஞான நூல் அன்று, அவ்வளவுதான். கீதையை சொன்னது தப்பானா இல்ல, கீதையை சொன்னது சரிதான். ஏன்னா எல்லாமே சிவபெருமான் நினைக்கிறத இவர் மூலமா சாதிக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்லணும். எப்பொழுதுமே சிவபெருமான எண்ணத்துக்கு மாறா ஒண்ணு நடக்குமா, நடக்குமா, நடக்க முடியாது. நடந்தா எப்படி கடவுளாக முடியும். அப்ப அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, அந்த மகாபாரத யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அதுக்காகவே சிவோகம் பாவனையில அவர் என்ன செய்யறாரு, சாமி ஒரு கேள்விதான் கேட்கிறார். இந்த இடத்துல கீதையை பற்றி என்ன கேட்கிறாங்க, பேர் கீதை நமக்கு உடன்பாடா இல்லையா, நிறைய போனீங்கன்னா அந்த மாதிரி கேள்வி கணைகள். எல்லாரும் கீதையைதான் பெருசுன்னு எழுதிட்டு இருக்கான் சார், நீங்க என்னன்னா கீதையை பற்றி ஒண்ணுமே வரல, நம்முடைய சமய நூல்ல எங்கேயாவது கீதையை பற்றி வருதா, அப்ப கீதை நமக்கு அத்தாரிட்டியா இல்லையான்னு கேட்கிறான். ஆனா நம்ம சைவர்களை சிலவே என்ன சொல்றாங்க, கீதை அத்தாரிட்டி இல்ல, ஏன் தெரியுமா, அது சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறான். அப்படி இல்ல, கீதை சம்ஸ்கிருதத்துல இருக்குங்கிறதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ளாம இல்ல, தெரிஞ்சுக்கணும் நீங்க. அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை எல்லாமே சம்ஸ்கிருதத்துல தான் இருக்கு, ஆரம்பம் போறான். அப்ப ஒத்துக்காதான், எல்லாம் தான் ஒத்துக்கூடாதே, அப்ப அதை மட்டும் ஏன் ஒத்துக்கிற, கேள்வி கேள்விக்கு பதில் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வருது. கீதை நமக்கு ஏன் உடன்பாடு இல்லை அப்படிங்கறது கீதையிலிருந்தே வசனத்தை காட்டி நான் சொல்ல போறேன், ஒரு பெரிய விஷயம். அப்போ கீதை என்ன கேட்டா, அவருக்கு என்ன கேட்டாரு, ஒரு கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அந்த கிராசிங் பவர்ங்கிறது அது, அதுதான் ஒரு பெரிய, ஒரு அறிஞனுடைய கிராசிங் பவர் இருக்கு பாருங்க. அவர் கேட்கிறாரு, கீதை பிரமாணம் இல்லைங்கிறதுக்கு சிவஞான சித்தியார் சொல்றாரு, பதில் பரபக்கத்துல வருது, மகாவிஷ்ணு சொன்னதாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன கேட்கிறார் கேள்வி. கீதை உடன்பாடு இல்லை நான் சொல்றேன். அப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், இந்த கேள்வி பதில் சொல்லி ஓமாவிலிருந்தே வந்துருவார். மகாவிஷ்ணு செய்ததாக எத்தனை நூல்களை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய், மொத்தம் 3 நூல் இருக்கு மகாவது அருளி செய்ததாக. கீதை ஒண்ணு இருக்குது, அந்த புத்தாவதாரத்தில் அவன் செய்த புத்த மத கொள்கை அது நூலா இருக்கு, அவனே வச்சிருக்கான். இன்னொன்னு, அந்த கிருஷ்ணனுடைய மகன் இந்திரதீமன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக கூர்ம புராணத்தை சொல்றான், அதுவும் கிருஷ்ணன் சொன்னதா தான் இருக்கு, அவனும் மறுக்கல. ஒரு நாள் இப்ப கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது, ஆனால் கிருஷ்ணன் தன்னுடைய ஓன் சன் இந்திர துய்மன் ருக்மணிட்ட பிறந்தவன் அவனுக்காக ஒன்னு சொன்ன. ஒரு நாள் அவருடைய சன்னை என்ன கேட்கிறாரு, கிருஷ்ணனுடைய ஓன் சன் கேட்கிறாரு, அப்பா நீங்க கூர்மாவதாரம் எடுத்தீங்களாமே, ஆமை வடிவிலே இந்த உலகத்தை காத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது கூர்மாவதாரம். ஐ கான்ட் இமேஜின் ஹவு இட் வுட் பி. கூர்மாவதாரம்னா என்ன, எப்படி இருக்கும், ஆமை வடிவில் எடுத்து உலகத்தை காத்தீங்கன்னா அதை என்னால இமேஜினே பண்ண முடியல. கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட் கேட்கிறான், கேன் யூ நவ் டெமான்ஸ்ட்ரேட். நம்ம பார்வதி பதை
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருமழபாடி மார்க்கண்டேய முனிவர் பொருட்டு இறைவன் மழுவேந்தி நடனமாடி காட்சி தந்தமையால் மழுவாடி என்ற பெயர் அமைந்ததாக தலபுராணம் கூறும். மழவர்பாடி மழபாடி ஆயிற்று என்றும் சான்றோர் உரைப்பர். கொள்ளிட நதி இத்திருத்தல இறைவர் திருமுன்பு உத்தரவாகினியாக வடதிசை நோக்கி பாய்வது பெரும் சிறப்பு. திருமால், இந்திரன் முதலியோர் வழிபட்ட தலம். அதிகார நந்தியம் பெருமான் சுயம்பிரகாசையுடன் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருந்து மனவிழா கொள்ளும் சிறப்பு காண வேண்டிய கவினா திருவிழாவாகும். இந்நிகழ்விற்கு திருவையாற்றி நின்றும் ஐயாரப்பர் எழுந்தருளுவது ஐதீகம். இறைவர் வைத்தியநாதர், மழுவாட்டீஸ்வரர், வைரத்தூண்நாதர், வஜ்ரதம்பேஸ்வரர். இறைவி அழகம்மை, பாலாம்பிகை, சுந்தராம்பிகை. தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், கொள்ளிடம். சத்தியலோகத்திலிருந்து புருஷாமிருகம் இச்சிவலிங்கப் பெருமானை கொணர்ந்து இங்கெழுந்தருளச் செய்து வழிபட்டது. இதையறிந்த பிரம்மா பெயர்த்தெடுக்க முயன்ற போது முடியாது போகவே, இது வைரத்தூணோ என்று வியந்து மீண்டும் போற்றி துதித்தார் என்பது புராணம். அப்பர் பெருமான் திருவாக்கில் மழபாடி வைரத்தூணே என்று போற்றி பரவிய செய்தி அறியலாம். சுந்தரர் பெருமான் கனவில் வெளிப்பட்ட இறைவன் மழபாடி வர மறந்தனையோ என்று அருளிய திறம் உணர்ந்து திருமழபாடிக்கு எழுந்தருளி குழகாகிய கோலம் கண்ட நினைவு உள்ள துதிப்ப பொன்னார் மேனியனே எனத் தொடங்கி திருப்பதிகம் பாடினார். அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று இறைவர் மாட்டு கொண்ட உழுவல் அன்பை புலப்படுத்தி பாடினர். பொன்னார் மேனியனே எனும் பாடல் பண் நட்டராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தை வாச்சமணர்க்கு ஓர் குண்டாக்கனாக

பவ்வனஞ்சு உண்டான் தன்னை மறித்து ஒரு கால்

திருவதிகை விரட்டானம். இத்தலம் சிவபெருமான் திரிபுராதிகள் ஆகிய மூன்று அரக்கர்களை அழித்தது, முப்புறம் எரித்தது ஆகிய பெருமைகளை தாங்கி விளங்கக்கூடிய திருத்தலமாக விளங்குகிறது. இந்த தலம் பண்ருட்டி என்ற ஊரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்து விளங்குகிறது. முற்காலத்தில் இதற்கு அதியறைய மங்கை என்ற பெயர் இருந்தது. இப்பொழுது அது மருதி அதிகை என்று அழைக்கப்படுகிறது. அதியமான் நெடுமானஞ்சி என்ற வள்ளல் தகுடூரை ஆண்டு வந்தவன். அக்குலத்தில் வந்த ஒருவன் இத்திருக்கோயிலை நிறுவியமையால் இதற்கு அதியறையமங்கை என்ற பெயர் வந்தது என்று கூறுவோர் உளர். அஷ்டவீரட்டானங்களுள் ஒன்றான இந்த திருவதிகை வீரட்டானத்தில் அருள் புரியும் ஈசனுக்கு வீரட்டேஸ்வரர் என்றும் இறைவிக்கு திரிபுர சுந்தரி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஆதிகாலத்திலேயே உண்டாக்கப்பட்டதால் ஆதிபுரி என்ற பெயரும், விஷ்ணுவினால் ஆராதிக்கப்பட்ட தலமாதலால் ஹரிநகரம் என்றும், சரக்கொன்றை காடாக இருந்தபடியால் கொன்றைவன க்ஷேத்திரம் என்றும் இதற்கு பல பெயர்கள் உண்டு. இது கெடில நதிக்கு வடகரையில் அமைந்திருக்கிறது. அதிகை கெடில என்று வட வீரட்டானம் என்று திருநாவுக்கரசர் பெருமான் இந்த தலத்தை குறிப்பிடுகின்றார். இந்த கெடில நதியை தென்திசையில் கங்கை என்று சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். பொதுவாக அஷ்டவிரட்டான தலங்களில் உள்ள சிவாலயங்கள் மேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளன. ஆனால் இந்த தலம் இதனின்று மாறுபட்டு கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இதேபோல வழுவூர் விரட்டமும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு நுழையும் முன்பு அதன் முன்னால் உயரமான ஒரு கல்மண்டபத்தை காண்கிறோம். அதில் உள்ள வண்ண சுதை வடிவங்கள் புலப்படுகின்றன. இம்மண்டபத்தை தாண்டி எழுநிலை ராஜகோபுரத்தை பார்க்கிறோம். சிற்பக்கலைக்கு ஒரு அடையாளமாக இது காட்சியளிக்கிறது. அதில் இந்த கோபுரத்தை கட்டிய அரசனின் திருவுருவம் காணப்படுகிறது. தொடர்ந்து மயில் மீது அமைந்துள்ள ஆறுமுக பெருமான், கஜசம்ஹார மூர்த்தி, திரிபுர சம்ஹார மூர்த்தி, பைரவர், ரிஷபாரூடர், சுகாசனர், கஜலட்சுமி, விநாயகர், ஆலிங்கனமூர்த்தி, ராமபிரான், லக்ஷ்மணர், ஹனுமன், வீரபத்ரர் ஆகிய திருவுருவங்களும் இந்த கோபுரத்தில் காட்சியளிக்கின்றன. கோபுரத்தின் உள்பக்கத்தில் இரண்டு புறங்களிலும் நடனக்கலையின் 108 வகை கரணங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. முதல் பிராகாரத்தில் கொடிமரம், நந்தி ஆகியவற்றை காண்கிறோம். தென்புறத்தில் பார்த்தால் வசந்த மண்டபம், சக்கர தீர்த்தம், ஊற்றுக்கால் மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளதையும் காண்கிறோம்.
இந்த கல்மண்டபத்தில்தான் உற்சவ காலத்தில் திரிபுர சம்ஹாரமூர்த்தியை எழுந்தருளச் செய்வார்கள். இந்த பகுதியில் சமணர்களும் பௌத்தர்களும் ஒரு காலத்தில் மிகுந்திருந்தபடியால் கோயிலுக்குள்ளேயே அக்காலத்து ஒரு புத்தர் வடிவம் காணப்படுகிறது. புத்ததிகாரம் காலப்போக்கில் மறைந்து புத்தர் மட்டுமே வானமே கூரையாக இருப்பதாக காண்கிறோம். இரண்டாவது பிரகாரத்தின் வாயிலை ஒரு ஐந்து நிலை கோபுரம் அழகு செய்கிறது. கோபுர வாயிலின் உட்புறத்தில் பாண்டியர்களுடைய சின்னமாகிய மீன் செதுக்கப்பட்டிருக்கிறது. பல்லவ மன்னன் பரமேஸ்வரவர்மனின் கல்வெட்டு, பல்லவர் காலத்து சிம்மத்தூண்கள் ஆகியவற்றையும் காண்கிறோம். இடைநிலையில் உள்ள கோபுரத்தையும் தாண்டி சென்றால் இறைவனுடைய பிரகாரத்தை காணலாம். இங்கே அம்பிகையினுடைய சன்னதி இறைவனுக்கு வலது பாகத்தில் உள்ளது. அப்பர் சாமியினுடைய உற்சவ விக்கிரகம் உள்ள இடம் மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது. இடக்கையில் உழவாரம் தாங்கி பெருமான் காட்சியளிக்கிறார். இதேபோல் திலகவதியாருடைய உற்சவ விக்கிரகமும் தலையில் கொண்டையிட்டு கைகூப்பிய நிலையில் உள்ளது. கையில் பூக்குடலை ஏந்தியிருக்கிறார். பூக்களை நந்தவனத்தில் பறித்து இறைவனுக்கு நாள்தோறும் மாலையாக தொடுத்து கொடுத்தார் என்று சேக்கிழார் குழந்தையை கூறுகின்றார். புலர்வதன் முன் திரு அழகு பணி மாறி புனிதகன்ற நலமலி ஆண் சாணத்தால் நன்கு திரு மழுகிட்டு மலர் கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்து அமைத்து பலர் புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார் என்று பெரியபுராணத்தில் காண்கிறோம். திலகவதியாருடைய சன்னதிக்கு அடுத்து தெற்கு பிராகாரத்தில் திருநாவுக்கரசருடைய சன்னதி இருக்கிறது. இதில் அப்பரடிகள் கை கூப்பிக்கொண்டு அமர்ந்த நிலையில் உள்ளார். மூலவர் சன்னதிக்கு தென்புறத்தில் உள்ள படிக்கட்டுகள் மூலமாகத்தான் ஏறி உள்ளே செல்ல வேண்டும். தெற்கு பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் பிருகன்நாயகி எனப்படும் பெரிய நாயகியினுடைய சன்னதி இருக்கிறது. அம்பிகை அழகும் அருளும் ஒருங்கிணைந்து அற்புத காட்சியுடன் விளங்குகின்றாள். இறைவனுடைய கர்ப்பகிரகத்தில் உள்ள வட்டவடிவமான ஆவுடையாரின் மேல் 16 பட்டைகளுடன் கூடிய லிங்கம் இருக்கிறது. இது சுமார் 6 அடி உயரம் உண்டு. பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கர்ப்பகிரகத்தின் உள்புறம் பின்சுவற்றில் சோமாஸ்கந்தருடைய திருவுருவம் சுதையால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் கர்ப்பகிரகத்திற்கும் பிரஸ்தாரத்திற்கும் இடையில் அமைந்துள்ள சுவர் பகுதிகளில் முழுவதும் சுதையால் அமைக்கப்பட்ட தெய்வ திருவுருவங்களையும் சிம்மங்களையும் காண்கிறோம். அழகான பிக்ஷாரணமூர்த்தி காட்சியளிக்கிறார். அருகே ரிஷிபத்தினியர்கள் அவருக்கு பிக்ஷையிட வந்த கோலத்தில் இருக்கிறார்கள். அடுத்து விளங்குவது காலனை காலால் உதைத்த காட்சி. பெருமான் கோபத்துடன் காலனை காலால் உதைப்பதாகவும்
அதற்கு அருகில் மார்க்கண்டேயன் சிவனை வழிபடும் தோற்றமும் ஒருங்க காண்கிறோம். இன்னொரு சுதை வடிவம் உமாசகிதமூர்த்தியை காட்டுகிறது. மான்மரி ஏந்தியவராய் இடப்புறம் தேவி மலர் ஏந்தியிருக்க இருவரும் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார்கள். தலைக்கு மேலே குடை தோன்ற மோதகத்தை தாங்கியபடியாக இன்னொரு கரத்தால் ஒடிந்த தந்தத்தை ஏந்தியவராக பாசாங்குஜம் ஏந்தி விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார். இருபுறமும் பெண்கள் சாமரம் வீசுகிறார்கள். இதற்கு அடுத்து இருப்பது ராமரும் சீதையும் ஒருங்கிணைந்து காணப்படுகிறார்கள். ஆடல் வல்லானின் எழில் தாண்டவ காட்சியையும் இங்கே காண்கிறோம். இங்கு இறைவன் இடக்காலை முயலகன் மீது ஊன்றி ஜடாமுகுடத்துடன் ஆடுகின்றார். இது ஞானசம்பந்தருக்கு திருவதிகையில் ஆடற்காட்சி காட்டிய கோலத்தை நினைவூட்டுவதாக அமைவது. ஞானசம்பந்த பெருமானும் தன்னுடைய திருப்பதிகத்தில் இந்த ஆடல் காட்சியை அற்புதமாக வர்ணிக்கின்றார். அப்படி பாடல்தோறும் அவன் ஆடுவதை வியந்து வியந்து பாடுவதை இவருடைய பதிகத்தில் காணலாம். பாதம் பலர் ஏத்த பரமன் பரமேட்டி பூதம் புடைசூழ புலித்

0: கர்ப்பகிரகத்தை சுற்றிலும் சிறு சிறு புறைகள் காணப்படுகின்றன. ஒன்றில் நந்திகேஸ்வரரும் சதாசிவமூர்த்தியும் காணப்படுகிறார்கள். இந்த தலத்துக்கே உரிய சிறப்பு மூர்த்தமான திருப்புராந்தக மூர்த்தியையும் அற்புதமாக சுதை வடிவில் வடித்திருக்கிறார்கள். இறைவன் பன்னிரு கரங்கள் கொண்டவராய் பெரிய தேரின் மீது அமர்ந்து ஒரு காலை ஊன்றி இடக்கரத்தில் வில்லும் வலதுகரத்தில் அம்பும் ஏந்தியவராக அதனை நான் ஏற்றும் பாவனையோடு விளங்குகின்றார். நான்முகன் சாரதியாக தேரை ஓட்ட மதில்கள் மூன்றையும் எரிக்கும் வீரம் மிகுந்த தோற்றத்தோடு தனது கரங்களில் சக்கரம், குருவாள், சூலம், கத்தி, உடுக்கை, சங்கு, பாசம், கேடயம் ஆகிய போர்க்கருவிகளை தாங்கி போருக்கு புறப்படும் கோலத்தை இந்த சுதையில் காண்கிறோம். திரிபுரம் தீயழ இறைவன் அரக்கர் மூவரையும் எதிர்த்து போர் செய்வது போன்ற கோலங்களையும் அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். இதனை அடுத்து சிவபெருமானின் மணக்கோல மூர்த்தமாகிய கல்யாணசுந்தர மூர்த்தியையும் காண்கிறோம். வீரபுத்திர மூர்த்தியையும் இன்னொரு சுதையில் காண்கிறோம். மதகரியை உரித்து போர்த்த சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தி என்ற பெயருக்கேற்ப கரங்களில் ஆயுதங்கள் ஏந்திய நிலையில் தலையில் ஜடாபாரம் விளங்க ஒரு காலை மத்தகத்தின் மீது ஊன்றியவராக மறுகாலை தூக்கி நடனமிடும் அற்புதமான சிற்பத்தை சுதையில் வடித்திருக்கிறார்கள். இன்னொரு சுதை ராவணானுகிரகமூர்த்தி எனப்படுவது. இதை மிகப்பெரிய அளவில் அமைத்திருக்கிறார்கள். இமயமலையை ராவணன் பெயர்க்கும் நிலையில் உமை அஞ்சி இறைவனோடு ஒன்ற இறைவன் தனது கால்விரலை அம்மலையில் ஊன்றி அரக்கனுடைய முடிகள் பத்தையும் சிதறிவித்து அவனை ஆர்த்து அலறச் செய்த காட்சியை அற்புதமாக இங்கு காண்கிறோம். ராவணன் 20 கரங்களுடன் கையில் வீணை ஏந்தியவனாக காட்டப்படுகின்றான். கருவறையை தொடர்ந்த அர்த்த மண்டப பகுதியில் கிராதார்ஜுனர், ஏகபாதமூர்த்தி, அக்னிதேவன், கௌரி பிரசாதமூர்த்தி ஆகிய திருவுருவங்களையும் காண்கிறோம். மகிஷாசுரமூர்த்தினி எருமையின் மீது நின்று சீற்றம் மிகுந்தவராக காட்டப்படுகின்றார். ஏகபாதமூர்த்தியின் இரு புறங்களிலிருந்தும் பிரம்மவிஷ்ணுக்கள் வரும் காட்சியையும் காண்கிறோம். சரபமூர்த்தி தனது காலின் கீழே நரசிம்ம பெருமான் கிடக்க பறவை உருவில் நிற்கும் அற்புத காட்சியையும் காண்கின்றோம். இந்த பிரகாரத்தில் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு மூர்த்தம் சதுர்முகலிங்கம் எனப்படுவது. இந்த முகலிங்கம் சுமார் 75 சென்டிமீட்டர் அடி உயரம் உள்ளது. பிரம்மபாகம் நிலத்தினுள் இருக்கிறது, விஷ்ணுபாகமும் ருத்ரபாகமும் வெளியில் தெரிகிறது. ஆவுடையாரோ வட்ட வடிவமாக விளங்குகின்றது. பலர் காலத்து அற்புத படைப்பாக இதனை சொல்வார்கள். இந்த முகலிங்கத்தில் நாற்புறமும் இருக்கக்கூடிய முகங்களை அகோரம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று குறிப்பிடுவார்கள். திருக்காலத்தி, திருவக்கரை, திருவையாறு ஆகிய இடங்களிலும் முகலிங்கங்களை காண்கிறோம். இவையெல்லாம் திருவதிகைக்கு பிற்பட்டவை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த முகங்களில் அழகிய கண்கள், பாதி மூடிய நிலையில் சதாசிவமூர்த்திக்கே உரிய உயர்நிலையான ஞானத்தை பொலிவாக காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தையும், ஜடாமுகுடத்தில் ஊமத்தம்பூவையும் பிறையையும் காண்கின்றோம். காதில் குண்டலங்கள் தோல் வரை வடிந்து தொங்குகின்றன. அற்புதமான இந்த படைப்பை அனைவரும் கண்டு மகிழ வேண்டியது ஒன்று. மூன்று பிரகாரங்களை உடைய இந்த கோயில் உயரமான விமானத்தை கொண்டது. ஐந்து தளங்கள் உள்ள இந்த விமானம் நிமிர்ந்து பொலிவுடன் விளங்குகின்றது. இதையே ராஜராஜன் எழுப்பித்த தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும், அவருடைய மைந்தன் ராஜேந்திர சோழன் அமைத்த கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்திற்கும் அடிப்படையாக விளங்குவது என்றும் சொல்வார்கள். கருணாகர தொண்டைமான் என்பவன் வீரட்டானேஸ்வரருக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளான், பலவித ஆபரணங்களை அளித்துள்ளான். திருவாதிரையில் வீரட்டானேஸ்வரருக்கு 1000 படி நெய் அபிஷேகம் செய்தல் போன்ற கைங்கரியங்களையும் செய்து வந்திருக்கிறான். நூற்றுக்கால் மண்டபம், சுற்று மாளிகைகள், யாக மண்டபம், சுற்று திருமதில்கள், ஆடல்வல்லானுக்கு தனி சன்னதி, திருநாக்கல் சுவாமிகளுடைய சன்னதி, பாவை விளக்குகள் ஆகியவற்றையும் ஈசனுக்கு இவன் அளித்ததாக சொல்வார்கள். இந்த தலத்தில் கெடிலம் பிரதானமான தீர்த்தமாக விளங்குகிறது. வீரட்டேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே அக்னிமூலையில் உள்ளது சக்கர தீர்த்தம் என்பது. இதில் திரிபுராந்தகமூர்த்திக்கு உபச்சாரம் செய்வதற்கு பொருட்டு சந்திரன் தனது அமிர்தத்தை நிரப்பியபடியால் இதை சந்திர தீர்த்தம் என்றும் சொல்வார்கள், அமிர்த தீர்த்தம் என்றும் சொல்வார்கள். பிரம்மனும் கருடனும் இதில் ஸ்நானம் செய்ததால் இதற்கு பிரம்ம தீர்த்தம் என்றும் கருட தீர்த்தம் என்றும் பெயர் வழங்கலாயிற்று. இதில் சிவபெருமான் வைகாசி பூரணையில் தீர்த்தம் கொடுக்கும் பொழுது ஸ்நானம் செய்தால் இம்மை மறுமை வீடு ஆகிய மூவகை இன்பங்களையும் பெறலாம். விரட்டானேஸ்வரருக்கு ஈசான பாகத்தில் உள்ளது ஒரு கிணறு. இது திரிபுராந்தகனாகிய சிவபெருமான் தமது திருக்கை சூலத்தினால் பூமியை கீறி அதிலிருந்து 666 கோடி தீர்த்தங்களையும் வரவழைத்து கங்கைக்கு காட்டி கங்கையையும் அவற்றோடு அதில் கலந்து அடங்கி அமர்ந்து இருக்கச் செய்தது இதனுடைய சிறப்பை காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்தை உட்கொள்வதும் சிரத்தில் போஷித்துக் கொள்வதும் எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்த பெரும் புண்ணியத்தை நல்க வல்கிறது. இது மகேந்திர பல்லவன் காலத்தில் பல திருத்தங்களை பெற்றது. அப்பர் பெருமானுக்கு பல இன்னல்கள் ஆரம்பத்தில் உண்டாக்கினாலும் அவருடைய பெருமையை அறிந்த அரசன் அங்கிருந்த சமன் பாழிகளை எடுத்து அக்கற்களை கொண்டு திருவதிகையின் கண் ஒரு ஆலயம் எழுப்பினான். மகேந்திரவர்மனுக்கு குணவரன் என்று ஒரு சிறப்பு பெயர் இருந்தது. ஆகவே அந்த ஆலயம் குணவரீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டது. அதனை ஆதிமூலேஸ்வரம் என்றும் வழங்குகிறார்கள். இந்த ஆலயம் விரட்டேஸ்வரர் கோயிலுக்கு வடகிழக்கு திசையில் கடலூர் செல்லும் பாதையில் உள்ளது. திருஞானசம்பந்த பெருமான் பல தலங்களை தரிசித்து இங்கு வந்தபொழுது அவ்வூர் மக்கள் அவரை வரவேற்று திருக்கோயிலுக்கு அழைத்துச் சென்றார்கள். இறைவனை வணங்கி பரவசமுற்ற ஞானசம்பந்த பெருமான் அங்கு இறைவனை பதிகம் பாடி வணங்குங்கும் பொழுது இறைவன் அவருக்கு திருநடன காட்சியை காட்டியதாக சொல்வார்கள். இதேபோல் பிற்காலத்தில் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரும் இப்பகுதியில் யாத்திரையாக வந்தபொழுது இது திருநாவுக்கரசருடைய உழவாரம் கண்ட தலமாதலால் இதனை மிதிக்க அஞ்சி ஊருக்குள் நுழையாமல் சித்தவடமடம் என்ற ஒரு இடத்தில் தங்கியிருந்தார். அங்கு உறங்கும் பொழுது இறைவன் ஓர் ஏழை அந்தனர் வடிவத்தில் வந்து அவர் அறியாத வண்ணம் சுந்தரருடைய தலையின் மீது தன்னுடைய மலரடிகள் படும்படியாக படுத்தார். இதனை கண்ட சுந்தரர் அம்முதியவரிடம் சினந்து, என் தலை மீது எதற்காக உன் காலை வைத்தீர் என்று கேட்க, அம்முதியவர், என்னுடைய முதுமையினால் உன்னுடைய தலை மீது என் கால் தெரியாமல் பட்டுவிட்டது என கூற, சுந்தரரும் தனது தலையை சற்று அப்பால் வைத்துக் கொண்டு பள்ளி கொண்டார். மீண்டும் அதேபோல் முதியவர் தன்னுடைய திருவடிகளை சுந்தரருடைய தலையில் படும்படியாக செய்தார். இப்படி பலகாலும் என்னுடைய தலையில் காலால் மிதிக்கின்றீரே, நீர் யார் என்று இறைவனை பார்த்து, அதாவது வந்த முதியவரை பார்த்து சுந்தரர் சினந்து கேட்டார். அப்பொழுது இறைவன் என்னை தெரியவில்லையா என்று கூறியவாறு மறைந்தான்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி, இதில் திருநீற்றின் பெருமை சொல்லும் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சி சம்பளம் கோவிங்களா, கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இப்ப ஆச்சு கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? குழந்தைகள்லாம் திருநீறு எவ்வளவு முக்கியம், திருநீறு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கதை. கேட்க வரீங்களா? இப்போ ஆச்சு கதை சொல்ல போறேன். இதுல ரெண்டு சீன், சரியா? முதல் சீன் என்ன? கைலாய மலை. திருக்கைலாயத்துல யாரு இருப்பா? சிவபெருமான் இருப்பாரு, உமையம்மை இருப்பாங்க, நந்தியம் பெருமான் இருப்பாரு, இல்லையா? நான் கேட்டேன் இல்ல, மவுண்ட் கைலாஷ் இஸ் த அபோட் ஆஃப் லார்ட் சிவா அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்ப அந்த சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைலாய மலையில சிவபெருமான் உட்கார்ந்துருக்காரு, பக்கத்துல உமையம்மை உட்கார்ந்துருக்காங்க, நந்தியம் பெருமான் இருக்காரு, பக்கத்துல இன்னொருத்தர் நிக்கிறார். அந்த இன்னொருத்தர் யார் தெரியுமா? அவர் பேரு சுந்தர். அவர் வேலை என்ன தெரியுமா? அவர் கையில எப்போதும் துணிட்டு மடல் வச்சிருக்கு, வரவங்களுக்கு எல்லாம் துண்ணீர் குத்துட்டே இருப்பாரு. சாமிக்கு ரொம்ப பக்கமா நின்றுட்டு இருப்பார். சாமிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர், சரியா? இப்ப எல்லாம் பர்சனல் செக்ரட்டரி எல்லாம் சொல்றாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி சிவபெருமானுக்கு சீஃப் செக்ரட்டரி மாதிரி பக்கத்துலயே நிப்பாரு சுந்தர். சரியா? அவர் வேலை திருநீற்று மடல் வச்சுட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுக்கறது. அது என்ன திருநீற்று மடல்? இப்போ உங்க வீட்டுல புதுசு இடையில திருநீர் எப்படி வச்சிருக்கீங்க? ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த பவுல் தான் திருநீரை போட்டு வச்சிருக்க பவுலுக்கு பேர் தான் திருநீற்று மடல். அந்த திருநீற்று மடலை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறதுனால சுந்தரர் ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சரியா? இது ஒரு சீன். இந்த சீன் எப்படி சைட்ல வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த சீன் ஆரம்பம். அடுத்த சீன் என்ன? தேவர்கள். தேவலோகத்துல தேவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, நம்ம சாகாம இருக்கணும், அதுக்கு எதனா ஐடியா பண்ணணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா நம்ம சாகவே மாட்டோம். அதான் அமிர்தம், அமிர்தம் எங்க இருந்து கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அமிர்தம் வந்து எப்படின்னா, பாற்கடல். இப்ப நம்ம கடல்ல எல்லாம் என்ன இருக்கு, உப்பு தண்ணி இருக்குது இல்லையா? அது மாதிரி பால் நிறைஞ்சிருக்கிற ஒரு கடல், அந்த கடலுக்கு பேரு பாற்கடல். அந்த கடலை நல்லா கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சு எடுத்தோம்னா அதுல இருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டா நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு இவர்கள்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா எப்படி கடையிறது? நம்ம வீட்டுல தயிர் கடையிறோம்ல, நீ பாத்துருக்கீங்கல்ல, உங்க ஆச்சி அம்மா எல்லாம் தயிர் கடையிறது பாத்துருக்கீங்களா? ஒரு பாத்திரத்துல தயிர் எடுத்துட்டு ஒரு மத்து, நடுவில் ஒரு மத்து மாதிரி வச்சு கையில வந்து இப்படி இப்படி சிலுப்புவாங்க இல்லையா? நீங்க பாத்துருக்கீங்களா? பாக்கலன்னா இன்னைக்கு போய் அம்மாவை செஞ்சு கம்பிக்க சொல்லி பாருங்கன்னு. அது மாதிரி பெரிய கடலை எப்படி பண்றது? சின்ன பாத்திரம்னா இப்படி சின்ன மத்து வச்சு இப்படி இப்படி பண்ணிடலாம், சிலுப்பிடலாம். பெரிய கடலை எப்படிப்பா சிலுப்புறது? கஷ்டம் தானே? அப்போ எல்லாரும் பிளான் பண்ணாங்க, சரி நம்ம கிட்ட வலிமை பத்தாது, நம்ம என்ன பண்ணலாம், அசுரர்களையும் நம்மளோட சேர்த்துக்கலாம். நார்மலி என்ன, அசுரர்களும் தேவர்களும் எப்போ பார்த்தா சண்டை தான் பிடிப்பாங்க. இந்த டீம் அந்த டீமுக்கு தொந்தரவு கொடுக்கும், அந்த டீம் இந்த டீமுக்கு தொந்தரவு கொடுக்கும், இப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே எழுதி தான் பகைதான். ஆனால் இன்னைக்கு மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் டீம் அப் பண்ணிக்கலாம், நம்ம சைடில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பண்ணிட்டு நடுவில் மத்து போல ஒரு கோல் போல் ஒன்று வேணும் இல்லையா, அவ்வளோ பெரிய கடலுக்கு மத்து எப்படி விற்கிறது? அப்போ என்ன பண்ணாங்க, மந்தார மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையவே தூக்கிட்டு வந்து அப்படியே கடலில் நடுவில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த கோல் நிற்கிறதுக்கு அடியில் ஒரு ஆதாரம் வேணும்ல, அந்த ஆதாரமாக திருமாலன் பண்ணுவார், தான் ஆமையாக மாறி கூர்மாவதாரம் எடுத்து அடியில் போய் அந்த மத்தை தாங்குவார், அந்த மலையை தாங்குவார். சரியா? இப்போ என்னாச்சு, ஆதாரம் திருமால் ஆமை போல மேலே மந்தார மலையை தூக்கி வச்சுட்டாங்க. அதுதான் ஆமையோட முதுகில் மந்தார மலையை நிற்கிருப்போம். இப்போ கடையிறதுக்கு ஒரு கயர் வேணும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் கடையும் போது என்ன ஆகுது, நம்ம கையே கயர் போல ஆகுது இல்லையா? அது மாதிரி அந்த மலையை பெரிய பார்க்கறதுல கடையிறதுக்கு ஒரு கயிறு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பெரிய பாம்பு, அந்த பாம்பு பேர் வாசுகி. பெரிய பாம்புன்னா நம்ம பார்த்தா அந்த கொண்டாலாம் விட பெரிய பிரச்சு, ரொம்ப பிரச்சு, அவ்வளோ பெரிய பாம்பு. அந்த பாம்பை எடுத்துட்டு வந்து அந்த மலையை சுற்றி நல்ல கயிறு போல கட்டி வச்சுட்டாங்க. கட்டிட்டு வால் பக்கத்தை தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க, தலை பக்கத்தை அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு அமிர்தம் வந்துடும் சாப்பிட்டு நம்ம எல்லாம் சாகாவரம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஆசையில கரையிறாங்க, கரையிறாங்க, இழுத்து இழுத்து கரையிறாங்க. அந்த மலை அப்படியே சிலுப்புது, கடலை சிலுப்பு சிலுப்பு சிலுப்பு சிலுப்புன்னு சிலுப்புது. சரியா? அப்போ அப்படியே மாதிரி வா அமிர்தம் வரும், அமிர்தம் வரும்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாசுகி பாம்பு பாவம், அது பாம்பு தானே, அதோட உடம்பு நசுங்கும் இல்லையா? நீங்க கயிறு மாதிரி அதை வச்சு இழுத்து இழுத்து கடையும் போது அந்த வாசுகி பாம்புக்கு வலிக்கும்ல, அது உடம்பு நசுங்கும்ல, அது என்ன பண்ணிடும், அப்படியே அது வாய் பக்கத்துல இருந்து கவகவன்னு பெரிய விஷத்தை கட்டிடும். பெரிய விஷம்னா கடுமையான விஷம், யாராலே அதோட அந்த காத்துல கூட அந்த விஷத்தை பரவ, காத்துல விஷம் பரவும்ல, அந்த காத்தை கூட சாதிக்க முடியாது, எல்லாம் மயங்கி மயங்கி விழுறாங்க. இப்படி ஒரு கொடிய கடுமையான விஷம், அந்த விஷத்துக்கு ஆலவாள விஷம்னு பேரு. அவ்வளவு பெரிய விஷத்தை அந்த வாசிக்கு பம்பு கட்டிடும். என்ன பண்ணன்னு தெரியாது. அட்டா அமிர்தம் வேணும்னு நினைச்சு கடைய போய் இப்படி எல்லாரும் சாகுறதுக்கான நஞ்சு வந்து போச்சு அப்படின்னு அலறாங்க. தேவர்கள் இந்த பக்கம் வர்றாங்க அந்த பக்கம் வர்றாங்க, என்ன பண்ணு தெரியல, எப்படி அந்த நஞ்சுல இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல, தப்பிக்கிறாங்க. அப்பா எந்த கஷ்டம் வந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே ஆள், தீர்க்க முடியிற ஒரே ஆள் யாரு? நம்ம சிவபெருமான் இல்லையா? உடனே அவசரம் ஐயா சமான் ஒடியாங்க ஒடியாங்க, எல்லாரும் சிவபெருமான்கிட்ட ஓடுவோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் தலைப்படலாம் ஓடி வந்து அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து சிவபெருமான் கிட்ட சாமி காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு காலில் வந்துட்டாங்க. இப்போ சிவபெருமான் அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பார், அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது இல்லையா? அப்புறம் என்ன கேட்குறாரு, என்ன என்ன இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தேவர்கள் சொல்கிறாங்க, சாமி நாங்கள் இப்படி கடலை கடைஞ்சோம், பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் வரும்னு நினச்சி கடைஞ்சோம், அது பார்த்தா வாசி பாம்பு வாய் வந்து இவ்வளோ பெரிய நஞ்சு வந்துருச்சு, இந்த நஞ்சோட காற்று கூட எங்களால் தாங்க முடியல, அதோட கடுமையை எங்களால் தாங்க முடியல, நாங்கள்லாம் செத்து போயிடுவோம் போல இருக்கு சாமி, நீங்கள் தான் நாங்கள் தாங்காமல் காப்பாற்றணும் சாமி அப்படின்னு அழுவாங்க. அப்போ சாமி என்ன பண்ணுவார், மெதுவாக ஒரு செடி பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க சுந்தரர் திருநீட்டு மடல் தாங்கிட்டு யார் நிற்கிறா, சுந்தரர் நிற்கிறார் இல்லையா, அவரை கூட்டு சுந்தரா அந்த விஷத்தை உருட்டி எடுத்துக்கலாம் அப்படின்பாரு. சுந்தரர் போய் யாராலையும் தொட முடியாத விஷம், நெருங்க முடியாத விஷம், அப்படி ஒரு கொடுமையான விஷத்த சுந்தர பெருமான் எடுத்து அழகாக ஒரு உருண்டை போல லட்டு போல உருட்டி கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுப்பார். சாமி அதை வாங்கி அதை எங்க வச்சாலும் அது தொந்தரவு கொடுக்கும், அந்த விஷத்தை பீரோக்கள் வச்சு போட்ட முடியுமா, கட்டிகள் வச்சு போட்ட முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது, எங்க அந்த விஷம் இருந்தாலும் அந்த எந்த ஒன்றுமே வாழ முடியாம எல்லாம் அழிஞ்சிடும், அப்படி ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா? அப்போ சாமி என்ன பண்ணுவாரு, அதை வாங்கி தனக்குள்ளேயே போட்டுடுவார், தனி வாய்க்குள்ளேயே போட்டுடுவார், போட்டு அப்படி முழுங்க பார்ப்பாரு. பக்கத்தில் உமியம்மை அம்மாயி விஷத்தை தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உமியம்மை என்ன பண்ணுவாங்க, சாமியோட தொண்டையை கெட்டியாக பிடிச்சிருவாங்க, பிடிச்சவொடனே அந்த விஷம் இறங்காம தொண்டையிலேயே நின்றுடும், சாமியோட தொண்டையிலேயே நின்று அந்த கொடுமையான விஷம் இல்லையா அது, அதனால சாமியோட தொண்டை அப்படியே கருத்தாக மாறி. நீங்கள் வீட்டில் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, தொண்டையில் அப்படியே டார்க்காக ஒரு ப்ளூ கலர் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு க்ரீன் கலர் போட்டிருப்பாங்க, டார்க் க்ரீன் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பிளாக் கலர் போட்டிருப்பாங்க, கழிச்சு பார்த்துருக்கீங்களா? அதனால அவர் கண்டம் கருத்தவர், நீலகண்டர் அப்படிங்கிற பேர் தான் சாமிக்கு அப்போ தான் வந்தது இல்லையா. நஞ்சுண்டேஸ்வரர், நஞ்சை உண்டார் இல்லையா, அதனால தான் அவர் பேர் நஞ்சுண்டேஸ்வரர் சரியா. இப்போ சாமி கண்டம் கருத்து போயிடுச்சு, இப்போ எல்லா உயிர்களும் அப்பாடம் ஆயிடுச்சு, ஏன்னா விஷத்தை போகிற சாமி சாப்பிட்டார் இல்லையா, அதனால எல்லா உயிர்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, அப்பாடா ஆயிடுச்சு தேவர்களுக்கெல்லாம். சரி, நஞ்சை சாப்பிட்ட சாமியுடைய தொண்டையே கருத்து போச்சுன்னா நஞ்சை உருட்டி எடுத்துட்டு வந்த சுந்தரர் கை என்னாச்சு? சுந்தரர் தானே போய் எடுத்துட்டு வந்தாரு, அவர் கை என்னாச்சுன்னு பார்த்தா அவர் கை கருத்து ஆகவே இல்லை, அப்படியே பூ மாதிரி தாமரை பூ கலர்ல அப்படியே இருக்குது. எப்படி சாமியுடைய தொண்டையே கருத்து போற அளவுக்கு கொடுமையான விஷயம், சுந்தரன் கை ஒண்ணுமே பண்ணலையே, எப்படி? இதுல இருந்து என்ன தெரியுது, சுந்தரர் என்னைக்கும் திருநீற்று மடல் ஏந்திட்டே நின்னாரு இல்லையா, திருநீரை ஏந்தின கைய கொடுமையான விஷம் கூட ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப திருநீர் எவ்வளவு கவசம், திருநீர் எவ்வளவு பெரிய கவசம் இல்லையா, பெரிய பாதுகாப்பு கவசம் திருநீர், நம்ம எல்லாரையும் நோய் வராம பாதுகாக்கும், கெட்டது வராம பாதுகாக்கும், கெட்ட பார்வையிலிருந்து பாதுகாக்கும் சரியா, நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். அதனால தான் இதனாலும் திருநீர் வச்சுக்கணும், நித்தியில திருநீர் இல்லாமல் இருக்கவே கூடாது சரியா. காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஆச்சு என்ன சொன்னேன், ஓம் நம சிவாய சொல்லி எழுந்திருக்கணும்னு சொன்னேன்ல, சரிங்களா? சரி, செஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக, நீங்களாம் நல்ல குழந்தைகள் தானே, அப்போ கண்டிப்பாக செய்வீங்க எனக்கு தெரியும்.

0: இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்துதான், உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்துதான். சரியா பாக்கலாம். இனி திருநீர் இல்லாம குழந்தைங்க இருக்க கூடாது. நாளைக்கு பாப்போமா, இன்னைக்கு திருநீரை பத்தி தெரிஞ்சுட்டோம். இனி திருநீர் வைக்க மறக்க கூடாது. இனி நாளைக்கு பாப்போமா. திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: இடம் திருக்காலத்தி குடுமித்தேவர் திருக்கோயில். காலை பொழுதில் சிவகோசரியாராம் ஆதிசைவ முனிவர் இறைவனாருக்கு விதிமுறைப்படி வழிபாடு செய்து விட்டு செல்ல, காலத்தி அப்பருக்காக வேட்டை தொழிலை செய்து, முன்பு போலவே தீராத அன்பினால் ஊனமுது ஆக்கி குடுமித்தேவரிடத்து வருகின்றனர் திண்ணனார்.
3: நாயனீரே, இந்த ஊனமுது நேற்று அழைத்ததை விட மிகவும் சிறந்தது. பன்றி இறைச்சியோடு மான், கதை, மறை, கடமை என்ற இவ்வகைகளில் ஏற்ற இறைச்சியை அமுதாக்கப்பட்டுள்ளது. அடியேனும் சுவைத்துக் கண்டேன், தேன் கூட கலந்துள்ளது. இது தித்திக்கும். நாயனீரே அமுது செய்து அருளும்.
2: இன்னவண்ணம் தின்னனார் ஒழுக சிவகோசரியார் தினந்தோறும் பரம்பொருளாகிய சிவபெருமானிடத்து இறைச்சியும் காலடி சுவடும் கண்டு மிகவும் தளர்வடைந்து அதனை தீமை என்று எண்ணி ஆகமங்களில் சொன்ன விதிப்படி நீக்கி அருச்சனை செய்து அந்நெறியில் ஒழுகுவாராயினர். இந்நிலையில் நாணனும் காடனும் போய் தின்னனார் குடுமித்தேவரிடம் உடும்பை பற்றியது போல் பற்றியதை செய்திகளாக நாகனுக்குச் சொல்ல, அனைவரும் தேவராட்டியுடன் வந்து தின்னனார் மனதை மாற்ற முயற்சித்து அதிலே தோல்வியுற்று அவரை கைவிட்டு அகன்று போயினர். உன்னை பசுப்போத உருமா மாறி சிவபோத வடிவினராயிருக்கும் தின்னனார் நாகன் தேவராட்டி முதலிய வனவேடர்களின் கருத்தின் அளவில் அமைவாரோ அமையார்.
4: ஓம் நம சிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
4: ஓம் நம சிவாய்.

இருந்து கமடாசனத்தில் ஏவடவா நோக்கி திருந்திடவேன் எதிசை. கமடாசனத்திலே கமடம் என்றாலும் கூர்மம் என்றாலும் ஒன்றுதான், கமடம் என்றாலும் ஆமதா. இந்த கூர்மாசனத்திலே வடக்கு நோக்கி இருந்து அனுஷ்டானத்தை விதிப்படி பண்ணும், அனுஷ்டானத்தை வடக்கு நோக்கி இருந்து பண்ணும். பூர்வ திசை நோக்கி புரியணுமா மற்ற ரெண்டா தார்வ முறை செய்ய விதியணும். கிழக்கு நோக்கி இருந்து பூர்வ திசை நோக்கி ஆர்வம் உரை, அதனால கிழக்கு நோக்கி இருந்து செய்தலும் தகும். அதனால காலையில கிழக்கு மாலையில வடக்கு, காலையில அனுஷ்டானம் கிழக்கு மாலையில வடக்கு. கிழக்கு நோக்கி செய்தால் புத்தியும், வடக்கு நோக்கி செய்தால் முத்தியும். கிழக்கு நோக்கி செய்தால் புத்தி என்றால் இந்த உலோகத்து பலை, புத்தினா இந்த உலோகத்து பலை, புத்தி உள்ளவன் தான் இந்த உலோகத்திலையும் பழைக்க முடியும். வடக்கு நோக்கி செய்வது முத்திக்காக. கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரமினியிலே சுந்தரர், கிழக்கே சலம் இடுவார்தோடு கேதாரம். அதனால காலையில கிழக்கு நோக்கி தான் அனுஷ்டானம். தெற்கு நோக்கி ஆசமனம் செய்யும் மீளவும் நீராடி சுத்தியாம். தெற்கு நோக்கி அனுஷ்டானம் பண்ணப்படாது, ஆசமனம் பண்ணப்படாது, மேற்கு நோக்கியும் செய்வதில்லை. வடக்கு கிழக்கு தான் பூஷை அனுஷ்டானம் நமஸ்காரம் எல்லாமே வடக்கும் கிழக்கு நோக்கி தான். அனுஷ்டானத்துக்குரிய சலம் உணர்த்துகின்றார். அனுஷ்டானத்துக்குரிய தீர்த்த இருக்குது வாறு தண்ணீர் நுரை குமிழி நுண்புழுவும் இல்லாத நீரார் கருமம்புரியை கடன். நுரையும் குமிழியும் நுண்ணிய புழுவும் இல்லாத சலத்தினாலே அனுஷ்டானம் பண்ணுதல் கடமையா. உம்மையால் வடித்து எடாத நீர் இழி குலத்தார் தீண்டிய நீர் கலங்கள் நீர் பாசி நீர் உவர் நீர் வெண்ணீர் பழ நீர் கூவ நீர் முதலியனவும் ஆகாவன கொள்ளும். சுத்த பாரத்தில் இருக்கும் இந்த மாதிரி நீர்கள் ஆகாது.

0: அதிகபட்சம் தீச்சை பூசைக்கு தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுக்க வேணும், தீச்சை உடையவர்களே தீர்த்தம் எடுத்துக் கொள்ள வேணும், மற்றவர்களுக்கு கூடாது. ஆசமன விதி இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். ஆசமனம் செய்ய பவித்திரம் உண்டு அங்கையினால் ஆசமனம் உச்சிட்டம் என்று, கற்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினாலே சுத்த ஆசமனம் பண்ணுக. கையால பவித்திரம் கையிலே தற்பையினாலே அணிந்து கொள்வது, அதற்கு மேலே வந்து வெள்ளியினாலே தங்கத்தினாலே பவித்திரம் அணிந்து கொள்வது. விளங்குதா? இப்பவித்திரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? உனக்கு இருக்குதா பவித்திரம் மோதிரம் இருக்குதா? அதனால பவித்திரம் அவசியமா இருக்க ஒண்ணுது. ஆமா, இந்த விரல்ல போடுறது தர்ச்சனின்னு வேறு, இந்த விரல்ல பவித்திரம். அது இந்த இங்க சீனிவாசன் இருந்தாரு. அந்த பவித்திர தர்ச்சனை ரெண்டுமே அவசியமா ஒரு 10 சூடி செஞ்சு கொடுக்கணுமே. முதல்ல ஒரு 5 சூடியை செய்யுங்க. தர்ச்சனி உனக்கு இருக்குதா? தர்ச்சனைக்கு வேலையே இல்லை. தர்ச்சனைய சுத்து மேல ஒரு பொறுப்பு உங்களுக்கு தெரியுமே, பவித்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் அவசியமா ஒரு 5 சூடி பண்ணணும்னா வெள்ளியில அவசியமா கட்டாயமா பண்ணிருங்க. அதுக்கு நாளைக்கே முயற்சி எடுத்துங்க. உங்களுக்கு இல்லையா கட்டாயம் சொல்லி தர்ச்சனி பவித்திரம் அவசியமா இருக்க வேணும். பூஜைக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்க வேணும். உங்களுக்கு இருக்குதா? பேசாம
1: இருக்கீங்க.
0: நமக்கு இல்ல செய்யணும்னு. கற்பையினால செய்யப்பட்ட பவித்திரத்தை இட்டு அழகிய கையினால சுத்தாசமனம் பண்ணுங்க. ஆசமனத்திலே அந்த பவித்திரம் உச்சிட்ட தோஷம் கிடையாது. ஆசமனம் பண்ணும் போது அதனால அந்த உச்சிட்ட எச்சுன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த தோஷம் கிடையாதான் அந்த பவித்திரத்துக்கு. பவித்திர அனாகமின் முதல் இறைக்கும் இரண்டா இறைக்கும் நடுவே தரிக்க பவித்திரம் தரிக்கிறது, அதான் அனாமிகனு விருது. இது முதல் இறைக்கும் இரண்டாவது இறைக்கும் நடுவே தரிக்க அப்படித்தான் போடுவோம் அதிகபட்சம் தரிக்க. இரண்டாம் அறைக்கு மேற்பட தரிக்கலாகாது. பவித்திரம் தெரியாது செய்யும் கர்மங்கள் எல்லாம் அசுத்தமாகும். பவித்திரம் என்றாலே சுத்தம் உணவு, பவித்திரம் என்றாலே சுத்தம் உணவு. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? பவித்திரம்னா சுத்தம். பவித்திரம்னா வடக்க இருக்கிற ஒரு ஊர் அல்ல, பவித்திரம்னா சுத்தம் உணவு. பவித்திர பூசை என்று கேள்விப்பட்ட சுத்தம், அது குற்றங்களை நீக்குவது. இப்ப இத ராமாயணத்துல கம்பன் சொல்றான். இத வந்து ராமாயணத்துல கம்பன் சொல்றான். எப்படி சொல்றாருன்னா, ராமனுக்கு கங்கைக்கரையில குகன் வந்து தேனில மீனை ஊற போட்டு நல்ல மீனா பிடிச்சு அதை ஊற போட்டு கொண்டாந்து வைக்கிறான். தேனும் மீனும் நல்லா இருக்கும். தேன்ல ஊறப்பட்டாலும் நல்லா இருக்கும். கொண்டாந்து வச்சா அந்த இடத்துல வந்து ராமன் இந்த மாதிரி தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், இருத்தி என்று எம்பலோடும் குகன இருப்பான்னாரா? யாரு? ராமன். இருத்தி என்று எம்பலோடும் இருந்திரன் உட்காரலையா? பெரியவங்களுக்கு முன்னால உட்காரப்படாது, உட்கார சொன்னாலும் உட்காரப்படாதான். அப்புறம் தான் அவசியமா இருந்தா உட்காரணும். இதெல்லாம் அந்த ராமாயணத்தை சொல்றாரு. இருத்தி என்று எம்பலோடு இருந்திரன், எல்லை நீத்த அருத்தியன், எல்லையில்லாத அன்புடையன், எல்லை நீத்த அருத்தியன், தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினம் நன்றாக கொண்டு வந்திருக்கு. கண்ணப்பருஷ நாப்புல நல்ல பார்த்து பக்குவம் பண்ணி கொண்டாந்து இருக்கிறேன். எல்லை நீத்த அருத்தியன் தேனு அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தன் என்கொள் திருவுளம் என்ன, தேவையுடைய திருவுளம் என்னவோ இது அமுதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் குகன். அவனுக்கு சைவம் தெரியாது. அது குகனுக்கு சைவம் தெரியாது. ஆ, சைவம் தான் தெரியும். சைவமே சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது அவனுக்கு. சைவம்னு ஒண்ணு இருக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அமுதனுக்கு அமைவ திருத்தினன் குணர்ந்தேன் என்கொல் திருவுளம் என்ன வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருகலன் விளம்பரத்தார். பக்கத்துல ரிஷிகள் இருக்கிறாங்களா, மாதவர்கள் இருக்கிறாங்களா, இந்த கங்கைக்கரையில இருக்கிறாங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மாதவர்களை பார்த்து சொல்லுகிறான அரு ராமன் சொல்றான. எப்படி சொல்றான்னா, அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல், அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினில் அமைந்த காதல், மெய்யன்போடு மிக்க மகிழ்ச்சியோடு மெய்யன்போடு நீ கொண்டு வந்த அந்த பொருள், அரியதா ஓப்ப உள்ளத்து அன்பின் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிர்தினும் சீர்த்தவன்றே. இது மீனுத்த. ஆனாலும் உன்னுடைய அன்பினாலே நீ கொண்டு வந்தபடினாலே இது அமுதத்தை விட உயர்ந்தது. அதுக்கு மேல மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே, மெய்யன்புடையவனாயி நீ தொட்டபடியினாலே பரிவினில் தழிய எண்ணில் பவித்திரம் எம்மனு இருக்கும். நீ அன்போடு தொட்டபடியினாலே இது சுத்தமாயிடுச்சுங்கிறான். ராமன். பரிவினில் தளிய எண்ணில் பவித்திர எம்மனோர்க்கும் எம்மனோர்க்கு உரியன இனிதில் நாம உண்டனம் அன்றோ என்றார். எம்போன்றவர்களுக்கு உரியன நாம சாப்பிட்டதுக்கு சமானம் ஆயிடுச்சு, சாப்பிடல அப்படின்னு அவ்வளவு நாகரிகமா முடிக்கிறான் கம்பன். அதனால் பவித்திரம் என்றால் சுத்தம் என்பது பொருள். பவித்திரம் இல்லாமல் செய்யும் காரியம் அசுத்தம் என்பது பொருள். அதனால பவித்திரம் அவசியம் அவசியம். செய்யும் கர்மங்கள் எல்லாம் பவித்திரம் தரித்துக் கொண்டு செய்யும் கர்மங்கள் எல்லாம் 1000 மடங்காக பயன்படும். கர்மம் நிறைவேறியவன் பவித்திரத்தை அவிழ்த்து கீழே போடுவர். பூஜை முடிஞ்ச ஒருபாடு தர்ப்ப புள்ளக பவித்திரம் அடைந்தவன் அதை அவிழ்த்து கீழே போடுக. முடிச்சோடு கீழே போட்டால் உபவாசம் செய்யுக. முடிச்சோடு போடப்படாது, முடிச்சு அவிழ்த்து போட வேணும். பொன்னாலாயினும் ஒன்றாக சேர்க்கப்பட்ட பொன்வெள்ளி தாமரை என்னும் 3 நாளாயினும் பவித்திரம் செய்து எப்போதும் அனாமையில் தரித்துக் கொள்வர். தங்கத்தினாலையும் வெள்ளியினாலும் செம்பினாலும் செய்யலாம், 3 சேர்ந்து செய்யலாம். 3 சேர்ந்து செய்ய முடியுமா? செய்யலாம். நமக்கு பக்கத்திலேயே ஆடுவா இருக்கு. எப்போதும் தரித்துக் கொள்வர். பவித்திரத்துடனே போஷணம் பண்ணில் அது உச்சிட்ட தோஷம் அடையும் என்று அதில் பவித்திரத்தோடு போஷணம் பண்ணக்கூடாது. அதனால உஷா காலத்துலதான் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. அனுஷ்டானம் உஷா காலத்தில் போட்டுக்கலாமே தவிர மற்ற காலங்களிலே பெட்டியில வச்சிட வேண்டியதான். அது பூஷ பொருள். சமய சிகிச்சைக்கும் பௌத்தர் அணிந்து உண்டு அன்றாரம் பண்ணலாம். அன்றாரம் கூட சொல்லுது ஆசமனத்துக்கு பௌத்தர வேணுங்குது அல்லவா, ஆசமனத்துக்கு பௌத்தர வேணுங்குது அல்லவா. ஆசமனம் செய்க பவித்திரம் பூண்டு அங்கையில் ஆசமனம் உச்சிட்டம் உண்டு. செய்பரம தீர்த்தத்தால் ஆசமனம் செப்பியே உய்ய வந்த தத்துவம் உண்டு. வந்த தத்துவம் ஒன்று உய்ய தோன்றிய ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவதத்துவம் என்னும் மூவித தத்துவங்களும் சுத்தியாகும் பொருட்டு ஆசமனம் பண்றோம் அல்லவா. ஆத்ம தத்துவாய சோதா வித்யா தத்துவாய சோதா சிவதத்துவாய சோதான்னு ஆசமனம் பண்றோம் அல்லவா. இந்த 36 தத்துவத்தை இதில் சொல்லிடுறோம். 36 தத்துவங்களையும் இந்த 3 மந்திரத்தில் சொல்லிடுறோம். ஆன்ம தத்துவம் 24ம் வித்யா தத்துவம் 7ம் சுத்த தத்துவம் 5ம் 36ம் சொல்றோம். ஏன் சொல்லுகிறோம் என்றால் சிவதத்துவம் இந்த 3 தத்துவங்களும் சுத்தமாகும் பொருட்டு தத்துவ சுத்தின்னு இருக்கும். 3 வகையான தத்துவங்களையும் சுத்தி செய்வதற்காக ஆசமனம் பண்ணுதல். தத்துவங்களை அசுத்தம்னு சொன்ன முதல்ல அந்த தத்துவங்களை சுத்தி செய்வது. அப்படி தத்துவங்கள் சுத்தியாகும் பொருட்டு அம்மந்திரங்களை உச்சரித்து பிரம்மதீர்த்தமாகிய அங்குட்டத்தின் அடி அதரத்திலே விடும்படி ஆசமனம் பண்ணுதல். பிரம்மதீர்த்தம்னு பேர் அதுக்கு. அந்த பிரம்மதீர்த்தத்தை ஆசமன தீர்த்தத்துக்கு பிரம்மதீர்த்தம்னு பேரு. அது அங்குட்டத்தின் அடி அதரத்திலே அதனாலே அததினாலே செய்யப்படும் கர்மத்தை ஒழுவாதே செய்ய. பஞ்சதீர்த்தம் சொல்றாரு. 5 வகையான தீர்த்தங்கள் சொல்றாரு. பஞ்சதீர்த்தங்களாவன தேவதீர்த்தம், ஆரிட தீர்த்தம், மானுட தீர்த்தம், பூத தீர்த்தம், பிதிரு தீர்த்தம் என்பனவா. அவற்றுள் தேவதீர்த்தமாவது கை நுதி. கை நுதி ஆரிட தீர்த்தமாவது விரல்கள் இறை சந்தி. மானுட தீர்த்தமாவது கனிட்டிகை மூலம், கனிட்டிகை மூலம். பூத தீர்த்தமாவது மணிக்கட்டு. இந்த இந்த இந்த பகுதி வந்துடும் பூத தீர்த்தம் மணிக்கட்டு. பிதிரு தீர்த்தமாவது தர்ச்சனி அங்குட்டங்களின் நடு. அதனால தர்ச்சனி அங்குட்டங்கள் இது வந்து பிதிரு தீர்த்தம். தேவதீர்த்தத்தினாலே தேவர்களுக்கும், ஆரிட தீர்த்தத்தினாலே இருடிகளுக்கும், மானுட தீர்த்தத்தினாலே மனுக்களுக்கும், பூத தீர்த்தினால பஞ்சபூதங்களுக்கும், பிதிரு தீர்த்தத்தினாலே பிதிர்களுக்கும் தர்ப்பணம் செய்ய தர்ப்பணம் செய்ய தர்ப்பணம் ஓப்பித்தல். தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சியை செய்தல். அதனாலே இந்த நுனி விரல் இல்லாத செய்யப்படுதான் தேவர்களுக்கு. நுனிவிரலால் செய்யப்படுவது தேவர்களுக்கு. இந்த பகுதி பிதர்களுக்கு, இந்த பகுதி வந்து மானுடர்களுக்கு, இந்த பகுதி பூதங்களுக்கு. இப்படி வரும். அதனால அதிகபட்சம் இப்படித்தான் இந்த தர்ப்பணத்தை பண்ணுவோம். மற்றைய கண்மங்கள் எல்லாம், மற்றைய கண்மங்கள் எல்லாம் வலுவரச்சை பற்றருக்கும் ஈசன் உரை பார்த்து மற்ற அனுட்டான கர்மங்கள் எல்லாவற்றையும் உட்பற்று புறப்பற்றுக்களை நீக்கம் செவருமான ஒளி செய்த செய்வாகமத்திலே ஆராய்ந்தறிந்து குற்றமறச் செய்வாயாக. இப்ப அனுட்டான அசமனம் பண்ணுகிறது ஆதனம் முறை இதுகள் எல்லாம் ஓரளவு தெரிந்து கொண்டோம். ஆகையால அவைகளிலே இருக்கின்ற குறைகளை இப்பொழுது தெரிந்து கொண்டபடினால அது அதுக்கு தகுந்தவாறு செய்து கொள்ள வேண்டியது, பவித்திரம் அணிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு மேல சந்தியா காலங்களை நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்தியா காலம் இருக்கு, அனுட்டானம் பண்ணுகிற காலம் இருக்கு, அது நான்கு திருக்குறளால் உணர்த்துகின்றார். அது எப்படின்னா, உத்தமமான் தாரகை வானுன்ற உதகம் கொடுக்கை மத்தியமும் வானத்து மறையின். உத்தமமா பிராத கால சந்திக்கு ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் போதே தர்ப்பணம் செய்தல் உத்தமமா. அதனால இப்படிய காலையில செய்யணும் அல்லவா, அந்த அனுட்டான நட்சத்திரம் இருக்கும் போதே செய்யணுமா. நட்சத்திரம் இருக்குமுன்னா அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கெல்லாம் செஞ்சிடணும், உதயத்துக்கு முந்தியே. முறை வைகரை எழுந்து வந்து புனர்மூலி வாயும் கட்டி வைகரையில் துயிரிடு என்றெல்லாம் சொல்லுவது அதுதான். அப்படி செய்யறது நல்லது. காணாமல் செய்வது, கண்டு செய்வது, தோன்றும் போதே தர்ப்பணம் செய்ய உத்தமமா. ஆகாயத்திலே அவைகள் மறைந்தவன் தர்ப்பணம் செய்ய மத்தியமா. நட்சத்திரங்கள் மறைந்த பிறகு செய்யலாம் பாரு, அது மத்தியமம். அப்ப செய்யறதே ஆச்சரியமா இருக்குது. எப்ப செய்யறது, ஏழு மணி எட்டு மணிக்கு செய்யறதே அதிசயமா இருக்கு. பல வேலைகளை எல்லாம் பார்த்து எல்லாம் தேடி பிடிச்சு உட்கார்ந்து செய்யறது. வீரை போய் நேரத்துல போய் பாத்துக்கிட்டு இருந்தா, நேரத்திலேயே செய்ய முடியுமா? நேரத்திலேயே செய்ய முடியுதா? முடியல. அதனாலே இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும், தெரிந்து கொண்டபடி நடக்க வேணும். என்றாலும் எந்த வகையிலும் விடாது செய்யணும், அதான் முக்கியம். காலம் முக்கியம்தான். கனிட்டம் கதிரூதிருக்கும் காலம் அந்திக்கு அந்திக்கு அந்த கனிட்டம் விசிட்டம் என கால். சூரியன் பாதி உதயம் செய்யும் போது தர்ப்பணம் செய்தல் கனிட்டமா. சூரியன் பாதி தெரிய சூரிய உதிக்கும் போது எது கனிட்டமா? கனிட்டம்னா கடைசி கடைசி கடைசி. சாயங்கால சந்திக்கு அந்த கனிட்ட காலமே உத்தமம் என்றது. சாயங்கால செஞ்சிருக்குதே, அது சூரியன் மறைகிற சமயம், சூரியன் கொஞ்சம் இருக்கும் போதே அனுட்டாரத்தை பண்றது. சூரியன் கொஞ்சம் இருக்கும் போது அது அந்தி. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்றார் போல. அதனால காலையில சூரியன் உதிப்பதற்கு முந்தியும் மாலையில சூரியன் இருக்கும் போது மத்தியானம் கோணாமல் செய்வது. காணாமல் கோணாமல் கண்டு என்பது பழமொழி. காணாமல் கோணாமல் கண்டு, காணாமல் சூரியன் காண்பதற்கு முந்தியே கோணாமல் மத்தியானம் கண்டு சூரியன் இருக்கும்போது இப்படியே செய்வது. சூரியன் பாதி அஸ்தமனம் செய்யும் காலத்தை அந்திக்கு அந்தம் என்றார். அதற்கு மேலே இடை தாரகவின் இலங்காத போது கடையாம் உடுவிளங்கும் கால். அஸ்தமனமானவன் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தோன்றும் முன் தர்ப்பணம் செய்தல் மத்தியமா. அஸ்தமனமான பிறகு செய்வது மத்தியமம். விஞ்ச வரையிலும் சூரியன் இருக்கும் போது செஞ்சது நல்லது. நட்சத்திரங்கள் தோன்றும் போது தர்ப்பணம் செய்தல் கனிட்டமா. மத்தியானம் உச்சிக்கு முன் மத்தியமம் உத்தமம். உச்சி உச்சிக்கு பின் கனிட்டம் ஓர். மத்தியான சந்திக்கு மத்தியானத்துக்கு முன் ஒரு நாளிகளே தர்ப்பணம் செய்தால் மத்தியமமா. உச்சி உத்தமம் பதினைந்தாம் நாளி ஆகிய மத்தியானத்தில் தர்ப்பணம் செய்தல் உத்தமமா. அதான் கோணாமல். அது கோணாமல் செய்வது, இது காணாமல் செய்வது, அது கண்டு செய்வது. நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டரை மணி பன்னெண்டு மணி பதினஞ்சு நாள் இருக்கு என்று இப்படி சொல்லுகிறார். அதற்கு மேல சந்திகளை அதிகார விதத்தினாலே விருத்து மூன்று திருக்குறளால் உணர்த்துகின்றார். சந்திதான் ஒன்றே சமயக்கு புத்திரருக்கு சந்தி இரண்டு அந்தியோடு தான். சமயக்கு பிராத கால சக்தி ஒன்றே உரியது. சமய தீட்சை பெற்றவர்கள் பிராத காலம்னா கால வேலை, காலையிலே செய்கின்ற அனுட்டானமே உரியது. அவர் கட்டாயம் காலையில கட்டாயம் செய்தே ஆக வேணும். சமய தீட்ச பொற்கால அனுட்டானம் செய்யலாம். புத்திரருக்கு அந்தியோடு சந்தி இரண்டு, புத்திரனுக்கு கீழ் போன பிராத கால சந்தி அந்தி சாயங்கால சந்தியும் கூட இரண்டு சந்தியோடும் உரியனவா. விஷேட தீட்சை பெற்றவர்களுக்கு இரண்டு காலமும் அனுட்டானம் உண்டு. சமய தீட்சை பெற்ற ஒரு காலமும் விஷேட தீட்சை பெற்ற இரண்டு காலமும் செய்யணும். சந்தியூர் மூன்றாகும் ஜாதகருக்கு தேதிகள் சந்தியூர் நான்கனவே தான். அதாவது ஜாதகனுக்கு கீழ் போன அவ இரண்டு சந்தியுடைய அந்த மத்தியான சந்தியோடு மூன்று சந்திகளுக்கும் உரியனவா. சாதகன்னா நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் பேர். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சாதகன் என்பது நிர்வாண தீட்சை பெற்ற ஒரு தனி சிறப்பு. பல பேர் தீட்சை தான் நிர்வாண தீட்சை வாங்கிருக்காங்க, சிறப்பு எல்லாம் ஒண்ணுமே தெரியல. மந்திரங்களோ அனுஷ்டானங்களோ ஆசாரங்களோ ஒண்ணும் இல்லை. சாதாரணமா இருக்கிற அமர்தீட்சை இல்லாதவன் அவன்கிட்ட இருக்கிற ஆசாரம் செயல் கூட இல்லை. அது ஆச்சாரியர் அந்த மாதிரி அமையணும், ஆச்சாரியர் பக்கமா இருக்கணும், ஆச்சாரியர் நூல்கள் மூலமாக தூண்டி கொண்டே இருக்கணும், சொல்லி கொண்டே இருக்கணும், இவன் கேட்கணும்னு ஆசை இருக்கணும். அர்த்தராத்திரி சந்தியோடு நாங்க சந்திக்கணும், ஆச்சாரியர் அர்த்தசாஸ்திரியிலையும் சந்தி பண்ணணும். இப்ப அர்த்தசாம பூஜைன்னு அல்லவா, அதே போலதான் நள்ளிருளி நச்சிக்க நான்காவது சந்தி உள்ளத்து அமலனடி ஓர்ந்து. ஆச்சாரியன் அர்த்தராத்திரியிலே நான்காம் சந்தியை முடித்து மனசிலே சிவபெருமானுடைய திருவடியில் தியானித்து பூஜை செய்து பின்பு நித்திரை பண்ண கடவுள் அந்தரியாக பூஜை அர்த்தராத்திரியிலே அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு அந்தரியாக பூஜை செய்து கொண்டு பிறகு உறங்குவாயா. பெரிய விஷயங்கள் அது மாதிரி நடக்கிறவா ரொம்ப குறைவு. சந்தி தோறும் தியானிக்கப்பாளனாகிய சந்தியா சந்திகளை சொல்லலாம் சொல்வான். சந்தியா என்பது செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சந்தியா என்ற சொல்லுக்கு நன்றாக தியானிக்கப்படுவது, சந்தியா என்ற சொல்லு நன்றாக தியானிக்கப்படும். செவ்வே செவ்வே என்றால் நந்தியாக செம்மையாக செம்மையாக செவ்வே தியானிக்கப்படுவது என பொருள்படும். சம் செவ்வே தியா தியானித்தல் அக்னியோடு உஷ்ணம் போல சிவத்தோடு அபிநயாய் சகல கர்ம சாட்சினியாய் இருக்கும் சிவசக்தியே சந்தியை என பெயர் வரும். அதாவது சிவனோடு பிரிவில்லாமல் இருக்கின்ற சிவசக்தி இருக்கிறே அந்த சிவசக்தி தான் இந்த சந்தியை என பெயர்வர். சந்தியை என்பது அந்த ஐ சாரியை வந்தால் அது பார்வதியை குறிக்கும், சக்தியை குறிக்கும். சந்தியை அச்சிவசக்தி தான் அவரை பராவரை பர என முத்திரப்படும். அவரை பராவரை பறை அவரை பெறாமி அவரை பெறாமி வைஷ்ணவி ரவுத்ரி என மூன்று விதப்படும். அந்த அவரை சக்தி பெறாமி நூறு கோடி யோசனை விசாலம் கொண்ட ரத்த மண்டலத்திலே சகல லோகங்களின் சிருட்டித்தல் காரணமாக இருப்பாள். யாரு? பெறாமி. பெறாமி என்பது பரமதேவனுடைய சக்தி. வைஷ்ணவி இரண்டு கோடி யோசனை விசாலம் கொண்ட சுவேத மண்டலத்திலே சகல லோகங்களையும் ரட்சிக்கத்தல் காரணமாக இருப்பாள், ரட்சித்தல் காரணமாக இருப்பாள். ரவுத்ரி மூன்று கோடி யோஜனை விசாலம் கொண்ட விந்து மண்டலத்திலே சங்கரித்தல் காரணமாக இருப்பாள். பராபர ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி என மூவிதப்படும். பறை ரத்தை சுக்கிலை அசிதை கிருஷ்ண என நான்கு விதப்படும். சமயி பராத காலத்திலே பராமியை இருதயத்தில் தியானிக்க, பராமியை இருதயத்திலே தியானிக்க. சாயங்காலத்திலே ரவுத்ரியை பரமரந்திரத்திலும் தியானிக்க. நிர்வாண தீட்சை பெற்று சாதகாபிஷேகம் இல்லாதிருக்கும் புத்தனம் பெறாத காலத்திலே பராமியை ஹிருதயத்திலும் மத்தியானத்திலே வைஷ்ணவியை விந்துவிலும் சாயங்காலத்திலே ரவுத்திரிய பரமரந்திரத்திலும் தியானிக்க. சாதகாச்சாரியன் தமது ஆன்மாவும் சரீரமும் புரிந்தி அந்தர்ப்பித்தனவாக சிந்தித்து அதன்மேல் செய்யப்படும் கர்மம் சந்தியாவந்தனம் எனப்படும். அதனாலே சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படுவது. சந்தியாவந்தனம் என்பது சக்திகள் சாட்சியாக செய்யப்படும். அந்த சக்தி தான் பராமி வைஷ்ணவி ரவுத்ரி என்று மூன்று வகையாக இருக்கும். பராமி வைஷ்ணவி ரவுத்ரி. பராமி காலையிலும் வைஷ்ணவி மத்தியானத்திலும் ரவுத்ரி மாலையிலும் தியானிக்கப்படும். சரஸ்வதியாக தியானிப்பது, மகாலட்சுமியாக தியானிப்பது, பரமேஸ்வரியாக தியானிப்பது, இப்படியாக மூன்று வகை சந்திகளை காலங்களிலும் சந்தியை தியானித்தல். அதற்கு மேலே சிவபூஜை செய்யும் மற்றொன்றும் செய்யல் சிவபூஜை செய்தவன் செய். மற்றொன்றும் யாதொரு காரியத்தையும் சிவபூஜை செய்யும் செய்யல். எந்த காரியத்தையும் சிவபூசைக்கு முன்னே செய்யக்கூடாது. அப்படின்னா இப்ப காய் வாங்க போகணும் மார்க்கெட்டுக்கு, அப்படின்னா என்ன பண்றது? ஆனா பூஜை பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா சமையலப்பா வரும். அதனாலே சிவபூசைக்கு முந்தி வேற காரியங்களில தொழில ஈடுபட்டு காலத்தை போய்கிட்டு அப்புறம் பண்ணலாம்னு பண்ணாதே. அவசியமான காரியங்களை முதல்ல செய்து கொண்டு செய்துக்கோ, சிவபூசையை செய். பிறகு செய்யலாம் என்கிற காரியத்தை பிறகு செய். சில பேர் அவசியமில்லாத காரியத்தை முன்னே செய்துவிட்டு பிறகு சிவபூசை செய்வான். அப்படி பல பேர் இருக்கிறாங்க. முன்னாடி அது அப்புறம் செஞ்சுக்கலாம், அந்த காரியத்தை தப்பு இல்லை. ஆனா அந்த காரியத்தை முன்ன செய்வோம், சோகசியை பண்ண செய்வோம். அந்த மாதிரி இல்லாம முதல்ல சோகசியை செய்து செய்து விட்டு மற்ற காரியங்களை செய்யும். செவ்வூசை செய்யவன் மற்றொன்று செவ்வூசை செய்தவன் செய். அதி பிரமேந்திராதி தேவர்கள் முன்பு செவ்வருமானை பூசித்தே பின்பு தங்கள் தங்கள் அதிகார கிருத்தியங்களை செய்வார்கள் என்று அறிகம். பிரம்மவிஷ்ணுக்களும் முதல்ல செவ்வருமான பூசை பண்ணிட்டு தான் அப்புறம் அவங்க காரியங்களை பார்ப்பாங்களாம். பரார்த்த பூசைக்கு கால வரை உணர்த்துகின்றார். இனிமேல் கோயிலுக்கு போறாரு, நீ கோயிலுக்கு போகணுமா? பரார்த்த பூசைனா கோயில்ல செய்யற பூசை. அது எப்படி சொல்றாருன்னா, அல்லும் பகலும் அரிச்சிக்க யாமந்தோறும் வல்லார் என்றவாறு, வல்லார் அல்லார் என்றவாறு. அதாவது உத்தம பூசை செய்ய வல்லவர்கள் இரவிலும் பகலிலும் சந்தி உபசந்திகளிலும் பெதத்தெறிந்து பரார்த்த பூசை செய்ய கடவுள்கள். அவ்வாறு இயன்றவாறு அரிச்சிக்க உத்தம பூசை செய்ய வல்லவர் அல்லாதார்கள் தங்கள் தங்களால் இயன்ற மத்திய பூசையனும் கரட்ட பூசையனும் செய்ய கடவுள்கள். அதனாலே அந்த அர்த்த அர்த்தசாம வரையில் ஆறு கால பூசை, விடியற்கால உசத் காலத்திலிருந்து ஆறு காலமும் பூசை. அப்படி ஆறு காலமும் பூசையை வல்லவர்கள் செய்வார்களா இல்லையானால் மத்தியமோ கனிட்டமோ பூசையை செய்வார்களாக. அப்படின்னா மூன்று காலம், இரண்டு காலம், அப்படி ஒரு காலம் இப்படி. அது என்ன சொல்றாருன்னா, இட்டலிங்கத்து பூசையை திரிகாலத்து பூசையை இட்டலிங்கத்து ஒரு காலத்து ஒரு கால இருகாலத்தும் பரார்த்த பூசையை சொல்லிட்டு அதுக்கு மேல ஆன்மார்த்த பூசையை சொல்றாரு. நம்ம பூசையை அது எப்படி சொல்றாருன்னா, இட்டலிங்க பூசையை மூன்று காலத்திலும் இருகாலத்தும் அது கூடாதாயின் இரண்டு காலத்தும் அதுவும் கூடாதுன்னு ஒரு காலத்திலும் பண்ண கடவுள். மூணு காலமும் பண்ணலாம் பூசையை, வேற வேலை இல்லையனா மூணு காலம் பூஜை பண்ணா அதுக்கே சரியா போயிடும். உதவி பண்ண வாங்கி கொடுக்க ஆள் இருந்தா, ஆனா அவன் சலிச்சுக்குவான், இதான உனக்கு வேலை அப்படின்னு அவன் வாங்கி ஆக்கி போறவனு சலிச்சுக்குவான். பத்தாள் பொழுதுக்கு மணி அடிச்சு அப்படின்னு திட்டுவார்கள் திட்டுவார்கள். அதனால ஒரு காலம் பூசை கட்டாயம் எல்லாரும் பண்ணப்படும். காலையில ஒரு கால பூசையை அவசியமா செய்யணும். மற்ற காலங்களிலே பூசையை வந்து அந்த பூசை பெட்டி இருக்குதுவாரு, அந்த பூசை பெட்டியில அர்ச்சித்து பத்திர புஷ்பங்களால அர்ச்சித்து தூபதீபம் காட்டி கும்பிட்டுக்கலாம். மத்தியானமா உனக்கு வாய்ப்பு இருந்துச்சா பத்திர புஷ்பங்களால பூசை பட்டகத்தை அரிச்சித்து பவாதி நாமங்களால அரிச்சித்து தூபதீபம் காட்டி நமஸ்காரத்தை பண்ணிக்கலாம். அதே போல மாலை வலியும் செய்யலாம், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம். அல்லது ஹிருதயத்துல அந்த பூஜை பண்ணிக்கலாம், அந்த யாக பூஜை பண்ணிக்கலாம். அந்த யாக பூஜை முழுவதும் செய்யப்பட்டாலும் அனுஷ்டானம் பண்ண உடனே இதயத்துல சிவலிங்கத்தை பாவித்து அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனையை பண்ணி தோரத்தை பண்ணி கும்பிடுக்கலாம். விளங்குதா? அப்ப திரிகால பூஜை ஆயிருது சொல்றது விளங்குதா? ஆகையினாலே எப்படியும் சிவருமானுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேணுமா, எப்படியும் சிவருடைய எந்த வகையிலாவது நீ அவர் மறவாம இருப்பா. அதுக்காக எப்படியாவது எந்த வகையிலாவது தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கு, தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு தொடர்பு இருக்கணும்னா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போ, அப்புறம் இடைக்காலத்துல ஒரு வேளை போயிட்டு வா, ஒரு நாளைக்கு போயிட்டு வா, அப்புறம் தபால் போடு, போன்ல ஒரு நாளைக்கு பேசு, இப்படி தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிற முடியல, வேண்டியவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிற முடியல. அது போல சிவனை எப்படி மறக்க கூடாது, எப்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான் இப்படி எல்லாம் இந்த ஆசிரியர்கள் சொல்லும் விளங்குற. ஆகையினாலே மத்தியானம் பூஜை பண்ணணுமா இருதயத்திலே பண்ணிக்க, பயிர்ல இருக்கிறியா பயிர்ல இருந்தாலும் பூஜை பண்ணிக்கலாம். பயிர்ல இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனத்தாலே என்ன பூசையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பூசையெல்லாம் நிறைய கோளாறு குறைபாடு நிறைய இருக்கு. இப்படி அந்த யாகம் பண்றதுன்னு தெரியல, அதி போக்குவரத்து மற்ற எல்லாத்திலும் நிறைய கோளாறு குறைபாடு இருக்கு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பூசைக்கு ஒரு நடக்க எல்லாரையும் உட்கார வச்சு பூசைக்காரர்கள பூசையை வரிசையா சொல்ல வைக்கணும் அவங்கள. அப்புறம் நம்ம செஞ்சு காமிக்கணும், இன்னதை இப்படி மாத்திக்க இப்படி செய்யு என்று தெரிந்து கொள்ள வேணும். செய்வன திருந்த செய்யு அப்படின்னு படிச்சுதான் இருக்கிற மாதிரி திருந்த செய்யறது இல்லை, திருந்திக்கிறதும் இல்லை, கேட்டுக்கிறதும் இல்லை, ஜபம் பண்ண தெரியல, விபூதி பூசை தெரியல, முதல்ல விபூதி அணிய தெரியல, அதுக்கு மேல பூசையை முறையா செய்ய தெரியல. இப்படியே பல பேர் இருக்காங்க, அவங்க கிரியாபிஷேகம் எல்லாம் வாங்கிட்டாங்க, நிர்வாணிச்சு வாங்கி கிரியாபிஷேகம் வாங்கிட்டாங்க. அதை பத்தி அதுக்கு ஒண்ணும் கவலையே கிடையாது. யாரு கொடுக்கற புண்ணியவானுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, இவங்களுக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. அது இது சும்மா சாதாரணமா விளையாட்டுக்கு அதிகமா நினைச்சு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கப்படாதுன்னு நான் ஒரு உரிமையினாலே சொல்றேன். ஆசிரியர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. யாரு இந்த மாதிரி ஆசிரியர்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. என்னமோ விளையாட்டா அப்படி செஞ்சு தலைகிறானே, தெரிஞ்சுச்சுப்பா வேற ஒன்றும் இல்லை. அது பூசக்காரர்கள் அவசியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற பூசி சுருக்கம் தான், செய்யற பூசிய சுருக்கம் தான், சுருக்கத்தை சுருக்கிறான். அதுக்கு மேல கண்ணாப்பு நானும்
1: செய்யறான்,
0: சுருக்கத்தை சுருக்கிறான். அதுக்கு மேல கண்ணாப்பு நானும் செய்யறான். அதனால அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும் ஐயா. சிவபூஷா சிவபூஷாதிகளுக்கு சைவர் கொள்ள வேண்டும் சாத்திர விதி இது வன்புண்படுத்துகின்றார். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேணும். சிவபூஷா விதிக்கு அதனால நூல் உண்டு, ஆகம் முதலான நூல்கள் சொல்லப்படுகிறது. சிவபூஷை எல்லாம் நூல் மூலமாக தான் செய்யறோம். நூலால் நன்றா நினைவீன்கள் நோய்கள், அருமையான வாக்கியம். நோய்கடை பிறவி நோய்கடை நூலால் நன்றா நினைவீன்கள், நினைவீன்கள் நன்றா நினைவீன்கள், நூலால் நன்றா. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. ஏதாவது தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. உணர்த்த உணர அறிவுடையவர், உணர்த்த உணரும் அறிவுடையவர். அதையும் மறந்து விடுவீர்கள், அதையும் மறந்து விடுகிறீர்கள். அதனால நூலால் நன்றா நினைவீன்கள் நோய்கள். எதுக்கு நோய்கடை பிறவி நோய்கடை நூலால் நூல்னா இது வேத சிவாகம் ஆகம நூலா, நூல் என்றால் ஆகம நூல் தான். மற்ற நூல்கள் எல்லாமே ஆகம சாரம், இதெல்லாம் ஆகம சாரம், இது ஆகம ஆகமத்தின் மொழிபெயர்ப்பு நூல். ஆகையினாலே பூசாதி காலத்திலே கொள்க சிவாகமத்தில் கூறுநிலை பூசாதி கொள்ளல் புற நூல் விதி எல்லாம் சைவர்கள் சிவபூஷம் முதலிய கர்மங்களுக்கு சைவாகமத்தில் விதித்த விதியையே கை கொள்ள கடவுள்கள். சைவாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படியே நீங்க பூசை செய்வீர்களா? அதற்கு அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் அனைத்தையும் கொள்ளாது ஒழிய கடவுள். ஆகையாலே இப்ப வேத பிராமணர் இருக்காங்களே வைதிகம், அவங்க முறை வேறையா இருக்கு. பூதி பூசுறதும் முறை வேறையா இருக்கும், பூசை பண்றதும் முறை வேறையா இருக்கு. அதெல்லாம் நீ எடுத்துக்காது, சீச்சை வாங்கிட்டியா சைவாகம் இப்படி பூசி. அதனால அந்த வைதிக சமயத்தார் செய்கின்ற முறைகள் எல்லாம் நீ கொள்ளக்கூடாது. தெரிஞ்ச அவரை அப்படி செய்தாருன்னு தெரியாது. ஆகம படிச்சு அந்நிய நூலின் விதி விதி அவிரோதமே உன்னேல் பழுது என்று உணர்ந்து அந்நியமாகிய வைதிக சாஸ்திர விதிகள் சைவாகமத்துக்கு விரோதமாகாதனவும் அதில் சொல்லப்படாதனவுமாய் இருப்பின் அவைகளை குற்றம் என்று மனத்தில் இணையாமல் கை கொள். அதுக்கு மேல ஒன்று சொல்றாரு, அப்படி வேதங்களிலும் மற்ற நூல்களிலும் சொல்லப்படுகிற முறையானது சைவத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், சைவாகமத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்தால், இந்த சைவாகமில் சொல்லப்படாததாக இருந்தால், சைவத்துக்கு விரோதம் இல்லாததாக இருந்தால் அதையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, அது இந்த உள்ளதை உள்ளபடி செய்து கொண்டிருங்கள். அதனாலே இப்படி முறைகளை எல்லாம் நமக்கு இந்த நூலாசிரியர் சொல்லுகிறார். இனிமேல் கேட்க வேண்டிய முறைகள் நிறைய இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். நம்ம பார்த்து

0: வலிவடங்குறக்கமன்னன் போன் முறை அரசு செய்ய குறைவில் அது இருள் வாழ்ந்த நான் மறையறங்கடும் உங்க நத்தம் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நோ பார்வதீபதே.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Karaikkal Ammayar Puranam, Vazhangubavar, Kulithalai Ramalingam Ayya Avargal, Vanakkam. ஓம் சிவாய நம.
3: உத்பவித்தெழுந்த ஞான தொருமையின் உமை போன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்வார். பொற்புடை செய்யவாத குண்டரீகங்கள் போற்றும் நற்கணத்தில் ஒன்றானேன் நான் என்று நயந்து பாடி. அப்பொழுதுதான் அம்மையார் அற்புத திருவந்தாதி என்கின்ற நூலை பாடினாள். அற்புத திருவந்தாதி இறுதியிலே முடிகின்ற சொல் அடுத்த செயலுக்கு முதற் செயலாக வரும். அதுபோல 100 பாடல் பாடினாள். ஆடானும் அல்லல் அறிய முறையிட்ட கேளாதது என்போலோ கேளாமை நீடாவன் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மையாட் கொண்ட இறை அடியார்கள் வந்து உம்மிடத்திலே முறையிட்டார். உங்களை என்ன என்ன கஷ்டம் என்று என்ன குறை என்று கேடாது இருப்பது என்ன காரணம் என்று பாடுகிறார். இப்படி 100 பாடல் பாடினாள். பாடின பிறகு அதன் பிறகு பல தலங்களை எல்லாம் தரிசிக்கின்றாள். அப்புறம் திரு இரட்டை மணி மாலை என்கின்ற நூலை பாடினாள். எல்லா கோயிலுக்கும் செல்லுகிறாள். எலும்பு உருவாக பறந்து செல்கிறாள். பார்க்கின்றவர்கள் எல்லாம் என்ன ஒரு எலும்பு கூடு பறக்கிறது என்று பார்க்கிறார்கள். சிலர் இகழ்கிறார்கள், சிலர் புகழ்கின்றார்கள், சிலர் மருள்கின்றார்கள். பார்த்தவுடனே ஆச்சரியம். அப்படி பறந்து செல்லுகிறார். வடக்கு தேசம் செல்லுகிறார். அண்டர் நாயகனார் என்னை அறிவரேர் அறியா வாய்மை எண்டிசை மாக்களுக்கு யான் இவ்வூறு ஆவேன் என்பார். யார் என்ன பேசினால் என்ன புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன என்று கைலாயமலையை நோக்கி செல்லுகிறார். வட அதிசை தேசம் எல்லாம் மனத்தினும் கடிது சென்று மனத்தை விட வேகமாக செல்லுகிறாள். மனத்தினும் கடிது சென்று தொடையவள் இதழி மாலை சூலபாணியனார் மேலும் படருளி கைலை வற்பின் பாங்கணைந்து ஆங்கு காலின் நடையினை தவிர்ந்து பார்மே தலையினால் நடந்து சென்றார். நேற்றாகி முன்னாகி நின்றாய் போற்றி நீடானே ஆண் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நான் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிவபெருமான் எழுந்தருள் இருக்கின்ற கைலாய மலையிலே காலாலே நடந்து செல்லலாமா என்று சொல்லி தலையினாலே நடந்து சென்றாள். தலையில நடந்து போன மலையில ஏறினாள். தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும் போது மா மகிழ்ச்சியால் அன்பு பொங்க ஆனந்தம் பொங்குகிறது. அன்பு பொங்குகிறது, ஆனந்தமும் பொங்குகிறது, அன்பும் மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிலன் திங்கட்கண்ணி கண்ணுதல் ஒரு பாகத்து சிலை முதல் இமயவல்லி திருக்கண்ணோக்கு உற்றதந்தே. சிலை முதல் இமயவல்லி, அந்த இமாச்சலத்தில பிறந்த பார்வதி அதிசயித்து பார்க்கிறாள். அதான் சத்தினி பாதம். அம்பாள் தான் ஆன்மாக்களை முதல்ல பார்த்து, அவள் பார்த்து விட்டானா, பார்த்து விட்டால் உடனே சிவத்தோடு சேரும். இப்ப காரைக்கால் அம்மையாரு பார்வதி நயன தீட்சை பண்ணினார். திருக்கண்ணோக்கு உற்றதென்று அண்ணப்ப நாயனார் மலையில ஏறும்போது சிவபெருமான் பார்த்து விட்டார். அது நயன தீட்சை. பக்கத்துல வந்து கொண்டிருக்கிறாள். சிவபெருமான பார்த்து கேட்கிறா பார்வதி, சுவாமி என்ன பார்வதி, தலையினால நடந்து இங்க வருகிறாளே, ஒரு பக்தர் கூட இப்படி வந்ததில்லையே நம்முடைய மலைக்கு, இவ்வளவு அன்பு மிக்க பெண் யார், அருள் செய்ய வேண்டும் என்று பார்வதி பரமசிவன். அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயித்து அருளி தாழ்ந்து பார்வதியே அதிசயித்து கேட்டாளாம். தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமானோர் எத்தின் ஜாக்கை அன்பு என்னே, எலும்பு வடிவமாக வருகின்றாளே, நம்பெரு மாட்டிக்கங்கு நாயகன் அருளி செய்வான். நாயகி கேட்டாள், இப்பொழுது நாயகன் சொல்லுகிறான், அங்கே வருகின்றவள் நம்மை பேணி வளர்க்கின்ற தாய் வருகின்றாள். எல்லாரையும் இவர்தான் பேணி வளர்க்கிறாள். இவங்க ரெண்டு பேரும் தான் எல்லா உயிருக்கும் தாயும் தந்தை. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். வாரூறு பூன்முறையால் பங்கை என்னை வளர்ப்பவனே, தேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வடைதன் பாத திறம்பாடி ஆடேரூர் எம்பாவாய் என்பது திருவிழா. இப்ப அவங்க அவர் சொல்றார், அங்கே வருகின்ற பெண் நம்மை வளர்க்கக்கூடியவள் என்று. வரும் இவள் நம்மை பேணு அம்மைகான். பேணுதெல்லாம் ரெண்டு பொருள், வளர்த்தல் ஒரு பொருள், வழிபாடு செய்தல் இன்னொரு பொருள். தந்தை தாய் பெண், அப்பா அம்மாவை வணங்கு அப்படின்னு. கைத்தள நிறைகணி அப்பமுடவல் புரி கப்பிய கரிமுகன் அடிபேணி, கணபதியினுடைய அடியை பேணி வழிபாடு செய்து. இவள் தமிழாலே நம்மை வளர்க்கக்கூடியவள். தமிழ் மொழியிலே தேவாரம்பாடி சிவபக்தியை தென்னாட்டிலே வளர்க்கக்கூடிய அம்மை. வளர்ப்பவள் அம்மைதான், அதனால அம்மான்னு சொல்றது. நம்மை வணங்கக்கூடிய அம்மை. வரும் இவள் நம்மை அம்மைகான் உமையே பற்றி பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனர். நம்மை வழிபாடு செய்வதற்காக இந்த வடிவத்தை வேண்டி பெற்றாள், வேண்டி பெற்றனள் என்று பின்றைய அருகு வந்தடைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகமெல்லாம் உய்யவே அருளி செய்தார். பக்கத்துல வந்தாள். வந்தவுடனே சிவபெருமான் அம்மா என்று அழைத்தார். எல்லா உயிர்களும் அண்ட சராசரங்கள் முழுவதும் சிவபெருமான அம்மா என்று அழைக்கிறது. அந்த சிவபெருமான் இவளை அம்மா என்று அழைத்தார். அவ உடனே அப்பா என்று சாஷ்டாங்க அங்கணன் அம்மையே என்று அருள் செய்ய, அப்பா என்று பங்கைய செம்பற்பாதம் பணிந்து வீழ்ந்து எழுந்தார் தம்மை. சங்கவன் குளையினாரும் தானது நோக்கி நம்பான் இங்கு வேண்டுவதன் எந்த இறைஞ்சி நின்று இயம்புகின்றார். அம்மா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சிவன். எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், இத்தனை கோடி காலமாக யாராலும் காண முடியாத பெருமான் அம்மா என்று அழைத்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். அப்படி கேட்ட போது சொல்ற, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றாரே, குறைவில்லாத அன்பு வேணும். அன்பு வேணும்தான் முக்கியம். சுவாமி கிட்ட போனவனே முதல்ல அன்புதான் முதல்ல கேட்கணும். அன்பு வந்து விட்டால் எல்லாம் தானா வந்து அன்பினில் விளைந்து ஆரம்புது. அதனால அன்பினால கடவுளையே வாங்கிடும். நான் கடவுளை வாங்கிட்டு வேற என்ன வேணும்? எல்லா பொருளும் கிடைச்சிருந்த போன நீடிய நிதிபதி வாழ்க்கையும் புரிய வீரவாகுதேவர் முருகப்பெருமானை வந்து வணங்குறார். அப்ப வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். வீரவாகுதேவர் சொல்றார், சுவாமி எனக்கு வந்து குபேர வாழ்க்கை வேணாம், இந்திர பதவி வேண்டாம், திருமால் இருக்கின்ற வைகுந்த பதவியும் வேண்டாம், உன்னுடைய திருவடியில அன்பு ஒன்று இருந்தா போதும். கோலம் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன், மால அயன்பது பதத்தையும் பொருளென மதியேன். அதை ஒரு பொருளாகவே நான் நினைக்கவில்லைங்கிற சத்திய லோகத்தையும் வைகுந்த லோகத்தையும் நான் அதை ஒரு பொருளா நினைக்கிறேன். மேலே இந்திரன் பதவியை கனவிலும் வச்சேன். இந்திர பதவினா சாதாரண பதவியாது, அதை நான் கனவுல கூட விரும்பலைங்கிற. வேற என்ன வேணும்? சால நின் பதத்து அன்பையே வேண்டுவன் தமியேன் என்பது கந்தபுராணம். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். சுவாமி இன்னொரு தாய் வயிற்றிலே சென்று நான் பிறக்க கூடாது, மாதா உடல் சலித்தான், பல்வினையே கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. பிறவாமை வேண்டும், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர்கள். அதனாலே எனக்கு பிறப்பு இல்லாத பெருநெறி வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேன். அப்படி ஒருவேளை நான் இந்த உலகத்திலே பிறந்து விட்டால் உன்னை என்று மறவாமை வேண்டும். ஒருவேளை நான் இந்த பூமியில பிறந்து விட்டால் உன்னை மறக்காமல் இருக்குவேன். உருவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வேண்டும். நான் புதுவா பிறந்தா கூட அதை பத்தி கவலைப்படல சுவாமி, உன்னை மறக்காம இருக்கணும் என்று அப்பர் பெருமான் விட்டுகிறார். உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான். அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய வரம் தான் கொஞ்சம் ஆச்சரியமான, நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றா. பெருமானே நீ ஆனந்த தாண்டவ ஆடுகின்றாய், அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு நான் செந்தவன் பாடி உன்னுடைய திருவடி நிழலிலேயே இருக்க வேணும் என்று கேட்டார். அப்படி கேட்ட உடனே சுவாமி ரொம்ப முயற்சி அடைந்தார். இந்த வரத்தை யாருமே கேட்டதில்லை. அவருக்கு பாட்டுல ரொம்ப விருப்பம், ஏன்னா எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா. ஆடலைன்னா அவருக்கு யாரும் பாடலைன்னா ஆட முடியாது. ஆடலைன்னா பாடலாம், பாடலைன்னா ஆட முடியாது. சிவபெருமான் பாட்டுல ரொம்ப விருப்பமானவர். யாரு பாடமாட்டாங்களா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூடுமார் அருங்கொடுத்து புலவு தென் திசையில் என்றும் நீடுவாள் படனமூர் நிலவிய ஆரங்காட்டில் ஆடுமார் நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய். நம்மை என்றார் பரவுவார் பற்றால் என்றார். அம்மையே நீ திருவாரங்காட்டுக்கு செல், இங்கு நாம் ஆடுவதில்லை, தென்னாட்டிலே திருவாரங்காடு என்கின்ற ஒரு தலம் இருக்கிறது, அங்கே நாம் ஊர்த்துவ நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறோம், அங்கே வந்து நீ பாடுக, நம்முடைய நடனத்தை கண்டு நீ பாடுக என்று அறிவுறுத்தார். திருவாரங்காடு பஞ்ச சபைகள்ல ஒன்று, ரத்ன சபை. அந்த திருவாரங்காட்டிலே காளி வெட்கப்படும்படியாக நடனம் ஆடினார். துர்க்கை வந்து காளியை தோற்றுவித்தாள். துர்காதேவி ரத்தாட்சன் ரத்தஜன் ஒரு ரெண்டு அசுரர்கள், அவங்களுடைய அக்கிரமத்தை அடக்குவதற்காக அந்த காளி தோன்றினார். காளியை கொண்டு விட்டு அவனுடைய உதிரத்தை கீழே விட்டா இன்னும் பல அசுரன் தோன்றி விடுவான் என்று கருதி அந்த ரத்தத்தை உண்டார். உடனே இவளுக்கு அந்த ஆக்ரோஷம் பொங்கிவிட்டது. உலகத்தை எல்லாம் அழிக்க தலைப்பட்டான். அவள் நடன ஆடுவதிலே சிறந்தவள். சிவபெருமான் அவள் முன்னே தோன்றி என்னோடு நீ நடன ஆடுக என்றார். இவளும் ஆடினாள், அவரும் ஆடினார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போது சிவபெருமானுடைய காதிலிருந்து ஒரு குண்டலம் கலந்து விழுந்தது பூமியில். அவளுடைய காதிலிருந்து ஒரு குண்டலம் கலந்து விழுந்தது. சிவபெருமான் ஒரு காலால நடனத்தை விடாமல் அப்படி காலில் எடுத்து மாட்டிட்டார். கீழே விழுந்தத காலில் எடுத்து இப்படி வளைச்சு மாட்டி இந்த நடன வித்த அந்த காளியினால செய்ய முடியும். அப்படி கால் ஓலைய காதுல மாட்டிக்கொண்டு அந்த காலை வீசி ஆடினார். காது முக்கிர வீரபத்ர காளி விற்க மகுடாமா காச முட்ட வீசி விட்ட காலர் பத்தி இடையோ அருணகிரினார். ஆகாய முட்டும்படியாக காலை வீசி ஆடுகின்றவர். அதிர வீசி வாதாடு விடையிலேறு வாராட என்று அருணகிரிநாதர் பல இடங்களில் பாடுறார். அந்த காளிக்கு நடன ஆடி காளியை தோற்கடிக்கவில்லையானால் காளி உலகத்தையெல்லாம் சாப்பிட்டிருப்பார். தேன்புக்க தன்பனை சூழ் தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமதி எண்ணேடி தான்புக்கு நட்டம் பயிந்திலனில் தரணி எல்லாம் ஊன்புக்க வேர் காளிக்கு ஊட்டாங்கான் காடலும் என்று மாணிக்க வாசகர் சொல்றார். அதனால அந்த கத்தியினால் கொதியினால் வது காளிதன் கோபம் குறைய ஆடிய கூத்துடையான் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமி தேவன். அந்த நடனம் திருவாலங்காட்டிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஊர்த்துவ தாண்டவம் என்று பெயர். அந்த ஊர்த்துவ தாண்டவத்தை கண்டு பாடுகின்றார். அங்கிருந்து வறந்து வருகிறார். அம்மையும் செம்மை வேத மெய்ப்பொருளான அம்மை விடை கொண்டு வணங்கி போந்து செப்பரு அன்பாத்துகள் திரு ஆரங்காடாம் நற்பதி தலையினாலே நடந்து புக்கார். அங்கேயும் தலையினாலே நடந்து சென்றாள். அங்கே ஆன மரங்கள் நிறைந்திருக்கின்ற ஊர் சென்னையிலிருந்து கோயம்பேடு நிலையத்திலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் திருவாலங்காடு இருக்கிறது. திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் அந்த பழையனூர் என்கின்ற ஊர். பழையனூர் அந்த ஆலமரங்கள் நிறைந்த வனம். அங்கே நடனாடுகிறார். ஆலங்காடு அதனில் அண்டமுற நிமிர்ந்து ஆடுகின்ற கோலங்கண்ட பொழுது கோலங்கான் பொழுது கொங்கை திறங்கி என்றெடுத்து மூலங்காண்பரியார் தம்மை மூத்தனர் திருப்பதிகம் பாடி ஞானங்காதளித்து போற்றும் நடம்போற்றி நன்னு நாடி. அப்படி அங்க சிவபெருமான் ஆடுகின்ற அந்த நடனத்தை கண்டால் கண்டவுடனே அளவில்லாத ஆனந்தம் கொண்டாள். நடனத்தை கண்டு பேரின்ப மகிழ்ச்சியிடுது. அப்பொழுது பாடுகின்றாள். அப்பொழுது பாடியதுதான் கோயில் மூத்த திருப்பதிகம் என்ற பதிகம். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண்மென்பர் புலி வைத்து பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கனை காலோர் பெண்டே தங்கி உலரு அலறு காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடே என்று அந்த நடனத்தை வருணித்து பாடினாள். அளவில்லாத ஆனந்தம். அந்த நடனத்தை கண்டு எட்டிலவம் மீகை என்ற பதிகத்தையும் பாடினாள். வணங்கினாள். வலம் வலம் சுற்றி வலம் வந்தாள். திருவடியிலே நின்று பாடிக்கொண்டே இருக்கிறாள். கொட்டும் உழவங்களுடன் குலகன் ஆடுமே என்றும் பதிகத்தை பாடினாள். மடுத்த புனல் வேணியார் அம்மை என மதுர மொழி கொடுத்தருட பெற்றாரை குலவிய தாண்டவத்தில் அவர் எடுத்தருளும் சேவடி கீழ் என்று இருக்கின்றாரே அடுத்த பெரும் சீர்வரவல் ஆறளவாயினது அம்மா ஆதியோடு அந்தமில்லான் அருள்நடம் ஆடும் போது கீதமுன் பாடு அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றி. சிவபெருமான் ஆடுகின்ற நடனத்துக்கு ஏற்ப தமிழ் மொழியிலே இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறாள். திருவாலங்காட்டுக்கு போனா அம்மையார் பாடுகின்ற பாடல் நம்முடைய காதுக்கு கேட்கும். அந்த வரத்தை தானே கேட்டாள். அங்க திருவாரங்காட்டுக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் தியானத்தில் இருப்பவர்களுக்கு அந்த பேரானந்தம் கிடைக்கும். அங்க சிலர் வந்து குடும்பத்தோடய தங்கியிருந்து தவம் பண்றாங்க. திருவாரங்காடு ரொம்ப அமைதியான ஸ்தலம், பெரிய குளம் இருக்கிறது, சில ஆலமரங்கள் இருக்குல்ல. அந்த தாண்டவத்தை கண்டு சிவானந்தத்திலே மூழ்கி சிவபெருமானுடைய ஞானமயமாயிருக்கின்ற அந்த திருவடிக்கு கீழே இருந்து அற்புதமான தமிழ் பாடிக்கொண்டிருக்கிறாள் காரைக்காலம். யாரும் பெற முடியாத பெற்ற இந்த அம்மையார் இரண்டு மாங்கனி கனி இவர்களுடைய உண்மையான ஞானத்தை தந்துவிட்டது. சிவபெருமானிடம் கனி வேண்டி பெற்று அருளை முழுமையாக பெற்றவள். அந்த அம்மையாருடைய பெருமையை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் இல்லாமல் இவருடைய இந்த அம்மையாருடைய வரலாற்றை கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் பாவம் பயந்து நசிந்து போகும், அது சந்தேகமே இல்லை. பெரியவனுடைய வரலாற்றை சொன்னா பாவம் இல்லாமல் போகும். ரொம்ப அற்புதமான வரலாறு. பெருமிடலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த அம்மையாரை துதிக்கின்றார். ஞான சம்பந்தர் மிகப்பெரியவர், அவருடைய பெருமைக்கு அளவு உண்டா? அம்பாளே வந்து பால் அவர் இந்த அம்மையார் இருக்கின்ற பதியை என்று சொல்லி அவர் ஊருக்குள்ள காலாடை எப்படி விதிச்சு போறது என்று பயந்தார். ஞான சம்பந்தர் பயப்படுகிறார். அப்படின்னா எவ்வளவு பெருமை இருக்கின்ற உயர்ந்த தமிழ் அற்புத திருவந்தாதி என்று 100 பாடல் இருக்கு. அது கிடைச்சவங்க படிக்கலாம். திருமுறையில 11 திருமுறையில இந்த அம்மையாருடைய பாடல் இருக்கு. தினந்தோறும் ஒரு 10 பாட்டாவது அதுல கொஞ்ச நேரம் படிச்சா ரொம்ப பலனுடையது.
0: பாதியோடந்தம் இல்லான் அருள் நடம் ஆடும் போது கீதமும் பாடும் அம்மை கிளருளி மரத்தாள் போற்றி சீதநீர் வயல் சூழ் திங்களூரில் அப்பூதி யாராம் போதமா முனிவர் செய்த திருத்துண்டு புகழருத்தே.
3: இப்படி இந்த அம்மையாருடைய பெருமையை போற்றி அடுத்து நான் அப்பூதி அடிகளுடைய வரலாற்றை சொல்லுகிறேன் என்று கேட்கிறார். இந்த அம்மையாருடைய வரலாற்றை நிறைவு பண்ணுகிறார். ஆகவே பெரிய புராணத்திலே மிகவும் பெருமை வாய்ந்த அம்மையாருடைய சரித்திரத்தை இவ்வளவு நேரம் கேட்ட கண்ணப்ப நாயனார் திருக்கூட்டத்திற்கு சிவபெருமான்
2: ஓம் நம சிவாய். சைவம்.org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

वेदवेद्यः परमात्मा सः तत्र आसीत् वैकुण्ठे अत्र रामावतारः आसीत् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मन तत्रापि यजुर्वेद एव रामायणं कुतः यजुर्वेदे सप्तकाण्डः रामायणेपि सप्तकाण्डः इति अस्माकं विशेषः रामोऽपि यजुर्वेदीयः कृष्णशाखा तैत्रीयशाखा इत्यपि व्याख्यानेषु वर्तते सर्वे वेदविदशूराः इति तत्र उक्तं बहूनि रत्नानि वर्तते अत एव रत्नाढ्यं समुद्रमिव रत्नाढ्यं सर्वश्रुतिमनोहरम् इति रामायणस्य तत्र रामायणस्य मुख्यसूत्रभूतम् एकं वाक्यमस्ति पितृभक्तेः तेन वाक्येन अहम् इदानीम् उपक्रमं करोमि वेदन्नु சொன்னா அறிவு களஞ்சியம் இதுக்கு முன்னாடி பேசினவர் ரொம்ப அழகாக சொன்னார் பதார்த்த விஷயங்களும் இருக்கு தத்வார்த்த விஷயங்களும் இருக்கு பதார்த்தங்களெல்லாம் வசுதா அபதார்த்தம் அபதார்த்தம்னா யூஸ்லெஸ் குட் ஃபார் நத்திங்னு அர்த்தம் நம்ம உலகத்தில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிச்ச என்ன என்ன பதவி பார்த்த என்னன்னு கடைசியில் பார்த்தா ஒரு கொஸ்டின் மார்க் நாரதருக்கு வந்த மாதிரி வரும் அந்த ஆத்ம தத்துவ ஞானம்ங்கிறதான தத்துவம் புரிஞ்சுக்கிறதுக்கு போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்குங்கிறத அழகாக சொன்னார் இல்லையா அப்பேற்பட்டதான அந்த வேதம் அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக தான் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் வியாகரணம் நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாங்கிய யோக அப்படிங்கிற ஆறு சாஸ்திரங்களுமே வேதத்தினுடைய கருத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அது வேதமும் படித்து சாஸ்திரமும் படித்தவா தான் இதை முழுக்க மனசோடு ஒத்துன்னு சொல்ல முடியும் ஒன்று மட்டும் வந்தவாளுக்கு என்னதாக இருந்தாலும் இதை ஒத்துக்க முடியாது இது சாதாரணமான விஷயம் ரெண்டும் தெரிஞ்சவனுக்கு தான் ரெண்டும் இப்போ ஒருத்தருக்கு ஒன்று ஒரு பற்றி துவேஷம் இருக்குதுன்னாலே அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ இல்லையோ இப்போ நம்ம குரூப்லேயும் ஒரு பெரிய கஷ்டம் வெறும் வேதாத்தியனம் பண்ணுவா சாஸ்திரஜ்ஞால கேள்வி பண்ணுவா என்ன பரமாதான் கற்றுனா ஒரு மஞ்சள் சொல்ல தெரியுமா இந்த சாஸ்திரம் படித்து வேதம் படித்து மொட்டை ஒரு போட்டு சொல்லிட்டுருக்கான் மண்ணை ஒரு அர்த்தம் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு இவர் அவனை கேள்வி பண்ணுறது இவா ரெண்டு பேரையும் இந்த நாமசங்கீர்த்தத்தில் ஈடுபட்டதான பஜனைக்காரர் ஒன்று காலெலாம் பிரயோஜனம் சார் கலவு சங்கீர்த்த கேசவங்கிறதுன்னு மூணு விதமாக இருக்குது நம்ம கட்சியே இப்போ இதெல்லாம் கான்ட்ராடிக்டரியாக இருக்கிறதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்க வேண்டிய விஷயம் அதனால தான் நான் சொல்கிறது நாமசங்கீர்த்தனம் அனுஷ்டானம் வேதம் எல்லாம் கலந்துருக்கு இப்போ காஃபின்னா மூணு நல்லா இருக்க வேண்டாம் பாலும் நல்லா இருக்கணும் டிகாஷனும் நல்லா இருக்கும் அளவோட சர்க்கரையும் இருக்கணும் ஏதோ ஒன்று ஜாஸ்தியாக இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால மூணுமே நல்லா இருந்தால் தான் அது காஃபின்னு பேர் இந்த காஃபிக்கு மாயேன்னு பேர் ஏன் பேருன்னா மாயைக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு இருக்கு காஃபியில் சத்துவகுணம் பால் ரஜோகுணம் சர்க்கரை தமோகுணம் டிகாஷன் அதனால இந்த மாயை சர்வத்தையும் வியாபிச்சுருக்கு இதில் நாம் சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா ரஜோகுண தமோகுணம் குறையும் அப்புறம் பால் வேண்டாம்னு நிர்குணமான ஆத்மாவுக்கு போகலாம் காஃபியிலேருந்து ஆத்மாவுக்கு போகிற விஷயத்தை சொல்லிட்டேன் நான் இப்போ ரஜோகுண தமோகுணங்களை குறைச்சி சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ணால் பாலுக்கு ஒன்றும் விலையாகாது அப்போ அந்த தானாவே நின்று பேசாமல் இருந்துருவார் அது மாதிரி வேதம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாக பிரிச்சிருக்கோமே ஒழிய நம்ம விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் முடியும் போதோ வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு முடிச்சிருக்கார் இந்த வேதம் சாஸ்திரம்னு ரெண்டாக பிரிக்கப்படாது வேதம் வேதன்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம் சாஸ்திரம்னு சொல்லும்போது கட்டாயம் தெரிஞ்சின்றாகணும்னு ஒரு இன்ஜெங்ஷனோடு சொல்லும் அதுதான் சாஸ்திரம்னு சொல்கிற வழக்கம் அப்படி அந்த வேதசாஸ்திரங்களெல்லாம் வந்தது ஒரு வேதத்தை வளர்க்குறதுக்காக வந்தது தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையே அப்போது இந்த வேதத்தில் இருக்கிற சின்ன ஒரு விஷயத்தை ராமாயணம் 24,000 ஸ்லோகமும் சொல்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் திடீர்னு சாயந்தரத்துலேருந்து தான் யோசித்தா அதை இப்படி டெவலப் பண்ணியிருக்கேன் சோமயாகம்னு ஒரு பெரிய யாகம் சோமயாகத்தில் சோமாங்கிறதான ஒரு கிரீப்பர் இலையை கொண்டு வந்து அதை நசுக்கி ஜூஸ் பண்ணி ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு விதமான பாத்திரத்தில் எடுத்து வச்சு பெரிய விஷயங்கள் இருக்குது இதை முதல் காண்ட ரெண்டாவது பிரச்சனை மூணாவது பிரச்சனை ரெண்டும் சோமயாகத்தை பற்றி சொல்கிறது அதனால தான் சோமயாஜின்னு சில பேர் பேர் வச்சுக்கிறா
இந்த சோமயாகத்தினுடைய டெவலப்மெண்ட்ல வாஜபேயன்னு ஒன்று இருக்கு.

அது ஒரு பெரிய யாகம். அந்த வாஜ்பாய் யாகம் பண்ணவாழ்த்து வாஜ்பாயின்னு பேரு. ஆனா முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டருக்கு வாஜ்பாயின்னு பேர். இந்த யாரோ பண்ணியிருப்பா, அது பேர் வந்துடும். நமக்கே தீட்சிதர்னு பேர் வச்சுப்பார். இவருக்கு தீட்சை என்ன, என்ன மந்திரம்னா என்ன, ஒண்ணுமே தெரியாது. அதே போல சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சாஸ்திரம் தெரியுமான்னா சாஸ்திரம்னா இதை படிக்கல. இந்த வடக்க யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பிஏக்கு சாஸ்திரின்னு பேரு. அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா வாஜ்பாய்ங்கிற யாகம் வரைக்கும் ஒரே மெயின்ல அதுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணி பண்ணி பண்ணி, இப்ப சாப்பாடுன்னா ஏதோ மெனு ரெண்டு மூணு கறி சாம்பார் ரசம் மோர் இருந்தா சாப்பாடு தானே. இந்த பஃபேல 72 வச்சிருக்கான், ஒன்றும் சாப்பிட முடியாது கடைசியில். இதை இங்கேருந்து இங்கே எடுத்துன்னு போவோம், அங்கேருந்து எடுத்துன்னு போவோம், பாதி விடும். அது மாதிரி டெவலப்டு, இதெல்லாம் டெவலப்டு யாகங்கள். சோம யாகம் ரொம்ப பிரதானமான யாகம். இந்த சோமாவை அதாவது வெளிநாட்டு சரக்குங்கிற மாதிரி தேவலோகத்தில் தான் அந்த சோமாங்கிற கிரீப்பர் இருந்தது. அதை கொண்டு வரணும். இந்த ஊருக்கு கொண்டு வந்து யாகம் பண்ணணும்னா யார் போய் கொண்டு வருது? ஒரு ஊரில் மட்டும் ஒரு கிடைக்கிறதுன்னா அதை வெளியூர் கொடுக்க மாட்டான் சாதாரணமாக. இப்போ ஜலமே கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு. இதுக்காக இதை ஏதோ பெரிய கஷ்டப்பட்டு கொண்டாலும் அமிர்தம் போல அந்த சோமா. இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. யஜுர்வேதக்காரா இருக்குல்லோ, ஆரம்பித்தா சொல்லுவேன் கொஞ்சம் தூரம். இதில் ஒரு பெரிய கதை. இந்த கதையில் உள்ள விஷயங்களை நான் டெவலப் பண்ணாலே இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடிடும். இருந்தாலும் சொல்லித்தான் இங்கே இந்த கதை எதுக்காக வருதுன்னு பார்க்கணும். அதில் வேர்ல்டு மிஸ்ன்னு ஒரு போட்டி வைக்கிறா இல்லையா, இப்போது உலகத்தில் அழகி யாரு, இது அன்றைக்கே இருந்திருக்கு. இதை சொன்னால் நீங்கள் என்ன சார், இது ரொம்ப நல்லா சொல்லுங்கன்னு கூடாது. இது மட்டும் நான் விளையாட்டாக சொல்லலை, கதையை விஸ்தாரமாக சொல்கிறேன். இதுலேருந்து ஆரம்பித்து அதில் ஒரு பெரிய இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு, இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா ஏமாற்று வேலைகள் எல்லாமே எப்பவுமே உண்டு. இருந்தாலும் அதனுடைய பெர்சன்டேஜ் வித்தியாசம். அவ்வளோ கோபம் தாபம் கிடையுமா கிடையாது, விஸ்வாமத்தில் செவிக்கலையான்னு. அதனால் இந்த இடத்துல வேர்ல்டு மிஸ்ஸுங்கிறதான எலெக்ஷன் நிஜமாக அழகு இருந்தால் தான் அப்போல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கிறது இல்லை. அங்கேயும் ஃப்ராடெல்லாம் உண்டு. சில சமயத்தில் ஜெயிச்சான்னா ஓட்ட மறுபடியும் எண்ணுங்கிறாங்க. அதுமாரி எல்லா சமாச்சாரங்களும் இருக்க வச்சுப்போம். இப்போது இந்த கதையை ஆரம்பித்து அந்த சோமலத்தை வரத்துக்கு வேண்டி இன்ட்ரொடக்ஷனாக ஒரு கதை இருக்குது. என்னன்னு புரிஞ்சுதோ உங்களுக்கு? 6ஆம் ஆண்டு முதல் பிரச்சனை. வெரி குட். நீ இந்த சோமயாகங்கள்லாம் பண்ணி இந்த யாக பிரயோகம் இருக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்ட, சந்தோஷம். ஓ

அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தஹான்னு அஞ்சு வேர்டு இருக்கு. இந்த அஞ்சு வேர்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் ராமாயணம். அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தஹா. இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி கொடுக்குறேன். இது சம்ஹிதா போர்ஷன்ல ஆறாவது காண்டம் முதல் பிரச்சனை 37வது பஞ்சாதி இது ஆரம்பம். இங்க சோமலதாவை எப்படி கொண்டு வந்தான்னு சொல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லியிருக்கு. வேதம் எப்போதுமே ரொம்ப கதை சொல்லித்தான் சொல்லும். குழந்தைகளுக்கு எல்லாமே கதை சொல்லி சொன்னா தானே புரியுது. கதை சொல்றதுல வேதம் ரொம்ப கெட்டிகார். இந்த கத்ரு அஸ்மை வைப்பு தர்வ புத்திரான் விபிருத்தாவில் இந்த சம்ஹிதையில் ஒரு விசேஷம் ஏன்னா அது எப்பவாவது சொல்லணும்னு நினச்சி இப்போ நினச்சப்படுறேன். எல்லாருக்கும் ருத்ரன் தெரியும். நமஸ்தே ருத்ரமன்யவே இதுக்கு சம்ஹிதான்னு பேர் மூலம். ஏன்னா இதெல்லாம் சொல்லணும்னு பாலப்பிரிவா எனக்கு சொல்லியிருக்கேன். இதற்கு அடுத்தது வேர்ட் பை வேர்டாக சொல்லணும். நமஹா தே ருத்ரமன்யவே உதோ இதி தே இஷவே நமஹா இதுக்கு பதம்னு பேர். பதம்னா வேர்டுன்னு தெரியும். இது தனியாக நோட்டு பண்ணி ஆகணும். ஏன்னா சில இடங்களில் பதத்தில் சில விசேஷங்கள் வரும். மூணாவது கிரமம்னு பேர். ருத்ர கிரமார்ச்சனை மலையாளத்து பக்கம் இந்த பக்கம் ரொம்ப நிறைய தெரியும். ருத்ர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ருத்ர கிரமார்ச்சனைன்னு ஒன்று ஆரம்பம். ருத்ர கிரமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. அப்போ கிரமங்கிறது பதத்துக்கு அடுத்ததான தேர்ட் ஸ்டேஜ். நமஸ்தே தே ருத்ர ருத்ர மன்யவே மன்யவ உதோ உதோ ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு ஒன்று ஒன்று கோத்துட்டே போடும். இது கிரமம். இந்த கிரமபாட்டிங்கிறவா நிறைய பேர் இருப்பா. 1000 பேர் இருந்தால் எண்ணூற்றம்பது பேர் கிரமபாட்டி இருக்க முடியும் வேதத்தில். இதற்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஜடேன்னு ஒன்று, கணம்னு ஒன்று. இது யஜுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஜடாவல்லபர்னு அந்த காலத்து சில பேருக்கெல்லாம் டைட்டில் உண்டு. இந்த ஜட வரைக்கும் சொன்னாக்க ரொம்ப கெட்டிக்கார். வல்லபர்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்னா இருக்கும். கனபாட்டின்னு பேர். ஜட கணம்ங்கிறது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சில மந்திரங்கள்லாம் பீஜாட்சரங்களுக்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்கிறாலோ. இன்னைக்கு சாயந்தரம் 61 கேட்டார், இந்த பீஜாட்சரம் ரெண்டு மூணு சொல்லி இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கன்னு. இதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல முடியாது. அது அந்த இடத்துல சொன்னால் அந்த பலன் வரும்னு அர்த்தம்னு சொன்னேன். அதுபோல் இந்த சவுண்ட் வைப்ரேஷன் திரும்பி திரும்பி வர்றதுனால ஒரு நன்மை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ மகாபிரிவா காலத்தில் ஜடா பாராயணம் பெருசாக பண்ணணும். ஒரு தரம் ஜடை பாராயணம் பண்ணலாம் ஸ்ரீருத்ரம் 1000 பாராயணம் பண்ணா மாதிரி பலன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. கணம் பண்ணினா 10,000 பலன். ஆனால் டைம் வந்து 4 பங்கு 6 பங்கு தான் ஆகும். 4 பங்கு சொன்னோமேயானால் 1000 பலன் வருதுன்னு சொன்ன நம்பணும். ஜடாயாந்து சஹசிரகம். அதை சில ஜட வராதவாள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், நான் இந்த லௌகிக விஷயத்தையும் சொல்லி விட்றது இல்லாட்டி அது என்கிட்ட உள்ள ஒரு டிஃபெக்ட். அதெல்லாம் ஜடையெல்லாம் சொல்லப்படாது சார். ஏன்னா இவருக்கு ஜட சொல்ல வராது புரிஞ்சுன்னு. இந்த இங்கிலீஷே தெரியாதான் இங்கிலீஷ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையம்பா. அதுக்காக நான் சொல்கிறது அப்படி இல்லை. இங்கிலீஷ் வந்து குழப்பம் பண்ணுறதுன்னு சொன்னேன் வழி இங்கிலீஷ் எனக்கு நல்லா தெரியும். ஜடையெல்லாம் ஏன்னா இவர் கிரமபாடி. இவர் கிரமபாடியாக தான் ஜடா பாராயணத்துக்கு இப்போல்லாம் 50,000 ரூபா மினிமம். அதாவது 12-13 நாளில் சொன்னால் 50,000 ருபீஸ் பாராயணக்காரர்கள் கொடுக்குறா. கனம் பண்ணினாக்க 1,00,000 ரூபா வருது பம்பாயில். நீங்கள்லாம் இனிமேல் அத்தியன் பண்ணிட்டு வந்துள்ளம்பல் இருக்கோ. அது இப்போதைக்கு நடக்காது. 16 வருஷம் இதே வேலையாக மெனக்கெட்டால் தான் முடியும். அது இந்த வேலையும் 20 வயசுக்கு முடியவே முடியாது. 100 ரூபா சொல்கிறது. அந்த ஜடங்கிறது சொல்கிறது, கனம்ங்கிறது அனந்தம். இது மாதிரி இப்போ நான் சொன்னதான மந்திரம் சொல்ல போகிறேன். அஸ்மை வை பிதரோ புத்திரான் விபிருத்தாக சொல்லி காட்டணும்னு. நமஸ்தே தே நமோ நமஸ்தே 1 2 2 1 1 2 சொன்னால் ஜடேன் பேர். அதை நமஹ விட்டுண்டோம். தே ருத்ர ருத்ர தே தே ருத்ர ஸ்வரம் சொன்னார்ல, சேத்தா ஒரு ஸ்வரம் பிரிச்சா ஒரு ஸ்வரம். நமஹ தே ருத்ர கூப்பிடுற அட்ரெஸிங் வேர்டெல்லாம் அனுதாத். அவர் ஸ்வரத்தை பற்றி சொன்னார்கள். அதனால் ஞாபகம். எந்த ஒரு அட்ரெஸிங் வேர்டாக இருந்தாலும் சம்போதனங்களெல்லாம் அனுதாத்தம். அக்னேஸ்வ ருத்ர அப்படின்னு அந்த அட்ரெஸிங் வேர்டெல்லாம் அனுதாத். அதில் எக்ஸப்ஷனே கிடையாது.

நமஸ்தே ருத்ரம் அன்னியவை வருகாய். இதுக்கு ஜடன் கணம்னா என்னன்னா, ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு, மூணு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு. புரியத்துக்கா சார், சாமவேதக்காரெல்லாம் வருத்தப்படாங்கப்பா, உங்களுக்கு கானமே எங்களுக்கு நூறு கணம் மாதிரி. அவளுக்கு பதத்தோடு சரி கிரமம் கிடையாது. அதனால சாமவேதக்கார ஆளுக்கெல்லாம் இப்போ என்னென்னா கொஞ்சம் வருமானம் குறைச்ச, ஜடா பாராயணம் கனபாராயணம் ரெண்டும் ரிக்குக்கும் ரிக்குக்கும் எஜஸுக்கும் தான் இருக்கு. ஆனால் இந்த கானம் பண்ணுறதற்கு ரொம்ப பெரிய விஷயம். மூச்சு பிடிச்சி சிவசிவா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும்னு ராமாயணத்தில் ஒரு ஒரு வேதத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான எஃபர்ட்டை பற்றி சொல்லியிருக்கார். நான் ருக்வேத விநீதஸ்ய நான் அயஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் சொல்லின் செல்வன். ஏன்னா மூணு வேதமும் கற்று உணர்ந்து நவ வியாக்கரணமும் கற்று உணர்ந்தார். எப்படி பேசினா பாருங்க, வியாக்கரணம் படிச்சவர் வேதம் படித்தவர்கள்லாம் பேசினா எப்படி பேசுகிறா, ரெண்டு கிட்டாலெலாம் பேசினா எப்படி பேசுகிறான், மைக் இருக்கேன்னு பேசின்னு இருக்கான், நீங்களும் ஏதோ கேட்கணும்னு கேட்டுப்பேன். அந்த சொல்லின் செல்வனுக்கு அப்படி சொல்கிறார், ரிக்வேதத்தை வினயம்னாக்க அது வந்து எவ்வளவையும் ரொம்ப போர்ஷன் நிறைய இருக்கிறதுனால அதில் ஜட கணம் அப்புறம் வந்து ரதா சேகா மாலா ரேகான்னு இன்னும் நாலு பேர் இருக்கு. இது ரொம்ப கஷ்டத்தை நோட்டு பண்ணியிருக்காங்கிறதுனால நான் ருக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத தாரினா. யஜுர்வேதத்தை நொற்றுவா சொல்றது கஷ்டம், யஜுர்வேதத்தை நொற்றுவா சொல்றது கஷ்டம், தாரணம் பண்றதுன்னா இருக்க எத்தனை நமஹா. இந்த ருத்ரமே ஏதோ நீங்களா சொல்லி நொற்றுவா சொல்ற எத்தனை நமஹா. மொஹரண்டி பாகவேசன் அந்நியான் ஜபத்தை என்னமோ நமோ கஷேப் சோனாமதே என்னமோ, இது 1000 10000 தான் சொன்னதுனால சரியா போச்சு. நமோ நமோ நமோ நமோன்னு சொல்லுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு ஆத்துல அகண்ட பாராயணம் வைக்க சொன்னான் ஜோசியர் ஒருத்தர். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு காத்தாலாம் 6 மணி இருக்கும், 4 பேர் வச்சு ஆவர்த்தி சொல்லுங்கன்னா நிறைய ஆவர்த்தி ஆகுமே 15 நிமிஷத்தில். அவள் என்ன பண்ணா, சில்லறைக்கு சோம்பின்னு நாமே பாராயணம் பண்ணலான்னு மாமாவும் மாமியும் உட்காந்து ஆரம்பிச்சா 6 மணிக்கு சந்தி பண்ணிவிட்டோம். 11 மணி ஆச்சு, வனமாலையே வரல. ஏன்னா சுத்தின்னு இருக்கு நான் நடுப்புறேன். ஒரு 4-5 இடத்துல கவலை பாயிருதோ இல்லையோ. இதே அகண்ட பாராயணம் விட்டான் இவன், ஒரு தூரம் வனமாலி வரதுக்குள்ளேயே பொழுது முடிஞ்சு போச்சு. இது அகண்டமா சொன்னத்தையே சொல்றதுன்னு அர்த்தம். அப்படி பாராயணம் ஏன்னா அதுல இருக்கிற 4 கவலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இவ்வளவு எங்க ஞாபகம், ஜோ பாம் புஷ்பமே ஆயத்தன வான்போது, ஆயத்தன வான்போது எரிஞ்சரிஞ்சு சொல்லுவான் அக்னர் வா பாம் ஆயத்தனம்னா அங்க வாய் மூடிங்கிறது சரிப்படாது. யஜுர்வேதம் அவ்வளவு கவலைகள், கவலைன்னு பேர் அது. அதனால அது இருந்திருக்கு. நாசாமவேத விதுஷா, சாமவேதத்தை ஊகம் பண்ணி கானம் பண்ணி ஒன்ன 17 தரம் 14 தரம் சொல்லணும்னா நிச்சயமா எனக்கு ரொம்ப அவள்கிட்ட ஒரு மதிப்பு. அதனாலதான் அவளுக்கு கிரமம் ஜடே கணம் இந்த உபதிரவங்கள்லாம் வேண்டான்னு வச்சுட்டாள். அதை ஜோரா சொல்லி 8 பிராமணங்கள், 8 பிராமண கிரந்தம் இருக்கு சாமவேதத்துலாம். அஷ்ட பிராமணங்கள்லாம் நொற்று பண்ணவாள் எங்கிட்ட வேத பாஷம் படிக்கிறா இவனும் சொல்லியிருக்கான். அது நொற்றுவுக்கு பிரயோஜனம் என்ன, அஷ்ட பிராமண பாராயணம்னு ஜடா பாராயணம் மாதிரி வைக்க சொல்லணும். இனிமே அது மடத்தை சொல்லி சொல்கிறேன். ஏதாவது நம்ம சொல்லியிருந்தது தான் நொற்றுவா இருக்கும். அப்போது இந்த 3 வேதமும் அவர் வரும்னு சொல்கிறார். எதுக்காக சொல்லவர், இந்த 3 வேதமும் வந்தவாளுக்கு தான் பெருமை நிறைய இருக்குது. இந்த சோமலாகத்தில் சோமா ஜூஸை கொண்டு வரணும். இந்த ஊரில் சட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதாக கொண்டு வர்றது யார் கொண்டு தானே, இந்த காயத்ரிங்கிறதான நம்ம காயத்ரி மந்திர தேவத்தை இருக்காள்லையோ, இவ தான் இங்கேருந்து மனுஷலோகத்தில் இருந்தவ தேவலோகத்துக்கு கொண்டு வந்தான்னு இந்த கதை சொல்ல போகிறார். அந்த காயத்ரிங்கிறதான சந்தஸ் மீட்டர் இருக்கே, இது சுபர்ணிங்கிறதான ஒரு பெண்மணியினுடைய குழந்தைகள். காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி இந்த 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு இந்த இடத்துல கதை. இந்த சுபர்ணிங்கிறவளும் கத்ருங்கிறவளும் சக்கலத்தி, சக்கலத்தின்னு புரியுறது இல்லையோ, கௌசல்யும் கைகையும் மாதிரி சுமித்ரையும் மாதிரி. இந்த ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும், ஒத்த நம்ம துருவனுடைய சரித்திரத்திலையும் இல்லையா, சுநீதி சுருச்சி. நீதியில் நமக்கெல்லாம் ருச்சி இருக்காது, அதுக்காகத்தான் சுநீத்தின்னு அங்கே போட்டால் இங்கே சுருச்சின்னு போட்டான். அநீதியில் தான் ருச்சி இருக்கும். நீதியாக போனால் ஒத்தனுக்கு ருச்சி கிடையாது, அதுக்காக அங்கே நீத்தின்னா இங்கே சுருச்சின்னா. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாகவதம், எல்லாம் ஒரே கதையை தான் சொல்றோம். அப்ப இந்த கத்ருச்சவி சுபர்ணீச்சா இவா ரெண்டு பேர் இருந்தா ஒரே ஒரு சமயத்தில். இவா ரெண்டு பேர் என்னங்கிறது வேற புராணங்கள்லயும் நிறைய இருக்கு. ஆத்ம ரூபயோர ஸ்பர்தே தான், நான் தான் உலகத்திலேயே அழகி, நான் தான் உலகத்திலேயே பெரிய அழகி அப்படின்னு இவாளுக்குள்ள போட்டி வந்துதான். போட்டி வந்தா பல பேரை கூப்பிட்டு போட்டியெல்லாம் வைக்கிறாங்க இந்தியாவிலேருந்து பல பேர். இவளை உன்னை நான் விடுவிக்கிறதா இருந்தால் இல்லையா, உன்னை நான் விடுவிக்கிறதா இருந்தால் நீ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சோமத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னா
முடிவு சொல்றேன். ஒரு ஏழு மாசம் ஜெயில இருந்தோன்னு இவ கேட்டிருக்கா, அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா. இதுதானே நடக்கிறது இன்னைக்கும். நீ வந்து தேவலோகத்துல இருக்க சோமலத்தைய கொண்டு கொடுத்தேன்னாக்க ஆத்மானம் நிஷ்கிரீனீஸ்வா, அதை கொடுத்து உன்னை விடுவிச்சுக்கோன்னு பர்மனண்டாவே, ஜாமீன் மட்டும் இல்ல. இப்ப சில பேருக்கு ஜாமீன் வந்திருக்கு. உடனே இவளுக்கு தேவலோகத்துல எப்படி கொண்டதுன்னு புரியல, வாத்துக்காரருக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இல்ல. குழந்தைகள்லாம் பார்த்தது அம்மா அழுதுன்னு இருந்தா. சுப்பரணி, இந்த காயத்ரி திருஷ்டு ஜெகதி மூணும் போய் ஏமா அழற, என்ன பண்ணும்னா, ஐயோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, நான் ஏதோ வருத்தப்பட்டுருக்கேன், அடிமையிலேருந்து விலகணும், என்ன பண்ணணும், தேவலோகத்தில் போய் இதை கொண்டு வரணும். அதுக்கு என்ன, நாங்கள் கொண்டு வரோம். பெண்கள்லாம் அந்த காலத்திலே ரொம்ப சாமர்த்தியம் ஆண்களை விட. ஏன்னா பெட்டர் ஹாஃப்னு பேர், மனைவிக்கு என்ன பேர், பெட்டர் ஹாஃப். அதுலேருந்து நீங்கள் குட் ஹாஃப்னு வச்சுக்கணும். இப்போ ஒரு ஹாஃப் ஒரு ஹாஃப் அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ யத் பத்னியத்தான். காளிதாசன் சொல்கிறான், பெண்களுக்கெல்லாம் இயல்பாகவே ஒரு புத்திசாலித்தனமும் பொறுமையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறத பார்த்து தான் பார்க்கறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அதனால் இந்த சகுந்தலை பேசுறதெல்லாம் ரொம்ப ஜாலக்குங்கிறான். அவன் ஒரு இடத்துல ஸ்ரீனாம் அசிட்சித படுத்தும் அமானுஷீஷு சந்திரிஷ்யதே கிமுதையா பிரதிபோதவத்தியா பிராக் அந்தரிக்ஷ கமனா. நேத்திக்கே லேடிஸினுடைய பெருமையும் வேதத்திலையும் சாஸ்திரத்தையும் என்ன வருதுன்னு சொல்கிறேன்னு சொன்ன ரெண்டு மாமிட்டு. அதனால் கேட்டால் சொல்லியானது சந்தர்ப்பம் வரும்போது, பிராகந்தரிஷகமனாத் சுவம் அபத்திய ஜாத்தம் அந்நீர் திஜெய் பரபிருதா கலு போஷயந்தி. குயிலையும் காக்கையும் எடுத்துட்டாமோ, குயில் காக்கையினுடைய விஷயம் எப்படின்னா, பிராணிகளை பற்றி இந்த குயில்லாம் என்ன பண்ணுமா, முட்டை இட்டோம்னே இதை கொண்டு போய் தான் வளர்க்கறதுக்கு பதிலாக அது எங்கேயோ பாடின்னு போயிடும். காக்கையினுடைய கூண்டுவாளுமே இந்த முட்டையை வச்சுருமா, முட்டையை வச்சோடனே காக்கை என்ன நினச்சுட்டு முட்டை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். முட்டைங்கிறதே நம்ம சில பையங்க வாங்குற மார்க்கு தானே, இது பூகோளம், பூகோளம் ஒரே ரவுண்டா இருக்கு, எங்க வேணா ஆரம்பிக்கலாம், எங்க வேணா முடிக்கலாம், எத்தனை தரம் படிக்கலாம். அது வச்சோடனே இது என்ன பண்ணும், அது காத்துட்டு இருக்கும், அடை காத்து எல்லாம் பண்ணும். அது முட்டை வெடிச்சு வெளியில வந்தோடனையும் காக்கைக்கு ஒரு கண்ணு தான் இருந்தாலும் நல்லா தெரியும், கருப்பாத்தா இருக்கு, காக்கையும் கருப்பு குயிலும் கருப்பு, தெரியும் இல்லையோ. அது கொஞ்ச நேரம் வளர்த்துட்டே இருக்கும், ஆகாரங்கள்லாம் கொண்டு கொடுக்கும், ரக்கம் முளைச்சு போற வரைக்கும் அது காப்பாத்தே இருக்கு. முளைச்சு கிளம்பி என்ன பண்ணும், குயில் அம்மாட்ட வந்துடும். இந்த மாதிரி பெண் குயிலுக்கு தான் கஷ்டப்படாம குழந்தைய வளர்த்து உன்னூத்திர வைக்கிறதுக்கு உள்ள ஜாலக்கான ஒரு ட்ரிக்கு தெரியுமே ஆனால் மனுஷாளுக்கு கேட்கணுமான்ட்டான். அவ பேசுற ஜோர்ல இதுக்கு ராமாயணத்துல ஒரு பெரிய கேரக்டர் நீங்க பார்க்கணும். கைகேயி ராமன் இடத்துல கௌசல்யை விட அன்பு நிறைய வச்சவோ, அதுக்கு ஆயிரம் எவிடன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தவளே ரெண்டு மூணு சர்க்கம் பேசி பேசி பேசி இந்த மந்தராங்கிற கூனி கலைச்சு ஒரு ஒரு 25 நாளைக்கு அவன் மனசை மாற்றிவிட்டா. 26வது நாள் சரியா போயிடுச்சு. வரதன் வந்து பட்ட பாதுகை எடுத்துன்னு பட்டாபிஷேகத்துக்கு ராமனை கூப்பிட போறேங்கிற அன்னைக்கு தெளிஞ்சு போயிடுச்சிடலாம். 27 நாள் இந்த இது மாதிரி டைஃபாய்டு ஜுரம் மாதிரி இல்லை, சிக்கன் குனியான்னு வச்சுங்களேன். அது சிக்கன் குனியா, அது வந்து ஒரு மாதங்கிறான் ரெண்டு மாதங்கிறான். சிக்கன் குனியா வந்து ஒரு வைரஸ்னால வருதுங்கிறான். அதனால இந்த மந்திரேங்கிற வைரஸ்னால கைகைக்கு எப்படி வந்தது பேச்சு சுவாரஸ்யம். அதில் என்ன பேசினா, ராமாயணத்தை கலந்தே சொல்கிறேன். அவள் கதையெல்லாம் சொன்னான், ராமன் பட்டாட்சியானா பரதன் அடிமையாயிடுவான், நீ வந்து சீதைக்கு புடவை துவச்சு போடணும், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்ன ராமன் வந்து பரதனை கூட என்னிட்ட சுசுரூஷை பண்ணுறான். ராமாதபிகி தம்மன்னே தர்மதோ பலவத்தரம்னு சொன்ன கைகேயி இப்படி சொல்லி சொல்லி கரைச்சி கரைச்சி கரைச்சி கரைச்சி கடைசியில் என்ன சொன்னா தெரியுமோ இல்லையோ, அந்த பேச்சு திறமை பெண்களுக்கே கொஞ்சம் பேச்சு திறமை ஜாஸ்தி. இந்த பார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கல்யாண அண்ணன்னிலேருந்து பல ஆயிரம் வருஷம் நீ அவனும் சக்கலத்தையாக கொடுத்தனம் பண்ணியிருக்கேன். தசரதரும் உங்ககிட்ட ரொம்ப சொக்கி மயங்கி போய் நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுண்டு மூத்தாளா இருக்கிற சுமித்ரியையும் கௌசல்யையும் ரொம்ப படுத்தி வச்சார், படாத பாடு படுத்தி வச்சார். ஆமா, அதனால என்னங்கிற இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சி கௌசல்யனுடைய புள்ள பட்டாபிஷேகத்துக்கு வந்தான்னா அந்த வெஞ்சன்ஸ்ல கௌசல்யோ உன்னை தொலைச்சு விடுவோம் நாளே பார்க்கணும், உடனே கிளம்பிட்டான். இந்த பாயிண்ட் எங்க போய் பிடிக்கிற பத்திரிக்கையா,
அந்த வெஞ்சன்ஸ் தீர்க்கிறதுங்கிறது தான் இப்போ ஆட்சிக்கு வரவன்னா மிந்தின இருந்தவனை வெஞ்சன்ஸ் பார்த்துக்கிறது. இதுலேயே 5 வருஷம் ஓடிப்படும். அப்புறம் நாட்டை பற்றி அப்புறம் வினிக்கிறேன். இந்த வெஞ்சன்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் தீர்த்து விடுவோன்னு சொன்ன உடனே மாறிவிட்டான். எதுக்கு சொல்ல வரேன், பேச்சு திறமை. அதுபோல் இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை, ரொம்ப திறமை ஜாஸ்தி. இந்த பெண்கள் உடனே நான் போய் கொண்டேன்னு தான். ஆண் பசங்களாம் தடித்தனியாக நிற்கிறான், ஹாப்பியாக இருக்கான். எப்போவுமே உதவி பண்ணுறவா அவள் தான் வச்சுக்கலாம். ஆற்றுல தோப்புனாருக்கு சுசூஷம் பண்ணால் பையன் பண்ணுவோன்னா பொண்ணு பண்ணுவோம். இந்த காலத்தில் ரெண்டு பேரும் பண்ணுறது இல்லை. கிளம்பிட்டான். அதுதான் அங்கே என்ன சொன்னா, அப்போ அங்கே வேதம் என்ன சொல்றது, அஸ்மைவை பிதரவு புத்திரான் விபிருத்தா. இதுக்காக வந்து இப்போ கனம் சொல்றது இல்லையா, எங்கேயோ போயிடுத்தது. அஸ்மை வை பிதரோ பிதரோ வே அஸ்மா அஸ்மை வை பிதர வை பிதர

0: विभृतः पुत्रान् पितरः पितरौ पितरौ पुत्रान् विभृतः. உலகத்திலே பெற்றோர்கள் குழந்தையை பெற்று அன்போடு வளர்ப்பது எதற்காக? அஸ்மை. தாயார் தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு இடையூறு இடுக்கண் வரும்பொழுது தன் கண்ணை போல் காப்பாற்றுவார்கள் என்பதற்காக காப்பாற்ற வேண்டும். இந்த வரிதான் பிதிர்பக்தி மாதிருபக்திக்காக ராமன் காட்டுக்கு போனதுங்கிறதுக்கு மூல மந்திரம். அஸ்மைவை பிதரோ புத்திரான் விபிருத்தா, இது ஜாதகர்மாவிலே இருக்கு. இவனிடத்துல பல விஷயங்கள் எதிர்பார்க்கிறா வாழ்டு. ஏன்னா இதை இன்னைக்கு நான் தெரியணும். மகாபிரிவா அந்த காலத்திலேயே இந்த விருத்தாசிரமம் வைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்பாலும் சரி, நம்ம ஜெயந்திரன் செய்ய வச்சா. அப்புறம் ஒரு நாள் சொல்கிறா என்கிட்ட, இந்த விருத்தாசிரமம் வச்சு நான் கெடுத்துட்டேனோ, அப்பா அம்மாவை ஆசிரமத்தில் விடுங்கிறதுக்கு நான் வழி பண்ணிட்டேனோங்கிறாரு. அதனால இது மாதிரிலாம் கிளம்பிட்டா. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் அது. அஸ்மைவை பிதரோ புத்திரான் விருதான தாயார் தகப்பனார்களுடைய இங்கிதம் தெரிஞ்சு நல்லது பண்ணுறதுக்காகத்தான குழந்தைகளை பிறக்கிறான். அதனால தான் பிள்ளைன்னு பேர். புத்திராம்னோ நரகாத்யஸ்மா திராயதே பிதரம் சுதா சொல்லிவிட்டு
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி வேத பாராயணம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவபூஜா வேத மந்திரங்கள். வழங்குபவர் ஸ்ரீ கண்ணு ராமசாமி அவர்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய்.
3: வேதம் சிவபிரானால் அருளப்பட்டது என்பது சைவ கொள்கை. மந்திர வேதங்கள் ஓது நாவர் என்று சம்பந்தரும், ஓதியினார் வேதம் வாயால் என்று அப்பர் பெருமானும், மறை நான்கும் விரித்து உகந்தீர் என்று சுந்தரமூர்த்திகளும், வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்று திருமூலரும் கூறியவை சான்றுகளாக அமைகின்றன. சிவபெருமான் வேதத்தின் பொருளானவர். வேதத்தின் பொருளானாய் என்னும் அப்பர் திருவாக்கும், மறையின் பொருள் ஆனவனே என்னும் சுந்தரர் திருவாக்கும் சான்றாகும். வேதம் ஞானகாண்டம், கர்மகாண்டம், உபாசனா காண்டம் என முக்கூறுகளை உடையது. இவைகளை ரிக், யஜுர், சாமம் ஆகிய மூன்று வேதங்களும் முறையே விரித்து கூறுகின்றன. அதர்வண வேதம் மூன்றையும் கூறுகிறது. வேதம் மெய்ப்பொருளையும் உலகற்கு வேண்டிய அறங்களையும் பிரபஞ்ச வாய்மைகளையும் உடையது. ஆகமம் என்பது ஆன்மாக்கள் முக்தி பேறு அடைய மும்மல நீக்கம் செய்விப்பது என்பது பொருளாகும். இறைவனின் ஐந்து திருமுகங்களில் நின்றும் 28 ஆகமங்கள் தோன்றின என்று காரண ஆகமம் கூறுகிறது. மந்திரம் என்பது மனனம் செய்கிறவனை காப்பது என்னும் பொருளுடையது. வேதம் மற்றும் ஆகமங்களிலிருந்து சிவாச்சாரிய பண்டிதர்களால் தொகுக்கப்பட்ட 177 மந்திரங்கள் அடங்கியவை சிவ பூஜா வேத மந்திரம் எனும் நூலாகும். இம்மந்திரங்கள் அனைத்து யாகங்கள் மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட வேத சிவ ஆகம பாடசாலையில் பயின்றவரும், சிவஸ்ரீ எஸ் உமாபதி சிவாச்சாரியார் அவர்களின் மாணவரும், சுசீந்திரம் அருள்மிகு ஸ்ரீ கொன்றையடி ஸ்தானுமாலையன் திருக்கோவில் பரம்பரை பூஜாஸ்தானிகம் சிவஸ்ரீ நாராயணப்பட்டர் அவர்களுடைய புதல்வனுமாகிய ஸ்ரீ கானு ராமசுவாமி சிவ ஆகம சூடாமணி அவர்கள் சிவ பூஜா வேத மந்திரங்களை ஓதிட குறுந்தகடு வடிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேத ஒலி கேட்கும் இடமெல்லாம் இறைவன் நிறைந்துள்ளான். இம்மந்திரங்களை கேட்பவர் மன ஆனந்தத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவர் என்பது திண்ணம். இக்குறுந்தகடு சிவாலயங்கள் மற்றும் இல்லங்களில் ஒலிக்கச் செய்வதே எங்கள் நோக்கம். திருமுறை இசை குறுந்தகடுகளை வெளியிட்டு வந்த கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் ஊர் 63 மாத இதழ் முதன்முறையாக சிவ பூஜா வேத மந்திரம் என்னும் இக்குறுந்தகட்டினை வெளியிட்டு பெருமகிழ்ச்சி கொள்கிறது. வேதனறியும் சைவனறியும் விளங்குக உலகமெல்லாம். சிவ பூஜா வேத மந்திரம் ஓதுபவர் ஸ்ரீ கானு ராமசுவாமி சிவாகம சூடாமணி சுசீந்திரம். முகவரை வழங்குபவர் நாராயண தத்புருஷ தேசிகர் இதழாசிரியர் 63 மாத இதழ் கொட்டாரம்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.

இதுதான் ஜீவன்முத்தருடைய நிலை. நேற்று பதினோராம் நூற்பாவிலே நிட்டை நிலை பற்றி பார்த்தோம். நிட்டை என்றால் ஆன்மா சிவத்தில் அழுந்தி இன்புறுதல். இரண்டு வகையான இன்பங்கள், ஒன்று உலக இன்பம், மற்றொன்று இறை இன்பம். உலக இன்பம் என்பது என்ன? உலக இன்பம் என்றால் என்ன? பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல், அதுதான் பொருளினுடைய குணத்தில் அழுந்துதல். உலக பொருள்களுடைய குணத்திலே அழுந்துவது உலக இன்பம். உலக பொருள்களுடைய குணத்திலே நம்முடைய அறிவு அழுந்துவதுதான் இன்பம். உலக பொருளினுடைய குணங்கள் எவை? உலக பொருளினுடைய குணங்கள் எவை? அந்த முக்குணங்கள் தான் சத்துவம், ராசதம், தாமதம் என்ற முக்குணங்கள் தான் உலக பொருளினுடைய குணங்கள். சத்துவ குணத்திலே அழுந்துவது இன்பம், ராஜத குணத்திலே அழுந்துவது துன்பம், தாமத குணத்திலே அழுந்துவதுதான் மயக்கம். இப்படி உலக பொருள்களுடைய முக்குணங்களிலே ஆன்மா அழுந்தி இன்ப துன்ப மயக்கங்களை மாறி மாறி அடைகிறது. இந்த முக்குணங்கள் ஒரு நிலையிலே நில்லாமல் மாறிக்கொண்டே இருப்பதனால் இந்த முக்குணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே அவற்றாலே வருகிற இன்பமும் ஒரு நிலையே இல்லாமல் உலக இன்பமும் இன்பமும் துன்பமுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது, நிலையற்ற இன்பம். அதுபோல சிவனது இன்பம் சிவானந்தம் என்பது என்ன? சிவத்தினுடைய குணங்களிலே ஆன்மா அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம், அதுதான் பேரின்பம். சிவனது குணங்களிலே அழுந்துதல். சிவபெருமானுடைய குணங்கள் எவை? எண்குணங்கள். சிவபெருமானுடைய குணங்கள் எண்குணங்கள். அந்த எண்குணங்களிலே ஆன்மாவினது அறிவு அழுந்துவதுதான் சிவானந்தம். இந்த இறைவனுடைய குணங்கள் மாறுமா? அவை இறைவனுடைய குணங்கள் என்றும் ஒரு தன்மையாக இருப்பவை. ஆதலால் அந்த இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி பெறுகிற அந்த ஆனந்தம் என்றும் நிலையான ஆனந்தமாக விளங்குகிறது. அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார், எண்குணத்துள்ளோமே, எண்குணத்திலே உள்ளோம் என்று கூறுகிறாரே. ஒரு பொருளிலே அழுந்துகின்ற போது பிற பொருள்களுடைய நினைவு வாராது. ஒன்றிலே மட்டும்தான் ஒரு நேரத்திலே அழுந்த முடியும். அதேபோல இறைவனுடைய குணங்களிலே அழுந்தி நிற்கிற போது, இறைவனிடத்திலே அழுந்தி நிற்கிற போது அந்த ஆன்மா வேறு எதையும் அறியாது, வேறு எதையும் அறியாது. சிவத்தை தவிர பிற எதையும் ஆன்மா அறியாது. ஆக உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. உலகத்தையும் அறியாது, தன்னையும் அறியாது. அந்த சிவனிடத்திலே அழுந்தி நிற்பதுதான் பேரின்பம், அதுதான் நிட்டை எனப்படுகிறது. அதற்கு இன்னொரு சொல்லும் உண்டு. நிட்டை என்பதை குறிக்கிற இன்னொரு வார்த்தை சமாதி என்பார்கள், சமாதி நிலை. அதுல அந்த நிட்டை நிலையில ரெண்டு வகை உண்டு. ரெண்டு வகை நிட்டையிலே, அதாவது மிக உயர மிக மிக மேலான அதிதீவிரமான பக்குவ நிலையிலே உள்ளவர்கள் ஒரு முறை இறைவனிடத்திலே நிட்டை கூடிவிட்டால் அவர்கள் மீள உலகத்திற்கு வரமாட்டார்கள். அந்த நிட்டையிலிருந்தே

0: உடம்பிலிருந்து விடுபட்டு பரமுத்தியை அடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு மீண்டும் உலகத்துக்கு திரும்புவது இல்லை. ஒருமுறை நிட்டை கூடியவர்கள் அதே நிலையில இருந்து இந்த உடம்பும் நீங்கி இறைவனோடு கலந்து விடுவார்கள். அந்த சமாதி நிலைக்கு பெயர் நிர்விகற்ப நிட்டை, நிர்விகற்ப சமாதி எனப்படும். அதிலே சிறிது பக்குவ குறைபாடு உடையவர்கள் நிட்டை கூடியிருந்தாலும் அவர்கள் மீளவும் அந்த நிட்டை கலைந்து உலகத்தை நோக்குவார்கள். உலக நினைவு அவர்களுக்கு வரும். பக்குவ குறைபாடு உடையவர்கள் நிட்டை கூடினாலும் அதிலேயே நிலைத்து நிற்க முடியாமல் அவர்களுக்கு உலக நினைவு உண்டாகும். அப்படிப்பட்ட அவர்கள் நிலைக்கு பெயர்தான் சவிகற்ப நிட்டை. அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? விகற்பம் என்ன பொருள்? விகற்பம்னா வேறுபாடு, வேறுபாடு. சவிகற்பம் என்றால் வேறுபாடு உடையது. நிர்விகற்பம் என்றால் வேறுபாடு இல்லாதது, வேறுபாடு தோன்றாதது. எனவே உலக நினைவு வந்தால் அங்கே வேறுபாடு தோன்றுகிறது. இறைவன் உலகம் என்ற வேறுபாட்டு நிலை வருவது ஆதலாலே அது சவிகற்பம். நிர்விகற்பம் என்றால் உலக நினைவே தோன்றாமல் இறைவனிடத்திலேயே ஒன்றியிருந்து வீடு பெறுகிறவர்கள். நிர்விகற்ப நிலையில, நிர்விகற்ப சமாதியில அதுதான் பேச்சு நிகழாது, அது பேச அனுபூதி நிலை. நிர்விகற்ப சமாதி என்பது பேசாத, பேச அனுபூதி பிறந்த நிலை. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதினா அனுபவம், இறை அனுபவம் தான் அனுபூதி. பேசா அனுபூதி, அங்கே சொல் எழாத நிலை, நினைவும் சொல்லும் அற்ற நிலை. அந்த நிலையிலிருந்து உலகத்திற்கு மீளுகிற போது அது அது அது என்ன நிலை? அது பேச்சு நிகழ்கிற, பேசுகிற நிலை. பேசா அனுபூதி நிலையிலிருந்து பேச்சு நிகழ்கின்ற நிலைக்கு திரும்புகிறார்கள். இப்ப நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம், பேசாத அனுபூதி நிலை பெற்றவர்கள். அவர்கள் நம்புருட்டாக எந்த நிலைக்கு வருகிறார்கள்? ஆமா, பேசுகிற நிலைக்கு. அதனாலே அவர்கள் பக்குவ குறைவு உடையவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இறைவன்தான் அவர்களை உலக முகமாக திருப்பி நம்புருட்டாக அவர்களை உலகத்திற்கு திருப்பி அந்த தேவா திருமுறைகளை எல்லாம் அருளும்படியாக இறைவன் தான் செய்கிறான். எனவே அந்த உலக நிலையில் நிற்கின்ற அவர்கள் அந்த நிலைக்கு பெயர் தான் அருள்நிலை. நேற்று சொன்னேன் அல்லவா அருள்நிலை, அதை துரிய நிலை என்பார்கள். எந்த நிலையிலிருந்து திரும்புகிறார்கள்? அருள்நிலைக்கு மேலானது எது? ஆனந்த நிலை. ஆனந்த நிலையிலிருந்து அருள் நிலைக்கு இறங்குகிறார்கள். அந்த நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு துரியாதீதம் என்று பெயர். துரிய அதீதம், அதீதம்னு என்ன பொருள்? அதீதம்ன கடந்த நிலை, அதீதம்ன கடந்தது. துரிய நிலைக்கு மேலானது, மேற்பட்டது. துரிய நிலையை கடந்தது துரியாதீதம். அருள் நிலைக்கு மேலே இருப்பதுதான் ஆனந்த நிலை. எனவே ஜீவன்முத்தர்கள் ஆனந்த நிலையிலும் இருப்பார்கள், அருள் நிலையிலும் நிற்பார்கள். அருள் நிலையிலே அவர்கள் உலகத்தோடு நம்மோடு கலந்து பழகுவார்கள். நம்மோடு உலக சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படி அந்த உலக வாழ்க்கையிலே அவர்கள் நின்றாலும் அவர்கள் நினைவெல்லாம் எங்க இருக்கும்? ஆமா, இறைவனிடத்தில்தான் அழுந்தி இருக்கும். உலகத்திலே வாழ்ந்தாலும் ஒட்டாமல் இருப்பார்கள். நான் நாலாவது நூற்பாவில் நாலாவது நூற்பாவில் நமக்கு வருகிற ஐந்து அவத்தைகளை பற்றி படித்திருக்கிறோம். இந்த அவத்தைகளவை சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். இங்கேயும் துரியாதீதம் வருகிறது. அந்த ஐந்து நிலைக்கு என்ன பேரு? சகலமா, கேவலம் என்ற அடைமொழி சேர்த்து கேவல சாக்கரம், கேவல சொப்பனம், கேவல சுளுத்தி, கேவல துரியம், கேவல துரியாதீதம். எனவே அவை ஐந்து கேவலம். கேவலம் என்றால் என்ன பொருள்? ஏன் அந்த பெயர் கேவலம்? கேவலம்னா என்ன? ஆமா, அறியாமை, இருள். கேவலம் என்றால் இருள் நிலை. ஆமா, கேட்க கேட்க உங்களுக்கு புதுமையாகத்தான் இருக்குல்ல. எத்தனை முறை கேட்டாலும் இதோ கேவலம்னா இருள் நிலை. எனவே அந்த நனவு நிலையிலிருந்து, விழிப்பு நிலையிலிருந்து படிப்படியாக ஆன்மா இருள் நிலைக்கு செல்லுகிறது. படிப்படியாக அறியாமை. அந்த ஐந்தும் கேவல ஐந்தவத்தை என்ற பெயரை பெறுகிறது. கேவல ஐந்தவத்தைகள். அதேபோல சுத்த நிலையிலேயும் ஐந்து அவத்தைகள் உண்டு என்று சொன்னதாக நினைவு எனக்கு. அங்கே என்ன அடைமொழிகள் சேர்க்க வேண்டும்? நின்மல, நின்மல சாக்கிரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். இந்த இரண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது கேவல சாக்கிரம் என்பது அறியாமையோடு கூடியிருக்கிற அறிவு நிலை. அறியாமையோடு கூடிய அறிவு நிலை கேவல சாக்கிரம். அங்கே அந்த கேவல ஐந்து நிலைகளிலே படிப்படியாக படிப்படியாக எது மேலோங்குகிறது? படிப்படியாக அறியாமை மேலோங்குகிறது. படிப்படியாக அறியாமை மேலிடுகிறது கேவல ஐந்தவத்தையில. எது குறைகிறது? எது நீங்குகிறது? அதாவது கருவிகள், கருவிகள் ஆன்மாவை விட்டு படிப்படியாக நீங்குகின்றன. முதலிலே 35 கருவிகள், பிறகு 25 கருவிகள், பிறகு 3 கருவிகள், பிறகு 2 கருவிகள், பிறகு 1 கருவி என்று இப்படி படிப்படியாக கருவிகள் நீங்குகின்றன. கருவிகள் நீங்க நீங்க அறியாமை மேலிடுகிறது. கருவிகள் நீங்குதல், அறியாமை ஓங்குதல். இப்போது இங்கே பாருங்கள், சுத்த நிலையில எப்படி நிகழ்கிறது என்று பாருங்கள்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய்.

0: பிறகு அடுத்தபடியாக அடுத்த பொருள். ஆக முதலிலே முப்பொருள்களிலே முதலிலே ஆசிரியர் உணர்த்துவது பாசத்தை பற்றிய உண்மையைத்தான். பிறகு இரண்டாவதாக அவர் உணர்த்துவது பசுவாகிய ஆன்மாவினுடைய இயல்பு. அந்த ஆன்மாவினுடைய பசுவினுடைய இயல்பை தெரிந்து கொள்வதிலேயும் இதே போல மூன்று படிநிலைகள். முதலாவதாக ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம். ஆக ஞானாசிரியர் முதலிலே அந்த மாணாக்கனுக்கு ஆன்மாவினுடைய பொது இயல்பை உணர்த்துவார். எனவே ஆன்மாவை பற்றி முதலிலே பொதுவாக தெரிந்து கொள்ளுதல், ஆன்ம ரூபம். என்ன பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? இந்த உடம்பு ஆன்மா அல்ல, உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, பிராணவாயு ஆன்மா அல்ல, சூக்ம தேகம் ஆன்மா அல்ல என்றெல்லாம் படித்தோமே, பிரம்மமும் ஆன்மா அல்ல என்றெல்லாம் மூன்றாம் சூத்திரத்திலே படித்தோமே, அப்படி இவையெல்லாம் ஆன்மா அல்ல, ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் இவற்றுக்கெல்லாம் வேறாக இருக்கிறது. அதை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக நான் இந்த உடம்பு அல்ல, நான் உடம்புக்கு வேறாக இருக்கிற தனிப்பொருள், நான் அறிவு பொருள், நான் சித்துப்பொருள், நான் அறிவு பொருள். ஆனால் நானாக அறிகின்ற திறன் எனக்கு இருக்கிறதா, தானாக அறிகிற சுதந்திர அறிவு எனக்கு இருக்கிறதா என்றால் ஆன்மா அறிவுடைய பொருள்தான். ஆனால் தானாக எதையும் அறியக்கூடிய சுதந்திர ஆன்மாவுக்கு இல்லை. அறிவிக்க அறியும் இன்னொரு துணை அறிவித்தால் அன்றி தானாக எதையும் அறிய மாட்டார், அறிவிக்கத்தான் அறியும். இப்படி இந்த கருத்துக்களை, இந்த உண்மைகளை முதலிலே பொதுவாக ஞானாசிரியர் முகமாக தெரிந்து கொள்ளுதலாம் ஆன்ம ரூபம். பிறகு இரண்டாவது படிநிலை ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் இரண்டாவது. ஆன்மா தன்னை தரிசிக்கிறது, தன்னை காணுகிறது, தன்னுடைய உண்மையான இயல்பை தெரிந்து கொள்ளுகிறது. என்ன உண்மை? நான் பாசத்தை போல அசத்தும் அன்று, பதியாகிய கடவுளைப் போல சத்தும் அன்று. நான் சத்தும் அல்லேன், அசத்தும் அல்லேன், நான் சதசத்து. உடம்போடு கூடியிருக்கிற போது, அசத்தாகிய உடம்பை கூடியிருக்கிற போது அசத்தாகவே இருக்கிறேன், உடம்பாகவே இருக்கிறேன். சத்தாகிய சிவத்தைச் சேரும்போது சிவமாகவே இருக்கிற நிலை எனக்கு உண்டு, சார்ந்ததன் வண்ணமாக. எனவே என்னுடைய இயற்கையான நிலை என்ன? என்னுடைய இயற்கையான நிலை அறிவு பொருளாகிய நான் என் இனமாகிய சிவத்தை, அந்த அறிவு பொருளாகிய பேரறிவு பொருளாகிய சிவத்தை சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கு உரிய உண்மையான இயல்பு, அதுதான் எனக்கு இயற்கை. இந்த ஜடமாகிய உடம்போடும் கருவிகளோடும் உலகத்தோடும் சேர்ந்து வாழ்கிறேனே, இந்த நிலை எனக்கு செயற்கை, என்னுடைய உண்மையான இயல்பு அன்று என்ற இந்த உண்மைகளையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது படி சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த உண்மை பதியும். சிந்திக்க வேண்டும், சிந்தனை மிக முக்கியம். சிந்தித்தால் அன்றி இந்த உண்மைகள் விளங்க மாட்டான். அந்த இரண்டாவது நிலைதான் ஆன்ம தரிசனம். அப்படி சிந்திக்க சிந்திக்க என்ன தெளிவு உண்டாகும்? இந்த உண்மையை தெளிவாக அறிந்து இந்த ஆன்மாவானது இந்த பாசங்களிலிருந்து விடுபடும், பற்றில் பாசப்பற்றிலிருந்து விடுபடும். அப்போது ஆன்மா தூய்மை அடையும். ஆன்மா இப்பொழுது மலங்களாகிய அழுக்கோடு கூடி அசுத்தமடைந்திருக்கிறது, மாசு படிந்த ஆன்மாவாக இருக்கிறது. இந்த மாசு உடைய ஆன்மாவிலே இறைவன் தோன்றமாட்டான். இறைவனோ அவனுடைய திருவருளோ விளங்கி தோன்றார். இப்படி கேட்டு சிந்தித்து அதன் பயனாக இந்த மாசுகளிலிருந்து, இந்த குற்றங்களிலிருந்து, இந்த மலங்களிலிருந்து, மும்மலங்களிலிருந்து நீங்கினால் அதுதான் ஆன்ம சுத்தி எனப்படும். சுத்தி என்றால் என்ன பொருள் சொன்ன? நீங்குதல். இங்கே இதிலிருந்து நீங்குகிறது, மலங்களாகிய மாசிலிருந்து நீங்கி ஆன்மா தூய்மை அடைகிறது, ஆன்ம சுத்தி. இந்த வகையில ஒன்பதாம் நூற்பா, பத்தாம் நூற்பா, பத்தாம் நூற்பா தான் ஆன்ம சுத்தி, பத்தாவது நூற்பா ஆன்ம சுத்தி. ஒன்பதாம் நூற்பா என்பது எட்டாம் நூற்பா கேட்டல், ஒன்பதாவது சிந்தித்தல். ஒன்பதாவது நூற்பா சிந்தித்தல், பத்தாவது நூற்பா தெளிதல், அதுதான் ஆன்ம சுத்தி. ஒன்பதாவது நூற்பாவில் என்ன சொல்லுகிறார்? ஒன்பதாம் நூற்பா முதல் பாட்டு பாருங்க. இல்ல, சித்தியார் பாட்டு. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை, பதிஞானத்தாலே, பதிஞானத்தாலே. இது ஆசிரியருடைய அறிவுரை, உபதேசம். நீ பதிஞானத்தாலே காண்பாயா, பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே. பதிஞானம் என்பது என்ன? இறைவனுடைய திருவருள் ஞானம், அருள் ஞானம். பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி, அந்த சிவத்தை பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முடியாத சிவத்தை அவனுடைய அறிவாகிய திருவருளாலே, திருவருளாகிய கண்கொண்டு சிவத்தை காண்பாயாக. உன்னுடைய அறிவிலே மாணவனே, உன்னுடைய அறிவிலே இருக்கின்ற சிவபரம்பொருளை வேறு உன்னுடைய அறிவினால் தேடிக்காண முயலாது. உன்னுடைய அறிவை விட்டு அவனுடைய அறிவை பெற்று காண்பாயா. ஆக ஆன்மா தன்னுடைய அறிவினாலே சிவத்தை காண முடியாது. அதனுடைய அறிவு என்ன? பாசஞானம் பசுஞானம் என்பவை ஆன்மாவுக்கு உரிய ஞானங்கள். பாசஞானம் என்பது என்ன? இந்த கருவிகளாலே வருகிற அறிவு ஆன்மாவுக்கு, ஐம்பொறி முதலிய கருவிகளாலே பெறுகிற அறிவு பாசஞானம். அதை கொண்டு இறைவனை காண முடியாது, உலகத்தைத்தான் காண முடியும். எனவே பாசஞானம் பயன்படாது இறைவனை காண. அடுத்து பசுஞானம் என்பது இந்த கருவிகளிலிருந்து நீங்கி ஆன்மா வியாபக அறிவை பெற்று நான் என்ற செருக்கோடு, நானே பிரம்மம், நானே பரம்பொருள் என்று செருக்கி நிற்கிற அந்த பசுஞானத்தினாலேயும் இறைவனை காண முடியாது. இறைவன் அந்த நேரத்தில் ஒளிந்து விடுவான். எனவே எங்கே தன்முனைப்பு செருக்கு இருக்கிறதோ அங்கே ஆண்டவன் வெளிப்பட மாட்டான். எனவே பசுஞானம் என்பது செருக்கோடு கூடிய ஞானம், தன்னையே பெரிய பொருளாக கருதுகிற ஞானம். எனவே பசுஞானத்தாலும் பாசஞானத்தை விட இது பசுஞானம் உயர்ந்ததுதான், பெரியது. ஆனால் அந்த அதைவிட பெரியவன் இறைவன். எனவே இந்த இரண்டு ஞானங்களும் பயன்படா அவனை அவனுடைய அறிவினாலே, அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்ற கருத்து. எப்படி சூரியனை அவனுடைய ஒளியினாலேயே தான் நாம் காண்கிறோம். சூரியனை வேறு ஒளிகளால் காண முடியாது. அவனுடைய ஒளி காட்ட நாம் சூரியனை பகலவனை பார்க்கிறோம். அதுபோல இறைவனை அவனுடைய ஞானத்தாலேதான் காண வேண்டும். எனவே பதிஞானத்தாலே நேசமோடும் உள்ளத்தே நாடி, உன்னுடைய அறிவிலே, உள்ளத்தே என்றால் உன்னுடைய ஆன்ம அறிவிலே நாடி நீ தேடி காண்பாயாக. பாத நீளர் கீழ் நில்லாதே நீங்கிப்போதின். அப்படி பதிஞானத்தை பெற்று அந்த பதிஞானத்தாலே சிவத்தை கண்டாலும் கூட அந்த சிவத்தினுடைய காட்சி அந்த ஆன்ம அறிவிலே நிலைத்து நில்லாது. ஏனென்றால் இந்த ஆன்மா எப்பொழுது சிவனை மறந்து உலகத்தை நோக்குகிறதோ அப்போது சிவம் காட்சிப்படாது. எனவே இந்த ஆன்மாவானது பல பல பிறவிகளிலே இந்த உலகத்தோடு வாழ்ந்து உலக பழக்கத்தின் காரணமாக சிவத்தை கண்டாலும் கூட அந்த நிலையிலேயே நிலையாக இருக்க முடியாமல் உலகத்தின் மீது அதற்கு அவ்வப்போது ஆசை உண்டாகும். உலக ஆசை விடாது. அப்படி அந்த ஆன்மாவினுடைய நோக்கம் உலகத்தை உலகத்தின் மீது சென்றால் இறைவன் மறைந்து விடுவான். எனவே நிட்டை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். நிட்டை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? உறுதியாக நிற்றல், அதுதான் நிட்டை. நிஷ்டை என்றால் உறுதியாக நிற்றல், அது கடைசி நிலை. எனவே வேறு உலகத்தை நோக்காது, வேறு சிந்தனை செல்லாது, இறைவனிடத்திலேயே எப்போதும் அழுந்தி ஒன்றி நிற்பதுதான் நிட்டை. உறுதியாக அவனிடத்திலேயே ஒன்றி நிற்பது நிட்டை. அந்த நிலை இப்பொழுது வரவில்லை, இது தொடக்க நிலை. எனவே அந்த மாணவனுடைய உள்ளம் உலகத்தை நோக்குகிறது, அப்போது அந்த இறைக்காட்சி மறைந்துவிடும். அப்போது அந்த மாணவன் ஆசிரியரிடம் கேட்கிறான், ஐயா, இந்த என்னுடைய இந்த மன அலைவு ஒரு பொருளிலே நில்லாமல் இப்படி உலகத்திற்கும் இறைவனுக்கும் இடையே ஊசலாடுகிற என்னுடைய மனம், இக்கே சொல்லுவார் இன்னொரு இடத்துல, அங்கும் இங்குமாகி அலமருவோர், அங்கும் இங்குமாகி உலகத்திற்கும் சிவத்திற்கும் இடையிலே ஊசலாட்டம். அப்பர் சுவாமிகள் சொல்லுவாரே, இந்த ஊசல் எப்படி சொல்லுவார், உரு கயிற்று ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிற்று ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். என்னுடைய மனமானது இப்படி ஊசலாடுகிறது. பெருகயிற்று ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அரு கயிற்று ஊசலானேன். அந்த அந்த இரண்டு கயிறுகளும் அருந்தால் அந்த ஊசல் தரையிலே தங்கி நிலையான ஒரு தன்மையை பெற்றுவிடுகிறது. இப்போது நான் உன்னுடைய திருவடியிலே அருகயிற்று ஊசல் போல ஆகிவிட்டேன். அருகயிற்று ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே என்று பாடுகிறார். எனவே அந்த நிலை வராமல் இப்பொழுது இடைப்பட்ட நிலையில இந்த மாணவன் நிற்கிறான். அவனுடைய உள்ளம் உலகத்தை நாடி செல்லுகிறது. அப்போது மாணவருக்கு ஆசிரியர் உபதேசிக்கிறார், இந்த உலக நாட்டம் உலக பற்று ஒழிய வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய உண்மையான இயல்பை நிலையாமையை நீ உணர்ந்து பார். இந்த உலக வாழ்க்கை என்பது பெய்தேர் காணல் நீர் போன்றது. காணல் நீர், நாம் காணுகிற இந்த உலகமும் உலகப் பொருள்களும் நிலையற்றவை. காணல் நீர் தூரத்திலே தெரிகிறது, நீர் போல் இருப்பதை போல தெரிகிறது, உண்மை போல தெரிகிறது. ஆனால் நாம் நெருங்க நெருங்க அவை இல்லையாக போகின்றன. அதுபோல இந்த உலகப் பொருள்கள் நிலைத்துள்ளவை போல நமக்கு தெரிகின்றன. இது ஒரு தவறான தோற்றம். உண்மையிலே இவை நிலையற்றவை என்ற உண்மையை நீ சிந்திக்க வேண்டும். எனவே இது சிந்தனை, இரண்டாவது சிந்தித்தல். எனவே சிந்திக்க வைக்கிறார் மாணவரை என்று அப்படி சிந்தனை செய்ய வைத்து அதற்கு உதவுவதுதான் திரு ஐந்தெழுத்து என்ற மந்திரம். சிந்தனைக்கு உதவுகிற மந்திரம் திரு ஐந்தெழுத்து. அதற்கு பல பல உபாயங்களை எல்லாம் நம்முடைய பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள், பல வழிமுறைகள். அதுல ஒன்று திரு ஐந்தெழுத்து, வழிபாடு, மந்திரம், பாவனை, கிரியை என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே திரு ஐந்தெழுத்து அதுலேயும் எத்தனை வகை? திரு ஐந்தெழுத்துல ஒன்றா இரண்டா? அந்தந்த மாணவருடைய பக்குவத்துக்கு ஏற்ப, அறிவு நிலைக்கு ஏற்ப தூல பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், திசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம் என்று பல வகை. கொடிக்கவியில ஒரு பாட்டு வருது அந்த திரு ஐந்தெழுத்தை பற்றி, நினைவிருக்கா? அஞ்செழுத்தும் எட்டெழுத்தும் ஆறெழுத்தும் நாலெழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலை பெரியெழுத்தும் நெஞ்செழுத்தி பேசும் எழுத்தோடு பேசா எழுத்துடனே கூசாமல் காட்ட கொடி. எத்தனை எழுத்து? அஞ்செழுத்து எட்டெழுத்து ஆறெழுத்து நாலெழுத்து பிஞ்செழுத்து பெரியெழுத்து பேசும் எழுத்து பேசா எழுத்து. என்னென்ன எழுத்து நமக்கு? அஞ்செழுத்து என்றால் அது சிவாய நாம. அது இங்கே இந்த ஞான நெறியிலே சிவாய நாம அது அஞ்செழுத்து. பிறகு எட்டெழுத்து என்று சொல்லுவது அவர் அந்த ஓம் என்ற மூல மந்திரம் முதலில் சேர்த்து ஓம், அடுத்து ஹாம் ஹவும் என்ற ரெண்டு வித்தெழுத்து, பீஜெழுத்து என்று நேர்த்து பார்த்தோம் அல்லவா, பீஜ மந்திரம் ஓம் ஹாம் ஹவும் சிவாய நம என்று இந்த மூன்றையும் கூட்டி ஐந்து மூன்று எட்டு, அது எட்டெழுத்து. ஆறெழுத்து என்பது அந்த ஓம் என்பதை மட்டும் சேர்ப்பது. நம்ம மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் அல்லவா, போற்றி ஓம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றி ஓம் நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, போற்றி ஓம் நமச்சிவாய புறம் ஏனை போக்கல் கண்டாய், போற்றி ஓம் நமச்சிவாய சயசய போற்றி போற்றி. என்ன அருமையான பாட்டு! இது ஆறெழுத்து மந்திரம். பிறகு நாலெழுத்து மந்திரம் என்பது அந்த சிவாய என்பதோடு ஓம் சேர்ப்பது, சிவாய நாலெழுத்து. அடுத்து பிஞ்செழுத்து, பிஞ்செழுத்து என்பது அந்த அந்த மூன்றெழுத்து, சிவாய என்பது பிஞ்செழுத்து. பெருஎழுத்து என்பது அந்த யகாரம் போய் சிவா என்ற இரண்டு பெருஎழுத்து. பிறகு கடைசியில பேசும் எழுத்து பேசா எழுத்து, பேசும் எழுத்து என்பது சிவா. ஆமா, அது அதேதான். ஏன் அதற்கு பேசுமெழுத்து என்று ஏன் அதற்கு பேர் வைத்தார் என்றால், இந்த சி என்பது சிவம், வா என்பது திருவருள், அந்த யா என்பது உயிர் ஆன்மா. அந்த உயிரானது முதலிலே திருவருளைத்தான் சேரும். அந்த யகாரம் தனக்கு முன்னே உள்ள வகாரமாகிய திருவருளோடு சேர்ந்த நிலை அது அருள் நிலை. அது அருள் நிலை, அதுதான் பத்தாம் உறுப்பா, பத்தாவது சூத்திரம். அதுதான் அருள் நிலை, திருவருளோடு கூடிய நிலை. அந்த சிவனது அருளை பெற்ற அவர்கள் தங்களுடைய அந்த அருள் அனுபவத்தை உலகத்திற்கு சொல்லுவார்கள். நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்களே திருமுறை பாடல்கள், அவையெல்லாம் அருள் நிலையிலே நின்று பாடப்பெற்றவை. அது அருள் நிலை, அது பேசும் எழுத்து. பேசா எழுத்து என்றால் அந்த வா என்ற திருவருளும் போய்விட வகாரம் நீங்கி சி என்ற சிவம், சிவத்தோடு அந்த ஆன்மா நெட்டையிலே அழுத்தி நிற்கிற போது, அந்த நிட்டையிலே அழிந்திருக்கிற போது அது பேச்சு எழாத பேசாத மௌன நிலை, அது மோன நிலை. எனவே அங்கே பேச்சு இல்லை, சொல் இல்லை, அனுபவம்தான். எனவே அது பேசா எழுத்து என்று சொல்லுவார். அந்த சி, அதாவது ஆன்மாவும் சிவமும் ஒன்றுபட்டிருக்கிற நிலை, அதை நாய் ஓட்டும் மந்திரம் என்றும் இந்த சீங்கிறோம் இல்லையா சி, இது மறைமொழியாக மறைமொழியாக அப்படி சொல்லுவார்கள், வெளிப்பட சொல்லக்கூடாது என்று நாய் ஓட்டு மந்திரம் என்று சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் அந்த திரு ஐந்தெழுத்து வகைப்படுத்தியிருக்கிறார்கள். உமாவதி சிவன் திருவுள் பயனில் சொல்லுகிறார், எல்லா வகையும் இயம்பும். இப்படி பல வகைகளை எல்லா வகைகளையும் சொல்லுவது ஏனென்றால், எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகை நினைந்து என்று சொல்லுகிறாரே. எனவே இறைவனிடமிருந்து அகன்று நில்லாமல் செல்லாதபடிக்கு அவனை காக்கின்றவை இந்த திரு ஐந்தெழுத்து என்கிறார். எனவே இவையெல்லாம் உபாயங்கள். எதற்கு? ஆமா, இறைவனிடமிருந்து நீங்காமல் இருப்பதற்கு. எனவே ஆன்ம சுத்தி, எனவே ஆன்ம சுத்தி என்பது என்ன? ஆன்மா இந்த மலங்களிலிருந்து நீங்கி, ஆணவ மலம் நீங்கினால் என்ன நீங்கும்? ஆணவ மலத்திலிருந்து நீங்கினால் யான் எனது என்ற செருக்கு நீங்கும், யான் எனது என்ற செருக்கு போய்விடும். எனவே இந்த நான் என்ற தன்முனைப்பு இருக்கிற வரை இறைவனோடு ஒன்றுபடவே முடியாது, இறைவனோடு ஒன்றுபட முடியாது. இந்த நான் என்பது போக வேண்டும். எனவே ஆணவ மலம் நீங்கினால்தான் இந்த நான் என்ற நினைப்பும் நீங்கும். இது ஆணவ மலம் நீங்கிய நிலை. அடுத்து மாயை நீங்கினால் என்ன நீங்கும்? மாயை கண்மங்கள் நீங்கினால் ஆன்மாவுக்கு உலகப்பற்று நீங்கும், உலகப்பற்று நீங்கும். இப்படி இந்த ஆன்மாவானது அகப்பற்று புறப்பற்று ஆகிய எல்லா பற்றுக்களையும் துறந்து சிவத்தோடு சிவத்தையே பற்றி கொண்டு இருக்கின்ற நிலை ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது, இப்ப இது மூன்றும் ஆன்மாவை பாசத பசுவை பற்றிய அறிவு அறிவிலே உள்ள படிநிலைகள், ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. பிறகு மூன்றாவது பொருள் தான் பதியாகிய சிவம். அதை பற்றி அறிவதிலே உள்ள படிநிலைகள், முதலாவது சிவரூபம். அதே போல ரூபம் என்றால் என்ன பொருள்? பொதுவாக அறிவது ரூபம், சிவரூபம். இந்த இடத்துல சிவம் என்றால் சிவத்தை குறிக்கவில்லை, திருவருள். சிவம் என்றால் திருவருளை குறிக்கும். எனவே இறைவன் தானும் சக்தியுமாக இரண்டு கூறுபட்டு நிற்கிறானே, தானும் சக்தியுமாக நிற்கிறான். முதலில் இந்த ஆன்மாவானது அந்த திருவருளாகிய சக்தியைத்தான் முதலிலே உணரும், அதற்கு பிறகுதான் சிவம். முதலிலே சக்தியை உணர்ந்து பிறகு சிவத்தை உணரும். எப்படி கண்ணானது முதலிலே சூரிய ஒளியை அறிந்து பிறகுதான் சூரியனை அறியும், அதுபோல. எனவே சிவரூபம் என்றால் இறைவனுடைய அருள் ஒளியை அறிதல், பொதுவாக அறிதல். பிறகு இரண்டாவது நிலை சிவ தரிசனம். அந்த திருவருளை பொதுவாக அறிந்து ஐயமாக அறிதல், சிந்திக்கிற காலத்திலே ஐயமாக அறிதல் திருவருளை. ஆக நடுவில் உள்ள நிலையெல்லாம் என்ன நிலை? ஒரு இடைப்பட்ட நிலை, ஊசலாட்ட நிலை என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். நடுவிலே உள்ள நிலை ஐய நிலை. எனவே திருவருளை ஐயமாக உணர்ந்த நிலை, அதாவது ஐயமாக உணர்ந்த நிலை என்றால் என்ன பொருள்? அதாவது உலகப்பற்றையும் விட முடியாமல் திருவருளிலேயும் உறுதியாக நிற்க முடியாமல் இரண்டுக்கும் இடையிலே தடுமாறுகிற நிலைதான் இரண்டாவது நிலை சிவ தரிசனம். உலகப்பற்று முன்னம் போக முற்றிலும் போகவில்லை. ஆக உலகத்துக்கும் திருவருளுக்கும் இடையில இருக்கிற நிலை சிவ தரிசனம். இந்த இடத்துலயும் சிவம் என்பது திருவருள் தான். அதே போல மூன்றாவது என்ன வர வேண்டும்? சிவ ஆனந்த சுத்தி வராதா? சுத்தி சிவசுத்தி, சிவசுத்தி என்று வராது. நாம் முன்னே பார்த்தது சுத்தி என்றால் என்ன பொருள்? ஆமா, இங்கே நீங்க வேண்டியதில்லையே, இங்கே சேர்வதுதான், இங்கே நீக்கம் கிடையாது. சிவத்தை சேர வேண்டுமே தவிர அதிலிருந்து நீங்க கூடாது. எனவே சுத்தி என்ற நிலை கிடையாது. சிவ யோகம், யோகம் என்றால் ஒன்றுபடுதல், சிவயோகம். சிவயோகம் என்றால் சிவ திருவருள், இந்த இடத்துலயும் திருவருள் தான், திருவருளோடு ஒன்றுபடுதல். எனவே அந்த திருவருளை முதலிலே பொதுவாக உணர்ந்து, பிறகு ஐயமாக உணர்ந்து, பிறகு எல்லா பற்றையும் விட்டு அந்த திருவருளிலேயே திருவருளோடு ஆன்ம அறிவு ஒன்றுபடுதல். அந்த திருவருள் என்பதும் அறிவுதானே, அது சிவனது அறிவு, பேரறிவு, ஆன்ம அறிவு, சிற்றறிவு. இந்த ரெண்டு அறிவுகளும் ஒன்றுபட வேண்டும், அறிவோடு அறிவு சேர வேண்டும். சிற்றறிவு பேரறிவோடு சேர்ந்து நிற்கிற நிலைதான் சிவயோகம். அப்போது நான் என்ற நினைப்பு கிடையாது. நான் என்ற நினைப்பு போய்விடும், எனது என்ற விருப்பம் போய்விடும். வேண்ட அந்த நிலையில தான் மாணிக்க வாசகர் குளைத்த பத்திலே பாடுகிறாரே, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் அயன்மார், வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய் அதுவே யானும் வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உன்றன் விருப்பம். எனக்கு என்று என்ன இச்சை, எனக்கு என்று என்ன விருப்பம் இருக்கிறது? நீ என்ன விரும்புகிறாயோ அதுதான் என்னுடைய விருப்பம், எனக்கென்று என்ன இருக்கிறது? எனவே அதுதான் அருளோடு ஒன்றுபட்ட நிலை, குளைத்த பத்து. அந்த குளைத்த பத்து எல்லா பாட்டுமே அதுதான் சிவயோகம். அடுத்து நான்காவது நிலைதான் அந்த திருவருள் தனக்கு தலைவனாகிய சிவத்தை ஆன்மாவோடு கூட்டுவி, சிவத்திலே சேர்த்துவிடும் இந்த திருவருள். ஆக திருவருளினுடைய பணி என்ன? சைவத்துல சைவ சித்தாந்தத்தை திருவருளினுடைய பணி இந்த ஆன்மாக்களை படிப்படியாக அறிவை வளர்த்து வளர்த்து பக்குவப்படுத்தி இறைவனை அறியக்கூடிய தகுதியை உண்டாக்கி அவனிடத்திலே சேர்த்து விடுகிறது. ஆக அம்மையினுடைய வேலை அப்பனை காட்டுவது, தாயினுடைய வேலை குழந்தையை தந்தையிடம் சேர்ப்பிப்பது என்று அந்த அன்னையாகிய அருள், அருள் சக்தி சிவத்திலே சேர்க்க அந்த சிவ முதற்பொருளோடு, சிவபரம்பொருளோடு ஆன்மா ஒன்றுபட்டு ஆனந்த நிலை, இதுதான் ஆனந்த நிலை. சிவயோகம் என்பது அருள் நிலை, சிவயோகம் அருள் நிலை. சிவபோகம் அது நாலாவது ஆனந்த நிலை, சிவபோகம் என்று. இப்படி அந்த ஞான நெறியிலே செல்லுகின்ற மாணவர்கள் கடக்க வேண்டிய பத்து படிநிலைகளை, அனுபவ படிகளை அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் பத்து கோலாம் அடியார் செய்கைதானே என்று பாடியிருக்கிறார். அந்த ஒன்று கோலாம் என்று தொடங்குற பதிகத்துல பத்து கோலாம் அடியார் செய்கைதாய் என்று இந்த வகையில அமைத்திருக்கிறார்கள். இதுல சிவயோகம் என்பது பத்து, சிவபோகம் என்பது பதினோராவது நூற்பா, சிவபோகம் பதினோராவது நூற்பா, பன்னிரெண்டாவது கடைசி நூற்பா, பன்னிரெண்டாவது நூற்பா. அவ்வாறு சிவபோகத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அனுபவிக்கலாம், இந்த உடம்பிலே இந்த உலகத்திலே இருந்து கொண்டே சிவபோகத்தை அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் அணைந்தோர் என்ற பெயர் அல்லது ஜீவன் முத்தர்கள் அணைந்தோர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். ஆக இந்த அனுபவ நிலைகளையெல்லாம் இங்கே அருள் நந்தி சிவத்தினுடைய வாக்கின் மூலமாக பார்க்க நமக்கு நேரமில்லை. நீங்கள் ஓய்வில் படித்து அனுபவிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். கடைசியில் அந்த 12வது நூற்பாவில் ஒரு இரண்டு பாட்டுகளை சொல்லி முடிக்கலாம். 12ல் 312 பாருங்க, 312 313 தெரிவறியன்னு தொடங்கும். தெரிவறிய மெஞ்ஞானம் சேர்ந்தவாறே சிவம் பிரகாசிக்கும், சிவம் பிரகாசிக்கும், சிவம் வெளிப்படும், இங்கே ஜீவன் முத்தனாகும். அப்போது ஆணவ மலம் என்ன ஆகிறது? உரிய மலம், ஆணவ மலம் அந்த நிலையில, அந்த முத்தி நிலையில எப்படி இருக்கும்? நீங்கி விடுமா, அழிந்து விடுமா? உரிய மலம் ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், மருந்தினாலே தடுக்கப்பட்ட அடங்கி கிடக்கிற அந்த நஞ்சை போலவும், உடம்பிலே ஏறிய நஞ்சு மருந்தினுடைய ஆற்றலினாலே அடங்கி போகிறது, அதுபோலவும் ஒள்ளெறியின் முன்னர் இருள் போலவும், நெருப்பின் முன்னே கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பின் முன்னே அடங்கி போகிற இருள் போலவும், தேற்றின் வறு பரல் சேர் நீர்மருவு கலங்களும் போலாகி, அந்த கலங்கள் நீரை தெளிவிப்பதற்காக அந்த காலத்துல தேற்றாங்கொட்டை என்ற ஒன்றை போடுவார்கள். அதை போட்ட உடனே அந்த கலங்கள் எல்லாம் அடியிலே தங்கிவிடும், நீர் மேலே தெளிந்து விடும். அதுபோல இந்த நிலையிலே ஆணவ மலம் அந்த கலங்கள் போல அடியிலே தங்கிவிடும். தேற்றின் வறு பரல், அந்த தேற்றாங் கொட்டையில் உள்ள அந்த பரல் சேர்ந்த நீர் மருவு கலங்களும் போலாகி, மாயாதே ஆணவ மலம், மாயாதே தன் சக்தி மாய்ந்து, ஆணவ மலம் அழியவில்லை, அதனுடைய சக்தி மாய்ந்தன அடங்கி, காயம் திரியுமளவும் உளதா, இந்த உடம்பு இருக்கிற வரை அந்த ஆணவ மலத்தினுடைய வாசனை இருக்கும், பின்பு காயம் சேராத வகை தானும் தேயும் அன்றே என்கிறார். கடைசியில அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே வாழ 325 325ல் அந்த ஜீவன் முத்தர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற வரை சில அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிறார். அந்த ஜீவன் முத்தர்கள் நாம் சிவத்தை பெற்றுவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மும்மலங்களும் நீங்கினாலும் அவற்றினுடைய வாசனை இந்த உடம்பு இருக்கிற வரை எப்போதும் வந்து தாக்கலாம். எனவே அந்த மல வாசனைக்கு இடங்கூடாமல் இந்த ஜீவன் முத்தர்கள் விழிப்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு உரிய சாதனம்தான் வழிபாடு. திருக்கோயில் வழிபாடு என்பது அதற்காகத்தான். திருக்கோயில் வழிபாடு அடியார் கூட்டத்திலேயே எப்போதும் இருத்தல், அடியார் இணக்கம் என்றெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த 325வது பாட்டுல திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு, அந்த திருமேனியை சிவமெனவே கண்டு வழிபட வேண்டும். சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே. அதாவது இது இந்த முதல் இரண்டு வரி சரியையாளருக்கு இறைவன் எப்படி அருள் புரிகிறான் என்பது. திருக்கோயிலே சரியையாளர் இருக்கிறாங்களே, சரியை தொண்டு, அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறானா, அந்த திருமேனியை சிவமென்று கருதி வழிபடுகிற காலத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் மறைந்திருந்துதான் அருள் புரிகிறான். சரியை நெறியிலே நிற்பவர்களுக்கு இறைவன் எப்போதும் மறைந்திருந்துதான் அருள் புரிவான், சிவன் உறைவன் அங்கே. பிறகு அடுத்து சரிக்கு அடுத்து கிரியையாளர்களுக்கு அந்த விசேட திக்கை பெற்ற அந்த கிரியையாளர்களுக்கு எவ்வாறு அருள் புரிகிறான்? உருக்கோலி உரு அந்த ஆன்மார்த்த பூஜையிலே உருவம் அமைத்து மந்திரத்தால் என நினையும் அவருக்கு அந்த மந்திரத்தை பதித்து மந்திர திருமேனியாக வைத்து இறைவனை வழிபடுகிறார்கள் அந்த கிரியையாளர்கள். அவர்களுக்கு உளனெங்கும் இளன் இங்கும் உளன் என்பார்க்கும் விரும்பிய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல். இந்தனம்னா விறகு, விறகிலே நெருப்பை போல. அந்த விறகிலே நெருப்பு எப்போதும் மறைந்திருக்கும், கடைகிற போது மட்டும் அந்த நெருப்பு வெளிப்படும். அதுபோல பெருமான் அந்த திருமேனியிலே எப்போதும் மறைந்திருக்கிறார். ஆனால் இந்த கிரியையாளர்கள் மந்திரத்தை உச்சரித்து அந்த மந்திர வழிபாடு செய்கிற போது அந்த நேரத்திலே அந்த திருவுருவத்திலே இறைவன் விளங்கி நின்று அருள் புரிகிறான் என்று இது அவர்களுக்கு. கடைசியிலே ஞானிகளுக்கு ஜீவன் முத்தர்களுக்கு அவன் எப்படி அருள் புரிகிறானான்? கடைசி வரியில சொல்லுகிறார், உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அந்த கன்றை ஈன்ற அந்த பசுவினுடைய மடியிலே அந்த கன்றை நினைத்த போதே பால் தானாக ஒழுகுவது போல இந்த ஜீவன் முத்தர்கள் காணுகிற போதெல்லாம் அந்த திருவுருவிலே சிவன் வெளிப்பட்டு நின்று அவர்களுக்கு அருள் புரிகிறான். அதை நம்முடைய நாயன்மார் வரலாறுகளில் பார்க்கிறோம். நம்முடைய அப்பர் பெருமான் தில்லை தரிசனத்தை காணுகிற போது என்று வந்தாய் என்று பெருமான் அந்த திருவுருவிலே நின்று கேட்கிறாராம். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேங்கிற. அதே போல சுந்தரமுர் சுவாமிகள் அந்த ஒற்றியூரிலே கண்ணை பறிகொடுத்து ஊன்று கோலாட அந்த திருவன்பாக்கத்துக்கு வருகிற போது அங்கே சிவலிங்க பெருமானை பார்த்து, பெருமானே நீ இங்கே இருக்கிறாயா? நீ மூன்று கண் வைத்திருக்கிறாயே, என்னுடைய கண்ணையும் பறித்து விட்டாயே, போகாது என்று பாடுகிறார். அதற்கு பெருமான் சொல்கிறார், ஆமா உள்ளோ நாம் இங்கேதான் இருக்கிறோம், நீர் போய் வாரும் என்று ஒரு ஊன்று கோலையும் உதவி கொடுத்தான் என்று. இப்படி அருளாளர்களுக்கு இறைவன் எதிர் நின்று பேசுகிறான், உரையாடுகிறான். அது அவர் ஞானிகளுக்கு என்று கடைசி பாட்டை மட்டும் சொல்லுகிறேன். கடைசியில ஞானாச்சிரியரை வழிபட வேண்டும் அந்த மாணாக்கர். ஞானாச்சிரியர் குரு, குரு லிங்க சங்கமம் என்ற வழிபாடு அவர்களுக்கு வேண்டும். அதில் கடைசியிலே குரு வழிபாட்டை சொல்லி முடிக்கிறார். அதில் கடைசி பரபிரம்மம் இவனென்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவனென்றும் பராபரந்தான் என்றும் அறன் தரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருக்குருவை வழிபடவே அவன் இவன் தானாயே. அந்த இறைவன் அந்த குருவானவர் சிவமாகவே இருக்கின்றவர். அவர் அருள் புரிகின்ற முறையை மூன்று ஓமைகளால் விளக்குகிறார். அந்த குருவானவர் கோழி, கோழி ஆமை மீன் என்ற மூன்றை ஓமை சொல்லுகிறார் குருவுக்கு. கோழி ஆமை மீன், கோழியானது தன்னுடைய முட்டையை பரிசித்து அதன் மேல் அமர்ந்து தீண்டி அந்த குஞ்சை வெளிப்படுத்தி தன்னை போல் ஆக்குகிறது, அது கோழியினுடைய பரிசித்தல். அதுபோல குருவானவர் தன்னுடைய பரிசத்தினாலே அந்த மாணவனை சிவமாக்குகிறார். பிறகு ஆமை அங்கே தூரத்தில் கரையில தன்னுடைய முட்டையெல்லாம் புதைத்திருக்கும். அந்த முட்டைகளை தன்னுடைய நினைப்பினாலேயே அந்த ஆமை பொறிக்க வைக்குமா? நினைப்பினாலேயே. அதுபோல இந்த ஞான குருவானவர் தன்னுடைய நினைப்பினாலேயே பாவனையினாலேயே அந்த மாணவனை சிவமாக்க வல்லவர். பிறகு இன்னொரு உவமை மீன். அந்த மீன் தன்னுடைய சினையை முட்டையை தன்னுடைய பார்வையினாலேயே பொறிக்க வைக்கும். அதுபோல ஞான குருவானவர் தன்னுடைய நயன திக்கையினாலே, நயனத்தினாலேயே அந்த மாணவனை சிவமாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார், என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறார். இறங்கிய வாரணம், வாரணம் என்றால் கோழி, யாமை, மீன், இந்த மூன்றும் அண்டம் தங்களுடைய முட்டையையும். அண்டம் என்பது எவற்றுக்குரியவை? கோழிக்கும் ஆமைக்கும் அண்டம் என்பது அந்த முதல் இரண்டுக்கு, மீனுக்கு அடுத்த வாரத்திற்கு. அண்டம் என்பது வாரணத்துக்கும் ஆமைக்கும், அடுத்து வருகிற சினை என்பது மீனுக்கு உரியது. வாரணம், யாமை, மீன் என்ற மூன்றும் அண்டம் சினையை இயல்பினோடு பரிசித்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவை தாமாக்குமாபோல் சிவமே ஆக்கும். பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்துந்தானே என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறார். எனவே இப்படியாக இந்த சிவஞான சித்தியாரை இந்த 15 நாட்களும் சொல்லுகின்ற வாய்ப்பும் பேரும் எனக்கு கிடைத்தது. கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி எனக்கும் தெளிவு வந்த தெளிவு நானும் தெளிவு பெற்றேன். சொல்ல சொல்லத்தான் ஆசிரியர்களுக்கு தெளிவு வரும். எனவே அந்த வகையிலே நானும் பயன்பெற்றேன் என்பதை சொல்லிக்கொண்டு அமைகிறேன். வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: இளையான்குடி மாறநாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

எல்லாம் அல்ல, எருவுடைய திருவுருளை திறமையை கொண்டு இன்று இளையான்குடி மாறனாயனார் அவன் என்ற பெரியவரை பற்றி நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த அரியவர் நம்முடைய ஐயாவில் சொன்னது போல பத்தாவது நம்முடைய சிந்தனையாக அமைந்திருக்கிறது. பத்தாவது சிந்தனை ரொம்ப சிறப்பானது. பத்துடையீர் ஈசன் படையீர் பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று நம்முடைய திருவாசகத்தில் அடியவர்களுக்கு பத்து உடையீர் என்று சொன்னார். பத்து விதமான குணங்கள் அடியவர்களுக்கு உண்டு. அதனால் இறைவன் மீது மிகச்சிறந்த பேரன்பு செலுத்துகின்ற பாங்குடையீர். இப்படியெல்லாம் இருக்கின்ற உங்கள் முன்னிலே புத்தடியானாகிய நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பொன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று மிக அற்புதமாக கேட்கிறார் மணிவாசக பெருமான். ஆகவே அந்த பத்து என்பது ரொம்ப சிறந்த எண். ஆகவே அந்த பத்தாவது சிந்தனையாக நம்முடைய இளையான்குடி மாறரை பற்றி நாம் நினைவு கொள்கிறோம். அப்படி நினைவு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிற இந்த புண்ணிய நாளை நான் போற்றி இப்பொழுது அந்த பெரியவருடைய நிலையை நாம் எண்ணுகிறோம். வழக்கமாக நம்முடைய சுந்தர பெருமான் திருத்தொண்ட தொகையில பல்வேறு விதமாக அடியவர்களை அறிமுகப்படுத்துகிறார். ஊர் சொல்லி, பெயர் சொல்லி, வெறும் பெயரே சொல்லி, அல்லது இயற்பெயர் சொல்லி, அல்லது காரண பெயர் சொல்லி, அல்லது தொண்டு சொல்லி, இப்படி காலம் சொல்லி, இப்படி பல்வேறு விதமாக அந்த பதினோரு பாடல்கள்ல அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பண்ணும் போது நம்முடைய இளையான்குடிமாரரை பற்றி சொல்கின்ற பொழுது இரண்டு அறிமுகப்படுத்தி சொல்கிறார். ஒன்று அவர் தோன்றிய ஊர், இன்னொன்று அவருடைய திருப்பெயர். ரெண்டு தான். திருப்பெயர் மாறர் என்பது, ஊர் இளையான்குடி என்பது. அப்ப ஊரும் பெயரும் சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதான் தொண்டத்தொகை திருத்தொண்டத்தொகையினுடைய நம்முடைய முதல் அறிமுகம். இளையான்குடிமாரரை பற்றி தமிழகத்திலே முதல் அறிமுகம் செய்த பெரியவர் நம்முடைய சுந்தர பெருமான் தான். ஆகவே ஒரே வரியில ரொம்ப அருமையாக இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று முதல் அறிமுகம் செய்த பெரியவர். இளையாந்தன் குடி, அங்கிருக்கின்ற மாறன், அவருடைய அடியவர்க்கும் நான் அடியேன் என்று சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்தினார். எனவே ஊர் இளையான்குடி என்ன, எல்லாவற்றிலும் ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த ஊரும் ஆராய்ச்சியில் இருக்கிறது. இந்த ஊர் ஆராய்ச்சி வருகின்ற பொழுது பரமக்குடிக்கு அண்மையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற ஒரு இளையான்குடி இருக்கு. அங்கும் சில இந்த வரலாற்றுக்கு சான்றாக வயல் நிலம் இதெல்லாம் சொல்ல முடியாத அமைப்பு இருக்கு. எனவே ஒரு கால் பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற இளையான்குடியா என்றும் கருதலாம். அல்லது நம்முடைய சோழ நாட்டில் ஒரு பகுதியாக இப்பொழுது பாண்டிச்சேரி மாநிலமாக இருக்கிற திருநள்ளாற்றுக்கு பக்கத்தில் இளையான்

வருகின்ற பொழுது சரி அத்தனை பேரை அழைத்து ஒரு நாள் நிறுவி ஒருதலை துணிதல், இப்படிப்பட்ட காரணங்களினாலே இப்படிப்பட்ட காரணங்கள்ல இதுதான் இன்றைய முதல் நமக்கு தலையாய கருத்து என்று சொல்லிட்டா அன்று முதல் மீண்டும் அதை மாறுபடக்கூடாது, மாறுபட மாட்டாங்க. அதற்காகத்தான் பட்டிமன்றம் என்ற ஒன்று அருமையாக தோன்றியது, ஒன்று நிர்ணயம் செய்வதற்காக தோன்றியது. வயல வந்ததெல்லாம் பேசி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசுவதெல்லாம் அந்த பட்டிமன்றமே அன்று திருவருள் காக்க. ஆனால் இருவர் மாறு போல் ஒருதலை துணிதல் என்று சொன்ன, அப்படியானால் இப்பொழுது பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடியா திருநள்ளாற்று கண்மையில் இருக்கிற இளையான்குடியா என்று சொல்லும் போது ரெண்டுக்கும் இருக்கிற சான்றையும் காட்டினார். சீக்கியர் அடிக்கடி சொல்லுவது போல ஒரு கோவையில தோன்றிய ஒரு பெருமகனார், அவர் தமிழ்துறை அல்ல பிஏ தேர்ச்சி பெற்றுட்டு பழைய காலத்தில் இருந்து ஒரு நூலுக்கென்று தம்மை முழுமையாக அர்ப்பணித்த ஒன்றிற்கு அது அவரைத்தான் சார். அதில் மாற்றம் இல்லை, பல்வேறு கருத்துக்களை சென்றும் தெரிந்திருக்கிறார், இருந்தபடி பலர் சொல்ல தெரிந்து அதையும் எழுதியிருக்கார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ரெண்டும் அப்படி இருக்கிறது என்று சொல்லி ஒன்று துணிந்தார். என்ன துணிந்தார்னா, எனினும் திருநள்ளாற்று காண்மையில் இருக்கிற இளையான்குடி அன்று பரமக்குடி காண்மையில் இருக்கிற இளையான்குடி தான் என்று சொல்லி, அதுக்கு என்ன தலையாய காரணம் சொன்னா அந்த பெயர் தான். மாறன் என்ற பெயருக்கு அது பாண்டி நாட்டவர்கள் தான் அதிகமா வைப்பாங்க, பாண்டி நாட்டு பாண்டியனுக்கே மாறன் என்ற பெயர் உண்டு. எனவே அந்த மாறன் என்ற பெயருடைமையினாலே இருக்கிற சான்றுகளும் அங்கே இருப்பதனாலே எனவே பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடி என்று துணியலாம் என்று அவருடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். இப்ப நாம் மேல என்ன செய்யணும்னா மீண்டும் அந்த இரண்டு ஊருக்கு சென்று அங்க இருக்கிற கொஞ்சம் பழமையான இருக்கிற மக்களை பார்த்து அல்லது அங்க இருக்கிற சில ஆவணங்களை அந்த வயல் சொல்றாங்களே அந்த ஆவணம் அது வந்து எப்பொழுது எந்த மாதிரி பெயர் இருக்குது என்பதை பார்த்து மீண்டும் நாம் துணிய முற்படும் அது பரமக்குடி கண்மையில் இருப்பதுதான் என்றா அல்லது திருநாட்டா என்று நாம தான் அப்படியெல்லாம் போற பழக்கம் இல்லையே, தமிழனுக்கு பழக்கமே யாராவது ஒன்று சொன்ன அதோட அதை மீண்டும் நாம் எண்ணவும் அதை எண்ணி துணியவும் போதிய சூழல் கருவிகள் எதுவும் இல்லாமை மனமும் இல்லாமை தான் இவையெல்லாம் காரணம் திருவருள் காக்க. ஆனால் அப்படிலாம் ஒரு நினைப்பு செய்யணும். நாயன்மார்கள் தோன்றிய அல்லவா திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு ஒருவர் பிஹெச்டி ஆராய்ந்தால் அந்த ஆளாவது போய் தொலையலாம், முதல்ல தனக்கு பட்டம் கிடைக்குது, இன்னொன்று தன்னால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நிலையான ஒரு கருத்துக்கள் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கும் தான் செய்யறது பிஹெச்டி என்று அல்ல நாயன்மாருடைய திருப்பதிகள் என்று எடுத்துக்கொண்டு யார் இதுவரை ஆராயல ஆராயலாம். இப்பொழுது நாம் என்ன துணியலாம், நமக்கு ரெண்டுமே போகல, நாம என்ன மூணாவது ஆள் இருக்கிறத படிச்சிட்டு இருக்கிறோம். அதனால டிகேஎஸ் அவர்கள் சொல்லுவது மாறன் என்ற பெயர் இருப்பதனால அந்த இளையான்குடி அங்கேயும் இருப்பதனால இந்த வரலாற்றுக்குரிய சான்றுகள் சிலவும் அங்கே இருப்பதனால் அங்கு இருக்கிற ஊரே அவருடைய ஊர் என்று துணியலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். கொஞ்சம் நம்ம அங்க அந்த இடத்துக்கு போகல, ஆனா இங்க இருந்தபடியே இன்னொரு கருத்தை நாம் எண்ணலாம். என்ன என்றால் 63 நாயன்மார்கள் மாறன் என்ற பெயருடையவர் எத்தனை பேர் பார்த்தா 3 பேர். இவர் இளையான்குடி மாறன், இன்னொருவர் சோமாசி மாறன், இன்னொரு நின்ற சீர் நெடுமாறன், 3 பேர் இருக்கிறார். நான் எழுதியிருக்கேன் பெரியவானத்துல நம்ம கொஞ்சமாவது ஏதேனும் வரணுமா, என அப்படி பெஞ்சமாவே பெஞ்சிட்டு இருந்தா என்னதான் பண்றது. இதுக்கு முன்ன சிலர் போனா அதுக்கு மேல ஏதேனும் ஒரு இடங்களாவது சிலது என்ன வேணாமா எழுத வேணாமா. 3 பெயர் இருக்கிறார். அந்த 3 பெயர்களிலே ஒருவர் நின்றசீர் நெடுமாறன் பாண்டி நாட்டு பேரரசன் ஆவான் பம்பேல. இப்ப இந்த தகராறுல இருக்கிற இவரை விட்டுருவான். சோமாசி மாறன்கிறவர் பக்கா தஞ்சை மாவட்டம், அதுல ஒண்ணு கருத்து வைத்தவே இல்லை, ஆனா மாறர்னு பெயர் வைத்திருக்கார். எனவே மாறர் என்ற பெயருடைய பற்றி பாண்டி நாட்டில் இருக்கின்ற பரமக்குடி கண்மையில் இருக்கிற ஊர் தான் என்று நடைபெறுவதற்கு கொஞ்சம் இதுல நமக்கு தளர்ச்சி ஏற்படுகிறது. ஏன் பக்கா சோழ நாட்டில் இருக்கிற சோமாசி மாறர் என்ற ஒரு பெரியவர் இருக்கு, அதனால பாண்டி நாட்டில் பொருள்தான் மாறன் என்ற பெயர் வைத்திருக்கிறார் என்றோ என்ற ஒரு அறுதியை நாம் கொஞ்சம் பின்வாங்குகிறோம் பின்வாங்குகிறோம். அப்போ நம்ம என்னன்னா சீக்கியத்தவர்கள் துணிந்ததுல மாறன் என்ற பெயருடைமை பற்றி இளையான்குடி இது பரமக்குடி கண்மையில் இருக்கிற இளையான்குடி என்று துணிவதற்கு கொஞ்சம் நாம் பின்வாங்கணும். வேறு பிற சான்றுகளை வைத்துக் கொண்டு போனா நாமே அந்த இடத்துக்கு போகணும், ஸ்பாட்டுக்கு போகணும், போய் மீண்டும் எண்ணி துணிதல் வேண்டும். அவ்வளவுதான் இப்ப நம்மால முடிந்தது. அப்புறம் இருக்கவே இருக்குது எவரேனும் தாமாக அது சமாதானத்துக்கு அதனால எங்க இருந்தான் என்ன அடிவர் என்று அப்படி அது வேற விஷயம். ஆனா யாராயும் போதும் அது இன்னொரு எவரும் கருத்து நினைக்கிறீங்கன்னா மாறன் அப்படியான மாறன் என்ற பெயர் பிற நாட்டோரை வைப்பதற்கு என்ன காரணம் என்று ஒரு எண்ணமும் எண்ணலாம். எண்ணினால் ஒரு கருத்தை நாம் நினைவுபடுத்தலாம். நீங்க நின்ற சீர் நெடுமாறன் பாண்டி நாட்டு பேரரசனாக இருந்திருக்கலாம், இன்னைக்கும் பல பேர் மாறன் என்ற பெயருடையவர்கள் வந்து பாண்டி நாட்டிலையும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாறன் என்பது பாண்டிய

0: கூறிய பெயர் என்பது மட்டுமல்லாமல் நம்முடைய பெருமானே பாண்டியராக இருந்து ஆண்டிருக்கிறார். சோமந்தர பெருமான் கைலாய பெருமான் அங்கு சென்று பாண்டி பேரரசை பல ஆண்டுகள் நடத்தியிருக்கிறார். எனவே மாறன் என்ற பெயர் பாண்டி நாட்டவருக்கு இருந்த போதிலும் அந்த பெயர் நம்முடைய பெருமானும் பெற்றிருந்திருக்கிறார். பெருமானும் பெற்றிருக்கிறார். அந்த வகையில் சேர நாட்டவராக இருந்தார், சென்னை வாசியா இருந்தார், அல்லது வேலூர் வாசியா இருந்தார், குடியாத்தம் வாசியா இருந்தார். இந்த மாறன் என்ற பெயர் பெருமான் வைத்த பெயர் அல்லவா? அப்படி வந்து விட்டால் அப்பவும் அது கொஞ்சம் அசையுது. ரொம்ப அருமையா குரல் சுவாமிகள், ஐயா நீங்க பாண்டி நாட்டில் இருக்கிற மதுரைக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? எல்லா அவிடத்திலும் சுயநலம் தான் அப்படின்னா என்னப்பா என்ன செய்தீங்க? முதல்ல சரியான ஆளியா நீங்க. எங்க பாண்டி நாட்டு தமிழை, தமிழ் சங்க தமிழை சுவைப்பதற்காக முத முத யார் அனுப்புனீங்க? எங்க அம்மாவை அனுப்புனீங்க. ஏன் மலையத்தூசன் மகளாக தோன்றி அப்புறம் என்ன பண்ணீங்க? அவள் அந்த பெருமாட்டி திருமணம் மணப்பதற்காக நீங்க வந்தீங்க. அப்புறம் என்ன செய்தீங்க? உங்க ரெண்டு பேத்துக்கு முருகன் சவுந்து முருகனா உக்ரகுமார் வந்தது. சரியான ஆளப்பா, முதல்ல பெண் அனுப்பிச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணபடியா வந்து, அப்புறம் குழந்தையும் பிறந்து, ஆக மூவரும் சேர்ந்து தமிழை சுவைக்கிறீர்கள். இப்படி வேற யாவரும் சொன்னதில்லை குரோடு சுவாமிகள் தவிர. குரோடு சுவாமிகள் தவிர இந்த மாதிரி கருத்தை அணிகவர்கள் வேறு எவரும் இல்லர். தமரணியர் புவனம் முழுது ஒருங்கின்றாள் தடாதகா தேவி என்று ஒரு பேர் தரிக்க வந்ததும். எல்லாம் பெயர் மாத்திட்டு வந்தீங்க அல்லவா? கைலாயத்தில் இருக்கவங்க அப்படியே பெயர் வந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடுங்கிறதுக்காக பெயரை மாத்திட்டீங்க சுவாமி. யாரு எங்க அம்மா? யாரு? தமர நீர் புவனம் முழுது ஒருங்குகின்றாள். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எங்க பெருமாட்டி. ஆனா அந்த உமையம்மையார் பார்வதி என்ற பெயர்ல வல்ல. பின் என்ன? தடாதகா தேவி என்று ஒரு பெயர் தரித்ததும். தடாதகா தேவின்னு பெயர் வச்சுக்கிட்டு எங்க பாண்டாட்டு வந்தாங்க. முத முத பிள்ளையார் கும்பிட்டது அவங்க தான். நீ என்ன செய்த? மணப்பதற்காக தனி முதல் ஒரு நீ அவங்கிட்ட இருக்க அந்த பெரிய பெரும்புலமை. அதனாலதான் அந்த கவிதைகள் நாம எல்லாம் நினைக்கும் போது வேற நம்மளால கீழே வர முடியல. நமக்கு அந்த பாடல்களே என்ன படிக்க முடியலையே, எங்க நம்ம இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு வர்றது? நம்ம வரவே முடியல. அதுவே நம்மளால சுவைச்சு தெளிச்சுட்டு மேல கரையேற முடியலையே. போற போக்குல தனி முதல் ஒரு நீ பெருமானை அப்படி சொல்ற ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இந்த உலகம் எல்லாம் அவன் அவள் அது வேணும் அவை மூமெனமையும் தோற்றிய திதி ஒடுங்கி மலத்து உலகம் அந்தம் ஆதி அம்மன் ஆர்ப்பளவர் என்றெல்லாம் சொன்னார்களே, அது போல இருக்கிற ஒப்பற்ற முதல்வர் தனி முதல் ஒரு நீ. நீ என்ன பேர் வச்சுக்கிட்ட? என்ன சவுந்தரமாறன் ஆனது? சவுந்தரமார பாண்டியன் என்று பேர் வச்சு. நீங்க ரெண்டு பேர் வந்துட்டீங்களா அம்மா, அப்புறம் அப்பா வந்துட்டீங்களா புள்ள. குமரவேள் என்ன பேர் வச்சுக்கிட்ட? வழுதி உக்கிரன் என பேர் கொண்டது உக்கரகுமார பாண்டியன் பேர் வச்சு. இந்த மாதிரி மூணு பேர் எதுக்கு அங்க இருந்து வந்தீங்க எங்க மதுரைக்கு என்று கேட்டா, எல்லாம் எனக்கு தெரியும் சுவாமி அப்படின்னா. என்னையா? என்னன்னு கேட்ட. தன் தமிழ் மதுரம் கூட்டுணை எழுந்த வேட்கையால் எனில். இங்க தமிழினுடைய இனிமை மதுரையில் இருப்பதனால தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டு, அதனால தன்னார் தமிழழிக்கும் தன்பாண்டி நாட்டுல, அதில் தங்கம் இருந்த மதுரையில நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மூவருமா இருந்து சுவைக்கணுங்கிறதுக்காக தன் தமிழ் மதுரம் கூட்டுணை எழுந்த கூட்டா சாப்பிடணுமா? தான், தன் மனைவி, தன் பிள்ளை, மூணு பேருமா. வேட்கையால் எனில் இப்படி நீங்கள் மூவருமாக இருந்து எங்கள் தமிழ் சுவைப்பதற்காக பெயர் மாற்றி கொண்டு வந்து மதுரையில் சுவைப்பீர்களானால் கொடி தமிழ் பெருமையார் அறிவார். தமிழனுடைய பெருமையா இதுக்கு மேல என்னையா சொல்றது? இதுக்கு மேல தமிழனுடைய பெருமை என்ன சொல்றது? சிவ சிவ என்று சொன்னார் குரோன் சுவாமி. இது மாதிரி ஒரு பாடல் மதுரை கிளம்பத்தில் இருக்கு. அவர் பாடிய 11-12 நூல்கள்ல மதுரை கலம்பகம் என்ற ஒரு நூல் அருமையா. அப்படி ஒரு அந்த அந்த கலம்பம்னா அந்த கலம்பகம் கலம்பகம் தான். அது போல இன்னொரு கலம்பகம் பாடினார் காசி கலம்பகம். காசி கலம்பகத்துல 2, பிள்ளைத்தமிழ்ல 2, கோவையில 3 எல்லாம் பெற்றது. எனவே அப்ப சவுந்தரமாறன் என்ற பெயர் யாருன்னு சொன்ன பெருமானே வைத்திருக்கிறான். எனவே பாண்டியர்கள் அந்த பெயர் மாறன் என்ற பெயருடைமையா இருந்தாலும் கூட நம்முடைய பெருமானுக்கும் மாறன் சவுந்தரமாறன் என்ற பெயர் இருந்தவினாலே அதனால சோழ நாட்டவராக இருக்கிற அந்த சோமாசிமாரர் பெயர் வைத்திருக்க வேண்டும். அந்த சோழ நாட்டில் ஏன் பெயர் வச்சாங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு இது இல்லை. இதெல்லாம் நாம் இன்னலாம், துணியலாம், எழுதலாம், இதற்கு மேலும் சில கருத்துக்கள் நமக்கு எழலாம் தேவர்களுக்காக. இந்த வகையிலே இப்பொழுது நாம் இவரை என்ன கருதுவோம் என்றால், பரமக்குடிக்கு அண்மையில் இருக்கிற அந்த இளையான்குடியில் இருக்கிற தோண்டியவர் என்றே நாம் கருதி போறதுனால ஒரு இழுக்கில் வைத்துவோம். இனிமேல் நாம் இந்த உள்ளே நுழைவோம். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்பது அருமையான பாடல். இப்பொழுது நாம் அந்த இளையான்குடிக்கு செல்கிறோம். அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார், தம்பிரான் அடிமை திறத்துயர் சாழ்வின் மேன்மை தரித்துளார், நம்புவாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் இம்பர் ஞானம் விளக்கினார் இலை ஆண்குடிப்பதி மாறனார். சந்தமா மித்தரது பாட்ட. அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். இவர் நம்முடைய இளையான்குடியில் தோன்றிய இந்த மாறனார் என்னன்னு கேட்டா, கூத்த பெருமானுடைய திருவடிகளையே இடைவிடாது எண்ணுவராம். தம்பிரான் அடிமை தீரத்துயர் சால்வென்மையன்மை தேரித்துளார். எனக்குமே பெருமானுடைய பெருமானை வணங்குகின்றவர்கள் பெருமானுடைய அடியவரையும் வணங்குவார்கள். ஏன் பெருமானை வணங்குவதனுடைய பயனே என்னன்னு கேட்டா அடியவரையும் வணங்குவதுதான். அப்படின்னு யார் சொன்னா, யார் சொன்னா, மணிவாசகர். உன்னை பிரானாக பெற்ற உன் தீரடியோம். பெருமானியும் உன்னை தாங்கள் தலைமையாக கொண்டதனால் உன் அடியார் தாழ் பணிவோம். உன்னை தலைமையாக கொண்டு எங்களுக்கு தலைவன் என்று சொல்லிக் கொள்வதனால உன்னுடைய அடிவரை எல்லாம் நாங்கள் பணிய கடமை பெற்றிருக்கிறோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அழா சொன்னார். அதனாலே பெருமானுக்கு அடியவராக இருப்பதனாலே தம்பிரான அடிமை திறத்துயர் தாழ்வின் மேன்மை தரித்துள்ளார். என்ன குலம்னர் முன்ன கூட சொல்லிருக்கோம், இப்ப இல்ல இப்பதான் முன்ன வருதோ தெரியல. நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம், சூத்திர குலம். இது பற்றி பிரமாதமா அடிபட்டு கிடிபட்டு எல்லாம் போய் ஓஞ்சிருக்கு இப்ப, அந்த பெரியவரும் இல்லை இப்ப. அதனால சூத்திர குலம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவர் அவருடைய கருத்து இப்ப எல்லாம் சொல்லியிருப்பதனால நீங்க அடார் அடார சேக்கலார் போய் சூத்திர குலம்னு சொல்றாரு சிவ சிவ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிவகாமணி அவர்கள் ரொம்ப அருமையாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர், பிஎல் கூட அப்போ வரல, அப்புறம் தான் பிஎல் பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னே அவ்வளோ அழகாக நூலை பயணிருக்காரு. இதற்காக சூத்திரங்கிறது வட சொல், நம்ம சொல்ல சூத்திரங்கிறது வட சொல்ல என்ன, அதற்கு பொருள் அழகாக அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டு மிக உயர்ந்த குடியினருக்கு தான் சூத்திரன்னு பேர். அந்த நான் சுலோகம் இல்லை, அது என் நூலில் எழுதி வச்சிருக்கிறேன். நான் இப்போ அதை எடுத்துகிட்டு வரலாம், என்னால் அது எடுத்துகிட்டு வர முடியல, அங்கேருந்து ரொம்ப தூக்குவதற்கு கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு சூத்திரமே அது அருமையாக சுலோகம் எழுதியிருக்கேன். என்ன சூத்திரா நற்குலதவா என்ற ஒரு சொல், அருமையாக நல்ல குலத்தில் தோன்றியவர்கள் உயர்ந்தவர்களுக்கு தான் சூத்திரன்னு பேர். ஆதலால் ஏதோ இவர்கள் சொல்வதெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் பாட்டுக்கு எங்கேயோ எங்கேயாலும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சொல் நமக்கு பழமையா இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த சொல் இவர்கள் கருதுவது போல மிக தாட்சியான பொருளில் இல்லை, தாட்சியான பொருளில் இல்லை என்பதற்கு உரிய அந்த மேற்கோளும் காட்டி எழுதுகிறார். அதனால் சேக்கராவுடைய திருத்தொண்ட புராணத்துல சூத்திரங்கிற சொல் இங்கே ஒரு இடம் வருது, பின்னால் வரும் ரெண்டு இடம் வரும். அதனால் நம்ம அந்த கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது நாம் ஒன்னும் நம்மை இழிவாக கருதி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சூத்திர நற்குடி அது கூட இங்கேயும் பாருங்க, சொல்லும் போது கூட நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் இவர் எழுதியிருக்கிறது. நற்குலம் என்றும் நீடு சூத்திரம் என்றும் முன்னும் பின்னும் அடிமொழி கொடுத்திருக்கார். முன்னும் பின்னும் அடிமொழி, சூத்திரர் என்ற சொல்லுக்கு முன்னாலே நீடு என்றும் பின்னர் நற்குலம் என்றும் கொடுக்கிறார். அவையெல்லாம் நாம் கருதத்தக்க, சும்மா ஏதோ பாட்டு பேசிட்டு போயிடுறாங்க அல்லவா. மேலும் நம்ம என்னன்னு உரிய சூத்திரம் இல்லைன்னா இவர் எடுத்து ஆள வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா. இல்ல வேளாண் மரம் வேணும் தூக்கி போடலாமே, ஒரே வார்த்தை இதுக்கு ஏன் இருக்கு. அந்த சூத்திரங்க சொல்ல உயர்வுடையது என்பது இவருடைய கருத்தில் இவருடைய உடன்பாடு ஆனதினாலே அதை மீண்டும் எண்ணுகிறார். இதை நம்ம எண்ணணும். நம்பு வாய் அதில் அவர் சரி, அவர்களுக்கு என்ன குறிக்கோள்னர் இந்த சூத்திரர் இருக்கிறாரு, வாய்மையில் நீடுனர். வாய்மைங்கிறதுக்கு இவங்க தான் நிலைக்கணும். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற திருவள்ளுவர். நான் என்னமோப்பா நான் படித்த வரைக்கும் எனக்கு சொல்றேன்னு தெரியுது, உலகத்தில் மிகச்சிறந்த அறங்களிலே வாய்மையை விட ஒரு நல்ல அறை இருப்பதாக எனக்கு தெரியலேன்ட்டார் திருவள்ளுவர். யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எது சாமி என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற, வாய்மையை விட ஒரு நல்ல அறம் இருப்பதாக எனக்கு படலப்பா. அந்த நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால் என்கிறாரே. இப்ப வாய்மையே உயிராக கொண்டிருக்கிற மரபு அது. அது இந்த தேசத்தில் நீடு அல்லவா பண்டு தொட்டு வழி வழியா வந்து கொண்டிருக்கு. அது எப்படி இருக்கும்? நற்குலம் என்று இப்படி எல்லாம் முன்னும் பின்னுமாக இருக்கிற அடைமொழிகளை வைத்து கூறுவதனால் இந்த சொல்லை பற்றி மேலும் என்ன வேண்டும்? ஏதோ காதல விழுந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அத மாண்புமிகு அமைச்சர், சோழ நாட்டினுடைய ஒரு அமைச்சர், ரொம்ப அழகாக இருந்து ஒரு பக்கம் நல்ல அரசியல் உணர்வு, இன்ன பக்கம் ஆன்மீக உணர்வு ரெண்டும் கலந்து, நல்ல ஆய்வு நெறியும் கலந்து, நடராஜ பெருமானுடைய திருவருளும் தோய்ந்து இப்படி சொன்னப்பட்டது. அவ்வளவு லேசில் இதெல்லாம் தட்டி கழிக்க முடியாது. ஆகவே இதை மேலும் என்னுங்க, இந்த அருமையான நம்பு வாய்மையின் நீடு சூத்திர நற்கோலம் செய்தபத்தினால் இம்பர் ஞானம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அடியவராக அப்போ முதல் முதல் வரியிலே பெருமானுக்கு அன்புடையவர், அடுத்த அடியிலே பெருமானுடைய அடியவர்களுக்கு மிகுந்த அன்புடையவர், மூன்றாவது வரியிலே வாய்மையே தலையானது என்று சொல்லி அந்த அறத்தின் வழி ஒழுகின்ற அருமை வாய்ந்தவர், அவருடைய பெயர் மாறனார், அவருடைய ஊர் இளையான்குடி. அழகாக அப்படி உணர்ந்து சரி, அந்த வேளாண் மக்களுக்கு என்ன தொழில்னர்? வேளாண் மக்களுக்கு உழுதுகள் தான் தொழில். அதனால திருவள்ளுவர் உழவு என்ற ஒரு அதிகாரத்தையும் வைத்து ரொம்ப அருமையா பேசினார், அருமையா பேசினார். அந்த அதிகாரம் வைத்ததுனாலேயே மனுநீதி வழி திருக்குறள் வந்தது அல்லங்கிறது தெரியணும். மனுநீதியில உழவை பற்றி ரொம்ப தவறான கருத்துக்கள் இருக்கு, ரொம்ப இழிவுன்னு சொல்றாங்க. ஆனா திருவள்ளுவர் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி ஆணி, இந்த உலகம் என்ற ஒன்றுக்கு ஒரு அச்சாணி யாருன்னு கேட்டா உழுதொழில் செய்கின்ற வேளாண் மக்கள் தான். ஏன் சார் என்ன அவங்க வந்து அவங்களை ஏன் அப்படி பாராட்டிக்கினார்? அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அந்த தொழிலுக்கு போகாம ஆனா லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் கூட ஒன்னாந்தேதி சம்பளம் எடுத்துட்டு என்ன பண்றது? நல்ல அரிசி இருக்குங்களா அப்படிதான் கேட்கிட்டு நல்ல அரிசியை வந்துடுவான். அந்த உழுதொழில் அல்லவா தெரியும். மிளகாயும் புளியும் இருந்தா மட்டும் போதுமா? எது வேண்டும்? உழவு தொழில் வருகின்ற அந்த தானியங்கள்ல இருக்கணும். அதுல இருந்து என்ன மனுஷன் வாழ முடியும்? வடநாட்டவரும் கோதுமையில வாழலாம், அமெரிக்காவிலையும் கோதுமையில தானே வாழும். வெறுமனை உப்பு புளியில முழால என்னத்தை வாழ்றது? எனவே இந்த அகுது ஆற்றா உழவு தொழில் செய்யாது ஏனைய வெள்ளையும் ஜல்லையுமா இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றுவது எது? இந்த உழவு தொழிலுடைய வேளாண்மை தான். அதனால உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. ஏன்? அகுது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அது செய்ய முடியாத கையாளாகாத அத்தனை ஆன்மாக்களையும் தாங்குகிற பொறுப்பு அந்த உழவர்களுக்கு உண்டு ஆதலால் அருமையா அந்த பத்து குரணும். அப்போ உலகத்தினர் உலகத்துல வாழ்வாங்கு வாழ்வோர்னா அவர் தான்டா அப்படின்னு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். நாங்கள்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் சிவர் அப்படி எல்லாம் சொன்னது. அதனால அந்த ஏரின் மல்கு வளர்த்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும், அந்த ஏர் தொழில் நல்ல உழுதொழில் செய்து அதனால் வருகின்ற நல்ல செல்வத்தை பெற்றவராம். நல்ல நல்ல ஒரு வேளாண் மகன் அல்லவா. நீரின் மல்கிய வேணி யாரடி யாத்திரத்து நிறைந்ததோர் சீரில் மல்கிய அன்பின் மேன்மை தீர்ந்த மன்னிய சிந்தையும் பாரில் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார். அப்ப அந்த செல்வத்தின் பயன் என்னன்னாரு? அந்த செல்வத்தின் பயனை அவர் பெற்றவர் அப்படின்னு திரியன் ஒரு ஒரு செல்வத்தின் பயனை பெற்றவர்னா செல்வத்தின் பயன் யாது? புறநான் ஒரு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேமனினும் தப்புன பலவி. ஒரே வரியில செல்வத்து பயனே ஈதல், அதனுடைய பயனே பெருத்தியார் கொடுக்கிறது. நானே சாப்பிட்டுவேன் நினைச்சா தப்புன பலவே முடியாது போடான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அப்போ அது தன்னை மதித்து நிற்கும் அந்த ஆன்மா, அந்த ஆன்ம ரூபங்கிற நிலை. அப்படி இந்த வியாபகத்தை பெற்றதுனாலே ஆன்மாவுக்கு வந்து தன்னை மதித்து நிற்கும் நிலை ஏற்படலாம். அது பசுஞான நிலைதான். இந்த சிவ சமவாதம் கொள்வதெல்லாம் அதுதான். அதாவது மலத்திலிருந்து ஆன்மா நீங்கிவிட்டதுனாலே சிவமும் மலரகிதன், தானும் மலரகிதன். சிவபெருமானுக்கும் மலச்சார்பு கிடையாது, இப்ப எனக்கும் மலச்சார்பு இல்லை, ஆகையினாலே நானும் சிவமும் சமம். என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டால் எல்லாம் அந்த சுதந்திர அறிவு சுதந்திர செயல்கிற விபரீத எண்ணங்கள்லாம் எல்லாம் சேர்ந்துடும். தான்கிற அந்த எண்ணம் தன்னை பெரிதாக நினைத்து ஆரம்பித்து விட்டாலே போச்சு. அப்ப சிவபெருமானை நானாக கண்டுகொள்கின்றேன், என்னுடைய வல்லமையினாலே நான் காண்கின்றேன், நான் எத்தனையோ பிறவிகளை சிவபுண்ணியங்களை ஏற்றினேன், ஆகவே மலத்தை மலத்திலிருந்து நீங்கிக் கொண்டேன், இப்போது சிவத்தை காண்கின்றேன், என்னையும் காண்கின்றேன், ரெண்டு பேருமே மலச்சார்பு அற்றவர்கள் என்பதனாலே நான் சிவத்துக்கு சமம் என்று உணர்கின்றேன் என்ற அந்த பொல்லாத எண்ணமானது தலைத்துக்கும். அதான் சிவ சமவாதம் கொள்கை என்பது. அது வீணான பாவம் என்று சொல்லி இங்கே ஆசிரியர் கண்டிக்கின்றார். காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண் பாவம் என்னாய்விடும். காண்பான் இடத்துல காண்பான் என்பது தமிழ்ல வந்து காண்பான் எந்த இடத்துல சொல்லலாம், காண்பான் என்பது வினை முற்றாகவும் வரும், காண்பான் என்பது வினையாளனையும் பெயராகவும் வரும். இந்த இடத்துல அது ரெண்டுமே இல்லை, இன்னொரு பொருள் வருகின்றது. காண்பான் காணும் பொருட்டு என்று வினையச்சமாக வருகின்றது. அவன் காண்பான் அப்படின்னா அது காண்பான் வினை முற்று, காண்பான் அப்படின்னு அந்த காணுகின்றவன காண்பான் அப்படின்னா அதை அவனுக்கு பெயராகவே சொல்லலாம். இந்த இடத்துல காண்பான் என்பது காணும் பொருட்டு, அதாவது சிவமானது இந்த உயிர் தன்னை காணும் பொருட்டு இருளில் கிடந்த உயிரை, மலை இருளில் கிடந்த உயிரை அந்த மலை இருளில் நின்றும் நீக்கி தன்னை காணும் பொருட்டு உயிருக்கு காட்டி நிற்கின்றது. சிவம்தான் கருணையோடு வந்து மலை இருளிலிருந்து உயிரை விடுவித்து தன்னையே காட்டி நிற்கின்றது. ஏன் உயிர் காணும் பொருட்டு, ஏன்னா உயிருக்கு சிவபோகம் தான் ஒரே சார்பு, அது இல்லாட்டா உயிருக்கு துன்பம் தான். இப்ப துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்துக்கும் சிவபோகம் தான் தகுந்தது. ஆகவே உயிருக்கு உற்ற போகமாகிய அந்த சிவபோகம் கிடைக்கும் பொருட்டு மலை இருளிலிருந்து அந்த உயிரை விடுவித்து இந்த சிவபோகத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த மலை தடையையும் நீக்கி, இந்த மலை இருளாகிய தடையையும் நீக்கி தன்னையே உயிருக்கு கருணையோடு வழங்கி நிற்கின்றது. அந்த நிலையில வந்து அவனுடைய கருணையை உணர்ந்து அதற்கு அடங்காமல் நான் சிவத்தை காண்கின்றேன், நானும் எல்லா வகையிலும் சிவத்தை ஒத்தவன் என்ற கருதுகின்ற அந்த வீணான பாவம் என்னாய் விடும், என்ன பயனை தரும்? அது பெரிய வினையாக ஆகுமே ஒழிய வேறு எந்த பயனையும் தராது என்று அருளி செய்தார். வீண் பாவம் என்னாய் விடும் என்பதற்கு வீண் பாவம் என்னால் விடும் அப்படின்னு ஒரு பாடம் கொள்வார்கள். வீண் பாவம் என்னால் விழும், வீண் பாவம் என்னால் விழும் அப்படின்னு இன்னொரு பாடம் கொள்வார்கள். என்னால் விடும், என்னால் விழும் என்றெல்லாம் நிரம்பழகிய தேசிகர் கொண்ட பாவம் வீண் பாவம் என்னாய் விடும். இனி பாவம் என்பதை பாவனை என்ற பொருளிலே இப்படி தன்னை சிவத்துக்கு சமமாக கருதுகின்ற பாவனை என்ன பலனை தரும் என்று அப்படியும் ஒரு பொருள் சொல்வார்கள். ஆகையினாலே இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்தில் இது ஏன் சொன்னார்கள் என்றால், உயிர் விளக்கம் என்பது ஆன்மாவானது விளக்கம் பெறுவது, பூரணத்தன்மையை பெறுவது, நிறைவை பெறுவது. ஆகவே தன்னை வியாபக பொருளாக உணர்ந்து நிற்கின்ற ஆன்மா தன்னை சிவத்துக்கு சமமாக கருதக்கூடிய ஒரு விபரீத எண்ணம் அந்த நிலையிலே தோன்றி அது முத்தி இன்பத்திற்கு தடையாகிவிடக்கூடாது. ஆகையினாலே இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே அந்த முத்தி நிலையிலே நெருங்கும் பொழுது தன்முனைப்பு தோன்றக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த உயிர் விளக்கம் அதிகாரத்திலே சொன்னார். வரக்கூடிய குரட்பாக்களையும் கூட சொல்வார். அடுத்த குரட்பாவிலே அருமையான கருத்தை சொல்கின்றார். ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல் என்று சொன்னார். இதுவும் பெரிது மொழிதனி மிகச்சிறப்பாக, அதாவது உலகத்து செயல்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சித்தாந்தத்தை விளக்குவதற்கு எவ்வளவு உறுதுணையாக அமைகின்றன. ஒரு கொள்கை வந்து உலகமே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா சித்தாந்தம் இருக்கின்றதே அது உலகத்திலே உள்ள பல செய்திகளை அன்றாட வாழ்விய செய்திகளை வைத்து உணர்வதற்கு அரிய மெஞ்ஞான செய்திகளை எல்லாம் விளக்கி விடுகின்றது. அதான் சித்தாந்தத்தினுடைய சிறப்பு. பாருங்க, ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல். பன்மை பல பொருள்களுடைய தன்மை, பல பொருள்கள் இருக்கின்றன என்ற தன்மை வந்து ஒளியிலும் தெரியாது இருளிலும் தெரியாது. ஏன்னா இருள் மேம்படும் போது, இருள் மேம்பட்டு விட்டது என்றால் பொருள்களின் இருப்பே நமக்கு தோன்றாது. இருள் வந்து இங்க வந்து நாம ஆணவ இருளை கொள்ள வேண்டும், ஆணவ இருள் மேம்பட்டு நிற்கும் பொழுது, முழுமையாக ஆணவ மறைத்து இருக்கும் பொழுது அது கேவலாவத்தை என்று சொல்வார்கள். அப்பொழுது ஆன்மா எந்த விடயத்தையுமே அறியாது, ஒன்றையும் அறியாது, தன்னையும் அறியாது, விடயத்தையும் ஒன்றையும் அறியாது. அப்படி உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் ஆன்மா அறியாது. அதுபோலவே திருவருளாகிய ஒளி மேம்பட்டு விட்டது என்றால் அப்பமும் உலகத்தை ஆன்மா அறியாது. ஏன்னா அந்த திருவருள் மேம்பட்டு இருக்கின்ற திருவருள் நியாயமாகிய சிவத்தை தான் காட்டும், உலகத்தை காண விடாது. உலகத்தை காணறான் அப்படின்னா அருள்சார்பில் இருந்து நீங்கிறான்னு, அதான் அருள்சார்பில் அந்த பிறழ்ச்சி ஏற்பட்டதுன்னா, உலகம் தெரிஞ்சிட்டதுன்னா அருட்சார்பில் பிறழ்ச்சி ஏற்படுதுன்னு அர்த்தம். ஏன்னா திருவருளை பரஞானம்னு சொல்வார்கள். அந்த திருவருளாகிய பரஞானம் எதைத்தான் காட்டும், சிவத்தை தான் காட்டும், அந்த பரத்தை தான் காட்டும். சிவத்தை பரம்னு சொல்வார்கள், திருவருளை பரஞானம்னு சொல்வார்கள். பரஞானம் வந்து பரத்தை தான் காட்டும், அதாவது திருவருள் சிவத்தை தான் காட்டும்னு பொருள். ஆகவே பரஞானத்தை இவன் பற்றுக்கோடாக கொண்டால் பரமே பார்த்திருப்பான், பதார்த்தங்கள் பாரான், உலக விடயங்களை பார்க்க மாட்டான். பார்க்கின்றான்னு சொன்னா அவனுக்கு திருவருள் சார்பு பிறழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ஏன்னா அந்நியமானவை உணர்த்தின்னு சொன்னார் சிவபிரகாச ஆசிரியர். அந்நியமான சிவம் அனன்யமானது, ஒன்றாக கலந்திருப்பது. உலக விடயங்கள் அந்நியமானவை, அதான் அந்நியமான விடயங்களை பார்க்கிறான் அப்படின்னா அவன் தனக்கு அந்நியமான உடலை சார்ந்து விட்டதனாலே அந்நியமான விடயங்களை பார்க்கின்றான். அது காரணம் என்ன, அந்நியமானவை உணர்த்தி என்று அது ஆணவமனத்தை சொன்னார். ஆணவமனத்தை சொல்லும்போது சொன்னார், ஏன்னா அருட்சார்பு நீங்குதுன்னா மலச்சார்பு சேர்கின்றது. எந்த அளவுக்கு அருட்சார்பிலிருந்து பிறழ்கின்றானோ அந்த அளவுக்கு மலச்சார்பிலே மேற்கொள்கின்றான். அந்த மலச்சார்பின் காரணமாக அது அந்நியமானவற்றை உணர்த்துகின்றது. ஆகையினாலே இவன் அருட்சார்பிலிருந்து நீங்காமல் அந்த அருளையே தாரகமாக அவன் கொண்டு விட்டால் அப்பமும் உலகம் அவனுக்கு காட்சிப்படாது. இருளையே தாரகமாக கொண்டு, ஆணவ இருளையே தாரமாக கொண்டு கிடந்த கேவலாவத்தையிலும் உலகம் காட்சிப்படவில்லை. திருவருளையே சார்பாக கொண்டு அடங்கி இருக்கின்ற அந்த முத்தி நிலையிலும் உலகம் காட்சிப்படவில்லை. கேவலாவத்தையில் உலகம் காட்சிப்படவில்லை, ஒன்றும் காட்சிப்படவில்லை, அது முழுக்க அறியாமை. முத்தி நிலையில் ஏன் உலகம் காட்சிப்படவில்லை என்றால், முத்தி நிலை அருளிலே அடங்கிய நிலை ஆகையினாலே அங்கு சிவமே காட்சி தந்து உலகம் காட்சிப்படவில்லை. எனவே எப்படியோ உலகம் காட்சிப்படவில்லை என்ற ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த இருளாகிய கேவலாவத்தையும் அருள்நிலையாகிய சுத்தாவத்தையும் ஒன்று என்று நமக்கு சித்தாந்தத்திலே மிகப்பெரிய தெளிவினை தருகின்றது இந்த குரட்பா. ஒளியும் இருளும் ஒருமைத்து பன்மை தெளிவு தெளியா செயல் என்று அருமையாக அந்த கருத்தை சொல்கின்றார். அதற்கு நம்முடைய ஆதீன வித்வானாக இருந்த வச்சிரவேறு முதலியார் அவர்கள் குறிப்புரை வழங்குகின்றார்கள். என்னவென்றால், கேவலாவத்தை இந்த உலகமும் இருப்பது போல இருந்து ஒடுங்கிய பிறகு, ஒடுங்கிய பிறகும் ஆதியில் இந்த உலகம் சூக்மமாக இருக்கும் என்றாலும் அது நமக்கு பயன் தராது. ஒரு நிலையில் இல்லாமல் நிலை மாறி மாறி இன்பம் தருவது போல் காட்டி நம்மை விட்டு நீங்கி துன்பத்தை தரக்கூடிய இந்த உலகமா நமக்கு சார்பு. இந்த உலகம் காணலின் நீரை போல பயனற்றது என்ற கருத்தை தந்து சிவமே உற்ற துணை என்ற உணர்ச்சியை, விஞ்ஞான உணர்ச்சியை தருவதுதான் ஐந்தெழுத்தினுடைய நோக்கம். ஐந்தெழுத்தின் பொருளாக இருப்பதே இந்த கருத்து தான். ஆகையினாலே அந்த ஐந்தெழுத்தை சிந்திக்க வைத்து அந்த பண்டை பயிற்சியின் காரணமாக இந்த ஆன்மா மீளவும் உலகத்தில் விழுகின்ற அந்த தன்மையை முற்றிலுமாக தடுத்து ஆட்கொண்டு தன்னை விட்டு நீங்காமல் அந்த ஆன்மாவை, அதாவது குழந்தையான பிறந்தது என்பதை உணராமல் அந்த அரவணைப்பிலிருந்து நீங்கி அது வந்து சாரக்கூடாதவற்றையெல்லாம் போய் சாரப்போனாலும் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடாமல் தாய் எப்படி அந்த குழந்தையை அரவணைத்து எடுத்து தூக்கி வைத்துக் கொள்கின்றாரோ அதை போல உலக சார்பிலே இந்த ஆன்மா ஓடிவிடாமல் எம்பெருமான் இந்த ஆன்மாவை எடுத்து சுமக்கின்றான். அதைத்தான் அருமையாக சொன்னார், எல்லாருக்கும் இது கிடைக்குமா. திருவருளையே சார்பாக கொண்ட பக்குவான் மக்களுக்குத்தான் சிவபெருமான், சிவபெருமானால் எடுத்து சுமக்கப்படுகின்ற அந்த பேரு கிடைக்கும். அந்த திருவருளோடு கேண்மை உடையவர்களுக்குத்தான் அதான் கிடைக்கத்தகுமே. நற்கேண்மையாருக்கு அல்லால் எடுத்து சுமப்பானை இன்று. நற்கேண்மையார்னா யாரு என்றால், நன்மை, அதாவது நற்கேண்மையார் என்றால் அருளாகிய கேண்மையை உடையவர்கள். அருளாகிய அந்த நட்பினை உடையவர்கள், அருளோடு நட்பு கூண்டவர்கள். அருளே நமக்கு தாரகம், அருளது நிலை என்று அதிகாரத்திலே சொன்னது போல எல்லாவற்றிலும் அருளையே மேலாக என்ன பெயர் கிடைக்கும் என்றால் சிவபெருமானால் எடுத்து சுமக்கப் பெறுகின்ற பெயர் கிடைக்கும். அருட்கேண்மை இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. ஆனா இல்லாதவர்களையும் அந்த அருட்கேண்மை மேற்கொள்ளும்படி சுவாமி செய்கின்றார். அதுதான், மற்றவர்களையும் சுவாமி வந்து கைவிடவில்லை. அவர்களும் எடுத்து சுமக்கப்படுகின்ற அந்த நிலை வருவதற்கு அவர்களையும் வளர்க்கின்றார். அந்த வளர்ச்சி அடைந்தவர்களை எடுத்து சுமக்கின்றார். அதான் நம்ம வளர்ச்சி அடைகிறவரைக்கும் எடுத்து சுமக்கின்றார்கள். உலகத்தில் வந்து வளர்ந்துட்டா விட்டுருதாங்க, அது உலகியல். ஆனா மெஞ்ஞான இயல் பாருங்க, ஆன்மா நன்கு வளர்ந்து தேதித்து அந்த ஆன்மாவை வளர்த்து அப்புறம்தான் எடுக்கின்றார். கருணை கையினாலே அந்த பிறவி கடலில் இருந்து எடுக்கின்றார், எடுத்து சிவபெருமான் சுமக்கின்றார். ஏன்னா அருளாகிய புனையை பிடித்து விட்டதனாலே. புனையை பிடிப்பவனுக்கும் புனையை பிடிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்? புனையை பிடிப்பவன் என்ன செய்கின்றான், இந்த வெள்ளம் நம்மை வீழ்த்தி விடும், இந்த வெள்ளம் நமக்கு துன்பம் தரக்கூடியது, இதிலிருந்து மீள வேண்டும் புனையை பிடிக்கின்றான். புனை வேண்டாம் இந்த அப்படின்னு நினைக்கிறவன் வந்து இந்த வெள்ளத்தில் மூழ்குவது நல்லதுன்னு நினைக்கிறான். அது மாதிரி பிறவியாகிய கடலிலே மூழ்குவதே சிறந்ததுன்னு நினைக்கிறவங்க வந்து அருளாகிய புனையை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. அருளாகிய புனையை பிடிக்கிறவன் அபயம் அபயம்னு சொல்லி பிடிக்கின்றான். எப்படியாவது நான் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த பிறவியிலே நான் மூழ்கக்கூடாது அழுந்தக்கூடாதுன்னு பிடிக்கிறான். அப்போ அதிலிருந்து மீளனும் நினைக்கும் போது அவனை வந்து கரையிலிருந்து காப்பாற்றுவது போல என் பிறவிக்கெல்லாம் அப்பாற்பட்ட எம்பெருமான் அந்த பிறவி கடையிலிருந்து கருணை கையினாலே எடுக்கின்றான். அந்த எடுத்து சுமப்பானை யார் பெற முடியும்? யாரு யாருக்கு அந்த எடுத்து சுமப்பானாக சிவபெருமான் இருப்பார்? அருட்கேண்மை உடையவருக்கு இருப்பார். ஏனையோருக்கு அவ்வாறு இருக்க மாட்டார். நான் கிடைக்கத்தகுமே நற்கேண்மையாருக்கு அல்லால், அருட்கேண்மை உடையவர்களுக்கு அல்லால் பிறருக்கு கிடைக்கத்தகுமோ கேட்கின்றார். ஏகாரம் வினா பொருள் கிடைக்கத்தகாது என்று எதிர்மறை பொருளை தருகின்றது. எடுத்து சுமப்பான் யாருக்கு கிடைப்பான்? எடுத்து சுமக்கின்ற சிவபெருமான் அருளாகிய கேண்மையை உடையவர்களுக்கு கிடைப்பான். சித்தியாரில் சொல்லும் பொழுது அந்த அருளையே சார்பாக கொண்டு, அருளையே சார்பாக கொண்டு அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யாமல் இருப்பவர்களுக்கு சுவாமி எப்படி விளங்குகின்றான்? சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகள உடனாகி நின்று கொள்வன் என்று அருமையாக சொன்னார். நற்கேன்மையார் நல்ல கேளாகிய திருவருளை பெற்றவர்கள் என்று அருமையாக சொன்னார். எடுத்து சுமக்கின்ற அந்த சிவபெருமானோடு மிகவும் நெருக்கமுடையது திருவருள். ஆகையினாலே திருவருளை பெற்றவருக்கு அன்றி சிவத்தாலே தாங்கப்படுதல் உண்டாகாது என்று அருமையாக சொன்னார். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குபவன் சிவபெருமான் தான், அது பொதுவான கருத்து. இந்த உயிரை வினையாகிய அந்த கண்மமலம் பற்றாதவாறு ஆகாமியம் இந்த உயிருக்கு பயிற்சி காரணமாக நேர்ந்தாலும் அந்த ஆகாமியத்தை ஒடுக்கும் வண்ணம் மேலே பிறவி ஏற்படாத வண்ணம் தாங்குதல் இருக்கின்றதே, அது சிறப்பாக தாங்குதல். அப்படி சிறப்பாக தாங்குதல், அப்படி சுமத்தல் யாருக்கு கிடைக்கும்? அருளையே சாரமாக கொண்டவர்களுக்கு தான் கிடைக்கும் என்றார். அப்ப அருளாளத்தான் எல்லாம், அருளின் பெருமையை தான் இந்த எல்லா அதிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம். இடையோடு இருக்கும் நூலின் பெயரே திருவருட்பயன் என்று அமைத்திருக்கின்ற அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்ப்போம் என்றார். எல்லா அதிகாரத்திலும் அந்த அருளுடைய சிறப்பு அதில் இருக்கும் சொன்னார். அப்படி அருளை மறந்துவிட்டு சிவபெருமான் என்னை ஏன் எடுத்து சுமக்கின்றார் என்றால், அந்த அளவிற்கு நான் வந்து சிறப்பானவனாக இருக்கின்றேன், நான் சிறந்தவனாக இருப்பதனாலே சிவபெருமான் எனக்காக இதெல்லாம் செய்கின்றார் என்று அங்கு அருளை மறந்து தன்முனைப்பு கொண்டால் அது எதை போன்றது என்று சொன்னால், ஒருவன் வந்து நமக்கு செல்வத்தை அவனே வழங்குகின்றான், அவனுடைய செல்வத்தை நாம வந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அவன் கருணையோடு நமக்கு செல்வத்தை தருவதனாலே நாம் அந்த செல்வத்தை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நாம அப்படி நினைக்காம அந்த செல்வமே நம்முடைய செல்வம் தான், இவன் கருணையோடு தந்த செல்வத்தை ஒன்னு நான் அனுபவிக்கிறேன், அவன் என்ன தருவது அந்த செல்வமே என்னுடைய செல்வம் தான் அப்படின்னு நினைப்பது மாதிரி, அவன் அருளால நாம இந்த பேற்றை அடைந்துவிட்டு நம்முடைய ஆற்றலாலே அடைந்தோம்னு கருதினால் அது யாரை ஏமாற்ற முடியும்? உலகத்தவர்கள் கூட சிலர் அப்படி ஏமாத்தலாம், சிவபெருமானை ஏமாற்ற முடியுமா? ஒருவருடைய செல்வத்தை நாம கவர்ந்தோம் அப்படின்னா, ஒன்னு அவர்கள் வந்து அதை கவனிக்காமல் தூங்கி கொண்டிருக்கணும், அல்லது அவர்கள் அந்த செல்வத்தை தம்முடைய செல்வத்தை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு வேற எங்கேயாவது சென்றிருக்கணும். அதான் பாக்கிறோம், நாம நம்ம கொண்டு வந்த பொருளை எங்கேயாவது வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயாவது கடைக்கோ வேற எங்கேயோ போயிருந்தோம் அப்படின்னா, திருப்பி வந்து பார்க்கும்போது நம்ம பொருள் களவாடப்பட்டிருப்பதை அறிகின்றோம். அல்லது கையிலேயே வச்சுட்டு தூங்கி இருந்தோம்னாலும் நமக்கு தெரியாம அந்த கவர்ந்து விட்டு போய்விடுகின்றார்கள். ஆகவே செல்வத்தை உடையவன் ஒன்று தூங்கி இருக்க வேண்டும், அல்லது அந்த செல்வத்தை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு எங்கேயாவது போயிருக்க வேண்டும், அப்படின்னா அதை அடுத்தவன் கவரலாம். ஆனா சிவபெருமானிடம் இந்த ரெண்டு தன்மைகளையும் நாம் பார்க்க முடியுமா? அருளாகிய செல்வத்தை உடையவன் தூங்கிவிட்டானா அல்லது வேற எங்காவது போய்விட்டானா? அந்த அருட்செல்வத்தை நீ உன்னுடைய செல்வம், உன்னுடைய சாமர்த்தியம் என்று கருதுவதற்கு என்று சொன்னார். வஞ்சமோடு ஒருவன் வைத்த நிதியை கவர துஞ்சினனோ போயினனோ சொல், இவ்வளவு நயமாக கேட்கின்றார். எல்லாம் அந்த பிரிது முடிஞ்ச அணியரை வைத்து என்ன அருமையாக விஞ்ஞான செய்திகளை தருகின்றார். வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர, ஒருவன் வைத்த நிதி, ஒருவன் வைத்த நிதியினை செல்வத்தினை வஞ்சமுடன் கவர, அவனுக்கு அவன் அறியாதபடி அவனுடைய செல்வத்தை கவருவதற்கு அந்த பொருளை உடையவன் துஞ்சினனோ, அந்த செல்வத்தை உடையவன் தூங்கிவிட்டானோ போயினனோ, அல்லது அதை வைத்துவிட்டு வேற எங்காவது போயிட்டானோ சொல், சொல்வாயாக என்று அருமையாக கேட்கின்றார். ஆகவே அருளை செல்வம் அருட்செல்வத்தை உடைய சிவபெருமான் ஐந்து அவத்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆகவே அவனுக்கு அந்த தூங்குதல் விழித்திருத்தல் நனவு கனவுன்னு மாறி வருதல் இதெல்லாம் கிடையாது. போயிடணும் என்றால் எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கின்ற குறைவில்லா நிறைவு. அவன் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவனா தானே அங்கிருந்து போறது வாரதெல்லாம், அவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பூரண பொருள். ஆகையினாலே அவன் அறியாதவாறு நாம் எப்படி அவனுடைய அருளால் பெற்ற பேரையெல்லாம் நம்மால் பெற்ற பேருன்னு சொல்ல முடியும்? அவனுடைய அருளுடைய பங்களிப்பை எல்லாம் நம்முடைய சாமர்த்தியம்னு எப்படி சொல்ல முடியும் என்று அருமையாக கேட்கின்றான். ஆகவே தன்னுடைய சாமர்த்தியம், தன்னுடைய அறிவு, தன் முயற்சி, தன் அறிவு என்ற எண்ணத்தை விட்டு சிவஞானமே என்னுடைய ஞானம், எனக்கென்று இருக்கின்ற இந்த அறிவினால் எந்த பயனும் இல்லை, சிவஞானமே எனக்கு பயன் தருவது என்று அந்த சிவஞானத்தில் அடங்கிவிட வேண்டும். அதையும் பிரிதுமொழியிலே சொன்னார். எப்படி சொன்னார்கள் என்றால், படிகமானது தனக்கென்று ஒளியில் இருப்பதாக அது கருதாமல், அந்த படிகமானது ஒரு படிக தூண் என்று நாம் கருதி கொள்ளலாம். தம்பம்னு சொன்னார், தம்பம் அப்படியே ஒரு பெரிய படிக தூண் இருக்கின்றது, அதுல வந்து கதிரவன் ஒளி அப்படி அதுல விழும் பொழுது அந்த படிகமானது கதிரவன் ஒளியையே காட்டி நிற்கின்றது, அதுல வேற வண்ணங்கள் எதுவும் தெரியவில்லை. அந்த மாதிரி அந்த படிக தூணானது கதிரவன் ஒளியே தன் ஒளி என்று அந்த கதிரவன் ஒளியிலே அந்த படிகமானது அடங்கிவிட்டது. அதான் சூரிய கிரணத்தினுள்ளே தன்னை கொடுத்து அடங்கி நிற்கின்ற படிகம் போல ஆன்மாவும் தன்னை அருளினுள்ளே அடங்க கொடுத்து நிற்றல் வேண்டும் என்று இதனை விளக்குகின்றார். எனவே தனக்கு நிழல் என்றா, நிழல் என்றால் ஒளி என்று சொல்லப்படுகின்றது. தனக்கென்று வேறொரு ஒளி தோன்றாத வண்ணம் என்ன ஒளி கவரும் தன்மம், தம்பம் சூரிய கிரணத்தால் கவரப்பட்டுள்ள அந்த படிக தூண் போல ஆன்மா தன்னுடைய போதம் தோன்றாது, நான் என்ற எண்ணம் தோன்றாமல் நிற்கும் வண்ணம் அந்த ஆன்மா அருளுக்குள்ளே தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நின்றால் இருள் தோன்றாது, ஆணவ இருளானது தோன்றாது என்று கூறினார். ஆகவே சிவஞானத்துக்குள்ளே ஆன்மா அடங்கி இருக்க வேண்டும், அப்ப இருள் தோன்றாது, அந்த ஆன்மா பூரண விளக்கம் பெறும் என்று உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்துக்கு தகுந்தபடி விளக்கி கூறினார். எனவே அருளுடைய பெருமையினை தன்னுடைய பெருமைன்னு நினைத்தா அது வஞ்சத்தோடு ஒருவன் வைத்த நிதியை கவருவது போன்றது. எனவே அந்த கொள்கையை கைவிட்டு அருளுக்குள்ளே அடங்கி தன்னறிவென்று இல்லை, எல்லாம் சிவஞானத்தினால்தான் எனக்கு அறிவு என்று சொல்லி சிவஞானமயமாக விளங்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு ஓமை மூலமாகவும் அதனை விளக்குகின்றார்கள். உற்கை தரும் பொற்கை உடையவர் போல் உண்மை பின் நிற்க அருளார் நிலை என்று, அதாவது தடற்கொள்ளியினை பிடித்திருக்கின்ற அழகிய கையினை உடையவர்கள், பொற்கை என்றால் அழகிய கையினை உடையவர்கள். உர்க்கை என்று சொன்னார். உர்க்கை என்பது தளர்கொள்ளி, கை விளக்குன்னு சொல்லலாம். அதாவது தளல் எரிகின்ற ஒரு கட்டையினை ஏந்திருப்பார்கள் அந்த காலத்தில். இப்ப நாம கைவிளக்கு, மின்சார கைவிளக்கு, டார்ச் லைட் கூட நாம காலத்துக்கு தகுந்தபடி வைத்துக் கொள்ளலாம். கைவிளக்கை ஏந்திய வந்து அந்த காலத்து முறைப்படி தளர்கொள்ளியை ஏந்திருந்தாலும் சரி, அல்லது எண்ணெய் விளக்கை ஏந்திருந்தாலும் சரி, டார்ச் லைட்டை பிடித்திருந்தாலும் சரி, எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், அந்த ஒளியை முன்னிட்டு நாம பின் நிற்க வேண்டும். அந்த கைவிளக்கினை முன்னிறுத்தி நாம அதன் வழியிலே பின் நிற்க வேண்டும். அப்பந்தான் நமக்கு தெளிவான காட்சி கிடைக்கும். அத மாதிரி அங்க சிவத்தை காட்டக்கூடிய ஒரே தீபம் சிவஞானமாகிய தீபம் தான். மற்ற எதுவும் சிவத்தை காட்டும் வல்லமை உடனே அல்ல. தத்துவங்களுக்கு சிவத்தை காட்டும் வல்லமை கிடையாதுங்கிறத நல்லா உணர்ந்துதான் 36 தத்துவங்களையும் ஈத்து விட்டது, தத்துவ சுத்தி அடைந்தது. தன் அறிவாலும் சிவத்தை காண முடியாது என்பதனாலதான் அந்த ஆன்ம ரூபங்கிற நிலையெல்லாம் கடக்கப்பட்டது. ஆகவே சிவஞானமாகிய தீபம் ஒன்றுதான், அந்த சிவஞான விளக்குத்தான், திருவருள் விளக்குத்தான் சிவமாக சிவத்தை காட்டும். அப்போ அது விளக்குன்னா அப்போ அதன் ஒளியில கண்ணொளியை அடங்க வேண்டும் இல்லையா. ஆகவே நம்முடைய கண்ணொளியை முன்னிறுத்தி கைவிளக்க பின்னிறுத்தணும்னா என்ன காட்சி? விபரீத காட்சி தான் விளங்கும், தெளிவான காட்சி விளங்காது. ஆகையினாலே தளர்கொள்ளியினை பிடிச்சிருக்கும் அழகிய கையினை உடையோர் தாம் வேண்டிய பொருள்களை காணும்போது அந்த விளக்கை முன்னிட்டு தாம் பின்னிற்குமாறு போல, நேயமாகிய சிவத்தை அறிபவர்கள் ஞானமாகிய திருவருளை முன்னிறுத்தி அந்த ஆன்மாக்கள் அதன் பின்னாலே அந்த திருவருளின் வழிபட்டு அடங்கி நிற்க வேண்டும் என்று கூறினார். இன்னும் அதனை வலியுறுத்தி சொல்கின்றார்கள், ஐம்புலனால் தான் கண்டதென்றால் அது ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்கு. இந்த தற்போத சார்போடு அறிகின்ற அறிவு இருக்க அருமையாக சொன்னார், அது ஐம்பொறிகளின் துணை கொண்டாதான் அந்த தற்போத அறிவு விளங்க முடியும். ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஆன்மா தற்போதத்தோடு தன்முனைப்போடு அறிவதற்கு ஐம்பொறிகள் தான் சரி, ஐம்பொறிகளின் துணை தான் அதுக்கு ஏற்றது. நல்ல தன்முனைப்போடு ஆன்மா ஐம்பொறிகளின் வாயிலாக உலக விடயங்களை அறிந்து செயல்களை செய்து வினைகளை நல்லா ஈட்டலாம். ஆகவே அந்த தன்முனைப்போடு கூடிய அந்த அறிவுக்கு ஐம்பொறிகள் தான் துணை செய்யும், திருவருள் வந்து அங்க துணை செய்யாது. ஐம்பொறிகளை விட்டுட்டு தத்துவங்களை எல்லாம் விட்டுட்டு திருவருளின் துணை கொண்டு அறியும் போது அந்த தற்போதம் வந்தது அப்படின்னா அங்க திருவருள் வந்து அங்க காட்டாக அங்கே இருக்கிறதுக்கு முடியாது. திருப்பி அதை பொறிகளில் தான் தள்ளும், புலன்களில் தான் தள்ளும். ஆமா, அருட்சார்வ பிறல வைத்துவிடும். ஆகவே நன்றாக தெரிகின்றது, ஐம்பொறிகளின் துணை கொண்டு நீ சிவத்தை அறியவில்லை, அருளால தான் அறியிறேன். அப்புறம் எதுக்கு தன்முனைப்பு? அந்த சிவத்தை காட்டுவதற்கு ஐம்பொறிகளுக்கு தகுதி இல்லை, அப்ப உனக்கும் தகுதி இல்லை, தன்முனைப்போடு கூடிய உனக்கும் தகுதி இல்லை. அருளை சார்பாக கொண்டு அடங்குவது ஒன்றுதான் சிவத்தை அறிவதற்கு வழி. மெய், வாய், கண், மூக்கு, செவிகளால் எத்தனையோ விடயங்களை அறிகின்றோமே, அந்த விடயங்களுள் ஒன்று அன்று சிவம் என்பது உறுதியாக தெரிகின்றது. அப்படியானால் அவன் அருளாலே அன்றி அந்த பேரின்ப சிவத்தை அடைவதற்கு அந்த ஐம்பொறிகளுக்கு என்ன தகுதி உள்ளது? தற்போதம் கொண்ட உயிருக்கு என்ன தகுதி உள்ளது என்று கேட்கின்றான். ஐம்புடனால் தாம் கண்டதென்றால் அது ஒழிய, அது ஒழியன்னு அந்த அருளை ஒழிய ஐம்புலன் ஆர் தாம் ஆர் அதற்கு, ஐம்புலன்கள் ஆர், அவன் யாரையா அதை சொல்லுதுக்கு அப்படிங்கிறோம் இல்லையா, ஏன்னா அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத கேட்கிறோம். ஐம்புலன் ஆர்னா ஐம்பொறிகளுக்கு என்ன தகுதி உள்ளது? தாம் ஆர், தன்முனைப்பு கொண்ட ஆன்மாவுக்கு என்ன தகுதி உள்ளது? இது சிவத்தை அறிவதற்கு, சிவத்தை அறிவதற்கு ஐம்பொறிகளுக்கு தகுதி இல்லை, தன்முனைப்பு கொண்ட ஆன்மாவுக்கும் தகுதி இல்லை என்று சொன்னார். பேரின்பமாகிய மெய்ப்பொருள் உயிரின் கரணங்களாலும் உயிரின் அறிவாலும் அறிந்து நுகரப்படுவது அன்று என்பது இப்பாட்டின் கருத்தாகும். சொன்னார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஓதல் வாக்கின் தொழில், உணர்தல் மனத்தின் தொழில், மனவாக்குகளுக்கு அப்பாற்பட்டவன், கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் என்பார். கண்முதற்புடனால் காட்சியும் இல்லோன், சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க, உள்ள துணர்வினால் கொள்ளவும் படான் என்றெல்லாம் சொல்வார். மனவாசகம் கடந்தான். ஆகையினாலே அந்த பசுஞானத்தை விட்டுவிட வேண்டும். ஏன்னா உயிர் விளக்கம் அடைகின்ற சமயத்தில்தான் அந்த பசுஞானம் தலைதூ, அதைத்தான் ஒடுக்குகின்றார் உயிர் விளக்கம் அதிகாரத்தில். தாமே தரும் அவரை தம் வழியினார் கருதலாமே, இவனார் அதற்கு என்று முடிந்தது முடிக்கின்றான். ஆகவே சிவமானது அதான் ரொம்ப கருணையோடு ஒருவர் விளங்கும் பொழுது நமக்கு என்ன நினைப்பு வந்துருதுன்னா அவருடைய தலைமையை மறந்துடுறோம், மறந்து தனக்கு அந்த தலைமையை தனக்கு கொள்கின்றோம். அதான் சுவாமி அந்த முத்தி நிலைய ஆன்மா நெருங்க நெருங்க சுவாமி வந்து ரொம்ப கருணையோடு வந்து அடியாருக்கு எவ்வளவு எளியவன், அடியாருக்கு எளியன் தான் அது. அப்போ இந்த ஆன்மாவுக்கு என்னன்னா சுவாமி ரொம்ப எளிவரும் பொழுது இப்ப நமக்கு தகுதி ரொம்ப உயர்ந்து விட்டது, அதனாலதான் சுவாமி எளிவந்து இப்படி இருக்கின்றாரோங்கிற ஒரு எண்ணம் வந்து அங்க தலை தூக்கிட்டுதுன்னா அது மிகவும் பாதகமாகி விடுகின்றது. அதான் அந்த தூக்குது பாருங்க, அதாவது சிவசமவாதம்னு ஒரு கொள்கை எப்படி வர முடியும், அந்த எண்ணம் தலை தூக்க போய் தான் அந்த மாதிரி கொள்கையெல்லாம் வருகின்றது. அதுலயும் உருவ சிவசமவாதம் அருவ சிவசமவாதம் அதுலயும் ரெண்டு கொள்கை எல்லாம் வந்து ஒவ்வாத கொள்கைகள், அதுதான் முத்தி இன்பத்திற்கு தடையானது. சுவாமி தானாக கருணையோடு வந்து தன்னையே தருகின்றான். அப்படி தரக்கூடிய அந்த பெருமானை போய் நம்முடைய வலிமையினால்தான் இவனை பெற்றோம், எவ்வளவு தவம் இயற்றி எப்படிப்பட்ட தவ வலிமை உடையவன் நாம, நம்ம தவ வலிமையினால்தான் அவனை பெற்றோம் அப்படின்னு நினைச்சிட்டா அது வந்து முத்தி பெருந்தத்தை தருமா இல்லையா? ஏன்னா அது அருளில் அடங்கி பெறக்கூடியது, அருளில் அடங்கி பெற வேண்டிய அந்த முத்தி இன்பத்தை வந்து தன்னுடைய வலிமையினால் பெறணும்னு நினைச்சா அந்த முத்தி இன்பத்தை பெற முடியாது. உலகியலே வைத்து பார்த்தோம் என்றால் எல்லா பெரிய மிகப்பெரிய நிலையிலே உள்ளவர் பணபலம் படைபலம் அதிகார பலம் எல்லாம் உள்ள ஒருவர் நம்பால் கொண்ட ஒரு அன்பினாலே கருணையினாலே நமக்கு வலிய வழி வந்து உதவி செய்தார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்ப நான் என்ன நினைச்சிடுறேன் அப்படின்னா நான் இவரை விட ஏதோ ஒரு அளவில் சிறந்திருக்கேன், அல்லது இவரை போலவே எனக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கின்றது, அதை இவரை உணரப்போய் தான் எனக்கு இந்த மாதிரிலாம் இவர் வந்து நன்மைகளை செய்கின்றார், ஆகவே நான் சாதாரண ஆள் இல்லை நான் பெரிய ஆளு நான் நினைச்சிடறேன், ஏதோ ஒரு வலிமை எனக்கு இருக்கின்றது அதற்கு கட்டுப்பட்டு தான் இவர் எனக்கு எல்லாம் உதவி செய்கிறார் நினைச்சு நான் எனக்கு வலிமை இருப்பதாக கருதி அந்த வலிமையை போய் அவர்கிட்ட காட்டி நாளைக்கு இதோட நீங்க எனக்கு நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும்? உலகில் வைத்து நான் சிந்தித்து பார்க்கிறேன், இவன் நம்முடைய கருணையை உணரவில்லை, இவன் ஏதேதோ பேசுகின்றான், நாம் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியிலே இவன் இல்லை என்று சொல்லி தவிர்த்து விடுவார் அல்லவா அந்த உதவி செய்வதும் தவிர்த்து விடுவார், உள்ளதும் போயிடும். ஆகையினாலே உலகியலே அப்படி நாம் பார்ப்பது போல இந்த மெஞ்ஞான நெறியில் பார்த்தாலும் சிவபெருமான் கருணையினாலே நம் மீது வைத்த பேரிரக்கத்தினாலே நமக்கு இறங்கி வருகின்றான் என்று நாம் கருதாமல் அங்கே தன்முனைப்பு கொள்வோம். இந்த அருட்செல்வத்தை மறந்து விடுவதுதான் உலகிலே வைத்து சொல்லலாம். இப்ப பொருட்செல்வத்தை பார்த்து எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒருவனுக்கு பொருட்செல்வம் நிரம்ப கிடைக்கின்றதுன்னு வைத்துக் கொள்வோம். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இறைவன் கொடுக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கவே மறந்துடுதான். அதாவது பொருட்செல்வம் அவனுக்கு ரொம்ப சிறப்பா ரொம்ப பொருள் பலம் பெருகிவிட்டது என்றால் இல்லையா, மறக்காதவர்களும் இருக்கின்றார்கள். பொதுவாக உலகிலே சொல்வதை சொல்கின்றேன், பொருட்செல்வம் ஒரு அளவுக்கு மேலும் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருந்தது என்றால் அதான வாழ்வெனும் மையல் வைத்தார்கள். அந்த வாழ்வெனும் மையல் அவனுக்கு தலை தூக்கிட்டுதுன்னா அவன் என்ன கருதுகின்றான் என்றால் இந்த செல்வம் எனக்கு குவிவதெல்லாம் என்னுடைய ஆற்றல்னால் தான் அப்படின்னு. அப்புறம் இறை வழிபாடு அது இதெல்லாம் சிந்தனை போகாத அளவுக்கு அந்த மையல் அவனை ஆட்கொள்கின்றது. நமக்கு என்ன குறை? ஏதாவது கஷ்ட நஷ்டம் உள்ளவன் பாவம் அவன் போய் கோயில போய் வணங்கிட்டு இருப்பான். எனக்கு நான் வந்து வேண்டாம் வேண்டாம் சொன்னாலும் அவ்வளவு வளங்கள் வந்து குவிஞ்சிருக்கு, ஆகவே அது என்னுடைய பேராற்றலை காட்டுகின்றது. நான் போய் அதை இறைவனை வழங்கணும்னு இல்லை, எனக்கு இன்னும் பெறுவதற்கு இன்னும் இருக்கின்றது. அதான் அந்த ஆணவகுலத்தினுடைய காரியங்கள்ல ஏழு காரியம் சொல்வார்கள், அது ஏழாவது இருக்க மிக பொல்லாதது விசித்திரம்னு சொல்வார்கள். அத நான் எனக்கு எல்லாம் கிடைச்சு போச்சு இந்த உலகத்துல, எனக்கு என்ன என்ன இருக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு இல்லையா? முத்தின்னு ஒன்று இருக்கின்றது, அதை பெறாமல் இருக்கின்றோமே, ஆனா அது தவிப்பு இல்லையா? ஒரு நல்ல நோயில் இருந்து கொண்டு நான் இந்த மாதிரி எனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆணவ நோயில் இருந்து கொண்டு சொல்றான் பாருங்க, அந்த ஆணவம் எப்படிப்பட்ட விபரீதத்தை செய்கிறது. ஆகவே அவன் எதை மறந்து விட்டான் என்று சொன்னால் இறைவன் தான் கருணையோடு இந்த பொருட்செல்வத்தை தனக்கு தந்திருக்கின்றான், அவன் தரப்போய் தான் இந்த செல்வம் வாழ்க்கை வசதிகள் வளங்கள் எல்லாம் கிடைக்கின்றது அப்படிங்கறத மறந்துட்டு என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய தன்னம்பிக்கையினாலே பெரும் முயற்சியினாலே இது விளைந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுடைய முயற்சி எந்த அளவிற்கு சித்தாந்தம் வரையறுத்து காட்டிடுது. முயற்சியுடைய அளவுதான். அதாவது உனக்கு இந்த பிறவியிலேயே எந்த அனுபவமோ அந்த அனுபவத்தை சுவாமி ஏற்கனவே தீர்மானித்து கருவிலேயே அதெல்லாம் அமைத்து இந்த பிறவியை அவர் கொடுத்திருக்கின்றார். அல்லது பிறவியை எடுக்கக்கூடிய வன்மை சிறிதும் தான்மாவுக்கு கிடையாது. ஏற்கனவே உள்ள பிறவியில் இது போலே சுவாமி கருணையோடு கொடுத்து அதிலே பல மலச்சக்திக்கு ஏற்றபடி அந்த ஆன்மாவை வளர்த்து வந்து வினைகளை ஈட்டச் செய்து அந்த வினைகளை பலனை ஊட்டுவதற்காக அதற்கு ஏற்ற ஒரு பிறவியை கொடுத்து அதில் என்னென்ன வினைப்படன்கள் குறித்து வச்சுட்டார். அதான் இந்த முயற்சி மூலம் உனக்கு உரிய பலனை நீ அடைந்துகொள் அப்படின்னு சுவாமி தள்ளி விடுதாரி போய் விழுதான். அந்த பலன்ல போய் நடப்பது அதுதான். இப்படி தள்ளிவிட்டு ஒரு பலன்ல போய் விழுறவன் வந்து தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே நடந்து போய் அந்த பலனை பெற்றான் அப்படின்னு நினைக்கின்றான். அதுதான் அங்க பெரிய அறியாமை. ஆகவே இந்த பெத்த நிலையிலே பொருட்செல்வத்தை பெறுபவன் தன்னுடைய முயற்சியினால்தான் இந்த பொருட்செல்வத்தை பெறுகின்றோமே ஒழிய சிவபெருமான் கொடுத்து பெறவில்லை. பட்டினத்தடிகள் அருமையா சொல்வார், இச்செல்வம் சிவன் தந்த செல்வம் என்று சொல்வார். அந்த சிவன் தந்த செல்வம் என்பதை மறந்து அந்த பொருட்செல்வத்தை என்னுடைய முயற்சியினால் அடைந்தேன் எப்படி இந்த உலக அறியாமையிலிருந்து ஒருத்தர் நினைக்கிறானோ இது மாதிரி ஒரு அறியாமை வந்து முத்தியில வந்து தாக்குவதற்கும் வழி உள்ளது. சுத்தாவத்தையில முன்னேறி முத்தியை நோக்கி நெருங்குகின்ற ஆன்மாவுக்கு அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு மல விபரீதம் என்னவென்றால், என்ன ஒரு கருத்து என்றால், அவன் அருளால் பெற்ற அந்த பெருநிலையினை, அதான் உயிர் விளக்கம்னு தலைப்பு வைத்திருக்கிறார்களே, இந்த உயிர் விளக்கம் மலத்தினின்றும் நீங்கி உயிர் விளக்கம் பெற்றது அவன் அருளாலே பெற்றது. அவன் அருளாலே பெற்ற பெயர் அது உயிர் விளக்கம் என்ற பெயரு, திருவருளால் பெற்ற பெயரு. திருவருளால் பெற்ற அந்த உயிர் விளக்கம் என்ற பேச்சினை தன்னுடைய தவ வலிமையினாலே பெற்றதாக கருதினான். அதான் பாருங்க, திருமலைகள்ல நாம பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து தன்னுடைய சிறுமையையும் எம்பெருமானுடைய பெருமையை, எம்பெருமானுடைய பெருமையையும் சொல்கின்றார்கள், தம்முடைய சிறு சிறுமையும் சொல்கின்றார்கள். அதெல்லாம் ஆன்ம இலக்கணம், சிவ இலக்கணம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு சிறந்த சான்றா இருக்கு. சிவத்தை நோக்கித்தான் தம்மை தாக்கி சொல்கின்றார்கள். ஏனையோரையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர்கள் கொள்வதில்லை. சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன், வானாலும் பெரிய வேண்டேன், மண்ணாழ்வான் மதித்துவிறேன். மற்றவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக கொள்ளல, தம்மை தாழ்த்தி நாயன்மார்கள் சொல்கின்றார் என்றால் சிவபெருமானை நோக்கத்தான். சிவபெருமானை நோக்க ஆன்மா தாழ்ந்தது, அவன் அருளால் தான் ஆன்மா உய்கின்றது. எத்தனை எத்தனை வினைகளையெல்லாம் எம்பெருமான் வந்து வருத்த வித்து போல ஆக்கிவிட்டார். எல்லா வினைகளையும் நீ வந்து அனுபவிச்சு முடிச்சுதான் வரணும். என்னைக்கு எந்த ஆன்மா எந்த காலத்தில் முத்தி அடையுது? அந்த ஞான தீக்கையில் அவர் செய்வது என்ன? இந்த சிவபிரகாசம் எவ்வளவு தெளிவாக வெளிப்படையாக சொல்கின்றது, எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் உள்ளையில் அவரும் எம்பெருமா ஞான தீக்கை பண்ணுகிறாரே. அப்போ வந்து அத்துவ சோதனைன்னு பண்றார். என்ன அப்படின்னா, அந்த அத்துவாக்கள்ல வந்து முன்னால் எத்தனை எத்தனையோ சென்மங்கள்ல வந்து ஈட்டப்பட்டு அந்த அத்துவாக்கள்ல கிடக்கிற வினையை பூரா என்ன பண்றார் சுவாமி வந்து, அப்படி நெருப்புல போட்ட வித்து எப்படி மீண்டும் முளைக்காதோ அத மாதிரி அந்த வினைகளை எல்லாம் மேற்கொண்டு பிறவி தராதபடிக்கு ஒழித்து விடுகின்றார். அப்ப எவ்வளவு அந்த எல்லை இல்லாத பிறவிகளை தரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதான் சிவபிராசன் சொல்கிறது. ஏன்னா ஒரு பிறவியிலேயே ஆன்மா வந்து எத்தனை எத்தனையோ பிறவிகளை பெறத்தக்க அளவிலே வினையை ஈட்டி விடுகின்றது. அந்த அளவுக்கு மலச்சார்புடைய அழிந்து இருக்கின்றது ஆன்மா, எவ்வளவு சிறுமையான நிலைப்பாரு. ஆனா அந்த ஆன்மாவை வந்து சிவநெறியின் ஒரு நெறி அந்த ஆன்மா பிடிச்சிட்டுதுன்னா அப்புறம் சுவாமி மற்ற வினைகளை எல்லாம் கருத்தில் கொள்வதில்லை. அந்த ஆன்மாவை மேலும் மேலும் சிவநெறியில் வளர்ப்பதிலேயே அந்த ஆன்மாவை ஈடுபடுத்தி மற்ற வினைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த ஆன்மாவை சிவநெறியில் நன்கு வளர்த்து அந்த ஆன்மா அதிலே சிவபுண்ணியங்களை முற்றுவித்து ஞானத்திற்கு பக்குவமான நிலையிலே உருவாக எழுந்தொருளி வந்து நீ எத்தனையோ வினைகளை எல்லாம் ஈட்டியிருக்கப்பா, அதெல்லாம் பத்தி நீ எந்த கவலையும் படாத, அஞ்சேல் அப்படிங்க, அதான் அஞ்சல் என்று அருள வேண்டும். அதான் எத்தனையோ வினைகளுக்குன்னா எந்த வினை வந்து எந்த பிரிவில தள்ளுமோன்னு அஞ்சிரான். அப்ப அதுக்கு அஞ்ச வேண்டாம் சொல்லி என்ன பண்றாரு, அஞ்சேன்னு சொல்லி நான் சீடனாக ஆக்கொள்கின்ற, நீ வந்து நம்முடைய மன்னவ குமாரனாகிட்ட, சிவகுமாரனாகி விட்டாய், எனவே உன்னுடைய வினைகளை போக்கி உன்னை ஆட்கொள்ள வேண்டியது நம்முடைய கடன் என்று சொல்லி அருமையாக அந்த அத்துவ சுத்தி செய்து சஞ்சித வினைகளை எல்லாம் நெருப்பிலே இடப்பட்ட வித்து போல சுட்டி எரித்து விடுகின்றான். ஞான அக்னியினாலே அவற்றை அழித்து விடுகின்றான். அந்த கருணையினால் அல்லவா மேற்கொண்டு பிறவியில போய் விழாமல் இந்த ஆன்மாவானது சிவச்சார்பை பெற்றது. இதை போய் தன்னுடைய வலிமையினால் பெற்றதாக கருதினால் அது நன்றி மறந்த செயலாகிவிடுமே. ஆகையினாலே தாமே வலிய வந்து தரக்கூடிய அந்த சிவபெருமானை இல்லையா நம்முடைய வலிமையினாலே பெற்றோம் என்று கருதுவதற்கு இவன் யார் என்று அருமையாக கேட்கின்றான். தாமே தரும் அவரை தம் வழியினால் தருபவராக கருதலாமே. தருபவராக ஒரு சொல் அங்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் தானே தன்னை வழங்குகின்றார். ஆனா இவன் என்ன நினைக்கான், தன்னுடைய வலிமைக்கு கட்டுப்பட்டு அவன் தான் அந்த சிவபெருமான் தன்னை வழங்குகின்றார் நினைக்கிறான். அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைப்பதற்கு இவன் யார் என்று கேட்கின்றான். என் உலக படைப்பின் நோக்கம் என்னதுன்னு பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரிகிறது. உயிர்களை அறியாமையிலிருந்து நீக்கி அந்த உயிர்களின் அறிவை படிமுறையிலே வளர்த்து அந்த உயிர் தன்னையும் அறியணும், தலைவனையும் அறியணும். அப்படிப்பட்ட தகுதிக்கு அந்த உயிரை வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான பிறவியே கொடுத்திருக்கின்றான். ஆகையினாலே அவன் அருளாலே இந்த பிறவியை பெற்றிருக்கின்றோம். அவன் அருள் இல்லாட்டா இது சித்துன்னு சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? அதான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருமையாக கேட்டார்கள், என்னை சித்து என்று உரைக்கில் என்ன, என்ன சித்துன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அது அப்படின்னு சொல்லி அருமையாக கேட்டார். என்ன வல்லினம்ங்கிறதுனால எல்லாமே மொழி முதல் வந்துருமா என்று அதுக்கு தமிழ்ல இருந்து பாருங்க, தமிழும் அந்த சித்தாந்தம் எப்படி இணைந்து அங்க வந்து ஓமை நலன் சிறக்கும்படி அமைந்திருக்கிறது பாருங்க. வல்லினம்னா கசட தபர வல்லினம் சொல்றோம். இப்ப காணாவும் வல்லினம் தான், இந்த டானாவும் வல்லினம் தான், ராணாவும் வல்லினம் தான். அப்ப காணா மொழி முதல்ல வருது, தானா வருது மொழி முதல்ல. அந்த காணா தானா மாதிரியே இந்த டானாவும் வல்லினங்கிறதுனால டானா மொழி முதல்ல வரலாமா சொல்றோம். நம்ம டப்பாங்கோ அது இதுங்க அதுங்கோ அதெல்லாம் வந்து கொச்சை விளக்குதான். தமிழ் இயற்சொல்ல பார்த்தா வராது. அல்லது ஆசிரியர் தொல்காப்பியர் சொன்னது போல இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல், நாலு வகையா சொல்வார் செய்தி சொற்களை. அந்த நாலு வகை சொற்கள்லயும் ராணாவும் மொழி முதல் வராது, டானாவும் மொழி முதல் வராது. வல்லினம்ங்கிறதுனால அவையும் மொழி முதல் வந்துருதா? இது மாதிரி ஏதோ நானும் வந்து அறிவை குணமாக உடையவன் அப்படிங்கறதுனால எனக்கு அறிவு குணம் உண்டுங்கிறதுனால நான் சடம் இல்லைங்கிறதுனால நானும் சுதந்திரமான சித்து பொருள்னு சொல்லிடலாமா, முதன்மையான சித்துன்னு சொல்லலாமா? எனவே ராவண்டாவும் வல்லினம் தான், அதுபோல உயிர்களும் அறிவு குணம் உடையவைதான். ஆனால் ராவண்டாவும் வல்லினம்னாலும் அது மொழி முதல்ல வர முடியாது. அது மாதிரி இந்த உயிர்களும் அறிவு குணம் இருந்தாலும் தானாக அறிபவை அல்ல, எனவே முதன்மையான சித்து பொருள் ஆகாது. அதான் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மிக நன்றாக, அதான் மெய்கண்ட தேசிகர் அவர்கள் தீவிரதர சத்தியவாதம் உடையோருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய அளவிலே சூத்திர யாப்பாக, சூத்திர யாப்பாகவும் செறிவான வெண்பா யாப்பாகவும் செய்துவிட்டு போன அந்த சிவஞான போத முதல்நூல் கருத்தினை நாமெல்லாம் நன்கு உணர வேண்டும் என்ற கருணையோடு அவர்கள் வழிநூல் செய்தார்கள். அப்ப நன்றாக விரித்து அதனுடைய உட்பொருளை நமக்கு உணர்த்துகின்றார். ரெண்டு பேரும் அப்படி உணர்த்தாவிட்டால் நம்முடைய ஆதீனத்து மாதவ சிவஞானவர்கள் அந்த நூல்களுக்கெல்லாம் உரை எழுதாவிட்டால் நமக்கு சித்தாந்தத்தினுடைய சிறப்பு என்பது இன்னதென்றே தெரியாமல் போய் அவ்வளவு கருணையோடு நமக்கு உதவி இருக்கின்றார்கள் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள், நம்முடைய மாதவ சிவஞானவர்கள். ஆகவே சிவஞான போதத்தின் எப்படிப்பட்டது, மெய்கண்ட தேசிகர் எப்படிப்பட்ட ஞானாசிரியர் என்பதையெல்லாம் நாம் உணரும்படி செய்தவர்கள் இவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த கருத்தின் வழி நின்று பார்க்கும் பொழுது அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் இன்னும் வலியுறுத்தி சொல்வார்கள், என்ன சொன்னாலும் போட்டி போட்டுட்டு சொல்றான் ஒருத்தன், சிவனும் சித்து உயிரும் சித்து, அதனால ரெண்டு சமந்தான் எப்படின்னாலாம சொல்லியாச்சு, கேட்க மாட்டேறான். சொன்னா அதுக்கு பதிலுக்கு பதில் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். சிவத்தையும் உயிரையும் தான் சிவம்னு ஆகமங்கள்ல சில இடங்கள்ல சொல்லியிருக்க, இப்ப அது முத்தி நிலையில சிவத்தை சார்ந்ததுனால சிவமாந்தன்மை பெருவாழ்வை பெறுவதனாலே அது சிவம்னு உபசாரமா சொன்னதுப்பா. அறியும் அறிவே சிவமுமாம், அறியும் அறிவே சிவமாம்னு சொல்லல மெய்கண்டாரும், அறியும் அறிவே சிவமுமாம் அப்படின்னு உண்மை போட்டார். அப்ப அதுல இருந்தே நம்ம அதை உணர்ந்து கொள்ளலாம். உனக்கு அந்த நுண்பொருள் உணர்ச்சி இல்லாம மேலிருந்த வாரியா பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கான். முத்தி நிலையில வந்து என்ன அப்பமும் என்ன உயிர் வந்து சிவத்துக்கு அடிமைங்கல, எத்தனை நிலையில அடிமைதான் ஒத்துக்கிட்டோம். முத்தி நிலையில மலத்திலிருந்து நீங்கியாச்சு, அவனுடைய எண்குணங்களும் இது பெற்றாச்சு. அப்புறம் என்ன இது எண்குணத்து உழவுமே சொல்லியிருக்காங்க. திருமுறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு சமவாத கொள்கையை சாதிக்க வருவார்கள். மாபாடியத்தில் பார்த்தோம்னா ஆறாம் சூத்திரத்தில் அவர்கள் கருத்தை அப்படியே கொடுத்திருக்கின்றார். அவர்களும் திருமுறை மேற்கொள்ளலாம் காட்டி சமவாத கொள்கையை சொல்ல வருவார். அது நமக்கு மயக்கத்தை தரும். அப்போ அந்த மயக்கத்தை மலையாதவர்களும் முனிவர் சிவாமணியேன்னு பாடின மாதிரி அந்த சமவாத கொள்கைக்கு ஒரு மறுப்பு வைத்து மிகச்சிறப்பாக, அதாவது நம்முடைய ஞானாசிரியர்மார்கள் ஆச்சாரியமூர்த்திகள் எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத விஷயம் என்னன்னா சிவ சமவாத கொள்கை தான். அதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அதே சமயத்தில் அதை நன்கு அதனுடைய அந்த கொள்கையினுடைய பொய்மையினை உணர்த்தி என்றும் ஆன்மா சிவத்துக்கு அடிமையே, மீளா அடிமையே என்ற அந்த திருமலை கருத்தினை மிகச் சிறப்பாக நிலைநாட்டியிருக்கின்றார். அப்ப அதுல சொல்றாங்க, என் குண

மிகச்சிறப்பாக உணர்த்துகின்றார் மாவாடித்திரை. அதான் அந்த கருத்துக்களையெல்லாம் தன்னகத்தை வந்து திரட்டி வைத்திருக்கின்றது இந்த குரட்பா. ரெண்டு அடி குரட்பால அந்த அத்தனை கருத்துக்களையும் திரட்டி வைத்திருக்கின்றான். அவன் வந்து கருணையோடு தன்னையே தருகின்றான். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவாகிய இவன் தன் வலிமையினால்தான், தன் வலிமைக்கு கட்டுப்பட்டுத்தான் சிவபெருமான் தன்னையே வழங்குகின்றான் என்று இவன் கருதிவிட்டால் அந்த கருத்து இவனுக்கு எந்த நன்மையை தரும்? ஒரு நன்மையையும் தராது என்று அருமையாக உணர்த்தி, அதன் மூலம் இந்த உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே உயிரானது தான் மலச்சத்தை நின்று நீங்கி நன்கு விளக்கம் உருவதனாலே தன்னையே முதலாக கருதுகின்ற அந்த பசுஞானம் அதனிடம் தலை தூக்கலாம். ஆனால் அந்த பசுஞானத்தை உடனடியாக களைந்து எரிய வேண்டும் என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. நம்முடைய குருமூர்த்திகள் இந்த ஆசிரியர் திருவருள் பயன் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய அந்த திருக்கயிலாய பரம்பரையிலே வந்த நம்முடைய குருமூர்த்திகள், நம்முடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய நேரடி சீடராகிய நம்முடைய மூன்றாவது பட்டத்து குருமூர்த்திகள், அருள்மிகு அருள் திரு அம்பலவான தேசிக மூர்த்திகள் மிகச்சிறப்பாக சொல்வார்கள், தத்துவமே விட்டாக்கு தத்துவமே. தத்துவ சுத்தி அடைஞ்சவன் திருப்பி தத்துவங்களை சார்ந்தால் அது அவனுக்கு இழுக்குதானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதினு ஒன்று இருக்கின்றது. அதான் சிலர் பேசும்போது சொல்வார்கள், என்ன இப்படி பேசிட்டா நீங்க சும்மா இருந்துட்டீல, அப்படி பேசலாம் அது அவன் தகுதிக்கு சரி, ஆனா அது அவனுக்கு அதுக்கு சரிசமா பேசினா அது ஏன் தகுதிக்கு சரியாகுமா அப்படின்னா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்கின்றது, அவரவர் தகுதியை அவரவர் விட்டு இறங்கக்கூடாது என்று அவரவரே நினைக்கின்றோம். அத மாதிரி நல்வினைகளை செய்து புண்ணியங்களை செய்பவனுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு பாவத்தை செய்வதற்கு, எனக்கு ஒருத்தன் பாவம் செஞ்சா அதுக்காக நான் பதிலுக்கு செய்வேன்னு செஞ்சா அது அவனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா இவன் புண்ணியமே செய்து பழக்கப்பட்டவன், அவன் இவன் அந்த நெறியிலே தான் போகணும். உலகோர் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள், ஏன் அவன் செய்யலாம்ப்பா நீ செய்யலாமா, அவன் செய்யலாம் அவன் தகுதி அவ்வளவுதான் நீ செய்யலாமா பாரு. அத மாதிரி சிவபுண்ணியங்களே செய்பவர்கள் சிவபெருமான் திருவருளை மறந்துவிட்டு மற்றவர்களை போல சாதாரண புண்ணியங்களை செய்தால் அது சிறப்பல்ல. மனிதர்களுக்கு மனிதநேயத்தோடு உதவி செய்யலாம், அதுவும் அவன் சிவபெருமான் அருளாலே செய்கின்ற உணர்ச்சி கூட தான் சிவபுண்ணியம் செய்யறவன் செய்வான். சிவபுண்ணியம் செய்வன் சிவ வழிபாடு, ஆலய வழிபாடு, ஆலயத்தை பேணுதல், அடியார்களை பேணுதல் மட்டுமல்ல, மற்ற துன்பப்படுகின்ற யாருக்கும் உதவி செய்யதான் செய்வான் சிவனடியார்கள். இளங்காலம் செல்லானால் என்று நெஞ்சத்து இடையாதே யாவருக்கும் பிச்சையிட்டு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கின்றார். எல்லாருக்கும் உதவி செய்வான், ஆனால் மற்றவன் செய்ததுக்கும் சிவனடியார் செய்வதற்கும் வேற்றும் என்ன, அருளாலே செய்கின்றேன் இந்த உதவி செய்வதற்கு திருவருள் என்று கூட்டி வைத்துள்ளது, அந்த திருவருள் செலுத்த செய்கின்றேன், சிவ சங்கல்பத்தின் வழியாக செல்கின்றேன் என்று சொல்லி செய்வான். சிவார்ப்பணம்ங்கிற உணர்ச்சியோடு செய்வான். அப்போ அது அங்கே சிறக்கின்றது, சிவபுண்ணியமாகின்றது. அப்ப சிவபுண்ணியம் செய்பவன் அதன் என்று தாழ்ந்து பசுபுண்ணியத்துக்கு இறங்கினா அது அவனுக்கு தகுதி இல்லை. பசுபுண்ணியம் செய்யறவன் அதிலிருந்து தாழ்ந்து பாவத்துக்கு இறங்கினா அது அவன் தகுதி இல்லை, அவன் தகுதி குறைச்சலது, அவன் தகுதிக்கு அது குறைச்சல். அதே மாதிரி இந்த தத்துவங்களை எல்லாம் நீத்து அருட்சார்பை பெற்றவன் மறுபடி தத்துவங்களை சார்ந்தாலே அது அவன் தகுதிக்கு இழுக்கு. அதே போல அந்த தத்துவங்களையும் நீத்து தான் என்ற உணர்வையும் நீத்து அந்த பசுஞானத்தையும் நீத்து அருளிலே அடங்கி இருப்பவன் அந்த தான் என்ற பசுஞானத்துக்கு இறங்கினாலே அது அவன் தகுதிக்கு இழுக்கு. ஆகையினால் அத்தனையே தத்துவமே விட்டார்க்கு தத்துவமென், தம் அறிவை அத்தனுக்கே ஈந்தார்க்கு அகம் ஏனோ என்று கேட்கின்றான். தனக்கென்று அது சுதந்திர அறிவு இல்லை, சிவஞானம்தான் எனக்கு உற்ற துணை அப்படின்னு தெளிந்து விட்டவன் மறுபடி தன் அறிவு அப்படின்னு எதற்கு அவன் சிந்திக்கணும் என்று அருமையாக மிக இதமாக நயமாக பெருங்கருணையோடு கேட்கின்றார்கள் நம்முடைய மூன்றாவது குருமூர்த்தி அவர்கள். அவருடைய உபதேசத்திலெல்லாம் நம்முடைய அறிவை அர்ப்பணிப்பதை தவிர நாம் உய்வதற்கு வேறு வழியில்லை. அவ்வளவு அருமையாக அதான் சிவஞான போதத்தை பார்த்து சித்தியாரை பார்த்து அதற்கு அப்புறப்புறம் வரக்கூடிய நூல்களை பார்க்க பார்க்க நமக்கு வந்து மேலும் மேலும் நமக்கு வந்து தெளிவு உண்டாகின்றது. ஆகவே மேலும் நமக்கு அந்த வழியில சொன்னா புரியாதவர்களுக்கு இந்த வழியிலேயாவது சொல்வோமே என்று சொல்லிதான் ஒவ்வொரு ஆசிரியன்மாரும் சொல்லி வைத்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய நிலையிலே நாம இப்ப முத்தி நிலையிலே இருந்து கொண்டிருக்கவில்லை, பெத்த நிலையில் இருக்கின்றோம். அப்ப நம்முடைய நிலையிலே இதை நாம் எப்படி உபதேசமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முத்தர்களுக்கு சுவாமி தன்னையே காட்டுகின்றார், தன்னையே தருகின்றார். அப்ப முத்தன் என்ன நினைக்கணும், அவன் அருளால் அவன் தன்னை தருகின்றான், என்னுடைய வலிமையால் அல்லன்னு அவன் நினைக்கணும். நம்ம நிலையில் இதை வைத்து பார்த்தால் நமக்கு சுவாமி நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு எத்தனையோ உலகியல் பேர்களை தருகின்றார், அதெல்லாம் அவர் கருணையோடு நமக்கு தருகின்றார் தான் நாம கருத வேண்டும். நம்முடைய முயற்சியாலும் சாமர்த்தியத்தாலும் விளைகின்றது என்று நாம் கருதக்கூடாது.

0: இந்த இதுதான் நம்முடைய நிலையிலே நாம் உணர வேண்டிய நீதி என்று கூறிக்கொண்டு, இந்த உயிர் விளக்கம் என்ற இந்த சிறந்ததொரு அதிகாரத்தினை சிந்தித்த இந்த அளவிலே இன்றைய திருவருட்பயின் சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு, இன்றைய சைவ சித்தாந்த ஞான சிந்தனை செய்வதற்கு குருவர்கள் பாலித்த சீர்வள சீர் குருமா சன்னிதானவருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பல்காலம் போற்றி பரவி கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சி தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 12.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழில் மெய்களால் போற்றி வணங்குகின்றேன். தத்துவ ஞான பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சித்தாந்த சாஸ்திரத்தின் மூலவராக கருதப்படுகிற மெய்கண்டாருடைய திருவடிகளை நம் உச்சிமேல் வைத்து உமக்கின்றோம். தத்துவ ஞானத்தை கேட்கிற மனநிலையோடு வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கடந்த சில நாட்களாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலை படித்து வருகிறோம். ஐயா ஆனந்தராஜன் அவர்களுடைய உரை விளக்கத்தோடு படித்து வருகிறோம். நேற்றைய வகுப்பு நின்று விட்டது. நீங்கள் எல்லோரும் தத்துவ வகுப்பில் காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. உங்களால் நான் என்னை கூர்ந்துட்டிக் கொள்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள். இனி சம்பிரதாயங்களை முடித்து வகுப்புக்குள்ளே நுழைகிறோம்.
2: காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்பதம் சேர் அந்திநிற தந்திமுகத் தொந்திவயிற் ஐங்கரனை பந்தமரப் புந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாகா நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோக நிகழ் புதல்வா உற்று. ஆன்ம தத்துவம் பெயர் காரணம். இத்தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவம் எனப்படுகின்றன. இப்பெயருக்கான காரணம் அறிதற்குரியது. ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களாலும் கட்டுண்ட ஆன்மாக்கள் சகலர் எனப்படுவர். சகலராகிய ஆன்மாக்களுக்கு தலைவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். அவரே இறைவனது ஆணை வழி நின்று பிரகிருதி முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்களை தோற்றி ஒடுக்குபவர் ஆவர். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம்.
1: ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஸ்ரீகண்ட ருத்திரரையும் அந்த ஆன்ம என்ற சொல் குறிக்கிறது என்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் யார் என்றால், கீழே இருந்து மேம்பட்டு உயர்நிலைக்கு வந்து ஒரு ஆன்மாவிலே இறைவன் தன்னுடைய அருட்சக்தியை பயன்படுத்தி பதித்து அவருக்கு ஐந்தொழில் உரிமை கொடுப்பான். ஆகவே ஸ்ரீகண்ட ருத்திரரும் நம்மை போல ஒரு ஆன்மாவாக இருந்து உயர்நிலை பெற்றவர் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரைக்கு அவராலே தான் இந்த ஆத்ம தத்துவங்கள் தோற்றுவித்து ஒடுக்கப்படுகிறபடியால் அவரையும் அவருடைய பெயரையும் சுட்டி ஆன்ம தத்துவங்கள் என்று இதற்கு பெயர் வந்தது என்று சொல்லுங்கள். ஆன்ம தத்துவத்தில் உள்ள ஆன்மா என்ற சொல் அதிலிருந்து
2: ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை முதலில் குறித்து பின்னர் அவர்களுக்கு தலைவராகிய ஸ்ரீகண்ட ருத்திரரை குறித்தது. அவரால் செயற்படுத்தப்படுதலின் அத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் என பெயர் பெற்றன. இது மரபாக சொல்லி வரும் விளக்கம். இவ்வாறன்றி சகலராகிய ஆன்மாக்களுக்கு சிறப்பாக உரியனவாய் நிற்றல் பற்றி இத்தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் எனப்பட்டன என்று கூறுதலும் அமையும். இதுகாரும் நாம் விரிவாக அறிந்த செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். உலகுக்கு முதல் காரணம் மாயை, அது சுத்த மாயை. அது சுத்த மாயை அசுத்த மாயை என இரு பகுதியாய் நிற்கும். அசுத்த மாயையிலிருந்து தோன்றும் காரியமே பிரகிருதி மாயை. நாம் வாழும் உலகுக்கும் நமது உடம்புக்கும் நேரே காரணமாயிருப்பது இப்பிரகிருதி மாயையே ஆகும். பிரகிருதியிலிருந்து முதலில் அந்தக்கரணங்களும், பின்னர் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும், அவற்றின் பின்னர் தன்மாத்திரைகளும், அவற்றிலிருந்து ஐம்பூதங்களும் தோன்றும். பூதங்களின் பரிணாமமே இவ்வுலகம்.
1: சரி, அதோட தொகுப்பு இதுவரை படித்ததனுடைய ஒரு தொகுப்பு சொல்லி இருக்கிறார்.
2: ஆசிரியர் கீழிருந்து விளக்கி செல்லுதல். பிரகிருதியிலிருந்து தொடங்கி பூதங்கள் முடிய உள்ள 24 தத்துவங்களையும் அவை தோன்றும் முறையிலே வைத்து காட்டினோம். இது தோற்ற முறையாகும். ஆயின் ஆசிரியர் மனவாசகம் கடந்தார், இம்முறையினை மேற்கொள்ளவில்லை. அவர் கீழிருந்து தொடங்குகிறார். அகதாவது பூதங்களை முதலில் விளக்கி பின் மேல் மேல் உள்ளவற்றை விளக்கிச் செல்கிறார். ஆசிரியரது அணுகுமுறை பற்றி தொடக்கத்திலேயே குறிப்பிட்டோம். தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு செல்லுதல் என்பதே அவர் பின்பற்றும் முறையாகும். தத்துவங்கள் அனைத்திலும் தூலமாய் உள்ளவை பூதங்களாகும். அவற்றின் காரியங்களே இவ்வுலகம், இதன் கண் உள்ள அளவற்ற பொருள்களுமாகும். இவ்வாறு பூதங்கள் தூலமாய் காரியப்பாட்டில் புலனாகும் பொருளாய் நிற்றலின் நமக்கு தெரிந்த பொருளாகிய அவற்றையே முதலில் எடுத்துக்கொண்டு விளக்க புகுகின்றார் ஆசிரியர்.
1: நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், தத்துவங்களை ரெண்டு விதமாக விரிப்பார்கள். ஒன்று தோற்ற முறைமை, அடுத்தது ஒடுக்க முறைமை. தோற்ற முறைமை என்பதுதான் நியாயமான முறைமை, எப்படி எங்கே தோன்றி எப்படி அதை விழுந்து கொண்டு போகிறது என்பது தான் அதற்கான ஒரு நேர்மையான விளக்கம். ஆனால் நமக்கு தெரிந்த விஷயத்திலே இருந்து தெரியாத விஷயத்துக்கு போறது என்பது ஒரு சுலபமான முறை என்றபடியால் சில நூலாசிரியர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நிலத்திலே இருந்து தொடங்குவார்கள். தத்துவத்தை தொடங்கி மேலே மேலே மேலே போகிறதாக அந்த தத்துவ விரிவை செய்து கொண்டு போவார்கள். மனவாசகம் கடந்த தேவனார் நிலத்திலே இருந்துதான் தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து பூத விரிவை, அந்த தத்துவ விரிவுகளை சொல்ல போகிறார். இந்த நூலாசிரியர் நமக்காக என்ன செய்தார் என்றால், திடீரென்று பூமியிலிருந்து தொடங்கி போனால் எங்களுக்கு ஒன்றும் ஒரு புதுமானவனுக்கு, நீங்கள் எல்லாம் ஓரளவு தத்துவம் படித்தவர்கள் என்றபடியால் உங்களுக்கு அது அடிப்படை புரிகிறது. ஒரு புதுமானவன் திடீரென்று தத்துவத்துக்குள்ளே வருகிற பொழுது பிரகிருதி மாயை குணதத்துவம் அப்படி சொல்ல தொடங்கினவொடனே ஒன்றும் புரியாத ஒரு பிரமிப்பு உருவாகும் என்பதற்காக இந்த நூலாசிரியர் நமக்கு இறங்கி, இதை முதல் படிக்கிறவர்களுக்கு இறங்கி இந்த ஆத்ம தத்துவங்களை தோற்ற முறையிலே நமக்கு விரிவித்தார். அதுதான் இப்ப நான் இவ்வளவு நானும் நாங்க படிச்சது தோற்ற முறையிலே விரிவித்தார். இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், நூல் இந்த மனவாசகம் கடந்த தேவனால் அப்படி பண்ணவில்லை, ஒடுக்க முறையிலே தான் சொல்ல தொடங்குகிறார் என்று சொல்லி கீழிருந்து தொடங்குகிறார். நிலத்திலே இருந்து சொல்ல தொடங்குகிற முறைமை தான் அவர் சொல்லுகிற முறைமை என்று சொல்லிவிட்டு பாடத்துக்குள்ளே நுழைய நம்மை அழைக்கிறார். முதலில் எடுத்துக்கொண்டு விளக்க போகிறார் ஆசிரியர். இப்போ அவருடைய அடுத்த பாடு ஐம்பூதங்களின் வடிவம் என்று பூத வடிவை பற்றி விளக்கம் பண்ணுகிறது. அந்த பாடலுக்குள்ளே நுழைவோம்.
2: பாடல் 4. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் மறுகோணம் கால், வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று.
1: பஞ்சபூதங்களினாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களாலே ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்கிறது. இந்த ஐம்பூதங்களினுடைய விவரங்கள் சொல்ல போகிறார். எங்களுக்கு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்கின்ற ஐந்து பூதங்களும் தான் தன்மாத்திரையினுடைய விரிவாக இருக்கிறவை. அவற்றினுடைய விளக்கங்கள் சொல்ல தொடங்குகிறார் நூலாசிரியர். இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஐம்பூதங்களுடைய அணு வடிவங்களை குறிக்கிறார். நினைத்து பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் அணு வடிவங்களை ஆராய்ந்து பண்ணி அதனுடைய வடிவமுதலாக காண முயன்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏதோ கிண்டல் பண்ணுவோம். இந்த ஐந்து பூதங்களுக்குமான அணு வடிவங்களை சொல்வதுதான் இந்த பாடல். நீங்கள் தொடர்ந்து படி.
2: பதவுரை. பூமி, மண், நாற்கோணம், நாற்கோண வடிவு உடையது, புனல், நீர், மதியின் பாதி நண்ணும் பாதியாய் உள்ள சந்திரனைப் போல அரைவட்ட வடிவினதாய் இருக்கும், அனல், நெருப்பு, முக்கோணம் ஏற்கும், முக்கோண வடிவை பொருந்தும், எப்போதும் ஆர்க்கும் கால், எப்போதும் இயங்கி ஓசை செய்யும் காற்று, அறுகோணம், அறுகோண வடிவினதாகும், ஆகாயம், வான், வட்டம், வட்ட வடிவாயிருப்பது, ஆன்மா உருகாயம், உயிர் வினைக்கு ஈடாக பொருந்துகின்ற தூல சரீரம், இவற்றால் இப்பூதங்களின் பரிணாமத்தால் உற்று ஆம் ஏற்பட்டு உயிருக்கு அமைந்ததாகும்.
1: அதாவது ஒவ்வொரு பூதங்களினுடைய அணு வடிவத்தை விளங்கப்படுத்துகிறார். மண்ணினுடைய அணு வடிவம் நாற்கோணம், நீரினுடைய வடிவம் பிறைச்சந்திரன் வடிவம், பாதி பிறைச்சந்திரன் வடிவம், நெருப்பினுடைய அணு வடிவம் முக்கோணம், காற்றினுடைய வடிவம் அறுகோணம், அதுபோல ஆகாயத்தினுடைய அணு வடிவம் வட்ட வடிவம் என்று இந்த ஐந்து வடிவங்களையும் பிரித்து சொல்கிறார்கள். இது இது இது என்னென்றால் அவர்கள் சொன்ன செய்தி அப்படியே ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலேயே கண்டு சொல்வது. எப்படி கண்டார்கள், எது கண்டார்கள் என்ற வழிமுறைகள் இன்றைக்கு போல அதிலே சொல்லப்படாது. அவர்கள் ஞான மார்க்கத்தினாலே யோக காட்சியாலே கண்ட அணி வடிவங்களை இங்கே வகைப்படுத்துகிறார். நான் இதை படிக்கிற பொழுது சும்மா என்னுடைய கற்பனைக்கு நினைத்து பார்ப்பேன், அது எந்த அளவு தூரம் சரி என்று இல்லை. இந்த அணி வடிவங்களுக்கும் இந்த பூதங்களுக்கும் தொடர்பு இருக்குமாற் போல எனக்கு தெரியும். பாருங்கள், பூமிக்கு நாற்கோணம் என்றால் சதுர வடிவம், பூமியினுடைய அணு வடிவம் சதுரம். சதுரங்கள் தான் ஒன்றையொன்றி பொருந்தி ஒரு தோற்றமாக, நிலம் போன்று ஒரு தோற்றமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பிளாக்ஸை அடிக்கிற பொழுது ஒரு ஒரு பரவல் வரும். இது சும்மா ஒரு கற்பனையான ஊகம் தான், இதுக்கு சட்டமாக என்னிடம் கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. சதுர அணுக்கள் சேருகிற பொழுது நிலம் போன்ற ஒரு ஒரு தளம் உருவாவதற்கு வாய்ப்பு. அடுத்தது நீர் என்பது அலைகளாக அசைகிறது, ஒன்றிலே ஒன்று அலைகளாக அசைவதற்கு நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த அரை புறவடிவம் என்பது அந்த நீர் என்கின்ற அந்த இப்படி உங்களுக்கு தெரியும் தானே, தண்ணீர் என்றால் ஒரு அலைகளாக அசைகிற தன்மைக்கான அணு வடிவம் பொருந்துகிறது போல தெரிகிறது. அடுத்தது அக்கினி மேல் நோக்கி எழும்புவது, அதற்கு எங்களுக்கு முக்கோண வடிவம் அது மிக பொருத்தமாக இருக்கிறதாகவே படுகிறது. முக்கோண வடிவம் தான் அக்கினியினுடைய வடிவம் என்கிறார்கள். அடுத்தது காற்றுக்கு அறுகோணம், அது இயங்கிக் கொண்டே இருப்பது, ஒன்றை ஒன்று முட்டை முட்டை சுத்தி கொண்டே இருக்கும், அறுகோணம் பொருந்துகிறது. ஆகாயம் மொத்தமாக உள்வாங்கி நிற்கிறது, உலகத்தை உள்வாங்கி நிற்கிறது என்றபடியால் வட்ட அணு என்பது பொருத்தம் போல எனக்கு தெரிகிறது. இது நான் படிக்கிற பொழுது ஊகித்துக் கொண்டு படிப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதுக்கு மேலே இந்த விஷயத்திலே என்னை கேள்வி கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதிலிருந்து நீங்கள் ஏதாவது மேலே போய் சிந்திக்க முடிந்தால் அதை எனக்கும் சொல்ல சொன்னால் சந்தோஷப்படுவேன். இவ்வளவுதான். இனி அவருடைய பொழிப்புரைக்குள்ளே
2: பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கிறதும்
1: ஒரு நூலை படிக்கிற பொழுது முதல் நூலாசிரியர் சொல்வதை கேட்க வேணும். பிறகு நமக்கென்றும் கடவுளும் ஒருவருக்கு ஒரு புத்தியை தந்திருக்கிறான். அது அந்த புத்தி என்ன சக்தி என்பது கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு சில எண்ணங்கள் வந்தால் அதையும் நாம் தொகுத்து பார்க்கிறதுலே தப்பில்லை. ஆனால் அந்த தொகுப்பிலே பிடிவாதம் பிடிக்க கூடாது, நான் சொன்னதுதான் சரி என்று பிடிவாதம் பிடிக்க போனோமோ அது சிக்கலாக போய்விடும். இப்படியும் இருக்கலாம் என்று சிந்திப்பதிலே தவறில்லை. ஆகவே உங்கள் கற்பனைக்கு வரக்கூடிய சிந்தனைகளையும் இதிலே நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காக இதை சொன்னேன். படி.
2: பொழிப்புரை. ஐம்பூதங்களுள் நிலம் நாற்கோண வடிவாய் இருக்கும், நீர் பாதி மதி போல அரைவட்ட வடிவாய் இருக்கும், நெருப்பு முக்கோண வடிவாய் இருக்கும், காற்று அறுகோண வடிவாய் இருக்கும், வான் வட்ட வடிவாய் இருக்கும், உயிர் பெறுகின்ற உடம்பு இப்பூதங்களின் சேர்க்கையால் ஆனது.
1: சொல்ல வந்த விஷயம் இதுதான். உயிருக்கு தனு கரண புவன போகம் ஒன்றையும் இந்த பிரகிருதி மாயைதான் வழங்குகிறது. அதிலே இந்த தனு என்கின்ற இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆக்கப்படுகிறது. அதை சொல்ல வருகிற பொழுது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
2: விளக்கம். நிலம் முதலிய ஐம்பூதங்கள் வடமொழியில் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் எனப்படும். இவற்றுக்குரிய வடிவங்கள் மேற்கூறியவாறு ஆகமங்களில் கூறப்பட்டுள்ளன. நமக்கு கிடைத்துள்ள பரு உடம்பு பஞ்சபூதங்களின் கூட்டத்தால் அமைந்தது. உடம்பிலுள்ள எண்பு, தசை, மயிர், தோல், நரம்பு என்பவை பிருத்திவியின் கூறுகளாம்.
1: தாத்விகங்களிலே இதை சொன்னார்.
2: சிறுநீர், குருதி, வியர்வை முதலியவை அப்புவின் கூறுகள். பசித்தி, உடம்பில் வெப்பம் முதலியவை தேயுவின் கூறுகள். பிராணவாயு முதலியவை வாயுவின் கூறுகள். பத்து வகையான நாடிகள் ஆகாயத்தின் கூறுகளாகும். நமக்கு புலப்படுகின்ற நிலம், நீர் முதலியவை தத்துவங்கள் அல்ல, இவை காரிய பொருள்கள். இவற்றிற்கு காரணமான பஞ்சபூத தத்துவங்களுக்கே இங்கு வடிவம் முதலியவை கூறப்படுகின்றன.
1: இது இந்த நூலாசிரியருடைய கருத்து.
2: இந்த பாட்டு முடியுதுங்கய்யா இங்க.
1: சரி சரி. அதாவது பூத பஞ்சபூதம், உடம்புக்கு காரணமான பஞ்சபூதம், அந்த பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் இந்த பாடலிலே சொல்லப்பட்டது இவ்வளவுதான்.
2: பாடல் ஐந்து. பூதங்களின் நிறமும் எழுத்தும். பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம், என்பார் எழுத்து லா
1: என்பார்
2: என்பார்
1: பாட்டுங்க
2: என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
1: என்ன சொல்லுகிறார் என்றால், பூதங்களுடைய அணிவடிவு சொன்னார்கள், இனி பூதங்களுடைய நிறம் சொல்லுகிறார்கள், கலர். அதுவும் சொல்லி இந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம் இருக்கிறது. அந்த அது இந்த பீஜ மந்திரத்தினுடைய அந்த அந்த பீஜ மந்திரமாக இருக்கக்கூடிய அச்சரங்களினுடைய அச்சரங்களையும் தொகுத்து இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், நீங்கள் வாசியுங்கள். நான் சொல்றேன்.
2: பொன்பார், புனல் வெண்மை, பொங்கும் மணல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர் வான் தூமம் என்பார் எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பதவுரை. பார் பொன், மண் பொன்னிறமுடையது. புனல் வெண்மை, நீர் வெண்ணிறமுடையது. பொங்கும் மணல் சிவப்பு, ஓங்கி எழும் நெருப்பு செந்நிறமுடையது. வன்கால் கருமை, வலிமை பொருந்திய காற்று கருநிறம் உடையது. வளர்வான் தூமம், பறந்து விரிந்த ஆகாயம் புகை நிறம் உடையது என்பார். இவ்வாறு ஐம்பூதங்களின் நிறங்களை யோக காட்சியால் கண்டுணர்ந்தார் கூறுவர். பார் ஆதிக்கு, மண் முதலிய இப்பூதங்களுக்கு உரிய எழுத்து, அவைகளை உடன் நின்று தொழிற்படுத்தும் வித்து எழுத்துக்கள், அதாவது பீஜாட்சரங்கள். லா வா ரா யா ஆ முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். அது அவ்வெழுத்து, அதாவது அப்பூதங்களில் என்றும் எப்பொழுதும் அழுத்தமதாய் நிற்கும், அழுந்தி நிற்கும். பொழிப்புரை. மண் பொன்னிறமுடையது, நீர் வெண்ணிறமுடையது, பொங்கி எழும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறமுடையது, வலிமை மிக்க காற்று கருநிறம் உடையது, எங்கும் பரவி நிற்கும் ஆகாயம் புகை நிறம் உடையது. இவ்வாறு பூதங்களின் நிறங்களை யோக காட்சியில் கண்டுணர்ந்த பெரியோர் கூறுவர். மண் முதலிய பூதங்களை உடன் நின்று செலுத்தும் மூல எழுத்துக்கள் முறையே லா வா ரா யா ஹா எனப்படும் மெய்யெழுத்துக்களாம். விளக்கம். மூல எழுத்து வடமொழியில் பீஜாட்சரம் எனப்படும். பீஜம் அதாவது வித்து. ஹா என்னும் வித்தெழுத்து செய்யுளில் ஆ என குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். ஐயா இங்க ஒலிகள் போட்டிருக்காங்க, பெரியலா போட்டிருக்காங்க, அது தவறுன்னு
1: நினைக்கிறேங்க.
2: எல்லா பொருள்களுக்கும் மூல ஒலிகள் உள்ளன என்று கொள்ளப்படும். அவையே அவ்வப்பொருள்களுக்குரிய மந்திரங்கள் அல்லது வித்து எழுத்துக்கள் ஆகும். அம்முறையில் இங்கு பூதங்களுக்குரிய வித்தெழுத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இறைவனது சக்தியாகிய திருவருள் எதனையும் நேராக துழிற்படுத்தாது. அது சுத்த மாயையை ஊடகமாகவும் நிலை கொண்டு நின்று பிறவத்தை தொழிற்படுத்தும் என்பது. மூல ஒளிகள் என்பவை சுத்த மாயையில் தோன்றுவன. அவை திருவருளுக்கு ஊடகமாகவும் நிலைக்களமாகவும் அமைகின்றன. திருவருள் அவற்றை இடமாக கொண்டு பதிந்து நின்று அவற்றின் வழியாக ஐம்பூதங்களையும் செலுத்தும். அது பற்றியே மூல ஒளிகள் பூதங்களை உடன் நின்று செலுத்தும் என்று கூறப்பட்டது.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சி திரம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாடியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகமையா அவர்கள், திருச்சி திரம்பலம்.
4: அடியார் பெருமக்களே, நாம் நேற்றைய தினம் இந்த சிவஞான பாடியத்தினுடைய சிறப்பு பாயிரத்தை சிந்தித்தோம். இந்த சிறப்பு பாயிரத்தில் இந்த சிவஞான போதம் என்பது பண்டு சூத்திரங்களினாலே அந்த 12 ஆதித்தர் போல நம்முடைய அகையிருளை நீக்கி நமக்கு ஆன்மா பிரமா பரமான்மா பற்றிய பொது அறிவையும் அதாவது ஆராய்ச்சி அறிவையும் அதன் பின்னால் உண்மை அறிவையும் தரவல்லது, அனுபவ அறிவையும் தரவல்லது இந்த நூல் என்று நூலின் பெருமை கூறினார். அதன் பின்னாலே நூல் ஆசிரியரை சொல்லும் பொழுது அவர் ஞானிகளுள் தலைமையான கடத்தற்கரிய இந்த பிறவியை கடந்த அந்த ஞானிகளும் இந்த மெய்யாருடைய திருவடிகளை சூடிக்கொள்வர். எனவே அந்த ஞானிகளுக்குள் இவர் தலைமையானவர் என்று அந்த மெய்கண்டாருடைய பெருமையை நமக்கு உணர்த்தினார். நூலாசிரியர் கூறப்பட்டது. அதன் பின்னாலே மங்கள வாழ்த்து. இந்த மங்கள வாழ்த்து என்பது இதுக்கு காப்புச் செயல் போல் அமைந்த ஒன்று. இந்த வாழ்த்து என்பது மங்கள வாழ்த்துல 3 வகை இருக்கு. வாழ்த்து, வண, வரும் பொருள் உரைத்தல் என்று. இதில் இது வரும் பொருள் உரைத்தல் எனும் வகையை சார்ந்தது. இதில் கல்லால் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று இந்த மங்கள வாழ்த்தை அமைத்தார். இந்த மங்கள வாழ்த்தில் எத்தனை செய்தி இருக்கிறது அப்படின்னா 2 வாக்கியங்கள், 2 வினை முடிவுகள் இருக்கிறது. ஒன்று, கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து நமக்கு அருள் புரிபவர் என்பது ஒன்று. என்ன அருள் புரிகிறாரு? மலைவை நீக்குகிறார். மலைவை நீக்குகிற அந்த அருளை உடையவர் என்பது முதல்ல சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது, அவர் அருளி செய்த பொள்ளாப்பிள்ளையாருடைய திருவடிகளை நல்லார் புனைவர் என்பது. இது இரண்டாவது செய்தி. இப்படி இந்த மங்கள வாழ்த்தில நான்கு அடிகள் கொண்ட இந்த மங்கள வாழ்த்தில இரண்டு வினை முடிவுகள் கூறப்படவே இந்த நூல் இரண்டு அதிகாரங்களை உடையது என்பதை உணர்த்துகிறார். இரண்டு அதிகாரங்களை உடையது என்பதை இந்த இரண்டு வினை முடிவுகளா நமக்கு உணர்த்து. அதனுடைய முற்பகுதி நமக்கு ஐயங்களை தீர்த்தல் என்பது முதல் பகுதி, பின்பகுதி பயனாகிய திருவடியை சூடிக்கொள்ளுதல், அது பயன் விளங்குதா. எனவே இது இருக்கிறது பொது, பின்னால் இருக்கிறது சிறப்பு என்றாகிறது. ஆக இந்த நூல் இரண்டு அதிகாரங்களை உடையது, அது முற்பகுதி அதிகாரம், பிற்பகுதி சிறப்பு அதிகாரம் அல்லது உண்மை அதிகாரம் என்ற செய்தியை இங்கே சொல்லி அதன் பின்னாலே கல்று அந்த கல்லால் என்பது என்ன? ஆமா, ஆலமரம். அது எங்கே இருந்தது? எனவே அது தேவதரு அருள் விருட்சம். அது எதை குறிக்கிறது? அருள் விருட்சம். எனவே அந்த அருளின் கீழிருந்து அருளை தலைப்பட்டு என்ன என்று அங்கே இடம் கூறவே கல்லால் நிழல் என்று இடத்தை கூறவே அது இருப்பை கூறுகின்ற பிரமாண இயலாயிற்று. முப்பருளினுடைய இருப்பை சொல்லக்கூடிய பிரமாண இயல் என்றாயிற்று. அடுத்த ஆப்பில் அங்கே இருந்து என்ன செய்கிறாரு? மலைவை நீக்குகிறார். மலைவில்லார், மலைவில்லார் அருளிய. எனவே அங்கிருந்து அந்த மரத்தின் கீழிருந்து அது இந்த சனகாதியர்களுக்கு அந்த மலைவை நீக்கியமையை உணர்த்தினார். அதை உணர்த்தவே, மலைவை நீக்குதலை உணர்த்தவே அந்த கல்லால மரத்தின் கீழிருப்பவனுடைய இலக்கணத்தை கூறியராயிற்று. இலக்கணம் தானே மலைவை. எனவே அது இலக்கண இயல். இரண்டாவது பகுதி என்னது? இலக்கண இயல் என்பதை குறிக்கிறது. அப்புறம் மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, பொல்லார் இணை மலர், பொல்லார் இணை மலர் என்று பொல்லார் இணை மலர். எனவே அந்த இணை மலருக்கே ஏகப்பட்ட விளக்கம் இருக்கு, அதெல்லாம் நாம் இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முனிவர் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுக்கிறார். இந்த இணை மலர் எனவே அது எப்படிப்பட்ட திருவடியை குறிக்கிறது? அது அந்த திருவடி எப்படிப்பட்டது? இணை. எது இணைந்திருக்கிறது? ஞானமும் கிரியையும் ஒன்றில் ஒன்று பிரிக்க துவந்துவம் என்பார். இரண்டும் துவந்துவம். அதாவது நம்முடைய கிரியையிலெல்லாம் நம்முடைய ஞானம் கலந்துதான் இருக்கும். கிரியை ஞானமும் பிரிக்க முடியாத ஒன்று. எது போல? அம்மையப்பர் போல. விளங்குதா? அதனால இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று தெய்வப்புலவர் சொல்லுவார். அதில் பிறவியை கடல் ஏகதேச உருவமாக சொல்லுவார். சொன்னவர் யார் நீந்துவார்? ரெண்டு பேர். ஒருவன் நீந்தினவர் நீந்தாதார், கடந்தவர் கடவாதார். ரெண்டு பேர் இருக்காங்க. யார் கடந்தவர்? இறைவன் அடியாகிய புனையை பெற்றவர் நீந்துவர், பெறாதவர் நீந்தார் என்று அங்கே அந்த அடியை என்ன சொன்னாரு? புனை அடியது. எனவே பிறவியை கடல். எனவே அதை கடக்க செய்கின்ற தெப்பம் எது? பெருமானுடைய திருவடி இல்லையா. அதனால அது என்னது? அது சாதனம். அது எது? சாதனம். எதற்கு? வீடு பேர் அடைவதற்கு, கரை ஏறுவதற்கு, முக்தி கரை ஏறுவதற்கு சாதனம் எது? திருவடி. எனவே இங்கே பொல்லார் இணைமலர் எனவே அது எதை குறிக்கிறது? சாதனத்தை குறிக்கிறது. அது சாதனைகள் ஆகிறது. விளங்குதா? அப்புறம் நான்காவது நல்லார் புனைவர் ஏ, நல்லார் புனைவர் ஏ என்றார். இங்கே அந்த திருவடியை நல்லார்கள், நல்லார் யாரு? கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள். யாரு? கேட்டு. எதை கேட்டு? உபதேசம் கேட்டு. கேட்டு கேட்ட பின்னாலே சிந்தித்து தெளிந்தவர், அவர்தான் நல்லார். எனவே அந்த நல்லார் புனைவர், எதை புனைவர், திருவடியை, இந்த அருள் புரிந்த திருவடியை. ஏன்னா அதான் குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் கோடியையே சொல்றாரல்ல, அவருடைய குஞ்சியிலே பூர்த்தது அப்பூதி. அந்த அப்பூடினுடைய சிரசில எது பூத்தது, நம்முடைய பூசையில நாம பூசிக்கின்ற அந்த மலர்கள் இருக்கா இல்லையா, அந்த மலர்களை பெருமானுக்கு சூடி பூசனை முடிந்து அந்த நிர்மாலிய நமக்கு பிரசாதம், அதை சூடிக்கொள்கிறோம் தலையில. ஆனால் அப்பூதிக்கோ அவருடைய திருவடியே அங்கே அவருடைய சிரசிலே பூவாய் நின்றது என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இப்போ இதை சூடிக்கொண்டவர் எதை சூடிக்கொண்டார், இந்த மலர் போன்ற திருவடியை சூடிக்கொண்டார். யாரு? அவன்தான் நல்லவங்க, நல்லார் புனைவரே. புனைதல் என்பது பயன், எனவே அது பயன் இயலாயிற்று. எனவே இந்த மங்கள வாழ்த்துல நமக்கு ரெண்டு வினைமுடிவுகள் இருப்பது பற்றி, அது இரண்டு அதிகாரமாயிருக்கிறது இந்த நூல் என்ற செய்தியை சொன்னார். அந்த நான்கு அடிகளிலே இடத்தை சொல்லி இருப்பை சொல்கின்ற பிரமாண இயலை குறிப்பதாகவும், இலக்கணம் இல்லையா, மலவி தீர்த்தல் என்ற இலக்கணம் சொல்லவே அது இலக்கணையை குறிக்கக்கூடிய செய்தியாகவும், அப்புறம் மூணாவது இணை மலர் என்று அடியை கூறவே அது சாதனமாகவும், சூடிக்கொள்ளுதலாகிய பயனை கூறவே அது பயனிலையும் குறித்து இது நான்கு இயலை உடையது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதன் பின்னால ஒவ்வொரு அடியிலும் மூன்று மூன்று சொற்களை அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் மூன்று மூன்று சொற்களை அமைத்திருக்கிறார். முதல் அடியை பார்த்தோம்னா கல்லால், கல் கல்லால், கல் ஆல் நிழல், கல் ஆல் நிழல் என்று அந்த மூன்று சொற்கள், அது மூன்று சூத்திரங்களால் ஆயது, இது பிரமாண இயல் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இல்லையா. மலைவு இல்லார் அருளிய என்ற இந்த மூன்று சொற்கள் நமக்கு இலக்கண இயல், அது மூன்று சூத்திரங்களால் ஆனதை குறிக்கிறது இல்லையா. பொல்லார் இணை மலர் என்ற இந்த மூன்று சொற்கள் சாதன இயலை குறிக்கிறது. நல்லார் புனைவர் ஏ, நல்லார் புனைவர் ஏ என்ற இந்த மூன்றும் நமக்கு எதை குறிக்கிறது, பயனிலை. எனவே இந்த நூலினுடைய அமைப்பை பூரா இது கூறியதாக அமைகிறது. விளங்குதா? எனவே இவ்வாறு நமக்கு இந்த மங்கள வாழ்த்தை சொல்லி அதன் பின்னாலே அவையடக்கத்துக்கு செல்கிறார். அவையடக்கம் என்பது என்ன? ஒரு நூலை அரங்கேற்றும் பொழுது அந்த அவையிலே இருக்கக்கூடிய புலவர்களுக்கு அடங்கி தன்னுடைய நூலை அரங்கேற்றுவது. இங்கே இவர் இந்த அவையடக்கத்தை எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால், நல்லோர் அவைக்கு அடங்குகிறார், புல்லோர் அவையை அடக்குகிறார். இது இந்த முறையிலே இவர் மெய்கண்டார் அமைக்கிறார். இவருக்கு இவருடைய மாணவருக்கு மாணவர், இவருடைய மாணவருடைய மாணவராகிய உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்தில் ஒரு அவையடக்கம் வைப்பார். அதில் அந்த அவையில் உள்ளோரை அடக்குவார். அவையில் உள்ளோரை மூன்று கேட்டகரியாக பிரிச்சிடுவார். அது மாதிரி இவர் இங்கே நல்லோர் அவைக்கு அடங்குகிறார், புல்லோர் அவையை அடக்குகிறார். அப்படி சொல்வதனால இங்கே இந்த அவையடக்கத்தில் சைவ சித்தாந்திகளுடைய மேன்மையையும் மற்ற புறச்சமிகளுடைய இழிவையும் நமக்கு உணர்த்துகிறார். அப்போ இந்த தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எமைகளார், தம்மை உணர்ந்து, தம்மை உணர்ந்துனா ஆன்மாக்கடை, நாம் யாருன்னு தெரிஞ்சு நம்மை உடைய தலைவனை உணர்ந்தவர், சிவத்தை உணர்ந்தவர். எனவே நாம் யார் என்பதையும் நம்முடைய தலைவன் யார் என்பதையும் உணர்ந்தவர், எம்மை உடைமையால் எம்மை இகழார். எனவே அப்படி ரெண்டையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள், தன்னையும் தலைவனையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவர் சிவன் அடியார்கள். அந்த அடியாருக்கு இவர் அடியார். யார் அடியார்? இந்த மெய்கண்டார் அடியார். நான் அடியவருக்கு அடியவன் என்கிறார். எனவே அவருடைய உடைமை பொருளாகிறேன் என்கிறார். அந்த அடியவருடைய உடைமை பொருள். எனவே ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, இல்லை தன்னுடைய இருக்கிற பொருள் எவ்வளவு கீழ்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் வளர்த்ததோ நச்சு மரமாயினும் கொலார் சொல்கிறாரா இல்லையா? அதுபோல இங்கே என்னிடத்தில் குற்றம் இருந்தாலும் இந்த அடியவர்களுடைய பொருளாக நான் இருப்பது பற்றி என்னை அவர்கள் இகழமாட்டார்கள், என்னை அவர்கள் இகழமாட்டார்கள், என்னை இகழார் எனவே என்னுடைய நூலையும் இகழமாட்டார்கள் என்று அந்த நல்லோருக்கு அடங்குகிறார். விளங்குதா? எனவே இவர் வந்து அருள் பயமாய் நின்று இந்த நூலை செய்திருந்தாலும் அவர் எப்படி சொல்றாரு, ஞானிகளுக்கு அடியவருக்கு நான் அடியவன் என்ற ஒழுக்கத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் இந்த புல்லூர் யார் என்பதை சொல்லும் பொழுது, தம்மை உணரார், தம்மை உணரார். இப்போ தம்மை உணரார், அது நமக்கு 300 400 அவளெல்லாம் வருது. தம்மை உணரார், உயிர்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. உயிர்னா எதுனா உடம்பு தாங்க இல்லையா? ஞான கருவிகள் பொறிகள்ங்கிறான், அந்த கரணம்ங்கிறான், சூக்கும சரீரம்ங்கிறான், மூச்சு காற்றுங்க, அப்புறம் இப்படி எத்தனையோ சொல்கிறாங்க. இவரெல்லாம் யார்? தம்மை உணராதார், தம்மை உணராதார். எனவே தம்மை உணரார், தம்மையே உணரார் என்றால் தலைவனை எங்கே உணர்வாங்க? தம்மையே உணரார், எனவே தலைவனை உணரவே மாட்டார். என்ன, தலைவனை நோக்க இவர்கள் பருமையானவர்கள் ஆன்மா, இவனையே அறியாதவன், இவரின் நுட்பமான இறைவனை எங்கே அறிவான், அறியவே மாட்டான். எனவே அப்போ தன்னை உணராதவர் யாரு அப்படின்னா, தன்னை உணராதவன் அவன் யாரு? அவன் குருடங்கிறாரு. அவன் யாரு? குருடன். எனவே இப்போ நமக்கு திருவள்ளுவன் சொல்றார், தன்னைத்தான் காதலனாயின், தன்னைத்தான் காதலனாயின் எனைத்தொன்று துன்னர்க்க தீவினைப்பாள்கிறார். அப்போ தன்னை நேசித்தல் என்ன? உங்களை பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கும்னா, பிடிக்கும்னா என்ன? தன்னை விரும்புதலாவது, தன்னை விரும்புதல்னா கண்ணாடி முன்னால் போய் நின்றுக்கிட்டு மணிக்கணக்கா? அது இல்லை. இங்கே தன்னை விரும்புதல் என்பது என்னது? தன்னுடைய நன்மையை விரும்புதலே தன்னை விரும்புதலாம், தன்னுடைய நன்மையை விரும்புதல். எனவே இங்கே தம்மை உணராற என்ன சொல்கிறாரு? குருடு. குருடு, இந்த குருடர்கள் அதான் நிறைய பேர் இருக்கானே, இருக்கானா இல்லையா? எனவே அவங்க ஒன்றா கூடிக்கிட்டு, இந்த குருடர்கள் ஒன்றாக கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு முடிவு, என்ன முடிவு எடுத்தாங்க? நாம் நம்ம திறமையை காட்டிட வேண்டியதாம்னு. என்ன திறமை? ஒரு யானை பார்த்து இது யானையினுடைய இலக்கணத்தை சொல்லிட வேண்டிதான் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி, அந்த யானையை இவங்களுக்கு குருடுங்கிறதுனால பார்க்க முடியாது. அவர்கள் எப்படி பார்த்தாங்க? தடவி, தைவந்து தடவி. எனவே அப்படி தடவி பார்த்தவர்கள் அந்த யானையினுடைய ஒரு ஏகதேச பகுதியையே, ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருத்த தடவி பார்த்தான். தடவி பார்த்து என்ன சொன்னான்? வாழை தடவி பார்த்தவன் யானைன்னா அது கயிறு மாதிரி இருக்கும்னா, அதனுடைய காலை தடவி பார்த்தவன் யானைன்னா தூண் மாதிரி இருக்கும்னா, வயிற்ற தடவி பார்த்தவன் பாறை மாதிரி இருக்கும்னா இல்லையா, செவியை தடவி பார்த்தவன் முரம்போல் என்று. இப்படி ஒரு பொருளினுடைய ஏகதேசத்தையே இல்லையா, எனவே அந்த யானை போல இருப்பது நம் கடவுளும் அவரால் சொல்லப்பட்ட வேத ஆகமங்களும், அதில் ஒரு ஒரு பகுதியை படிச்சுக்கிட்டு இதுதான் கடவுள், இதுதான் முக்திக்கு வழிகாட்டுவதுன்னு சொல்லி ஒவ்வொருத்த சமயங்கள் அப்படித்தானே வந்திருக்கு. ஒவ்வொரு சமயமும் குருடர் கண்டுபிடித்தது, அதெல்லாம் யார் கண்டுபிடித்தது? அது கண்டுபிடிச்சது பெருசு இல்லை. அவர்கள் அவ்வாறு தடவி அந்த பொருள் முடிவு செய்து ஒருவருக்கு ஒருவர் இகழி அப்ப கண்டுபிடிச்சாச்சா எல்லாரும் வாங்கப்பா யானைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, யானைனா கயிறு மாதிரி தான் ஏன் இருக்குங்க அவன், அவன் இல்லை இல்லை அது முறம் போல, அது நீ சொல்றது பொய்யுங்க, விளங்குதா? எனவே தமக்குள்ளே வேறுபட்டு புணராமை, தமிழ் புணராமை. ஏன்னா அவர்கள் கண்டது பொய்ப்பொருள் இல்லையா, பொய் பொருள். அதுவும் எப்படி பார்த்தாங்க, தைவந்து தடவி. எனவே இந்த ஞான பொருளை எல்லாம், ஞான பொருள்களை ஆராய்ச்சி இருக்க, ஞான நூல் ஆராய்ச்சி, அது நம்ம இந்த பாச அறிவுக்கு முழுமையாக எட்டாது என்பது. பாச அறிவுக்கு முழுமையாக அது குருடர் தடவி பார்த்தது போல தான் இந்த ஆராய்ச்சி. அப்போ உண்மை பொருளை உணர வேண்டுமானால் இது அனுபவமாய் உணரணும், கண்டு. அது பின்னால் சொல்ல போகிறாரு, அதை கண்டவன் தான் அறிந்தவன். தடவி பார்த்த ஆராய்ச்சி இருக்கே அதெல்லாம் தவறாக தான் இருக்கும், விளங்குதா? எனவே தை வந்து தமிழ் புணராது ஒருவருக்கொருவர் எகலி சண்டை போட்டுருக்காங்க. அப்போது கண் தெரிந்த ஒருவன் வந்து பார்த்து என்னையா சண்டை போடுதீங்கன்னு கேட்டால் சொல்கிறான். அவன் பார்த்து யானையை பார்த்து, இது அல்ல நீ கண்டது வால் இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து யானைனா இப்படி இருக்கும்னு முழு உருவத்தை கண்டு சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான், கண்டு சொல்கிறான். இவர்கள் தடவி ஆராய்ந்து சொன்னனர், தடவி ஆராய்ந்து கூறினர். அப்போ அவங்க சொல்றது பொய்யாவதுக்கு என்ன காரணம், தடபுதலும் கண் தெரியாமை ஊனமும், ஊனமும் அந்த ஆராய்ச்சியும். எனவே ஊன அறிவோடு செய்கின்ற இந்த ஆராய்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும், தவறான முடிவுகளாக தான் இருக்கும் என்று அந்த பிற சமயங்களை சொல்றாரு. இப்போ நம்முடைய சிவபெருமானால் சொல்லப்பட்டது ஞான வடிவான அவன் சொன்னதற்கே அது எது, அது உண்மை பொருளை சொல்வது. நம்முடைய ஞானிகள் சொல்வது அந்த இறைவனை கண்டு, சிவஞானத்தால கண்டு அனுபவமாய் கண்டு சொன்னார்கள். யார் போல, இந்த யானையை கண்டு ஒருத்தன் சொன்னானா இல்லையா, யானைனா இப்படி இருக்கும்னு, அவன் கண்டு சொன்னவன். கண்டு என்பது என்னது நாம இதில் பார்த்தோமா இல்லையா, கண்டு என்பது அனுபவம், நாடி என்பது ஆராய்ச்சி. எனவே இங்கே அனுபவத்தால் கண்டு சொல்லவன் அவனை என்ன செய்கிறாங்க இவங்க, இந்த குருடர்கள் எல்லாம் கூடுனவங்க இந்த கண்டு சொல்பவனை இகழ்வார்கள், இகழ்வார்கள், விளங்குதா? அப்போ அவருடைய அந்த இகழ் மொழிகள் இருக்கே அது தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தமிழ் புணராமை கேளாம் புறன். எனவே அவருடைய அந்த இகழ் மொழிகளை அகத்து கொள்ளற்க புறத்து தழுக, அகத்து கொள்ளற்க புறத்து தள்ளுக, அந்த சிந்தனையே வேண்டாம் அதை தள்ளுங்கிறார் இல்லையா. அதுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறார் அவர், இங்கே இவர் முன்னால் வச்சு எல்லாம் ஜரிதாம்பான், அந்த குருடர்கள்லாம் என்ன செய்வாங்க, இவ முன்னால் தலையாட்டிட்டு அங்கே போய் பாரு என்ன சொல்லுதான் பாரு, நாம் பார்த்து அடைய பார்த்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இவன் வந்து இப்படிங்க அப்படின்னு புறத்து சென்று இகழ்வார்கள். அவருடைய புறமொழிகளை தள்ளுக என்று இரண்டு விதமாக சொல்கிறார், விளங்குதா? எனவே இதில் புறச்சமைகளுடைய இழிவையும் சித்தாந்த செய்வருடைய மேன்மையையும் இந்த அவையடக்கத்திலே கூறுவதாக அமைக்கிறார் இல்லையா.
5: ஓம் நமசிவாய்.
6: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் இரண்டு. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நம பார்வதீபதையே அவர மகாதேவ என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காஞ்சிபுரி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவொழியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு 14 சித்தாந்த சாஸ்திரங்களிலே 8 சாஸ்திர நூலை தந்தருடைய கொட்டமங்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமியுடைய பொன்னார் திருவடியை அடியை போற்றி வணங்கிக் கொண்டு திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து ஞானசாஸ்திர நூலிலே கொடிக்கவியினை சிந்திருக்கின்ற ஒரு பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். இன்று கொடிக்கவியினுடைய 2வது திருப்பாடலை சிந்திக்கின்ற ஒரு பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். சைவப்பிரியர்களே, நம்முடைய சமயமானது சித்தாந்த சைவம். சைவத்தினிலே உப்பிரிவுகள் எத்தனையோ இருக்கிறது, ஆனால் நாம் சித்தாந்த சைவர்கள். சித்தாந்த சைவர்கள் என்றால் சித்தாந்தத்தை பிரமாணமாக முதன்மையாக வைத்து நாம் பேசுபவர்கள். ரிக்வேதத்திலே ஒரு இடத்திலே மேருமலையின் தென்பகுதியில் சித்தாந்த சாஸ்திர நூல் என்பது அங்கே வெளிப்பட்டு உலகிலே இருக்கின்ற பரவியிருக்கின்ற நம்முடைய சைவ சமயத்திற்கு இந்த தென் தமிழகம் ராஜதானியாக திகழும். எனவே சாஸ்திர நூலிலே அங்கே பாண்டித்துவம் பெற்று சைவத்தை ஆளக்கூடிய இந்த தென்தமிழ் நாடுதான் சைவத்திற்கு சிகரமாக திகழும். ஆகையினாலே தான் நிவாசக பிறந்தவையும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று குறிப்பிட்டார். நம்முடைய சாஸ்திர நூலை சொல்லுகின்ற பொழுது மெய்கண்ட சாஸ்திரம் என்பார்கள். மெய்கண்ட என்றால் நம்முடைய சமயத்தின் உள்ளே உட்பிரிவுகள் நிறைய இருக்கின்றது, நம்முடைய சைவ சமயத்திற்கு உள்ளே. அது என்ன என்பதை நாம் பின்னே பார்ப்போம். அந்த பிற சமயங்களிலே, அகச்சமயங்களிலே, புறச்சமயங்களிலே சொல்லக்கூடிய பொருள்களிலே இருக்கின்ற பொய்யை சுட்டிக்காட்டி மெய்யை காட்டியது நம்முடைய சைவ சித்தாந்தம். பொய்காட்டி மெய் உணர்த்திய என்று சொல்லப்படும். அதனாலே தான் அந்த மெய்யினை உலகோர்க்கு காட்டுகின்ற காரணத்தினாலே இதற்கு மெய்கண்ட சாஸ்திரம் என்று பெயர். சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவு. ஒவ்வொரு சமயத்தவரும் தத்தம் கொள்கைகளை கூறி சொல்லி அவர்களுக்குள்ளே முரண்பட்டார்கள். அப்படி முரண்படுகின்ற அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கருத்து போலி பயனற்றது என்று சுட்டிக்காட்டி ஒரு முடிவினை சொன்னது, ஒரு அந்தமாக சொன்னது, முடிந்த முடிவாக சொல்லியது நம்முடைய சைவ சமயம்தான். அதனால சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. 2வது சித்த அந்தம் என்றால் நம்முடைய சித்தத்தை சிவன் மேல் அந்தமாக வைப்பது. இந்த சாஸ்திர நூலை முறையாக பயின்றவருடைய சித்தம் சிவன் மேல் பதியும். அவர்கள் இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் என்ற ஒரு தன்மையை பெறுவார்கள். இந்த சாஸ்திரம் என்ற சொல்லுக்கு சாஸ்திரம் என்று இரு சொல்லாக பிரியும். சாஸ் என்றால் அருள் வயப்படுவது, திறம் என்றால் காப்பது, மந்திரம் சாஸ்திரம் என்று வரும். திறம் என்றால் காப்பது, மந்திரம் என்றால் நினைப்பவனை காப்பது, சாஸ்திரம் என்றால் அருள்வயப்பட்டவனை காப்பது. ஏன் அருள்வயப்பட்டவனை காப்பது? அருள்வயப்பட்டவனுக்கு காப்பு தேவையா என்றால், கொடிக்கவியிலே முதல் பாடலிலே நாம் சிந்தித்தோம், இந்த ஆன்மாவுக்கு சிவஞானம் கூடினாலும் கூட திருமலத்தில் குளிக்கும். அப்படி திருமலத்திலே அவன் அகப்படாமல் அவனை காத்து இறுதி வரை சிவன் திருவடியை கொண்டு போய் சேர்க்கின்ற ஆற்றல் இந்த சாஸ்திர நூலுக்கு உண்டு. எனவே சாஸ்திரம் என்றால் அருவயப்பட்டவனை காத்து மெய்யிலேயே நிலைநிறுத்தும். ஆகையினாலே தான் இதற்கு சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது, சாஸ்திரம் என்ற ஒரு சொல்லானது பிரமாணம் என்ற ஒரு பொருளிலும் கையாளப்படுகிறது. மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகவையிலே விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். இங்கே சரதமாகவே சாத்திரம் காட்டினர் என்பதற்கு அவர்கள் கருத்து உண்மை என்று கூறும்படியாக சாத்திரம் பிரமாண நூலை காட்டினார்கள் என்று பொருள்படும். அதனாலே இந்த சாஸ்திர நூல் சாஸ்திரம் என்று சொல்றதுக்கு பிரமாணம் அடிப்படை நூல் கொள்கை நூல் என்ற ஒரு பொருளிலும் வருகிறது. இந்த சாஸ்திர நூல்கள் ஏன் 14 இருக்கிறது? இன்னும் துணை சாஸ்திர நூல்கள் நிறைய இருக்கின்றதே. ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் சமயத்திற்கு உள்ள நூல் ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றோ இரண்டோ தானே இருக்கிறது. நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும் தோத்திரம் சாத்திரம் புராணம் இதிகாசம் வேதம் ஆகமம் துணை சாஸ்திர நூல் என்று இப்படியெல்லாம் விரிந்து கொண்டு செல்கிறதே என்று சில பேருக்கு ஒரு மலைவு ஏற்படும். ஆனால் அத்தனை நூல்களும் எப்படி வருகிறது என சொன்னால், ஒரு நூலிலே சொன்னதை இன்னொரு நூலானது சுருக்கி சொல்லும் விரித்து சொல்லும் அல்லது வேறு விதமாக ஒவ்வொன்றையும் சிறப்பித்து பேசும். ஒவ்வொரு செய்திகளையும் சுருக்கி அல்லது விளக்கி பேசும். சில நூல்கள் இந்த நூல்கள் கற்கின்ற பொழுது என்ன ஐயப்பாடுகளெல்லாம் ஏற்படும் என்பதை வினாவு கேட்டும் பதிலை சொல்லும். இப்படிதான் நூல்கள் அமைந்திருக்கும். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே எத்தனை பிரமாண நூல்கள் இருந்தாலும் சாஸ்திர நூல்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுவது இல்லை. இதுக்கெல்லாம் விடையாக நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்தபுராணத்தை சொல்லி காட்டியிருக்கிறார். எல்லா நூல்களும் முப்பொருண்மையைத்தான் பேசுகிறது. அது பேசுகின்ற விதத்திலே சுருக்கி பகுத்து தொகுத்து விரித்து கூறும். அவ்வளவுதான். அழகாக கச்சியப்ப சிவாச்சாரியர் குறிப்பிடுவார், சான்றவர் ஆய்ந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல மறையலாம் ஒழிய நின்றன ஆன்ற தொல்பதி ஆறு தொகை வான் தடை என வகுப்பர் அண்ணவே. எனவே எல்லா நூல்களும் இந்த முப்பொருண்மையைத்தான் பேசுகிறது. எனவே இந்த இறை உயிர் தடை என்று சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் இருக்கிறது, பதி பசு பாசம் சொல்லக்கூடிய, ஏன் இந்த முப்பொருளை பேசுகிறது என்றால், உலகிலே இருக்கின்ற எல்லா பொருள்களும் தோன்றி நின்று அது இறுதியை அடைகிறது. ஆனால் தோற்றமும் இல்லாமல் இறுதியும் இல்லாமல் என்றைக்கும் நித்தியமாக உள்ள பொருள் இந்த முப்பொருள் தான், பதி பசு பாசம். எனவே நித்திய பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பொருள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த முப்பொருள் உண்மையைத்தான் நம்முடைய நூல்கள் பேசுகிறது. ஆகையினாலே தான் உலகத்திலே இருக்கின்ற சமயவாதிகள் தத்தம் நூல்களிலே மாற்றத்தை செய்வர் அல்லது தத்தம் நூல்களை மாற்றவும் கூடுவர். ஆனால் என்றைக்கும் ஒருபடித்தாக ஒரே நூலை அன்றும் இன்றும் என்றும் பிரமாண நூலாக மாற்றாது வைத்துக் கொண்டிருப்பது சைவ சமயம் ஒன்றே. ஏனெனில் நம்முடைய சமயம்தான் நித்திய பொருளை பேசுகிறது. நம்முடைய சமயத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், கருத்து திணிப்பு என்பது இல்லை. ஏனென்றால் இப்படித்தான் என்று சொல்வது இல்லை. அந்த உண்மையை நமக்கு உபதேசிக்கின்ற பொழுது நம்முடைய மனமே ஏதுமாறு அவர்கள் உபதேசம் செய்து அவர்கள் நம் மனம் ஏற்கும்படியாக உண்மையை பதிய வைத்தார்கள், பணிமுறையாக பதிய வைத்தார்கள். இந்த முப்பொருள் உண்மையை பற்றி பேசுகின்ற பொழுது கருத்து திணிப்பு இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ளுமாறு அது எப்படி சொல்லப்படுகின்ற முறைமையான சொன்னால், முதலிலே நம்முடைய நூல்கள் பிரமாண நூல் பிரமாண இயல் என்று வைத்துக் கொள்வார்கள். இந்த மூன்று பொருளும் உள்ளதா இல்லையா என்பதை முதலில் உறுதிப்படுத்துவார்கள். பிரமாண நூல் பிரமாண இயல், இந்த மூன்று பொருளும் உள்ளது என உறுதிப்படுத்திய பின்பு நம்முடைய மனதிலே அந்த தெளிவு வந்த பின்பு அடுத்த இலக்கண இயலுக்கு செல்வார்கள். எனவே முதல்ல பிரமாண இயல், பிறகு இலக்கண இயல். இப்படி இலக்கண இயல் வரைக்கும் வந்த பின்பு

சாதன இயல், பயன் இயல் என்று இப்படி படிமுறையாகத்தான் நம்முடைய நூல்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம் உலகிலேயே வெற்றி பெற்றதற்கு நல்ல யுக்தி என்று எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற ஒன்றாகும். இவ்வளவு இது வைத்தாலும் கூட இந்த யுகத்திலே ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப ஒருவர் சொன்னதை ஒருவர் சரியாக புரிவார், இன்னொருவர் வேறாக புரிவார், இன்னொருவர் மாறாகவும் புரியக்கூடும். அது ஆன்மாக்களுடைய பக்குவம். அப்படி பக்குவத்தன்மையிலே பொருள் புரிதலிலே பொருள் எடுப்பதிலே மாறுபட்டிருப்பதை வைத்து இந்த வேத சிவாகமங்கள் முதலியவற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றவர்களே கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் என்று நம் சித்தாந்த சேகருக்கு புறத்தே சிலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு புறச்சமயிகள், அவர்களும் நம்மவர்கள் தான். புறத்தார்க்கும் சேரியவர்கள் கும்பல்கள் வெல்கள் என்று சொல்லிக்காட்டுவார். எனவே புறத்தார் என்றால் நம்முடைய சைவ சமயத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனால் நம்மவர்களே. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், அவர்களுடைய கொள்கையை வைத்து அவருடைய தன்மையை வைத்து அவர்கள் அரு சமயத்தவர் என்று 6, 4, 24 பகுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆன்மாக்கள் எப்படி பகுக்கப்பட்டிருக்கிறது என சொன்னால், முதலிலே இந்த ஆன்மாக்கள் எப்படி பகுக்கப்படும் என சொன்னால், நம்முடைய சமயத்திலே முதலில் ஆத்திகன் நாத்திகன் என்று இரண்டாக பிரிப்பார்கள். இந்த ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதற்கு விளக்கம் என்ன? எதை வைத்து ஒருவனை ஆத்திகன் என்று சொல்வது? எதை வைத்து ஒருவனை நாத்திகன் என்று சொல்வது? ஆத்திகன் என்பது இறை நம்பிக்கை உடையவன், நாத்திகன் என்பது அதற்கு உடன்படாதவன். இதை எப்படி நாத்திகன் என்றும் நாத்திகன் என்றும் கொள்வது என்பதற்கு ஒரு பழம்பாடல் ஒன்று, ஒரு வெண்பா ஒன்று இதற்கு விளக்கம் வருகிறது. பொன்னுலகம் வெண்ணரகம். பொன்னுலகம் என்றால் சொர்க்காதி போகங்கள், வெண்ணரகம் கொடிய நரகம், சொர்க்கம் நரகம் இது உண்டு. இதை ஒப்புக்கொள்ளுபவன் சைவன், ஆத்திகன். அதை யார் கண்டார்கள் என்று சொல்பவன் நாத்திகன் என்று சொல்லிக் காட்டுகிறார். பொன்னுலகம் வெண்ணரகம். இந்த பொன்னுலகம் வெண்ணரகம் யார் யாருக்கு? பொன்னிய பாவம் புரிவார், அதை கொண்டு குட்டணும். பொன்னியம் புரிவார்க்கு பொன்னுலகம் என்றும் பாவம் புரிவார்க்கு வெண்ணரகம். இந்த வெண்பாவை கவனமா கேட்டால் சைவ சித்தாந்தம் அப்படியே புரிஞ்சுவிடும். எனவே பயனாகிய பொன்னுலகம் வெண்ணுலகம் வினையாகிய புண்ணிய பாவத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பயன் சொல்லப்பட்டது, செய்வினையும் சொல்லப்பட்டது. புண்ணிய பாவம் புரிவார், புரிவார் யாரு? செய்பவன். ஆக செய்பவன் செய்வினை பயன் நின்மலனும் இதை சேர்ப்பவனும் உண்டென்றும் நிச்சயித்தார் இந்நிலைமை ஆத்திகரே. எனவே பொன்னுலகம் வெண்ணிலகம் புண்ணிய பாவம் புரி பாவம் புரிவார் நின்மலனும் உண்டென்று செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும். அந்த கருத்து இங்கே அப்படியே வைக்கப்பட்டது. ஆக இதை ஒப்புக்கொண்டவர்கள் ஆத்திகரே யார் கண்டார் அம்மை பரம் என்பார்? யார் யார் கண்டா? நீ நரகத்துக்கு போய் வந்தையா இல்லை நீ சொர்க்கத்துக்கு போய் வந்தாயா? அடுத்த பிறப்பு என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நம்மை வினவுவர். எனவே ஆர் கண்டார் அம்மை பரம் என்பார் நாத்திகன் என்றே உழத்துள் நாடு. எனவே அவர்களெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர்கள். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நான்கிலும் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆத்திகர் என்றும், நம்பிக்கை அற்றவர்கள் நாத்திகர் என்றும் சொல்லப்படுகிறது. இதிலே நம்முடைய பிரமாண நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்து வேறுபாடு உள்ளவர்களை வைத்து புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முன்னுரையெல்லாம் நான் ஏன் கொடுக்கிறேன் என சொன்னால், இந்த இரண்டாவது திருப்பாடல்ல இந்த புறச்சமயத்தை சார்ந்தவர்களுக்கு பதில் கொடுப்பதை போலத்தான் இந்த இரண்டாவது அந்த இரண்டாவது திருப்பாட்டு அமைந்திருக்கிறது. அதுக்காகத்தான் உங்களை பீடிகை போட்டுக்கொண்டு வருகிறேன். புறப்புறச்சமயம் என்றால் யார் என்று சொன்னால், வேத ஆகமங்களை உடன்படாதவர்கள். புறச்சமயி என்று சொல்லக்கூடியவர் யார் என சொன்னால், வேதத்தை உடன்படுவார் ஆகமத்தை உடன்பட மாட்டார்கள். அகப்புறச்சமயம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால்,

வேதத்தையும் ஆகமத்தையும் உடன்கொண்டு பசுவர்க்கத்தை சார்ந்த ஒருவருடைய சொல்லை செயலை பிரமாணமாக கொள்வார்கள். புறச்சமய அகச்சமயம் என சொல்லக்கூடியவர்கள் வேதத்தை ஆகமத்தை எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு அதையே பிரமாணமாக கொண்டாலும் முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள். முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள். உதாரணமாக சொன்னால் உயிர் கொள்கையிலே மாறுபடுபவர்கள், முத்தி நிலையிலே முப்பொருள் உண்மையை பற்றி கருத்து மாறுபாடு உடையவர்கள். ஆகையினாலே இப்படி நம்முடைய முப்பொருள் உண்மையிலே கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இந்த அகச்சமயத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் நமக்கு அணுக்கமானவர்கள். இப்படி நம்முடைய நூல்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அகச்சமயத்தை சார்ந்தவர்களும் உண்மை தெரிந்து உயிரல் வேண்டும் என்று நினைப்பதுதான் சைவம். எப்படி சைவம்.ஓஆர்ஜி எல்லோரும் பயன்பட வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதன் மூலமாகத்தானே இப்பொழுது நாம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்குத்தானே நாம் முதல் வணக்கம் சொல்லுதல் வேண்டும். இப்படி எல்லோரும் பயனடைய வேண்டும் என நினைத்த போல நம்முடைய சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய சைவ சித்தாந்த கருத்துக்கு சற்று வேறுபட்டிருந்த மாறுபட்டிருந்தவரும் கூட உண்மை தெரிந்து அவர்களும் கதி சேர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை வைப்பதை போல் இருப்பதுதான் இந்த இரண்டாவது திருப்பாடல். யாரையும் நம்முடைய சைவ சமயம் ஒதுக்குவதில்லை. அந்த வகையிலே நம்முடைய சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கொடிக்கவி என சொல்லக்கூடியதிலே நேற்று திருவுருள் கூட்டி வைக்க நாம் சிந்தித்தோம். இந்த கொடிக்கவியிலே முதலாவதாக திருப்பாடலிலே அழகாக கூறி காட்டியது ஒரு செய்தி. ஆன்மாவினிடத்து சிவஞானமும் அங்கே உதிக்கிறது, சிவமும் உடன்பிருக்கின்றார். எனவே சிவமும் சிவஞானமும் இருக்கிறது, ஆணவ மரமும் அங்கே இருக்கிறது. இப்படி ஒரு இடத்திலே இரண்டு எதிர்பொருள்கள் இருக்கிறது. எனவே சிவஞானமும் ஆணவ மரம் இருந்தாலும் அந்த இரண்டும் இருக்கின்ற பொழுது இரண்டிலே ஒன்று மேற்படுகின்ற பொழுது மற்றொன்று மறைந்து விடுகிறது. இரண்டாவது அந்த உயிரிடத்தை ஆணவ மலமும் அதே இடத்திலே சிவமும் அங்கே சிவஞானமும் இருந்தாலும் அந்த ஆணவ மலமானது உயிரை மட்டும்தான் பந்திக்குமே அன்றி சிவஞானத்தை அதாவது சிவத்தை பந்திப்பது இல்லை. இந்த ஆன்மா ஓரோ வழி குருவினது உபதேசத்தில் சிவஞானம் கைகூடினாலும் கூட வேமுதின்ற புழுவினை போல அது திரிமலத்தை குளித்துக் கொண்டிருக்கும். அவைக்கில் இருந்து நீங்குவதற்காக குரு மூலமாக முறையாக உபதேசம் பெற்று அவர்கள் கடை தேர்தல் வேண்டும் என்ற ஒரு உபதேசம் செய்வதைப் போல அழகாக முதல் திருப்பாடலை சொல்லி வைத்தார். இரண்டாவது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். இந்த இரண்டாவது திருப்பாடலில் என்ன குறிப்பிடப்படுகிறது என சொன்னார், இந்த இரண்டாவது பாடல் கேள்வி கேட்பதை போல வருகிறது. முதல் இரண்டு அடிகள் கேள்வி கேட்கும். பொருள் என்றால் என்ன, போது என்றால் என்ன, கண் ஏது, இருள் ஏது, வெளி ஏது, இரவு ஏது என்று கேள்வி கேட்பதை போல இருக்கும். இப்பொழுது நான் ஆத்திகர் யார், நாத்திகர் யார் என்ற ஒரு இதை கேட்கின்ற பொழுது யார் இதை கண்டார் என்று அவன் கேள்வி கேட்கான் இல்லையா. சொர்க்கம் என்றால் நரகம், பாவம் புண்ணியம், இதையெல்லாம் யார் கண்டார் என்று கேட்டால் அவன் உடன்படவில்லை என்று அர்த்தம். இதே போல இந்த இரண்டாவது பாடலிலே அங்கே கேட்கின்ற பொழுது சிவம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, அந்த அடுத்த கொண்டு உயிரில் அடைகின்ற கேவல சகல நிலைகள் என்றால் என்ன என்று அவன் கேட்பது அதற்கு அவன் உடன்படவில்லை என்று பொருள்படுகிறது. சிவத்தை பிரம்மம் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு சாரர் இருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் கேள்வி கேட்பதை போல அங்கே அமைந்திருக்கும். இதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நூலிலே செல்லுகின்ற பொழுது அடியின் முதல் பாடல் உங்களுக்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறேன். தமிழிலே சில சொல்லுக்கு நேரடியாக
நாம் என்ன செய்தல் கூடாது, பொருள் எடுத்தல் கூடாது. எந்த சொல் எதை குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். உதாரணமாக சொன்னேன், ஒளி என்பது சிவஞானத்தையும் இருள் என்பது ஆனந்தத்தையும் குறிக்கும். இதே போல இன்றைய சிந்தனையிலே வருகின்ற பொழுது பொருள் என்பது மெய்பொருள் என கொண்டு சிவத்தை பொருளெடுத்துக் கொள்ள வேண்டும். போது என சொல்லுகின்ற பொழுது தமிழ் அகராதியிலே பொழுது என்ற ஒரு பொருள் இருக்கும். மலரனுடைய வளர்ச்சி பருவத்தில் வரக்கூடிய போது ஒன்று இருக்கிறது. ஆனால் இங்கே போது என்பது கிரணத்தை குறிக்கிறது, சூரியனை இருக்கின்ற கிரணத்தை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். அதே போல இன்றைய இரண்டாவது பாடல்ல கண் என்று ஒன்று வரும். இந்த கண் என சொல்லக்கூடியது உயிரை குறிக்கும். அதெல்லாம் சித்தாந்த பரிபாஷைகள். கண் என்று சொல்லக்கூடிய சித்தாந்த பரிபாஷைகள். இது கண் என சொல்லக்கூடிய எப்படி உயிரை குறிக்கும் என்பதற்கு அந்த இடம் வருகின்ற பொழுது தொட்டு காட்டுகிறேன். இரண்டாவது இரவு பகல் என்று சொல்லக்கூடியது, அங்கே இரவு என்பது ஆன்மாவினுடைய கேவலாவத்தையும் பகல் என்பது சகலாவத்தையையும் குறிக்கும். இந்த பரிபாஷையை தெரிந்து கொண்டால்தான் நாம் இந்த திருப்பாடலை படித்தால்தான் நமக்கு உண்மை புரியும். இப்பொழுது இந்த இரண்டாவது திருப்பாடல் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம்.

0: கொடி அருமையான. இதிலே முதலிலே மேலோட்டமான ஒரு பொருளினை முதலிலே கண்டுவிட்டு அதற்கு பின்பு ஆழ்ந்த பொருளை சிந்திப்போம். பொருள் ஆம் பொருள் ஏது? பொருளாம் பொருள். உலகிலே எத்தனையோ பொருள்களிலே இருக்கிறது, ஆனால் பொருள் என்று சொல்லக்கூடியது மெய்ப்பொருளை இங்கே குறிக்கிறது. மெய்ப்பொருள் என்பது சிவத்தை இங்கே குறிக்கிறது. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாராநிதி. ஆகையினாலே ஒரு மெய்ப்பொருள் என சொல்லக்கூடிய சிவத்தை குறிக்கிறது. சிவம் என்பது ஏது, என்ன பொருள் அப்படின்னு ஒன்று, பிரம்மம் என்று ஒன்று இல்லை என்று ஒருவன் சொல்றான். போது ஏது? போது என்பது கிரணத்தை உவமையாக உடைய அருளாகிய சக்தியை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல கிரணம் என்பது சக்தியை குறித்ததென்றால், சூரியன் என்பது சிவத்தை குறிக்கிறது. இது அந்த இடம் வருகின்ற பொழுது நான் விளக்கம் சொல்றேன். எனவே போது ஏது, கண் ஏது, கண்ணை உவமையாக உடைய உயிர் ஏது, அந்த இடம் வருகின்ற பொழுது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இருள் ஏது, இருளாம் வெளியேது, அஞ்ஞானமாகிய சகலாவத்தை. இரவு ஏது, கேவலாவத்தை. இவைகளெல்லாம் ஏது என சொல்கிறார். அருளாளா, அருள் நிறைந்த சிவபெருமானே, நீ புறவுமா வையம் எல்லாம் அறிய, நீ ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகமெல்லாம் தெரிந்து கொள்ளும்படி நீ அறிய சிவமாகிய உன்னையே சாட்சியாக வைத்து, அதாவது இந்த மெய்யெல்லாம் உண்மையில் வைத்துத்தான் சொல்லுகிறேன், என்னால் சொல்லப்படவில்லை என சொல்லி நீ அறிய கோபுரவாசல் கொடி கட்டினேன், திருக்கோபுர வாசலிலே துவசம் கட்டினேன். இப்போ இந்த வெண்பாலனுடைய ஒரு சுருக்கமான ஒரு கருத்து, எல்லா பொருள்களிலும் மேம்பட்ட சிவம் என்பது ஏது, சக்தி என்பது ஏது, உயிர் என்பது என்ன, கேவல நிலை சகல நிலை என்பது என்ன, இவையெல்லாம் மூடர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். எம்பெருமானே, நீ ஆளுதலை உடைய இந்த உலகமே நீ ஆளுதற்கு ஒரே சாட்சி. நீ சாட்சியாக உன்னை வைத்துக் கொண்டு அனைத்தும் உள்ளதுதான் என்று நான் சத்தியம் செய்து உன்னுடைய கோபுர வாசலிலே இந்த கொடியை, இந்த வெற்றி கொடியை கட்டுகிறேன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல பொருள் ஆம் பொருள் ஏது, பொருளாம் பொருள் ஏது என்றால், எத்தனையோ நூல்கள் கற்றாலும் கூட அந்த நூலினுடைய உண்மை பொருள் சிவன் அருள் இருந்தால்தான் மனத்திலே தைக்கும். முனைய நூல்வரகளுக்கு மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். எனவே சிவனை பற்றி ஆயிரம் நூல்கள் படித்தாலும் திருவருள் துணை செய்து உணர்த்தினால் அன்று உண்மை அறியாது. எத்தனையோ நூல்கள் கற்றார் வியாசர், ஆனால் அவர் என்ன செய்தார், காசி தரத்திலே நின்று விஸ்வநாத பெருமானுடைய சன்னதியிலே ஒரு சத்தியம் செய்தார், சிவனை அன்றி வேறொரு கடவுளை, விஷ்ணுமூர்த்தியே பேரா தெய்வம் அப்படின்னார். இப்படி கையெடுத்து வணங்கினார். உலகோருக்கு மேலான பிரம்மம் எது என உணர்த்துவதற்கு அந்த வியாசன் இப்படி கூப்பிய கையை மீளவும் எடுக்க இயலவில்லை, கையை அசைக்க இயலவில்லை. அவன் என்று ஒரு அணுவும் அசையாதல்லவா. எனவே அந்த வியாதனுக்கும் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுது. ஆகையினாலே விச்சயநூல்கள் பல கற்றாலும் சிவனருள் விரவா கொச்சையோர் நம்மை விடுவதோ கொடுமல செருக்கு என்று காஞ்சிபுராணத்தில் சொல்லி காட்டுகிறார். விச்சயநூல் பல கற்பினும் சிவனருள் விரவா கொச்சையோர் தமை விடுவதோ கொடுமல செருக்கு. ஆகையினாலே திருவருள் கூட்டி வைத்தால்தான் சிவம் என்கின்ற உண்மை பொருள் அவர்களுக்கு தெரியும். இன்னும் சொன்னால் வேறு அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என சொன்னால், வேதத்திலேயோ சிவாகமத்திலேயோ சிவபெருமானை சுட்டி எதுவும் இருக்கிறதா அவனை பற்றி சொல்லுகிறான், அவன் பெயர் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவள் கேட்கின்ற கேள்வி நியாயம் போலத்தான் தெரியும். சிவனுக்கு ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லான். ஏன் ஒரு பொருளினை பெயர் வைத்து அழைத்து விட்டாலோ சுட்டி அறியப்பட்டாலோ அது அனித்திய பொருள். அந்த சொல் அழிகின்ற பொழுது அந்த பொருளும் அழியும், அல்லது பொருள் அழிந்த போது சொல்லும் அழிந்து விடும். என சிவபெருமான் நித்திய பொருளாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த இடத்திலும் வேத ஆகமத்திலே சிவபெருமானை பற்றி சுட்டி சொல்லாகத்தான் வருகை அன்றி அவருடைய பெயர் அங்கே வருவது இல்லை. ஆகையினாலே இந்த வேதத்திலே பெயர் இல்லாததை வைத்து, ஆகமத்திலே பெயர் இல்லாததை வைத்து சிவம் அங்கே சொல்லப்படவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் வேதத்திலே மத்தி பாகத்திலே சிவ என்று வருகிறது. இதை நாலாவது கொடிப்பாடல் வருகின்ற பொழுது அந்த செய்தியை சொல்லுகிறேன். ஆனால் வேத சிவாகமத்திலே அங்கே புருஷார்த்தமாக விளங்குவது சிவம் ஒன்றே. இதை மணிவாசக பிறந்தகை திருவம்பாவை வைத்து காட்டுகிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாம் பாடி. வேதத்தில் அந்த பொருளாக இருப்பது சிவமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஒத்த விளங்கி குழந்தையின் எண்ணமும் இருக்குமேயானால் அந்த குழந்தை முன்னேறும். அதுபோல இந்த உலகத்தை நமக்கு படைத்து வழங்கி இருப்பவன் யார்? ஈசன். அவர்தான் இந்த உலகத்தை படைத்து இதிலே நமக்கு பிறவியும், உயிர்களாகிய நமக்கு பிறவியும் கொடுத்திருக்கின்றார். அவர் என்ன கருதுகின்றார்? இந்த உயிர்கள்லாம் அந்த உலக இன்பத்திலேயே சிலை கட்டும், இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த உலகம் இல்ல, இந்த உலகமானது ஆணவ மலத்தில் அடைபட்டு கிடக்கின்ற உயிர்கள் அந்த ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக, ஆணவ மலத்தில் நீக்கிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய இடம் இந்த உலகம் என்று சொல்லி இந்த உலகத்தில் நமக்கு தெரிவு கொடுத்திருக்கார். இதுதான் ஈசன், அவருடைய நோக்கம் இப்படிதான் இருக்கு, அவருடைய எண்ணம். அந்த எண்ணப்படியே நாமளும் ஆணவ மலத்தை போக்கிக் கொள்வதற்கு சிவாகம நெறி என்ன சொல்கின்றதோ அந்த நெறியிலே ஒழுகி வந்தோம் என்றால் நாமளும் அப்படியே முன்னேறி இந்த உலகை கடந்து சிவபெருமான் திருவடியை அடைந்து பேரின்பம் அடையும். ஆனால் ஈசனுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? நாம் இந்த உலகை கடந்து முத்திக்கு வர வேண்டும் என்பது ஈசன் எண்ணமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது? இந்த உலகத்திலேயே திளைத்து கிடக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணம் இருக்கின்றது. இப்படி ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து வராமல் இருந்தால் நமக்கு சத்தினி பாதம் என்ற நிலை வராது. எப்போ ஈசன் நோக்கமும் நம்ம நோக்கமும் ஒத்து போகுதோ, அவன் நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்? இந்த உலகத்தை கடந்து ஞான நிதியை பெற வேண்டும், அதன் வாயிலாக முத்தி பெற வேண்டும் அவன் விரும்புகிறான். அந்த ஈசனுடைய நோக்கத்திற்கு இணங்க நாமும் இந்த உலகத்திலே அந்த சிவநெறியிலே ஒழுகி வந்தால் அப்போது நமக்கு நாம் முத்தியை நோக்கி முன்னேறுவோம். அப்பந்தான் நமக்கு சத்தினி வாதம் ஏற்படும். அதுதான் சத்தினி வாதம் என்று சொல்கின்றார். எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஈசன் நோக்கும் இயந்திடும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஒத்து என்பது மூன்றாவது அடியில இறுதியில் இருக்கு, அதை சேர்த்துக்கிடணும். ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து. ஈசருக்கு ஒரு அடைமொழி. எப்படிப்பட்ட ஈசர்? திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசர். ஈசருக்கு மூன்று திருவுருவங்கள் உருவம், அது தட்சிணாமூர்த்தி நடராஜர் உருவத்திருமே. அரு உருவம் சதாசிவமூர்த்தி சிவலிங்கத்திருமே. அருவம் வடிவம் வாழ்ந்த அரு உருவத்தையும் கடந்த அருவநிலை, அது சூக்கும திருமே, நம்முடைய கண்ணுக்கு புறப்படாது. அப்படி அருவம் அரு உருவம் உருவம் என்ற மூன்று வகை திருமேனிகளை கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். எதனாலே கொண்டிருக்கின்றார்? திருந்திய கருணையானை. அந்த கருணைக்கு திருந்திய கருணைன்னு, ஏன்னா இந்த கருணையில வந்து வேற எந்த நோக்கமும் இருக்காது. ஒரு நிமிடம் ஒரு கருணையை நம்ம காட்டுகின்றோம் என்றால் வேற உள்நோக்கம் வைத்தும் நம்ம காட்டலாம். நமக்கு ஒரு புகழ் வேணும், இன்னாருக்கெல்லாம் நான் கருணையோட உதவி செஞ்சேன், நாலு பேர் பேசட்டுமே அந்த பத்தி அப்படிங்கிறதுக்காக நாலு பேர் மேல கருணையை காட்டலாம். மேலும் ஒரு சமயம் ஒருத்தட்ட கருணை காட்டுவோம், இன்னொரு சமயம் வந்து அந்த கருணை இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட கருணையா இருக்கிறது உலகத்தோர் கருணை. ஆனா ஈசன் கருணை எப்பவுமே ஒரே தன்மைத்தாய், எப்பவும் சிறப்பாக விளங்கக்கூடிய கருணை. நாம எவ்வளவு வினைகளை பெருக்கினாலும் நம்ம மேல அவனுக்கு கருணை மிகுந்துகிட்டே போகுதுன்னா அந்த கருணையை நாம என்ன எடுத்து சொல்ல முடியுமா? அதான் திருந்திய கருணை, செம்மையான கருணை. திருந்திய கருணை என்பது செம்மையான கருணை. அந்த செம்மையான கருணை ஈசனிடம் இருப்பதனால்தான் ஈசன் இந்த மூன்று திருமேனிகளையும் கொள்கின்றார். ஏன்னா இந்த திருமேனிகள் தான் கொள்ளணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. உயிர்களாகிய நாம் வழிபட்டு உய்யும் பொருட்டு தான் அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் திருமேனிகளை கொண்டிருக்கு. உருவ திருமணி ஆகட்டும், அருவுருவ திருமணி ஆகட்டும், அருவ திருமணி ஆகட்டும், மூன்றுமே நம்புறது தான். இந்த உயிர்கள் சரியை நெறியிலே ஒழுக வேண்டும். அப்போது அந்த சரியை நெறியில் நிற்கின்ற உயிர்களுக்கு வழிபடத்தக்க திருமேனி உருவ திருமேனி. அதனால உருவம் அது சரியை கடந்து கெரியை என்று நெறிக்கு வந்தார். சரியை என்பது என்ன? அருமையாக சொல்லிவிட்டார்கள். சிவாலய தொண்டு, சிவன் அடியார் தொண்டு. சிவாலயத்தை பெருக்குதல், மெழுகுதல், அங்கு நந்தவனம் அமைத்து பூக்களை பறித்து மாலை கட்டி எம்பெருமானுக்கு அணிவித்தல், அங்கே தோத்திரப்பாளர்களை எம்பெருமானை போற்றி பரவுதல், அங்கு வருகின்ற சிவவேடம் தாங்கிய அடியார்களுக்கு தொண்டு செய்தல், இவையெல்லாம் சரியை. அடுத்தான கிரியை என்பது ஆன்மார்த்த சிவபூசை ஏற்றுதல். அப்போ அருவுருவ திருமேனி வழிபடத்தக்கது. ஆகவே அந்த கிரியாவான்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அருவுருவ திருமேனி. அந்த கிரியை கடந்து யோக நெறிக்கு ஆன்மா வந்தால் அப்பொழுது அருள் செய்வதற்கு அருவ திருமேனி. இப்படி ஒவ்வொரு நெறியில் நிற்கின்ற அந்த ஆன்மாவுக்கு சரியை, கிரியை, யோகம், இந்த மூன்று தான் சிவநெறி. அந்தந்த நெருக்கு ஏற்றபடி இந்த மூவகை திருமேனிகளை திருந்திய கருணையாலே கொள்கின்றான் ஈசன். ஏன் கொள்றான்? இந்த சரியை, கிரியை, யோகம்னு இந்த நெறிப்படி தாண்டி தாண்டி வந்து இந்த ஆன்மா ஞானத்தை பெற்று வீடு பேர் அடைய வேண்டும். அதான் அவன் நோக்கமா இருக்குது. ஆகவே திருந்திய கருணையாலே திருவுரு மூன்றதாகி இருந்திடும் அந்த ஈசனுடைய நோக்கும். ஈசன் நோக்கு என்னங்கிறதையே அந்த திருவுரு மூன்றதாக இருந்திடும் ஈசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈசன் நோக்கம் என்னன்னே காட்டியிருக்காங்க பாருங்க. ஈசன் நோக்கம் என்ன? மூவகை திருமேனிகள் கொண்ட ஈசன் சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மூவகை திருமேனிகள் மூலமாக நமக்கு வரமருளி நம்மை ஞான நெறிக்கு உயர்த்துவதுதான் ஈசன் நோக்கம் என்பதை அந்த ஈசனுக்குரிய அடைமொழியிலே வைத்து காட்டுகின்ற அந்த பாங்கினை நான் எண்ணி பார்த்தேன். மிகச்சிறப்பானவை ஒவ்வொரு பாடலும். அந்த ஈசனுடைய நோக்கம் இயைந்திடும் உயிர்கள் நோக்கும். இயைந்திடும் சொல் போட்டாங்க, உயிர்கள் நோக்கும்னு பெருமனை சொல்லல, இயைந்திடும் உயிர்கள் நோக்கும். இயைந்திடல், பொருந்துதல். அந்த ஈசனுடைய அந்த உருவத்திற்குமேனி வழிபட வேண்டும் என்று அந்த வழிபாட்டினரையே பொருந்த வேண்டும் உயிர்கள். அப்புறம் அதிலே முதிர்ச்சி பெற்று அவனுடைய அருவுருவத்திற்குமேனி வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டு நெறி, அந்த சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறின்னு இந்த நெறியில் இயங்கிடும் உயிர்களுடைய நோக்கமும் ஒத்து விளங்கும் போது, அதாவது இந்த நெறியுமே இயந்து கொண்டு கொஞ்சம் உலகப்பற்றையும் பக்கம் வச்சுக்கொண்டு இந்த சிவநெறிக்கும் உலகப்பற்றுக்கும் இடையில தடுமாறிக்கிட்டு இருக்காம இந்த சிவநெறியில இயந்து ஈசர் நோக்கோடு உயிர்கள் நோக்கு ஒத்துவிட்டன என்றால் அப்போதுதான் அந்த உயிர்களுக்கு மலச்சக்தி நன்கு கெடுகின்றது, மல பரிபாகம் என்ற நிலை. உயிருடைய அறிவு விரிந்த அறிவு, வியாபக அறிவு, விரிந்த அறிவு. அந்த விரிவை தடுத்து வந்தது எது? மலச்சக்தி. அந்த மலச்சக்தி கெட்டாச்சு, அப்ப உயிர் அறிவு என்ன பண்ணும்? விரியும். அதான் விரிந்திட என்றார். ஒவ்வொரு சொல்லாட்சியும் மிகச்சிறப்பானது. ஆகவே இறைவன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துவிட்டால் இடையில ஒண்ணு இருக்கு, மல பரிபாகத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. இப்படி ஈசன் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்து விளங்குதல் அது என்னவென்று சொல்லிவிட்டேன். ஈசன் இந்த உயிர்கள் எல்லாம் பிறவியை கடந்து வீடு பேர் அடைய வேண்டும் ஈசன் நோக்கம் இருக்கின்றது. அதே நோக்கம் உயிர்களுக்கும் வந்தாச்சு. ஏன்னா அந்த நெறியில பொருந்திய உயிர்களுக்கு, இயந்திரம் உயிர்களுக்கு, சரியை கிரியின்னு இயந்திரம் உயிர்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் ஈசனுடைய நோக்கோடு ஒத்து விளங்கி ஈசன் இதைத்தான் நம்ம விரும்புகிறான், பிறவியிலிருந்து நம்மை மீட்டு ஞானமும் வீடு பேரும் வழங்க விரும்புகிறான், அதற்கு ஏற்றபடி நாமும் அவன் ஒருத்த நிலையை நிற்போம் என்று இயங்கிடும் உயிர்கள் நோக்கும் ஈசன் நோக்கோடு ஒத்துட்டுதுன்னா அப்போ அந்த வீடு வேறையே தான் அந்த உயிர்கள் குறியா வச்சிருக்கும். ஒழிய தனக்கு இந்த உலகத்தில இருந்து தனக்கு இன்பம் வருதா அல்லது இந்த உலகத்தில இருந்து தனக்கு துன்பம் வருதா அப்படிங்கிற ரெண்டையுமே என்ன செய்யாத இந்த உயிர்கள் பொருட்படுத்த மாட்டான். ஏன்னா ஈசன் நோக்கம் என்ன? உலகம் கடந்து வர வேண்டிய ஒன்று. இந்த உயிர்கள் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை கடந்து ஞானம் பெற்று வீடு பேரடைய வேண்டும். இதுதான் ஈசன் நோக்கம். இதே நோக்கத்தோடு சரியாதிகளில் இயந்த உயிர்களுக்கும் இதே நோக்கம் வந்துட்டுதுன்னா அந்த உயிர்கள் அந்த சரியை, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம், அப்புறம் ஞானம் பெற்று வீடுபேர் அடையணும், இந்த ஒன்றுதான் அந்த உயிர்களுக்கு புரியா இருக்க முடிய உலகத்தில இருந்து இன்பம் வருதா துன்பம் வருதாங்கிறது சிந்தனையே இருக்காது. ஏன்னா அது இவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த உயிர்களுக்கு இந்த உலகம் அனுபவிக்கக்கூடிய பொருள் அன்று, இந்த உலகம் கடந்து செல்லக்கூடிய பொருள், அனுபவிக்க வேண்டிய பொருள் அப்ப எதுன்னா அது சிவம் தான். சிவமே அனுபவிக்க வேண்டிய பொருள். இந்த உலகம் அனுபவிக்க வேண்டிய பொருள் அல்ல, இது அனுபவத்துக்குரியது அன்று, இது சடம். உயிர்களாகி நாம் சித்து, சித்த பொருளாகிய நமக்கு நம்மோடு ஒத்த சாதியாகிய சித்தாகிய சிவமே அனுபவத்துக்குரிய பொருளை அன்றி இந்த சடமாகிய உலகத்திலிருந்து நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரு இன்பம் இருப்பதாக நினைப்பது ஆணவமனம் செய்கின்ற விபரீதம். அது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு தந்திருக்கின்றது, இடைநிலையை தந்திருக்கின்றது. எனவே நாம் வந்து ஆணவ மனம் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் சிவபெருமான் ஒருத்த நெறி இருக்கின்றது, அதிலே சென்றோம் என்றால் அந்த மனசக்தி கெடும். ஆகவே இறைவன் நோக்கோடு இயைந்து இருக்கின்ற உயிர்கள் அவை முத்தியையே இலக்காக கொண்டு அந்த முத்திக்கு என்னெல்லாம் வழி சரியை இது முடிஞ்சது அப்புறம் என்னது கிரியை என்று இப்படி மேல மேலதான் போகும். அது என்ன அனுபவத்துக்குரிய பொருளா சிவத்தை தான் நினைக்குது, உலகத்தை அனுபவத்துக்குரிய பொருளா நினைக்கல. எனவே உலகத்திலிருந்து எந்த அனுபவம் வந்தாலும் அதை விரும்புறதில்லை. இன்பம் வந்தாலும் சரி சுப்பம் வந்தாலும் சரி இரண்டிலுமே பற்றற்று விட்ட நிலை, அதான் இருவினை ஒப்பு. அந்த இருவினை ஒப்பு வந்தாதான் என்ன ஆகும், மலச்சக்தி கெடும். அந்த மலச்சக்தி கெட்டால் உயிரின் அறிவு விரியும், அதான் விரிந்திட. அந்த இருவினை ஒப்பு வருவதைத்தான் சொன்னாங்க, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனவும் ஒத்து. இந்த ஒத்து என்பத ஈசர் நோக்கும் உயிர்கள் நோக்கும் ஒத்துன்னு அது கூட கூட்டிக்கிடணும். அப்புறம் இந்த தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனமும் ஒத்துங்கிறத கூட கூட்டிக்கணும். எவ்வளவு அருமை அறிய சொல்லாச்சு, தெரிந்த புண்ணியமும் சற்றும் தெரிந்திடாதனமும் ஒத்துன்னா. சற்றும் தெரிந்திடாதனா எவை, அது நமக்கு பார்க்கும்போது சற்றும் தெரியவில்லை. சற்றும் தெரிந்திடாதன எதை சொல்றாங்கன்னு நமக்கு தெரியவில்லை. நன்கு சிந்தித்து பார்த்து அவருடைய திருவடிகளைத்தான் நான் பன்முறை வழங்கிக் கொண்டு நான் சிந்திக்க வேண்டும். அதாவது நம்முடைய புண்ணியம் என்பது என்ன, பாவம் என்பது என்ன. ஒருத்தர் நன்மினையை செஞ்சா புண்ணியம் சம்பாதிச்சான் ஐயா அப்படின்னு, தீவினையை செஞ்சா பாவத்தை சம்பாதிச்சான் ஐயா, எவ்வளவு பாவத்தை சம்பாதிச்சான் அப்படின்னு சொல்லி. அது எப்படி சம்பாதிச்சான்னு அது என்ன அது அப்படின்னா, ஒரு புண்ணியத்தை செய்தோம்னா அது அதோட முடிஞ்சு போயிடல, அதான் விஷயம். அப்பப்ப முடிஞ்சு போயிட்டு வைங்க, என்ன எப்படினாலும் இருக்கலாம் அந்த உலகத்துல, பிரச்சனையே கிடையாது. ஆனா நமக்கு தெரியறதில்ல, ஒரு வினையை செஞ்சா அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னிடம் உள்ள கரிசு குற்றத்தை அறியல. எப்படி வினை பொருந்ததுன்னு சிந்திக்கிறேன், வினை வந்து அப்படி பற்றுவேன், என்னை பற்றும் வினை கரிசரியேன்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை நான் பாட்டை செஞ்சு அப்போதைக்குள்ள இன்பத்தை கருதி செஞ்சுட்டு போயிருந்தேன், ஆனா இந்த வினை அழிந்து விட்டதா இல்லை, அது அழியாமல் சக்தி சக்திமயமாக ஆற்றல் மயமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே, இந்த புத்தி அறுவை சிகிச்சைக்கெல்லாம் புறப்படாது. இந்த புத்தி தத்துவம் என்பது நம்முடைய மூளை அல்ல, இந்த புத்தி என்பது மனமும் அல்ல. அதாவது நாம பல சொற்களை ஒரே பொருளை வழங்கிட்டு இருக்கோம், சைவ சித்தாந்தத்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொருள். அறிவு என்பது வேறு, மூளை என்பது வேறு, புத்தி என்பது வேறு. கேட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். ஆனா சைவ சித்தாந்தப்படி மூன்று வேறு தான். மூளை என்பது என்ன, அது இந்த தூள உடலிலே எலும்பு நரம்பு ரத்தம் இந்த எல்லாம் இப்படி பல தாதுக்களால் இருந்த தூள உடலிலே இருக்கின்ற ஒரு உள் உறுப்பு. எத்தனையோ உள் உறுப்புக்கு இதயம் இருக்கு, இறப்பை இருக்கு, குடல் இருக்கு, அத மாதிரி ஒரு உள் உறுப்பு, அறிவுக்கு துணை செய்கின்ற உள் உறுப்பு மூளை. புத்தி என்பது இந்த உள்ளுறுப்பு போன்றது ஒரு உறுப்பு என்று, அது வந்து எல்லா பிறவியிலும் நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய கருவி, அதான் தத்துவம்னு சொன்னாங்க. இந்த உடம்புல உள்ள வெளி உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இவையெல்லாம் இந்த உடம்பு இருக்க வரைக்கும் தான். அடுத்தால என்ன பிறவியோ, ஏழு வகை பிறவியில இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன்னு அஞ்சினார் தாய்மார சுவாமி. அப்போ வேற என்ன உடம்பு வருமோ அந்த உடம்புக்கு தகுந்த உள்ளுறுப்பு வெளி உறுப்புகள்லாம் இருக்கும். ஆனா தத்துவங்கள்னு சொல்றாங்களா, அவையும் உறுப்புகள் தான், கருவிகள் தான். அவை எல்லா பிறவியிலும் நம்மோடு தொடர்ந்து வரக்கூடிய கருவி, அதுதான் நினைவு வைக்கிறேன். அப்போ அப்படி அப்போ என்ன அது எப்படி அப்படின்னா, நமக்கு இந்த உடலுக்கு உள்ளார சூக்கும உடல் என்று ஒரு உடல் இருக்கின்றது. அந்த சூக்கும உடலில் உள்ள கருவிகள் தத்துவங்கள். அந்த சூக்கும உடல் இருக்கின்றதே அது வந்து முத்தி அடையும் போதுதான் நம்ம விட்டு நீங்க ஒழிய பிறவிக்கு பிறவி நீங்காது. அந்த சூக்குமுடல உள்ள கருவிகளுக்குத்தான் தத்துவங்கள் தத்துவங்கள் என்று பெயர். அந்த தத்துவங்கள்ல முக்கியமான ஒரு தத்துவம் தான் அந்த புத்தி என்பது. மூளைக்கும் புத்திக்கும் நமக்கு வேறுபாடு தெரிஞ்சுவிட்டு, தூள உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் ஒன்று மூளை, சூக்கும உடலிலே இருக்கக்கூடிய அறிவதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கருவி புத்தி. மூளை வேறு புத்தி வேறு. சரி, அப்புறம் அறிவு என்பது என்ன, அறிவுன்னு இன்னொன்னு சொல்றாங்களே, அது உயிராகிய நம்மிடம், நாம உயிர், நாம இந்த தூள உடம்பும் இல்ல, எலும்பு நரம்பாலான தோளாலான இந்த தூள உடம்பும் இல்ல, இதுக்கு உள்ள இருக்க நுட்பமா இருக்க அந்த சூக்கு உடம்பும் நாம அல்ல. ரெண்டு உடம்புக்கும் வேறான பொருள் நாம உயிர். ஒருத்தன் உள்ள ஒரு சட்டை போட்டிருக்கான், மேல ஒரு கோட் போட்டிருக்கான்னா அவன் அந்த கோட்டும் இல்ல, உள்ள இருக்கிற சட்டையும் இல்ல, அந்த மனிதன் அவன் தனி பொருள் இல்லையா, அது நமக்கு தெரிகிறது. அத மாதிரி இந்த தூள உடலும் நாம அல்ல, இது உள்ள இருக்கக்கூடிய சூக்கும உடலும் நாம அல்ல, நாம் இரண்டுக்கும் வேறான உயிர். அந்த உயிரிடம் இருப்பது அறிவு, அந்த உயிரிடம் குணமாக பண்பாக இருப்பது. எப்படின்னா ஒரு நெருப்பிடம் எப்படி சூடு, அந்த நெருப்பை விட்டு பிரியாமல் நெருப்பின் குணமாக, நெருப்போடு நெருப்பாக அந்த சூடு அதன் பண்பாக இருப்பது போல், அது மாதிரி உயிரினம் வந்து குணமாக பண்பாக இருப்பது அறிவு. அப்ப அறிவு வேறு, அதாவது அந்த சூட்டினுடைய திரட்சி தான் நெருப்பு. அத மாதிரி அந்த வெப்பத்தின் திரட்சியாக நெருப்பு இருப்பது போல அறிவின் திரட்சியாக உயிர்களாகி நாம் இருக்கின்றோம். ஆனாலும் நம்ம அறிவு ஆணவ மனத்தாலே தடைப்பட்ட அறிவு. எனவே சூக்ம உடல், தூள உடல் இவற்றின் துணை கொண்டுதான் விளங்கும். இவற்றின் வாயிலாக திருவருள் அறிவிக்கின்றது, அதையும் நாம மறந்துடக்கூடாது. இது சாத்திரங்கள் பார்க்க பார்க்க நாம தெரிந்து வருவோம். ஆகவே தெரிந்த புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன அப்படின்னா, இப்ப புண்ணியம் பாவம்னா என்ன, மீள நினைவுபடுத்திக் கொள்வோம். ஒருவன் ஒரு நல்வினையை செய்தால் அந்த நல்வினை செய்து முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகிறது, முடிஞ்சு போச்சு, யாருக்குமே தெரியல, இதுக்கு எப்படி எனக்கு பலன் கிடைக்கும், நாலு பேர் பார்த்து அவனா பாராட்டி ஏதாவது செஞ்சானா நமக்கு பலன் கிடைக்கும், பெரிய தலைவர்கள் பார்த்தா நமக்கு சன்மானம் கொடுப்பாங்க, யாருக்குமே தெரியாம நல்வினை செஞ்சாலும் என்ன பயன் கேட்காங்க, கண்டிப்பா பயன் உண்டு. அது மாதிரி யாருக்குமே தெரியாம தீவினைகளை செய்தாலும் அதுக்கு உண்டான தண்டனையும் உண்டு. முன்னுடன் சொல்கிறீங்க, அது தப்பா அது சொல்லுங்க. ஆகையினாலே அப்ப எப்படி தெரியுது, அது எப்படி பலன் கொடுக்குன்னா, ஒரு நல்வினையை செய்து முடித்த பிறகு அந்த நல்வினையானது ஆற்றல் மயமாக புத்தி தத்துவத்திலே பதிந்து கிடக்கின்றது. இந்த சூக்கு உடம்புல இருக்குன்னு சொன்னேன், அந்த புத்தி தத்துவத்திலே அது எல்லா பிறவியிலும் சூக்குமுடல் வரும். அப்போ அந்த புத்தி தத்துவம் எப்பவுமே நம்ம கூட இருக்கும், அதுல அந்த நல்வினை பதிந்து கிடக்கிறது ஆற்றல் மயமாக. அந்த பதிந்து கிடக்கும் போதுதான் அதுக்கு புண்ணியம்னு பேரு. அதனாலதான் நல்வினை செய்தவன, நல்ல காரியங்கள் செய்தவன புண்ணியத்தை சம்பாதிக்கான்னு அதான் சொல்றோம். ஏன்னா அந்த நல்ல காரியம் அதோட அழியாம அது புத்தி தத்துவத்துல புண்ணியமாக பதிந்து கிடக்கிறது. பதிந்து கிடக்கும் போது புண்ணியம்னு அப்படி அதை சஞ்சிதம்னு சொல்வார்கள். அது தக்க காலம் கூட்டி வைக்கும் பொழுது, அதான் எதுக்குமே காலம் வரணும்னு சொல்றோம் பாத்தீங்களா. அனுபவத்துல நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி நடக்காட்டாலும் அப்பந்தான் நினைப்போம், இன்னும் இதுக்கு காலம் இன்னும் கூட்டி வைக்கிற, காலம் கூட்டி வைக்க வேண்டும் நினைக்கிறேன். அப்படி தக்க காலம் கூட்டி வைக்கப்படும் பொழுது அந்த புண்ணியமானது இன்பமாக வெளிப்படும். அப்போ அந்த இன்பமாக வெளிப்படும் போது நமக்கு ஆகா, இது பூர்வ புண்ணியம், ஏதோ ஒரு புண்ணியம், சாமி அதுக்கு நமக்கு இப்ப பலன் கொடுக்காரு, ஏதோ நல்ல புண்ணியம், மற்ற அடுத்தவனும் பார்க்காம அனுபவிச்சு இன்பத்தை எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கானாப்பா, இப்படி இன்பம் அனுபவிச்சான் அப்படின்னு நினைக்கான். அப்போ அந்த இன்பம் அந்த புண்ணியத்தை காட்டி கொடுக்க இல்லையா, தெரிய வைக்க இல்லையா, அதான் தெரிந்த புண்ணியமும். தெரிந்த புண்ணியம், புண்ணியம் நேரடியா தெரியாது, இன்பம் வருவது மூலமாக முன்வினையாக ஒரு புண்ணியம் இருக்கிறது. அதுல வந்து தெரிந்த புண்ணியம் கூட பாவமும் இனம் பற்றி சேர்த்துக்கணும். புண்ணியம் தானே சொல்லியிருக்காங்கன்னா, உன்ன சொல்லும் போது இனம் பற்றி நாம இன்னொன்னு சேர்த்துக்கணும், தெரிந்த புண்ணியமும் பாவமும். அப்ப ஒரு துன்பம் வரும்போது, கொஞ்சம் கொஞ்சம் துன்பம் வரும்போது அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவன் சண்டை பெறுறான், இதனாலதான் வந்து அதனாலதான் வந்து அவன் தான் அவன் தான் கிடைப்பான், அவன் என்ன பண்ற மாதிரி எனக்கு கஷ்டத்தை கொடுக்காங்க. ஆனா யாருமே அதற்கு காரணம் சொல்ல முடியாது, அப்படி ஒரு சும்மா நமக்கு வந்துட்டு யாரும் யாரையும் குற்றமும் சொல்ல முடியல, அப்படி ஒரு சும்மா எல்லாம் வினையா, எல்லாருக்கும் அப்படி வருது, எனக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னு மனிதர்களால வராம வேற இந்த பஞ்சபூதங்களாலேயோ இந்த மாதிரி காரணங்களால வரும்போது எனக்கு மட்டுமா இப்படி வரணும், அப்ப என்ன பாவமோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக்திக்கு சக்தியான ஒன்னும் செய்ய முடியாத ஒரு நிலையை அடையும் போது தன்னால் அந்த புலம்பல் வந்து விடுகின்றது. அந்த துன்பமானது முன்னர் செய்த பாவத்தை வந்து தெரியப்படுத்துகின்றது. அந்த இடத்துல அதான் தெரிந்த புண்ணியமும் பாவமும். சற்றும் தெரிந்திடாதனவும் அப்படின்னா, எத்தனையோ புண்ணியங்களும் இருக்கு பாவங்களும் இருக்கு, அவற்றுக்கு இன்னும் பலன் வரல. அப்ப நமக்கு என்ன புண்ணியங்கள்லாம் நம்ம ஈட்டப்பட்டு நம்ம புத்தியில இருக்கு, என்ன பாவங்கள்லாம் ஈட்டப்பட்டு புத்தியில இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் கூட தெரியல. அதுக்கு பலன் வரும்போதுதான் தெரியும், வருத வரைக்கும் தெரியல. அதைத்தான் சற்றும் தெரிஞ்சிடாதன்னு சொன்னாங்க. இவை ரெண்டும் ஒத்து விளங்க வேண்டும். அதாவது தெரிந்த புண்ணியம் பாவங்கிறது என்ன, நமக்கு வர்ற இன்ப துன்பங்கள், இந்த இன்ப துன்பங்கள் முன்னர் புண்ணியங்களையும் முன்னர் செய்த பாவங்களையும் தெரியப்படுத்துகின்றன. அந்த இன்ப துன்பங்கள் ஒத்து விளங்க வேண்டும். இன்பம்னா மகிழ்ச்சி, உடனே துன்பம்னா வந்து ஒரு கவலை வெறுப்பு, எதுவும் வரக்கூடாது. ஏன்னா நோக்கம் என்ன, ஈசனுடைய நோக்கத்தோடு ஒத்து போச்சு. நம்ம சிவநெறியில நாம நிக்கணும்னா சிவநெறியில நாம நிற்போம். இது வினைக்கீடாக புண்ணியத்துக்கீடா இன்பமும் துன்பத்து பாவத்துக்கீடா துன்பமும் வரும். அவையெல்லாம் நாம் செய்த வினைக்கீடா வருகிறது, அதுக்கு நாம தான் காரணம், அதுக்கு யாரையும் நோக்க வேண்டியதில்லை. ஆனா ஈசர் நோக்கம் என்ன, சிவநெறி. சிவநெறியில நிற்பதற்கு இன்ப துன்பங்கள் தடை அல்ல, நாம தான் தடையா ஆக்கிக்கிடுதோம். ஒரு விலங்கு எடுத்து நானே காலு கை எல்லாத்தையும் போட்டு சுத்திக்கிட்டு ஐயோ என்ன நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி வந்து நடப்பேன் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டான், அது என்ன? அது அறிவுடைய செயலாகுமா? நீயே எதுக்கு எடுத்து கட்டுற இந்த விலங்க பத்தி, இது வந்து தடை தானே செய்யும், அது எதுக்கு எடுத்து பிணைக்கிறவன் உடலோடு? ஆகவே புண்ணியம் பாவங்களும் வந்து நாம தான் விலங்காக ஆக்கிக் கொள்கிறோம். அப்படி ஆக்காம ஈசன் நோக்கத்தோடு நம்ம நோக்கம் ஒத்து போச்சுன்னா இந்த புண்ணிய பாவங்கள் ரெண்டுமே பற்று அற்றுவிடும். அவை இன்ப துன்பங்களாக வந்து தெரியக்கூடிய புண்ணிய பாவங்களும் தான் சரி, அல்லது என்னெல்லாம் இருக்கோ தெரியாம இருந்தாலும் சரி, என் ரெண்டுமே பற்றிருக்க கூடாது. எத்தனையோ புண்ணியங்களை நான் ஈட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் என்னென்ன இன்பம் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இறங்குறான். முயற்சியில் இறங்கும் போது எனக்கு முன்னர் புண்ணியம் இருந்ததுன்னா இந்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து அந்த முயற்சியில இறங்கி அந்த புண்ணிய பலனையே குடிவிச்சு போறது. இதுதான் தெரியாத புண்ணியத்தை நினைச்சு போறது. அது மாதிரி தெரியாத பாவம் இருந்தா அங்க ஒரு தடையும் அது வந்து பண்ணும். அது ஏதாவது தடை பண்ணிருமோ, தெரியாத பாவம் ஏதாவது முன்ன இருக்கோ, அது இந்த காரியத்துக்கு வந்து இடையூறு பண்ணி இதை நிறுத்திடுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறது, கவலைப்படுறது. ஆகவே ஒரு இன்பத்தை நாடி எதிர்பார்ப்பில் கழிப்பில் இருப்பதோ, அல்லது ஒரு ஒரு தடை வந்துருமோ, ஒரு பாவம் வந்து அதனுடைய பலனை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலையிலே மன பரிதவிப்பில் இருப்பதோ எப்படி சிவ வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு துணை செய்யும், அதுக்கு இடையூறுலா செய்யும்? ஆகவே இந்த தெரியாத புண்ணிய பாவங்களை பற்றி சிந்திப்பதையும் விட்டுவிட்டு, இன்ப துன்பங்களாக நமக்கு தெரிந்த புண்ணிய பாவங்கள் வருகின்ற இன்ப துன்பங்களிலும் பற்றுவிட்டு, எனக்கு ஒரே நோக்கம் ஈசன் சரியைக்குரிய யோகம்னு நம்ம முன்னேறணும்னு நினைக்கான். அவன் நினைப்புக்கு ஏற்றபடியே நாமளும் சிவநிலையில செய்வோம். சமய தீட்சை பெற்றுக்கொண்டோம், குருமூர்த்திகளுக்கு திருப்திப்படுற வகையில அவர்களுடைய உள்ளம் நிறைவடைகிற வகையில சிவத்துண்டு செய்வோம். அவர்களாக நம்முடைய பக்குவத்தை பார்த்து விசேட தீட்சை வழங்குவார்கள், அதை பெற்று மேலும் அந்த சிவநிலையை வளர்வோம். நிர்வாண தீட்சை வழங்குவார்கள், அப்படி மேலே சென்று ஞானமும் வீடு பேரும் நம்ம அதை நோக்கி தான் போனோம். அதுதான் ஈசன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. அவன் தராட்டா இந்த பிறவி ஏது என்று சொல்லி அப்படி நம்ம நடந்து சென்றோம் என்றால், அந்த இரு வினைகளிலும் பற்றை விட்டோம் என்றால், தெரிந்த புண்ணிய பாவங்களிலும் சற்றும் தெரியாத புண்ணிய பாவங்களிலும் பற்றற்று நாம் விளங்கினால், அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்தால் அப்ப என்ன நடக்கும்? அறிவு மேலாய் விரிஞ்சிட, அதான் விரிஞ்சிட அறிவு மேலாய்ன்னு சொன்னாங்க, அதை மாத்திக்கிடணும். அறிவு மேலாய் விரிஞ்சிட, அறிவு விரிந்திட, அறிவு விரிந்திட, ஆன்மாவின் அறிவு விரிந்திட. இருவினை ஒப்பு வந்து நிகழ்ந்துட்டு அப்புறம் ஆணவ மலத்துக்கு நம்ம மேல ஆதிக்கம் காட்டுறதுக்கு வழியே கிடையாது. ஒருத்தன் தான் இருக்கான், நீங்க ஒரு காரியத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தடை வரணும்னு எல்லாமோ பண்ணி பார்க்கான், ஆனா நீங்க செம்மையா உங்க காரியத்தையும் செய்தீங்க, அப்ப எவ்வளவு நேரம் தான் அவங்களை தடை பண்ணி பார்ப்பான்? சரி, இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் நாம இவனை சிரிப்பு காட்டி பார்த்தியாச்சு பார்த்தாச்சு, அப்பவும் காரியத்தை நிறுத்த மாட்டுக்கான். இவனை வந்து மகிழ வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கவலைப்பட வச்சு பார்த்தாலும் நிறுத்த மாட்டுக்கான், கோபத்தை உசுண்டு பார்த்தாலும் அப்பவும் அவன் கோபப்பட மாட்டுக்கான், அவன் காரியத்திலே தான் அவன் இருக்கான். அதுனா எவ்வளவு நேரம் நம்மளை இடையூறு பண்ண முடியும்? அவன் ஓஞ்சி போயிருவான், இடையூறு பண்ணணும்னு நினைச்சா ஓஞ்சி போயிருவான். அந்த மாதிரி நம்ம ஆதிக்கம் பண்ணுகின்ற ஆணவ மலம் ஓஞ்சிட்டு, இந்த இருவினை ஒப்பு வரும்போதுதான், இந்த இன்பத்துல பட்டும் துன்பத்துல வெறுப்பும் இப்படி கொள்ளும் போதுதான் ஆணவ மலம் மேலும் மேலும் நம்மிடம் வலிமை பெறும். அப்படி இல்லாமல் அந்த ரெண்டுலையும் பற்று விட்ட உடனே, இருவினை ஒப்பு வந்த உடனே இந்த ஆணவலத்தின் சக்தி ஓய்ந்து விட்டது. அப்போ ஆன்மாவின் அறிவுக்கு இருந்த தடை பெரும்பாலும் நீங்கிவிட்டது, ஆன்மா அறிவு விரிகின்றது, வியாபகத்தன்மையை பெறுகிறது. அந்த விரிகின்ற அறிவுக்கு மேலாக சிவஞானம் விளங்குகின்றது, விளங்கினால் அதுதான் சத்தினி பாதம். ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஒரே இருள் தான், கரண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவோமே, ஒன்றும் இல்லை, எங்கும் ஒரே இருள், ஆகாயம்னு ஒன்னே இல்லையா, ஒரே இருட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நம்ம தோணும். நமக்கு நிலம் நீர் மட்டுமா தெரியல, இங்க சுத்தி இருக்கிற ஆகாயமும் நமக்கு தெரியல, வெட்ட வெளியும் கூட தெரியல, அப்படி எங்கும் இருளா தான் தெரியும். ஆனா இந்த அப்புறம் விடிய காலம் வந்து விட்டால் இந்த ஆகாயம் எப்படி எவ்வளவு பெரிய ஆகாயம் பறந்து விரிந்திருக்கிறது தெரிகின்றது. எப்படி தெரிகின்றது? இந்த ஆகாயத்தில் மேலோங்கி, இந்த ஆகாயத்தில் ஒளியானது மேலோங்கி விளங்கினால் இந்த ஆகாயம் வந்து நமக்கு தெரிகின்றது, ஆகாயம் இருக்கிறத உணர முடியும். அதே மாதிரி ஆன்ம அறிவு எப்ப விரிந்து விளங்கும்னா, அந்த ஆன்ம அறிவின் மேலாக, அந்த ஆன்ம அறிவாகிய ஆகாயத்தின் மேலாக சிவஞானமாகிய ஒளி விளங்கினால்தான் இந்த ஆன்ம அறிவானது அங்கு புலப்படும். ஆகவே ஆன்ம அறிவின் மேல் சிவஞானம் விளங்கினால், மேலாக விளங்கினால் அதுவே சத்தி நிபாதமாகும். நிபாதம் நிபாதம்னா வீழ்ச்சி, சத்தி என்பது சிவஞானம். எனவே ஆன்ம அறிவில் சிவஞானம் வீழ்தல் அதுவே சத்தி நிபாதம் என்று மிக அருமையாக இதை விளக்கம் கொடுக்கின்றார்கள். இந்த சத்தி நிபாதம் அந்த உயிரும் அருளும் எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த உயிரானது சத்தியவாதம் பெற்றால் இது மேலானதாக விளங்கும். அந்த உயிர் மேலானதாக விளங்கும். அதாவது மற்றவர்களோடு பார்க்கும்போது நம்முடைய அருளாளர்களை பாருங்க, அவர்களெல்லாம் மேலானவர்கள் என்று நாம் அறிகின்றோம். நாயன்மார்கள் மாறுங்க, சாதாரண உலகத்தவரை பாருங்க, சாதாரண உலகத்தவர் நாயன்மார்கள் மாறி அனுபவம் வரும்போது எப்படி செயல்படுவான், அவன் நம்மள மாதிரி உலகத்தவர்கள் செயல்படும் விதமே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் கட்டா ஒரு நேரத்தில் வந்து ஒருவர் வந்து சிவனடியாரே மாகேஸ்வர பூஜைக்கு வந்தாலும் நாம வறுமையில வாடுறோம், அப்படிப்பட்ட நிலைமை வந்தா நாம எந்த மாதிரி செயல்படுவோம். எல்லாம் முன்னாலும் மாகேஸ்வர பூஜை செஞ்சிருக்கோம், யா ஒன்னும் செய்யாதவங்க எல்லாம் இல்ல, எவ்வளவோ செஞ்சிருக்கோம், இப்போ இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி என்ன தியாக ஒண்ணு கொடுத்து போயிட்டு வாங்க. ஆனா அங்கு நாயன்மார்கள் செயல்பட்ட விதம் எப்படி இருந்தது, இளையாங்குடி மாநகரம் எப்படி செயல்பட்டாங்க, இப்படி ஒவ்வொரு நாயன்மாருடைய நிலையை நாம் வச்சு பார்க்கும்போது உலகத்தை விட அவர்கள் மிக மேலானவர்களாக விளங்குகின்றார்கள். செயற்கரிய செய்கை செய்கின்ற சீரர்களாக விளங்குகிறார்கள். அதற்கு காரணம் என்ன, அவர்கள் அறிவுக்கு மேலாக சிவஞானம் மேலோங்கி விளங்குகிறது. இந்த சிவஞானத்தின் துணை கொண்டு அவர்கள் எதையும் காண்கின்றார்கள். ஆகவே சிவஞான சார்பு இல்லாத நம்முடைய நடைமுறை ஒரு மாதிரி இருக்கின்றது, சிவஞான சார்பு விளங்குகின்ற அவர்கள் நடைமுறை, அதனால நமக்கு வித்தியாசமா தெரியும். அந்த சத்தினிபாதம் என்பது அதான், அந்த சிவஞான சார்பு தான் சத்தினிபாதம். ஆகவே அந்த ஆன்மா மேலாக விளங்கும், அந்த ஆன்மாவுக்கு மேலாக அருள் விளங்கும், அந்த ஆன்மா அந்த அருளையே நாடி உருகி நிற்கும். அருள் புரிந்திருக்க இறங்குங்களோ என்று அழுமதுவே அன்றி மற்ற என் செய்கையின் பொன்னம்பலத்து அரசே என்று திருவாசகத்திலே சொல்வார். அந்த அருளையே நாடி நாடி ஏசரும். ஏசருதெல்லாம் என்ன, ஒன்றையே நாடி நாடி அதற்காக உருகுதல். திரு ஏசரவு என்றே திருவாசகத்திலே ஒரு பகுதி வைத்துள்ளார்கள். அது மகாவித்யமா தண்டமணி தேசியவர்களும் ஏசரவுனா என்ன என்பதையெல்லாம் விளக்கமாக சொல்வார். திரு ஏசரவு அதுதான் சேர்த்து வரும்போது திரு வேசரவுன்னு வரும். ஏசருதல் என்றால் நினைந்து நினைந்து உருகுதல், அருளையே நாடி நிற்கிறது. அது அந்த சொற்கள் சொற்கள் இங்க போட்டிருக்காங்க. மாசரும் உயிரானது மேலாக மண்ணும் மேலாக நிலைபெறும். எப்படிப்பட்ட உயிர், எதனால மேலாக நிலைபெறுது, சரியை கிரிய இந்த நெறிகள்லாம் அந்த உயிர் பழகி வந்ததுனால அந்த உயிர் மேலானதாக விளங்குகின்றது. எப்படிப்பட்ட சரியை கிரியை, பாசத்தை வேறெடுக்கக்கூடிய சரியை கிரியை. விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டு சிவாலயத்துக்கு ஒருத்தர் போறாருன்னா அது ஒரு சாதாரண செயல் அல்ல. உலகத்தில் எங்கெல்லாமோ போறாங்க வாராங்க, அது மாதிரி செயல் அல்ல. அது நம்மை பிணித்திருக்கின்ற பாசத்தை வேறுடன் அறுக்கக்கூடிய செயலை சிவனடியார்கள் செய்கின்றார்கள் என்பதை நாம் அங்கே சிவாலயத்துக்கு போறான்னா பாசத்தை வேற இருக்கணும் முடிவு பண்ணிட்டாயா, அதனால போறான் சிவாலயம். அதான் அந்த சரியை, அந்த சிவாலயத்துக்கு போறது சரியை, அன்மார்த்த சிவபூஜை பண்றது சரியை, எல்லாம் பாசத்தை வேற இருக்கக்கூடியவை. பாச வேற அருமாறு ஆக்கும் பகர் சரியாதி, பகர் சரியாதி பகரப்படும் சரியாதிகள். பகரப்படுதல் சொல்லப்படுதல், எதுல சொல்லப்படுது, சிவாகமத்தில் சொல்லப்படுது, திருமுறைகள் சொல்லப்படுது. பாசத்தை வேற இருக்கக்கூடியவை என்று சொல்லப்படுகின்ற சரியை ஆதிகளிலே, சரியை முதலிய தவங்களிலே, அந்த நான்கிலும் உயிர் பழகினதுனாலே, சரியை கிரிய யோக ஞானம் நாளிலையும் உயிர் பழகினதுனால என்ன ஆயுது, உயிர் மாசருகிறது, ஆணவ குற்றத்தை நீங்குகிறது. அதனால அந்த பசு மேலாக மண்ணும், அந்த உயிரானது மேலானதாக விளங்குகின்றது. அவ்வாறதாக தேசுரும் அணுவும் ஈசன் அருளும். இந்த உயிர் இருக்கின்றதே சிவஞான சார்பு பெற்ற உயிர், பக்குவ உயிர். இது எப்படி மற்ற உயிர்களை விட இந்த உயிர் மேலானதாக விளங்குதோ, அத மாதிரி அந்த உயிரினும் மேலாக அந்த ஈசனுடைய அருள் விளங்கும். அங்க நாயன்மார்கள் நம்மினும் மேலாக விளங்குகின்றார்கள். ஏனென்றால் அந்த நாயன்மார்களுக்கு மேலாக அருள் விளங்குகிறது, அந்த அருளுக்கு அந்த நாயன்மார்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். எனவே அருளை உணராத நம்மினும் அவர்கள் மேலானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நான் சொல்கின்றோம். அந்த செய்தியை தான் சொல்றாங்க. சத்தினிபாதமற்ற உயிர் எப்படி இருக்கும் சொல்றாங்க. போன பாட்டில் சத்தினிபாதம் என்னன்னு சொன்னாங்க இல்லையா, அதை அடைந்த உயிர் எப்படி இருக்கும், மற்ற உயிர்களை விட மேம்பட்டு விளங்கும். ஏனென்றால் அந்த உயிருக்கு மேலாக ஈசன் அருள் விளங்கும். மற்ற உயிர்களை விட எப்படி இந்த உயிர் சத்தினிபாதமற்ற உயிர் மேலானதோ, அத மாதிரி சத்தினிபாதமற்ற உயிருக்கும் உயிரை விட திருவருள் மேலானது. ஏசுரும் அணுவும் ஈசன் அருளும் அவ்வாறதாக, ஏசரும் உயிரதாக அந்த அருளையே நினைந்து நினைந்து உருகிக் கொண்டிருக்கிறதே, அந்த உயிரோடு இணைந்து அந்த திருவருளானது விளங்கும் என்று சொல்லி சத்தினிபாதத்தினுடைய ஒரு உள் விளக்கம். இதெல்லாம் நம்ம மற்ற நூல்கள் எல்லாம் பார்க்க முடியாது, இவ்வளவு வெளிப்படையாக அருமையாக சொல்கின்றார்கள். அப்படி அருளையே நினைந்திருக்கின்ற அந்த உயிர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அந்த உயிருடைய நிலை எப்படி இருக்கும், அதைத்தான் அடுத்த பாட்டை சொல்றாங்க. அகத்திருள் அகற்றி நாலாம் சத்தியவாதம் உற்று பகைத்திடும் உடலை நோக்கி பயந்திடும் சகத்தை பார்த்து திகைத்திடும் பிறவி நோக்கி சேர்ந்திடும் சுற்றம் கண்டு பகைத்திடும் இவரே என்ன பதைத்து மெய் நடுங்கான் இருக்கும். இந்த செய்திகள்லாம் சரிதான், போன பாட்டில் சொன்ன செய்திகள்லாம் சரிதான். சத்தினிவாதமுற்ற உயிருக்கு மேலாக திருவருள் விளங்கும், அந்த திருவருளையே இந்த உயிர் நாடி உருகி விளங்கும் தான் சொன்னாங்க. அதெல்லாம் நாம பார்த்து தெரிஞ்சுக்கிடக்கூடியதா இல்லையே? அந்த உயிர் அருளோடு எப்படி சேர்ந்திருக்கிறது, அந்த உயிருக்கு மேலாக அருள் எப்படி விளங்குகிறது என்பதெல்லாம் நாம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய முடியாது. அப்ப அந்த அருளாளர்களை நாம எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றா, அந்த அருளாளர்களுடைய செயல்பாடு உலகத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும் அதை வச்சுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்தின் மீது அவர்கள் காட்டக்கூடிய அந்த மனப்பான்மையை வச்சுதான் இவன் அருளை சார்ந்துட்டான் அப்படின்னு நாம உணர்கின்றோம். அந்த அருளாளர்கள் உடலை என்ன செய்ய நினைப்பார்களா, பகைன்னு நினைப்பார்கள். நாம அப்படி நினைக்கிறோமா? உடலுக்கு எது இதமோ அதுதான் எனக்கு இதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சிவநதி வந்து என்னைக்கு குறிப்பிட்டு என்னைக்கு கதை அவர்கள் அருளாளர்கள் நினைக்கின்றார்கள், உடல் நமக்கு பகையானது. நாம சிவசிந்தனைன்னு ஒன்னு நினைக்கும் போது இந்த உடலானது ஐம்புல பற்றல ஏதாவது ஒரு பற்ற நோக்கி நம்ம இருக்கு செவி மூலமாக.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: நம பார்வதி பதே அழகர் மகாதேவா, தென்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் விளைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. முன்னிலை வைக்கின்ற அன்னையார் அவர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் எளிய வணங்கி மகிழ்ந்தேன். இறைவனுடைய திருவருளினாலே இந்த திருவிளையாடல் புராண சிந்தனை வந்தனை பாங்குற நிகழ்ந்து வருகிறது. எல்லாம் அவருடைய திருவருள். உயிர்கள் என்றும் அளவில்லாதன, கட்டுப்பாட்டுக்குரியன, அறிவித்தால் அறிந்த நிலையுடையன, சாந்தரன் வண்ணமாக ஆகின்ற ஒரு தகுதி. அப்படிப்பட்ட உயிர்கள் பொருட்டாக பெருமான் தானே வந்து எழுந்தொருளி தலையழித்து ஆட்கொண்டு அருளுகின்ற வான்வார் கடல் அவனுடைய கடல். அப்படிப்பட்ட திருவடிகளை எங்கெல்லாம் சென்று அந்த பேரின்ப வெள்ளத்தை பெய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெய்வதற்குரிய நிலைக்கலனாக நம்முடைய நெஞ்சை ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட பக்தி இலக்கியங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தோத்திரங்களாக சாத்திரங்களாக செல்வர்கள் அமைத்து அதிலே சொல்லப்பட்ட சில சில பகுதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக அதை கரை உருவிலே பாங்கு நாடக பாங்கிலே மொழி நடை ஆக்கத்திலே முதன்மை உடையதாக ஆக்கி அதை பல காலங்களிலே படித்து படித்து ஓதி ஓதி சுவைத்து அந்த மகிழ்கிற பாங்கிலே நிறைய ஏறக்குறைய தமிழிலே 600 தலபுராணங்கள் இருக்கின்றதாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் 200 தலபுராணங்கள் அச்சுக்கு வந்திருக்கின்றன. 200 தலங்கள் ஆயுதச் சுவையிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஓலைச் சுவடியிலிருந்து பதிப்பிக்கப்பட வந்த எழுதப்பட வேண்டிய நூல்கள் இருக்கின்றன. மேல இப்படி மிக அதிகமான தல வரலாறுகள் எழுவதற்கு என்ன காரணம் என்றால், இங்கேயெல்லாம் ஓட வேண்டாம், இருக்கிற இடமே சிறப்பானது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக அந்தந்த ஊர் பெருமக்கள் ஞானசம்பந்தாரிகளுடைய வாக்குகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற பெருமானை பாராட்டி புகழ்ந்து பாடி சென்றிருக்காரு. ஒரு 10 பாட்டு 11 பாட்டு என்று அதன் அடிப்படையில் ஏதென்றும் செல்லாமல் இருக்கிற இடத்திலே இருக்கிற இறைவனுடைய பெரும்புகளை பேசுவதற்கும் நினைப்பதற்கும் அதன் வழியாக வழிபாடு செய்வதற்கும் உரிய தன்மைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். மிக தொலைவிலே இருந்து வந்த ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு அண்மையில் இருக்கக்கூடிய கீர்த்திசையில் இருக்கக்கூடிய பூவனம் என்று சொல்லக்கூடிய பூவனமதனில் பொதிந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை பாடுகிற போது ஒரு சொன்னார், உலகத்துல எல்லாருக்கும் நன்மை என்றால் மிகுந்த மகிழ்ச்சி, நன்மை வேண்டுமா பாருங்கள். மாதமர் மேனியன் ஆகி வண்டோடு போடமர் போடி

நன்மையாகுமே புண்ணியர் தொழுதழே பூவனத்துறை. யார் தொழக்கூடிய இடமா? புண்ணியர்கள். இந்த தலைவராணத்துல இந்த ஒரு வரி எடுத்து வைத்துக் கொண்டு சூரியன், விண்கோள்கள், நவவீரர்கள், லட்சுமி எல்லாம் வந்து பூஜை பண்ணியதாக திருப்புவன தலைவராணத்துல இருக்கிறார். இந்த புண்ணியர் தொழுதழு பூவனம் என்ற ஒரு வரி பல தெய்வங்கள் வந்து அங்கு வழிபாடு செய்ததாக பல படலங்களாக கந்தசாமி கவிராறு என்ற பெரும்புலவராறு திருப்பூவன தலைவராணம் திருப்பூவனாளர் உலா என்ற நூல்கள் எல்லாம் பின்னே பின்னே எழுந்தன. புண்ணியர் தொழுதழே பூவன துறை அன்னலை அடி பணிந்து அன்பினார். அன்பினாரை அடிபணிகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக நன்மை பெறலாம். காளியகோனாகிய நான் பாடின பாடல்களை எவர்கள் வழிபாட்டிற்குரியதாக ஆக்கிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் நன்மை பெறலாம் என்று இந்த பூவன தலத்துல புகழி வேந்தர் வந்து பாடியிருக்கிறார். அதற்கு பிறகு பல இலக்கியங்கள் உருவாகியிருக்கின்றன. ஆக மேலோர்களிட்ட வித்து விளைந்து சிவானந்த தேன்பிள்ளிட்டிருந்த உயர்ந்த ஞான நூல்களாக வந்திருக்கின்றன. அப்படி கிழக்கிலே இருக்கக்கூடிய பூவனம் காசிப்பதிக்கு நிகரான ஒன்று, காசிக்கு மேலே கூட என்று பேசுவார்கள். அந்த இடத்துல சராசரங்கள் அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாம் லிங்கமாக காட்சியளித்ததாம் அப்பர் சுவாமிகளுக்கு. வடிவேறு திரி தூரம் தோன்றும் தோன்றும் வளரும் மேல் இடம் அதிகம் தோன்றும் தோன்றும் பத்து பாட்டு பித்தாண்டகத்துல இவ்வளவு. பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நினைக்கிற நினைப்பெல்லாம் அங்கு அருட்காட்சியாக பெருமான் வழங்கினான் அப்பர் சுவாமியுடைய வாக்கிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருமையான தலம் வைகையினுடைய தென்கரையிலே இருக்கும்படியான சிறந்த தலம். அந்த தலத்திலே இருக்கின்ற ஒரு அன்னையார், அவள் பொன் அன்னையாள், பொன் போன்றவள். ஏனென்றால் பொன் மிகச்சிறந்தது, உலகத்திலேயே பொன் மிகச்சிறந்தது. அந்த பொன் போன்றவள் என்று சொன்னால் மாற்று குறையாத ஒரு சிறந்த நிலை உடையவள் அந்த அம்மா. அந்த அம்மாள் இந்த ருத்ரகணிகை என்று சொல்லக்கூடிய கோயில் பிணாப்பிள்ளைகள் என்று பேசுவார் மாணவர். கோதி குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உட்கார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிச்சையோர் என்பவா என்று சொல்லு. அவங்களுக்குதான் போய் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அணுக்க தொண்டர் செய்கிறவர்கள். அதனால அந்த பெருமானுக்கு யார் உறவு யார் அயலு, அயலும் உறவும் இல்லாத ஒரு நிலை உடையவன் அவன் எப்படி பாடுவது? ஒரு பேரும் ஒரு ஊரும் இல்ல, அவன் எப்படி பாடுவது என்று எங்களுக்கு அந்த பாங்கை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகிற நிலையிலே இந்த பெண்கள் எல்லாம் அந்த கோயில் பிணா பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கோயில் பெண்களை போய் வினவுவதாக மாணிக்கவாசக பெருமான் மிக அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட ருத்ரகணிகர் வம்சத்திலே பெருமானுக்கு சுத்த நிறுத்தம் செய்வதாக அளவிடுதல் மெழுகிடுதல் பூமாலை கட்டுதல் நிறைவிடம் ஏந்துதல் ஒளிவிளக்கு ஏற்றுதல் ஆகிய பணிகளை எல்லாம் பாங்குறச் செய்கின்ற அந்த பண்பினராக அழகும் இளமையும் அரிய கலை ஞானங்களும் உடையவளாக இருக்கிறாள். இதெல்லாம் ஒரு சேர இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை தெய்வத்துக்கு சமர்ப்பித்து விடுவது வழக்கம். உயர்ந்தத மாசு மறுவுடையவர்கள் கையிலே கொடுத்தால் அது பயன் தராத நிலையிலே கழித்து விடுவார்கள். பயன் கொள்ள தெரியாத நிலையிலே இன்றைக்கும் பார்க்கிறோம். வாழ்க்கையினுடைய பாங்குகளை அறிந்து பயன்படுத்தத்தக்க விதத்திலே உயர்ந்த விதத்திலே பயன்படுத்த அனுபவிக்கிறவர்கள் என்பது ரொம்ப குறைச்சல். அனுபவிப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் தவிர அனுபவம் என்பது ரொம்ப அறியாமையினாலே நிகழ்கின்றதாக இருக்கிறது. அறிந்து அறிந்து அனுபவிக்கவும் அது இறைவனுக்கே ஆக வேண்டும் என்று நினைப்பிருக்கிறதே மிகப்பெரியவர்களுடைய உள்ளங்களிலே அது ஆயிருக்கு. எல்லாம் நைவேத்தியம் இறைவனுக்கு அவனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதாக எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு பெருநிலை இருந்தது. அந்த நிலையிலே அந்த காலத்திலே உயர்ந்த நிலையுடைய பெண்களை கோவில் பணிக்கென ஆக்குவது. இன்றைக்கும் மற்ற சமயங்கள் நிறைய தியாகசீலிகளாக இருக்கிறார்கள். நாம் அதை இழிந்த நிலைக்கு ஆக்கி நாமும் அதை கையகந்து விட்டோம். அந்த மரவிலே வந்த நம்மையார் நாள்தோறும் போய் பெருமானுடைய திருக்கோயிலே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து பெருமான் முன்னிலையிலே மிக ஆனந்த நடனம் சுத்த நிறுத்தம் என்று சொல்வார்கள். அதுக்குரிய வாத்தியங்கள் எல்லாம் இல்லாம போச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு
கேரள நாட்டில கூட அந்த வாத்தியங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு திருக்கோயில்கள் வாத்தியங்களே இல்லாமல் போய்விட்டது, கருவி இசையே இல்லாமல் போய்விட்டது. தவண்டை, மத்தளம், சுத்தமத்தளம், மிருதங்கம், வீணை, வேணு, சுற்றி, பங்காளா, ஜல்லரி, எத்தனை வாத்தியங்கள், இத்தனை வாத்தியங்களும் கோயில்களில் நியமிக்கப்பட்டு குடமுழா, இத்தனை வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய கலைஞர்களும் இருந்தார்கள். எதற்கு? மரிய நேரத்தில் கொடுக்கிற சோற்று உருண்டைக்காக, சோற்று திரளுக்காக. மிக அற்புதமான கலை அறிவுடையவர்கள் எல்லாம் அதை பிறருக்குல விற்காமல் பெருமானுடைய சன்னிதானத்தில் எல்லோரும் அனுபவிப்பதற்காக வாத்திய மண்டபம், நிச்சய மண்டபம் என்று எத்தனை எத்தனை மண்டபங்களை எல்லாம் கட்டிவிட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஆடல் பாடல்ல ஒவ்வொரு காலத்திலையும் என்னென்ன வகையாக ஆட வேண்டும் என்று மறை நூல்கள் சொல்லினாரோ அந்த வகையில ஆடி காட்டுகிற பாங்குடையவளாக அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த பூவன நகரத்திலே புண்ணிய தொழுது எழும்படியான பூவன நகரத்திலே அம்மையார் பணி செய்து வருகிறார். நாயனார் அடி அரிச்சனை நியமம் நடத்துவர், நீதியாக ஒரு நாள் கூட தவறாமல், காலம் மாறினால் கூட அந்த அம்மையாருடைய கடமை மாறாத நிலையில பணி செய்து வருகின்றார்கள். உலகத்தில் மிகச்சிறந்தது என்ன? சிறந்தது அறத்தின் வழியாக செயல்கள் செய்வது. அதனினும் அதிகமாக இருப்பது சிவபுண்ணியங்கள், அதனினும் அதிகமாக இருப்பது சிவார்த்தனை, அதனினும் அதிகமாக இருப்பது சிவபூஜை, அதனினும் அதிகமாக இருப்பது அடியார் பூஜை. அப்படி அவைத்தையெல்லாம் நன்றாக உணர்ந்து தான் ஈட்டிய பொருளை எல்லாம் அரண்பணிக்காகவும் அன்பர் பணிக்காகவும் செய்து வருகிற போது கையிலே அன்றைக்கு அன்றைக்கு வருகிற பொருள் அன்றைக்கன்றே செலவழிந்து

மிகச்சிறப்பாக அமைத்து காட்டுவார்கள். அதுபோல இந்த அம்மையாருக்கு பொன்னினாலே பூவனநாதருக்கு எழில் திருமேனி ஒன்று எடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அது உள்ளத்துக்குள்ளே கரு கொண்டிருக்கிறது. அதற்கு கரு அமைத்து விட்டார், கரு மெழுகினாலே அமைத்து விடுவது. முதல்ல உருவம் எந்த உருவத்தை அமைக்க வேண்டுமோ அந்த உருவத்துக்கு மெழுகினாலே அமைத்து காட்டுவார்கள். அதற்கு பிறகு அதை மண் பூசி அதை நெருப்பிலே காட்டுகிற போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய மெழுகெல்லாம் உருகி வந்து விடும், உள்ளே தாரம் மட்டும் இருக்கும். அதிலே இந்த உலோக கலவையை நன்றாக முறையாக பஞ்ச லோகங்களை கலந்து உருக்கி உள்ளே நீர் போல விட்டால் அது கெட்டிப்பட்ட பிறகு மேலே இருக்கிற மண்ணை உடைத்து விட்டால் உருவம் வந்துவிடும். இந்த படிம கலை என்பது இந்திய நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் கூட சிறந்திருக்கிறது. அந்த படிமக்கலைப்படி இந்த அம்மையார் என்ன நினைக்கிறார், பஞ்ச உலோகத்தினால செய்யக்கூடாது, தங்கத்தினால செய்ய வேண்டும். தங்கத்தில் செய்யறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கா செய்திருக்கிறார்கள். நம்முடைய மதுரை கோயிலேயே ரஜிதம் மூர்த்தி இருக்கிறார், வெள்ளியினாலே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார், தங்கத்திலேயே சந்திரசேகர மூர்த்தி இருக்கிறார், தங்கத்திலேயே டூப்ளிகேட் மூர்த்தி ஒன்று வச்சிருக்காரு, மேல தங்கப்பால் போட்டது. இதெல்லாம் கற்பனை கடந்த கருவூலத்து கலைமாச்செல்வர் தேடிவிட்ட கடவுள் மங்களங்கள், கடவுள் மணிகள். இதெல்லாம் இன்றைக்கு பாதுகாப்பதற்கு கூட பெரிய அரியசியல், பார்ப்பதற்கே புண்ணியம், பார்த்தாலும் அதை விட பாதுகாப்பது ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா அந்த காலத்திலேயே நினைத்தாள், பொன்னினாராகிய படிமும் செய்ய வேண்டும் என்று. ஆனா கையிலே காசு இல்லை, பலகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிற போது அடியவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நினைப்புகளை நிறைவேற்றுவதுதான் இறைவனுடைய வேலை. உண்மையான அன்புடையவருடைய உள்ள கருத்தை அவன் முற்றுவிப்பான். அதற்காக சுவாமி மதுரையிலிருந்து சித்தராக போகிறார் திருப்போன் 12 மைல். இப்போ வந்து பங்குனி மாதம் உத்தர நாளில, அந்த காலத்துல பொன்னணி ஆளுக்கு காட்சி கொடுப்பதற்காக சித்தராக போனார் என்று ஒரு வரலாறு. பிறகு திருமலை நாயக்கர் காலத்துல அதை திருவாப்பிடியார் கோயிலுக்கு மாற்றிட்டாங்க, ரொம்ப தூரமா இருக்கு. கால நிலை கருதி பல காரியங்களை நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோம். அன்னக்குழியும் வையையும் அழைத்தார், அன்னக்குழி மண்டபம் ஒன்று மண்டபம் மேல சித்திர விஜயல் பிர்லா விசரமா இருக்கு, பிர்லா விசரமா இருக்கு. அந்த மூல அமைப்பை வைத்திருந்தா இன்றைக்கும் தெரிஞ்சிருக்கோம், நாங்கெல்லாம் அங்க போய் விளையாடுவோம். அங்க ஒரு பூதம் இருக்கும் அண்ணா, அந்த அன்னக்குழி நிறைய மணல் போட்டிருப்பாங்க, அதுல போய் நாங்க விளையாடுவோம் தொடுபோது சின்ன குழந்தையா இருக்கிறபோது. இப்ப அந்த இடம் மாறி போய் பிர்லா விசரமா தங்கு விடுதியா மாறிடுச்சு. இந்த பழமையையும் பாதுகாக்கணும், புதுமையையும் பூத்தணும். முன்னை பழம்பொருட்கும் பழம்பொருளாக இருக்கிற ஒன்றை பின்னை புதுமையாகவும் ஆக்கி அந்த பழமை நலத்தையும் உலகத்துக்கு பாங்குட காட்ட வேணும். இந்த இடமே இந்த வளாகமே பழமைக்கும் புதுமைக்கும் இணைஞ்சிருக்கு, ரொம்ப நுட்பமா நீங்க அறியணும், வெளிப்பட சொல்லக்கூடாது. இந்த இடத்திலேயே பழமையும் புதுமையும் இணைஞ்சிருக்கு. தொழுகாப்பியர் அரங்க தாண்டி போயிட்டா பழமை இருக்கு, அந்த பழமை எப்படிப்பட்ட பழமைன்னு சிலருக்கு தான் தெரியும். அதை எண்ணி பார்த்தா ஆகா, உத்தகற்கல்லால் அந்த வித்தகர்கள் எல்லாம் இங்க வந்து இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வித்தகர் வந்திருக்காரு, இந்த வளாகம் சும்மா சாதாரணமா இல்ல. மிக உயர்ந்த நல்லறமுடையவர்கள், கலையறிவு உடையவர்கள், புலமை உடையவர்கள் எல்லாம் உலாவி இருந்த இடத்துல இந்த கலை நிலையம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக வரலாறு ஒருவருக்கு தெரிஞ்சாதான் வரலாற்றின் அடிப்படையில தான் சில நல்ல முடிவுகளை நம்முடைய மனத்துக்குள்ள தேடிக்கொள்ள முடியும். அது மாதிரி நினைவு சின்னங்களாக வைக்கக்கூடிய நிலையில சித்தர் இங்கிருந்து போகிறார். திருமல் நாயகர் காலத்துல போய் இரவுலயே திரும்பிடணும் சாமி, மதுரை சாமி மட்டும், மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மட்டும் எந்த ஊருக்கு போனான்னு இரவு அத்திராமத்துக்கு நீங்க வந்து விடணும். ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை சாமி கையாள் திருவிழால வச்சிருக்கிறாங்க, எந்த ஆணும் இரவு நேரத்துல வெளியில தங்க கூடாது, ஆனால வீட்டுக்கு வந்து விடணும். ஏன்னா பிரிவு துன்பம், பிரிய கூடாதவரை பிரிய கூடாது. அம்மையை பிரிந்து இருப்பதில்லை, பிரிவில்லாத அந்த அருளிப்பாட்டை பிரியாமல் இருக்கிறான். திருப்பரங்குன்றத்துக்கு திருமணத்துக்கு போனா கூட இரவு வந்துடுவார், காலையில புறப்பட்டு போய் அந்த திருமணம் முடிச்சுட்டு பங்குனி சுவாதியில போய் திரும்பி வருவார். பங்குனி உத்தரத்துல திருப்பவனத்துக்கு போய் திரும்பி வர முடியவில்லை, பெரிய இடர்பாடு ஏற்பட்டதுனால திருமல் நாயகர் காலத்துல இந்த திருநாப்படையார் கோயிலுக்கு போக முடியாத திட்டம் செய்தார். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாற்றங்கள், அதுவும் சில நன்மைகளை தரத்தக்கிறாய். செயலே நிறுத்திடாம மாற்றமாவது செய்திருக்காரு, பல பேர்னா காரியத்தை நிறுத்திடுவாங்க, அப்படி இல்லாமல் மாற்றங்கள் செய்து நிகழமாறு செய்தார். அந்த பொன்னணையால் பொறுத்து சுவாமி சித்தராக போகிறார். போய் அவங்க வீட்டுக்கு திண்ணில உட்கார்ந்துருக்கிறார், எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். மிகப்பெரிய மாகேஸ்வர பூஜை நிகழ்கிறது, அடியாறுகளுக்கு அன்னம் பாதிப்பு நிகழ்கிறது.

நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போறாங்க. அப்ப அந்த தோழியர்கள் வந்து, சாமி நீங்களும் வந்து இங்க உள்ள இந்த உணவு ஏற்றுக்கொள்ளலாம், நான் உணவு உண்பதற்காக வரல, உங்க தலைவியை கூப்பிடுங்க. உடனே ஓடி போய் ஒரு சித்தர் வந்திருக்கிறார், மதுரை சித்தர்னு சொல்றாங்க, உங்களை கூப்பிடுறாங்க. வந்து வணங்கினான். அப்படி வணங்கின போது அம்மாவை பார்த்து சொன்னார், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு, அம்மாவுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, பொன்னனையாளுடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது, உள்ளம் கவர் கழுவன் ஆதலினால, உள்ளம் தெரிகின்ற நிலை உடையவன் ஆதலினாலும் சொல்றான், உலகத்துல இளமை, அழகு, கலையறிவு எல்லாம் நீரிலே குமிழி போல, செல்வம் எல்லாம் நீரிலே குமிழி போல என்று நீ உணர்ந்திருக்கிறாய். அந்த செல்வ பயனை திருமேனியாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த நினைப்புக்கு கைகூடாத நிலையிலே அடியார் வழிபாடும் இடையிடாது நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தா மறுநாள் 2000 பேர் வர்றாங்க. ஆக வருகிற கைப்பொருள் எல்லாம் ஈட்ட முடியாமல், இந்த பணிக்கு எடுத்து வைக்க முடியாமல் தொடர்ந்து அன்னம்பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணமுடைய நீ என்ன நினைக்கிறாய், செல்வம் மெய் இளமை நீர்மொக்குள் இருந்த எல்லையும் நிலையில் என்பது துணிந்தாய் நிச்சயப்படுகிறார். இந்த துணிதல் என்பது வைராக்கியம் பேரு. இப்படித்தான் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்று மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்துல ஒரு பகுதி வருகிறது. அன்பு பக்தி என்றால் அன்பு, அந்த அன்பு முருக வேண்டும் என்று சொன்னால் உறுதிப்பாடு வைராக்கியம், அந்த வைராக்கியம் நன்றாக இருக்குமானால் அதனால விசித்திரங்கள் உண்டாகும். அது தன் அனுபவத்துக்கு வரும், பிறருக்கு வரும், காட்டலாம். அந்த பக்தி பயிராக்கி விசித்திரம் உடையவளாக நீ இருக்கிறாய், அந்த துணிவு உனக்கு இருக்கிறது. ஆகவே நீ செய்வது அடியார் போது செய்கிறாய், ஆனால் நினைந்த நினைப்பை செய்ய முடியாது இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நினைப்பை நிறைவேற்றுவதற்காக யாம் வந்தோம் என்று சொல்வது தான் சித்தர். அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போறதுக்காக வந்தோம் என்பது சித்தர் அல்ல. எங்கே போகிறாரோ அங்கே போய் அவர்களுக்கு அனுகிரகம் செய்வது, அல்லது தன்னடைந்தாருக்கு இன்பம் கிடைத்தது.

அவனுக்கு என்ன தத்துவம் என்ன, தன்னை யார் வணங்குகிறார்களோ அடைகின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய நினைப்பின் வழியாக எல்லாவற்றையும் அருள்வது அவரவருடைய தகுதிக்கேற்ப. எப்பவும் பெருமான் தகுதிக்கேற்ப கொடுப்பான்.

பிறகு பொன்னடைவார் சில பேர், பல்வேறு வகையான நலன் அடைவார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாடும் துய்த்தல் என்று சொல்றார். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு எல்லாம் இருக்கும், அனுபவம் இருக்காது. ஆனால் எதை கொடுத்தாலும் இறைவன் அவற்றை அனுபவிக்கக்கூடிய நிலையை உயிரெடுத்து அந்தந்த உயிரெடுத்து கொடுக்கிறார். ஞான சம்பந்தருடைய வாக்கு, என்னுடைய பதிகத்தை படித்தா இதெல்லாம் உங்களுக்கு வரும். முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார், எவ்வளவு உறுதிப்பாட்டோடு சொல்ல பாருங்க. இதை யார் பாடுகிறார்களோ, எங்க பிறந்திருந்தாலும், யாராகி பிறந்திருந்தாலும், இறைவனுடைய சிந்தனை உடையவளாக இருந்தால் இந்த பதிகத்தை பாடினால் பொன்னடைந்தார், போகங்கள் பலவடைந்தார் புண்ணியர். அதுபோல உன்னுடைய புண்ணிய எண்ணம் இருக்கிறது, நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நாம் ஒன்று தருகிறோம், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாம் கொண்டாடினர். என்னென்ன பாத்திரம் இருக்கோ எல்லாம் கொண்டா, ஐயம் பித்தளை எல்லாம் கொண்டு, கடலில் இட்டு குடமிட்டு மந்திரிட்ட திருநீர் கொண்டு, மானம் தகைவது நீர், மதியை தருவது நீர், சேனம் தருவது நீர், திரு ஆலவாயாங்கிறது அது பெரும் செல்வம், மேலான செல்வம். அந்த விபூதியினாலே மந்திரிட்டு போட்டு காலையில நீ எடுத்துப்பார், தங்கமா இருக்கும். அதத்தான் திருமந்திரத்தில் செம்பு பொன்னாகும் சிவாய நம என்றார். செம்பு பொன்னாகும்னு நினைச்சா போருமா, இந்த இதயத்தானம் இருக்க இது செம்பாக இருக்கிறது, களிம்புடையதாக இருக்கிறது. இந்த களிம்புடையதாக இருக்கக்கூடிய அழுக்குடையதாக இருக்கிற நெஞ்சத்தில் சிவா சிவா என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த களிம்பு நீங்கி சிவமயமாக ஆகிவிடும். இந்த நெஞ்சு சிவமான பிறகு எல்லாம் சிவமாக, எல்லாம் சிவன் என்று நின்றாய் போச்சு. அப்படி எரிசுடராக விண்ணிலே நிற்பது போல உலகம் முழுவதும் அந்த ஒளி பார்க்கப்படும். ஆகவே செம்பு பொன்னாடல் என்பது இதாகாசத்தில் இருதயத்தானத்தில் நிகழ வேண்டிய ஒரு பரிச வேதிகை மாற்று. அது எப்படி என்றால், எப்படி நெருப்பிலே இட்ட ஒன்று நன்றாக காட்சி என்ற பிறகு பழுத்த காட்சி பார்க்கிற போது அது பொன்னிறத்தில் இருக்கும், அது என்ன உலோகமாக இருந்தாலும் சரிதான். நெருப்பு சம்பந்தம் இருக்குமானால் இரும்பு கூட செம்பன் நிறமாக இருக்கும், அதே நிலையில வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் காட்சிப்பட்டா அது மறுபடியும் இரும்பா போயிடும். ஆனால் இறைவனுடைய தாழ்நிலக்கு என்றைக்கும் இருப்பது போலே, அதான் சொல்வார், செந்தழல் மேல் குறை திரு மேனி, அவனுடைய மேனி செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கு மையா தடங்கன் மடந்தை மனவாளா. ஐயா நீ ஆட்கொண்டு அருள்கிற விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் அமையலோர் என்பாவாய். பாட்டு சொல்ற திருபா பாட்டு, அந்த பெருமான் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் நாங்கள் உயிர்ந்தொழிந்தோம், எங்களுடைய தக்க நிலைக்கு தக்கபடி உன்னுடைய அருளிப்பாடு அங்காங்கே வந்து அமைகிறது. அத பொன்னனையானுக்கு சொன்ன, நீ காலையில எடுத்தா தங்கமாயிடும், அந்த கரு கட்டி வைத்திருக்கிறாயே அந்த நிலையிலே இந்த உருவத்தை ஆக்கிக்கொள்ள சொன்ன. அப்போ சொன்னாங்க, சாமி நீங்களும் ராத்திரியே இருந்து அமுது பண்ணிட்டு தங்கியிருந்து காலையில அந்த தங்கத்தை கையில எடுத்து கொடுத்துட்டு போகலாம். தங்கத்தை கையில எடுத்து கொடுக்கிற வரைக்கும் இருந்தா குட்டு வழிபட்டு ஓடி போடுறாங்க. சாமி என்ன சொன்னார், காரணம் நாம் மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லை, மதுரை நகரத்தை பிரிந்து இரவிலே இருப்பதில்லை. நீ காலையில எடுத்து பாருனர், அந்த மாதிரி காலையில எடுத்த போது அந்த பெருமானுடைய உரைப்படி பொன்னாக இருந்தது, அதை எடுத்து உருக்கி வாத்து பொன்னனையாளுடைய விருப்பம் போல அந்த பெருமேனி அமைந்தது. அப்படியே அந்த பெருமானை ஆற தழுவி எம்முடைய சுந்தரராக கனக சுந்தரராக இருக்கிறார். அதனால்தான் இந்த மதுரைக்கு பேர் கனக மிகும் பதினர். பரபு நெடும் கதிர் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்களும் நிகர விளங்கிய திருளை விழுந்தது நிலவாலே பறையி நிலங்கனும் உளவி நிறைந்த வரிசை தரும் பதம் அது பாடி. எப்படிப்பட்ட பதம், வரிசை தரும் பதம் அது பாடி வளமோடு செந்தமிழ் உரைதே அன்பரும் மகிழவரங்களும் அருள்வாயே. இந்த பரிய கல்வரு கானாக மிகும் பதி மதுரை வளம்
பரி அடனில் வளர்ந்தரு பெருமாளே. கனக மிகும்பதினர் ஏற்கனவே மாணிக்கம் பெற்ற பெருமான் இப்போ தங்கம் பொன்னனையாளுக்கு ஆக்கி கொடுக்கிறார். பெருமானுடைய திருவுருவம் அமைத்து திருவிழா எடுத்து நிபந்தங்கள் எல்லாம் அமைத்து பெருமானுடைய திருவுருளிலே அந்த அம்மா கலந்து உண்டாள். இன்றைக்கும் கூட திருப்புவனம் என்று சொன்ன வாசல்ல அந்த பொன்னனையாளை நாம் பார்க்கிறோம். இதிலே சித்தராக காட்சி கொடுக்கிறார். போய் பார்க்க வேண்டிய சிற்பம் திருப்புவனம் போகிற போது கொடிமரத்துக்கு முன்னதாகவே சித்தராக அந்த எளிவந்த கருணையை காட்டி நிற்கிறார். அவருடைய அருள் பெற்ற அம்மை அங்கே பொன்னனையாளும் காட்சி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட உள்ளம் உள்ளத்தினுடைய உயர்விற்கே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இதோ சாமிக்கு ஒரு பூ வாங்கி போட்டோம், ஒரு 1000 ரூபாய் நமக்கு லாபம் கிடைச்சது, ஒரு 2 பைசா பிச்சைக்காரனை போட்டோம், 1000 ரூபாய் லாபம் ஊதியம், அதுல 2 பைசா பிச்சைக்காரனுக்கு போடுவோம் நினைச்சா அவருடைய உள்ளம் உயரல. பங்கு வைத்தாங்க 50 பைசா பங்கு, 1 ரூபாய் முதல்னா 50 பைசா தன் பங்கு, சாமி பேர்ல ஒரு 50 பைசா இவரு தான் வைக்கிறார், சாமி கொடுத்ததா 50 பைசா சாமி பேர்ல பங்கு, தன் பேர்ல ஒரு 50 பைசா பங்கு, இப்படி 27 லட்சம் ரூபாய் சாமி பங்குக்கு லாபம் வந்தது. அப்ப இவருக்கு 27 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. யாருக்கு தெரியும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட போது சாமிக்கு 50 பைசா, 1 பைசாவில் 1/2 பைசான்னு வச்சுங்களா, அந்த காலத்துல 1/2 பைசா 1/2 பைசா லாபம், பைசாவுக்கு பாதி பாதி பிஸ்கட் போடுற மாதிரி 50-50. அவரு பெற்ற லாபத்துல 27 லட்சம் ரூபாய் சாமி பங்குக்கு உரியது என்று கணக்கு எழுதினார். அதை கொண்டு வந்தார், 27 லட்சம் ரூபாய குடும்பத்துக்கு கொடுத்துட்டார், 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்தார். வந்து

0: அமரும் வானம் மயிலாடுதுறை மிக மேலான மயிலாடுதுறைக்கு வந்தார். 27 லட்சம் ரூபாயை கொண்டு கல் திருப்பணி பிரித்து கட்டினார். நினைக்க முடியுமா, 27 லட்சம் ரூபாய் சாமி பேர்ல அதை கொண்டு வந்து 1920ல் அந்த திருப்பணியை செய்தார். திருப்பணியை முடிச்சு அந்த கும்பாபிஷேகம் நாள் வைத்து விட்டாங்க. அதுக்குள்ள அவருக்கு எய்ப்பு இழைப்பு வந்து விட்டது. அதனால ஆபத்தாலத்துல சன்னியாசம் வாங்கிட்டார். அவருக்கு அவர் முச்சி பேர் அடைந்த நாள்ல சுவாமி போய் அந்த எல்லையில நின்று அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல இன்னைக்கும் பதிவிட்டு அனுப்புது. மயிலாடுதுறை பெருமா எப்படி பேர், இங்க ராஜாவுக்கு உற்சவம், தைப்பூச தன்னைக்கு திருவண்ணாமலைக்காக சாமி வந்தாரு. அவர் தவறு செய்து குறினாலே திருத்த பெற்றவர். இந்த தை தெப்ப திருவிழா வரலாறு பலருக்கு புரியாது. சிவலீலாரணவம் என்று சொல்லக்கூடிய அருமையான திருவிழையாடல் வடமொழி நூலு நீலகண்ட டீச்சர் இருந்த அமைச்சர், அவனால் தான் இந்த புதுமண்டபம் உருவாக்கப்பட்டது. அதுல நிகழ்ந்த ஒரு தவறுனால மந்திரியை தவறா நினைத்து விட்டார் திருவண்ணாமலைக்கர். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாரா, கண்ணுல வந்து நெருப்ப வைத்து விட வேண்டும். சேவர்கள் அஞ்சி போய் அந்த அமைச்சர் முன்னிலை நிக்கிற போது அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பெருமானுடைய வழிபாட்டின் முடிவில் அந்த கற்பூர நிலாஞ்சனம் காட்டி அந்த கற்பூரம் எடுத்து கண்ணுல வச்சுட்டார். ராஜாமா சேவர்களை கும்பிட்டு ராஜா நினைச்சதை நடத்தி நடந்துச்சுன்னு போய் சொல்லிட்டார். அப்ப மன்னனுடைய மனசுல இருக்கிறது சேவர்களுக்கு மட்டும் ரகசியமா தெரிஞ்சது, இவருக்கு உள்ளுணர்வால உணர்த்தப்பட்டு அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பதான் திருமலநாயகருக்கு தெரிஞ்சிச்சு, இது தெரியுமானால் எதுவும் தெரியுது. அதனாலே காலிலே வந்து வழங்கின போது அடியாருக்கு செய்த பாடல்கள் மாறினால பெருமான குளிர்ச்சி பண்ணினர். பெருமான குளிர்ச்சி பண்ணு, எப்படி குளிர்ச்சி பண்ணுவது, மிகப்பெரிய பள்ளம் தோண்டி நீர் நிறைத்து உன்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்த நாள் சொல்ல நிலநடுக்கு சொல்லு. திருமலநாயகருடைய பிறந்த நாளாகிய பூச நாளில பெருமானுக்கு நீர் திருவிழா செய்ய, தெப்ப திருவிழா செய்ய. அதனால தை மாசத்துல 2வது உற்சவம் ராஜோத்சவம் பேர். அது 2 நாள், 10 நாள் தை திருவிழா முடிஞ்சு பூச நாள்ல இந்த விழா நடப்பதற்கு செய்ய. இப்படி மதுரை திருவிழாக்கள் எல்லாம் மிகப்பெரிய செய்திகளை வரலாறுகளை மரபுகளை காத்துக் கொண்டிருக்கிற திருவிழா. ஒவ்வொரு ஊர்லயும் அப்படித்தான், அந்த வரலாறு தெரியாம விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த மயிலாடுதுறை பெருமானுக்கு சொன்னவாறு பணி செய்தார். இன்றைக்கும் அந்த பெருமானுடைய இதை கடந்து போகிற போது இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பெரியவர்கள். அந்த அஞ்சலை நாயகனுடைய கோயில் மண்டபங்கள் திருப்பணியை பார்த்தா இன்றைக்கும் அவர் நிற்கிறார். எதற்காக சொல்ல வந்திருக்கிறேன்னா, வல்லவண்ணம் பேணி திருப்பணிகள், உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. 4 மடங்கு இருக்கிறதா மாரணி மாசத்துல அதிகாரிகள் கொண்டு மடப்பள்ளியில் கொடுத்துருங்க. 4 மடங்கு இருக்கு. பொங்கல்ல போட்டு சாப்பிட்டு வர 2 பேர் சாமியை நிவேதிமாறு. இனி மிளகு பெருமா அப்படின்னா மிளகும் பெரும், மிளகு கிடைக்கலன்னு அந்த நேரத்துல மிளகு மிக அற்புதமான ஒரு பொருள், வேண்டத்தக்க பொருள். அது எது கடுகளவாவதுன்னு, எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு செய்யறது இருக்க அறிஞர். மனசினாலையும் வாக்கினாலையும் செயலாலும் செய்கிற செயல்கள் எல்லாம் திருப்பணிகள். அதுதான் சீயேதும் இல்லாத என் செய்பணிகள் என்று சொல்வார் மாணிக்கவாச சுவாமிகள். பெருமான் என்னுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி பொன்னனாருடைய மிகச்சிறந்த பணிக்கு பெருமான் உறுதுணையாக இருந்து சித்தராக வந்து அங்கே பொன் தந்து அந்த பொன்னனாருடைய பொன் போன்ற விளிர்கின்ற உயர்ந்த சிந்தனையை இன்றைக்கும் காணும்படியாக அந்த திருவுருவமாக அமைத்திருக்கிறார். இப்படி ரசவாதம் செய்த திருவிளையாடல்
1: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Rupatthai chonnom. ரூபத்தை சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு குணம் சொல்ல வேண்டும். அதாவது அதுக்கு சிறப்பான விசேஷமாக இருக்கப்பட்ட தன்மைகளை சொல்ல வேண்டும். அதுதான் குணம். நாம ரூப குணங்களை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அது தலையில போய் உட்காரும், இது நம்முடைய மனசுல பதியும். ஒண்ணுமே தெரியல, பரபிரம்மம் வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, வாய் விட்டு பேசணாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்கலையா, நம்ம வாசிக்க முடியாது, அதான் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. வாசித்து காணனாதது, பூஜித்து கூடனாதது, பேச முடியாது, சொல்ல முடியாது. நிர்விகாரம், நிர்குணம், பரபிரம்மம், நிஷ்களம், இப்படின்னா வேதாந்தான் சொல்லணும். ஆச்சுப்பா, நிர்விகாரம், நிஷ்களங்கம், நிர்குணம், எல்லாம் ரஹிதமாக, பேத ரஹிதமாக இருக்கப்பட்டது வேதாந்தம். இப்படியே சொன்னா, கடவுள்னா என்ன, அந்த பரம்பொருள்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, எல்லாம் இது கிடையாது இது கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல்ல அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள், அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். பெயர் எதுக்காக, நாம் அறிந்து கொள்வதற்காக. அதான் முக்கியமான விஷயம், நாம் அறிந்து கொள்வதற்காக. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, கைலையங்கிரின்னு ஒரு இடம் இருக்கு, காய்கறி கடைன்னு ஒரு இடம் இருக்கு, பசுமாடுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது என்று இந்த உதாரணங்கள் எல்லாம் பார்த்தமே, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். நல்லா கவனிச்சுங்க, முதல்ல பெயர் தெரிய வேண்டும். பெயர் இல்லாமல் அடுத்த விஷயத்துக்கு போக முடியாது. முதல்ல ரூபம் தெரிஞ்சாதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தூணுன்னு ஒண்ணு இருக்கு, தூணுக்கு பேர் கிடையாது, ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்கு. ஏதோ ஒண்ணு முன்னாடி இருக்குன்னா அது என்ன, தூணு இருக்கா, கம்பம் இருக்கா, ஸ்தம்பம், தூணு இருக்கிறதா, விளக்கு இருக்கிறதா, மனுஷன் இருக்கிறானா. சில மனுஷங்க தூணு மாதிரி இருப்பான், அது அடுத்த விஷயம். நம்ம நகர சொன்னாலும் சில பேர் நகரவே மாட்டான், ஏன்னா மாடு மாதிரி நிக்கிறியே, கம்பம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தூணுக்கு தூணுன்னு பேரு, சில பேர் மனுஷனுக்கும் தூணுன்னு பேரு, அல்லது தூணுக்கு மனுஷன் பேர் வச்சாலும் வச்சிடலாம், அது அடுத்தது. இப்ப தூணுக்கு தூணுன்னு பேர் எடுக்கணுமா இல்லையா, இல்லைன்னா உருவம் மொத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாமம், அடுத்தது ரூபம், ரூபத்துக்கு அடுத்ததாக குணங்கள் தெரிய வேண்டும். அதுக்கு என்னென்ன, ஏன்னா முன்னாடி நிக்கிறதெல்லாம் பசுமாடும் தூணாயிடும். இல்ல முதல்ல நம்ம முதல்ல இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, நாய்க்கும் நாலு காலு, பசுமாடுக்கும் நாலு காலு, குதிரைக்கும் நாலு காலு, இப்ப எல்லாமே ரூபத்தை நாலு காலு இருக்குன்னு சொல்லிட்டா அது எல்லாமே ஒரே பொருள் ஆகிடும், ஒரே நாமத்துல வந்து சேர்ந்துடும். கிடையாது, அதுக்கு ஒரு குணம் கற்பிக்க வேண்டும். நாய் இப்படிப்பட்ட குணமுடையது, பசுமாடு இப்படிப்பட்ட குணமுடையது, குதிரை இப்படிப்பட்ட குணமுடையது என்று அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு குணத்தை கொடுக்கிறோம். இறைவன் குணரகிதனாக, நாம ரகிதனாக, ரூப ரகிதனாக, அதாவது இல்லாதவனாக, நாமங்கள் இல்லாதவனாக, ரூபங்கள் இல்லாதவனாக, குணங்கள் இல்லாதவனாக அவன் மேலே இருக்கிறான், பரம்பொருளாக இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது, பரபிரம்மமாக இருக்கிறது. ஒரு ரூபம், ஒரு நாமம், ஒன்றும் இல்லாருக்கு. மணிக்கு வாசகர் ரொம்ப அழகா சொன்னார், ஒன்றுமே கிடையாது அவனுக்கு, ஒரு ரூபம், ஒரு நாமம். இதுல இன்னொன்னு உண்டு, சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் நித்தியாசம் சொல்லுகிறேன். அவன் குணமே இல்லாதவன் சொல்லல, தயவு செய்து கவனிக்க வேண்டும். அத்வைதம் சொல்லும் பொழுது அவனுக்கு குணமே கிடையாது, நிர்குணன், நாமரகிதன், குணரகிதன் அப்படின்னு கிடையாது. இங்கே சொல்லும் பொழுது ஒரு உருவம் ஒரு நாமம் தான் கிடையாது, அவனுக்கு ஒரு குணம் சொல்ல முடியாது. அவன் எல்லா குணமும் அவனாக இருக்கிறான், எல்லா ரூபமும் அவனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு குணம் கிடையாது, அவனுக்கு எல்லா குணங்களும் உண்டு. குணபூர்த்தி உடையவன் சிவபெருமான், இது முக்கியமா. சர்வேஸ்வரனாக இருக்கப்பட்டவன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், தயவு பண்ணி புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். குணமே இல்லாதவன் சொல்லல, அந்த அவற்றை தாண்டினவன், எல்லா குணத்தையும் தாண்டினவன், எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன். குணங்கள் எல்லாம் இடத்துல இருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டியவனாகவும் இருக்கின்றான். உருவன்று அருவன்று, உளதன்று இல்லதன்று, மறுவன்று மலரன்று, மணி என்று ஒளி என்று, இப்படிதான் எல்லாமே இருக்கக்கூடியவன். இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏன் சார், உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது. அது அருணகிரிநாதர் என்னிடத்துல சொல்லுவார், உருவோடு அருவ அது என்று சொல்லுவார். உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், இவன் எல்லாமாக இருக்கின்ற, ரெண்டுமாகவும் இருக்கிறான் இவன். இது இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லல, அத்வைதம் சொல்லக்கூடியது அப்படி இருக்கும் கிடையாது, இங்க அந்த சித்தாந்தம் அதை சொல்லல. ரெண்டுமாக இருக்க, உருவாகவும் இருக்கிறான், அருவாகவும் இருக்கிறான். அதனால்தான் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லா இருக்கு. மணிக்கு வாசகர் சொல்ல முடியாது, ஒரு உருவம் கிடையாது, ஒரு நாமம் கிடையாது. ஏன், பிரபஞ்சமாகவே அவன் இருக்கிறான், எல்லாமாகவே அவன் இருக்கிறான், இந்த உயிர்களாக அவன் இருக்கிறான், தன்னிடத்தில இருந்து உயிர்களை கொடுத்து இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்த விஷயம் என்ன, இறைவன் பிரபஞ்சமாக ஆனான், ரைட், ஒரு விஷயம். இரண்டாவது, இவனை அடைய வேண்டும் என்றால் என்ன தெரியணும், முதல்ல முதல்ல நாமம் தெரிய வேண்டும், அடுத்தது ரூபம் தெரிய வேண்டும், அடுத்தது குணம் தெரிய வேண்டும். குணத்தை தெரிஞ்சு அல்லது ரூபத்தை தெரிந்து நாமம் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டமான காரியம், அதாவது பெயர் பின்னாடி தெரிந்து கொள்வது கஷ்டம். முதல்ல ஒரு பெயர் தெரிய வேண்டும், அதற்கு பிறகு அதனுடைய ரூபம், அதற்கு பிறகு அதனுடைய குணங்கள். சரிங்களா? ஒரு கோர்வை இருக்கிறதா? சரி, இப்போ இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னாலும் இதே போலத்தான். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் சொல்வார். அடுத்தது என்ன? ஆயிரம் திருநாமம் பாடி ஒவ்வொருவருடைய ருச்சிக்கு தகுந்தபடியாக, ருச்சி பேதங்களுக்கு தகுந்தபடியாக, எனக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ருச்சி, இன்னொருத்தருக்கு ஒரு ருச்சி, ஒவ்வொருவருடைய ருச்சியும் வித்தியாசப்பட்டிருக்கின்றது, பின்னப்பட்டிருக்கின்றோம். நாம இறைவர் அந்த உயிர் பத்தியாக இருக்கப்பட்ட இறைவன், பசுக்களாக ஜீவாத்மங்களாக இருக்கப்பட்ட நாம், நாம பின்னப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணங்கள், சில பேருக்கு சத்துவகுணம் கம்மியா இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணம் ஜாஸ்தியா இருக்கும், சில பேருக்கு ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த சத்துவ ரஜ தமோ குணங்கள் இருக்கின்றது. இந்த முக்குணங்களின் காரணத்தினாலே கர்மம் ஆணவம், கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான தன்மைகளின் காரணத்தினாலே பலவிதமான இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி பலவிதமான இதனுடைய வித்தியாசத்தினாலே சில பேருக்கு இது கொஞ்சம், அது தூக்கல். இப்போ ஸ்வீட்டுன்னா என்ன? பெரிய ஸ்வீட்டு எல்லாம் ஒரே கிழது தான், மைதா மாவை போட்டு கிளறி அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டு நெய்யோ எதையாவது விட்டு கிளறினா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அது வந்து கொஞ்சம் ஜீனியை தூக்க போட்டால் எப்படி இருக்கும்? இதுல இன்னொரு, அதை வந்து ரவுண்டா பண்ணா எப்படி இருக்கும், ஸ்கொயரா பண்ணா எப்படி இருக்கும், கட் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும், இல்ல லிக்விட் மாதிரி கொடுத்தா? இதுதான் வித்தியாசம். பேரு நம்ம 1008 பேர் வைக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதானே? எல்லாம் பெங்காலி ஸ்வீட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும், எல்லாம் ஒரே கலர் தானே, எல்லாம் ஒரே விஷயம் தானே? அதை பலவிதமான ரூபங்களிலே கொடுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான், பலவிதமான ரூபங்களில கொண்டு வந்து கொடுக்கிறோம். இதே ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு குட்டியா சொல்லுவார். இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு ஹோல்சேல் காரன்ட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க, கத்திரிக்காய் வாழைக்காய் தான் வாங்கிட்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், சின்ன சின்ன இதெல்லாம் வச்சிருப்பான். நம்ம போனோம்னா அவன் சொல்லுவான், இந்த கத்திரிக்காய் தான் உயர்ந்ததும்மா, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மற்ற அதெல்லாம் அதை விட இது நல்லா இருக்கணும். ஏன், எல்லாரும் ஒரு ஆள்கிட்ட தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க. கத்திரிக்காய் ஒரே ஹோல்சேல்காரன், ஒரே தோட்டத்துல இருந்து விளைந்தது தான். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணத்துல சொல்லுவார், எல்லாரும் என்னுடைய தெய்வம் உயர்ந்தது, என்னுடைய தெய்வம் என்று உயர்ந்தது என்று அடித்துக் கொள்ளுகிறார்களே, எல்லாம் ஒரே பரம்பரோடு தான், எல்லாம் ஒன்றுதான், அது வந்து நாமரூபத்தினாலே வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அது மாதிரி இறைவனை அடைய வேண்டும்னா அவரவர்களுடைய பேதங்களுக்கு தகுந்தபடியாக, என்ன பேதங்கள்? முக்குணபேதங்கள், சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு தகுந்தபடியான பேதங்கள். ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லுவார்கள், சகலாகலர் பிளையாக்கலர், இந்த சகலர் பிளையாக்கலர் நிஷ்கலர் என்று சொல்லும்படியாக இந்த மூன்று விதமான தன்மை, யாருக்கு இந்த மூன்று குணங்களுமே இருக்கிறதோ, ஆணவம் கர்மம் மாயை இருக்கிறதோ, இதுல எது தூக்கலா இருக்கும், எது கம்மியா இருக்கும், சில பேருக்கு கர்மம் மாய ஆணவமும் கர்மம் மாத்திரம் இருக்கும், சில பேருக்கு ஆணவம் மாயை மாத்திரம் இருக்கிறது, சில பேருக்கு இது தூக்கல் இது கம்மி, இப்படி இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எப்படி இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணவேதங்களினாலே, இந்த பேதங்களினாலே ருச்சி பேதங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக, ஒவ்வொன்று தேவையாக இருக்கிறது. இப்போ இறைவன் எல்லாரையும் தன்னிடத்திலே, எல்லா உயிர்களையும் தன்னிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு கடவுள் உலகத்துல இருக்க முடியாது, சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை. யார் எந்த மதத்தினர் சொன்னாலும் சரி, இது நடக்க முடியாத காரியம். நீங்க இந்து மதம் முட்டாளர்கள் மதம் அல்ல, இந்து மதம் மாதிரி ஒரு அறிவான மதம் வேற எதுவுமே, ஞானமான மதம் இருக்க முடியாது. பல பேர் பிற மதஸ்தினர் மதாந்தரதான் என்ன நினைக்கிறார்கள், ஒரே கடவுள் என்று, சாத்தியமே கிடையாது. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதெல்லாம் தீங்கலாகிதெல்லாம் தோர்த்து போனது. காரணம் என்னன்னா, மனிதர்கள் வேறுபட்டவர்கள், மனிதருடைய குணங்கள் வேறுபட்டவை, மனிதருடைய ருச்சிகள் வேறுபட்டவை. வேறுபட்டவையாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு தகுந்தபடியாக இறைவனுடைய நாமரூப குணங்களும் வேறுபட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒன்றாக இருக்க முடியாது. அதான் முக்கியமான விஷயம், ஒன்றாக இருக்க முடியாது, சாத்தியமே கிடையாது. இப்போ இறைவன் நமக்காக வருகிறான், அவனுக்காக ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு 100 பேர் வச்சிருந்தானா, 1000 பேர் இருந்தானா, பேரே இல்லாம இருந்தானே, அவனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு தேவை, எனக்கு இது என்ன, நான் கைலேங்கிரிக்கு போகணும், போகணுங்கிறதுக்காக கைலேங்கிரிங்கிற பேரு, இது இப்படி இருக்கும், அப்படி போனா என்ன நடக்கும், எப்படி போகணும், எனக்கு இந்த 4 விஷயம் சொல்றதுக்காகத்தான் பேரை அவன் ஏற்றுக்கொண்டான். இத ரொம்ப கந்தபுராணத்தில் சொல்லுவார், உருவோடு தொழில் பெயர் ஒன்றும் இன்றியே, உருவும் கிடையாது, தொழிலும் கிடையாது, பெயரும் கிடையாது. இதைத்தான் நாம ரூப குணம்னு சொன்னோம் இல்லையா, அதை மூணையும் இப்படியே திருப்பி சொல்லுகிறார். ரூபங்கிறது உருவு, குணம் அல்லது அவன் செய்யக்கூடிய தொழில், பெயர் என்பது நாமம். ஒன்றும் இல்லாத அவன் பரவிய நீ அவை பறித்து நிற்பது, பறிந்து நிற்பது. அது உருவையும் தொழிலையும் பெயரையும் ஏற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய காரணம் என்னன்னா, விரவிய உயிர்க்கெல்லாம் வீடு தந்திடும் கருணையதே அலால் கருமம் யாவதே. இந்த பசுக்களான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நாம ரூப குணங்களோடு இருக்கிறாய் என்று உற்பத்தி காண்டத்தில் சொல்லப்படும். தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உரு கொண்டது என்ன காரணம் என்றியேல், ஐந்தொழில் எற்றி முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேர் அருள்வான் நினைந்த பேர் அருளே என்று இதையே இன்னொரு இடத்திலையும் கச்சியப்பர் பாடுவார். இவன் எதுக்காக பரம்பொருள் தன்னை நேரிலா பரம்பொருள் அநாதி மத்தியாந்தரகிதனாக இருக்கப்பட்ட அந்த இறைவன் எதுக்காக ஒரு ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு நாமத்தை ஏற்றுக்கொண்டான், எதுக்காக ஒரு தொழிலை ஐந்தொழில்களை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், நமக்காக முன்னை ஆறுயிர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேறு அருள்வான் நினைந்த பேர் அருளே. தன்னுடைய கருணையின் காரணத்தினாலே அம்பிகை சொல்லும்போது சொல்ல, அவ்வியாஜ கருணாமூர்த்திக்கு காரணமில்லாத கருணை. இது இவன் இப்படி பண்ணா இது கிடையாது, காரணமே இல்லாத கருணையோடு இருக்கப்பட்டவன், அந்த கருணையே தன்னுடைய வடிவாக இருக்கப்பட்டவன். அந்த பரம்பொருள் நாமத்தை ஏற்றுக்கொண்டான், ரூபத்தை ஏற்றுக்கொண்டான், தொழில் முதலிய குணங்களை ஏற்றுக்கொண்டான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்கலாம். இறைவனை அடைய வேண்டும் என்றால் முதல் முதல்ல இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சின்ன வயசுலேயே என்ன சொல்லுவார்கள், தும்மினாலும் சிவசிவான்னு சொல்லு. இந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை அது என்னமோ தெரியல, கொஞ்சம் சைவத்துல இது குறைவாகத்தான் இருக்கிறது. வைஷ்ணவ சித்தாந்தம் பார்க்கும் பொழுது பெங்கால் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் அல்லது இந்த கும்பகோணத்து பக்கத்துல இந்த நாம சித்தாந்தங்களாகட்டும் கொஞ்சம் வைஷ்ணவத்துல மிக அழகாத சிறப்பாக இருக்கிறது. சைவத்துல கொஞ்சம் கடமை, ஒருவேளை அது பின்னாடி வடி இறங்கி இருக்கலாம். ஏன்னா இது சொல்லக்கூடியது இதெல்லாம் தாண்டியது, இந்த உலகம் நிலையற்றது என்று சொல்ல முடியாத சொல்லும் பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தை அதிகமாக சொல்லக்கூடிய காரணத்தினால இருக்கலாம். இது என்னுடைய கருத்து அவ்வளவுதானே தவிர இருக்கலாம். அந்த நாமத்தினுடைய சிறப்பை ரொம்ப சிறப்பா அது எதுக்காக ஆரம்பித்தார்கள் சொன்னா, இது தியாகராஜர் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்பேற்பட்டதுன்னா பக்திங்கிறது பெரிய ராஜபாட்டைன்னு சொல்லுவார், சாதாரணம் கிடையாது. பக்தி சாம்ராஜ்யம் இது வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை. இது அவனுடைய நாமத்தை சொல்லி அதை நினைப்பது. அவர் பாடும் பொழுது பாடுவார் சிவ சிவ சிவ என ராதா என்று பாடுவார். சிவ சிவ சிவ என ராதா அப்படி சொல்லக்கூடாதா? ஓ ரீ பவ பய பஜன தூரா சிவ சிவ சிவ என ராதா, ராதா வராதா? அப்படி சொல்லப்படாதா? நீ சிவ சிவ சிவான்னு சொல்லப்படாதா? இவர் மூணு தடவை சொன்னார். ஆனா ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், சிவனுடைய பரம பக்தர். அவருக்கு ஒரு பையன். அவன் என்ன பண்ணா, ஒரு தடவை அங்கிருந்து எவனோ ஒருத்தன் வந்தானா, அவர் இல்லை. அப்போ ஹரதத்தர் உள்ள பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஹரதத்தர் உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கும்போது தன்னுடைய பையன் வெளியில திண்ணையில் உட்காந்துருந்தான். இவனோ ஒருத்தன் குடியானவன் அவசரமா ஓடி வந்தான். வீட்டுக்குள்ள வரும்பொழுது இடித்து கொண்டு சிவசிவான்னு நானா அப்படியே திரும்பி இவர் நின்று பார்த்தேன். அவன் வந்த சொன்னானா, அப்பா இங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் நானா. அப்ப சொன்னான், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமா எதுக்கோ நான் ஒரு கழியை இருந்தேன், அது ஒரு பசு கன்றின் மீது பட்டு கன்று இறந்து விட்டது, நான் என்ன பண்றதுன்னு நானா. பையன் சொன்னானா, இது நீ ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரெண்டு தடவை சிவநாமம் சொல்லிட்டு சொன்ன காரணத்தினாலே பாவம் போனதுன்னு நானா. அங்கிருந்து வேகமா எந்திருந்து வந்தாராம் ஹரதத்தார். என்னடா இப்படி சொன்னியே, சொன்னது தவறல்லவா நாராம். நடுங்கிட்டான் பையன், ஐயோ மந்திரம் சொன்னது தப்பான்னு. அவர் சொன்னாராம், ஒரு சிவநாமம் சொன்னாலே இவன் முக்தி அடைவான், சகல பாவங்களும் போகும், ரெண்டு தடவை சொன்னா போகும்னு சொன்னியே, நீ அதிகபட்சமா சொன்னேன்னு நாராம். ஆடி போயிட்டாராம் பையன். ஒரு சிவநாமத்துக்கே அவ்வளவு பெருமை உண்டு என்று சொல்லுவார்கள். ஒரே ஒரு நாமா சொன்னா போதும். இத காஞ்சி பரமாச்சாரியா தெய்வத்தின் குரல்ல ரொம்ப அழகா சொல்லுவார். இது எங்கே சொல்லி இருக்குன்னு சொல்லுவார். பாகவதம் விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியது. அந்த விஷ்ணுவினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுக்கு நடுவில் தாட்சாயணியனுடைய கதை வருகிறது. அங்கே வரும் பொழுது தாட்சாயணி வாயிலாக தக்ஷனுக்கு சிவனுடைய நாம மகிமையை சொல்லுகின்றார் சுகாச்சாரியார். என்ன சொன்னார், துவயக்ஷரம் நாம கிரேரிதம் ரணாம், சகத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்ன அருமையான வாக்கியம். துவயக்ஷரம் ரெண்டே ரெண்டு நான் எழுத்து, துவயக்ஷரம் த்வி ரெண்டு, அக்ஷரம் ரெண்டு எழுத்து, துவயக்ஷரம் நாம ரெண்டே ரெண்டு இருக்க வார்த்தை இருக்கிறது, ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய நாமம் துவயக்ஷரம் நாம கிரீர்த்தம் நடாம் சகுர் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து. என்னுடைய பாபங்களையெல்லாம் அகம் ஆசுகந்தித்தது, என்னுடைய பாபங்களையெல்லாம் எந்த இரண்டு எழுத்துக்கள் கொண்ட நாமமானது எல்லாருடைய பாவங்களையும் போக்குமோ? எப்படி போக்கும்? சகிருத் பிரசங்காத்து அகம் ஆசுகந்தித்தது. பேசின்றிருக்கும் பொழுது இதை பயன்படுத்தினாலும் போதும் இது வந்து பாவத்தை போக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லுவார் அரிசி விடாம், அவர் சொல்லுவார் சிவப்பு. நம்ம அரிசி விடான்னு சொன்னா கூட போதுமா, சிவப்புன்னு சொன்னா கூட போதுமா? என்ன சிவங்கிற வார்த்தை அங்க இருக்கிறதா? சக்ருத் பிரசங்காத்து, அதாவது பிரசங்கம்னா பேச்சு, மேடை பேச்சு கிடையாது, சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நாமாவானது நடுவிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பாவங்கள் போகிறதாம். அகம் ஆசுகந்தித்தது என்று யார் சொன்னா? அம்பிகை தாட்சாயணியாக வந்த பொழுது அந்த தாட்சாயணி தக்ஷனுக்கு உபதேசம் செய்கின்றார். அகோ பவான், அவனுக்கு சொல்லுகின்றான், நீ அறிவில்லாமல் இப்படி போயிட்டியே அப்படின்னு அப்பாவை பார்த்து பொண்ணு சொல்றா, இந்த சிவனை விரோதித்துக் கொண்டாயன். இதெல்லாம் நம்ம பின்னாடி தக்ஷகாண்டத்துல பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட மகிமையுடையது நாமாக்கள். சிவராமாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு சிறப்பாக சொல்லுவார், இந்த நாமாவுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டாம். அதனாலதான் நீங்க பார்த்திருக்கலாம், எந்த நாட்டிலேயாவது எந்த மதத்திலேயாவது ஒரு பேர் வைக்கும் பொழுது இடம் பேர் வைக்கிறோமா? டோக்கியோ, நியூயார்க்கு, இது மாதிரி எங்கேயாவது வைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் பேர் ஏதாவது வச்சிருக்குமா? நம்ம எது வைக்கிறோம்? மதுரை, திருப்பதி, அண்ணாமலை, சிதம்பரம், கன்னியாகுமரி பேர் வைக்கிறோம். ரொம்ப அருமையான நுட்பம் இங்கே இருக்கிறது, யோசிச்சு பார்க்கணும். பேசும் பொழுது எதுக்காக மக்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பேரை வைக்கிறோம்னா, அருணாச்சலேத்து ஸ்மரணாத் முக்தி என்று சொல்றார். அருணா அந்த அண்ணாமலையை நினைக்க முக்தி. காஞ்சிபுரம் அது வந்து முதல்ல பிருத்திவிஸ்தலமாக இருக்கப்பட்டது, சிதம்பரம் ஆகாசஸ்தலம், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. அடேப்பா தில்

அவர் பாடும்பொழுது ரொம்ப அழகாக பாரதியார் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுவார் நந்தனார் சரித்திர கீர்த்தனத்தில். அப்படி ஒரு இடம் இருக்கு, அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கெடுக்குதாம். அது மட்டும் கிடையாது, ஒரு

0: ஒரு நாள் ஒரு பொருள்தாலும் சொன்னா போதுமா. இதை இன்னொன்னு சொல்லுவார், தில்லையப்பா எவ்வளவோ விஷயங்கள் உண்டு, சொல்ல சொல்ல ஆனந்தமாக போகக்கூடிய சப்ஜெக்ட் இது நாமங்கிறது இருக்கட்டும். இப்போ பேசும் பொழுது சொன்னாலே போதுங்கிறதுனாலதான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம், அண்ணாமலேன்னு பேர் வைக்கிறோம். அண்ணாமலேன்னு நினைச்சாலே முக்தினா எத்தனை தடவை சொல்றோம், சிதம்பரம்னு பேர் வைக்கிறோம், மதுரேன் எங்கேயாவது யாருக்காவது பேர் இது மாதிரி வச்சு பார்த்துருக்கிறோமா, இடம் பேர் எதுக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த பேரெல்லாம் முக்தியை தரக்கூடியவை. நம்ம பேர் வைக்கிறது அதை என்ன பண்றோம், சிவான் பேர் வச்சா சிவன்னு கூப்பிடுறோம். பேர் வச்சத கூட நம்ம கெடுக்கிறமே, அப்படி பேரே வைக்க வேண்டாம், ஏபிசிடின்னு வச்சுட்டு போயிடலாம். பேர் ஒண்ணும் கிடையாது, ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பிள்ளைங்க பிறந்தா இவன் பி டூ பி ஒன் பி டூ வச்சுட்டு போயிடலாம். என்ன ஆக போறது, ஒண்ணும் இல்லை, இதுக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பெரிய பேரா அழக பாலசுப்ரமணியன் அல்லது சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கும், சுப்பின்னு கூப்பிடுவாங்க, இல்ல மணின்னு கூப்பிடுவாங்க. ஏது கூப்பிடணும், மணி எல்லாம் காசுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, மணி மணி மணின்னு காசோட நிக்கணும். அதனால சுப்பிரமணியன் வந்தாலும் சுப்பிரமணியன் கூப்பிடணும், ஒண்ணு சுப்பிம்பாங்க இல்ல மணிம்பாங்க. ஏன் பேர் வைக்க முடியாதா, முருகான்னு சொன்னா முருகேஷ் முருக், இது என்ன பேர், பேர் எதுக்காக வைக்கிறோங்கிற அறிவே கூட நமக்கு குறைந்து கொண்டு வருகிறது. பேர் வைக்கிறதுக்கே அறிவு குறைந்து கொண்டு வருகிறது, அது அடுத்த விஷயம். பேர் எதுக்காக வைக்கிறோம்னு நமக்கு தெரியறது இல்ல. இந்த இறைவனுடைய பெயரை வைக்கிறோம், எதுக்காக சொல்லணும்னா இடத்தினுடைய பெயரை கூட வைக்கக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துல மட்டும்தான் உண்டு. ஏன்னா இறைவனை அப்படியாவது நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்தார்கள். அதனால தான் முதல்ல என்னன்னா நாமம் என்கின்ற விஷயம், இறைவனுடைய பெயர் என்கின்ற விஷயம் சொல்லப்பட்டது. இதை இன்னொரு அழகா நாவுக்கரசர் பெருமான் சொல்லுவார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன்னாமங்கட்டாள் தலைப்பட்டான் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. ரொம்ப அருமையான பாடல் இது. நவக்கரசர் பாடுவார் அங்கே, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், முதன் முதல் அவனுடைய திருநாமம் தான் எடுத்து கேட்டதான், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் தான் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அதான் நான் முதலே சொன்னேன், நாம ரூப. அடுத்தது பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், அவனுடைய தொழிலும் குணங்களும். இந்த மூன்றையும் பெரியவர்கள் வைத்திருப்பது இதுதான் முக்கியமான விஷயம். இறைவனை அடைய வேண்டும், இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நாமம் அவசியம். அந்த நாமத்தை பிரசங்கம் பேச்சுவாக்குல சொன்னாலும் கூட போதும், நமக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்கும் என்றுதான் சக்கர பிரசங்காத்து அகம் ஆசுகந்தி தத்து, நம்முடைய நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் இறைவனுடைய பெயர்களை எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு வைத்து இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் நினைக்க செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் வைத்தார்கள். பேச்சுவாக்குல அது வந்து கொண்டே இருக்கும், இறைவனை பார்த்து. இது பழக்கம், வேற ஒன்றும் கிடையாது, பழக்கத்தினாலதான் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய நாமாவுக்கு இவ்வளவு பெருமை உண்டு பார்த்தோம். ஏன், இறைவனை அடைவிக்க செய்வதிலே இறைவனுடைய நாமா தான் முதல் படி, இதான் கடைசி படி கிடையாது, இதான் முதல் படி. முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், அப்புறம் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். இது ஆரம்பம். நாம் அவனிடத்திலே அடிமை கொள்வதற்கு முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டா, முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது, முதன் முதலாக இறைவனுடைய நாமங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் இவ்வளவு நாமங்களினுடைய வைபவத்தை புராணங்களிலே வைத்திருக்கிறார்கள். அதேதான் ஸ்காந்தத்திலே சிவபெருமான் முருகப்பெருமானுடைய நாமங்களை பத்தி ஒரு பெரிய ஸ்தோத்திரமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அவ்வளவு பெருசாக முருகப்பெருமானை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்னா அவர் சொல்லுகிறார், இதனால இவனுடைய பெயர் இப்படி, இதனால இவனுடைய பெயர் இப்படி என்று சொல்லி வருகிறார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இவ்வளவு பெரிய பீடிகை போட்டேன்னு. முருகப்பெருமானை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானை அடைய வேண்டும், முருகப்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவனுடைய நாமாவை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆதிசங்கர பாடும் பொழுது சொல்லுவார், திருஷி ஸ்கந்த மூர்த்திகி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்திகி, அவ கண்கள் அவனையே காணட்டும், காது அவனையே கற்கட்டும், முகே மே பவித்ரம் சதா தச்சரித்ரம், என்னுடைய வாக்கு, என்னுடைய வாயானது முக்கியமே பவித்ரம் சதாத சரித்திரம், அவனுடைய சரித்திரங்களையே சொல்லிக் கொண்டிருக்கட்டும் என்று இதை சொல்லுவார். அருணகிரிநாதர் அலங்காரத்தில் பாடுவார், அந்த அலங்காரம் முருகப்பெருமானுக்கு மட்டும் அலங்காரம் இல்லை, நமக்கு அலங்காரம் செய்விக்கக்கூடியது என்ன அலங்காரம், இறைவனை கொண்டு வந்து தரக்கூடியது இந்த கந்தர் அலங்காரம். முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். மிடின்னு சொன்னா வறுமை அர்த்தம், படின்னா உலகம் அர்த்தம். இந்த உலகத்துல வறுமையினாலே துன்புற மாட்டார்கள், மீண்டும் இந்த உலகத்துல வந்து பிறக்க மாட்டார்கள். முதல்ல அதுதான், அடுத்தது பார்த்தா இந்த பசங்க வந்து பிறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கேயாவது சாமி பகுதியிலே வரமாட்டான், பரவாயில்ல உனக்கு வறுமை இருக்காது. முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். எப்போ வெற்றிவேல் பெருமாள் அடியவர்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே, அவன் சொன்னால் போதும், அவனுடைய திருநாமங்களை சொன்னாலும் போதும் இவர்களுக்கு இகபர சௌபாகியம் கிடைக்கும் என்று சொல்லும்படியாக சொல்லுவார். இதே தெய்வமணி மாலையில ரொம்ப அழகா உதாரணங்களோடு சொல்லுவார் வள்ளலார் பெருமான். சேவலம் குடிகொண்ட நினைகின்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணுவரும் சிறு கரும் காக்கைக்கு நிகர்வார். இந்த கிளியானது என்ன பண்ணும், நல்ல மாம்பழம் இது மாதிரி பழங்களை பார்த்து சாப்பிடும், இனிப்பான பழங்களை பார்த்து சாப்பிடும். ஆனா காக்கை என்ன பண்ணும், வேப்பம்பழத்தை போய் சாப்பிடும். அதே போலத்தான் முருகப்பெருமானினுடைய நாமத்தை விட்டு வேற எந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ சொல்லுகிறீர்களே, சேவலம் குடிகொண்ட நினை அன்றி உன்னுடைய நாமத்தை தவிர வேறு சிறு சிறு தேவரை சிந்தை செய்வோர், வேற வேற தேவர்களை எல்லாம் சிந்தை செய்கின்றார்களே அவர்கள் எல்லாம் செங்கனியை விட்டுவே பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கருங் காக்கைக்கு நிகர்வார். அது மட்டும் கிடையாது, நான் அலங்காரம் அற வேறு புகழ் பேசி நின் நற்புகழ் வெழுத்தாத பேர். இது ரொம்ப கடுமையா இந்த இடத்துல சொல்லுகிறார் வள்ளற் பெருமான். உன்னுடைய திருப்புகழை, உன்னுடைய பெருமையை தவிர பிற பெருமைகளை பற்றி சொல்லக்கூடியவர்கள், உன்னை அது கூட சொல்லல, உன்னுடைய புகழை பாடாதவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நாய்ப்பால் விரும்பி ஆன் தூர்ப்பாலை நயமாத நவையுடைய பெயராவார். பசும்பாலை விட்டுட்டு நாய்ப்பாலுக்கு எவன் விரும்புகிறானோ அது பால இருக்கக்கூடிய பெய்குணை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று ரொம்ப கடுமையாக சாடுகிறார் தன்னுடைய தெய்வமணி மாறைய வெள்ளர் பெருமான். முருகப்பெருமானை தவிர அவனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. அதா அதா அதா அதா தாதா குறைக்கன் செய்குதுமான் என்று எழுதா குறைக்கு என் செய்குதுமான் என்று பாடுவார். முருகப்பெருமான் அவன்தான் அண்ணராக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் சிறந்தவன், எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய பெருமாள், அடிவர்க்கல்ல பெருமாளாக இருக்கப்பட்டவன் என்று வள்ளல் பெருமான் பாடுவார். ஏன்னா முதன் முதல்ல அவரைத்தான் கண்ணாடியிலே திருத்தணி முருகப்பெருமானை பார்த்தார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய இறுதியான அவனுடைய சுரூபமான பிரகாச ரூபத்திலே ஒளிவடிவாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதியிலே கலக்கும்படியான தன்மையை அடைந்தார் வெள்ளற்பெருமான். இப்போ இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை நாம் எதுக்காக சொன்னா, நாமத்தை நாம் மறவாது நினைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய நாமங்களை, முருகப்பெருமானுடைய பெயர்களை, அவனுடைய சிறப்புகளை எப்பொழுது பார்த்தாலும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பல பேருக்கு பேரு தெரியும், முருகான்னா தெரியும். அப்படின்னா முருகாவுக்கு என்னென்ன, குமரன் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபொங்க வரும் புவியும் பரவும் குருபொங்கவா எங்குல வஞ்சனை என்று அருணகிரிநாதர் பாடுவார். என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய புகழை நான் பாட வேண்டும், வேற எதுவுமே கிடையாது, உன்னுடைய புகழை முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும் என்று பாடுவாரே வெள்ள அருணகிரி பெருமான். அதை போலவே இங்கே சிவருமான் சொல்லக்கூடிய பலவிதமான நாமங்கள் உண்டு. இங்கே ஸ்காந்த ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் பல பேர் பூஜை செய்யும் பொழுது என்ன ஆரம்பிப்பார்கள், சுமுகசேகதந்த கபிலோக ஜகர்ணகா அம்போதர விகுட்டோ விக்னராஜோ விநாயகா தூமகேது கணாத்தியோ பாலச்சந்திரோ கஜானனா வக்ரதுண்ட சுர்பகர்ணோ ஹேரம்பஸ்கந்த பூர்வஜகா ஷோடசைதானி நாமாதி எப்படே சுனியாதபி வித்யாரம்பே விவாகேச்சே பிரவேசே நிர்கமேததே சங்கிராமி சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே. இது தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சமஸ்கிருதம் யாரு பூஜையெல்லாம் செய்கிறார்களோ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கும். விநாயகப் பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியது முதல் முதல்ல ஸ்காந்தத்தில் இது இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஸ்லோகமாகவே 16 ஷோடச நாமாக்களாக முருகப்பெருமானுடைய நாமத்தையும் வைத்திருக்கிறார்கள். இதே போல சிவபெருமான் ஏராளமான நாமங்களை இங்கே சொல்லி எதுக்காக இந்த நாமங்கள் என்று சொல்லுகிறார். சில நாமங்களை நம்ம பார்க்கலாம், எப்படி இது எதுக்காக இந்த நாமங்கள் வந்திருக்கிறது, இறைவனை எப்படியெல்லாம் இவர்கள் துதிக்கின்றார்கள் என்று பார்க்கலாம். அதை விட முக்கியமா இன்னொன்று உண்டு. இந்த நாமங்களை எல்லாம் பார்த்த பிறகு முருகன் எனும் நாமம் தனக்கே உரியவனாக இருக்கின்றானே, முருகன் குமரன் குகன் என்று இருக்கின்றானே, அந்த முருகா உருகால் முருகா பரமா குமரா உயிருக்கான உயிர்கா என ஓத அருள்தாரா என்று சொல்வாரே அந்த முருகன் என்று சொல்லக்கூடிய நாமத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் நாம பார்த்து கொண்டே செல்கிறோம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Nam. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம்.
3: சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஸ்ரீ சிவமகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே முதல் கண்டமான சிருஷ்டி கண்டம், அத்தியாயம் 12. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் எனது திருத்தந்தை, உலகங்கள் அனைத்தையும் படைத்தவர், சிவ சிந்தனையோடு கூடிய தாங்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர், இதுவரை கூறிய சிவபூஜையை பற்றி மேலும் விரிவாக கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், குழந்தாய், முன்பொரு சமயம் எண் திசைகளிலும் உள்ள ரிஷிகளையும் தேவதைகளையும் அழைத்து கொண்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் ஸ்ரீமன் நாராயணனை காணச் சென்றேன். அனைவருக்கும் நலம் விளைபவர் அன்றோ அவர்? தேவர்கள் அனைவரையும் வேண்டவே தேவர்கள் அனைவரும் வேண்டவே ஸ்ரீமன் நாராயணன் சிவபூஜையின் பெருமைகளை எடுத்து கூறி மேலும் பின்வருமாறு கூறினார். ஒரு முகூர்த்த காலமோ அல்லது ஒரு நிமிட காலமோ சிவபூஜையை செய்யவில்லை எனில் அதுவே பெருத்த இழப்பு. ஒரு முகூர்த்த காலமோ அல்லது ஒரு நிமிட காலமோ சிவபூஜையை செய்யவில்லை எனில் அதுவே பெருத்த இழப்பு. அதுதான் நரகத்திற்கான பெரியதொரு வழி. அதுதான் குருட்டுத்தன்மை. அதுவே அறிவற்ற தன்மை. எவனொருவன் சிவபக்தியிலேயே அமிழ்ந்திருப்பவனோ, மனதார அவரை துதித்து வணங்குபவனோ, அவன் என்றென்றும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டான். பவபக்தி பராயேச்ச பவ பிரணதசேதசா பவ சம்ஸ்மரணாயேச்ச நதே நதே துக்கஷ்ச பாஜனாக. எவன் ஒருவன் சிவபக்தியிலேயே அமிழ்ந்திருப்பவனோ, மனதார அவரை துதித்து வணங்குபவனோ, அவன் என்றென்றும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டான். எத்தனையோ முற்பிறவிகளில் பரமசிவனை மனதார பூஜித்தவனுக்கே மனத்திற்கு உகந்த அழகிய வீடு, ஆபரணங்கள் அனைத்தும் அணிந்து அழகுற விளங்கும் மனைவி, விருப்பம் போல் நிறைந்த செல்வம், மக்கள் செல்வம், நோயின்மை, அழகிய திருமேனி, நிறைந்த புகழ், தேவர்கள் நுகரும் விண்ணுலக இன்பம், முடிவில் முக்தி செல்வம் ஆகியன கிட்டும். இவை அனைத்திற்கும் மேல் சிவபரம்பொருளிடம் அலை அசையாத பக்தி கிட்டும். சிவபக்தி பூண்டு சிவலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு அனைத்தும் நன்மையாகவே ஆகும். பாவச்சூழலில் சிக்கமாட்டான். சிவபக்தி பூண்டு சிவலிங்கத்தை பூஜிப்பவனுக்கு அனைத்தும் நன்மையாகவே ஆகும். பாவச்சூழலில் சிக்கமாட்டான். இவ்வாறு ஸ்ரீ ஹரி உபதேசித்தவுடன் தேவர்கள் அனைவரும் அவரை வணங்கி மனிதர்கள் தங்கள் தங்கள் விருப்பங்களை முழுவதுமாக பெரும் பொருட்டு சிவலிங்க திருமேனி ஒன்றை தர வேண்டினர். முனிவரே, இவ்வாறு தேவர்கள் வேண்டவே அனைத்து ஜீவராசிகளுக்கும் நலமே விளையும் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வகர்மாவை அழைத்து, விஸ்வகர்மாவே, என் சொல்படி அனைத்து தேவர்களுக்கும் அழகிய சிவலிங்கங்களை படைத்து தருவாயாக என கட்டளையிட்டார். விஸ்வகர்மாவும் பகவானது கட்டளையை ஏற்று அந்த தேவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு சிவலிங்க திருமேனியை அமைத்து தந்தார். நாரத முனிவரே, எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த சிவலிங்கத்தை பெற்றனர் என்பதை கூறுகிறேன், கேட்பாயாக. பதுமராக மணியிலான சிவலிங்கத்தை இந்திரனும், குபேரன் பொன்னாலான சிவலிங்கத்தையும் பெற்று பூஜித்தனர். யமதர்மராஜன் பொன்னிறன் கொண்ட கனக புஷ்பராகத்தாலான சிவலிங்கத்தையும், வருணன் நீலமணி சிவலிங்கத்தையும் பெற்று பூஜித்தனர். ஸ்ரீமன் நாராயணன் இந்திர நீலமணிமய லிங்கத்தையும், பிரம்மதேவன் பொன்னயமான லிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். முனிவரே, விஸ்வே தேவர்கள் வெள்ளியாலான சிவலிங்கத்தையும், வசுக்கள் பித்தளை லிங்கத்தையும், அஸ்வினி தேவர்கள் மண்ணாலான பார்த்திவலிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். திருமகள் திருமகள் ஸ்படிகக்கல்லாலான சிவலிங்கத்தையும் ஆதித்யர்கள் செம்பாலான சிவலிங்கத்தையும் அரசனான சந்திரன் நல் முத்தாலான சிவலிங்கத்தையும் அக்னிதேவர் வைரத்தாலான சிவலிங்கத்தையும் உபாசிக்கிறார்கள். அந்தணர்களும் அவரது மனைவிகளும் புற்றுமண்ணாலான சிவலிங்கத்தை பூஜிக்கின்றனர். அசுர தச்சனான மயன் சந்தனத்தாலான சிவலிங்கத்தையும் நாககணங்கள் பவழத்தாலான சிவலிங்கத்தையும் பூஜிக்கின்றனர். பார்வதி பிராட்டி வெண்ணையிலான சிவலிங்கத்தையும் யோகிகள் விபூதியினாலான சிவலிங்கத்தையும் யக்ஷர்கள் தயிரினால் ஆன சிவலிங்கத்தையும் சாயாதேவி மாவினால் ஆவான சிவலிங்கத்தையும் பிரம்மாணி தேவி ரத்னமயமான லிங்கத்தையும் பூஜிக்கிறார்கள். பானாசுரன் பாதரசத்தாலான ரசலிங்கத்தையும் பார்த்திவ மண்ணில் லிங்கத்தையும் பூஜிக்கிறான். பிறரும் இவ்வாறுதான் பூஜிக்கின்றனர். இவ்வாறு விஸ்வகர்மா செய்தளித்த பல வகையான சிவலிங்கங்களையே தேவர்களும் ரிஷிகளும் பூஜிக்கின்றனர். இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களின் நலனை கருதி அவர்களுக்கு சிவலிங்கங்களை அளித்து அவர்களிடமும் பிரம்மாவான என்னிடமும் பினாகபாணியான மகாதேவரது பூஜை முறைகளை பற்றி விளக்கினார். அவர் விளக்கி கூறிய பூஜை முறைகளை பற்றி கேட்ட நான் மற்ற தேவர்களையும் அதாவது பிரம்மா மற்ற தேவர்களையும் அழைத்துக் கொண்டு மனமகிழ்ச்சியோடு என் இருப்பிடம் சென்றேன். நாரதா, அங்கு சென்ற நான் தேவர்கள் ரிஷிகள் முதலிய அனைவருக்கும் சிவபூஜையின் உயர்ந்த வழிமுறைகளை கூறினேன். விரும்பியது அனைத்தையும் அளிப்பதல்லவா சிவ பூஜை? அப்பொழுது பிரம்மதேவர் கூறுகிறார், தேவர்களே ரிஷிகளே, இகபர உலகங்களின் நலன்கள் அனைத்தையும் அளிக்கும் சிவபூஜையின் நியமங்களை கூறுகிறேன், அன்போடு கேளுங்கள். முனிவர்களே, தேவர்களே, எண்ணிறந்த பிறவிகளில் இம்மானுட பிறவி பெறுதல் அரிதன் அரிதினும் அரிது, அதிலும் உயர்ந்த குலத்தில் பிறவி பெறுவது மேலும் அரிது. உயர்ந்த குடிப்பிறப்பிலும் ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடிய அந்தணன் வீட்டில் பிறவி பெறுதல் நெடுங்காலம் செய்த புண்ணிய பயனாலேயே ஆகும். அவ்வாறு பிறவி பெற்றாலும் சிவபெருமானை மகிழச் செய்யும் தமது வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு வேதங்களில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த கர்மங்களை கடைப்பிடித்தல் சிறந்தது. எந்த ஒரு வர்ணத்தாருக்கு எந்த ஒரு கர்மம் நியமிக்கப்பட்டுள்ளதோ அதை அவன் கைவிடக் கூடாது. நம்முடைய செல்வச் செழிப்பிற்கு ஏற்றவாறு தானம் செய்தல் வேண்டும். கர்ம வழி நிற்கும் ஆயிரம் ஆயிரம் வேள்விகளிலும் தவவேள்வி சிறந்தது. ஆயிரம் தவவேள்வியை விட ஜபவேள்வி பன்மடங்கு உயர்ந்தது. ஆனால் தியான வேள்வியிலும் சிறந்தது ஒன்று இல்லை. தியானமே ஞானத்திற்கான சாதனம். ஏனெனில் தியானத்தின் வாயிலாகவே யோகிகள் தங்கள் இஷ்ட தேவதையான சிவனை காண்கிறார்கள். தியான வேள்வியிலேயே நிலைத்து நிற்கும் உபாசகனுக்கு சிவபெருமான் எப்பொழுதும் அருகிலேயே இருக்கிறார். சிவ பரம்பொருளை பற்றி அறிந்தவனுக்கு தூய்மை பெற வேறொரு கழுவாய் அதாவது பிராயச்சித்தம் கிடையாது. மனிதன் ஞானம் பெறும் வரை அதாவது நம்பிக்கை பெறும் வரை சிவபூஜையாகிற கர்மயோகத்தை செய்ய வேண்டும். ஒரே பரம்பொருள் உலகத்தாருக்கு பல பல திருவுருவங்களில் தோன்றுகிறார். ஒரே சூரியன் ஓரிடத்திலேயே இருந்து கொண்டு நீர்நிலைகளிலும் மற்ற பொருட்களிலும் பலபலவாக தோன்றவில்லையா? தேவர்களே, இவ்வுலகில் காணப்படும் மற்றும் கேட்கப்படும் சத் அசத்து வஸ்துக்கள் அனைத்தும் பரபிரம்மமான சிவனது சுரூபமே என்று அறிந்து கொள்ளுங்கள். உண்மை அறிவு பெறும் வரை பிரதிமை அதாவது விக்கிரக பூஜை அவசியமாகும். உண்மை அறிவு பெறும் வரை விக்கிரக பூஜை அவசியமாகும். உண்மை அறியாமலேயே விக்கிரக ஆராதனையை நிந்திப்பவன் கீழ்நிலை எய்துதல் சர்வ நிச்சயமாகும். உண்மை அறியாமலேயே விக்கிரக ஆராதனையை நிந்திப்பவன் கீழ்நிலை எய்துதல் சர்வ நிச்சயமாகும். ஆகவே அந்தணர்களே, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். தனது வர்ணாசிரமங்களுக்கு எந்த எந்த கர்மங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளனவோ அவற்றை முழு முயற்சியோடு நிச்சயம் ஏற்று நடத்த வேண்டும். எங்கெல்லாம் எவ்விதமான பக்தி தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே உள்ள அந்தந்த தேவதைகளுக்கு பூஜை முதலியன அவசியமாக செய்ய வேண்டும். ஏனெனில் பூஜை புரிதல் தானமளித்தல் முதலியன இன்றி நம் பாவங்கள் அழியா. எத்திர எத்திர யதா பக்தி கர்த்தவியம் பூஜனாதிகம் வினா பூஜன தானானி பாதகம் நச்ச தூரதா. அழுக்கு துளியில் சாயம் நன்கு ஒட்டாது. ஆனால் அதை துவைத்து சுத்தம் செய்தபின் அதில் சாயம் நன்கு ஒட்டுவது போல் தேவதைகளுக்கு முறைப்படி பூஜை செய்வதால் காரண சரீரம் லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இவை மூன்றும் முழுமையாக தூய்மை அடைகிறது. அதனால் அப்பொழுது மனதில் ஞானமயமான சாயம் நன்கு ஒட்டு வருகிறது. நிர்குண நிராகார சுரூபரான பகவானது முழு விளக்கமும் பெறுதல் ஞானம். அந்த நிர்குண நிராகார எம்பெருமான் சகுணராகவும் திருமேனி கொண்டு செய்யும் திருவிளையாடல்களை பற்றிய உண்மையறிதலே விஞ்ஞானம். பின்பு விஞ்ஞானம் தோன்றுகிறது. விஞ்ஞானம் தோன்றவே காணப்படும் வேறுபாடுகள் ஆன எண்ணங்கள் மறைகின்றன. வேறுபாடு காணும் நிலை முழுமையாக அழியுமானால் இன்பம் துன்பம் ஒளி இருட்டு நான் நீ என்னும் இரட்டைகளான துன்பங்கள் விலகுகின்றன. இரட்டைகளான துன்பங்கள் விலகியவன் சிவனாகவே ஆகிறான். இல்லற வாழ்க்கையில் உள்ளவரை கணபதி சூரியன் ஸ்ரீமன் நாராயணன் தேவி பார்வதி ஸ்ரீ சிவபெருமான் ஆகிய ஐந்து தேவதைகளையும் பூஜிக்க வேண்டும். அதிலும் உயர்ந்தவரான சிவபெருமானுக்கு உத்தம பூஜை செய்தல் வேண்டும். அல்லது அனைத்திற்கும் ஒரே மூலவேராக இருக்கும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அனைத்திற்கும் ஒரே மூலவேராக இருக்கும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அடிவேரில் நீர் இறைக்க மரக்கிளைகள் தளிர்த்து வளர்கின்றன அல்லவா? அதுபோல் சிவபூஜையால் கிளைகள் போன்ற மற்ற தேவதைகள் அனைவரும் மனம் மகிழ்கின்றனர். ஆகவே விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்ற விருப்பம் உடையவன் தன் விருப்பங்கள் முழுவையும் நினைத்தவாறே இடர அனைத்து ஜீவராசிகளின் நலன்களினும் ஊக்கம் கொண்டு சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அவரன்று அனைத்து உலகங்கட்கும் நலன செய்பவர். அத்தியாயம் 13. பிரம்மதேவர் கூறுகிறார், தேவர்களே முனிவர்களே, அனைத்து காமனைகளையும் பூர்த்தி செய்து பேரின்பம் நல்கும் ஒப்புயர்வற்ற சிறந்த சிவபூஜையின் வழிமுறைகளை கூறுவேன், கவனமாக கேளுங்கள். சிவபூஜை புரியும் உபாசகன் பிரம்ம முகூர்த்தமான விடிவோரையில் துயில் உணர்ந்து உமாமகேசனான இறைவனை நினைக்க வேண்டும். பின்பு இரு கைகளையும் கூப்பி தலை வணங்கி, தேவதேவனே எழுந்திருங்கள், திருப்பள்ளி எழுச்சி உணர்ந்து அருளுங்கள். என் இதயத்தில் விற்றிருக்கும் இறைவா எழுந்தருடுங்கள். உமையம்மையின் கேள்வனே, துயிலுணர்ந்து இப்பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்திற்கும் அனைத்து நலன்களையும் வழங்கி அருளுங்கள். நான் அறத்தின் முறைகளை நன்கறிவேன், ஆனால் அதையேற்று நடத்தும் ஈடுபாடில்லையே. அதர்மத்தையும் அறிவேன், ஆனால் அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற மனம் வரவில்லையே. மகாதேவா, தாங்கள் என் இதயத்தில் விற்றிருந்து என்னை எவ்வாறு நடத்துகிறீர்களோ அவ்வாறுதான் நடக்கிறேன் என்று பக்தியோடு வேண்டி

புரட்டி, பிரதமை, அமாவாசை, நவமி முதலிய திதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிவனடியார்கள் பல் துலக்குவதை விட்டுவிட்டு வாயின் கெட்ட நாற்றம் போகும் அளவு வாய் கொப்பளிக்க வேண்டும். நேரத்திற்கேற்ப நதிகளில் நீராடலாம். வீட்டிலேயும் முறைப்படி நீராடலாம். இடத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்பவே நீராட வேண்டும். அதாவது இரவு நேரங்களில் நதி போன்ற நீர்நிலைகளில் நீராடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை, சிராத்தம், சங்கராந்தி, கிரகண காலம், பெருதானம் செய்யும் திருநாள், தீர்த்த யாத்திரை, உபவாசம் இருக்கும் விரத நாள் மற்றும் தீட்டு காலங்கள் முதலிய நாட்களில் வெந்நீரில் நீராடக்கூடாது. சிவனடியார்கள் நதிகளில் பிரவாகத்தை நோக்கியே நீராட வேண்டும். நீராடும் முன் எண்ணெய் தேய்த்து நீராட விரும்புவன் அதற்குகந்த நாளை பார்த்து விளக்க வேண்டிய நாளை விடுத்து எண்ணெய் தேய்த்துக் கொண்டு நீராட வேண்டும். தினந்தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடும் பழக்கம் உள்ளவனுக்கு எந்த ஒரு நாளும் தள்ளத்தக்கதல்ல. தினமும் அத்தர் முதலிய வாசனை பொருள்களை தடவிக் கொள்பவனும் தைர ஸ்நானம் செய்வதை தவிர்க்க கூடாது. கிரகண காலங்களை தவிர மற்ற நாட்களில் கடுகு எண்ணெயை தேய்த்து நீராடுவதில் தவறில்லை. இவ்வாறு இடம் காலத்திற்கேற்ப முறைப்படி நீராடலாம். நீராடுகையில் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீராட வேண்டும். பழைய ஆடையோடு நீராடாது புது துணி அணிந்து இறைவனை நினைத்தே நீராட வேண்டும். பிறர் அணிந்த ஆடை, பிறருடைய ஆடை, முந்தின நாள் இரவில் அணிந்த ஆடை முதலியன பழைய அதாவது உச்சிஷ்ட ஆடைகளாகும். அதே துவைத்த ஆடைகளானால் அதை அணிந்து நீராடலாம். நீராடியவுடன் தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள் முதலியரின் திருப்திக்காக ஸ்நானாங்க தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன்பின் துவைத்த உயர்ந்த ஆடை அணிந்து ஆச்சமனம் செய்ய வேண்டும். பின்பு பசுஞ்சாணம் கொண்டு மெழுகி சுத்தம் செய்யப்பட்ட இடம் சென்று அழகான பெரியதொரு மரத்தாலான மனையில் ஆசனத்தில் மான் தோல், கம்பளி முதலியவற்றில் ஏதாவது ஒன்றை இட்டு அதில் அமர்ந்து திரையீற்றை குழைத்து முப்புரியாக நெற்றில் இட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஆசனம் விரும்பிய பயனை முழுவதுமாக அளிக்கவல்லது. திருநீரிடுவதால் நாம் செய்யும் ஜபம், தபம், தானம் முதலியன பயன் உடையதாக ஆகின்றன. திருநீர் கிடைக்காத இடங்களில் நீரினாலேயே முப்புரியிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறு திருநீரிற்று ருத்ராட்சமணிந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முறையாக செய்து பின் சிவபூஜை செய்ய வேண்டும். முதலில் மந்திரம் ஓதி மும்முறை ஆசமனம் செய்ய வேண்டும். பூஜைக்கு முன் நிவேதனத்திற்கான அன்னமும் நீரும் தயார் செய்து கொள்ள வேண்டும். மற்றும் பூஜைக்கு வேண்டிய மற்ற சாதன பொருள்களை முடிந்தவாறு சேகரித்து வைத்துக் கொள்க. இவ்வாறு அனைத்து சாதனங்களையும் தயார் செய்து கொண்டு ஒரே மனதுடன் உறுதியாக அமர வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் நீர், சந்தனம், அட்சதை இட்டு அதை நம் வலதுபுறம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே உபச்சாரத்திற்கான அர்க்ய பாத்திரமாகும். அதன்பின் குருவை நினைத்து வணங்கி அவரது அருளாணையை பெற்று முறைப்படி சங்கல்பம் செய்து கொண்டு நம் விருப்பங்களை தனிப்படுத்தாது உயர்ந்த பக்தியோடு பரிவார தேவதைகளோடு கூடிய சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். முதலில் விநாயகருக்கான முத்திரையை காட்டி சித்தி புத்திகளோடு கூடிய கணபதியை முறைவான உபச்சாரங்களோடு பூஜிக்க வேண்டும். லட்சம் மற்றும் லாபத்துடன் கூடிய கணபதியை பூஜித்து அவருடைய போற்றி நாமங்களுக்கு முன் ஓம் எனும் பிரணவத்தையும் முடிவில் நமகா என்னும் என்பதையும் சேர்த்து நான்காம் வேற்றுமையில் வணங்க வேண்டும். ஓம் கணபதியே நமஹ அல்லது ஓம் லக்ஷ லாப யுதாய சித்தி புத்தி சகிதாய ஸ்ரீ கணபதியே நமஹ என்று வணங்குக. இவ்வாறு தம்பியான முருகனோடு கூடிய கணபதியை பூஜித்தவின் துவாரபாலகரான மகோதரனை பூஜிக்கவும். பின்பு உமாதேவியை பூஜித்து சந்தனம், குங்குமம், தூபம், தீபம் முதலிய உபச்சாரங்களோடு பலவிதமான நைவேத்தியங்களையும் படைத்து சிவபெருமானை பூஜித்து வணங்கி அவரது சந்நிதியில் நிற்க வேண்டும். மண், பொன், வெள்ளி, பாதரசம் அல்லது உலகோத்தாரான சிவலிங்கத்தை வைத்து பக்தியோடு பூஜிக்கலாம். அவரை பூஜிப்பதாலேயே மற்ற எல்லா தேவதைகளும் பூஜிக்கப்பட்டவர்களாக ஆவார்கள். வீட்டில் உள்ளவர்கள் அதாவது இல்வாழ்வார் மண்ணினாலே செய்யப்பட்ட சிவலிங்கத்தை முறைப்படி நியமத்தோடு பிராணப்பிரதிஷ்டை, பூதசுத்தி முதலியன செய்து பூஜிக்கவும். சிவாலயம் எனில் திக் பாலகர்களையும் சேர்த்து பூஜிக்க வேண்டும். வீட்டிலோ மூலமந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதியே பூஜிக்க வேண்டும். வீட்டில் என்றால் துவாரபாலகர்களை பூஜிக்க வேண்டும் என்கின்ற நியமம் இல்லை. பகவானுக்கு அருகிலேயே நாமும் வடக்கு நோக்கி அமர்ந்து ஆச்சமனம் செய்து பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாம சமயத்தில் திரு ஐந்தெழுத்தான மூலமந்திரத்தை 10 முறை ஓத வேண்டும். சுமுகம், சுவிரதம், சதுரஸ்ரம், முத்கரம் மற்றும் யோனி முதலிய 5 முத்திரைகளை காட்டியே பூஜையை தொடங்க வேண்டும். முத்திரைகள் காட்டுவது பூஜையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாகும். ஆகவே முத்திரைகள் காட்டியே பூஜை முறைகளை பின்பற்ற வேண்டும். பின் விளக்கேற்றி வைத்து குருவந்தனம் செய்க. பத்மாசனம், பத்ராசனம், உத்தானாசனம், பரியங்காசனம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் சுகமாக அமர்ந்து அர்க்ய பாத்திர நீரால் சிவலிங்கத்தை புரோக்ஷிக்க வேண்டும். பூஜைக்குரிய பொருள்களை தன்னருகில் நகர்த்தி வைத்துக் கொண்டு புஷ்பத்தை இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டு பின்வரும் மந்திர சுலோகங்களை கூறி பரமசிவனை அச்சிவலிங்கத்தில் வந்திருக்குமாறு ஆவாகனம் செய்ய வேண்டும். கைலாச சிகரஸ்தம் ச பார்வதி பதிமுத்தமம் யதோக்த ரூபிணம் சம்பும் நிர்குணம் குணரூபிணம் பஞ்சவக்திரம் தசபுஜம் திரிநேத்திரம் ரிஷபத்வஜம் கற்பூர கௌரம் திவ்யாங்கம் சந்திரமௌளிம் கபர்தினம் வியாக்ர சர்மோத்தரியஞ்ச கஜ சர்மாம்.

0: ಸ್ಯಾಂ ಶುಭಂ ವಾಸುಕ್ಯಾತಿ ಪರೀತಾಂಗಂ ಫಿನಾಗತ್ ಧ್ಯಾಯುದಾನ್ವಿತಂ ಸಿದ್ಧ ಸಿದ್ಧಯೋಷ್ಟೌ ಚ ಯಶ್ಯಾಗ್ರೇ ನೃತ್ಯ ಎಂದೀಹ ನಿರಂತರಂ ಜಯ ಜಯೇತಿ ಸತ್ತೈಶ್ಚ ಸೇವಿತಂ ಭಕ್ತಪುಂಜಕೈಹಿ ತೇಜದಾ ತೇಜಸಾ ದುಸ್ಸಹೇನೈವ ದುರ್ಲಕ್ಷ್ಯಂ ದೇವಸೇವಿತಂ ಶರಣ್ಯಂ ಸರ್ವಸತ್ವಾನಾಂ ಪ್ರಸನ್ನ ಮುಖಪಂಕಜಂ ವೇದೈ ಶಾಸ್ತ್ರೈರ್ಯಥಾ ಗೀತಂ ವಿಷ್ಣುಬ್ರಹ್ಮನುತಂ ಸದಾ ಭಕ್ತವತ್ಸಲಂ ಆನಂದಂ ಶಿವಂ ಆವಾಹಯಾಮ್ಯಹಂ ಕೈಲೆಯಿಲ್ ಮೇರು ಶಿಖರತ್ತಿಲ್ ಇರುಪವರಂ ಕೈಲಾಸ ಶಿಖರಸ್ಥಂ ಚ ಪಾರ್ವತೀ ಪಿರಾಟಿಯನ್ ಮಣಾಳರಂ ಪಾರ್ವತೀ ಪತಿಮುತ್ತಮಂ ದೇವದೇವರಂ ಶಾಸ್ತ್ರಗಳಿಲ್ ವರುಣನೈ ಸೆಯ್ಯಪ್ಪಟ್ಟದು ಪೋಂಡ ತ್ರಿಮೇನಿ ಕೊಂಡವರಂ ನಿರ್ಗುಣ ಸ್ವರೂಪರಾನಾಲಂ ಶಕುಣ ರೂಪರಾಗ ವಿಳಂಗುಪವರಂ ಐದು ತಿರುಮುಖಗಳು ಪತ್ತು ತಿರುಕ್ಕರಂಗಳು ಒವ್ವರು ತಿರುಮುಖತ್ತಿಲೂ ಮೂರು ತಿರುಕ್ಕಣ್ಗಳು ಕೊಂಡವರಂ ರಿಷಭಕ್ಕೊಡಿ ಉಡೆಯವರಂ ವೃಷಭಧ್ವಜಂ ರಿಷಭಕ್ಕೊಡಿ ಉಡೆಯವರಂ ಪಚ್ಚೈ ಕರ್ಪೂರಂ போன்ற வெளுத்த தெய்வீக திருமேனி கொண்டவரும் கற்பூர கௌவ்யம் கௌரம் திவ்யாங்கம் பச்சை கற்பூரம் போன்ற வெளுத்த தெய்வீக திருமேனி கொண்டவரும் சந்திரனை தலையில் தாங்கியவரும் சந்திரமூலிம் கபர்தினம் கற்றைச்சடைகள் கொண்டவரும் யானைத்தோலை உடுத்தி புலித்தோலை உத்தரீயமாக தரித்தவரும் வியாக்ர சர்மோத்தரி என்ற கஜ சர்மாம்பரம் சுபம் யானைத்தோலை உடுத்தி புலித்தோலை உத்தரீயமாக தரித்தவரும் மங்களங்களை அருள்பவரும் வாசுகி முதலிய நாகங்களை அணிந்தவரும் பினாகம் என்கின்ற வில் முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்தியவரும் அணிமாதி எட்டு சித்திகளும் எப்பொழுதும் நர்த்தனம் செய்து கொண்டிருக்கின்ற சந்நிதியை உடையவரும் அடியார்கள் திருக்கூட்டங்களால் இறைவா போற்றி போற்றி என கோஷமிட்டு துதிக்கப்படுவரும் ஜெக ஜெகேதி சத்தைஷ்ட சேவிதம் பக்தபுஞ்சகைஹி அடியார்கள் திருக்கூட்டங்களால் இறைவா போற்றி போற்றி என கோஷமிட்டு துதிக்கப்படுபவரும் ஒளியின் மிகுதியால் ஊனக்கண்கள் கொண்டு காண இயலாதவரும் தேவர்கள் அனைவராலும் இறைஞ்சி தொழப்படுகின்றவரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே புகலிடம் ஆனவரும் கருணையால் மகிழ்ந்து மலர்ந்திருக்கும் தாமரை போன்ற திருமுகம் உடையவரும் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் உள்ளபடியே வர்ணிக்கப்படுகின்றவரும் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவன் ஆகியவர்களால் நித்தமும் சேவிக்கப்படுபவரும் அடியார்க்கு இழிந்தவரும் ஆனந்தவரும் ஆனந்தமே வடிவானவருமான சிவபெரும்பருடை ஆவாகனம் செய்கிறேன். இவ்வாறு சிவபெருமானை தியானித்து ஆவாகனம் செய்து அவர் அமர்ந்திருக்க உயர்ந்ததோர் ஆசனத்தை அளிக்க வேண்டும். நான்காம் வேற்றுமையிலேயே அதாவது பகவானுக்காக என்றே அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். சாம்ப சதாசிவாய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி என்பது போன்று ஆசனம் தந்தவுடன் சிவபெருமானுக்கு பாத்தியம் அர்க்யம் ஆச்சமனியம் சமர்ப்பித்து பின் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும். வேத மந்திரங்களிலாலோ திருநாமங்களோ கூறி பக்தியோடு முடிந்த வரையில் பால் தயிர் இளநீர் ஆகியவைகளாலோ நம் மனத்திற்கு உகந்த பொருள்களினாலோ அபிஷேகம் செய்து முடிவாக வருணமந்தரங்கள் கூறி சுத்த நீரினால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பின் பகவானது திருமேனி முழுக்க சந்தனம் முதலிய நறுமணப் பொருள்களை தடவ வேண்டும். மறுபடியும் வேத மந்திரங்கள் சடங்க மந்திரங்கள் சிவனது 11 திருநாமங்கள் ஆகியனவற்றை கூறியவாறே 1000 துளைகள் கொண்ட தட்டத்தின் வாயிலாக சகஸ்ர தாராபிஷேகத்தை செதவின் நல்ல உலர்ந்த தூய வஸ்திரத்தால் பகவானை துடைக்க வேண்டும். பின் ஆஜமனம் சமர்ப்பித்து வஸ்திரம் உடுத்த வேண்டும். அதற்குண்டான வேத மந்திரங்களை கூறி வெள்ளையள் யவம் கோதுமை கடலை உளுந்து ஆகியனவற்றை சமர்ப்பிக்கவும். அதன்பின் 5 திருமுகங்கள் கொண்ட சிவபெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு திருமுகத்திற்கும் உள்ள தியான ஸ்லோகங்களை கூறி முடிந்தவரை தாமரை திருநூற்பச்சை சங்குப்பூ தர்பையின் புஷ்பம் ஊமத்தம்பூ மந்தார புஷ்பம் தும்பைப்பூ துளசி இலை பில்வபத்திரம் முதலியவற்றைக் கொண்டு பரம பக்தியோடு பூஜிக்க வேண்டும். சங்கரனான இறைவன் பக்தவச்சலன் அல்லவா? மீதி புஷ்பங்கள் கிடைக்கவில்லை என்றால் பில்வ பத்திரத்தினாலேயே பூஜிக்கலாம். பில்வ இலையை சமர்ப்பிப்பதனாலேயே சிவபூதி பூர்த்தி அடைகிறது, பயனுடையதாக ஆகிறது. குங்கிலியம் அகரு முதலியவற்றால் தூபமளித்து நெய் தீபம் கொண்டு தீபம் காட்டவும். அதன்பின் ரூபம் தேகி யசோ தேகி போகம் தேகி சங்கர சங்கர புக்தி முக்தி பலம் தேகி கிரகீத்வாக்யம் நமோஸ்துதே. இறைவா, இப்பொழுது நான் அளிக்கும் இந்த அர்க்கியத்தை ஏற்று எனக்கு அழகிய திருமேனி நல்ல புகழ் இவ்வுலக இன்பங்கள் என அனைத்தையும் அளிக்க வேண்டும். நல்ல போகங்களையும் பின் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று வேண்டி அர்க்கியமளித்து பின் நல்ல வஸ்திரத்தால் இறைவனது வாயை துடைக்க வேண்டும். இனி பகவானுக்கு பல வகையான நைவேத்தியங்களை கண்டருளப் பண்ண வேண்டும். பின்பு அன்போடு ஆச்சமனம் அளித்து தாம்பூலம் தரவும். அதன் பின் பஞ்ச ஆரத்தி தீபமேற்றி காட்டுக. அப்படி காட்டும் போது திருவடியில் நான்கு முறையும், அறையில் தொப்புளுக்கு எதிரில் இருமுறையும், திருமுகத்திற்கு எதிரில் ஒரு முறையும், திருமேனி முழுவதும் மேலும் கீழுமாக ஏழு முறையும் காட்ட வேண்டும். அதன்பின் எருதுக்குடியோனான சிவபெருமானை பல பல துதிகளால் காதலாகி கசிந்தூருகி துதிக்க வேண்டும். பின்பு மும்முறை வலம் வந்து நெடுஞ்சாண்கடையாக வேண்டு வணங்கி பின்வரும் மந்திரங்கூறி இருகைகளிலும் புஷ்பமிடுத்து திருவடிவாரத்தில் இட வேண்டும். அஜ்ஞானாத்யதிபாஜ்ஞானாத் யத்யத் பூஜாதிகம் மையா கிருதம் ததஸ்து சபலம் கிருபையா தவசங்கர தாவகஸ்த்வத் தாவகஸ்த்வத் கதப்ராணஸ் த்வச்சித்தோகம் சதாம்ருட இதி விஜ்ஞாய கௌரீஷ பூதநாத பிரசீதமே பூமௌ கலித பாதானாம் பூமிரேவாவலம்பனம் த்வயி ஜாதாபராதனம் த்வமேவ சரணம் பிரபோ. ஸ்ரீசங்கரா, அறிந்தோ அறியாமலோ இதுவரை நான் செய்த பூஜை தங்கள் அருளால் பயன் உடையது ஆகட்டும். மிருடரே, நான் உம்மை சேர்ந்தவன். எனது உயிரும் தங்களிடமே லயித்துள்ளது. எனது எண்ணங்களிலெல்லாம் தாங்களே நிரம்பியுள்ளீர்கள் என்பதை நினைந்து என்மேல் கருணை கொள்ளுங்கள். உமை கேள்வனே, அனைத்து பூதராசிகளுக்கும் தலைவன் அல்லவா தாங்கள்? தரையில் இடறி விழுந்தால் பூமி என்றோ அதை கைத்தாங்கலாகிறது. அதே போல தங்களிடம் தவறு இழைத்தவர்க்கும் தாங்கள்தானே புகலிடம், வேறு போக்கிடம் இல்லையே. இவ்வாறு பலவாறாக பிரார்த்தித்து முறைப்படி புஷ்பங்களை இறைவன் திருவடி வாரத்தில் இட வேண்டும். பின்பு மறுபடியும் தொழுது எழுந்திருந்து பின்வரும் மந்திரம் கூறி இறைவனை தன் நிலையத்திற்கு சென்று அருள் புரியுமாறு வேண்டவேறும். ஸ்வஸ்தானம் கச்ச தேவேச பரிவாரயுத பிரபோ பூஜா காலே புனர்நாத துவயா கந்தவ்யமாதராத். தேவதேவனே, பிரபுவே, தாங்கள் இனி தங்கள் பரிவாரங்களோடு தங்களது இடத்திற்கு செல்லலாம். இறைவா, நான் திரும்ப பூஜை செய்ய துவங்கும் பொழுது மறுபடியும் தாங்கள் கருணை கொண்டு இங்கு எழுந்தருள வேண்டும். இவ்வாறு அடியார்க்கேளியரான ஸ்ரீ சங்கரனை பலவாறாக பிரார்த்தித்து அவரை அவருடைய இடத்துக்கு எழுந்தருள வேண்டிவிட்டு அபிஷேக ஜலத்தை தன் இதயத்திலும் தலையிலும் புரட்சித்துக் கொள்ள வேண்டும். ரிஷிகளே, போக மோட்சங்களை வாரி வழங்கும் சிவபூஜை பற்றிய விதிமுறைகளை இதுவரை கூறினேன். இனி மேலும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அத்தியாயம் 14. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதே, நாரதரே, செல்வம் வேண்டுபவன் தாமரை வில்வம் திருநூற்பச்சை சங்குப்பூ கொண்டு சிவபூஜை செய்ய வேண்டும். பிரம்மத்தை அறிந்தவரே, இப்பூக்களால் 100,000 முறை சிவவர்ச்சனை செய்யப்பட்டால் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து செல்வம் பெருகுகிறது என்பதில் ஐயமேதுமில்லை. 20 தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது ஒரு பிரஸ்தம் எனப்படுகிறது. 1,000 வில்வதளங்களால் அர்ச்சிப்பதும் ஒரு பிரஸ்தமாகும். 1,000 திருநூற்பச்சை தளத்தால் அர்ச்சிப்பது அரை பிரஸ்தம் எனப்படும். 16 பலங்கள் சேர்ந்தது ஒரு பிரஸ்தம். 10 நாணயங்களின் இடையே ஒரு பலம் ஆகும். இவ்வளவிலேயே இலை புஷ்பம் முதலியவற்றை நிறுத்த வேண்டும். முன் குறித்த எண்ணிக்கைப்படி புஷ்பங்களால் சிவபூஜை செய்யப்படின் அவன் விரும்பியதெல்லாம் பெறுகிறான். பலனில் பற்றின்றி முன்குறித்தபடி பூஜை செய்பவன் சிவனாகவே ஆகிறான். 500,000 முறை திரையம்பக மந்திரத்தை ஜபம் செய்பவனுக்கு பகவான் நேரிலேயே காட்சி தருவார். 100,000 ஜபித்தால் உடல் தூய்மை அடைகிறது. 200,000 ஜபித்தால் முற்பிறவியின் நிகழ்ச்சிகள் தெரியும். 300,000 ஜபித்தால் விரும்பியன எல்லாம் கிட்டும். 400,000 ஜபித்தால் சிவபெருமான் கனவில் காட்சி அளிப்பார். 500,000 பூர்த்தியானால் சிவபெருமான் நேரிலேயே காட்சி அளிப்பார். 1,000,000 முறை ஜபம் பூர்த்தியானால் அனைத்து பலன்களின் சித்தி கிடைக்கிறது. முக்தி விரும்புபவன் தர்ப்பை புல்லினால் 100,000 முறை பூஜிக்க வேண்டும். முனிவரே, எங்கும் எதிலும் 100,000 முறை என்னும் எண்ணிக்கையை நினைவில் கொள்ள வேண்டும். நீண்ட ஆயுள் வேண்டுபவன் அருகம்புல்லினால் 100,000 முறை பூஜிக்க வேண்டும். புத்திரப்பேறு வேண்டுபவன் 100,000 ஊமத்தம்பூவினால் பூஜிக்க வேண்டும். சிவப்பு நிறத்தண்டுள்ள ஊமத்தம்பூ பூஜைக்கு மிகவும் உகந்தது. அகஸ்திய புஷ்பத்தினால் 100,000 முறை பூஜிப்பவன் நிலைத்த புகழை பெறுகிறான். துளசி தடத்தால் சிவனை பூஜிப்பவன் போக மோட்சங்களை எளிதில் பெறுகிறான். வெள்ளருக்கு, சிவப்பெருக்கு, நாயுருவி, வெள்தாமரை ஆகிய புஷ்பங்களால் 100,000 முறை பூஜிப்பதாலும் இகபர நலன்களை பெறலாம். 100,000 ஜபா அதாவது ரோஜா புஷ்பத்தினால் அர்ச்சிக்க பகைவர்கள் அழிவர். அரளிப்பூவினால் 100,000 முறை பூஜிக்க நோய்களை விரட்டும் திறன் பெறலாகும். பந்தூகம் என்னும் தித்தி புஷ்பத்தால் பூஜிக்க ஆபரணங்கள் சேரும். ஜாதி புஷ்பத்தால் பூஜிக்க வாகன லாபம் கிட்டும். ஆணிப்பூவால் அர்ச்சிக்க ஸ்ரீமன் நாராயணனின் அன்பிற்கு பாத்திரமாவான். வன்னியிலையால் அர்ச்சிக்க முக்தி பெறலாம். மல்லிகை பூவினால் அர்ச்சிக்க பகவான் நற்குணமுள்ள அழகான மனைவியை அருள்வார். முல்லைப்பூவால் பூஜிக்க வீட்டில் அன்னத்திற்கு குறைவிருக்காது, அதாவது உணவு பண்டங்கள் நிறைந்திருக்கும். அரளிப்பூவால் பூஜிக்க உடைக்கு பஞ்சமிராது. நொச்சிப்பூவால் பூஜிக்க மன தூய்மை கிட்டும். வில்வதளத்தால் 100,000 முறை பூஜிக்க விரும்பியதெல்லாம் கிடைக்கும். பவளமல்லியால் அர்ச்சிக்க இன்பமும் செல்வமும் பெருகும். அந்தந்த ருத்து பருவ காலத்தில் கிடைக்கும் புஷ்பத்தால் அர்ச்சிக்க அது முக்தியை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமேதும் இல்லை. வெங்கடகப்பூவால் அர்ச்சிக்க அது பகைவனை யமன் உலகுக்கு அனுப்பும். இப்புஷ்பங்களால் ஒவ்வொரு லட்சம் முறை சிவபெருமானை பூஜிக்க பகவான் அளவிடற்கடங்காத நற்பலன்களை அருள்வார். ஷண்பகப்பூ மற்றும் தாழம்பூ தவிர மற்ற அனைத்து புஷ்பங்களையும் சிவருக்கு அர்ப்பிக்கலாம். அந்த நோத்தமரே, மகாதேவனான சிவனை அட்சதையால் அர்ச்சிக்க செல்வம் பெருகும். அந்த அட்சதை நுனி முடியாததாக இருக்க வேண்டும். கனிந்த பக்தியோடு சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீ ருத்ரமந்திரம் ஓதி பூஜை செய்து அழகிய வஸ்திரத்தை மேலே சாத்தி அதன் மேல் அட்சதையை சமர்ப்பிப்பது மிகவும் உயர்ந்தது. பகவானுக்கு நறுமணச்சந்தனம் புஷ்பம் சாத்தி தூபதீபம் காட்டி நல்லதொரு தேங்காயை உடைத்து நிவேதனம் செய்தால் பூஜையின் முழு பயனையும் பெறலாம். பின்பு பகவத் சந்நிதியிலேயே 12 அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். இவ்வாறு செய்வது முறைப்படி லட்சம் முறை பூஜை செய்ததை ஒக்கும். 100 முறை மந்திரத்தை ஓத வேண்டும் என்று கூறும் இடங்களிலெல்லாம் 108 முறை ஜபிக்க வேண்டும் என்று கொள்க. வெள்ளை எள்ளு கொண்டு 100,000 முறை சிவனை குறித்து ஹோமம் செய்வதும் எள் கொண்டு லட்சார்ச்சனை செய்வதும் பெரும் பாதகங்களை நீக்குவதாகும். யபத்தினால் சிவபூஜை செய்வது உன்னுலக இன்பங்களை பன்மடங்காக தரும் என்பது ரிஷிகளது கூற்று. கோதுமையில் செய்த பண்டங்களை நிவேதனம் செய்வது மிக மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. கோதுமையில் பண்டங்களை அர்ப்பித்து 100,000 முறை பூஜை செய்வது சந்தான விருத்தியை தரும். குலம் தழைக்கும். பயர் நிவேதனத்தால் பகவான் நலன்களை அழிக்கிறார். பயர் நிவேதனத்தால் பகவான் நலன்களை அளிக்கிறார். தர்மமே வடிவான பரமாத்மா சிவனை நாமல்புடம் நிவேதனம் செய்து குங்குமப்பூவினால பூஜிக்க அறம் பொருள் இன்பம் வளரும். அப்பூஜை அனைத்து நலன்களையும் தரவல்லது. துவரை இலையினால் அலங்கரித்து சிவனை பூஜிப்பது அனைத்து சுகங்களையும் பலன்களையும் நல்கும். முனிஸ்ரேஷ்டரே, இனி பூக்களின் லட்சம் என்னும் எண்ணிக்கையின் நிறுத்தல் அளவையை கூறுவேனாக மகிழ்வோடு கேளுங்கள். அளவையின் நுண்ணிய நுண்மையை விளக்கும் ஸ்ரீ வியாசமுனிவர் 1 பிரஸ்த அளவுள்ள சங்கு பூக்களை 100,000 என்கிறார். 11 பிரஸ்த அளவுள்ள ஜாதி புஷ்பம் 100,000 புஷ்பமாக கணக்கிடப்படும். 100,000 முல்லைப்பூவின் அளவும் அதுவே ஆகும். 100,000 வெண்கடுகு பூவின் அளவு 5.5 பிரஸ்தமாகும். சிவநேச செல்வர்கள் எப்பொழுதுமே பற்றின்றி முக்தி பெறுவதன் பொருட்டே சிவபூஜை செய்ய வேண்டும். பக்தியோடு முறைப்படி சிவபூஜை செய்த பிறகுதான் பகவானுக்கு ஜலதாராபிஷேகம் செய்தல் வேண்டும். ஜுரம் அதிகரித்து அதனால் ஒருவன் நினைவிழந்து உளறுவானேயாகில் அந்த ஜுரத்தை தணிக்க பகவானுக்கு தொடர்ந்து நீரினால் அபிஷேகம் ஜலதாராபிஷேகம் செய்தல் நலம் பயப்பதாக கருதப்படுகிறது. சதருத்ரமான ஸ்ரீ ருத்ரத்தை 11 முறை பாராயணம் மற்றும் உள்ள ஸ்ரீ ருத்ர மந்திரங்கள், புருஷ சூக்தம், 6 ருக்குகள் கொண்ட ருத்ர சூக்தம், மகாமுத்யுஞ்சய மகாமந்திரம், சிவகாயத்ரி மகாமந்திரம், சிவாஷ்டோத்திரம், சிவசஹஸ்ரநாமம் முதலிய திருநாமங்கள் அல்லது சிவாகமத்தில் கூறியுள்ள ஸ்லோகரூபமான மந்திரங்கள் ஆகியன கூறி நீரினால் தொடர்ச்சியாக அபிஷேகம் செய்யலாம். சுகம் பெறவும் குலம் தழைக்கவும் இம்மாதிரி ஜலதாராபிஷேகம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நெற்றியில் திருநீரிட்டுக் கொண்டு காதலாகி கசிந்து உரிய உயர்ந்த திரவியங்களால் சிவபூஜை செய்ய வேண்டும். சிவபெருமானது 1000 போற்றி திருநாமங்களை கூறிக்கொண்டே இடையீடின்றி தொடர்ந்து பசும் நெய்யினால் திரு அபிஷேகம் செய்ய குலம் தழைக்கும் என்பதில் ஐயமேதுமில்லை. இதேபோல் 10,000 திருநாமக்களால் அபிஷேகம் செய்த பிரமேகம் என்னும் வெட்டை நோய் அகல்கிறது, விரும்பிய பயனும் கிட்டுகிறது. ஆண்மை இழந்தவன் முறைப்படி நெய்யினால் இறைவனுக்கு திரு அபிஷேகம் பூஜை முதலினை செய்து அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். இதற்கான பிராஜாபத்திய விரதத்தை முனிவர்கள் கூறியுள்ளார்கள். புத்திமந்தம் அதாவது ஞாபக மறதி வந்த நிலையில் சர்க்கரை கலந்த பாலினால் திரு அபிஷேகம் செய்ய தேவகுருவான வியாழ பகவானை போன்ற உயர்ந்த புக்தி பெறலாகும். 10,000 மந்திரங்களும் ஜபித்து முடியும் வரை முன்கூறப்பட்டது போல் சர்க்கரை கலந்த பாலால் தொடர்ந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு காரணமும் இன்றி உடலிலோ மனதிலோ வெறுப்பு, அன்பின்மை, துன்பமிகுதல், வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு, அமைதியின்மை ஆகிய நேரும் பொழுது சர்க்கரை கலந்த பசும்பாலால் தொடர்ந்து திரு அபிஷேகம் செய்ய அனைத்து துன்பங்களும் பறந்தோடும். நல்ல நறுமண தைலம் கொண்ட பூஜிக்க சுகம் பெருகும். தேனினால் அபிஷேகம் செய்த ராஜயக்ஷ்மா என்னும் என்புருக்கி நோய் நீங்கும். கற்பஞ்சாரனால் அபிஷேகம் செய்ய ஆனந்தம் பெருகும். கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய ஈகபர சுகமான போகமோட்சம் கிட்டும். மேற்கூறிய அனைத்து அபிஷேகங்களையும் மகாமுத்யுஞ்சய மந்திரம் கூறிக்கொண்டே செய்ய வேண்டும். அதுவும் 10,000 முறை ஜபித்துக் கொண்டே செய்ய வேண்டும். பின்பு 11 அந்தணர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருமலை சருக்கம். இவன் அகலானதும் மலையானதும் எந்த ஏ அருள் நந்தியே அடியவர் கெளியாய் சிந்தையானது மகிந்தனன் அருணையின் சிறப்பால் அந்த மாநகரிடத்திலே சிவன் அழல் வடிவாய் வந்தவாருடன் அதுமலை ஆகிய வகையும் அம்மலை சுடர் அடிதலை தெரிகலாதயன்மால் விம்மலுற்றதும் அவர்கருள் செய்ததும் விளம்பாய் கைமலைக்கட கரிபுரி புனைந்திடும் கையிலை செம்மலை தொழும் செல்வனே என அவன் செப்பும். அருணதோத்திர மகிமை. பஞ்சபாதகம் ஒருவனப்பதியிலே பண்ண நெஞ்சினால் நினைத்திடுகினும் நினைத்ததே பரமாய் தஞ்சமாகிய முக்தியாம் என மறை சாற்றும் அஞ்சொலால் அது மொழிந்தவேற்கென்ன பேரரிதே. அருணாச்சல மகாத்மியம் கூறியது ஆகையால் உமக்கன்றியே எமக்கும் உண்டு அதிகம் சோகமோகங்கள் தவிர்ப்பவன் ஒருவரஞ்சுடராய் மாகமூடுற வளர்ந்ததும் மாலையற்காக போகலிங்கம் என்றானதும் ஒருவகை புகழ்வேன். உயிரொடுக்கம் கூறியது ஒடுங்கு நாளினில் அயனறி உருத்திரன் மகேசன் நெடும் சதா சிவன் பிந்துநாதம் சக்தி நெறியே அடங்கிடும் பரசிவத்தினில் பரசிவம் அனைத்தும் கடந்த தத்துவம் முடிவிலே நின்றது கருதி. மகாசங்கல்பம். பரசிவத்தினில் வருபரா சக்தி

அரிமகன் படைத்திடுவது நினைந்தனன் அகத்தில். பிரம்மனின் படைப்பு கூறல். மரிஜியங்கிரன் புலத்தியன் புலகன் நான் மறையோ கிருது அத்திரி ஜனபதி எழுவரும் கிளைத்தார். உரியதக்கனும் வலப்பத பெருவிரல் உதித்தான். பிருகுமார்பினும் அறத்திரை முகத்

அன்னகாசிவன் அவர்பதின் மூவரை அணைந்தான். முன்னளாகிய அதிதிபால் இமயவர் முளைத்தார். இரும சேர்ந்திடும் இரணிய இரணியக்கர்களை தெரிய இன்றனள் சிறப்புறும் திதியனும் இளையாள். தருணமைந்தரில் இரணியன் பிறகலாதனோடு அருமமைந்தர்கள் நால்வரைப் பயந்தனன் அவருள். பிறகலாதன்னல் தவத்தினால் மூவரை பெற்றான். அருளுமைந்தரில் விரோசனன் மாவலி அளித்தான். பரவு மாவலி வாணனின் ஒருவனைப் பயந்தான். அரணருச்சனை புரிந்தவன் அயந்தொழ இருந்தான். தனு அளித்த வன் சம்பரன் முதலை நோபதின்மர் அணையதானவர் பெற்றனர் சிங்கிகை அணங்கும். பனியிராகுவே முதல் ஒரு நால்வரைப் பயந்தாள். பிணையளாங்களோரு மூன்று பேர் அசுரரைப் பெற்றாள். காலகேயர்கள் அறுவரைப் பயந்தனள் காலை. சாலநீர் சிறை கருடனும் அருணனும் தவிர நாலு பாலரைப் புதல்வரா வினதையும் நயந்தாள். ஆல நேர்விழி கத்துரு பணியலாமளித்தாள். அரிட்டை என்பவள் இடத்திலே அரம்பையே முதலாய் இரட்டி மங்கியர் விழந்தனர் இளங்கிளை முனிதன். அருள் தவத்திலென் இரட்டி கந்தருவரை அளித்தாள். உருட்டு வாழ்விழி கவிலைவாள் பதின்மர் வந்துதித்தார். அங்கிரர்ஜனபதிகள் காந்தருவரை அளித்தார். தங்குமத்திரி கதிர்மதி புலத்தியன் தனையர் பொங்கு ராக்கதர் வானரர் கிண்ணரர் புலகன் அங்கு மைந்தர் கிம் புருடர் பின் விலங்கையும் அளித்தான். தருணராகிய பசுக்களை ஜனபதி தந்தான். பிருகு என்பவன் கவியுடன் சௌனரைப் பெற்றான். இருவரோடு செந்திருவையும் பிறகு பெற்றெடுத்தான். பருவமைந்தரிற் கவியுமோ வெள்ளியைப் பயந்தான். பரியதான தன் தேவி முக்கிரண்டினும் பரிதி உரிய ஆண்பரி ஆகியந்திரியத்தை உற்ற வரிசை பற்றிய மருத்துவர் இருவரும் வந்தார். விரிச்சராஜரம் பிறந்தன பல பல விதமாய். பிரம்மனின் செருக்கு. கண்டுலகலாம் நமது கற்பனைகள் என்றே புண்டரிக வேதியன் மதத்தரிபுரத்தில் தண்டி எதிர்கொண்டு பகை தங்க இசை வண்டார் வண்துளவமாயவனை வைதுரை வழங்கும். நான்முகனின் ஆவேச உரை. ஏழுலகம் ஏழு பிலம் ஏழு புயல் ஓரேழ் ஆழி முதல் ஏழு கிரி யாம்பகை இயற்றி வாழும் உயிர் யாவையும் வகுத்திட மனத்தால் பாழிகொள் மரீச்சி முதல் மைந்தர்கள் படைத்தேன். மைந்தரது மைந்தர்கள் குருக்களுடன் வானோர் சந்திரன் முதல் பெரிய தானவர்களானோர் கந்தருவர் கிம்புருடர் சித்தர்கணநாதர் இந்திரன் முதல் திசைகள் எட்டினும் இருப்போர். எஞ்சுதல் இலா இறைவன் என்பதனை என் பேர் கஞ்சனெனும் ஐந்தனை மறந்திடு கரத்தால் அஞ்சலில் படைப்பொழியில் எப்படி அளிப்பாய் செஞ்சுவர் இலாதெழுது சித்திரமும் உண்டோ அளித்திடு கழிப்பினை அகத்தினில் விடாயேல் வெளிப்பட ஒருத்தனை அளித்திட விதிப்பேன். குளிர்ச்சிய கடற்கிடை குதித்திடதனுள்ளே ஒளித்திடு சுரத்திரள் உனைச்சருவு முன்னே. வித்தகமுனி பிருகு இட்டமுனிவாலே பத்துரு எடுத்தனை பகுத்தருகிலாயோ அத்தனை உடற்களும் அமைத்தபடியால் என் கைத்தலமும் இப்படி கருத்தபடி வாராய். உந்திமலரோன் என இகழ்ச்சி உரையாதே முந்த ஒரு தூணிடை முளைத்தனை உனக்கு தந்தையனவோ அல்லது தாயதெனவோ சொல் செந்தழல் பிறந்து கிளை தீப்பதறியாயோ. விஷ்ணுவின் மறுப்பு. வேதனிவை சொற்றன கொடும்படை வெதுப்பி காதிடை துளைத்தனல் புகட்டின கடுப்ப கோதமுடெழுந்த வகை கொண்ட நகை கொண்டே மாதவன் மதித்தனன் மறுத்திவை உரைப்பான். பிரம்மனே வந்த வழியை எண்ணிப்பார். வந்த வழி தன்னையும் நினைத்திலே மனத்தென் உந்தி உனதன்னையென உண்ணுதல இல்லாய் தந்தை சிறு மைந்தர் பிழை தன்னை உணரென்று இந்த உரை சொல்லின இகழ்ந்தது பொறேனே. தீமை செய்பவனை மைந்தன் எனலாமோ?
கன்று மதுவும் கைடவப்பகடுதானும் என் தனையராகவும் இகழ்ந்துயிர் குடித்தேன் மன்ற ஒரு தீமை செய்யின் மைந்தன் என உண்டோ அன்றி உடல் நோயையும் அறித்தெரிகிறாரோ. பிரம்மா, பித்தன் உன் தலை பிடுங்கினானே. பித்தனுனதோ தலை பிடுங்கி எரிபோதில் அத்தலை நமக்கென அமைக்க விதியில்லாய். எத்தலைவன் என்பதுனை இத்தகைமை கொண்டோ பைத்தலை அறாமுடிகொள் பாரிடம் விதித்தாய். நச்சு மரமாயினும் வைத்த மரத்தை விட்டார். மச்ச உருவங்கொடு மறை தொகுதி தந்தேன் விச்சை உளதானவரை வென்றுயிர் குடித்தேன். நச்சு மரமாமெனினும் வைத்த மரம் என்றே அச்சமுருகின்றனன் அழிக்க அரிதன்றே. பிரம்ம விஷ்ணுக்கள் போர். என்றொருவருக்கொருவர் எத்தனை உரைத்தார் கண்டினர் புயத்தின் விஜய் கைத்தலம் அடித்தார். நின்றுலகுதித்தனர் நெருங்கினர் நிமிர்ந்தார் துன்றிய கனல் பொறி சுருக்கென விழித்தார். வெற்புகள் பொடித்தன வெடித்தது கடாகம் பற்பல சுடற்கதிர் பனிக்கொதிர் ஒளித்த சர்ப்பமும் நெளித்தது தலைச்சுமை பொறாதே கற்ப முடிவென்ற மரர் கண்களை இமைத்தார். உடுக்கண முகிர்கண முதிர்ந்த உலகெல்லாம் இடுக்கணில் விழுந்தன எழுந்தன பராகம் அடக்கின பகீரதி முனான நதியெல்லாம் திடுக்கொடு முழங்கின திசைக்கரிகளிட்டும் மேலினிதெடுத்தெறிவர் வீழ்வர் கடிதோடி கோழி எதிர் குத்துகென நின்றிடுவர் குத்தி சாலமடி தொட்டளவில் சாரிகை திரிந்தார் மாலையும் இருட்டும் வளமாய் வருதல்மான. ஊருவன தத்துவன செல்வன விண்ணோடே சேருவன நின்றன திரிந்தன திருட்டார் தாருவகையிட்டன தழைந்ததிருள் எங்கும் மேருவரை உக்கதிழு வேலை அளராக. தேவேந்திரனிடம் தேவர்கள் முறையீடு. அந்த முடிவெல்லை தனில் அஞ்சி இமையோர் தாம் இந்திரனை எய்தினர்கள் எய்தியதுரைக்கும் முந்தி அவன் உற்ற துயர் யாவையும் ஒழிந்து வந்தவர வேதன வகுத்துரை செய்கின்றார். பரமனிடம் செல்வோம் என்றது. ஆரணனும் நாரணனும் ஆன இருவோரும் தாரணியிலே மிகு சமர்த்தொழில் விளைத்தார். ஏரணிய வேறுகதி இல்லையவருக்கும் காரணனையே தொழுதல் காரியம் இதென்றார். மைந்தருக்கு தாயே துணை. நாயக நீ சைந்து பின்னர் நாக உலகத்தோர் தூய மலர் போல் அடி துதி தறிவை பாக மாயமுடன் மால் அயன் வருத்தமது தீராய் தாயலது மைந்தர் துணை தாரணியில் உண்டோ. அபயம் அருள்க. உருட்படு சகட்டெனிகர் உற்றுலகின் மீதே இருட்படு பிறப்பினை இறப்பினை உறாதே பொருட்பெற உனக்கடிமை புக்கள விழா உன் அருட்கடல் குளித்திட அடைக்கலமதானோம். புழுக்குடை உடல் சுமை பொறுக்க முடியாத இழுக்குடை அவிச்சை கடவிச்சை அருள்வோனே முழுக்கடல் இடைத்தின முழுக்குறினுமாறா அழுக்கு மலமற்றிட அடைக்கலமதானோம். எண்ணெய் என நிற்கும் அவன் அறியானோ எண்ணமினி வேறிலைய மக்கருள் செய்யன்றே கண்ணுதலை விண்ணவர்கள் கற்று மொழிவோதில் அண்ணலம் உணர்ந்தனன் அனைத்துயிரின் உள்ளே எண்ணெய் என நிற்கும் அவன் ஈதருகிலானோ. பரமசிவன் அழலுருவத்து ஓர் மலையானார். நடுக்கமுரு முனிவரலாம் அமரலாம் பயந்தவிர நாகம் மீது படுக்கை புரி திரு

தடுக்கரிய தழலுருவத் துருவரையா இருவரையும் தடுப்பதானான். கனல்மேரு பாதலத்தில் பணிகள் எல்லாம் விழுதாக அதன் கீழில் பருவேரோடி பூதலத்தில் கிளைத்திமையோர் உலகெல்லாம் மலர்ந்து மலர்புண்டரீகன் மீதலத்து முகடுடைத்து கடாக வெளிகடந்து விருவெளிக்கு மேலாம் மாதலத்து இதுவும் ஒரு கனல் மேறு அடுத்ததென வளர்ந்தமாதோ. இருள் அகற்றும் ஜோதி முளைக்கு நெடுஞ்சுடர் இரவி புறவி உலவா உலகம் முழுதும் மூடி கிளைக்கு மணி இருளகற்ற ஏற்றி வைத்த விளக்கெனவே கிளர்க்கையாலே அளக்கரெலாம் அளப்பரிய வடவையழல் பறந்ததென அறத்தம்மான திளைக்கும் எழு கிரிகளெல்லாம் அது சொறிந்த சிறுபொறி போல் சிவந்தமாதோ. குற்றமுடையோர் காண இயலுமோ வான கண்ணழல் ஆயது கண்ட மலரோனும்

அடிமுடி காண வராக அன்னவடிவாதல். கண்ணில் அளவிடவறிய சுடரினை கண்டிருவருமாய்க் கவலையானார். எண்ணில் இதின் அடிமுடியை அறிபவரே பெரியவரென் ரிசித்தாரிந்த மண்ணின் அடி அறிவனென பணவிடையில் தூக்கம் மிக்கோன் வராகமானான். விண்ணின் முடி அறிவனென எகின வடிவெடுத்தயனும் விரைந்து போனான். மெத்துமறை கணத்தினு காயிரங்காதம் பரந்தயனார் விரைந்து போனார். துத்தியரா எடுத்தபுவி கணத்தினு காயிரங்காதம் தொலைத்து போனார். அத்தகையோர் செயலுரைக்கில் கனகமணி நெடும்புட்டு கருகிலோடும் நித்திலப்பொற் குண்டிகையும் நீலமணி குண்டிகையும் நிகர்த்தமாதோ. திருமால் திருவடி முடிவை காணாமல் துக்கம். பூவுலகை அரியகன்று கீழ் உலகின் முறைமுறையே புகுந்து போந்து காவல் உரு மாவல் இதன் போகவதி எனும் புறமும் கடந்து மேவி தேவர் தொழும் பரஞ்சுடர்வாழ் ஆட்டகேசுரம் கரத்தும் சிரத்தும் போற்றி மூவுலகை முதலனந்தோன் ஏழுலகம் அளந்தும் அதன் முடிவு காணான். வளர்ப்புடைய பிறை போல வளர் மறுப்பும் தெய்விரை போல் மழுங்கிப் போக உளப்படியும் முகநுனியும் பிணைத்தேடும் ஆசையைப் போல் குறைந்து போக அளப்பரிய துயரளவி பத்து நூறாண்டகன்றதற்பின்னரனை வாழ்த்தி இழைப்பதுவும் சலிப்பதுமட்டெழுதலவும் இளர்கடலும் ஏறினானே. திருமால் உள்ளத்தால் வழிபட்டது. தம்போரை முதல் தடுக்க தழல் விழம்பாய் எழுந்து அந்த தலத்தைச் சார்ந்தான். அம்போதன் இதன் முடியின் அளவறியான் என மனத்தில் ஐயந்தீர்ந்தான். நம்போரு கரியானைச் சேயானைத் தனது விழிநயனத்தோடே பைம்போதைப் புனைவானைப் பலகாலும் பணிந்துருகிப் பரவி நின்றான். அயன் ஆயிரங்காதம் தாண்டியது. இன்னதாம் இவன் செயல் இருக்க இங்கதன் முன்னமே அழல்கிரி முடியைத் தேடவே அன்னமாய்ப் பறந்தவன் அரைக்கணத்திலே மன்னுமோராயிரக்காதம் வாவினான். அயனுக்கு முடிவில்லா முடியாகவே விளங்கியது.

ஈரிலாதிருந்ததவ் எரியின் தூணமே. அன்ன வடிவனன் அடைந்த இன்னல் சிறையலா முதிர்ந்தன விஜயம் தீர்ந்தன நிறைவதாம் இடுக்கணும் உயிர்ப்பும் நின்றன. குறையலாம் வளர்ந்திட தனிமை கூறுதலால் மறையினான் இவை இவை மனத்தில் எண்ணினான். அறியமால் இதன் அடி அறிந்து மீளுமோ தெரிவுறாதிடையிலே திரும்புமோ என அரியதாகிய துயர் ஊசலாடினான். எரிவுருவும் மெழுகுபோல் இளகும் சிந்தையான். மற்றிது சிவன் என மனத்தில் எண்ணிலேன் உற்ற அரிதன்னையும் உறவு கொண்டிலேன். இட்ட நாள் வரைக்கும் இவ்விடற்குள் மூழ்கினேன் சிற்றறிவு உடைமையோ செய்த தீமையோ. தாழம்பு வரக் கண்டது எய்தினேன் முடியறிந்து ஏகிலேன் எனும் பொய்களை உரைக்கினும் பொருந்தவே உரை செய்துணை பிரிதிலை என்று தேம்பினான் கைதையின் மடல் வரப் பின்பு கண்டனன். தாழம்பூவை தடுத்து பற்றியது இம்மடல் எங்குற்று வருவதென்னுமுன் அம்மடல் அணைந்ததங்கு அதனை ஏற்றனன். செம்மல் தன் முடியின் வீழ் செம்மல் ஆகையால் மெய்மை சேர் உயிர்ப்பதாய் விடுமின் என்றதே. தாழம்பூவுடன் உரையாடல் ஏரணி கைதையே இங்கு நீ வரும் காரணம் ஏதெனக் கமலன் கூறினான். ஆரணன் ஆரணன் அளவிடா முதல் தாரணி முடியினும் தவறி வீழ்ந்தனன். திருமுடியில் இருந்து வீழ்ந்தேன் விட்டுவிடு தாப்பொலி முடியினும் தவறி வீழ்ந்த பின் நாற்பது நாயிரம் வருடம் நன்னினேன். ஏற்பது விடுகையின்றி செய்ப்ப எந்தையை பார்ப்பது விடுத்தயன் பகர்வதாயினான். தாழம்பூவே துணையாயிரு துண்ணிய கைதையே துணையுமாய் நமக்கு இன்னமும் நலைவுறாது இடுக்கண் நீக்கினால் உன்னிலும் உயிர் துணை உறவு வேறிலை அந்நியன் அல்லன்னான் அனமுமல்லனே. திருமுடி தேடிக் காண்கிறேன் நாமமோ நான்முகன் நானும் மாலுமாய் ஏமமாம் இதற்கள விசைக்க எண்ணினோம். பூமி கீழ் இடந்தவன் போயினான் மனத் தீமையேன் திருமுடி தேடிக் காண்கிலேன். முடியறிந்தான் என முழிதல் வேண்டும் அடித்தலை வரவிது அது கொண்டென் பயன் நெடியனின் வரவினால் நினைத்த தெய்தினால் படியளந்தவனுடன் பரவையாம் இவன் முடியறிந்தான் என முழிதல் வேண்டுமே. வஞ்சமென்றிகழ்ந்திடேல் வருந்தி நாற்குயிர் தஞ்சவாமெனில் பெரும் பொய்யும் சாற்றலாம். அஞ்சியே சொல்லத்தகா மொழியும் அன்றிது நஞ்சுமுண்டமைவரே அன்பு வேண்டினார். மாலருகில் பிரம்மன் வந்தது கண்ணு

சிவபெருமான் தோற்றம். அக்கணம் அயக்கிரி வெடித்தது வெடித்த அறவத்தினில் அறக்கரிமையோர் உக்கனர் திசைக்களிரு கக்கின அருக்கரை உருக்கியதெனக் குருதி நீர் செக்கரொளி மட்கிடமுருக்கிதழ் கருக்கமை சிவப்பொழி வெளுத்த வடிவாய் முக்கணன் அதற்கிட முளைத்தனன் முகத்தில் அவன் முப்புறமெரித்த நகையே. சிவபெருமானின் கோபச்சிரிப்பு. முண்டக அகந்தையின் மொழிந்த உரை நன்றென மொழிந்து நகை கொண்ட அளவே அண்டபகிரண்டமும் நடுங்கின ஒடுங்கின அடங்கின விடும் சுடரலாம் கொண்டலும் மறைந்தன சிறந்தன இறந்தன குறைந்தன நிறைந்தன குவால் எந்திச திரிந்தன கரிந்தன பொறிந்தன எரிந்தன விரிந்த தருவே. மலரும் பொழிந்தனர் பிரம்மன் மமதியும் அழிந்தது அழிந்தனன் அயன் என அமரஞ்சினார் குழிந்தது நிலம் எனக் கொள்ளையாமலர் பொழிந்தனர் நெடியவர்க்கு உவகை பூத்தது கழிந்தது மலரவர்க்கு இடும்பை கங்குலே. திருமால் மிகுந்து கழிப்படைந்தது. பாடினான் பரவினான் பரவசத்தினால் ஆடினான் ஓடினான் அளவிடா முதல் கூடினான் எவ்வரம் கொள்ளுகேனென தேடினான் சிவனயத் தெளிந்த செங்கண்மால் அரிக்கு வரவும் அயனுக்குச் சாபமும் ஆசையால் உருகுமவ் அரிதன் அன்பு கண்டு ஈசனும் பலவரம் இனிது நல்கினான் வாசமாமலரவா உனக்கு மண்ணின் மேல் பூஜையும் கோயிலும் போக என்றனன். தாழம்புவே தீண்டிலே கைதையே இவனொடு கரவு நீ உரை செய்ததால் தீண்டிலேம் என்று தீர்த்தனன். எய்திய முனிவு கண்டு ஏங்கி நான்முகன் மெய்தரை உறப்பதம் விழுந்து போற்றினான். பிரம்மன் சிவனிடம் கோபிக்காதீர் எனப் புலம்பியது. பொடிமூடிய தழலே நிகர்புலையாணவமலமாம் செடிமூடுகையாலே உழல் சிறியே நொறு பொருளோ வடிவே பெருவெளியே சதுர்மறையே சதுர்மறையின் முடிவே தனி முதலே எனை முனியேல் எனை முனியேல் எந்நீர்களும் ஒன்றாகிய எழுவாரியும் அருகி வெந்நீரதுவானால் உடன் விழாவப் புனல் உண்டோ நின்னீர்மைதென்றால் உலகு உயிரப்படி நிகழும் முன்னீர்விடமுண்டோ எனை முனியேல் எனை முனியேல்.

திரு அருளே பொழி புயலே இயல் இசையே முறையோ பல முறையே எனை முனியேல் எனை முனியேல் வெம்மை சரமலராகிய வில்வேடனுமன்றே கொம்மை தலைமத ஆறெழு கோபக்களிரன்றே செம்மை கனலன்றே கொலை செய்யும் அந்த கணன்றே மும்மை புறமன்றே ஒரு பொருளாயனை முனியேல். அரண் அருள் உள்ளம் கொண்டார். அரிதற்கரிதா முன்முடி அறிவேனெனுமளவே பறவை படிவானேன் இனிமேலோ இடர்படுவேன் சிறுமைப்படும் என்பால் அருள் செய்யுரை செய்தான் மருகி குளிர் அனல் போல் இறை மகிழ்வாய் இவை மொழிவான். மறையவர்தம் பூஜனை உன் பூஜனையாகும். அம்போருக அஞ்சேல் இனி அவனித் தலமறையோர் தம் பூஜனை உன் பூஜனை ஆகித்தமனியமாம் சம்பூதர உலகேழையும் விதி என்றருள் செய்தான் கம்பூர் கடல் விடமுண்டருள் கருணை கடலானான். ஞானத்தலமாகப் பொலிக இத்தலத்தில் உமக்கு வரம் கொடுத்தலினால் யோஜனை முண்டெல்லை தூரம் சுத்த பவித்திர

முக்தி தனை தகையாமல் உதவும் இதற்கருணை புரி மொழியும் நாமம். யோஜனை மூன்றாம் இத்தலவாசர் காசரு தீட்சை ஆதியின்றியும் என் பாசமில் சாயுஜியம் பயக்கும்மே ஈசனாம் என்றன் ஆணையில் நானே. நினைப்பவர்க்கு இடும்பை அகற்றுவோம். வாதைபடும் இந்திரனும் இமயவரும் நினைக்க அவவருத்தம் தீர்த்தோம். ஆதலினால் இத்தலத்தை நினைப்பவர்க்கு பிறப்பிடும்பை அகற்றுவோம். பூதரமும் நித்தலமும் விரளயத்துமழியாத பொற்பதாகி மோதிய காற்றடைந்த திசை சராசரங்கள் எவையுமுயர் முக்தி சேர்க்கும். செய்த தானம் ஒன்று ஆயிரமாய் வளரும். வையகத்தில் அரிய தவம் புரிந்தவர்க்கு இனிய முக்தி வழங்க வேண்டி செய்ய இந்த திருநகரில் அவதரிக்க வரந்தருவோம் செய்த தானம். மெய்வர ஒன்றாயிரமாய் வளரும் இதில் கொடும்பாவம் விளையாதீதை ஐயமென உணர்வார்க்கு பரகதி கிட்டாது நமது ஆணைதானே. மலையாக எழுந்தருளுங்கள் என்றனர். அண்ணல் இவை மொழியளவில் அழல் தூணம் மது குறுகி அஜலமாகி வண்ண நெடுஞ்சுட விரிந்து விளங்குதல் கண்டயன் திருமால் வணங்கிச் சொல்வார். விண்ணவர்க்கும் எங்களுக்கும் இதன் ஜோதிக்கு எதிர்குருகி விழிக்கப் போகாது எண்ணறிய சுடர்கள் எல்லாம் உள்கரந்த மலையாக இருக்க என்றார். மலையின் உச்சியில் ஒளி வேண்டும். அன்னம் இசை வருவானும் கருணன் இசை வருவானும் அமலமூர்த்தி வன்னி ஒளி மறைத்து மற்றை மலையாக இருத்தி என மலையாய்ச் செய்தார். சென்னியிலே ஒரு ஜோதி அனுதினமும் தெரிய அருள் செய்வாய் என்றார். என்னும் அந்த அடியவர்க்கா இறையவனும் இறங்கி இவை இயம்பல்லுற்றான். கார்த்திகை தீப தரிசன பலன். கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஒரு ஜோதி மலை நுனியில் காட்டா நிற்போம். வாய்த்த அந்த சுடர்கானில் பசிபிணியில் ஆதுலகில் மன்னி வாழ்வார். பார்த்திவர்க்கு மருந்தவர்க்கும் இடையூறு தவிரும் இது பணிந்தோர் கண்டோர் கோத்திரத்தில் இருபத்தோர் தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்றார். மரணபவம் அறுக்க நல்ல மலை மருந்து. மரணபவம் மறுக்க வல்ல மருந்தாகும் அதற்கு மலை மருந்தென்றோர் பேர். அருணவடி வாதலினால் அருணகிரி எனும் ஒரு பேர் அதனை ஓர்கால். தரணியிலே உரைத்தவர்க்கு முக்கோடி அஞ்செழுத்துச்சரித்ததாம் என்று இருள் நிலவும் இடற்றிறைவன் இசைக்க மகிழ்ந்திரஞ்சி அவர் இசைப்பதானார். லிங்க வடிவாக எழுந்தருளல். அடுத்தருணகிரியானே உனக்கு விண்ணீர் அல்லது புனல் ஆட்டுவாரார். தொடுத்த உடுத்திரள் அல்லது திருமுடிக்கு மடிமாலை சூட்டுவாரார். கடுத்திகழும் இடற்றானே கதிர்கள் அன்றி மணித்தீபம் காட்டுவாரார். எடுத்திரஞ்சி பூஜை செய்ய இதன் கீழோர் லிங்க வடிவெடுப்பா என்றார். காமிகாம முறைப்படி பூஜை செய்யுங்கள். அன்னதுவாயிருக்குதும் நீர்காமியத்தில் அருச்சியும் என்றஜலம் புக்கார். என் நிலமும் புகழ அங்கோர் சிவனுருவம் முளைத்தது கண்டிரஞ்சி ஏத்தி மன்னிய பூமழை பொழிந்து பரவசமாய் மகிழ்ந்தாடி மயனைக் கூவி தன்னிகரில் கோபுரமும் மண்டபமும் மணிமதிலும் சமைப்பித்தார்கள். 360 தீர்த்தங்கள். அழியாத வளநகரும் தீர்த்தம் 360 கண்டழகு செய்தார். வழியா நிற்சுரநதியும் சுரதருவும் கேணிகளும் மரமும் ஆன ஒழியாமல்லிமயபரும் இருடியரும் மனிதரென உருவங்கொண்டார். விழியால விடமனைய கணிகையராயரம்பயரும் மேவினாரே. அறியும் அயனும் மலைவலம் வந்தது. காலையிலே முழுகி மர உரிவுடுத்து சிவந்த

0: சித்தி. ஏல ஒரு 14,000 ஆண்டு கழிந்ததற்பின் இறைவரானார். திருவண்ணாமலை அமைந்த பின் சிவனுக்கும் பிற தல ஆசை விட்டது. ஆசை தரும் திருவருணை சமைந்ததற்பின் கைலை மலை ஆசை போயிற்று. ஈசனுக்கும் கனகமலை இதுவாயின் வெள்ளிமலை இனிமேலென்னாம். காசி முதலெடுத்துரைக்கும் சிறப்புடைய தலம் ஏழும் கனக நாடும் மாசகன்ற கதிர் தோன்ற ஒளி இழந்த உடுக்கணம் போல் வளமை தேய்ந்த பார்வதி அவதாரமும் இடப்பாகம் பெற்ற வரலாறும் வேண்டல். அரியனும் அளவிடுதற்கரியமலை நிலைவுரைக்கு அரிதென்றாலும் தெரிய உனக்கறிந்தபடி சிறிதுரைத்தேன் இனி உரைக்கும் திறம் ஏதென்றான். வரிசை பெரு மார்க்கண்ட முனி மகிழ்ந்து பணிந்துமையாள் மலையில் தோன்றி உரிய சிவன் இடங்கலந்த கதையும் உரைத்தருளுக என உரைப்பதானார்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
4: சகனாபவசோ சகனோபுனத்து சகவீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீரமஸ்து மா வித்திஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி.
5: வந்தே தட்சிண கைலாசம்

0: ஸ்வரம் வந்து ஸ்ரீமத் காந்தி மகேஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத் தாம்ரசபாபதிம் சிவகாமி சமோபேரம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனுகிரகநிக்ரஹக்ருஹீதமுனிவிக்ரஹோ பகவான் ஸர்வாஸாம் உபநிஷதாம் துர்வாஸா ஜயதி தேசிக பிரசவஹ. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயபுரம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பா செம்பன் புனத்தகத்தான் அரும் குன்றை போரினுள்ளான் பொறுப்பிழையான் நெருப்பிழையான் காற்றினுள்ளான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவயன் கண்ணுடானே. வேண்டத்தக்கது அறிவோயினே வேண்ட முழுதும் தருவோயினே வேண்டும் அயன் மார்க்கு அறியோயினே வேண்டியனை பணிகொண்டாய் வேண்டி நீ அருள் செய்தாய் அருளே வேண்டினான் வேண்டும் பரிசு ஒன்று உண்டன் அதுவும் ஒன்றன் விருப்பந்தே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடனை மற்றவர் அறியாமணிக்கவனையே மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவள் புறங்கள் செற்றயம் சிவனை திருவீழிமிழலை விற்றிருந்த குற்றமன்னன்னை கண்டு கண்டு என் உள்ளம் கண்கழிகொண்டனவே. சொல்லாண்ட சுருதி பொருள் சோரித்த தூய்மனத் தொண்டர் செல்லாண்டில் சிதையும் சுருதேவன் சுருடரி சேராமே வில்லாண்ட கனகத்திருள் மேறு விடங்கன் விழைப்பாகும் பல்லாண்டனும் கதங்கடந்தானக்கே பல்லாண்டு போருடுமே. உலகராம் உணர்ந்தோழற்கரியவன் நிலவுலாவியனின் மணிமேனியும் அலகில் ஜோதியன் அம்பலத்தாழுவான் மலசிடம் வழிபாழ்த்தி வழங்குவான். வேதப்பொருள் குணந்தேன் மேவு சிவாகமத்து தீரில் பொருளும் தெளிந்து உய்ந்தேன் ஏது குறை தெற்றிசோ செங்க சிமயானவாமுனிவன் ஒற்றாமறியடிக்கள் பொக்கு நம பார்வதி வதயே மகாதேவா.
1: எல்லாம் அல்ல பரம கருணாநிதியாக எம்பெருமானுடைய அங்காள பரமேஸ்வரிய தலைவினால தொடர்ந்து நடைபெற்று உண்டான இந்த காஞ்சி புராணம் படன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நிகழ்ந்த வணக்கங்கள். அதாவது ஒரு வகுப்பு என்று சொன்னால் அதில் மாணவர்கள் சரியாக வரமாட்டார்கள். ஒரு 4 பேர் வருவா, அப்புறம் 3 பேர் வருவா, அப்போ வேறு 3 பேர் வருவா இப்படி சொன்னேன். ஆனால் இந்த வகுப்பில் ஆசிரியர் ஒழுங்காக வரவில்லை. கடந்த 3 மாதமாக இந்த வகுப்பு நான் வர முடியாத ஒரு சூழ்நிலையாக ஆயிப்பிச்சு. ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது எல்லாரும் எப்பேற்பட்டவனுமே வினையின் வழி தான் நாம் செல்ல முடியும். அதுதான் நம்ம இழுத்துக்கிட்டே போவோம். நாம் சொல்றது கூட இல்லை, அது இழுத்துக்கிட்டு போகுது. நான் பல்வேறு விதமான சூழ்நிலையின் காரணமாக என்னால் வர முடியாமல் சூழ்நிலை இருந்தது. இந்த வாரம் எப்படியாவது போகணும்னு நினைச்சேன், ஏதாவது விலங்கம் வந்து சேரும். இப்படியாக போய்கொண்டே இருந்து கங்காதரன் ஒரு நாளைக்கு வந்து புரிய புரியன்னு பிடிச்சிட்டார். ஆமாம், சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்தாய் நீ என்ன மாதிரி. கண்டிப்பாக வந்துதானும், இந்த வாரம் கண்டிப்பாக வந்துடுறேன்ப்பான்னு சொல்லி அப்படி ஒரு மடங்கு வந்துட்டேன். அதாவது எப்படின்னா, ஒரு வகுப்பு விட்டு போனால் அடுத்த பிடிக்கிறது கஷ்டம், ஏதாவது உண்மை வந்துட்டேன். அதனால் இப்போ எப்படியாவது பிடிக்க உத்தரப்பிராய பிடிச்சிடணும் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாலும் அங்கே வேலை நடக்கு, அங்கே முடியாது, வேறு இடத்துல மாற்றணும். தெரியாதவன் நல்லமாக பார்த்து செய்யப்பான்னு. அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிரமம், பல அனுபவங்கள் நிறைய வேணும். அது நிகழ்ச்சி நடத்தியே ஒரு அனுபவம் தான், இது எப்படி வந்தால் எப்படி வரும் எப்படி வந்தால் வரும். நாளைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கப்பா ஆட்கள்லாம் வருவாளான்னு இப்போ கேட்டேன். வருவார்கள் தான், வருவார்கள். அது யார் யாராருக்கு எது கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். ஆமாம், எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைக்கணும்ன்றாங்க. அந்த முறையில் இந்த புராண புலன் வகுப்பு தொடங்க இருக்கின்றேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை போயிலே கோயில்பட்டி என்பதை என்ன பிடிச்சிக்கிட்டாங்க, எங்கே வேணும் வகுப்பு நடத்தணும். நான் என்னாலமா சொல்லி பார்த்தேன், தூத்துக்குடியில் ஒரு சிரமம் இருக்குது, என்னால் ரெண்டு பேருக்கு இடங்கள் என்னை வழக்கான ரிடியூ பண்ணி பரமாவட்டம் கொண்டு விட்டு அங்கே அனுஷ்டாங்களாக முடித்து கோழாமலை கொண்டு இங்கே கடை விட்டு வழி என்ன கொண்டு பிரபாகரத்தை விட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு விட்டு இப்படிலாம் வர சிரமம் இருக்குது. ஆனால் உங்கள் கோயிலுக்கு வராமட்டால் நாலு பஸ் ஏறி இறங்கணும். அதெல்லாம் இதே மாதிரி நாங்கள் எல்லாம் செய்தோம். சரி, வாக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு பையன், கங்காதரன் மாதிரி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பையன், சின்ன பையன்தான். டவுன்லேருந்து ஜங்ஷனுக்கு ஒரு பஸ்ஸு, ஜங்ஷன்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு, புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு. அங்கே வந்து பைக்கில் வந்து என்ன ரிசீவ் பண்ணி கொடுப்பான். அதே மாதிரி அதே கதை தான், இது திரும்ப போகிறது சிரமமாயிடும். ஏன்னா 8:30-9:00 பாளையங்கோட்டை போனால் சமாதாரம் பஸ்ஸை பிடிக்கலாம், நேராக மீட் ஹவுஸில் போய் இறங்கலாம். 9 தாண்டியாச்சு, 9:30 சமாதாரத்துலேருந்து பஸ்ஸு கிடைக்காது. புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து ரூட் பஸ்ஸை தாவப்படி தேடி அங்கே போய் இறங்கினேன்.

ஐம்பது பேர் ரோல், 40 பேர் வருவாங்க, 10 பேர் ரொட்டேஷனில் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு ரிசப்ஷன் இருக்கு. ஆமாம், அங்கேயே மாசமியான சித்தியார் காஞ்சிபுராணம் ரெண்டையும் நடத்தி கொண்டு இருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம், இது ஒரு அரை மணி நேரம், ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. அதனால அங்கே அவ்வளவு சிரமம் எடுத்து போகிறவங்க இங்கே வரக்கூடாதா? அங்கே கேட்குற கேள்வி நல்லா தான் இருக்கு, அதை பிடிக்கணும். ஒரு மாதிரியாக பிடிச்சாச்சு, ஏன்னா கண்டினியூஸ் அவருடைய எம்பெருமானுடைய கிருபையினால நடக்கணும். எங்கே பாடம் விட்டோங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. சரி, மாணவர்கள் யாராவது ஞாபகப்படுத்துவாங்களோன்னு நினச்சேன். நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்பக்க முடியாது. மாணவர்களை நம்பி நம்முடைய அப்புறம் எல்லாம் பேச பார்த்து கரை ரைட்டு புண்ணிய கோடீஸ்வர பரிகங்கிறது தான் போகிறோம். மாணவர்களை சிந்தித்தோம். இன்று நான் சிந்திப்பிருக்கிறது வலம்புரி விநாயகர் படலம் என்பது. புராணம் கேட்பது என்பது ஒரு நடைமுறையிலே வர வேண்டிய ஒரு வழக்கம். அந்த காலத்தில் எப்படின்னா, காலமுறையிலிருந்து கிட்டத்தட்ட 12 மணி வரையிலும் அனுஷ்டானங்கள் சரியாக இருக்கும். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அப்புறம் 4-5 மணிக்கு புராண வளனம் என்கிறது எல்லா இடத்தையும் இருக்கும். தெருவாக இருந்தால் தெருவில் ஏதாவது வீட்டு திண்ணையில் இன்னும் ஒரு முக்கியமான இடங்கள் நடக்கும். அப்புறம் அனுஷ்டானம் அப்படின்னு போயிடும். ஆனால் புராண பிடலங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு. இப்போ பல சூழ்நிலைகள் மாறிட்டது, நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாறியாச்சு. தெருவும் கிடையாது, தெருவில் திண்ணையும் கிடையாது. ஆமாம், திண்ணை இருந்தாலும் கூட அந்த நுனி வரலாம் அடியப்பட்டு மாறிக்கணும். ஒரு கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு காலை வச்சும் கூட முடியாது முடியும். ஏன்னா அவங்க சொல்லி அவருக்கு சிரமம் இருக்குது. ஆமாம், அதனால் இப்போ அந்த புராண படனத்தை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதில் இன்றைய வலம்புரி விநாயகர் படலம் என்பது நலங்குரி புண்ணிய கோடி நாதர்தம் புலங்குரி பெருமையை புகழுளே இனி நிலங்குரிதவத்தினீர் அத்தினீர் வரை வலங்குரி விநாயகன் மாட்சி செப்புவாகும். நலங்களையெல்லாம் பயப்பிக்கக்கூடியதான புண்ணியகோடி பதிகத்தை, புண்ணியகோடி படலம் படலத்தின் சிந்தித்தோம். புலம்புரி பெருமையை, அதாவது புலம் என்பதற்கு இடம் என்றதால் ஒரு புலம் உண்டு. அந்த இடத்தினுடைய பெருமையை ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று மெய்யுணர்வை தருகின்றதான இடம், அந்த பெருமையை ஏற்கனவே நாம் சொன்னோம். இனி என்ன செய்ய சிந்திக்க இருக்கின்றோம் என்றால், நிலம் புரிதபத்தி நீர், இந்த நிலத்திலே தவம் செய்யக்கூடிய நீங்கள் எல்லாம், தவத்தினை தவம் செய்யக்கூடியவர்களே, அத்தி நீர் வரை வலம்புரி, அத்திமலை வரை நீங்களுக்கான அந்த இருக்கிற வலம்புரி விநாயகருடைய பெருமையை மாட்சி செப்புவோ. நிலம் குறி தபத்தினர் என்ற, அதாவது தபம் செய்வதற்கு ஏற்றது நம்முடைய பாரத பூமி தான். இது புண்ணிய பூமி, மோக்ஷ பூமி, கர்ம பூமி என்று சொல்லக்கூடியது. ஆகையினால இங்கேதான் தவம் செய்ய வேண்டும். தவம் செய்வதற்கு உரிய இடம் இதுதான். ஒரு சமயம் இன்றைய சிங்கை சங்கராச்சாரியார்கிட்ட அமெரிக்காவில் வாழ் பிராமணர்கள் எல்லாம் வந்து, எங்கள் அமெரிக்காவில் வந்து அதிருத்தரம் நடத்தணும்னு நினைக்கிறோம், சுவாமி அனுகிரகம் பண்ணணும். ஏன் இங்கே பண்ணதானே, அங்கே பண்ணணுமா? தவம் செய்யக்கூடிய இதுதான் இந்து பூமி தான். கர்மாவுக்கு ஏற்பட்டது பாரத தேசம் தான். இல்லை, அங்குள்ள மக்கள்லாம் விரும்புகிறாங்க, நான் அனுமதி செய்ய மாட்டேன். என் வாயால் செய்யணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் இல்லை, எங்கள் விழா வேலை விற்பனைகளை அனுப்பி வைக்கணும். நீங்கள் போங்கன்னு நான் வாய் தரேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கூப்பிடுவது வந்தால் கூட்டுவோம். என் வாயால் சொல்ல முடியாது. கர்ம பூமி இதுதான், இங்கே தான் செய்யணும். அங்கே செய்தால் அதுக்கு பலன் கிடையாது. கடைசியில் கூட்டிகிட்டு போய் தான் எடுத்து வந்து முடிஞ்சு வச்சு. எதுக்கு சொல்கிறேன், அந்த கர்ம பூமிங்கிறது இங்கே தான்.

0: ஆனால் நிலம் பெரிய அபர்ச்சினையே தவம் செய்யக்கூடிய நிலத்தில் உள்ளவர்களே அத்திமறையின் அதிகரிக்கின்றான வலம்புரி விநாயகரை பற்றி இங்கே சொல்கின்றோம். நான் சொன்னேன் முன்னை நாள் அயன் அரி முனிவர் வானவர் திண்ணரர் ஓரிழை கிழுமி தங்கள் பன்னுதலுற்றனர் படிரர் செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுவான். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முனிவர் வானவர் திண்ணரர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடினாங்க. ஒரு பொதுக்குழு கூட்டி ஜெனரல் பாடி மீட்டிங் மாதிரி நடந்து எல்லாரும் ஓர் இடை குழுமி ஒரு இடத்துல எல்லாரும் குழுமி தங்கள் பன்முதலுற்ற தங்களுக்குள்ள ஒருத்தரும் பேச ஆரம்பித்தாங்க. பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. என்ன அந்த அசுரன் செய்யற காரியங்களை விக்னம் இல்லாமல் நடக்கு. நம்ம துன்புறுத்துறான நம்ம துன்புறுத்துற விஷயம் கூட நம்ம விக்னம் இல்லாமல் வெளியுற இல்லாமல் நடக்கு. ஆனால் நம்ம காரியம் மாத்திரம் அப்படி நடக்க மாட்டேங்கிறது. செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுமான் அவர்களுடைய செய்யலாம் விக்னம் இல்லாமல் நடக்குது. ஆகையினால அங்கவர் தமக்கு இடையூற்றை ஆக்கவும் நங்களுக்கு ஊறு சீர்ந்து இனிது நல்கவும் இங்கொரு கடவுளை பெறுதற்கு என்கிறான் பங்கஜத் திருவடி பழிச்சு வேண்டுமான். எல்லாம் கடைசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நமக்கு ஒரு ஆள் வேணும். ஆறாலும் அவங்களுக்கு இடையூற்றை ஏற்படுத்தணும். நமக்கு நம்முடைய தீதுகளை நீக்கணும். நம்முடைய இடையூற்றை நீக்கணும். இதுக்கு ஒரு ஆள் நம் தேவை. அதனால எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுவோம். அங்கவர் தமக்கு இடையூற்றை ஆக்கவும் நங்களுக்கு ஊறு தீர்ந்து இனிது நல்கவும் இங்கு ஒரு கடவுளை பெறுதற்கு எம்பிரான் பங்கஜ திருவழி பழிச்சி வேண்டுமா. எல்லாம் போனாங்க. போய் சுப்பிரமணியத்தில் கைலைய மலையில் போய் வணங்கி நின்று கைவெட்டி நின்று தன்னுடைய கோரிக்கையில வச்சாங்க. வச்சுட்டு அவர் என்ன பதில் எதிர்பார்க்க காத்து கைகட்டி நின்றுட்டுருக்காங்க. என்று உளம் துளிந்தனர் எய்தி மந்தர குன்று மீது எம்பிரான் கோயில் உள்ளூரச் சென்றனர். எல்லாம் போனாங்க. மந்திர முறையிலே என்பதும் ஆணவி திருக்கின்ற கோயிலுக்குள்ள போனாங்களாம். தொழுதனர் செவ்வி நோக்கி முன் நின்றனர். சொல்லியாச்சு அவருடைய திருநோக்கத்தை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. கையிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்காரு. மறைகளான் துறி நிகழ்த்தினான். வீரங்களினாலே சொல்லி அவருடைய தோற்றம் அடைக் கொண்டிருக்கிறார்கள். நின்றனர் மறைகளால் துதி நிகழ்த்தினார்கள். வீரங்களினாலே சொல்லி தோற்றம் அடைக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்குறிப்பை நோக்கி நின்றிருக்கிறார்கள். சத்திரு திருவுளம் செய்து கேட்டருதி இத்தலைவனே என் குற்றமேதொரு மனத்தான் அவர் கொடியவர் தொடங்கு செய்கை முற்றுராது ஊறுபற்று அழியவும் எம்மனோர் முயன்ற செய்கை இற்றுமார் ஊறு தீர்ந்தாகவும் கருணை செய்யன இறந்த. சுவாமி எங்களுடைய கருத்தை கொஞ்சம் செறிமடுத்து கேளுங்க. திருவுடன் செய்து கேட்டருடைய தன் திருவத்தில் வச்சு எங்கள் கேட்டணும். தலைவனே என் குற்றமேதொரு மனத்தானவர் கொடியவர் குற்றமே செய்யக்கூடியவர் அந்த அசுரர்கள் இருக்கிறார. அந்த கொடியவர் தொடங்குகிற செய்கை முற்றுலாது ஊறு வழியணும். அவன் செய்ய கூட முற்று வரக்கூடாது. ஊறு வழியணும், இடையூறு வரணும். அதே மாதிரி எம்மனோர் முயன்ற செய்கை இற்றுலாது ஊறு சீர்ந்தாகணும், அழியாது ஊறு செய்யாமல் இருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் கரும் தினம் கருணை செய்யணும், தாங்க கருணை செய்தாதான் முடியும் எல்லாம் செய்யணும். அம்மொழி செவிமடுத்து அருள் புரிந்து அகிலமும் மொய்யுமாற்றாய் இம்முறை புரிதுமென்று அவர்க்கெல்லாம் விடையளித்து எழுந்து போன்று. சரிப்பா அப்படியே செய்வோம் நான் சொல்லி அவரை கரு செய்து நீங்களாம் போயிட்டு வாங்கோ, ஆனால் அவரை விடையாச்சுட்டு அதுக்கு என்ன செய்வோம் வரட்டும். விடையழித்து எழுந்து போன்று கொம்மை வெண் விடையினான் சித்திர சாலையை குறுகி அங்கள் செம்மை சால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியோடும். உடனே எழுந்து தம்முடைய கொம்மைவன் விளையினான். செப்பமாக அழகாக அமைந்த அந்த ரிஷப வாகனத்தில் ஏறி அங்கு ஒரு சித்திர சாலை இருந்ததான். அந்த சித்திரசாலையை பார்க்க புறட்டு போனாராம். செம்மை சால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியோடும். அப்படியே அழைச்சிட்டு கூட்டம் வரோம், வாமா போய் பார்த்து வரோம் வா. நாம் பொருட்காட்சி புரட்ட தானா புறப்படுறோமா, வீட்டம்மா வா நீயும் போவோம் ஆனால் கூட்டு போகிறோம்ல. அதே மாதிரி தான் அவருக்கும் இந்த சித்திரசபை அந்த பொருட்காட்சியை பார்க்கறதுக்காக கூட்டு போனார். அந்த சித்திரசபை யார் செய்தது? ஆனால் வானக தச்சனால் அகிலமும் சித்தரித்து எழுதி. வானக தச்சன் யார்னா தேவதச்சன் மயன், அவன் தான் அந்த சித்திரசாலை அமைச்சிருக்கான். ரொம்ப அழகான முறையில் அந்த சித்திரசாலையெல்லாம் அமைச்சு உலகத்தில் உள்ள அத்து அதிசயங்களை இங்கே கொண்டு எழுதிட்டுருக்கேன். வாய்ந்த கூனமின் சாலையுள் அங்கே என்ன எழுதிட்டுருக்கான் இடத்துல, எழுதுமா மனுக்களோடு உபமனுக்கள் ஆனையெல்லாம் உமைக்கு எம்பிரான் காட்டு போது. அவர் அப்படி காட்டு வராங்க பார்த்தா இதை பார்த்தான் காட்டிட்டே வரார். அப்படி காட்டி கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்துல மனுக்கள் மந்திரங்களை தான் எழுதி வச்சிருக்கார். அதுக்கு எழுதும் மாமனு மனுக்கள் பெரிய பெரிய மந்திரங்களை தான் எழுதி வச்சிருக்கார். அதோட உபமனுக்கள் அதோடு சேர்ந்த மந்திரங்களையும் சேர்த்து எல்லாம் எழுதி வச்சிருக்கார். மனுக்களோடு உபமனுக்கள் ஆனையெல்லாம் உமைக்கு எம்பிரான் காட்டு போது அவற்றுள் ஆதித்தானமார் இருவகை பிரணவ மனுக்களை தையல் கண்டார். அம்மையை அப்படி பார்த்து கொண்டே ஒரு இடத்துல அந்த இடத்துல ரெண்டு மந்திரம் எழுதி வச்சிருக்கு. என்னன்னா ஆதித்தானமார் இருவகை பிரணவம், அதாவது கெடுதல் இல்லாத கெடுதலை செய்யாத இரண்டு பிரணவம் பிரணவ மந்திரத்தை எழுதி வச்சிருக்கு. ரெண்டு பிரணவங்கள் அதனை எம்பே மாட்டி பார்த்தார். பார்த்தா என்ன, தானமார் இருவகை பிரணவம் என்ன சொன்னோம், அது என்னையா பிரணவம்னால ஒன்று தானே உண்டு, அதில் ரெண்டு வகை பிரணவம் என்ன, வாட்சிய பிரணவம் வாசக பிரணவம் அப்படின்னு ரெண்டு சொல்லணும். அதோட வெஷ்டி பிரணவம் சமஷ்டி பிரணவம் அப்படின்னு சொல்லணும். அதோட ஓம் என்ற அந்த சொல்லுக்குள்ள நாலு இருக்கு, ஆ ஊ இம் நாதம் பிந்து, இவ்வளவு அதில் இருக்கு ஐந்து எழுத்து. அதனால அதை ஐந்து எழுத்து என்று சொல்வது ஒரு வழக்கம் உண்டு. அந்த எழுத்து வெஷ்டியாக விளக்கமாக இருக்கிறத சமஷ்டியாக சொல்லுதான் ஓம் என்று. அதனால் அங்கே ரெண்டு விதமான மனுக்களையும் அங்கே எழுதி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே இருவகை பிரணவ மனுக்களை தையல் கண்டால் அதை பார்த்தா என்ன இப்படி ரெண்டு விதமாக இருக்கே அதை பார்த்து, உபகையால் பற்பல்கால் நோக்கி இங்கு இவையவை உணர்த்தி என்ன. சந்தோஷமாக பார்த்து எம்பெருமான் கேட்குறது என்ன இப்படி ரெண்டு விதமாக இருக்கே என்ன விஷயம் என்னுடைய தத்துவம் என்ன அதை கேட்குறாரு. பல்கால் நோக்கி இங்கு இவை உணர்த்தி உரை என்ன சொல்றது, இங்கு ரெண்டு விதமான பிரணவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது கேட்கிறார் இந்த ஆட்டி. அப்ப அவர் சொல்ற, சிவபெருமான் யுவகையால் பல்கால் நோக்கி இங்கு இவை உரைத்து என்ன சிவபெருமான் தேவியை தழுவினன் கூறுவான் செல்வி கேட்டே. எம்பிராட்டி காக்கா என்னன்னு கேட்டவன வாக்கிட்டவா சொல்றேன், அங்க அவனுக்குள்ள அணைச்சுக்கிட்டான். அவன் கிட்டக வாகையும் வந்து நான் சொல்றேன், நம்ம ஒரு காட்சியை காட்டும் கிட்டக்கவான்னு அப்படி கொண்டு கிட்ட அணைச்சிக்கிட்டே காட்டுறான். அது மாதிரி எம்பிராட்டி அணைச்சு கொண்டு கேட்கிறான், தழுவியன் கூறுவான் செல்வி கேட்டே, தபலில் இப்பிரணவம் நமதுகான். இல்ல இந்த பிரணவம் இருக்க இத நான் தான் அதன் மூவரை தந்ததாகும். பிரம்மா விஷ்ணு கூட எல்லாம் கொடுத்தது அந்த பிரணவத்தை என்ன வழியில் வந்திருக்கா எல்லாரும். நவீனின் மற்றது நினதாகும். இன்னொன்னு இருக்க வெஷ்டி பிரணவம் ஆய் ஓ எம் மாறம் என்று இந்த இது ஒன்னி இது நீதான் முச்சக்தியை நல்குவான். மூன்று விதமான சக்தியை அது கொடுக்கும். இதில் உரையாறுகள் மாறுபடுகிறார்கள். முச்சக்தி அது அங்குள்ள இச்சா ஞான கிரியாசக்தின்னு ஒரு சொல்றார். இல்லை முதல் அடியில் பிரம்ம விஷ்ணுக்கள் அதை தந்ததுன்னு சொல்றதுனால அதனுடைய தேவிமார்களாகிய சரஸ்வதி லக்ஷ்மி பார்வைக்கா சொல்ற அந்த உச்சக்தியை தந்தது சொல்றேன். உபகையால் பல்கால் நோக்கி இங்கு இவை உரைத்து என்ன சிவபெருமான் தேவியை தழுகினன் கூறுவான் செல்வி கேட்டி, தவறில் இப்பிரணவம் நமதுகான். மூவரை தந்ததாகும் நவிலின் மற்றது மீனதாக முச்சக்தியை நல்குவான். அதாவது ஜஷ்டி பிரணவம் என்று சொல்றதான ஆ ஊ எம் நாரம் விந்து ஆகிய இருக்க இது நீதான். சமஷ்டி பிரணவம் நான் எல்லாம் சேர்ந்தாலும் பிரணவோம் என்றிருக்கிறதே அது நான் இதைத்தான் அதை காட்டுறது சொன்னார். அதுல பிரணவம் வந்து பரமேஸ்வரனையே குறிக்கும். அதுதான் மூல மந்திரம். அது சொல்லாமல் வேற எந்த மந்திரத்தையும் தொடங்க முடியாது. முத முதல்ல எந்த வேதம் தொடங்குறானாலும் ஓம் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். எதை தொடங்கினாலும் ஆகையினால எந்த மந்திரத்திற்கும் முதலிலே உள்ளது பிரணவம். அதை சொல்லலைன்னா அது வெறும் வார்த்தை தான். முதல்ல பிரணவமும் கடைசியில் நமகா என்ற நான் சொல்லும் இல்லாமல் அந்த மந்திரம் இருந்ததுன்னா அது வெறும் வார்த்தை தான், அது மந்திரமாகாது. இந்த ரெண்டும் நடுவில் அது அமைக்கப்பட்டதுனால தான் அது மந்திரம்னு பெயர். அதோட அந்த மந்திரத்தை நான்காம் வேற்று உறுப்பையோடு தான் சொல்லணும். எந்த மந்திரம் அர்ச்சனை பண்ணுறான்னா முதல்ல சிவன் சிவாய, ஆனால் அதை நான்காம் வேற்று உறுப்பையோடு தான் சிவாய நமக மகேஸ்வராய நமக. அதாவது சிவபெருமானுக்கு வணக்கம், மகேஸ்வரனுக்கு நம்ம வணக்கம். இந்த இக்கு நான்காவது வேற்றுமையை தான் அதை அமைக்கணும். அப்படி தான் அந்த மந்திரங்கள் அமையணும். அதனால அப்படி தான் அந்த பிரணவத்தினுடைய சுரூபமாக உள்ளவர் சிவபெருமான் தான் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வேதத்தில் ரிக்வேதத்திலருக்கு எதிர்வேதத்திலையும் வருது. அதாவது சிவசங்கல்பம்னு ஒரு பகுதி, கிட்ட 37 மந்திரங்கள் அது. அதில் இதெல்லாம் வரிசா வர்றதுனால அவ்வளவும் பரமேஸ்வரனுடைய முழுமுதத்தன்மையை சொல்றதாகத்தான் அது. யோவை தேவம் மகாதேவம் பிரணவம் பரமேஸ்வரம் தன்மே மனசிவசங்கல்பமஸ்து. தேவதேவம் மகாதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவர்களான மகாதேவன், அவரை மரியாதைக்குரியவராகவும் வைக்கிறோம். பிரணவம் பரமேஸ்வரன் ஓங்காரத்தால் சுத்தமானவராகவும் இருக்கின்றார். எஸ் சர்வே சர்வபேதைஸ்த, எல்லோராலும் எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறார் அவர். அப்பேற்பட்ட தன்மே மன சிவ சங்கல்பமஸ்து, அப்பேற்பட்ட சிவனை என் மனம் வைக்கட்டும். அதாவது தேவன் தேவனான மகாதேவரன் ஓங்காரத்தால் சுத்தமானவராகவும் எல்லோராலும் எல்லா வேதங்களாலும் அறியப்படுவருமான சிவபெருமான் என் மனம் வைக்கட்டும், அவரைத்து என் மனம் வைக்கட்டும். வயத பிரணவோங்காரம் பிரணவம் புருஷோத்தமம், ஓங்கார பிரணவாத்மானம் தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. பிரயத பிரணவோங்காரம், பிரணவமாகிய ஓங்காரமாகிய பிரணவம் குருஷோத்தமம், புருஷருக்கெல்லாம் உத்தமமானவருமாகிய ஈஸ்வரனை ஓங்கார பிரணவாத்மானம் பிரணவஸ்வரூபமாக இருக்கின்றவரை தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து, அப்பேற்பட்ட அந்த சிவன் என் மனத்தை என் மனம் வைக்கட்டும். எதுக்கு சொல்லுவாருன்னா பிரணவம் பரமேஸ்வரனையே குறிக்கும் என்பதற்குண்டான வேத பிரமாணங்கள் சொல்றேன். பராத் பரவம் தெய்வம், பராத் பரவரம் செய்வ, யத் பராத் தேவ பராத் பரம், யத் பராத் பரதரோ ஜேயம், தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. சிறந்ததான பிரம்மா என்று சொல்லப்படுகின்ற அவராதாயம், வேதங்களும் வேதங்களால் உணர்த்தப்படும் சிறந்த பரபிரம்மம் எதுவோ அந்த பரபிரம்மத்தை விட சிறந்தவர் பிரணவம் பரமேஸ்வரன். அவர் என் மனத்தில் வைக்கட்டும். பராத் பரவரன் செய்வ, யத்பராத் யத்பராத் செய்வ பராத்பரம், யத்பராத் பரதரோஜேயம், தன்மே மனசுவ சங்கல்பம் அஸ்து. அதோட இன்னும் தெளிவா சொல்ற அடுத்த பராத் பரதரோ பிரம்மா, யத் பராத் பரதரோ ஹமிஹி, யத் பராத் பரதரோ ஈசஹ, தன்மே மனசுவ சங்கல்பம் அஸ்து. எல்லாவற்றின் சிறந்தவர் பிரம்மா, அப்படியா இல்ல, அவரிடம் சிறந்தவர் விஷ்ணு, அவரிடம் சிறந்தவர் ருத்ரன், அப்பேற்பட்ட மங்களரு அவர்களெல்லாம் விட சிறந்த மங்கள ரூபியான சிவனை என் மனத்தில் ஐக்கட்டம். பராத் பரதொரோ பிரம்மா, யத் பராத் பரதொரோ ஹமிஹி, யத் பராத் பரதோ ஈஷஹ, தன்மே மனசிவ சங்கல்பமஸ்து. இப்படி வேதங்களும் சிவருமானே முழுமுதற் கடவுள், பிரம்ம விஷ்ணுக்களுக்கும் மேலானவர் என்பதோடு இங்கே உள்ள விஷயத்துக்கு ஓங்கார சுரூபமாக இருக்கின்றவர் பரமேஸ்வரன் தான், பிரணவத்துக்கு உரியவர் அவரே என்று வேதங்களெல்லாம் சொல்கின்றது. அதைத்தான் நினதும் எனதுமாக இந்த பிரணவம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தமிழிலே தமிழ் மொழியுடைய வளப்பம் என்னன்னு கேட்டா, மற்ற மொழிகளிலே கற்பனை கூட பண்ண முடியாத சொற்களை எல்லாம் தமிழிலே ஊம உருவா பயன்படுத்திருக்காங்க. நோக்கியனா பார்த்தன் அர்த்தம், நோக்கியனா பார்த்தன் அர்த்தம் கிடையாது, போன்றன் அர்த்தம். இங்க வாக்கே நோக்கிய மங்கைனா வாக்கினை போன்ற மங்கை. மணாளம் யாரு? அது முற்று உருவகமா சொல்லல, முற்று உவமை இல்லது, பொருளே நோக்கிய மணாளன். சொல்லாக இருப்பவள் சக்தி, அதன் பொருளாக இருப்பவன் கடவுள். அப்ப சொல்லை சொல்லிவிட்டால் பொருள் உணரப்படும், பொருள் தனித்து உணரப்படாது. இப்ப கஷாயத்தை தனியா கொடுக்க முடியாது, டம்ளர்ல தான் கொடுக்கணும். அதே போல ஓங்காரம், ஓங்காரத்தை சொல்லும் பொழுது நடராஜ சரசனாமம் என்ன சொல்லுதுன்னா பிரம்ம புச்சம் என்று சொல்லுது. பிரம்ம புச்சம் என்றால், பிரம்மம் என்றால் கடவுள், புச்சம் என்றால் வால், கடவுளுக்கு வால். வாலை பிடிச்சுக்கிட்டா கடவுளை பிடிச்சுக்கலாம். கடவுள் என்ன பண்றவாரு, கழுவுகின்ற மீனிலே நழுவுகின்ற மீன். கடவுளை பிடிக்க முடியாது, முதல்ல அவன் வாழை பிடி, வாழை பிடிச்சா கடவுளை இழுத்துடலாம். அதான் ஓங்காரம். நம்மளாலதான் கஷாயத்தை குடிக்கணும். இந்த கஷாயம் குடிக்கிறதுக்காக தூத்துக்குடி அடிக்கடி வரலாம் போல இருக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு, அமுதமா இருக்குது, கஷாயமா இல்ல. அதனால மற்ற 100 நாமாக்களும் ஒன்று நகாரத்தில் ஆரம்பிக்கும், அவ்வளவுதான், நகாரத்தை பற்றியது இல்ல. இன்னொன்று மகாரத்தில் ஆரம்பிக்கும், மகாரத்தை பற்றியது இல்ல. ஆனால் 20 நாமாக்களை சொல்லி அதன் பொருளை சொல்றேன். அப்ப பெருமான் ஓங்கார வடிவினனாக இருக்கின்றான் திருப்பெருந்திலே என்பது சந்தேகம் இல்லை. அதை சொல்லிட்டு அதை ஏன் அப்படி சொல்வதற்கான காரணத்தை சொல்றேன். முதல் 20 போற்றிகளை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓம் ஓங்கார கம்யாய நமகா என்றால் ஓங்காரத்தினால் அடையப்படுபவன் என்பது பொருள். பெருமான் ஓங்காரத்தினாலே அடையப்படுகின்றான் என்பது. அடுத்தது ஓம் ஓங்கார வாச்சியாய நமகா என்றால் ஓங்காரம் என்ற மந்திரத்தின் உட்பொருளாக இருக்கின்றான். வாச்சியம் என்றால் சொல்லினாலே குறிக்கப்படுபவன். ரோஜா என்பது ஒரு சொல், இட் இஸ் அ நேம், அதனால் குறிக்கப்படுவது ஒரு மலர். அதே போல ஓங்காரத்தினால் குறிக்கப்படுபவன் யாரு, நம்முடைய பெருமான் ஓங்காரத்தினாலே குறிக்கப்படுகின்றான். ஓங்கார விக்கிரகாய நமகா, ஓங்காரத்தை தன் வடிவமாக கொண்டிருக்கின்றான். விக்கிரகம் என்றால் உருவம். பெருமான் ஓங்காரத்தை சரீரமாக உடம்பாக வடிவமாக கொண்டிருக்கின்றான். இப்ப சிவா வந்து உருவமற்றவர், இந்த உடம்பு அவருக்கு வடிவம். அதுபோல கடவுளும் உருவமற்றவன், அவனுக்கு உடம்புன்னு சொன்ன ரொம்ப நியரஸ்ட் உடம்பு ஓங்காரம் தான். ஓங்காரம் அவனுக்கு உடம்பு போல இருக்கின்றது, விக்கிரகமாக மூர்த்தமாக இருக்கின்றது. ஓங்கார சுக்திகா முக்தா மனையே நமகா, ஓங்காரம் என்ற சிப்பியில் காணப்படுகின்ற முத்து போன்றவன். அப்படின்னா ஓங்காரம்ங்கிறது கண்டெய்னர், கடவுள் கண்டென்ட்ங்கிறத பல விதமாக கவிதை ரசம் தோன்ற, அந்த காவிய சுவை தோன்ற 20 நாமக்கள்ல பிரம்மா அமைச்சிருக்கிறார். ஓங்கார வல்லபாய நமகா, ஓங்காரம் என்ற நாயகிக்கு நாயகன். அப்படின்னு அர்த்தம், ஒரு பெண்ணுக்கு கணவன் உயிர் போன்றவன், ஓங்காரத்திற்கு கடவுள் உயிர் போன்றவர். ஓங்காரம் உடம்பு போன்றது. ஓங்கார வல்லபாய நமகனா ஓங்காரத்தை, ஓங்காரத்தின் தலைவனாக இருக்கின்றான். ஓங்கார பில பஞ்சாசியாய நமகா, ஓங்காரம் என்ற குகையில் வாழ்கின்ற சிங்கம். ஆத்மநாதரை பத்தி சொல்லும் போது ஓங்காரம் என்ற குகையில் வாழ்கின்ற சிங்கம்னா திரும்ப என்ன வருது, இது வந்து ஒரு பிக்சரைசேஷன், ஆனா உண்மை பொருள் கண்டெய்னர் கண்டென்ட். குகைக்குள்ள சிங்கம் இருக்கு, சிங்கத்தை எங்க தேடணும், குகையில தேடணும். மீட்டிங் தி லயன் இன் இட்ஸ் ஓன் டென். சிங்கத்தை குகையில போய் சந்திப்பதை போன்றது கடவுளை ஓங்காரத்தினால் உணர முற்படுவது. சாமி நிச்சயமா இருப்பாருங்க. ஓங்கார பில பஞ்சாசியாய நமகா, ஓங்கார சுஷிரோரகாய நமகா, ஓங்காரம் என்ற புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பு. கடவுள் யாரு, ஓங்காரம் என்ற புற்றுக்குள் இருக்கின்ற பாம்பு. ஓங்கார பந்தர சுகாய நமகா, ஓங்காரம் என்ற கூட்டிற்குள் இருக்கின்ற கிளி. ஓங்காராந்தர வாசகாய நமகா, ஓங்காரத்தின் உள்ளே வசிப்பவன். ஓங்கார நளினிஹம்சாய நமகா, ஓங்காரம் என்ற தாமரையில் அமர விரும்புகின்ற அன்னம். அன்னம் வந்து இயற்கையா தாமரையில் அமரும். அதுபோல பெருமான் ஓங்காரத்தை உச்சரித்தால் வந்து அமர்ந்து விடுவான். ஓங்கார ஆவால கந்தராய நமகா, ஓங்காரம் என்ற பாத்திக்குள் இருக்கின்ற குழி. பாத்திக்குள்ள குழி இருக்கும், அப்ப பெருமான் அதற்குள் அடங்கி விடுகின்றான். அன்பினும் பிடியுள் அகப்படும் மலை என்பதை போல பெருமான் ஓங்காரத்தினால் அடையத்தக்கவன்கிறத சொல்லுது. ஓங்கார பாத்திக்குள் இருக்கின்ற குழி. ஓங்கார சும சௌரபியாய நமகா, ஓங்காரம் என்ற மலரின் மனமாக இருப்பவன். சுமம்னா மலர், சௌரபியம்னா மனம். ஓங்காரம் என்ற மலருக்கு மனமாக இருப்பவன் கடவுள். அப்ப ஓங்கார சமி ஹவ்ய வாகே நமகா, சமி என்பது அரணி கட்டை, நெருப்பு எழுகின்ற கட்டை. ஓங்காரம் என்ற மரக்குச்சியில் இருக்கின்ற நெருப்பு பெருமான். அப்ப அந்த நெருப்பினை எது வச்சிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, ஓங்காரம் என்ற அரணிக்கட்டை வைத்துக் கொண்டிருக்கின்ற. சமி என்றால் வன்னி மரம், வன்னி மரத்தினால் தான் செய்வார்கள் யாகத்திலே நெருப்பினை உண்டாக்கின்ற அரணிக்கட்டைகளை, வன்னி என்ற மரத்தினுடைய கிளையினால் தான் செய்வார்கள். வேற எந்த மரம் அதுக்கு பயன்படாது. நாலு உரசு உரசினா நெருப்பு வரும் அதுல, அதனால்தான் வன்னி என்றால் நெருப்பு. ஓங்கார கோக்ஷீர சர்ப்பிகை நமகா, ஓங்காரம் என்ற பசும் பாலுக்குள் இருக்கின்ற நெய். பெருமான் ஓங்காராம்பர பாஸ்கராய நமகா, ஓங்காரம் என்ற விண்ணிலே விளங்குகின்ற சூரியன், ஓங்காரம் என்பது ஒரு வீண், அதிலே விளங்குகின்ற சூரியன் எம்பெருமான். ஓங்கார தீப சுஜோதிஷே நமகா, ஓங்காரம் என்ற விளக்கினுடைய ஒளி, ஓங்காரம் என்பது விளக்கு, அதற்கு ஒளியா இருப்பவன் கடவுள். ஓங்கார விஜராட் சுதாயி நமகா, ஓங்காரம் என்ற திங்கள், அதனுடைய நிலவு ஒளி, நிலவு வேறு நிலவின் ஒளி வேறு, சந்திரனுக்கு சந்திரிகை என்று உண்டு குளிர்ந்த ஒளி, அந்த திங்களின் குளிர்ந்த ஒளியாக இருப்பவன் கடவுள், திங்களாக இருப்பது ஓங்காரம். ஓங்கார வேதோபனிஷதே நமகா, ஒவ்வொரு வேதத்தின் கிளைக்கும் ஒரு உபனிஷத்து உண்டு, அதுதான் உச்சியில இருப்பது முடிந்த முடிவு, அந்த வேதத்தினுடைய சாரம். ஓங்காரம் என்ற வேதத்தின் உபனிஷத்தாக இருப்பவன், உபனிஷத் என்ற சொல்லுக்கு ரகசிய வித்தை என்பது பொருள். அப்ப ஓங்காரத்தினால் அறியத்தக்க ரகசிய பொருளாக இருப்பவன், ஓங்காரம் என்பது வேதம், கடவுள் உபனிஷத்தாக இருக்கின்றான். ஓங்கார வேத உபனிஷதே நமகா, ஓங்கார பலசத் ரசாய நமகா, ஓங்காரம் என்ற பழத்தின் சாறு, ஓங்காரம் ஒரு சாத்துக்குடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதனை பிழிந்த சாராக இருப்பவன் கடவுள். ஓங்கார பல சத் ரசாய நமகா, ஓங்கார நவ மாணிக்க சௌத சன்னிஷ்ட பூபதே நமகா, ஓங்காரம் என்ற நவ மணிகளால் இழைக்கப்பட்ட பெரிய மாளிகளே வாசிக்கின்ற மன்னன் என்று 20 நாமாக்கள். ஆகவே பெருமான் ஓங்கார பொருளாக விளங்குவோம் என்பதை ஆதியிலே அவனை வழிபடுவதற்காக பிரம்மதேவன் படைத்து கொடுத்த அந்த நாமாவளி, அந்த அர்ச்சனை மந்திரராஜம் என்று பெயர். இதனை அன்றாடம் இரண்டு வேளைகளிலும் அடியே என்னுடைய பெருமானுக்கு இந்த மந்திரராஜ சொல்லிதான் அர்ச்சனை பண்றது. உள்ளங்கவர் கல்வனாச்சு, இதை 100,000 ஆவிருத்தி யாராவது உள்ளங்கோடு சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த பிறவியிலேயே தென்னன் பெருந்துரையனை தரிசிக்கலான்னு புராணம் சொல்லுது. 100,000 முறை இந்த மந்திரராஜன்கிற 128 நாமாக்களை கொண்டு பெருமானை அர்ச்சித்தலோ அல்லது பாராயணம் செய்தலோ உள்ளன்போடு ஒருவர் நியமத்தோடு செய்தால் பெருமான் என்ன பண்ணுவாரு, நம்ம குருநாதருக்கு காட்சி அளித்தது போல காட்சி அளிப்பார் என்று புராணம், திருப்பெருந்துரை புராணம் நமக்கு கேரண்டி தருது என்று பார்க்கின்றோம். இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, நம்முடைய குருநாதர் எந்த பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டாரோ அந்த பெருமான் நம்முடைய குருநாதருடைய உள்ளத்திலே ஓங்கார வடிவினாகவே தோன்றியிருக்கிறான். பின்னால் நம்ம குருநாதர் தில்லையிலே பெருமானுடைய திருவடியிலே சேர்ந்தார். சேர்ந்த உடனே வரகுண பாண்டியன் அழுதான். யார் வரகுண பாண்டியன் அப்படின்னா, நம்ம குருநாதர் எந்த மன்னனிடத்திலே வேலை பார்த்தாரோ அவர் அரிமர்தன பாண்டியன். அந்த அரிமர்தன பாண்டியனுடைய மகன் தான் வரகுண பாண்டியன். அந்த வரகுண பாண்டியனை பற்றி திருவிழா பண்ணது என்ன சொல்லுதுன்னா, வரகுணனுக்காக சொக்கநாத பெருமான் சிவலோகத்தை காட்டினார் மதுரையிலேன்னு. சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். நீ அதுக்காக மற்றவங்கள மாதிரி செத்த பேரே சிவலோகத்துக்கு வர வேண்டாம் குழந்தை, நீ தகுதியிலே சிறந்தவன், உனக்கு இங்கேயே காட்டுறேன்னு சொல்லிட்டு மதுரை ஆலவாய் பெருமானுடைய கோயில வலம் வருவதற்குள்ள சிவலோகத்து காட்சி அனைத்தையும் கட்டிட்டு, அப்ப பூமியிலே சிவலோகம் என்பது ஆலவாய் பெருமானுடைய அந்த திருக்கோயில் அப்படின்னு. அந்த வரகுணன் தான் திருவிடை மருதூர்ல நிறைய தொண்டு செஞ்சிருக்கிறார். வரம்பில் அன்பின் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு நம்முடைய பட்டிரத்தடிகள் சொல்லும் போது திருவிடை மருதூர் மும்மணி கோவையில, வரம்பில் அன்பின் வரகுண பாண்டியன், எல்லையில்லாத அன்பு கொண்டவன் அப்படிங்கிற. அந்த வரகுண பாண்டியர் காலத்துல நம்ம குருநாதர் இருந்தார், ஆனா அவன்கிட்ட வேலை செய்யல, அவனுடைய பெருமைகளை அறிந்திருந்தார். நம்ம குருநாதர் ஜீவித்திருக்கும் போதே அரிமர்தன பாண்டியன் திருவடி சேர்ந்து விட்டான். அதை ரெக்கார்ட் பண்றார், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை பற்றின்னு. ஆனா வரகுணனை பற்றி திருவாசத்தில் எங்கேயும் சொல்லல, திருவாசத்திற்கு பின்னால் எழுதப்பட்ட திருக்கோவில ரெண்டு இடத்துல சொல்றார், வரகுணன் தொழுது ஏத்து சிற்றம்பலம், நடராஜா அடிக்கடி தரிசனம் பண்ணுவாரு வரகுண பாண்டியர் என்று சொல்றார். அந்த வரகுண பாண்டியன் அழுதானா பெருமாண்ட ஆத்மநாத சுவாமிகிட்ட, குருநாதனை எப்படி பார்ப்பது, இதுமே திருவாதிரிகளை சேர்த்துக்கிட்டீங்களே, திருவடியில சேர்த்துக்கிட்டீங்களே, விட்டு வைக்கலையே, இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கலாமே என்று சொன்னபொழுது பெருமான் என்ன செய்தார், இப்பொழுது நாம் பார்க்கின்றோமே திருப்பெருந்துரையில அருள் மூலஸ்தானம்னு போட்டு நம்ம குருநாதருடைய உருவம் இருக்கு இல்லையா, அதை ஆத்மநாதரே வரகுணனுக்கு கொடுத்து இந்த திருவுருவத்தை நீ வந்து வழிபட்டு வா, உன் கவலையை தீர்த்துக்கொள், குருநாதர் எங்கேயும் போகல எங்கிட்டதான் இருக்கிறாரு, இந்த திருவுருவத்தை வழிபட்டு வானார். அப்ப அதுவரையிலும் பெருமானுக்கு அங்கு பிரம்மோற்சவம் நடந்திருக்கு ஆத்மநாத சுவாமிக்கு, அது சுவாமியே மாத்தினார். நம்ம குருநாதர் காலத்துல குருநாதரே பெருமானுக்கு பிரம்மோற்சவம் பண்ணிருக்கிறார். எப்படி பண்ணிருக்காருன்னா, திருவாசத்துல இருக்கு, தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம்னு தேர் ஓடி இருக்கு குருநாதர் காலத்துல. குருநாதர் காலத்துல தேர் ஓடிய பொழுது குருநாதர் அந்த தேர்ல போகல இல்ல, எப்படி போயிருக்க முடியும், குருநாதர் வடம் பிடிச்சவரா இருப்பார், அந்த தேருக்கு வடம் பிடிச்சிருப்பார் குருநாதர். தேரார்ந்த வீதி பெருந்துரையான் சொல்லும் போது சாமியுடைய மூர்த்தம் தான் போயிருக்கு, ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தம் போயிருக்கலாம், ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல, சாமியே அதை என்ன பண்ணிட்டாரு மறைச்சிட்டாரு. அவர் சொல்றாரு பெருந்துரை புராணத்துல, என்னை திருவாத ஊரானை போல் அறிந்தவர் இல்லை, சாமி வாயிலிருந்து வருது. நான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிருக்கிறேன், விஷ்ணுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன், ருத்ரனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறேன், எண்ணில்லாத உயிர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கிறேன் தென்னன் பெருந்துரையனா இருந்து, ஆனால் என்னை திருவாத ஊரனை போல அறிந்தவர் இல்லை, ஆகவே எனக்கு எடுக்கின்ற விழாவினை அவனுக்கு எடுங்கள் அப்படின்னு சாமி வரகுண பண்ண எனக்கு உணர்த்தி அந்த மூர்த்தத்தை கொடுத்ததா புராணம் சொல்லுது. அப்பொழுது நம்முடைய குருநாதரை போல ஆத்மநா சுவாமி உணர்ந்தார் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மநா சுவாமியுடைய வடிவம் ஓங்காரம், ஓங்கார வடிவம் என்று இந்த மந்திரராஜம் சொல்லும் பொழுது அந்த ஓங்காரத்தை உபதேசிக்கப்பட்ட காரணத்தினால்தானே பிறரை விட அதிகமாக உணர்ந்தார் இல்லையா? யாவரினும் மேம்பட நம்ம குருநாதர் உணர்ந்திருக்க காரணம் பெருமான் தன்னை உள்ளவாறு காட்டியது காரணம். அத சொல்றார் காணலாம், சொல்றார் வந்து உண்டோர் ஒன்பொருள் என்று உணர்வார்க்கலாம் பெண்டில் ஆணலி என்று ஒன்கிளை தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய். சொல்றார தொண்டனேற்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. இப்படிப்பட்ட காரணங்களினாலே அடியனுக்கு என்ன தோன்றியதுன்னு கேட்டா ஓங்காரத்தை தான் பெருமான் உபதேசித்தான். தான் எந்த வடிவத்து எந்த வடிவம் அவனுக்கு மிக நெருங்கி இருக்கின்றதோ அந்த வடிவத்தை உபதேசித்தான். அந்த ஓங்காரத்தை சக்தி கர்ப்பம் என்றும் சக்தியை சிவகர்ப்பம் என்றும் பழைய திருப்புரந்திரி புராணம் சொல்லுது. இப்படி சொல்லுகின்ற காரணத்தினாலே அந்த புராணத்துல நமசிவாய என்ற மந்திரம் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை மீறி இந்த கருத்தை சொல்லிவிட்டது. அதாவது தகுதியுள்ளவர்கள் இந்த நுண்ணிய கருத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு அது சொல்லிடுது. எப்படி சொல்லிச்சுன்னா சக்தி சிவகர்ப்பம்னா என்ன அர்த்தம்னா சிவனை சக்தி வெளிப்படுத்துவாள்னு அர்த்தம். ஓங்காரம் சக்தி கர்ப்பம்னா சிவனை வெளிப்படுத்துகின்ற சக்தியினை ஓங்காரம் வெளிப்படுத்தும் அர்த்தம். எந்த ஓங்காரம் உபதேசிக்கப்பட்டதுனால அருள் விளையுமோ அந்த அருளினாலே சிவம் வெளிப்படுவான் என்பது பொருள். ஆகவே ஓங்கார பொருளாகத்தான் இறைவன் நம்முடைய குருநாதருடைய உள்ளத்திலே தோன்றினான், அதே அவருக்கு உபதேசிக்கப்பட்டது என்று ஒருவாறு நாம் நிச்சயம் செய்வோம். அதை நீங்க ஏத்துக்கணும்னு நான் சொல்லல, ஏன்னா இந்த கருத்தை நான் தூத்துக்குடியில் தான் முதல்ல சொல்றேன். இதை இந்த நூல்ல எழுதியிருக்கிறேன் தவிர உபதேசிக்கப்பட்ட உடனே குருநாதர் சமாதிக்கு சென்றார். சமாதிக்கு எவ்வாறு செல்வார் அப்படின்னு கேட்டா ஹஸ்த மஸ்தக சஞ்சோக தீட்சை என்று ஒரு தீட்சை. ஹஸ்தம் என்றால் திருக்கரம், மஸ்தகம் என்றால் தலை. சீடனுடைய தலை மீது குருநாதர் கையை வைப்பார். அவன் தலையில கையை வைக்கிறான்டா அப்படிம்பாங்க. தலையில கையை வச்சா ஆள் அம்பேல்னு அர்த்தம். தலையில கையை வச்சா என்ன ஆகும், மனிதனுடைய உயிர் இருக்கே நம்முடைய உடம்புல முக்கியமான சில இடங்கள்ல உயிர் அதிகமா இருக்கு. உயிர் வந்து உடம்பு முழுக்க இருக்கு. அது அணு பரிமாணம் இருந்தா கூட ஒரு ரேடியம் சின்ன பீஸா இருந்தாலும் பல இடத்துலயும் ஒளி விடுவதை போல, சூரியன் அண்டம் முழுவதும் வானம் முழுவதும் பிரகாசத்தினால் ஒளி விடுவதை போல, ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு அந்த சுடர் சிறிதா இருந்தாலும் அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் தெரியுது. அதே போல உயிர் வந்து உண்மையா இருக்கின்றது எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் உயிர் உடம்பிலே அணு அளவிற்கு இருந்தாலும் கூட அதுக்கு அணுன்னு பேரு. உயிர் இருக்கின்ற காரணத்தினாலே தலையிலேருந்து கால் வரையும் சூடு இருக்கும் வேதம் சொல்லுது. உடம்புல உயிர் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம், தலையிலேருந்து கால் வரையும் சூடு இருந்தா உயிர் இருக்குன்னு அர்த்தம். சூடு இல்லைன்னா உயிர் பிரிந்து போய்விட்டது அப்படின்னு. அப்ப அது சின்ன நெருப்பதா இருக்கு, ஆனா உடம்பு முழுக்க சூடு இருக்கு. அந்த உயிர் இதயத்தில் இருக்கும் போது இறைவனை அறிந்து இருக்கும், அது தலைக்கு வரும்பொழுது உலகத்தை அறிந்து இருக்கும். தலைனா பிரெயின் சென்டர், சகஸ்ராரம்ங்கிற அந்த யோக பீடத்தை சொல்லல. இந்த உயிரானது நம்முடைய அறிவு பிரெயின் இருக்கே, பிரெயின் ஒரு ஆர்கன், அதுல வந்து இடம் கொண்டிருந்ததுன்னா உலக வியாபாரம் இருக்கும், கணக்கு போடும், லாப நஷ்டம் தெரியும், வேண்டியவங்க வேண்டாதவங்க இருக்கும், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும், பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு இடியாப்பம் வேண்டாம் பரோட்டா வேணும்னு சொல்லும். அதெல்லாம் இந்த உயிர் எப்ப செய்யும்னா இங்க இருக்கும்போது. கடவுள் என்ன செய்வார், தன்னுடைய திருக்கரத்தை சீடனுடைய தலையில வைக்கின்ற காரணத்தினாலே வச்ச உடனே தலையில இருக்கிற உயிர் இட் வில் ஸ்லிப் டவுன் டு தி ஹார்ட், அது நழுவி இதயத்தில் விழும். அதான் சிதம்பர், அது நழுவி எங்க விழும், இதயத்தில் விழும். இதயத்தில் விழுந்து விட்டா தாய் மடியிலே விழுந்த குழந்தை போல உறங்கி விடும். தாய் மடியில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணும், உறங்கிடும். மற்ற இடத்துல உறக்கம் அவ்வளவு நல்லா வராது, துளியில வராது, ரப்பர் ஷீட்ல வராது, அத்தை மடியில வராது, சித்தி மடியில வராது, பெற்ற தாய் மடியில வரும். அதே போல இதயத்தில் என்ன ஆகும், நல்லா தூங்கும். அது உலக வியாபாரம், அதுக்குதான் நிட்டைன்னு பேரு. மீண்டும் அந்த நிட்டையை கலைக்க வேண்டும் என்றால் கடவுள் என்ன பண்ணுவாரு, அந்த உயிரை உசிப்பி தலைக்கு அனுப்பிச்சுவாரு. அப்ப புற உலக காட்சி வரும். ஆனால் ஒரு முறை நிட்டை கூடிய உயிர் புற உலகத்தை மீண்டும் பழையது போல் பார்க்காது. எப்படி பார்க்கும்னா பழையது போல் பார்க்கும். வெஸ்ட் நல்ல சோறு இருக்கும் போது தான் பழைய சத்தை சாப்பிடுவானே, பால் பாயசம் வடையோட சுட சுட மொறுமொறுன்னு இருக்கு, நல்ல சோறு இருக்கு, ராத்திரி சமைச்சு தண்ணி ஊட்டி வச்ச அந்த சாத்த சாத்த விரும்புவோமா? அதுபோல கடவுளுடைய காட்சியை கிட்டிய பிறகு மீண்டும் உலக உணர்வு தோன்றினாலும் அந்த உலகத்திலே உவர்ப்பு ஏற்படும், சீ என்ற எண்ணம் ஏற்படும், அருவறுப்பு ஏற்படும், மீண்டும் கடவுளுடைய காட்சி எப்பொழுது கிட்டும் என்று ஏங்கும். இவ்வாறு இயங்குகின்ற உயிர் தவம் செய்யும். தவத்தினால் உயிர் என்ன பண்ணும், அணுபக்ஷத்தினாலே அந்த உயிர் என்ன பண்ணும், அந்த அணுபக்ஷம் என்று ஒன்று உண்டு, நம்முடைய கண்ட்ரிபியூஷன் ஒன்று உண்டு எப்பொழுதுமே. நம்முடைய கண்ட்ரிபியூஷன்ங்கிறதையும் இல்லாம கடவுள் சில பேருக்கு செஞ்சிருக்கிறாரு, ஆனா அதெல்லாம் எக்ஸப்ஷன் தான். அவருக்கு செஞ்சே எனக்கு செய்யணும்னு நம்ம கடவுளை கேட்க முடியாது. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு பல முறை சொல்றேன், எக்ஸப்ஷன்ஸ் ஒன்லி ப்ரூவ் தி ரூல். அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன், நம்முடைய குருநாதருடைய தலையில சுவாமி கை வச்ச உடனே நிட்டை கைக்கூடியது. மீண்டும் அந்த குருநாதர் உலக விழிப்புக்கு வந்த உடனே உலகத்தை வெறுத்து வேண்டேன் பிறப்பிறப்பு வேண்டேன், சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே. புறம் போகேன் என்று சொன்னால் நானாக புறம் போக மாட்டேன், புறம் போகல் ஒட்டேனேன்னா வா இன்னொரு ஊருக்கு போலான்னு யாராவது சொன்னா அதை கூட நான் பேர் பண்ணிக்க மாட்டேன். ஐ வில் நாட் என்டர்டைன் ஈவன் தட் தாட். திருப்பெருந்தில் இருக்கிற குருநாதர் சொன்னார், வா இன்னொரு ஊருக்கு போயிட்டு வரலான்னு அதை கூப்பிட்டாங்கன்னா முதல்ல நீ காலி பண்ண இடத்த உன்னை பார்க்கவே மாட்டேன். திருப்பெருந்தரை விட்டு விலகுவதுங்கிறது அந்த கருத்தே என்கிட்ட வரக்கூடாது, அதை கேட்கவே நான் விரும்பல. புறம் போகல் ஒட்டேன், நிட்டையை ஏன் இறைவன் கலைக்கின்றான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். நிட்டைக்குடிய உயிர் தான் தவம் செய்து அனுபக்ஷம் என்று ஒன்று வேண்டும், தன்னுடைய கண்ட்ரிபியூஷன் தான் தவம் செய்து அந்த நிட்டையினை தக்க வைத்துக் கொள்ளும், தொடர்ந்து அது உலகத்திற்கு ஆசிரியனாக இருக்கும். ஏனைய உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக பெருமான் செய்கிறார், தன்னை அறிந்த உயிர்களை விட்டு வைத்திருக்கிறார். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்முடைய காலத்தில் சொன்னார், திருவாசகத்துல நம்ம குருநாதர் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, வணங்க தலை வைத்து பார்கடல் வாய் வாழ்த்து வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துங்கிறார். கூட்டமும் வைத்துன்னா கூட்டத்தை விட்டு வைத்து நர்த்தம். ஏன் விட்டு வைத்து நர்த்தம்னா, சீரடியார் என்று சொன்ன காரணத்தினாலே அவர்கள் பெருமானுடைய திருவடியை பெறுவதற்கு உரியவர்கள். இருந்தாலும் பெருமான் சொல்றார், உன்னை நான் சீக்கிரம் கூப்பிட்டுக்கலன்னா உனக்கு தகுதியில அர்த்தம் கிடையாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பூமியில் இருந்தார். சாமி இப்படி சொல்வது உண்டா? உண்டு. மூர்த்தி நாயனாரை பார்த்து சொன்னார், சிவலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படாத, நான் கூப்பிடுறவரே மதுரையை எல்லை இல்லாத காலம் ஆண்டு வருவாயாக, பல ஊழிக்காலம் ஆண்டார்னு செக்ரட்டரி சொல்றார். அது உயர்வு நெவிர்ச்சி, நீண்ட காலம் ஆண்டார்னு அர்த்தம். மூர்த்தி நாயனார் தீர்க்காயசா இருந்து இந்த மதுரையை ஆண்டு வந்தார். ஆண்டு வரும் காலத்துல சிவலோகத்துக்கு போகணுங்கிற ஆசையே வராம சாமி பார்த்துக்கிட்டார். என்ன காரணம்னா, செய்வது சிவருடைய பணி, ஏகனாகி இறைவனை நிற்கும்போது அதை தவிர ஒரு சிவலோகம் உண்டா? திருமுறை வகுப்புகள் ஏற்பாடு செய்வதும் திருமுறை வகுப்புகள் பங்கு கொள்வதும் சிவப்பணி. இப்ப நம்ம இருப்பது முக்தி நிலை, இப்ப நம்ம இருக்கிறது முக்தி நிலை. பாசம் வந்து நம்ம தீண்டாது. சிவனுக்கு தொண்டு செய்யும் போது பாசம் என்ன பண்ணும், இந்த தொண்டு முடியட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன். அது இப்ப உங்காட்டுல மழை பெய்யுது, நீ வீட்டுக்கு போனதா எங்காட்டுல மழை பெய்யும் அப்படின்னு வெயிட் பண்ணும் என்று பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் நம்மை பிரிந்தால் தான் நம்ம இங்கிருந்து அங்க போனோம், அங்கிருந்து இங்க வரணும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதிருக்கு இந்த கடவுள் என்று பார்க்கின்றோம். அப்படி பெருமான் ஈஸ்வர கோடிகள் என்று சொல்லப்படுகின்ற ஞானிகளை எல்லாம் ஏனைய உயிர்களுக்கு உதவி செய்வதற்காக, அருள் ஞானத்தை கொடுப்பதற்காக, அவர்களுக்கு உபதேசம் கொடுப்பது மந்திர தீட்சை கொடுப்பதற்காக கடவுள் தன்னை அறிந்தவர்களே விட்டு வைத்திருக்கிறார். அதனால்தான் வணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனர், அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விடாமல் வைத்து. சீரடியார்கள் கூட்டத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனா சாமி என்ன பண்ணார், தொடர்ந்து தன்னை தமிழிலே பாட வேண்டும் என்பதற்காக அப்பர் பெருமானை கைலாயத்திலிருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டார். செக்ரட்டர் சொல்றார், அவர் கைல யாத்திரையை பாதியில நின்று திருவியாருக்கு வந்தப்புறம் பாடின பாடல்கள் தான் திரு அங்கமாலையெல்லாம் இருக்கு. திரு அங்கமாலை என்பதெல்லாம் நமக்கு உயிர் உறுதி, உயிருக்கு உறுதி கூறுகின்ற பதிகங்கள். அதெல்லாம் பின்னால் பாடினதுதான், முன்னால் பாடல. சாமி என்ன பண்ணாரு, உங்ககிட்ட முழு வேலையும் வாங்கிட்டு தான் நான் கூப்பிட்டு போயிட்டார். அவர் எனக்கு தெரியும் நீ எதுக்காக வந்திருக்கேன்னு, மொத்த வேலையும் நீ செஞ்சப்புறம் தான் கைலாயத்துக்கு நீ எழுந்துள்ள வேண்டும் என்று பெருமாள் வச்சிருக்கார். அதை போல எல்லாம் சிவன் செயல் என்பதனால் நிட்டை கைகூடுவது எவ்வாறு சிவன் செயலோ அதே போல நிட்டை கலைவதும் சிவன் செயல். நிட்டை கலைந்த உடனே இந்த உயிர் என்ன பண்ணும், விரும்பும். அந்த நிட்டை இன்பத்தை விரும்பி என்ன பண்ணும், இந்த சுவிட்சை போட்டா இந்த விளக்கு எரியுது, கையில ரிமோட் வச்சிருக்கிற குழந்தை என்ன பண்ணுது, இந்த பட்டனை அழுத்தினா இந்த சேனல் வருதுன்னு தெரியுது. சின்ன பிறந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருது இப்ப எல்லாமே, நல்ல அறிவோட குழந்தைகள் பிறக்கின்றன. ரிமோட்டை கையில கொடுத்துருங்க, அதுக்கு வேண்டிய கார்ட்டூன் சேனல் வேணும்னாலோ அல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும்னாலோ, மற்ற சேனல்லாம் அதுக்கு வேண்டாம், கார்ட்டூன் சேனல் வேணும், ஸ்போர்ட்ஸ் சேனல் வேணும், இல்லை கொஞ்சம் படிக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் அந்த சேனல் வேணும். அது எதை அழுத்தினா வரும்னு தெரியும். அதுபோல எந்த சுவிட்சை அழுத்தினா நிட்டை கைகூடும் என்பது அறியும் அந்த உயிர். அது நிட்டை கைகூடுவதற்கு என்ன செய்யணும்னா, தன் குருநாதனை சிந்திக்க வேண்டும், நிட்டை கைகூடும். நிட்டை கலைந்த ஒரு உயிர் என்ன பண்ணும், குருநாதனை பேரன்போடு அவன் உருவத்தை தியானம் பண்ணும், தியானம் பண்ணி நிட்டை கைகூடும். இதை யார் சொல்றாங்கன்னா, கந்தர் அலங்காரத்துல அருள்நாத பெருமான் சொல்றார், உரை கடந்து உணர்வு கடந்து இதுவா அதுவான அறியப்படாமல் இருக்கின்ற அந்த பரம்பொருள் இருக்கின்றதே, அந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளைய நான் அந்த பரம்பொருளை தோய்வதற்கு என்ன பண்ணுவேன், இந்த வேலையும் மயிலையும் சார்ந்து வருகின்ற குருநாதனாகின்ற முருகனை நினைப்பேன் அப்படிங்கிறார். எந்த குருநாதன்? எல்லா குருநாதர்களும் ஒரு முகத்தால் மொழிந்தால் போதும் நினைத்தார்கள். பெருங்கருணையோடு இவனுக்கு ஒரு தடவை சொன்னா இவனுக்கு உருப்பிட மாட்டான். நம்ம ஆறு முகத்தினாலையும் இவனுக்கு மொழிவோம் சொல்லி மொழிந்தாராம். முகம் ஆறும் மொழிந்தும் மொழிந்தில்லைங்கிறார். பெருங்கருணையோடு ஒரு முகத்தால் உபதேசித்தது பத்தாது, ஆறு முகங்களாலும் உபதேசிப்போம் என்று. அவ்வாறு உபதேசிக்கப்பட்ட காரணத்தினால ஆறு முகம் என்று ஒரு திருப்புகள். ஆறு முகம் ஆறு முக ஆறு தடவை வரும் இல்ல, ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு தடவை சொல்ற. அப்ப ஒவ்வொரு முகமும் ஆறு முகம் என்ற பெயர் கொண்டது. எப்படி சதாசிவமூர்த்தியினுடைய ஒவ்வொரு சிரசுமே சதாசிவம் தான், அஞ்சு தலை இருந்தாலும். அதனால்தான் அஞ்சு சதாசிவமா இருக்கிறனால்தான் ஐயஞ்சு இருபத்தஞ்சு தலையோட சுவாமி காட்சி தர்றாரு. அப்ப ஒவ்வொரு முகமுமே ஆறு முகம் தான். அந்த ஆறு முகத்தை நினைப்பேன் உரை உணர்வு கடந்த அந்த பேரின்பம் இருக்கின்றதே, அந்த பரங்கருடைய தடங்களில் படிவதற்கு அப்படின்னு கந்தரலங்காரத்தை சொல்லுகிறார். அந்த பாடலை நான் அடுத்த வகுத்து காட்டுறேன், நீங்களே படிச்சிடலாம், அதை பார்த்துடலாம். கந்தரலங்காரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கருத்து எங்க வருதுன்னு நீங்க படிச்சிடலாம். மனப்பாடமா இல்லாததுனால அந்த கருத்தை மட்டும் சொல்றேன். அப்ப நம்மை ஆட்கொண்ட குருநாதனுடைய உருவத்தை திருவுருவத்தை சிந்தித்தா சிந்தித்த அளவிலேயே ரிமோட்டை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு ஒரு குழந்தைக்கு தெரியல மாதிரி. இந்த ஃபேனுக்கு இப்ப கல்யாண மண்டபத்தில் ஏகப்பட்ட ஃபேன் இருக்கும், ஏகப்பட்ட டியூப் இருக்கும். கரெக்டா அங்க இருக்கிற வாட்ச்மேனுக்கு மட்டும் எட்டி இருக்கிற ஒரு ஃபேனுக்கான சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியும். நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு அணைப்போம். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஃபேன் ஓடணுமா டக்குன்னு போய் சுவிட்ச் போட்டுருவாரு, அணைக்கணுமா டக்குன்னு. அது போல இந்த நிட்டை கைகூடுவதற்கு குருநாதனுடைய திருவுருவத்தை சிந்திக்க வேண்டும் என்ற அந்த சுவிட்சை மட்டும் அறிந்து வைத்திருக்கும் இந்த உயிர். அந்த நிலையிலும் கூட நிட்டை கைகூடுவது என்பது கடவுள் அருளினாலே கைகூடும். அப்ப இவர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், பெருமானே திருவடி சுட்டியருள வேண்டும். பெருமான் திருவடியை சுட்டார். சூட்டப்பட்ட திருவடியை நம்முடைய குருநாதர் எவ்வாறு கொண்டாடுகின்றார் என்றால், அந்த திருவடியை கண்களினாலே கண்களிலே ஒத்திக்கொண்டு தன் கண்ணீரினாலே அதனை கழுவி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு மீண்டும் தலைமீது சுமந்து கொள்கின்றார். இதெல்லாம் புராணத்தில் வருது. இதெல்லாம் திருவாஸ்திரம் அப்படியே அடியொற்றி புராணம் வரைகிறார்கள் அப்படின்னு பார்க்க. கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு, எந்த திருவடியை பெருமான் உவந்து அளித்தானோ அந்த திருவடியை இருக தழுவிக்கொண்டானா. கையால் தொழுது உன் கடற்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு, எய்யாது என்றால் விலகிவிடாது, அதை விட்டுறக்கூடாது. எய்யாது என்ற தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்ற வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டா எம்மான் என்பதனால திருவடி தீட்சைக்கு ஆசைப்பட்டிருக்கிறார் நம்முடைய குருநாதர். திருவாசகத்துல ஆசைப்பட்டதே இல்ல, திருவாசகத்திலே பெருமான் தரார். திருவாசகம் என்ன ஆசைப்பட்டார்னா, ஆடுகின்றிலை குத்து உடையான்களுக்கு அன்பிலை என்று மனசை பார்த்து சொல்றார். மனமே நீ உருப்பிட மாட்ட, உன்னை கட்டிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ என் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிற, ஆகவே நீ உன் வழியில போ, நான் என் வழியில போய்க்கிறேன், பிரிவுதான் நமக்கு சரி என்பதை போல ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். ஆடுகின்றிலை குத்து உடையான் கழற்கு அன்பிலை, என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை, பாதமலர் சூடுகின்றிலை சுட்டுகின்றது இல்லை துணையிலே பிண நெஞ்சே. யமன் வரும்போது மனமே உனக்கு ஒரு துணை கிடையாது, அறிவில்லாத மனமே யமன் வரும்போது உனக்கு யாரா துணை செய்வார்களா, அப்பொழுது துணை இல்லாது இருப்பாய். இப்பொழுது துணை நிறைய இருக்கும், மனைவி மக்கள் எல்லாம் துணைதான். துணையிலே பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவதோர் அலர் இல்லைனர். அவர் என்ன விரும்பியிருக்கிறார், தெருவதோரு கூச்சம் இல்லாமல் பெருமானை உறக்க கூவி அழைத்து திரிய வேண்டும் என்று நம்ம குருநாதர் விரும்பியிருக்கிறார். அடியார்கள்லாம் வெட்கப்படாமல் வழிபாடு ஏற்றுவார்கள். யார் என்ன பாக்குறாங்களா என்ன நினைப்பாங்க. திருவனந்தபுரத்துல ஒரு பாட்டி மலையாளத்திலேயே நிறைய பாடுவா, வைராக்கியமான பாடல்கள் திருவாசகம் போல இருக்கும், பட்டினத்தார் பாடல்கள் போல இருக்கும். அவ கோயில் திறக்கிறதுல இருந்து கோயில் மூடுற வரையும் அந்த கோயிலே தான் இருக்கா, ஸ்ரீகண்டேஸ்வரர் கோயில்ல. ஆனா உச்சிக்காலத்தில் நடைக்கும் போது போத்தி போத்தின்னா குறுக்கள், குறுக்களை திட்டுவா, டேய் நீ சாயங்காலம் வந்துருவியாடா, என்ன அதுக்குள்ள அடைக்கிற கடைய நடைய, நான் இன்னும் கொஞ்ச நேரம் சாமியை பார்க்கணும், பத்து நிமிஷம் கழிச்சு கதை மூடு அப்படின்பா. அதை அவர் நித்தியா அப்படி கத்திக்கிட்டு தான் இருக்கிற மூடிட்டு போயிடுவார். இதே உச்சிக்காலத்திலையும் கத்துவா, அர்ஜாமத்திலையும் கத்துவா, டெய்லி இதே செய்வா. நான் பார்த்த போகும்போதுலாம் பார்த்துருக்கேன், எவ்வளவு பேரன்பு. அப்ப பெருமான் திருவடி வேண்டும் என்று கேட்கின்ற இடம் இது திருவாசம். ஆமா, திருவாசத்துல எது முன்னால் பாடப்பட்டது எது பின்னால் பாடப்பட்டது என்பதை எல்லா புராணங்களும் தப்பா சொல்லுது. நாம அதை கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா, நம்ம குருநாதர் விரும்பியதெல்லாம் பெருமான் அருளி இருக்கிறார். நம்ம குருநாதர் பெருமானுக்கு செல்லப்பிள்ளை, கேட்டதை இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டே வந்திருக்கிறார். அதற்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்றேன் அவ்வளவுதான். திருவடியை வேண்டும்னு கேட்டார், திருவடியை கொடுத்தார், எப்படி அப்பர் பெருமானுக்கு திருவடி வேண்டும் கேட்டோன்ன நல்லூர்ல திருவடி கொடுத்தாரோ, அது போல இங்க ஐயாற்றரசே உன் திருவடி வேண்டும் கேட்டோன்ன திருவடி கொடுத்தாருன்னு வருது. அப்ப இந்த ஐயாற்றரசு ஆசைப்பத்து பாடப்பட்டது திருப்பெருந்துறையில தீட்சைக்கு முன்னாடி கூட பாடப்பட்டிருக்கலாம், சரியா நமக்கு. அப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாயின்னு சொன்ன உடனே இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துழிந்தேன். இப்ப பெருமாட்ட என்ன ஆசைப்படுறாரு, திருவதோறு அலர வேண்டும்னு ஆசைப்பட்டார். திருவதோறு அலறுவதற்கு கூச்சப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த திருவனந்தபுரத்து பாட்டியை நான் சொன்னேன் உங்களுக்கு. அவளுக்கு கூச்சமே கிடையாது, அவ பெருமான சத்தமா தான் கூப்பிடுவா, ஸ்ரீகண்டேசா காத்து ரட்சிக்கணே, அம்மையப்பா சமிக்கணே அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவன சாமி என்ன செவிடா இப்படி கத்தறையே நாலு பேர் கேட்பாங்க. கூச்சம் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். கூசாதார் நெஞ்சு தஞ்சே குடிகொண்ட குழகன்கான், யார் கூச்சமின்றி வழிபடுகிறார்களோ அவர்கள் மனதிலே இறைவன் உடனே புகுந்து விடுவான். யார் யோசி வச்சு வழிபடுறாங்களோ சாமியும் இவன் மனசுல புகழாமா வேண்டாமனு யோசிச்சு வச்சுட்டு இருப்பார். நாம யோசித்தால் அவர் யோசிப்பார், நாம யோசிக்கிறதா அவர் யோசிக்க மாட்டார் என்று பார்க்கின்றோம்.
4: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கீதவாணி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உலகம் முழுவதும் நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி உலகத்தமிழ் வானொலி கீதவாணியிலே எங்களுடைய அன்பு டாக்டர் லம்போதரன் அவர்கள் சைவத்தை பற்றியும் சைவத்தினுடைய பெருமைகள் என்பதை விட சைவத்தினுடைய வாழ்க்கை முறை பற்றியும் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே இன்றும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே, வணக்கம் இளைஞர்களே. மீண்டும் குருவரலும் திருவரலும் கைகூட உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானம் நிகழ்ச்சியிலே இன்று சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே வந்து எத்தனையோ கேள்விகளை டாக்டர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வானொலி மூலமாக கேட்ட அந்த நேயர்களுக்கும் நாங்கள் உங்கள் ஆர்வத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கின்ற எல்லா நேயர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஒலிபரப்பிலே இப்பொழுது மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் ஒலியேறுகிற இந்த வேளையிலே உங்கள் சார்பிலே நாங்கள் சில கேள்விகளை எங்கள் டாக்டர் லம்போதரன் அவர்களிடம் கேட்டு அதற்கான விடைகளை பெற்று வருகின்றோம். முதல்ல இன்றைக்கும் நேயர்கள் பலர் எம்மிடம் கேட்டிருக்கின்ற பல கேள்விகளை அவ்வப்போது கேட்டதற்கான விடைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள விளைகின்றோம். முதலாவதாக பல நேயர்கள் ஏராளமான கேள்விகளை தினந்தோறும் எங்களுக்கு தொலைபேசி ஒலிப்பதிவு மூலமாகவும் ஃபேக்ஸ் மூலமாகவும் நேரடியாகவும் நீங்கள் கேட்டு வருகின்றீர்கள். இப்படி கேட்டு வருகின்ற போது ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் தெளிவான விளக்கங்களை தருவதற்காக சில கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு பல நாட்கள் பல வாரங்கள் கூட பல மாதங்கள் கூட எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து இந்த கேள்விகளுக்கு பதில்களை பெற்றுக் கொள்ளுகின்ற உங்களுக்கும் இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வி வந்திருக்கிறது, ஒரு கோயிலை நாங்கள் சென்று அடைகின்ற போது அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வருகின்ற அந்த வழிபாட்டு முறை பற்றி ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார். அதாவது கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்குள்ளே சென்றவுடனே சில பேர் பிரகாரத்தை ஒரு முறை மூன்று முறை இப்படியாக சுற்றி வலம் வருகின்றார்கள். அப்படி சுற்றுகின்ற போது ஒவ்வொரு அந்த பிரகாரத்தில் இருக்கின்ற மூர்த்திகளையும் அவ்வாறு சுற்ற வேண்டுமா, இல்லை உள் பிரகாரத்தை அப்படியே சுற்றி வந்தால் சரியா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சில நூல்களிலே இவ்வுலக வாழ்க்கை வேண்டுபவர்கள் வந்து இடமிருந்து வலமாகவும் மோட்சம் வேண்டுபவர்கள் வலமிருந்து இடமாகவும் அவர்கள் அந்த சுற்று பிரகாரத்திலே வழிபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் எது சரியானது என்பதை இப்பொழுது நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் டாக்டர்.
1: அதாவது ஆலயம் சிவாலயங்களிலே அல்லது ஆலயங்களிலே தரிசனத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது அந்த சுற்று பிரகாரத்தை சுற்றி வழிபடுகின்ற முறை யாது என்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள். இதை சொல்லுவார்கள் சிவாலய தரிசன விதி என்று சொல்லி இதற்கு ஒரு நூலே ஆர்வனாவலர்கள் பதிப்பித்திருக்கின்றார். அத்தோடு அவருடைய சைவ வினாவிடையிலும் கூட ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, சிவாலய தரிசனவியல், கோயிலுக்கு எப்படி போக வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்ற விவரங்கள் இருக்கின்றன. கோயிலிலே முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வலமிருந்து இடமாக இடமிருந்து வலமாக என்று பிரதட்சிண முறைகள், கோயிலிலே பொதுவாக பிரதட்சிண முறை வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். சுவாமியிலிருந்து பக்தர்களில் இருந்து வலம் பெறுவது என்றுதான் சொல்லுவோம். அதாவது வலஞ்சுழியாகத்தான் சுற்றி வழிபட்டு வர வேண்டிய விதிமுறை உண்டு. இதற்கு விதிவிலக்குகள் உள்ளன. ஒன்று, பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற சோமசூத்திர பிரதட்சிணம். பிரதோஷ காலத்திலே, பிரதோஷ நாளன்று, பிரதோஷ காலம் அன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னர் சுவாமியை வழிபடுகின்ற பொழுது அதை சோமசூத்திர பிரதட்சிணம் என்று சொல்லுவார்கள். அங்கே மட்டும் அந்த பிரதட்சிணமாகவும் அப்பிரதட்சிணம், அப்பிரதட்சிணம் என்றால் இடமிருந்து வலமாக வருகின்ற முறைமை காணப்படுகின்றது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், திருப்பாற்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது, அப்போது அந்த அந்த மகா மேரு மந்தார மலை மேலுமலையை மத்தாக கொண்டு வாசுகியன் பாண்பை வந்து கயிறாகவும் கொண்டு அந்த திருப்பாற்கடலை, தி மில்கி ஓஷன் வாஸ் சேர்ன்ட், சேர்னிங் ஆஃப் மில்கி ஓஷனில் அமுதம் வருவதற்கு முன்னர் அந்த வாசுகி என்ற பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. அதை சொல்லுவார்கள் ஹாலஹால விஷம். ஆலஹால விஷம் என்றது இப்போதைய ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன் எடுத்துக்கொள்ளுங்க, அட்டாமிக் ரேடியேஷன் வந்தால் எப்படி இருக்கு, அந்த மாதிரி கடுமையான ஒன்று, எரித்து விடும், ஆட்களை அழித்து விடும். ஆகவே இவர்கள் அமுதம் கடன், இவர்கள் எல்லோரும் தரைகட்டு ஓடினார்கள். அப்ப இந்த பக்கம் ஓடுவது, அந்த பக்கம் ஓடுவது என்று இல்லை, எல்லா பக்கமும் அது சூழ்ந்து வருகின்றது. ஆகவே இங்கே இருந்து அங்கே ஓடுகின்றார்கள், அங்கே இருந்து இங்கே ஓடுகின்றார்கள். அப்படி தரை கட்டு அவர்கள் ஓடுகின்ற அந்த காலத்திலே அவர்கள் இறைவனை சரணடைந்த பொழுது சிவன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து அறிந்தினார். அதுதான் இந்த பிரதோஷ நாள், திரையோதசி நாள் வரும். அப்ப அன்றைக்கு அந்த நேரம், அந்த மால நேரம், அந்த மால நேரம் பிரதோஷ காலத்தில் அறிந்து தேவர்களை மற்றவர்களையும் காத்ததற்கு பின்னர் சிவன் அங்கே நர்த்தனம் ஆடினார். நந்தியின் கொம்புகளுக்கு இடையிலே நர்த்தனம் ஆடினார். அதான் பிரதோஷ காலத்திலே சந்தியா தாண்டவம் என்று சொல்லுவார்கள். அது சந்தியா தாண்டவம். அந்த காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மற்றவர்களும் அங்கு இடமிருந்து பலமாக வலமிருந்து இடமாக தரைகட்டு ஓடினதன் நினைவுறுத்துவதுதான் அந்த சோமசூத்திர பிரதட்சிணம். அதுதான் நாங்கள் வலமிருந்து இடம், இடமிருந்து பலமாக போகின்றோம். அது ஒரு எக்ஸப்ஷன். இரண்டாவதாக தனித்தனி சந்நிதிகளை, அந்த இருக்கின்ற சந்நிதி கடவுள்களை சுற்றி வழிபடலாமா என்ற கேள்வி கொண்டிருக்கின்றது. வழிபடலாம், தனி சந்நிதி இருந்தால், அங்கே வந்து சுற்றி வழிபடக்கூடிய தனி சந்நிதி இருந்தால் வழிபடலாம். உதாரணமாக தேவி சந்நிதி இருக்கின்ற போன சிவன் கோயிலே தேவி சந்நிதி இருக்கின்றால் ஆறுமுகனாவலரே அதில் சொல்லி இருக்கின்றார். தேவி சந்நிதிக்கு போனால் எப்படி செய்ய வேண்டும்? அப்போ அவர் அம்மையார் திருக்கோயில் வேறாயிருக்கின் ஜாது செய்தல் வேண்டும். அந்த சந்நிதிக்கு போய் அங்கே போய் சொல்லுகின்றார். அங்கே வந்து ரெட்டொரு முறையில் பிரதட்சணம் செய்து, நாலு தரம், ஆறு தரம் அல்லது எட்டு தரம் அப்படி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணி கலந்து என்று சொல்லுகின்றார். தனித்தனி சந்நிதி இருக்கின்ற பொழுது சுற்றி வழிபடலாம். ஆனால் இந்த சந்நிதியிலே பின்புறம் இருந்து கும்பிடப்படாது.
2: பின்புறம் இருந்து
1: பார்த்தா ஒரு பிள்ளையார் சன்னிதி இருந்தால் வலம் பெறுவார்கள். பிள்ளையாருக்கு பின்பக்கம் இருக்கின்றது இல்லையா, அங்கே பார்த்து கும்பிடுவார்கள். அது கிடையாது. சந்நிதியின் பின்பக்கத்திலே கும்பிடுவது கிடையாது. திரை போட்டிருக்கும் பொழுது வணங்குதல் கூடாது. அபிஷேகம் நடக்கும் பொழுது வணங்கக்கூடாது. அதெல்லாம் விதிமுறைகள் இருக்கு. இந்தந்த காலங்களிலே வணங்கக்கூடாது என்று இருக்கிறது. அபிஷேக காலங்களிலே வணங்கக்கூடாது. அப்ப அது கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒவ்வொரு மூர்த்திகளையும் சுற்றி வழிகின்ற வழிபாடு வந்து அது ஆப்ஷனல், இட்ஸ் நாட் எ மஸ்ட் அண்ட் இல்லை.
0: இல்லை, குறிப்பாக நான் நினைக்கிறேன் டாக்டர், இப்போ வந்து ஒரு நாங்கள் வலம் வருகின்ற போது ஒவ்வொரு தனித்தனி சந்நிதிகள் இருக்கின்ற ஆலயத்திலே வலம் வருவதோடு சேர்த்து அந்த சன்னதியையும் நாங்கள் வலம் வந்துதான் வர வேண்டுமா, இல்லை என்றால் அந்த சன்னதிகளை
1: அந்த சன்னதிகளை வலம் வராமலே நீங்கள் முற்புறமாக தரிசித்து மெயின் மூலஸ்தான அந்த பிரகாரத்தை சுற்றி வரலாம். அதுக்கு வழிமுறை உண்டு, அது குற்றமாக.
0: அது ஒரு முறையா மூன்று முறையா எப்படி அது கூறப்படுகிறது?
1: மினிமம்

0: புதக்ஷினே பதே பதே என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கவும் அந்த பாவங்கள் எல்லாம் கழிகின்றன. ஆனபடியினாலே நாங்கள் அங்கே வந்து எங்களுடைய நேரத்தை மிச்சம் முடிக்கணும் அல்லது இவ்வளவு நடக்கணும் இல்லை, இவ்வளவு நடையெல்லாம் தேவையில்லாத நடையெல்லாம் நடக்கிறோம். ஆலயத்திலே நடப்பதற்கு நாங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதான் அங்கே இருக்கின்ற உண்மை. அப்ப இந்த அது ஒன்று. அப்ப இந்த வழிபட்டு வருகின்ற பொழுது மற்றது எக்ஸெப்ஷன் என்று கேட்டால் சண்டேஸ்வரர் சந்நிதியை சுட்டப்படாது. சண்டேஸ்வர சந்நிதி இருக்கின்றது இல்லையா, சண்டேஸ்வர சந்நிதி பொதுவாக சண்டேஸ்வர சந்நிதி வந்து ஆலயத்திலே அந்த ஒரு கர்ப்பகத்திலிருந்து அந்த தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் அவர்கள் வெளியிலே வடிவதற்காக ஒரு கோமகி வடிவாக கொண்டிருக்கும். அந்த தீர்த்தம் வடிகின்ற இடத்திலே தான் சண்டேஸ்வர சந்நிதி இருக்கும். ஏனென்று சொன்னால் சிவனுக்கு சாத்தப்பட்ட புஷ்பங்கள் சிவனுடைய அபிஷேக பொருட்கள் நைவேத்திய பொருட்கள் யாவற்றுக்கும் அதிகாரி சண்டேஸ்வரர். அப்ப சண்டேஸ்வரருக்கு அதை போகாம மற்றவை எடுக்கப்படாது, அது திருட்டு, அது சண்டேஸ்வரருக்குரிய முறை. அப்ப அந்த ஆலயத்திலே அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து சண்டேஸ்வர சன்னிதிக்கு முன்னாலதான் விழும்.
1: சிலர் அந்த தீர்த்தத்தை அருந்துவதை நான் பார்த்துக்கிறேன், சுகாதார முறைப்படி சரியானதா?
0: எது அந்த
1: கோமுகியால் வருகின்ற தீர்த்தத்தை வந்து அருந்துகிறார்கள்.
0: சண்டேஸ்வரர் தான் அதுக்கு அதிகாரி. சண்டேஸ்வரருடைய அனுமதி, சண்டேஸ்வர வழிபாடு முடிந்து அவருடைய அனுமதி பெற்று பெற்றுக் கொள்ளலாம். அது போய் நாங்கள் இடையில போய் எடுக்கப்படுவோம் இல்லை. அடுத்து அந்த அந்த சண்டேஸ்வரர் சன்னிதிக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் இடையிலே வரப்படாது. நீங்க அவர் வந்து அவருக்கு இடையறாது அந்த இறைவனுடைய சப்ளை வந்து கொண்டிருக்குது. மூர்த்தியுடைய
1: அந்த விக்கிரகத்திலே வார்க்கின்ற அந்த அபிஷேக பொருட்கள் வந்து அப்படியே வடிந்து நிலத்திலே பட்டுத்தான் அந்த கோமிகை கூடாக வருகிறது. அங்கே வேலை செய்பவர்கள் வந்து கார்களை வைத்து உழக்குகின்றார்கள் எல்லாம் இருக்கிறது நிலத்திலே. அப்படி வருகின்ற ஒரு இடத்தாலே வருகின்ற நீரை பருகுவது சரியா என்றுதான் என்னுடைய.
0: ஆறு குளங்களிலே வருகின்ற தண்ணி கூடி எத்தனையோ மண்கள் எத்தனையோ மிருகங்கள் எத்தனையோ பொருள்கள் கூடத்தான் வருகின்றது, அறிந்துகின்றோம் தானே. மக்கள் இருக்கவில்லையா? அப்ப உண்மையாக இந்த சப்ளை எடுத்து பார்த்தால் எத்தனை கழிவுகள் எத்தனை மலங்கள் எத்தனை சடலங்களுக்கு கூட இந்த தண்ணி ஆறுகளுக்கு கூட ஓடி வருகின்றது. அதனுடையனால அதுல அந்த அளவு தோஷம் பார்க்க தேவையில்லை. தண்ணி அந்த காலத்துல இப்பதான் எங்களுக்கு கிருமி நாசினிகள் வந்தது. அந்த காலத்துல வந்து தி பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட் இஸ் த வாட்டர். இன்றைக்கும் அதுதானே, தண்ணி இல்லாம நீங்க ஒன்றையும் பியூரிஃபை பண்ண முடியாது. அந்த இன்றைக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அதெல்லாம் மாடர்ன் இது. இப்ப வாட்டர் இஸ் த பெஸ்ட் பியூரிஃபைடு பெஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஏஜென்ட்.
1: இப்போ பொதுவாக வந்து இந்த அதாவது வந்து இந்த கோமுகிக்கு அருகிலே தான் சண்டேஸ்வர சன்னிதி அமைந்திருக்கிறது. கோமுகிக்கும் சண்டேஸ்வர சன்னிதிக்கும் இடையிலே போகப்படாதுன்னு
0: நீங்க, இடையிலே போகப்படாது என்றால் சண்டேஸ்வர நீங்க சுட்ட முடியாது. நீங்கள் இடையில போனா தான் சுட்டலாம். நீங்கள்
1: சுட்டக்கூடாது,
0: சுட்டக்கூடாது. சண்டேஸ்வர சன்னிதியை அப்படியே இந்த பக்கத்தால் போய் வணங்கி வாசலில் வணங்கி போட்டு அந்த வந்த வழியாலேயே திரும்பி வருவோம்.
1: இதுல நிறைய நீங்கள் வருகின்ற விளக்கத்துக்கு முன்னர் இந்த சண்டேஸ்வரர் கதை வந்தபடியால் நான் அதை தெளிவுபட விரும்புகின்றேன். நிறைய பேர் சொல்கிறார்கள் சண்டேஸ்வரர் சன்னதிக்கு போகிறவர்கள் வந்து மூன்று முறை தட்டி இல்லை என்றால் தாங்களுடைய உடையிலிருந்து ஒரு ஒரு ஒரு நூலை எடுத்து அவருடைய பாதங்களிலே போட்டு வழிபட வேண்டும் என்று சொல்கிறார்.
0: முதலாவது இந்த எங்களுடைய ஆடையிலிருந்து நூல் எடுத்து சண்டேஸ்வரருக்கு போடுவது அபராதம், அது செய்யக்கூடாது.
1: எனக்கு ஒரு ஒரு பிராமண பிறந்தகை எனக்கு சொல்லி தந்த
0: ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அதில் என்னென்று கேட்டால் இறைவனுக்கு சாத்தப்பட்ட பட்டுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப அவருக்கு சாத்திய பட்டு வஸ்திரங்கள் சண்டேஸ்வரருக்கு பின்னர் அனுமதிக்கப்படும், அவர் தான் அதற்கு அதிகாரி. அப்ப இதை பார்த்தவர்கள் சிலவர்கள் என்கிறார் எங்களுக்கு சாத்திய பட்டுகளில் இருந்து எடுத்து போடுவது அது அபச்சாரம், அது ஆகமங்கள் எந்த கோயில்களிலும் விதிக்கப்படவில்லை. சில ஆலயங்கள்ல இப்ப அது போட் போட்டிருக்கிறார்கள், நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் அது போட வேணும். மூன்றாவதாக சண்டேஸ்வரருடைய வழிபாடு முடிந்தவுடன் மும்முறை கைதட்டி வணங்குற வழிபாடு இருக்குது, அதுக்காக சத்தமாக பெருமளவு அது சொல்ற கோபிதான முத்திரை என்று சொல்லுவார்கள். கோபிதான முத்திரை என்றால் அந்த அந்த எங்களுடைய விரல்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த விரல் முன்னையும் எடுத்து எங்களுடைய கையிலே அதை தட்டி மெலிய சத்தமாக எழுப்புகின்றது, அதான் கோபிதான முத்திரை. அதனூடாகத்தான் தட்டி வழிபட வேண்டும். பெரிதாக கைதட்டி வழிபடுகின்ற மரபு கிடையாது. என்ற சண்டேஸ்வரர் சுய தியானத்தில் இருப்பதனால அப்படி செய்வதாக மரபு சொல்லுகின்றது. ஆனால் சண்டேஸ்வரர் சன்னதியை நாங்கள் சுற்றி வரக்கூடாது. மற்றது திரையிட்டிருக்கும் பொழுதும் அபிஷேக காலத்திலும் சுற்றி வழிபடக்கூடாது.
1: மூடி இருக்கிற ஒரு ஆலயத்திலே, அதாவது நடை சாத்தப்பட்டிருக்கிற ஆலயத்திலே நீங்கள் நடைக்கு முன்னாலே நின்று கொண்டு

0: வழிபடலாமா?
1: இல்லை, நடை சாத்தப்பட்டிருப்பது வந்து என்று கேட்டால் சுவாமிக்கு, அதெல்லாம் எங்களுடைய பேசிக் ரிதம். பொதுவாக காலையிலே அந்த ஆலயம் திறப்பார்கள், 5 மணி, 4:30, 5, 6 மணிக்கு காலை பூஜை நடந்து திறக்கப்படும். பிற்பாடு அந்த பூஜைகள் எல்லாம் நடந்து முடிந்தால் மத்தியான பூஜையுடன் நடை சாத்தப்படும். இட்ஸ் அவர் பயாலஜிக்கல் ரிதம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னர், இப்போ கைத்தொழில் புரட்சி வருவதற்கு முன்னர் எல்லா மனுஷனும் இப்படித்தான் வேலை செய்தார்கள். நேச்சுரல் ரிதம், காலையில் எழும்பி வேலை செய்து முடித்தால் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வு, அவர்கள் நெப்படுப்பார்கள், ஓய்வெடுப்பார்கள். அந்த மத்தியானதுக்கு பிறகு பின்னேறம் தான் திருப்பி அவர்களுடைய அடுத்த வேலை தொடங்கும்.
0: நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
1: தட்ஸ் அ நேச்சுரல் பயாலஜிக்கல் வர்க்கிங் ரிதம் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ்.
0: வேதியர்களுக்கு வந்து மத்தியான பூஜை முடித்த உடனே ரெண்டு மணித்தியாலம் தூங்கி எழுந்துதான் பிறகு அவர்கள்.
1: வேதியர்கள் அல்ல, இது எல்லாருக்கும், நடராஜமானுக்கும் நம்போதனுக்கும் கூட அது தேவை. நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தோடனே வி பிரேக் இட். பாடசாலைகள் பண்ணுறது அப்படித்தானே, உன்னை சொல்வார்கள் வெள்ளி முளைக்க பள்ளிக்கு வா. காலையில போய் பள்ளிக்கு போய் போனால் படித்து முடிந்தால் பிறகு மத்தியானத்துக்கு பிறகு ஓய்வு நேரம், பிறகு மாலை நேரம் அவருடைய விளையாட்டு, பெரியவருடைய படிப்பு, மற்றதுகள் தொடங்கும் திருப்பி. அப்படித்தான் ரிதம். அதே ரிதத்துலதான் அந்த கோயில் வழிபாடும் இருக்கிறது. மத்தியானத்துக்கு பிறகு நடை சாத்தினால், திருவிழா விசேஷ திருவிழா நாட்களை தவிர நடை சாத்தினால் பின்னரும் 4-5 மணிக்கு தான் திருப்பி கோயில் திறக்கப்படும். அந்த திறந்துக்கு திறக்கும் வரைக்கும் அங்கே வழிபாடு கிடையாது. நான் பிறந்தவனை சொல்லி இருந்தேன், இலங்கை பிரதமராக ஸ்ரீமாவ வண்டாரநாயக்கர்கள் இருந்தது போது 70களிலே யாழ்ப்பாண் நல்லூர் கோயிலுக்கு அவர் வந்தபொழுது கூட மத்தியான பூஜை முடிந்து நடை சாத்தி விட்டார்கள். அங்கே அவருக்காக ஸ்பெஷலாக திறந்த பூஜையோ எதுவுமோ நடைபெறவில்லை. ஆகவே அது ஆகம மரபு. அடுத்தது ஆலயங்களில் இன்னொரு இது இருக்கிறது கேட்டால், இந்த இடையறாது இருக்கிற சப்ளை, அன்இன்டரப்டட் சப்ளை ஷுட் பி என்ஷுர்ட் ஃபார் சண்டேஸ்வரர் ஃப்ரம் த மூலமூர்த்தி. தட்ஸ் வை வி ஷுடன் கோ இன் பிட்வீன் த மூலஸ்தானம் அண்ட் சண்டேஸ்வரர் டு சர்க்கம்வலேட் த சண்டேஸ்வர சந்நிதி. தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் இஸ் வி ஷுடன் கோ இன் பிட்வீன் த சங்டம் சங்டோர மூலஸ்தானம் அண்ட் கற்பகிரகத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையிலே போகக்கூடாது. தட் இஸ் பல ஆலயங்களிலே, இங்கே இருக்கின்ற பல ஆலயங்களில் கூட அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. ஓ, இந்தியாவில் கூட பார்த்து சில இடங்களில் அந்த சுட்டி போட்டு மற்ற பக்கத்தால் தான் வர வேணும், அந்த இன்டரப்ஷன் வருகிறது. அது என்னென்று கேட்டால், அந்த ஆலய மூர்த்தி இருக்கிறதுல மூலமூர்த்தி, மூலமூர்த்தியை பார்த்தபடி நந்தி இருப்பார். சிவனாலயங்களிலே நந்தி, மற்ற முருகன் ஆலயத்திலே மயில், மற்றது பிள்ளையார் ஆலயம் என்று சொன்னால் எலி, அம்பாவுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கேயும் நந்தி இருக்கலாம் அல்லது சிம்மம் இருக்கலாம். இது ஆன்மாவை குறிக்கும், உயிர். அங்கே இருப்பது இறைவன். இந்த இந்த நந்தியினுடைய மூக்கு, எங்களுடைய நாசி இருக்கின்றது இல்லையா, சுவாசிக்கின்ற நாசி, அங்கே இருக்கின்ற மூலமூர்த்தியினுடைய வயிற்று பகுதி அல்லது நடுப்பகுதிக்கு நேர் இணையாக இருக்கும். இதுதான் ஆகம விதி. அதாவது இந்த ஆன்மாவினுடைய மூச்சுதான் அங்கே அந்த மூலமூர்த்திக்கு உயிர் கொடுக்கின்றது. இதுக்காக இறைவனுக்கு உயிர் கொடுப்பதோடு கேட்கப்படாது. சிம்பிளாக சொன்னால், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நீங்கள் இருக்கண்டா இருக்கு, இல்லை என்றா வெறும் கல்லு. அப்ப ஆன்மா எப்படி பார்க்குதோ அதை தான் இருக்குது. அப்ப அந்த கல்லு, கல்லை கடவுளாக்குவது இந்த வழிபடுகின்ற நாங்கள் தான். அதான் அது இந்த தத்துவம். அப்ப இந்த மூச்சு காற்று அந்த உதரத்துக்கு போய் அங்க போய் அங்கே அந்த மூச்சாக அந்த இறைவனுக்கு இருக்கின்றது. அதுக்கு இடையிலே யாரும் போகக்கூடாது. அதான் அந்த கொழிவனத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் குறுக்காலே போகப்படாது. அப்ப இந்த தவறுகளை, அதாவது வந்து கோயிலை அப்பிரதட்சிணமாக பிரதோஷ காலம் தவிந்த காலங்களில் வழிபடுவது, ஒரு தரம் இரண்டு தரம் சுற்றி வழிபடுவது, திரையிட்டிருக்கும் போது வழிபடுவது, பின்புறத்திலே சன்னிதானத்திலே வழிபடுவது, மற்றது சண்டேஸ்வர சன்னதியை சுற்றி வழிபடுவது, சண்டேஸ்வரருக்கு உமது ஆடையிலிருந்து நூல் எடுத்து போடுவது, சண்டேஸ்வரத்துக்கு பலமாக கைதட்டி வழிபடுவது, கொடிமரத்துக்கும் கர்ப்பகிரகத்துக்கும் குறுக்கே போவது. அடுத்தது கோயிலுக்குள்ளே நீங்கள் விழுந்து கும்பிடுகின்ற பொழுது, பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரம் செய்கிற போது அது அந்த பலிபீடத்துக்கு கொடிமரத்துக்கு முன்புறமாக செய்ய வேண்டும். உட்புற சந்நிதிகள் சன்னிதானங்களிலே விழுந்து வணங்குதல் கூடாது.
0: அதாவது கொடிமரத்துக்கும் கற்பகிரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய,
1: இல்ல கொடிமரத்துக்கு முன்னாலே,
0: முன்னாலே
1: அந்த பலிபீடத்துக்கு முன்னாலே தான் நாங்கள் விழுந்து வணங்கலாம்.
0: சில பேர் வெளியிலே விழுந்து வணங்கலாம்,
1: இல்ல வெளியிலே என்று சொல்ல, வெளியிலே விழுந்து வணங்கலாம். ஆனா உச்சநிதிகள், இப்ப பிள்ளையார் சன்னிதி இருக்கும், அங்கே ஒருக்கா விழுந்து கும்பிட்டு, அம்மன் சன்னி ஒருக்கா, அப்படி கும்பிடப்படாது. அந்த வழிபாடு இல்லை. அதுவும் ஆலயங்களிலே செய்யத்தகாத ஒரு குற்றமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அந்த அந்த கொடித்தம்பத்துக்கு இப்பாலே என்று சொல்லுவார்கள். அதாவது கொடித்தம்பத்துக்கும் கோபுரவாசலுக்கும் இடையிலே நீங்கள் ஆர்வனார் சொல்கிறார், பலிபீடத்துக்கு இப்பாலே நமஸ்காரம் பண்ணி, பலிபீடத்துக்கும் வாசலுக்கும் இடையிலே தான் நாங்கள் வணங்க வேண்டும். பலிபீடத்துக்கு உட்புறமாக கோயிலில் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து வணங்குதல் கூடாது. அது ஒன்று. அடுத்தது ஆலயத்திலே மற்றவர்களை வணங்குதல், குருமாரை வணங்குதல் கூடாது. ஆலயத்திலே ஆண்டவனுக்கு மட்டும்தான் வணக்கம். அது உண்டு. மற்ற சில பேர் கேட்டார்கள் என்னோட கேள்வி, ஆலயத்திலே ஆட்களுக்கு மரியாதை செய்வது, அதை பற்றி எல்லாம் கேட்கின்றார்கள். தகுந்தவர்களுக்கு கௌரவம் கொடுப்பது உண்டு. இறைவனுடைய சேவையிலே அவர்கள் இருக்கின்றார்கள், கொடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு புதிய மாலை, புதிய வஸ்திரம் அணிவிக்க கூடாது. ஆண்டவனுக்கு சாத்தப்பட்ட மாலை பிரசாதமாக அவர்களுக்கு அணிவிக்கப்படலாம், ஆண்டவனுக்கு அணிவிக்கப்பட்ட வஸ்திரம் பிரசாதமாக நிர்மாலியமாக அவர்களுக்கு அளிக்கப்படலாமே தவிர, புது வஸ்திரம் புது மாலை ஒரு அடியவருக்கோ ஒரு பேச்சாளருக்கோ கொடுக்கக்கூடாது.
0: அற்புதம், அற்புதம். இதை பல ஆலயங்கள் இதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன். இது ஒரு ஒரு நல்ல விதமாக இந்த ஒழுங்குமுறை போய்கொண்டிருக்கிறது. நிறைய நேயர்கள் நீங்கள் வருகின்றீர்கள். நான் நினைக்கிறேன் இப்பொழுது உங்களை இணைக்காமல் இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு உங்களை இணைக்கின்றோம், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்காக. டாக்டர், நீங்கள் அந்த முதல் சொல்ல வந்த விஷயத்தில் பாக்கி இருக்க நினைக்கின்றேன், தொடருங்க.
1: ஓ, அப்ப இந்த விடயங்களிலே அந்த குருமை, அடுத்ததாக அந்த அடுத்தது வந்து அரசன் அல்லது அரச பிரதிநிதிகள் வரும் பொழுது அவர்களுக்கு பூர்ணகும்ப மரியாதையுடன் ஆலயங்களிலே வரவேற்பு அளிப்பதற்கு ஆகம விதிகள் இடம் தருகின்றன. திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்று ஆழ்வார் பாடியிருக்கின்றார். அரசன் வந்து இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்துதான் ஆட்சியை நடத்துகின்றான் என்பது எங்களுடைய இந்து மத சைவ மரபு. அப்ப இந்த அரசனுடைய பிரதிநிதி அல்லது அரசன், அதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்றார் அல்லது பிரசிடென்ட் வருகின்றார் அல்லது ஒரு அமைச்சர் வருகின்றார் என்று சொன்னால், இரஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், எங்களுக்கு அவருடன் இணக்கமாக இருந்தாலும் சரி பிணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தை வருகின்ற பொழுது அவருடைய ஆட்சி வந்து இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவர் இருப்பதனாலே அவருக்கு பூரண மரியாதை கும்பம் அளித்து வரவேற்பு அளிக்கின்ற உபச்சாரம் எமது மரபிலே இருக்கின்றது. அதுவும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. என்ன சில பேர் கேட்கிறார்கள், ஆலயத்திலே இந்த அரச பிரதிநிதிகள் வருகின்ற பொழுது இந்த விதமான மரியாதைகள் அளிக்கப்படலாமா என்ற கேள்வி. அது வந்து அவருக்கு அளிக்கப்படுகின்ற தனிப்பட்ட மரியாதையோ, அவர் சார்ந்த அரசியல் கொள்கைக்கு அல்லது கட்சிக்கு அளிக்கப்படுகின்ற அங்கீகாரமோ அல்ல. அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விவரம். ஆகவே இந்த விவரங்கள் இந்த நிலைகளின்படி பார்க்கின்ற பொழுது வருகின்ற அரச பிரதிநிதியை இறைவனுடைய பிரதிநிதியாக கருதி அவருக்குரிய வரவேற்பு அளிப்பது ஆகம மரபுகளில் இருக்கின்றது. இது சமீப காலத்தில் கேட்டார்கள், மாவட்டபுரம் கோயிலுக்கு இலங்கை ஜனாதிபதி போயிருந்தார், அவருக்கு வரவேற்பு அளித்தது சரியா என்ற இதில் கேட்டிருந்தார். அதில் ஒன்று இருக்கின்றது, நீங்கள் மூன்று வித நிலையிலே இந்த தர்மத்தை செய்யலாம். ஒன்று தன்னை மையமாக கொண்டது, இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி செய்வது ஒன்று இருக்குது. அது சொன்னால் அது பேசிக், அது பெரிதாக உயர்ந்த தர்மம் அல்ல. அல்லது இவருக்கு வரவேற்பு அளித்தால் எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு நல்லது செய்வடும், மக்களுக்கு ஒரு நல்லது செய்வடும் என்றதெல்லாம் கொடுக்கலாம். அது ரெண்டாவது. அது சொல்லுவார்கள் சோசியல் தர்மம், சமூக தர்மம். போன முறையே சொன்னேன் இந்து தர்மம் மூன்று நிலையிலே இருக்கு, ஒன்று தன்னை மையமாக கொண்ட தர்மம் அல்லது மூன்றாவது நிலை சிவனை. இது வந்து இவர் அல்ல, இந்த ஆட்சியில எத்தனை பேர் இருந்துட்டு போனார்கள், மன்னாதி மன்னர் எல்லாம் மண்ணாவது திண்ணம்
0: இருந்தார்கள்
1: போனார்கள் நேற்று இருந்தார் இன்று இல்லை. இவர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. பல பேருக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னா இத்தனை பேர்த்த கூட்டு கர்மாவுக்காக இறைவன் கொஞ்ச நேரத்துக்கு அவரை ஆட்சியில வச்சிருக்கிறார். பல பேரை துளைச்சு போட்டார் என்றால் அதுவும் ஏதோ கூட்டு கர்மாவுக்காக இறைவன் வச்சிருக்கிறார். இஸ் ஜஸ்ட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த காட்ஸ் தனிப்பட்ட மரியாதை அல்ல. இந்த மூன்றாவது நிலையத்தான் ஆகமங்கள் சொல்லுகின்றன. அதை வருகின்ற பொழுது அவருக்கு பூரண கும்பம் மரியாதை அதுகள் கொடுத்து அவருக்கு வழிபாடு செய்விப்பது அந்த மரபு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது.
0: இதுல வந்து ஒரு ஒரு கேள்வி என்னவென்றால், இன்னும் குறிப்பாக ஆலய தர்மகர்த்தாக்கள் கொஞ்சம் வெளிப்படையான கேள்வி கேட்கலாம் நினைக்கின்றேன். ஆலய தர்மகர்த்தாக்கள் சிலர் சில நாடுகளில், கனடாவென்று நான் சொல்லவில்லை, சில நாடுகளில் அவர்கள் ஆலயம் வைத்திருந்தால் கூட அவர்கள் சைவ உணவு உண்பவர்களாக இருப்பதில்லை. அவர்கள் அசைவம் உண்கிறார்கள், ஆனால் சொல்லுவார்கள், கேட்டால் நாங்கள் கோயிலுக்கு போகிறபோது குளித்து போட்டு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லி. ஆகம முறைப்படி அமைந்த கோயில்களிலே நான் இப்படி பார்க்கவில்லை. சாதாரணமாக ஆகம முறைப்படி அமையாத கோயில்கள் பலவற்றில் இப்படி நான் பல இடங்களிலும் இல்லை, ஒரு சில இடங்களில் பார்த்திருக்கிறேன். எனக்கு அது கேள்வியாக இருந்திருக்கிறது, அது சரியான முறையா என்பதே என்னுடைய கேள்வி. அது குளித்த போனாச்சு, குளிச்சுட்டு போகலாம் தம்பி என்று சொல்றது வந்து,
1: அதாவது வழிபாட்டு முறைகளிலே பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கின்றது. ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே, ஆகம விதிப்படி அமைந்த வழிபாடு முறைகளிலே அந்த வழிபாட்டில் அந்த அதை நடத்துபவர்கள், மற்றது அதிலே பங்கு பெற்றுபவர்கள், அதற்கு செல்பவர்கள், மற்ற மாமிசம் இல்லாமல் நித்தியமாக சைவ போஷணம் செய்வர்கள் தான் உத்தமம். அது அதிகாரிகள் என்று சொன்னால், கோயிலை நடத்துவதற்கு ஒரு சபையிலே அங்கத்தவராக இருப்பதற்கு அல்லது அதை நடத்துவதற்கு பூஜை செய்வதற்கு ஒரு பதவியை வகிப்பதற்கு என்று சொன்னால் அவர்கள் வந்து நிச்சயமாக மது இந்த மற்ற மாமிசம் மதுபானம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது உண்டு, அது நிச்சயம். ஆகம கோயில்களுக்கு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? திருப்பி அடிக்கும். சிவ புண்ணியம் எவ்வளவு புண்ணியமோ அது மாதிரி சிவ அபராதம் அவ்வளவு பாவம். அதுதான் சில பேருக்கு பயம். கோயில்களில் திருப்பி அடிக்கும், வீட்டில் ஹார்ட் அட்டாக் வரும், கேஸ் வரும், பிள்ளைகள் வந்து ட்ரக்ஸ் போவார்கள், தறிகட்டு போவார்கள், மறியலில் போயிருக்க வேண்டி வரும், கொடுநோய் வரும், குடும்பத்தில் பிரிவு வரும். இது பார்க்குறோம் பல ஆலயங்களில், சபைகளில் நடத்துபவர்கள் வீட்டில் டிவோர்ஸ், டெத், சடன் அன்எக்ஸ்பிளைன் டெத், ஆக்சிடென்ட்ஸ். நான் அறிய வெளிநாட்டிலே கோயிலை ஸ்தாபித்து நடத்தி கொண்டவருடைய வீட்டிலே அடுத்தடுத்து எல்லாருமே விபத்து மரணம் அகால வர்ணத்திலே போனதை கூட நான் பார்த்திருக்கிறேன். அது கடைசியாக இன்றைக்கு ஒருவரிடம் போய் அவர் அதை ஒரு சபையொன்றை நியமித்து அந்த சபையினுடைய அவர் ஓனராக அவர் இருந்தாலும் உரிமையராக இருந்தாலும் சபையினுடாக அதை சரியான விதத்திலே இப்போ நடத்தி கொண்டிருக்கின்றார். பிள்ளை, மருமக்கள், பேரப்பிள்ளை என்று பல பேர் விபத்திலே போனதை பார்த்திருக்கின்றேன். அப்ப இதுகள் எல்லாம் சிவ அபராதங்கள். அதுபடினாலே ஆகம கோயில்களில் இதுகள் இல்லை. இதுகள் இந்த இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். நான் குளித்து போட்டு போனேன் அல்லது கடவுள் சொன்னவரோ இப்படி செய்ய சொல்லி என்ற கதையெல்லாம் கிடையாது. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய ஊரில் இருக்கின்ற கோயிலில் கூட சபையிலே அங்கத்தவராக ஒருவர் வருவார் என்றால் சில விலை வர வேண்டாம், அதற்கு பதிவிச்சு எடுக்காவிட்டால் அவரை கதைத்து எடுக்க சொல்லி அதற்கு பிறகுதான் அந்த அந்த பதவிக்கு வருகின்ற தன்மை இருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அறியாமல் கூட இதில் செய்து கொண்டிருக்கும் போது கன பிள்ளைகள் வரும். நாங்கள் ஒருவரும் அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாம ஜபம் வேணும், அன்றாட பூஜை வேணும், இல்லாட்டால் அந்த அபதாதம் எங்களை தாக்கி போடும். அப்ப நாங்கள் அறியாமல் இந்த கோயில் விஷயங்களை நாங்கள் பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் நடைமுறைப்படுத்தும் பொழுதும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற ரேடியோல எல்லாம் வர்றேன் சொல்றேன் சொன்னால் இதற்குரிய தயார்படுத்தல் அல்ல இதற்குரிய பிராய சித்தங்கள் அந்த நாம வழிபாடு அதுகள் இல்லாவிட்டால் இந்த தவறுகள் திருப்பி அடிக்கும். அது என்னுடைய குடும்பத்திலே பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள் நல்லா வர மாட்டார்கள், தரிகட்டு போகும், குடும்பங்களிலே பிரிவினைகள் வரும், மற்றது வியாதிகள் வரும், இது தோல்விகள் வரும், கடன் அவமிருத்து சிறை போன்ற துன்பங்கள் வரும். இது கண்கூடாக பார்ப்பது. அதனால சொல்றது இது எல்லாரும் கண்டபடி செய்யப்படாது, அந்தந்த நிலையில இருந்துதான் அதை செய்ய வேண்டும். அதுக்குரிய ஆசார வழிமுறைகள் இருக்கின்றன. இல்லாவிட்டால் அதை திருப்பி பார்க்கலாம். நாங்கள் அவர்களுக்கு திருப்பி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது உண்டு. ஆனால் இதே மாதிரியாக இந்த சாதாரணமாக வைக்கின்ற கோயில்கள் இருக்கின்றன. ஊரிலே எல்லாம் கிணக்கு பைரவர் கோயில்கள் இருக்கின்றது, மூளைக்கு மூளை வைத்து அவர் வழிபடுவார்கள்.
0: ஆகம முறை இல்லாம
1: மாற்றது பல இடங்களில் முருகன் கோயில் முன்னர் அப்படி இருந்தது. ஆகம விதிப்படி அப்பாற்பட்ட கோயில்கள் அங்கே வந்து அந்தந்த ஆசாரம் தேவையில்லை. அங்கே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற தேச ஆசாரம், அந்த இடத்துக்குரிய ஆசாரம், சமூக ஆசாரம், அந்த குடும்பத்துக்குரிய ஆசாரம், அந்த மக்கள் எப்படி கும்பிடுகின்றனர், சில இடத்திலே பலி கொடுத்து தான் கும்பிடுவார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: பொருள் வச்சுட்டு இருக்கான், சந்தோஷம் இல்லை. சோ மாறிக்கொண்டே இருக்கு. இவனுக்கு என்னாச்சு, கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்தா விஷயங்கள்னால மனுஷனுக்கு ஆனந்தம் வருவதில்லை. மறுபடியும் மறுபடியும் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க தவணை கட்டிட்டே இருக்கான். முதல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா, அப்புறம் டிவி வாங்கினா, அதுக்காகிட்ட கரெக்டா அது எப்ப முடியறதோ வாரண்டி பீரியட், 3 வருஷம் வாரண்டின்னர், 36வது மாசம் கெட்டு போச்சு. இத போட்டா இன்னொன்னு வாங்கினான். இப்படியே போயிட்டு இருக்கு சார், ரிட்டையர் ஆகிற பரியந்தம் எந்த கடனும் போடல. வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருக்கான். கடைசியில் எங்கிட்ட எதையும் சேர்த்து வைக்கல, நிறைய காசு. எங்கப்பா ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளவோ அவ்வளோ சம்பளம் எனக்கு சேர்ற அன்னைக்கு. இப்போ எனக்கு ரிட்டையர் ஆகிறப்ப எப்படியோ அதை விட 4 மடங்கு சேர்றப்போ என் பையனுக்கு நன்னத்தான் இருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னார், அவளும் சேர்த்து வைக்கல, நம்மளும் சேர்த்து வைக்கல, அப்படியே தான் இருக்கு. நிக்கலையே, எவ்வளவு வந்தாலும் செலவாயிட்டே இருக்க. மகாலட்சுமி சஞ்சலம் மீமான கிரேட்ன அப்படி சஞ்சலையா இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைகளும் அதிகமா போச்சு. ஆனா இந்த ஆசைகள்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து, இந்த ஆசைகள் வேணா சொர்க்கலோகத்துக்கு போனார், அங்கேயாவது சௌக்கியமா இருப்போமான்னார், அங்கேயும் போறார். அங்கேயும் ஒரு தீட்சிதர் போனா அவருக்கு ஒரு சின்ன வீடு, 2 யாகம் பண்ணின தீட்சிதருக்கு பங்களா. இவருக்கு இந்த வீடுல சௌக்கியம் இல்ல, அதை பார்த்து அசூய. இப்படித்தான் இருக்கு. அங்க இருந்து மறுபடியும் இறங்கி கீழே வரா, வந்ததுமே என்ன, மறுபடியும் ஏகத்தப்பாடு. இப்படி சுத்தி சுத்தி இவனுக்கு அலுத்து போச்சு. ஒரு நாளைக்கு பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான், பகவானே அக்னேன யசபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். ஹே அக்னே, ஹே ராயே, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே, சுபதா நல்ல வழியாக எங்களை அழிச்சிட்டு போங்க. திரும்பி திரும்பி போய் வந்து இது ரொம்ப சிரமம், நிர்விண்ணோகம், ரொம்ப வைராக்கியம் வந்துடுது சுவாமி. சொர்க்கலோகத்துக்கு போறப்ப ஆசையா தான் இருக்க, அங்க இருக்கிறப்ப நன்னாத்தான் இருந்தது, மறுபடியும் திரும்பி வான்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க பார்க்கலாம், இங்கிருந்து அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கேன் சார், இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்கலாம் தான், போயிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் வரைக்கும் சௌக்கியமா இருந்தது, அதுக்கப்புறம் என்ன சொன்னார், வெளியில சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கலைன்னா. இப்ப இங்கே இருக்கிறப்பற உத்தியோகத்துல போடுங்க, அவன் சொல்ல மாட்டான், அடுத்த ஆள் கடைக்கிற வரைக்கும் இனிதான் சுத்தணும்ட்டான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்த ரகசியம், எங்கேயும் போக முடியல, இவனாலையும் இருக்க முடியல, என்னாச்சு. அதுல வைராக்கியம் வந்து, முதல்ல எது வசத்தின்னு கருதினேனோ இப்பொழுது அதுவே எனக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ வைராக்கியம் வந்து என்னாச்சுன்னு, போயிண்டு போயிண்டு திரும்பி வரக்கூடியதான மார்க்கம் எனக்கு வேண்டாம், திரும்பி வராத வழியில் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணுனர், கொஞ்சம் வேதாந்தத்தை பக்கம் தலைவையினர். அதான் சந்தசாக்கி சிகான்விதே, சந்தசாக்கி மட்டும் இல்ல சிகான்விதே, வேத சிகைகள், வேதத்தினுடைய அந்தம், சிகான தலை, வேதத்தினுடைய வேத சிரசு வேதாந்தம். இந்த வேதாந்தமானது சாதாரணமான மனுஷாளுக்கு சுவைக்காது. என்ன ஆத்மா ஒண்ணுங்கிறான், நித்தியம்ங்கிறான், நமக்கு ஒன்றும் புரியல, என்ன சரீரம் தாங்க அது ஆத்மா இல்லைங்கிறான், எனக்கு தெரிஞ்ச சரீரத்தை ஆத்மா இல்லைங்கிறான், இந்த சரீரத்துக்காகத்தான் இத்தனை நாள் கட்டப்பட்டு இருக்கேன், தலையிலிருந்து நகம் வரைக்கும் அது சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா, தலைக்கு பெயிண்ட்டு நகத்துக்கு பெயிண்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதெல்லாம் பொய்ங்கிறான் சைவன், எல்லாமே போய் உலகமே பொய்ங்கிறாரு, என்ன பண்றது பாருங்க, உலகம் பொய்யா இருந்தா எந்த லட்டு சாப்பிடவே என்ன சாப்பிடவே ஒன்றும் கிடையாது, எல்லாம் பொய்ங்கிறார். இப்படி இந்த வேதாந்தங்கள் கேட்டா என்ன ஆச்சுன்னா, சுவைக்கவே இல்லை. அவனுக்கு சுவைக்கணும்னா உலகத்துல வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியத்தை சொல்லி கொடுத்து உலகம் நிஜமானது இல்லப்பா, நிஜமா அது சுகத்தை கொடுக்காது என்று சொல்லக்கூடியதான பாகம் வேதாந்த பாகம். பல பிறவிகள்ல இவன் அதை அனுபவிச்சு நல்லது புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து வந்தா தான் வருமா. சமேதம் வேதானுபச்சனை என பிராமணா விவிதிடந்தி யஜ்யேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவைகள்ல வேதாத்தியனத்தை பண்ணி, யஜ்ஞம் பண்ணி, யாகம் பண்ணி, விரதங்கள் பண்ணி, அப்படி எல்லாம் பண்ணினவாளுக்கு தான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு வரும். அவளுடைய மனசை இதை கேட்கணும் எனக்கூடியதான பக்கம் திரும்பும். வாழ்க்கையில் சொல்ற, நான் சின்ன வயசுலயே படிச்சுட்டு இருக்கணும், யார் வேண்டாம்னா சந்தர்ப்பம் வரலாம், நீங்க வேண்டு கேட்கல. ஒருத்தர் கேட்டார், உங்க குருவோட நீங்க எப்படி மீட் பண்ணீங்க முதல் முதல்ல, என்ன தெரியுத லவ் பண்ணினோமா, இந்த கேள்வி அங்கேத்தானே வரும், லவ் பண்ணிரு நீர் பண்ணிதான் அந்த பக்கமா இந்த பக்கமா எங்க இருந்து ஆரம்பிச்சு, உங்க குருவை நீங்க எப்படி மீட் பண்ணீங்க, அவர் உங்களை சூஸ் பண்ணாரா, நீங்க அவரை சூஸ் பண்ண, யாரு யாரை சூஸ் பண்ணி, ஒண்ணுமே தெரியாது, என்னமோ ஆச்சு. பகவத் அனுகிரகம் எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் அப்ப வாசிக்கிற ஆரம்பிக்கிறது இது இவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியல, ஏதோ வாசம் ஏதோ ஒன்று. ஆனா உள்ளூர் அந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனால் அது எப்படி தேங்காய் மின்னு சாப்பிட்ற போல, தேங்காய் இருக்கு அது வாழைப்பழம் மாதிரியோ திராட்சா பழம் மாதிரி இல்லை. திராட்சை பழம் வாயில போட்டதுமே உள்ள போயிடும், வாழைப்பழத்தை தோலை விட்டுட்டு கொஞ்சம் கடிச்சு சொல்லினா சுலபமா போயிடும். தேங்காய் அப்படி இல்லை, அந்த உடச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் பிரிக்கிறது ஒரு கிரமம், அதை உடச்சு அந்த ஓடுக்குள்ளேருந்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடியதான பாகத்தை எடுத்து அது சின்ன சின்ன துண்டாக போட்டு அதில் வாயில் போட்டுட்டேன்னா அப்போ இல்லை, அதை கடி கடின்னு கடிக்கணும். ஒரு நன்னா கடிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சுவை உள்ளே போகும்பொழுது ஆனந்தமாக இருக்க. அது மாதிரி தான் உங்கள் வேதாந்தமும் அவ்வளோ சுலபமாக புரியாது. கொஞ்ச நாள் நம்ம கேட்டுன்றது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஈஷாவாசியமும் தான் பிரதாரணிக்கு ஒன்றே தான் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் சொல்கிறார் சார். நம்ம ஒரே மாதிரி சொல்கிறாரு, நீங்களே சொல்லுங்களேன் தான், அது அவருக்கே தெரியல எனக்கு எப்படின்ற. ஆனா கேட்காம இருக்கிறது தானே, கேட்காம இருக்க முடியலையே, அது கேட்டா தானே மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படி இந்த மனசானது அதுல ஈடுபடுறது பார்த்தீங்களா, அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவம் இந்த வேதார்த்தம். இது எங்க இருக்கு, இந்த வேதங்கள் எனக்கூடியதான பல கிளைகள் இருக்க, இந்த கிளைகள் உச்சியில இருக்கிற கிளைகளா இருக்க. சந்தசாகினி ஸ்ரீகன்விதே, அதற்கு பிறகு இந்த மரம் இருக்க, எது இந்த வேதங்கள் எனக்கூடியதான மரம், இந்த மரத்துல பல பட்சிகளுக்கு த்விஜவரைஹி சம்சே விதேஷ அஸ்வதே, பல பட்சிகள் இருக்கு. மரம்னு சொல்ற அந்த மரத்தில் நீங்க தான் இருக்கணும், நான் இருக்கப்படாதுன்னு சொல்ல, பல பட்சிகளுக்கு என்ன பட்சிகள்? இந்த வேதங்களை நாடுபவர்கள் பிராமணர்கள் அதிகம். நீங்க உத்தர தானே வேதம் வாசிக்கிறீர்கள், அப்படி போய் பாருங்க எத்தனை பிராமணர்கள் வச்சிருக்கா, எத்தனை பேர் அந்த வேதங்களை பிடிச்சிட்டு அதுல இருக்கிற கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க. அத்விஜவரைசம் சேவிதே, பல பேரும் சேவிச்சுட்டு இருக்கா இந்த மரத்தை. அதோட மட்டுமல்ல, சாஸ்வதே, எப்பொழுதும் இருக்க தருது. ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் போனதுன்னு கிடையாது, எத்தனையோ பேர் ராமன் வாசிச்சிருக்கார், கிருஷ்ணன் வாசிச்சிருக்கார், நாமளும் வாசிச்சுட்டு இருக்கோம். அதே வேதம் தான், மாறல, ஞாபகம். இது எல்லாமே மாறுறது. கம்ப்யூட்டர் சைஸ்ல இருந்து முதல்ல ரூம் அளவுக்கு கம்ப்யூட்டர் இருந்ததான், இன்னைக்கு என்னடாச்சு, சின்னதா பாம் டாப்ங்கிறான், கையில வச்சுட்டு இருக்கான் ஒரு சின்ன கம்ப்யூட்டரை, இன்னும் சின்னதாயிடும்ங்கிறான். முன்னால விரலை வச்சா நோடுறதுக்கு இருந்தது, இப்ப விரலால இல்ல, ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு அதே ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அகோரமா போயிடுது பத்தியில விவகாரம் மனுஷனுக்கு. அப்படி இவைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கு, ஆனா எங்க வேதங்கள் மாறாது. அதே மந்திரம், அதே ஸ்வரம், அதே எழுத்து, அதே மாதிரிதான் உச்சரிப்பு. பத்து பேர் இல்ல ஆயிரம் பேர் அந்த வேதத்தை சொன்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே ஒரு டோன் தான் வரும். என்ன சுவாமியினர் அது போல தயார் பண்ணி வச்சிருக்க, மாறல, அது மாத்த முடியாது. அப்ப இதுல நமக்க பர்தினே அப்படின்னு இருக்கான், நமக்க பர்தினேன்னு பகாரத்துக்கு கீழ் அனுதாத்தம், அந்த பர்தினேன்னு அது சம்ஸ்கிருதத்துல கெட்ட வார்த்தையா இருக்க. அதனால என்னாச்சுன்னா அவர் பால்ல அபிஷேகம் பண்ணிருக்கார் பரமேஸ்வரனுக்கு. இந்த இடத்துல பர்தினேன்னு நன்னா இல்லையேங்கிறத கபர்தினேன்னு மேலோட சொன்னாராம், சொல்லி பார்த்தா பால் விழலியம், என்னடாச்சுன்னு அப்படியே நிக்கிறது, அவரால் கீழே கொட்ட முடியல. அப்புறம் பார்த்தார், ஓஹோ இது வேதனை, நம க பர்தினே அப்படின்னு பக்காரத்தை கீழே போட்டார், தானா தாராபாத்திரத்து கீழே விழ. அந்த அந்த அளவுக்கு ஒரு அந்த சப்தத்துக்கு ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். ஒரு எழுத்த அதனுடைய ஸ்வரத்தை மாத்தினா அர்த்தம் போயிடும் வேதத்துல, அதுக்கு ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பகுவ்ரீஹியா இருந்தா இப்படி, தத்புருஷமா இருந்தா இப்படி, அந்த ஸ்வரத்தினால வச்சு அர்த்தம் மாறும். ஆகையால் வேதத்துக்கு ஸ்வரமானது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்வரம் எத்தனை நாளா இருக்கு சார், பல கோடி வருஷங்களா இருக்கு. இந்த ஸ்வரங்களோட சேர்ந்த இந்த வேதத்தை அப்படியே தனக்குள்ள இழுத்து வச்சுட்டார் பிரம்மதேவர், இது பரமாத்மா ஓங்காரமா சேர்த்துண்டு தனக்குள்ள வச்சுருக்கார். அடுத்த பிறவி வரும்பொழுது பிரளயம் வந்ததுமே அடுத்த சுருட்டி ஆனதுமே ஹிரண்யகர்பருக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை, பூர்வம் முன்னால பிரம்மாணம் அந்த பிரம்மதேவருக்கு அதை எடுத்து சொன்னார். பிறகு அவருக்கு சொன்னதுமே அவருக்கு உலகத்தை சுருட்டி பண்ணுன்னு சொல்லிட்டார், சுருட்டி பண்றேன்னு அவரும் ஒத்துண்டார். எப்படி பண்றதுன்னு நான் தான் சொல்லி கொடுத்துறேன், சொல்லி கொடுக்கறேன்னார், சொல்லி கொடுங்கன்னார். ஓம்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். இவர் ஓம் ஓம்ங்கிறார், என்னடா அது எப்படி பண்ற ஓம்னா ஒண்ணுமே வரலையே ஓம்ங்கிறாரே எப்படின்னார். ரொம்ப நாள் யோஜனை பண்ணி பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், தான் எங்கே இருக்கேனோ அந்த தாமரைக்குள்ளேயே உள்ள போனார். உள்ள போய் அந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுடைய இதயத்தை வரைக்கும் போயிட்டார். போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னார். நீ போ தெரியும்ட்டார். அவர் வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். தாப்பா அப்படின்னு ரெண்டு பதம் கேட்டது அவருக்கு. ஓஹோ தாப்பா தாப்பான்னு கேட்டதுமே தபசு தான் பண்ணணும். தப்போ பிரம்மே திவ்ய ஜானாத அப்படின்னு தப்போ பிரம்மா அந்த தபஸ பண்ண தொடங்கினார். அந்த தபஸ பண்ணும் பொழுது அவருக்கு வேத மந்திரங்கள் அகப்பட்டன, காதால் கேட்கப்பட்டன. அந்த வேத மந்திரங்களை வச்சு அங்க இருக்கக்கூடிய பூவித திவ்யாகரது பூமி மசுஜதா, வேதத்துல பூஹுன்னு வந்தது. ஓஹோ அடுத்ததா அப்படி தியானம் பண்ணினார். போன கல்பத்துல பூஹுங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், பூமி. அதே மாதிரி சிருஷ்டி பண்ண ஒவ்வொரு பதத்தையும் வச்சுட்டு வேதத்தில் இருக்கக்கூடியதான பதத்தினால உலகத்தை சிருஷ்டி பண்ணினார் பிரம்மதேவர். இந்த வேதங்கள் எப்படி கிடைச்சது, தபஸ்னால கிடைச்சது. யாரால கிடைச்சது, பரமாத்மாவால கிடைச்சது. அந்த பரமேஸ்வரன் இப்படி உலகத்துல வேதங்களை கொண்டு வந்து விட்டார். அந்த வேதங்கள் மறுபடியும் என்னாச்சு, உள்ளூர போயிடுச்சு. ஓங்கார ரூபமாக அவரிடத்திலேயே போச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீள், கல்யாண போட்டோலாம் கேப்சர் பண்ணி ஒரு ஆல்பத்தில் வச்சு வச்சுருக்கள். அந்த ஆல்பத்தை மறைச்ச அதை மடிச்சு உள்ள வச்சு விட்டேன். உங்க பேத்தி பிறந்திருக்க அப்ப கொண்டு வந்து காட்டுறேன். மறுபடி இதை பார்த்தியே அவங்க தாத்தா இங்க இருக்க, நீங்க தானே இருக்கேன், இங்கோ இருக்க பாரு காமிக்கிறேன். அது ஆனப்புறம் மறுபடியும் என்ன, மடிச்சு உள்ள வச்சு விட்டேன். அதே மாதிரிதான் பிரம்மதேவரும் வேதங்களை ஓங்காரமாக மடிச்சு உள்ள வச்சுருக்கார். மறுபடியும் வேண்டிய சமயத்துல எடுத்து வெளியில வைக்கிறார். சோ அவ்யக்தாவ்யக்த எஸ் சர்வே பிரபவந்தியஹ ராகமே ராத்ரியாகமே புன பார்த்த தத்ரைவ அவ்யக்த சம்யக்கே அப்படின்னு வேதங்களோ உலகங்களோ அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாச்சு. மறுபடியும் வியக்தமானது அவ்யக்தமாகிறது, இதான் தத்துவம். ஆகையால் வேதங்கள் இப்ப என்னாச்சு சார், எப்ப பிறந்தது, எப்ப இருந்தது, எப்ப அழிய போறது, எப்ப உண்டு. சில சமயத்துல மறைஞ்சு இருக்கும், சில சமயத்துல விஸ்திருத்தமா இருக்கும். எப்படின்னு அந்த ஸ்திரீகள் கல்யாணத்துக்காக கூரை போட வாங்குற பாருங்க, அது மாதிரி வரலட்சுமி விரத தண்ணிக்கு தான் வெளியில வரும். மீ நாளைக்கு மடிச்சு அடுத்த நாள இதை மடிச்சு இஸ்திரி பண்ணி உள்ள போயிடும். எங்க கூரை போட 60 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அதே கூரை போட தான் இருக்கு சார்னர், அதே அரக்கு கலர், அதே மாதிரி அது தோக்கவே இல்லை 60 வருஷமா. அதே மாதிரி இந்த வேதங்கள்லாம் சாஸ்வதமாக இருக்கு. அதனால சாஸ்வதே சந்தி கன்விதை த்விஜவரை சம்சேவிதே சாஸ்வதே த்விஜவரை சம்சேவிதே. முன்னால பட்சிகள்னு சொன்னேன், முதல்ல மரம்னு சொல்லும் பொழுது பட்சிகள்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வேத மரத்துக்குள்ள சேவிக்கக்கூடியதான பட்சிகள் யாரு, ஹம்சாள் பரமஹம்சாள் பிராமணாள் அந்தனர்கள். அந்த வேதத்துல ஒரு பரம தாத்பரியம் இருந்து கொண்டு அதை சேவிக்கிறவா திஜவரைசம் சேவிதே சாஸ்வதே. அதற்கு பிறகு இந்த மரமானது எப்படி சௌக்கியாபாதினி, இந்த வேதமானது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கல, மற்ற பதார்த்தங்கள் சௌக்கியத்தை கொடுக்கலை. எல்லாருக்கும் தெரியும் ஏன், எதை வாங்கிட்டாலும் மனுஷனுக்கு கவலை இருந்துட்டே இருக்குது. உத்தியோகம் வரலேன்னு முதல்ல கவலை, உத்தியோகம் வந்த பிறகு உத்தியோகம் வந்துருது. ஆனா நான் எந்த இடத்துல கேட்டேனோ அந்த இடத்துல கொடுக்கல. சரி அதையும் கொடுத்தாச்சுன்னா இந்த வேலை எனக்கு கொடுக்கல, அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலையேன்னு அது ஒரு கவலை. கன்ஃபார்ம் பண்ணின பிறகு என்னாச்சுன்னா ப்ரொமோஷன் வரலையே சார், எனக்கு முன்னால அவனுக்கு கொடுத்துட்டான் சார் வேற கன்சிடரேஷன், அவனுக்கு கொடுத்துட்டான் எனக்கு கொடுக்கலையே சூப்பர் சீட் பண்ணானே வியவஹாரம். இப்படி என்னைக்காவது நிஜமாக உங்களுக்கு வந்தத்தோட சௌக்கியமா இருந்துடா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. இன்னொன்னு வரலையேங்கிற கவலையே ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட்டும் ஆனப்புறம் என்ன விவகாரம் ஆச்சுன்னா சண்டையோட ரிட்டையர்மெண்ட் ஆகும். அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனி கூட சந்தோஷம் இல்லை. அப்படின்னு ரிட்டையர் ஆயிருக்க விவகாரங்கள் முழுக்க கடைசியில் அதையே வச்சுட்டு இருக்கான். ஏதோ இந்த ஜென்மால நமக்கு ஜீவனத்தை கொடுத்ததே, இந்த ஜென்மால பகவான் நமக்கு இதை கொடுத்தாரேன்னு ஒரு ஆனந்தமா இருக்க வேண்டாமா? இல்லைய மனுஷன், நிறைய பேர் பாருங்க, ஏதோ ஒரு கவலை. ஏதாவது உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கா? இல்ல. லோகத்தில் இருக்கக்கூடியதான பணமோ புகழோ பதவியோ நிஜமான சுகத்தை, சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கல. ஆனா இந்த வேதங்கள் இருக்கு பத்தேடா, இந்த வேத விருட்சம் நிஜமான சுகத்தை கொடுக்குறது. யார் யாருக்கு எப்பப்ப எது வேணுமோ அப்பப்ப அந்தந்த பிரயோகங்கள்னால கிடைக்கிறது. சௌக்கியாபாதினி கேதபேதினி, மனுஷியாளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு வழி இதுதான். என்ன துன்பம் எங்க இருக்குன்னு தெரியல, இவனுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல, ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா ஆத்மா மனசோட சேருகிறது, மனசு புலனோட சேருகிறது, புலன் விஷயத்தோட சேருகிறது, நமக்கு ஆனந்தம் உண்டாகிறது. இதானே வழி? உங்க ஆத்மா மனசோட சேர்ந்தது, மனசு கண்ணோட சேர்ந்தது, கண்ணு லட்டுவை பார்த்தது, ஓ நன்னா இருக்கு சிரிச்சல், திருப்பதி லட்டு சாப்பிட்டா புண்ணியமும் வரும் நாக்குக்கும் திதிப்பு, அதனால அதை கொடுத்தான் வாயில போட்டுண்டா. அப்புறம் ஒரு கமெண்ட், 10 வருஷத்துக்கு இருந்த போல லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போச்சு சார், அந்த குவாலிட்டி ஜாஸ்தியாச்சா, இது வேற வச்சுட்டு இருக்கேன், லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போயிடுதான். ஏன்டான், அவ கான்ட்ராக்டுக்கு விட்டாளாம், ஒரு யாரு சரியான ஆளுக்கு கொடுக்கலையா. ஆனா இந்த லட்டுக்கு நிக்கிறதுக்கே 2 மணி நேரம் நின்று வந்திருக்காரு இவர். இப்படி என்ன மனசு வந்து நிஜமா சுகம் இருக்கோ? எங்க இருக்கு சுகம்? அந்த லட்டுல சுகம் இருந்தா எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறது. கண்ணுல சுகம் இருக்குமேனா இல்ல, எதை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வரணும், வரலையே? சிலது பார்த்தா சந்தோஷம், சிலது பார்த்தா துன்பம். ரோட்ல போகும்பொழுதே எதற்கு ஒருத்தர் வந்தாரேனால் அவரை பார்த்து சிரிச்சு 1 மணி நேரம் தன்னுடைய கௌரவம் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி, நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், பகவான நேரா பார்த்தேன், ஹலோ பிரம்மன் கை கை கொடுத்தேன் சொல்றவாள்லாம் இருக்கா. அவர் பிரம்மமா இல்ல பிரம்மம்னு பேர் வச்சுட்டு ராம பிரம்மமா தெரியல எனக்கு. ஆனா அதை பேசிட்டு இருக்கிற நம்ம வியக்திகளும் இருந்துட்டு இருக்கா. அதே தான் இன்னொரு நாளைக்கு வர்றார், நம்மளை பார்க்காத மாதிரி தலை அந்த பக்கம் திரும்பிட்டு போறார். என்ன சுவாமி, இன்னைக்கு பிடிக்கல அவருக்கு, இன்னொரு நாளைக்கு உங்களை இது வரைக்கும் ஜன்மாவில் பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போறார் சார், பார்க்காத மாதிரியே போறார். அவர் முகத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அது எப்படிதான் உண்டாகிறதோ தெரியறதோ தெரியல, விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, லோகத்துல சுகமானது கண்ணால ஏற்படல, மனசுனால ஏற்படல. மனசு சுகமா இருந்தால் மனசு இருக்கக்கூடியதான எல்லா நிலையிலையும் உங்களுக்கு சுகமே வரணும். காலம்பிலிருந்து ராத்திரி பரியந்தம் உங்களுக்கு சுகம் இருக்கணும், தூங்குற பரியந்தம் இல்லையே. அப்ப சுகமானது விஷயத்துல இல்ல, புலன்ல இல்ல, மனசுல இல்ல, ஆனா எங்க இருக்குன்னு உங்களை மறந்து தூங்குற எழுப்பாதீங்களா, தூங்கி எழுந்து அபாடா நிம்மதிய தூங்குண்ட சார், எதையும் தெரிஞ்சுக்காமன்னு. ஸோ விஷயமானது சுகம் எங்கே ஏற்பட்டிருக்க, வெளி விஷயங்கள்ல அறியாத்தனால சுகம் வந்திருக்கு. நமக்கு அந்த சுகம் போறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அறிந்தோம். ஆனா அந்த துன்பத்தை போக்கக்கூடியது, உங்க மனசை சாஸ்வதமான நிம்மதி ஆக்கக்கூடியது இந்த வேத ஜானந்தான், உபனிஷத் ஜானந்தான். இது அப்படியே கேட்டுட்டே இருந்தோன்னா அப்பவே சுகம் ஏற்படுறது. அந்த மனசுக்கு நிஜமான அந்த சாந்தி ஏற்படுறது இதனால தான். திருப்பியும் அதே உபனிஷத்து தான் சொல்லிட்டு இருக்கோம், எத்தனை தரம் கேனோ உபனிஷத்து கேட்டிருக்கோம், எத்தனை தரம் ஈஜாபத்தியம் கேட்டிருக்கோம், சொல்லி சொல்லி நுற்று ஆயிடுத்து சார். நான் நீங்க மந்திரம் சொல்றதுக்கு மேலே நான் கூட சொல்றேன், மந்திரம் தான் சொல்றேன், ஆனா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் உள்ள வாங்கிட்டீங்களா? இப்ப மனசு ஸ்பாஞ்சு மாதிரி எடுத்து முதல்ல கல்லு மாதிரி இருந்தது, அந்த கல்லற என்னன்றது ஒன்றும் போகல, இப்ப ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிடுத்து, சொல்ல சொல்ல உள்ள இழுத்துக்கிறது ரைட். ஆனா என்ன, அடுத்த நாள் வெயில்ல வச்சப்பல காஞ்சி போச்சு, மறுபடியும் வேற அந்த இருந்து கேட்கலாம். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லைன்னு இல்ல, முன்னால சொன்னா ஏறலையே என்னமோ சொல்றாருன்னு இருந்து இப்ப சொன்னா ரைட்டு புரியறது நன்னா இருக்க, இத முன்னாலேயே சொல்லியிருக்காரு, இந்த எக்ஸாம்பிள் சொல் எல்லாம் கரெக்டா சொல்றேன். ஆனா திருப்பி சொல்லணும்னு ஆரம்பிச்சா மறந்து போறது, இது அடுத்த ஸ்டேஜ். இது மறக்காம நீங்களே அதுங்க மனசுல மனநம் பண்ண நிலை வந்ததுன்னா அது அடுத்த நிலை. ஆகையால் மனுஷியனுக்கு துன்பத்தை போக்கக்கூடியது, இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த சாகை, இந்த மரம் ஒண்ணுதான். சப்யாபாதினி கேதபேதினி, அதோட மட்டுமல்ல சுதாசாரை பலே தீபிதே. அந்த பழங்கள் இருக்க பார்த்தீங்களா, அமிர்தமாக இருக்கக்கூடியதான பழங்கள், எல்லா பழமும் சௌக்கியமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு சில பழம் பிடிக்கும், சில பேரும் பிடிக்காதது, எல்லா பழமும் நல்லாத்தான் இருக்கு. மாதுளம் முத்து, கொய்யா பழம், ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணி பாருங்க. நமக்கு ஆப்பிள் எல்லாத்தை விட பூர் மேன்ஸ் ஆப்பிள், வாழைப்பழம், அதில் என்ன ஒரு ஆனந்தம், எல்லாத்துலேயும் ஒரு சௌக்கியமும் ஒரு ஆனந்தம் ஒரு திதிப்பு இருக்கும் இல்லையோ. அமிர்தம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு வேண்டியதான எல்லா சத்தும் அந்த பழத்தில் இருக்க. கடைசியில் டாக்டர் என்ன, பழத்தை சாப்பிடுங்க, ராத்திரி இட்லி தோசை சாப்பிடாத, பழத்தை சாப்பிடுன்னா சரியான. இப்போ நிறைய மதராஸில் பழங்கள் சாப்பிட்றா, முன்னால் இத்தனை பழக்கடையே கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே கிடையாது. இப்போ என்னடா இருந்தார், பழமுதிர்னா அங்கெங்கே வச்சுட்டான், ஜனங்கள் நிறைய வாங்குறா, சாப்பிட்றாளா இல்லையா தெரியல விவகாரம் முழுக்க. ஆனால் முன்னாலாம் சாத்துக்குடின்னு ஒரு பழம் வரும், உடம்பு சரியானா இதை கொண்டு போய் கொடுப்பா. இருக்கிற பழத்துக்குள்ளேயே சரியான பகவான் சிருஷ்டி பண்ணது, அதை உரிச்சு ஒவ்வொன்றா உரிச்சு அதில் எதை எடுத்து அதெல்லாம் கொட்டையை எடுத்து அதை கொடுத்தா பாருங்கோ. இது அதை சாப்பிட்டதுனால எவ்வளவு சக்தி வருமோ இந்த ப்ராசஸ்லயே போயிடும் போல இருக்கு. அப்படின்னு ஒரு பழம் இருந்தது, அது இன்னைக்கும் இருக்கு. விவகாரம் என்ன சொல்ல வந்தேன், ஆனா அதுலயும் ஒரு ரசம் இருக்கா இல்லையா, இவ்வளவு அழகு பகவத் சுருட்டியில பாருங்க. இன்னைக்கு என்னென்னமோ பழம் வச்சுட்டு இருக்கான், உனக்கு பேரு தெரியாத பழம் எல்லாம் வச்சு, என்ன ஃபாரின் ஃப்ரூட்டுங்கிறான், விலையோ ஆகாசமா இருக்கு, ஆனா சாப்பிடுறோமா இல்லையா. ஆனா எல்லா பழத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு சார், உடம்புக்கு கெடுதலை பண்ணாது, உடம்புக்கு நல்லதையே படக்கூடியது. அதே மாதிரி இந்த வேதாந்தம், சுதாசாரி பலைஹி தீபிதே சேத பட்சி சிகாமணே, இவ்வளவு அழகான ஒரு மரம், எது வேதங்களை கிளைகளாக கொண்ட மரம், வேதாந்தத்தை மேல் உச்சி கிளையாக இருக்கக்கூடியதான ஒரு மரம், அந்தனர்களாலையும் சன்னியாசிகளினாலையும் சேவிக்கப்பட்டதான ஒரு மரம், சாஸ்வதமாக அழியாத இருக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுக்கும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கக்கூடியதான ஒரு மரம், அழகான சுவையான ரசமான மனிதருக்கு சந்தோஷத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு பழத்தை கூடியனதான பழங்களை கண்டதான மரம். இந்த மரத்துல ஏ மனசுங்கிற ஒரு பட்சியே தப்பட்சி காமனே என்ன பண்ணும், தியஜ விருதா சம்சார சஞ்சார மன்யிரலம், இதை விட்டு விட்டு இந்த மரத்தை விட்டு விட்டு வேற இன்னொரு மரத்துக்கு ஏன் பறக்கிறேன், இந்த மரத்துல தான் சிவன் இருக்க. துவாசுபர்ணாசயுஜாசகாயாசமானம் ருத்ரம் பரிஷஸ்வஜாதே முண்டகோபனிஷத்து சொல்றது. ரெண்டு பட்சிகள் இருக்குங்க, ஒரு பட்சி அசையாம உட்கார்ந்துருக்கு, அந்த பட்சிக்கு சிவன் பேர், அது இருக்கக்கூடியதான அந்த கூட்டிலேயே இருக்க. இன்னொரு பட்சி இருக்கு பார்த்தல, இது இங்கேயும் அங்கேயும் மேல் கிளைக்கும் கீழ் கிளைக்கும் போறது, அங்கெங்கே இருக்கக்கூடியதான பழங்களை கொத்தி கொத்தி பார்க்கறது, சில பழங்களை கொத்துறது அதுக்கு மூக்கு வலிக்கிறது, சில பழங்களை கொத்துறது அதுக்கு ரொம்ப திதிப்பா இருக்கு. ஆனா இதுக்கோ ஒரு பிரமம், ஏன்னா அதுவும் திதிக்குமோ அப்படின்னு கொத்தி பார்க்கறது, அது எத்தனை தரம் கொத்தி பார்த்தாலும் புத்தி வர மாட்டேங்குது, மறுபடியும் கொத்திண்டே இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கே தவிர பழத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க என்னைக்கும் அங்க இருக்கிற இன்னொரு பட்சியை பார்க்கல. யதா பஸ்ய பஸ்ய தே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனிம், யதா எப்பொழுது பஸ்யதே ருக்ம வர்ணம் அங்கேயே ஒழித்து கொண்டிருக்கக்கூடியதான இன்னொரு பட்சியை பார்க்குமேயானால், ததா வித்வான் நாமரூபாத்விமுக்தா பரஸ்பரம் புருஷமுபைதி திவ்யம், அப்படி திவ்யமான அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். ஆனால் பார்க்க மாட்டேங்குது இந்த பட்சி என்ன பண்ணிட்டுன்னு, அது உபனிஷத்தில் இருக்கிற பட்சி, ஒரே மரம் அதில் ரெண்டு பட்சி இருக்கு. இந்த இப்போ சொன்ன இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி என்ன பண்ணிட்டு, இந்த மரத்தையே விட்டு இன்னொரு மரத்துக்கு போறதா, டிவிங்கிற மரம், சினிமாங்கிற ஒரு மரம், அங்கென்ன ஓடுறது, இது இந்த வேத மரத்தையே விட்டுடுத்தான் அது. அதனால அந்நேகி மன்னே சஞ்சாரம் அந்நேரலம், மற்ற மரங்களுக்கு சஞ்சாரம் பண்ணாதீங்க, நீங்க விட்டு எந்த அளவுக்கு ஓடி போயிருக்கன்னா இந்த வேதங்களையே விட்டோம், வேற எதையோ வாசிச்சுட்டு இருக்கோம், இந்த இதுக்கு சம்பந்தமான பதார்த்தங்களை எல்லாம் விட்டு இப்படி எங்கேயோ மற்ற மரங்களுக்கு போறீங்களே வேண்டாம். தப்பட்டு காமனே தேஜ விரதா சம்சாரமன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகளி நீடே. இந்த மரத்துல தான் ஒரு அழகான ஒரு நீடம் இருக்கப்ப, இந்த வேத மரத்துக்குள்ளத்தான் அழகான ஒரு கூண்டு இருக்க. அந்த கூட்டுக்கு என்ன பேர் தெரியுமா? சங்கர பாத பத்மயுகளி நீடே, பரமேஸ்வரனுடைய பாத பத்ம யுகலம் எனக்கூடியதான ஒரு ஒரு கூடு அங்க இருக்கு. அவருடைய ரெண்டு திருவடிகள் இருக்கு பார்த்தீங்களா, ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம தர்க்கியம் திரைபுர அம்மா அப்படின்னு அழகான ரெண்டு ரெண்டு பாதங்கள் இருக்கு, சங்கர பாதங்கள். அந்த சங்கர பாதங்களுக்குள்ள அந்த மரத்தை அதுக்குள்ள பாருங்க, நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விஹாரங்குரு. இங்கேயும் இங்கேயும் ஆனந்தமா சுத்துங்க, வேற அங்கே இங்கே மரத்துக்கு போனா அந்நிரலம் மற்ற கூடுகளுக்கு போகாதீங்க, மற்ற மரத்துக்கு போகாதீங்க. ஏன்? சேத பட்சி காமனே, மனசு எனக்கூடியதான உயர்ந்ததான பட்சியே, பட்சி காமணியே இருக்கல. தியஜ விருதா சஞ்சாரம் அந்நிரலம், மற்ற மரங்களுக்கு போகாதீங்க. ஏன்னர் அது விருதா சஞ்சாரம், இதுல காலட்சேபம், அது விருதா காலட்சேபம். இங்கேயே உபனிஷத்துகள்லயே காலக்ஷேபம் பண்ணுங்க, உங்களுடைய காலம் முழுக்க காலம் இருந்த ராத்திரி வரைக்கும் இங்கேயே உங்க மனசு சுத்தட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சங்கர பாத பத்மத்தை பார்ப்பேள், நிச்சயமா பார்ப்பேள். ஏன்னா இங்கே தானே இருக்க, எங்க இருக்கோ அந்த இடத்துல தேடி நிலை. ஏன்னா இப்ப கிடைக்கல, என்ன அரை மணி நேரம் அனுப்புற கிடைக்கும். ஏன்னா அங்கேத்தானே இருக்க, ஒவ்வொன்னா பிரிச்சுட்டு இருக்க, ஒவ்வொரு உபனிஷத்தா படிச்சுட்டு இருக்கா, கேட்டதையே கேட்டுட்டே இருந்தா. ஆனா என்ன ஆகுனர், நிச்சயமா கிடைப்பார். சங்கர பாத பத்ம யுகலி நீடே, இங்க என்ன இந்த மரத்தில் இருக்க, ஆகையால் நிச்சயமா அவங்களை கிடைக்கும். ஆனா இதை விட்டு வேற எங்கேயாவது போறேன், அவருதா சஞ்சாரம் அந்நிரலம், அங்கே சஞ்சாரம் பண்ணா விருதா சஞ்சாரம். விருதான்னா என்ன? வெறும் சிரமந்தான் மிச்சம், ஜீவனம் போயிட்டு இருக்க, நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டே இருக்கு. யதா மாசா அஹர்ஜரம், ஒவ்வொரு நாளும் பழைய நாள்ல இந்த டெய்லி கிழிக்கிற கேலண்டர் ஒன்று கொடுத்துட்டு இருந்தேன், இப்பதான் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிறான், இல்லைன்னா அந்த கையில ஒன்று வச்சுக்கணும், செல்போன்ல கேலண்டர்னு தட்டுறான், கேலண்டர் வருது செட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் இதுல இருக்க, பழைய நாள்ல அது வச்சிருப்பான், ராத்திரி கிழிக்கிற காலத்திலேயே வச்சிருப்பான். நாளைக்கு என்ன, ஒரு தரம் படிப்பான் விசேஷமாக, ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை இந்த நட்சத்திரம் இந்த யோகம் துர்முகூர்த்தம் இப்படின்னு ஒரு தடவை படிச்சு விட்டு படுத்துப்பார். ராத்திரி படுத்துக்கிறப்ப கிழிச்சிட்டு படுத்துக்கிற உழை, இத சொல்றது வேதம். யதா மாசா அஹர்ஜரம், தினந்தோறும் கிழிக்க கிழிக்க மாசங்கள் போயிடுத்து, வருஷமும் போயிடுது. 2013 வந்தது, நேத்து வந்தா போல எல்லாரும் அந்த ஹாப்பி நியூ இயர் சொன்னா, என்ன ஆயிடுத்துனர், 8 ஆயிடுது, 2/3 ஆயிடுத்து விவகாரம் முழுக்க. இன்னும் 2013 வழக்கம் வரல, செக்கல போடுறப்ப 12 போட்டுதான் வழக்கம் இருக்குன்னு இருக்கும், அவ்வளவு வேகமா போறது சார் விவகாரம். ஆனா வாழ்க்கையும் இப்படி போகப்படாது பாருங்க, ஒரு இடத்துல நிக்கணும், இந்த வேதங்கள்ல உங்க மனசு நிக்கணும். அனாவசியமாக மற்ற லௌகிகமான விவகாரங்களுக்கு போகாதையும், போனா வெறும் துன்பம் தான் மிச்சும். சேதப்பட்டு காமனே சம்சாரமன்யைரலம் நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி, நித்யம்னா ஆல்வேஸ் எப்பொழுதும் அர்த்தம். அந்த சங்கர பாத பத்மம் ஒண்ணுதான் நித்யம், மீதி எல்லாம் உலகம் அநித்யம். அப்படி என்பன் நித்யம் சங்கர பாத பத்ம யுகலி நீடே விஹாரம் குரு. இங்கேயும் அங்கேயும் சுத்தின் இருக்கல, விஹாரம்னா என்ன அர்த்தம், பிரயோஜனம் இல்லாம சுத்தறது. உலாவிண்டு இருக்கான் பாருங்க எப்படின்னு, அப்படி காலார நடக்கிற, என் கால் ஆறாதோ நடந்துக்கணும். உபனிஷத்து வழியாக இப்படி இருக்கா, அழகாக ஒரு ஸ்லோகத்துல சொன்னார், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இது மேல நசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான், ஒரு நாள் போறாது இதுல. சிவானந்த லஹரியில எத்தனையோ, அதே போலயே சௌந்தர்ய லஹரியில நிறைய தாந்திரிக்க ரகசியங்கள் உண்டு, இதுல பக்தி ரகசியம் உண்டு. ஒரு வாழ்க்கையை அவன் எப்படி நடத்தக்கணுங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அழகாக சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பட்சியாக இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்துருக்கார். ஆனால் இந்த மனசை சாதாரண பட்சி இல்லை, இது அன்னப்பட்சி அப்படிங்கிறத நாளைக்கு சொல்ல போறார். இது
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: பூர்வீமாம்ச சாஸ்திரத்துக்கு உதவியா இருக்கு அப்படின்னு கேட்டா, பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல இந்த உதாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த கர்மமானது இப்படிப்பட்டது, இந்த சாஸ்திரத்தை இப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்ட்டு விசார பத்தியும் உதாரணங்களும் கொடுத்திருக்கு. ரெண்டு விஷயம் அதுல முக்கியமா நமக்கு வேணும். வேதாந்திகளுக்கு ரெண்டு விஷயம் தேவை, உதாரணம் அதே மாதிரி விசார பத்தி. ஒரு சாஸ்திரத்தை ஒரு வாக்கியத்தை எப்படி விசாரம் பண்ணணும் அப்படிங்கறது அங்கதான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அது பிரமாண சாஸ்திரம்னு சொல்லப்படுறதுனால. அதே மாதிரி இன்னொன்னு அதுல உதாரணம் கொடுத்திருக்கு. இந்த உதாரணங்களை வேதாந்தத்துல உபயோகப்படுத்துறாங்க. இன்னைக்கு காலத்துல நாம வந்து வேதாந்த உதாரணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலான இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு உதாரணம் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு விஷயம் கொடுக்கற விஷயத்தை வச்சு உதாரணம் கொடுத்து நம்ம அதை விளக்குறோம். ஆனா சாஸ்திர கிரந்தங்கள்ல அப்படி சொல்லப்படல. சாஸ்திர கிரந்தங்கள்ல கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் எல்லாமே பகவான் பாஷ்யக்காரரா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் எழுதினவங்க மத்தவங்களா இருக்கட்டும், இந்த கிரந்தத்திலேயே நம்ம பார்ப்போம். பல இடத்துல உதாரணங்கள் பலதும் வந்திருக்கும். பல அந்த உதாரணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும், ஏதோ ஒரு கர்மத்தை அடிப்படையா, அந்த கர்மத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கேன், அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு கர்மத்தை காரணமா வச்சு எடுத்துருவாங்க. அப்ப அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பூர்வீமாம்ச சாஸ்திரமானது முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் உத்தரமீமாம்ச சாஸ்திரம்னு சொல்லப்படுற வேதாந்த சாஸ்திரம். மீமாம்சம் அப்படின்னு சொல்லி சொன்ன பூஜித விசாரம், மாங் மானே தாத்து, பூஜித விசாரம் அப்படின்னு அர்த்தம். மரியாதைக்குரிய ஒரு விசாரம், மேன்மையை அடையக்கூடியது. மரியாதைன்னா என்ன மரியாதை? சார் சர்ஜி அப்படிமா, சர்ஜி அந்த மரியாதை இல்ல. இங்க மேன்மையை அடையக்கூடிய நிலை, அதுதான் மரியாதை. மேன்மைங்கிறது ரெண்டு வகையா இருக்கு. ஸ்ரேயஸ்ச ப்ரேயஸ்ச அப்படின்னு ரெண்டு வகையா சொல்றான். ஒன்னு உலக ரீதியா கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான், கம்பேரிட்டிவ் கிரேட்னஸ். உலக ரீதியா நாம அடையக்கூடிய இன்னொரு விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது மேன்மை. அவனுக்கு இவன் மேன்மை, ஏன் அவன் பெரிய போஸ்ட்ல இருக்கான், பெரிய பதவியில இருக்கான். இவனுக்கு அவன் மேன்மையானவன், ஏன் அவன் பெரிய பணக்காரனா இருக்கான். அப்படி வசதிகள் வாய்ப்புகளை வச்சுட்டு நாம இன்னைக்கு மேன்மையை அடிப்பட பாக்குறோம். இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, உலகத்துலன்னு சொல்லி சொன்னா இந்த உலகத்துல மாத்திரம் எடுத்துட்டு கூடாது. சொர்க்கத்திலயும் போனாலும் இதே பிரச்சனை தான். நீங்க பின்னாடி சீட்ல இருக்கீங்க, இன்னொருத்த முன்னாடி சீட்ல இருக்கான், மேல முன்னாடி நமக்கு முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் சிம்மாசனத்துல. அது யாரா வேணா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது இருக்கட்டும், ஏதோ ஒரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு நமக்கு முன்னாடி. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நமக்கு முன்னாடி சீட்ல வேற ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இப்ப அந்த வேற ஒருத்தர் அந்த சீட்ல போறதுக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல, எனக்கு சிந்தனை வரும். ஏன்னா நான் இன்னும் பக்கத்துல இருந்து பகவான, இந்த பகவானை மாத்திரமே வழிபடுறவங்களா இருக்கிறவங்க அவங்க நினைக்க கூடியது, நான் ஏன் அந்த சீட்ல போய் உட்கார்ந்துருக்க கூடாது. அது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் போறது அவங்களுக்கு கொடுமையா இருக்கும். அந்த சீட்ல உட்காரவன் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா இன்னும் கொடுமையா இருக்கும், ஏன் எனக்கு அந்த சீட்டு கொடுக்காம அவனுக்கு கொடுத்தாரு பகவான் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏற்றத்தாழ்வு கம்பேரிட்டிவ்னு சொல்லி சொன்னாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஏற்றத்தாழ்வு இருந்தாலே துக்கம் இருக்கு. அடிப்படை அங்கதான் வருது நமக்கு. இந்த விசாரத்தினுடைய அடிப்படை என்ன, இந்த ஏற்றத்தாழ்வு எங்க இருந்தாலும் அங்க துக்கம் இருக்கு, துன்பம் இருக்கு அப்படிங்கிறது. அதனால இப்ப இந்த பூர்வீமாம்ச சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி இந்த அது கர்மகாண்ட சாஸ்திரம் அதே பாகத்துல தான் மற்ற பல சாஸ்திரத்தையும், விசிஷ்டா துவைத்தமா இருக்கட்டும், இல்ல துவைத்த சாஸ்திரத்தையும் இருக்கட்டும், இல்ல மற்ற மதங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அந்த பூர்வீமாம்ச பாகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவோம். ஏன்னா அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். நீ நல்லது செஞ்சா நீ நல்ல பலனை அனுபவிப்ப, நீ கெட்டதை செஞ்சா சாமி ஒன்னு அடிப்பாரு, இதுதான் அங்கேயும். அதனால அதெல்லாம் ஒரு பாகத்துக்கு வந்து சேர்ந்துடுறது. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, சூப்பர்லேட்டிவ் கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது மத்த எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மை, மத்த எல்லாத்தோயும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாத ஒரு மேன்மை. இப்ப ரெண்டு வகையா இதுல சொல்லும் போது சொன்னது சாதனா பஞ்சகம் அப்படிங்கிற கிரந்தம். அதுக்கு வந்து அங்க சொல்லும் போது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு விசாரம் பண்ணும்போது சொன்ன, என்னது விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விஷயத்த ரெண்டு அர்த்தம் வர முடியும். எந்த அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறது, ஒரு சீப்பான மேட்டர்ப்பா அதை போய் நீ இவ்வளவு பெருசா, அது விலை மதிப்பே இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு ஒரு மதிப்பே இல்லாத அதை போய் நீ பேசிட்டு இருக்கிய அப்படின்னுட்டு அப்ப அந்த அர்த்தத்திலயும் வருது. இன்னொன்னு விலை மதிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு விலையே போட முடியாது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு மேன்மையா சொல்றதா இருக்கு. சமஸ்கிருதத்திலயும் படிப்போம் பின்னாடி, என்னது பண்டிதன் சொல்லி சொல்றோம் ஒருத்தர், பண்டா எஸ்ய அஸ்தி இதி பண்டா பண்டிதக, பண்டா அப்படின்னா ஞானம், ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் பண்டிதர், பண்டிதர்னு சொல்லி சொல்றோம், பிராமணன் சொல்லி சொல்றோம். இதுல எல்லாம் ஒரு மகாங்கிற உபசர்க்கத்தை சேர்த்துட்டீங்க, மகா அப்படிங்கிற ஒரு விசேஷத்தை சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சிறப்பு மகா, மகா பண்டிதன், மகா பிராமணன் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையாவே அவனை நம்ம கிண்டல் பண்றோம் திட்டுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணியில சொல்ற ஒரு விஷயங்கள், அப்படிப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான இந்த விசாரத்துல இந்த மாதிரி எந்த இடத்தையும் தொய் வராம சரியான அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படக்கூடிய சம்பந்தமே இல்லை, எதனோடும் அந்த சம்பந்தம் அந்த அந்த அந்த மேன்மையானது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, எதனோடும் சம்பந்தம் இல்லாததான மேன்மை அது. சம்பந்தம் இருந்தாலே கம்பாரிட்டிவ் வந்துருதுங்க, சம்பந்தம் இருந்தாலே சம்பந்தப்படுத்தி பார்ப்போம் அதுக்கும் இதுக்கும் இதுக்கும் அதுக்கும் அப்படின்ட்டு. இது அந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாததா இருக்கிறதுனால எல்லாத்தை காட்டிலும் மேன்மையானது அப்படின்னுட்டு. ஏன் என்ன தவிர வேற ஒண்ணு இருந்தனா சம்பந்தப்படுத்தி பாக்கிறதுக்கு ஒரு நிலை உண்டாக முடியும். அப்படி என்ன தவிர வேற ஒண்ணுமே இல்லாத நிலைக்குத்தான் அந்த சூப்பர் ரிலேட்டிவ் கிரேட்னஸ் சொல்லப்படுற அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மை. அந்த எல்லாத்தையும் கடந்ததான மேன்மையை அடையறதுக்கு என்ன வழி? ஏன்னா அதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, தஸ்மா சாஸ்திரம் ஏவ பிரமாணம் தே காரிய காரிய வஸ்திதோ அப்படிங்கிறார் பகவான் பகவத்கீதையில. அதனால உனக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். இந்த உலகத்துல காரிய காரிய அகாரிய வஸ்திதோ, காரியமும் அகாரியமும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது நல்லது எது சரியில்லாதது, இந்த மாதிரியான விசாரத்துக்கு எல்லாத்துக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில. அந்த மாதிரி அந்த சாஸ்திரமானது எனக்கு இந்த மேன்மை அடையறதுக்கு எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரியக்கூடியது எதுனால, சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். இந்த மாதிரியான ஒரு மேன்மையான நிலை இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியறதே சாஸ்திரத்தினால மாத்திரம்தான். பரம்பரையா கேள்விப்பட்டாலும் அந்த பரம்பரையா சொன்னவங்களுடைய மூலத்தை போய் பார்த்தோம்னா, எனக்கு இந்த சாஸ்திரத்துல எல்லாம் தெரியாது, எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு வயசானவர் இருந்தாரு அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி நல்லது, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவருக்கு யார் சொன்னது. எனக்கும் தெரியாதுப்பா, எங்க சித்தப்பா சொன்னாருப்பா எனக்கு அப்படிமா. சித்தப்பாட்ட போய் கேட்டு பாருங்க. அப்படியே போனீங்கன்னா சாஸ்திரத்துல மூலத்துல வந்து நிற்கும். இந்த விசாரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது அவங்க பரம்பரையில படிச்சிருந்தாலும் சரி, பரம்பரையில படிக்காம இருந்தாலும் சரி, இந்த சாஸ்திர இந்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதுக்கு அடிப்படையானது சாஸ்திரம் தான். ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு அடிப்படையான ஞானத்தை கொடுக்கறது சாஸ்திரம்னா, அதை அடையறதுக்கான வழியை நம்ம எங்க தேடணும் அப்படின்னு கேட்டா சாஸ்திரத்துல மாத்திரம் தான் தேட முடியும். அப்படி இல்லாம நாம வெளியில போட்டு தொலைச்ச ஒரு பொருளை ரூம்குள்ள உட்காந்து தேடிட்டு இருக்க முடியாது, இங்கதான் வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச சித்தாந்தங்கள் பலது இருக்கு, என்னோட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பலது இருக்கு, அதனால அது மூலியமா நான் தேடிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, ஏன்னா எனக்கு பிடிச்சது எனக்கு அதுதான் பொருந்துறது, என்னால அதுதான் கடைபிடிக்க முடியும் அப்படிங்கறதுனால அதனால நான் அந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா நீங்க ரூம்குள்ள தேடுற மாதிரி, வெளியில தொலைச்ச விஷயத்த ரூம்குள்ள தேடுற மாதிரி, இப்ப எங்க தொலைச்சீங்களோ அங்கதான் தேடணும், அதுதான் முறை. அந்த ஞானத்தை அடைஞ்ச எது இடம் எதுவோ, இந்த மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஞானத்தை அடைஞ்ச இடம் எதுவோ, அந்த இடத்துல தான் அதுக்கான வழியும் தெரியணும். அந்த ஞானத்தை அடைஞ்ச இடம் எது, ஆதாரம் எது, சாஸ்திரம். அப்ப அது வழி தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி எது, சாஸ்திரம். கேள்வி எங்க இருக்கோ அங்கதான் பதிலும் இருக்கு அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் இதுதான், கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்படின்னு கேள்வியே நோண்டிக்கிட்டு இருப்பான். கேள்வியில என்ன பதில் இருக்கு? கேள்வி பிறந்த இடத்துலதான் பதில் இருக்கு. கேள்வி பிறந்த இடத்துல பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னது ஏதாவது சொல்லிப்படுறது. கேள்வியில பதில் இருக்குன்னா கேள்வி என்ன பாருங்க, வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம், எத்தனை தரம் கேள்வி கேட்டாலும் அதே வாட் இஸ் யுவர் நேம் தான். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, எத்தனை தரம் கேட்டு பார்த்தாலும் ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை, ஹூ ஆமை. கேள்வியில கேட்டு பாருங்க, எத்தனை தரம் வேணும் கேட்டு பாருங்க, ஹூ ஆமை, நான் யார், நான் யார், நான் யார் கேட்டு பாருங்க. என்ன புதுசா வந்துற போது, நான் முன்னாடி முட்டாளா இருந்தா அதே முட்டாளம் தான் பதில் வரும், இன்னும் வேற எதுவும் வந்தா வர போறது இல்லையே. அப்போ நான் யார் விசாரத்துக்கு கேள்வி மூலம் அப்படின்னு கேள்வியில பதில் இல்ல, உங்களுக்கு கேள்வியில பதில் இல்ல, நான் யாரா இருக்கட்டும் இல்ல வேற எந்த இதையும் கேள்வியில பதில. கேள்வியோட மூலம் எது, எங்க இருந்து உதிக்குது? உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம் ஞானமும் உந்திப்பார, அது பக்தி யோகமும் உந்திப்பார அப்படிங்கிறார். உதித்த இடத்தில் அந்த கேள்வி உதிக்கிற இடம் எங்க, அதுதான் நமக்கு ஆதாரம். அந்த ஆதாரத்தை விசாரம் பண்றதுக்கு தான், மத்த எல்லாத்தையும் விளக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான சாஸ்திரத்துல தெளிவானது கொடுக்கிறது. ஏன்னா சாஸ்திரம் நமக்கு அந்த பிரம்மத்தை பரம்பிரம்மத்தை பத்தி பரம்பொருளை பத்தி கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. விஷயம் சொன்ன, பிரமேயம் விஷயம், பிரமாணம் வழி, பிரமாத்தா நான் அறிபவன். இப்படி மூணு விஷயம் இருக்கு, பிரமாத்தா அறிபவர், பிரமாணம் அறிபடு முறை, பிரமேயம் விஷயம். பிரமாத்தாங்கிற இடத்துல லட்சணம் இருந்தது முன்னாடி, அந்த பிரமாணத்தை அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டதா, அந்த பிரமாணத்தை எது கட்டுப்பட்டதா இருக்கு, லட்சணத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கு அப்படின்ட்டு. அந்த லட்சணம் மூலியமா பிரமாணத்தை தெரிஞ்சுன்னு, அந்த பிரமாணம் மூலியமா நான் வந்து விஷயத்துல பிரவர்த்தி செய்யறேன். இப்போ வெளி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது

ஞானம் எனக்கு உண்டாக முடியாது காதுனால, அப்போ அது இந்திரியம் இல்ல. நாக்குனால சுவச்சு பானையை நான் தெரிஞ்சுக்க முடியாது, நாக்குனால தடவி பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவும் கூட அது வந்து என்னது தொகேந்திரியம் தான் அதுவும். ஆனா சுவைச்சு பார்த்து நான் பானையை தெரிஞ்சுக்க முடியாது, மூக்குனால நுகர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் பிரமாணம் இல்ல அந்த பானையை அறியறதுக்கு. கண்ணும் தொட்டு பாக்குற தொடு உணர்ச்சியும் தான் இந்த பிரமாணம் பானையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பானை முதலிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த மாதிரி சாஸ்திரம் இங்க பிரமாணம் எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பிரம்மத்தை நமக்கு உணர்த்துறது சாஸ்திரமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா விஷயமாக தெரிஞ்சுக்கப்பட்ட எல்லாமே எதுவா இருந்தாலும் இந்த உலகத்துல விஷயமா எதை நீங்க பார்த்தாலும் சரி, பானைய பாருங்க, பானை அதே நிலையில பகவான பாருங்க, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. பானைய பார்க்கக்கூடிய அதே நிலையில தான் நீங்க பகவானையும் பார்ப்பீங்க. விஷயமா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயம் விஷமம் பிரச்சனை தான். விஷயம் அப்படிங்கறதே விஷம்தான். விஷமம்னா பிரச்சனை, விஷம்னா அதான் பகவான் வாசகரசோட விஷம்னு சொல்லி சொன்னார். விஷயம்ங்கிறதே ஒரு விஷம், பயங்கரமான விஷம். ஏன்னா விஷமானது விஷத்தோடையும் கொடுமையானது அப்படிங்கிறாரு. விஷயம் எப்படிப்பட்டது? விஷத்தை காட்டிலும் கொடுமையானது. ஏன்டா அப்படின்னு கேட்டா, விஷமானது அந்த அந்த அந்த அந்த க்ஷணத்துல அந்த சாப்பிட்டா அந்த உணர்ச்சி அந்த அதை அனுபவிச்சா தான் நம்ம உடம்புல ஏத்திண்டாலும் நம்ம வந்து அதை சுவைச்சாலோ தான் நம்ம அனுபவிச்சாலத்தான் அது வந்து நம்ம வந்து அழிக்கும். விஷயம் அப்படி இல்ல, பாக்குறவனையும் அழிச்சிடும். அந்த மாதிரி பானையும் பகவானையும் சமப்படுத்துறோமா? இதுதான் வேதாந்திகளோட பெரிய பிரச்சனை. அதனாலதான் எனக்கு வேதாந்தம் அப்படிப்பட்ட வேதாந்தமே வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பகவானையே தள்ளி கொடுக்கிற வேதாந்தம்னா எனக்கு அந்த வேதாந்தம் வேண்டாம். பகவான ஒதுக்கல, பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பகவான நீங்க பகவானா நீங்க பாக்கல, பிரச்சனை உங்களுடையது என்னுடையது இல்ல. வேதாந்தம் நமக்கு பகவான விஷயமாக்குறத கத்து கொடுக்கல. பகவான விஷயமா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா வந்துட்டு போற பகவான், கண்ணு முன்னாடி வந்துட்டு போற பகவான் அந்த பானை மாதிரி தானே தவிர, அந்த பானையை தவிர வேறு மேன்மையான நிலை இல்ல. பிரச்சனை யாரு பண்றது? பகவான பெருமையா நினைச்சுக்கிற நீங்க பண்றீங்க. நாங்க பகவான் அப்படி ஏத்துக்கல. பின் எப்படி ஏத்துக்கிறீங்க? அனன்ய சிந்தையந்தோ மாம் பகவான் பகவத்கீதையில தானே சொல்றாரு. பகவானோட வாக்குனாலேயே வர்ற வார்த்தை அது. யாரு என்ன அனன்ய சிந்தையந்த, வேறுபடாததாக என்னிலிருந்து தன்னை வேறுபடாததாக தன்னிலிருந்து என்னை வேறுபடாததாக யார் ஒருத்தர் பாக்குறாரோ அப்படிப்பட்டவர்தான். ஏ மாம் பருவி உபாசதே அப்படிங்கிற, யார் என்னை உபாசனை செய்கிறார்கள், என்னை நினைக்கிறார்கள், என்னை சிந்திக்கிறார்களோ அவர்கள் தான் பக்தர்களே, சிரேஷ்டமான பக்தர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ விஷயம் அப்படின்னு பார்த்தா அது விஷம், அது அழிச்சிடும். அதனால பகவானையும் கூட விஷயமா பார்க்கல. அப்ப பிரமாணம் என்னத்துக்கு? பிரமாணம் எதுக்கா இருக்க முடியும்? அப்ப உங்களுடைய சாஸ்திரமானது என்னத்துக்கு பிரமாணமா இருக்க முடியும்? பிரமாணம்னு சொல்லி சொன்னா பிரமேயத்துக்கான காரணம், பிரமேயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் பிரமாணம். அப்போ சாஸ்திரமானது அந்த பிரம்மத்தை பிரமேயமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா அப்புறம் இதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இப்ப இந்த விசாரம் எதுக்கு? இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கான அவசியம் என்ன? இந்த சாஸ்திரத்தை பிரவிற்த்தியே இருக்க முடியாது. ஏன் அதுவும் விஷயமா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் சாஸ்திரத்தை படிச்சுட்டு என்ன பண்றது? நான் ஏற்கனவே முன்னாடியே நீங்க தான் சொன்னீங்க சாஸ்திரம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்டு அழகா தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நான் அதுவே பண்ணிட்டு இருந்திருப்பேன்ல, நான் இல்ல வேற எதையாவது வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ சாஸ்திரம் படின்னு சொல்லி போட்டு இந்த சாஸ்திரத்தை கத்து கொடுக்கறன்னு ஆரம்பிச்சுட்டு இந்த சமஸ்கிருதம் திரும்ப கஷ்டப்பட்டு சமஸ்கிருதத்தை படிக்க முயற்சி பண்ணிட்டு கடைசியில என்ன, உனக்கு சாஸ்திரம் விஷயத்த சொல்லியே கொடுக்காது அப்படின்னா இதோட ஏமாத்தம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. அந்ய வியாபிருத்தியா அதத் வியாபிருத்தியா அப்படின்னு சொல்லி, இந்த சாஸ்திரமானது நமக்கு பிரம்மத்தை போதிக்கலன்னு சொல்லல, நானு பிரம்மத்தை விஷயமா போதிக்காது அப்படிங்கிறேன். அப்ப எப்படி போதிக்கும்? எது பிரம்மம் அல்லையோ எது பிரம்மம் இல்லையோ அந்த பிரம்ம அல்லாத ஒரு நிலையை நமக்கு போதிக்கும். இந்த பிரம்மமானத நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, இது இப்படி இல்ல. நேதம் எரிதம் உபாசதே கேன உபநிஷத் சொல்றது. நீ எதை உபாசனை பண்றியோ எதை விசாரம் பண்றியோ பிரம்மன் இதை நினைச்சுட்டு இருக்கியோ அது இல்ல பிரம்மன். அதுக்கு ஒவ்வொரு இந்திரியத்தையும் எடுத்து அந்த இந்திரியத்துடைய விஷயம் ஆகாதது அப்படின்றத காமிச்சு, அந்த இந்திரியத்தை எது விஷயம் பண்றதுங்கிறத காமிச்சு அந்த பிரம்மத்தை நிரூபிக்கிறது. எச்சக்ஷுஷான பசியதே நச்சூமிஜி பசியதே ததே பிரபத்தம் வித்தி நேதம் விதனு உபாசதே. கண்ணுனால எதை பார்க்க முடியாதோ கண்ணை எது பார்க்குதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனம் பண்றியோ அது இல்ல. எது ஸ்ரோத்ரேன ஸ்ருதம் ஏன ஸ்ரோதகம் இதம் ஸ்ருதம் ததைவ பிரம்மத்தம் வித்தி நேதம் விதம் உபாசதே. எது காதுனால கேட்க முடியாதோ ஆனா காதை எது கேட்கறதோ அதுதான் பிரம்மம். நீ எதை உபாசனம் பண்றியோ நினைக்கிறியோ அது பிரம்மம் இல்ல. அப்புறம் மனசு, இந்த இந்திரியங்கள்லாம் உற்றுங்க. என் மனசா நமனுத்தே நாகுரு மனோமதம் தலைவ பிரம்மத்தம் வித்தி நிதம் மிதம் உபாஸ்தே அப்படிங்கிறது. எது மனசுனால பார்க்க முடியாதோ ஆனா மனசு

0: மனசை எது பாக்குறதோ அதுதான் பிரம்மம், நீ ஏதோ உபாசனம் பண்றியோ அது இல்ல அப்படின்னு ஒண்ணு ஒண்ணுத்தையும் நிராகரிக்கிறது. இப்படித்தான் நமக்கு அதத்யாவர்த்தி, இது பிரம்மம் இல்ல நீ இதான் நினைச்சிருக்கிய, அது பிரம்மம் இல்லன்னு நமக்கு உபாசனம் பண்றது. இப்படி பண்ணினா நமக்கு ஞானம் உண்டாக முடியுமா? இந்த டேபிள்ல, இந்த டேபிள் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எதனுடைய இன்மை இருக்கு கேளுங்க, எதனுடைய இன்மை இருக்கு? பானையுடைய இன்மை இருக்கு, இருக்கா? இருக்கு. ஸ்பூனுடைய இன்மை இருக்கு, கிளாஸினுடைய இன்மை இருக்கு, ராக்கெட்னுடைய இன்மை இருக்கு, ஏரோப்ளைனுடைய இன்மை இருக்கு, மூணாவது கிரகத்தோட இன்மை இருக்கு, நாலாவது கிரக என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த இன்மையை என்ன தானோ என்ன வேணாலும் சொல்லலாமே. இப்ப நான் எத்தனையும் விளக்குறது, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நீக்கினா, இதெல்லாம் நான் ஏத்தி பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நீக்கினா எனக்கு இந்த டேபிள் காலியா இருக்குன்னு தெரியும். அப்படின்னா முடியுமா? அந்த உலகத்துல டேபிள் காலியா இருக்கிற ஞானம் உங்களுக்கு உண்டாக முடியுமா? பிரம்மத்துடைய ஞானம் உண்டாக முடியுமா? விசாரம் பண்ணி பார்த்தா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னு நான் வாழ்க்கை ஃபுல்லா இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் இல்லன்னா மணிட்டு இருக்க முடியுமே தவிர பிரம்ம ஞானமானது உண்டாக முடியாது. அப்படின்னா அப்படி இல்ல, பொதுவா உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கிளாசிஃபை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற பாகுபாடு பகுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம பாக்குறோம். நம்ம உலகத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பகுத்தான் பாக்குறோம். இந்த பகுத்தலைத்தான் அவன் பண்ணிருக்கான் தர்க்கசாஸ்திரத்தை, தர்க்கசாஸ்திரக்காரங்க பண்றது இந்த பகுத்தலைத்தான். உலகம் இப்படிப்பட்டது, இந்த ஏழு வகையில அடங்கிடும், உலகத்துல இருக்கிற எல்லாமே இந்த ஏழு வகையில அடங்கிடும். அப்போ நீங்க பாக்குறீங்க, என்னத்தை பாக்குறீங்க? விஷயம். விஷயமா? அது திரவியத்துல வந்துடுது இல்ல, அதனுடைய ரூபம் அது வந்து குணத்துல வந்தாச்சு அப்படின்ட்டு ஒன்னு ஒன்னத்தையும் ஒரு ஆறு பாகமாகவோ ஏழு பாகமாகவோ மூணு பாகமாகவோ ரெண்டு பாகமாகவோ பிரிச்சு விட்டுறீங்க. அந்த பாகத்துல அதை கொண்டு போய் போட்டுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க வேதாந்திகள்? இது என்னது? பானை. இது என்னது? பேட்டரி. இது என்னது? புஸ்தகம். இதெல்லாம் என்னது? அசத்து. போச்சு. நீ யாரு? நான் பிரம்மம் சத்து. ரெண்டே பாகம் முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டாவது பாகம் இங்க இல்ல, அவ்வளவுதான். நான் வேதாயத்தையும் பார்க்க வேண்டாம், இதுல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு பார்க்கவே வேண்டாம். நான் அதிஷ்டானத்தை ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதனுடைய ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேற எதையும் பார்க்கவே வேண்டாம். அசத்தானது இது மேல இல்லடா அப்படிங்கறத பார்த்துட்டாலே முடிஞ்சு போச்சு, எனக்கு அந்த ஆதாரத்துடைய ஞானமானது அடைஞ்சிருவேன். அப்படி அந்த ஏற்றி பார்த்த நிலைய நீக்கிறதுக்கான முயற்சிய முறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வேதாந்த சாஸ்திரம். அதனால வேதாந்த சாஸ்திரமானது நமக்கு பிரமாணம். எதுக்கு? பிரமேயமான பிரம்மத்துக்கு. அப்ப வேதாந்த சாஸ்திரம்னால பிரம்மத்தை அடைஞ்சிடுவேனா நானு? இல்ல. அப்ப திருப்பியும் எதுக்கு படிக்கணும்? வேதாந்த சாஸ்திரத்தினால பிரம்மத்தை அடைய முடியாதுன்னா அப்ப வேதாந்தத்தை படிக்கிறதே பிரயோஜனம் இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும் வேதாந்த சாஸ்திரத்தினால? வேதாந்த சாஸ்திரம் என்னதான் பண்றது அப்படின்னா அடையறதுன்னு சொல்லி சொன்னாலே பிரச்சனை. எத் எத் கிருதகம் தத் தத் அனித்யம். தர்க்க சங்கரத்துல படிப்பீங்க, தர்க்க சாஸ்திரத்துல. எத் எது கிருதகம், எது எதெல்லாம் செய்யப்பட்டதோ தது தது அனித்யம், அதெல்லாம் அனித்யம். அடையப்பட்டது பிரம்மம்னு சொல்லி சொன்னா அது விடுபட்டும் போகும் நம்மள இருந்து. கஷ்டப்பட்டு இவ்வளவு எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்க வந்து உட்கார்ந்து நம்ம சாதனை பண்ணி நம்ம அடையணும்னு பார்த்தா அது நம்மளை விட்டு ஓடி போயிடும் கொஞ்ச நாள்ல. என்ன பிரயோஜனம்? மோக்ஷம் அனித்யம் ஒத்துக்க மாட்டாங்க எந்த சாஸ்திரக்காரங்களும். மோட்சம் அனித்தியம் ஒத்துக்கிறது இல்ல வேதாந்திகள், அத்வைத வேதாந்திகள் மாத்திரம்ல, எந்த சாஸ்திரக்காரங்களும் மோட்சத்தை அனித்தியமா ஒத்துக்க முடியாது. அப்புறம் அது கஷ்டப்பட்டு பிரயோஜனமே இல்லையே. அப்போ மோட்சமானது அனித்தியமாயிடும், அது அடையப்பட்டதுன்னா பிராப்தியமா இருந்ததுன்னா. சரி, பிராப்தியமா இல்ல, உண்டு பண்றேன், இல்லாத ஒரு மோட்சத்தை உண்டு பண்றேன், இல்லாத ஏதாவது பண்ண முடியுமா? இல்லாத ஒண்ணுமே பண்ண முடியாது. உத்பாத்தியம்னு சொல்லி சொன்னாலும் திருப்பியும் அது உண்டாக்கப்பட்டது. களிமண்ல இருந்து பானை உண்டு பண்ண மாதிரி என்னுடைய அழுக்கான மனசிலிருந்து அத நான் வந்து இந்த தூய்மையான மனசிலிருந்து, தூய்மையான மனபாகத்திலிருந்து நான் வந்து மோட்சத்தை உண்டு பண்றேன்னு சொன்னா உண்டு பண்ணப்பட்டதானது அனித்தியமாயாச்சு. திருப்பியும் அனித்தியம் தோஷம் வந்தாச்சு. மோட்சமானது அனித்தியம். அப்போ அடையப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம், உண்டு பண்ணப்பட்டதா இருக்க முடியாது மோட்சம். மூணாவது, சரி ரெண்டு வழியும் இல்லனா விகாரியமா எத்துண்டு போறேனே, மாற்றமா எத்துண்டு போறேனே, பாலு தயிரா மாறுது, அந்த மாதிரி நான் பிரம்மமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது முடியாது. விகாரியமும் ஏத்துக்க முடியாது. விகாரியம் ஒன்னு இன்னொன்னுல மாறித்து, ஒன்னு இன்னுவா இன்னொன்னா மாறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா மாறின நிலை இருக்குல்ல அது அனித்தியத்தை தான் கொடுக்கறது. ஒன்னு, நீ முழுசா பிரம்மமா மாறுவியா இல்ல பாதி பிரம்மமா மாறுவியா, என்னவா எப்படி மாறுவா? கோழி பாதி பொறிக்கிறதுக்கு, பாதி குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி குழம்பு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியுமா? கோழியுடைய முட்டைய பாதி வந்து குஞ்சு பொறிக்கிறதுக்கு, பாதி ஆம்லெட் போடுறதுக்கு ஒத்துக்க முடியாது. அப்போ தப்பு. அப்போ அதுவும் இருக்க முடியாது. நாலாவது வகை கர்மம்னு சொல்லி சொன்னா இந்த கர்மமானது நாலு வகைப்பட்டதா தான் இருக்க முடியும். ஒன்னு உத்பாத்தியம், ரெண்டாவது பிராப்தியம், மூணாவது விகாரியம், நாலாவது சம்ஸ்காரியம், சம்ஸ்கரிக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஒரு விஷயத்துல சில விஷயங்களை ஏத்தியோ இல்ல சில விஷயங்களை நிராகரிச்சோ சம்ஸ்காரம் பண்றது. சம்ஸ்காரம் பண்றதுன்னா இப்ப பாத்துக்கோங்க, சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட உதாரணத்தை நான் ஒண்ணும் சொல்லல. இப்போ ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி வந்து நம்ம முகத்தை பிரதிபலிக்கல, ஏன், அதுல அழுக்கு இருக்கு. என்ன பண்ணணும், அழுக்க தொடக்கணும், அது சம்ஸ்காரம். அழுக்க தொடச்சா பிரகாசம் வருது. அந்த மாதிரி என்னுடைய மனசுல இருக்கிற அழுக்க நான் தொடச்சிட்டேன்னா அது தானாவே பிரகாசிக்கிறது, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. சம்ஸ்காரியம்னு சொல்லி சொன்னா அதுவும் கூட மோட்சத்தை அனித்தியமா தான் ஆக்கும். ஏன்னா மோட்சம், அந்த மோட்சமானதுன்றது யாரு, பரப்பிரம்மம். பரப்பிரம்மம்னா நானு, நான் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம்னு சொல்லி சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்றது. நித்தியமா இருக்கிறது, நித்தியமா இருக்கிறதுனால அடையப்பட முடியாது, மாற்றமா இருக்க முடியாது, அது உற்பத்தி பிராபியமா இருக்க முடியாது, உற்பத்தியா உற்பத்தியமா இருக்க முடியாது, செய்யப்படுவதா இருக்க முடியாது. அதே மாதிரி சுத்தமா இருக்கிறதுனால சம்ஸ்காரியமாவும் இருக்க முடியாது. அதனால இந்த நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சிட்டோம். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு நான் இன்னும் சாஸ்திரத்துல முதல் வாக்கியத்தையே போகல, ஆதாரத்தை பில் பண்ணிட்டு இருக்கேன். நாலு வகையான கர்மத்தையும் நிராகரிச்சுட்டு இப்ப இந்த பிரமாணி மூலியமா என்னத்த அறிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பரபிரம்மத்தை அந்த நான அறிகிறதுக்கு நாலாவும் இருக்க முடியாது. இது முதலா நிராகரிச்சிட்டோம். அடுத்தது இந்த நாலு வகையில இல்லாததா அஞ்சாவது வகையான்னு சொன்னா அதையும் ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இந்த உலகத்துல இல்ல. உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த நாம வந்து நம்ம தலையில புகுத்தினாலும் ஒத்துக்க முடியாது. சாஸ்திரம் வந்து சூரியன் இந்த பக்கம் இல்லப்பா அந்த பக்கம் தான் உதிக்கிறதுன்னு தவறான திசையை காமிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராச்சியில இல்ல அது தட்சிணத்தை தான் உதிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால ஒத்துக்க முடியாது. அந்த மாதிரி இங்கேயும் இந்த இல்லாட்டி நெருப்பு எப்படிப்பட்டது, குளிர்மையானது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஒத்துப்போவா. அந்த மாதிரி தவறான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்க முடியாது, சரியான ஒரு அறிவை யாரு சொன்னாலும் ஏத்துக்கணும். இதுதான் சாஸ்திரத்துடைய முறை. அந்த முறைப்படி இந்த இடத்துல நமக்கு சரியான அறிவை கொடுக்கறது சாஸ்திரம் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட சாஸ்திரத்துல பிரவருத்தியானது பண்ணணும். அதுக்கு தான் ஆரம்பிக்கிறார், ஸ்லோகத்தை ஆரம்பிப்போம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்ட சித்தயே. அகண்டம் சச்சிதானந்தம் அவாங் மனசகோச்சரம் அவாங் அமனச அவாங் மனசகோச்சரம் ஆத்மானம் அகில ஆதாரம் ஆஶ்ரயே அபீஷ்ட சித்தயே. இதுதான் பதத்துடைய வச்சரம். இதுக்கு பேரு மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உச்சாரணத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் தச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஆகவே திரிபுர சம்ஹாரத்துல அங்க என்ன வருகிறது என்று கேட்டால், அந்த மூன்று புறங்கள்லயே அந்த திருவிளையாடல், அதை நாம என்ன சொல்றோம் அது கூட கேட்பேன். திருவிளையாடல் இது எப்படியா இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஹோலி கேம் சொல்லிடலாம் தமிழ்ல. திருவிளையாடல் சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, லீலா. லீலா அதான் சான்ஸ்கிரிட் வார்த்தை, லீலா. கிருஷ்ண லீலைன்னு சொல்றாங்க இல்லையா, லீலா. அவர் இஸ்கான்ல பக்தி வேதாந்த பிரபுபாதா என்ன சொல்றாருன்னா, லீலாங்கிறதுக்கு டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம் அப்படிங்கிறார். அது வார்த்தை சொல்றார் பிரபுபாதா, டிரான்சென்டென்டல் பாஸ்ட் டைம். அது திருவிளையாடல் தான். அது ஏன் சொல்ற, அது பெரிய கான்செப்ட். ஏன் அது திருவிளையாடல்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காரணத்திற்காக. ஒன்று வந்து என்ன நோக்கத்திற்காக இதை செய்கிறார் என்பது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இரண்டாவது கருவிகரணங்கள் கொண்டு செய்ய